0: கூறியிருக்கிறார். விலையை குறைவாக வைத்திருந்தால் தேவைக்கேற்ற விநியோகம் இருக்காது என்றும் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் அவர் கூறினார். வாடகை கட்டுப்பாடுகளால் வாடகை சொத்துகளின் எண்ணிக்கை குறையலாம், உணவுப் பொருள்களின் விலையை கட்டுப்படுத்தினால் தட்டுப்பாடு ஏற்படலாம் என்றும் பிரதமர் வாங் சுட்டிக்காட்டினார். சந்தையில் ஏற்படும் குறைபாடுகளை சரிசெய்ய அரசாங்கம் பல துறைகளில் தலையிடுவதாகவும் அவர் கூறினார். பொதுச்சேவைத்துறையின் பொருளியல் வல்லுநர்களுக்கான திட்டத்தின் 25ஆம் ஆண்டு நிறைவு கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பிரதமர் அதுபற்றி பேசினார். சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றின் ஊழியர் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தியதால் சுமார் 100,000 வாடிக்கையாளர்களின் மின்னஞ்சல் முகவரிகள் கசிந்திருக்கின்றன. வாட்டிய இறைச்சிக்கு பிரபலமான பி செங்ஹியாங் நிறுவனத்தில் அந்த சம்பவம் பதிவானது. AI தொடர்பில் சிங்கப்பூரில் தனிப்பட்ட தகவல்கள் கசிந்திருக்கும் முதல் சம்பவம் இது. அது மனித தவறு என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. கசிந்த தகவல்கள் தவறாக பயன்படுத்தியதற்கான ஆதாரம் ஏதும் இல்லை என்று தெரிவிக்கப்பட்டது. ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சி வீழ்ந்து 23 ஆண்டுகளுக்கு பிறகு அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றன. IS பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக 12 ஆண்டுகளாக அமெரிக்க படைகள் அங்கிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் படையினரின் வெளியேற்றத்தை வரவேற்கிறார். அதிக செலவு மிக்க நடவடிக்கை முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் கூறுகிறார். ஈரானும் அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்தை வரவேற்கிறது. ஆனால் அமெரிக்க படைகள் வெளியேறுவதால் ஈராக்கில் கிளர்ச்சி குழுக்கள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்ற கவலை எழுந்துள்ளது. ஃபிளாய் டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். தாக்கப்பட்ட இந்திய விமானி பயணிகள் விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃபிளாய் துபாய் விமானம் துபாயில் இருந்து டல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நேர்ந்தது. தாக்குதலின் போது விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தர இறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். செய்தியை வழங்கும் விதம் நாள்தோறும் மாறிக்கொண்டே இருக்கிறது. எது செய்தி, ஒரு தகவல் செய்தியாக எப்படி உருவாகிறது, இதையெல்லாம் பற்றி இளையர்கள் நேரடியாக தெரிந்து கொள்ள மீடியாகாப் தமிழ் செய்தி நடப்பு விவகாரப் பிரிவு, ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பு, நற்பணி பேரவை ஆகியவை இணைந்து ஒரு சிறப்பு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்கின்றன. உயர்கல்வியை முடித்த பிறகு செய்தித்துறையில் பயிற்சி பெற, வேலையில் சேர நிகழ்ச்சி வாய்ப்பளிக்கும் என்று சொல்கிறார் நற்பணி பேரவை இளையர் மன்றத்தைச் சேர்ந்த மதன்.
1: இளையர்கள் வந்து இந்த ஊடகத்துறைக்குள்ள எப்படி வரலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இது நிகழ்ச்சி மூலமா கத்துக்கலாம்னு நினைக்கிறேன். பல நிகழ்ச்சிகளை நான் வந்து பங்களிக்கிறேன். அது போன்ற நிகழ்ச்சிகளும் எப்படி வந்து செய்தியா மாறுது அப்படிங்கிற விஷயத்த கத்துக்கிட்டு, இந்த மாதிரி செய்தியா மாறுறது வந்து நாம எப்படி அதுக்கு பங்களிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து இது மூலமா கத்துப்போம்னு நான் நம்புறேன்.
0: சமூக ஊடகங்களில் வரும் தகவல்களை பகுத்தறிய நிகழ்ச்சி உதவும் என்று கூறுகிறார் ரோசஸ் ஆஃப் பீஸ் அமைப்பைச் சேர்ந்த சுஸ்ருதி.
2: சோஷியல் மீடியாலையும் அவங்க வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் வருது இளையர்களுக்கு. அதில் எது நிஜம் எது நிஜம் இல்லை அது சொல்கிறது இப்போ எனக்கு கொஞ்சம் கஷ்டமாயிட்டே இருக்கு. அதனால தான் இந்த மாதிரி அவங்க எனக்கு கொஞ்சம் விவரமாக கற்றுக்கிறது அவங்களுக்கு முக்கியம். இளையர்களுக்கு இந்த நிகழ்ச்சின்னா ஒரு பெரிய வாய்ப்பாக இருக்கும் அவங்களுக்கு. ஏன்னா அவங்க வந்து இந்த மீடியா இண்டஸ்ட்ரியை பற்றி இன்னும் கொஞ்சம் கற்றுக்கலாம்.
0: பியாண்ட் த ஹெட்லைன்ஸ் செய்தி என்றும் நம் சமூகத்துடன் என்ற நிகழ்ச்சி இம்மாதம் 17ஆம் தேதி பாங்காக் சமூக மன்றத்தில் நடைபெறும். அதில் கலந்து கொள்ள விரும்புவோர் மீடியாகாப் செய்தியின் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பக்கங்களில் பதிவு செய்யலாம். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுகள் ஆண்களுக்கான கிளைம்பிங் போட்டியின் இறுதிச் சுற்றில் சிங்கப்பூரின் ஜெரால் வெரோசில் 8வது இடத்தை பிடித்திருக்கிறார். உலகளவில் சிறந்து விளங்கும் போட்டியாளர்களுக்கு மத்தியில் தம்மால் தனித்து நிற்க முடிந்ததை நிரூபித்து காட்டியிருப்பதாக அவர் சொன்னார். இதற்கிடையே ஸ்பீட் கிளைம்பிங் பிரிவில் சிங்கப்பூரின் இசாலோ புதிய தேசிய சாதனை படைத்திருக்கிறார். அவர் தகுதிச் சுற்றில் எடுத்துக்கொண்ட நேரம் 5:21 13வது இடத்தை பிடித்த அவர் காலிறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்.
3: சொல்லும் பொருளும் கம்யூனிகே கூட்டறிக்கை. உலக தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே கூட்டறிக்கை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தித் தொகுப்பை 10 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
4: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
5: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
6: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு தானே கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
8: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கே.
1: ஹே ராம் திரைப்படத்தில இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது இசைஞானி இளையராஜாவின் இசையில். ஹை ஹரன், ஆஷா போஸ்லே அந்த பாடல வழங்கியிருந்தாங்க.
0: டிக்டாக் லைவ் பக்கமா நீங்க வந்தீங்க அப்படின்னு சொன்னா நாங்க இப்ப லைவா இருக்கோம், நீங்க உடனடியா வரலாம், வந்து உங்களுடைய கருத்துக்களை அதன் வாயிலா பகிர்ந்துகிட்டீங்கன்னா ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் இல்ல விஸ்டா காஃபியை பரிசா கொடுக்குறாங்க. ஆவலா காத்துட்டு இருக்கோங்க.
1: ஆமா, இப்ப அந்த கேள்வி என்ன அப்படிங்கறத நாம சொல்லிடுறோம். அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சேவையை நாடும் பொழுதோ அல்லது ஒரு நிறுவனத்துல இருந்து பொருளை வாங்கும் பொழுது நாம என்ன செய்வோம்னா அந்த ரிவ்யூஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நாம வந்து படிச்சுட்டு போவோமா இல்ல படிக்காம போவோமா?
0: நான் நிச்சயமா வாசிப்பேன். ஏன்னா அதெல்லாம் வாசிக்கும் போது அங்கிருந்து ஒரு தெளிவு கிடைக்கும், அல்லது இந்த பொருளை பத்தி நம்ம இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறது என்னுடைய வாதம்.
1: நான் என்ன நினைக்கிறேன்னா சில நேரத்துல வந்து இப்ப வந்து எதிர்மறையான கருத்துக்களை வந்து அவங்க தெரிவிச்சிருந்தாங்கன்னா அந்த ரிவ்யூஸ் போட்டிருந்தாங்கன்னா அதுல இருந்து வாங்க மாட்டேனோ, அவங்களுடைய கருத்துக்கள் வந்து என்னுடைய சிந்தனைய வந்து என்னுடைய முடிவை வந்து மாத்திரமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். எனவே நான் அவ்வளவாக அந்த ரிவ்யூஸ படிக்க மாட்டேன்.
0: நீங்க எப்படிங்க ரிவ்யூ படிச்சுட்டு தான் பொருட்களை வாங்குவீங்களா, அல்லது எந்த கருத்தையும் பார்க்காம பொருட்களை வாங்குவீங்களா? சிறப்பான கருத்து, உங்களுடைய அனுபவம் இதெல்லாம் வந்து சொல்லுங்க. காரணம், சமீபத்தில் நடந்த ஒரு தகவலை உங்களோட நாங்க பாக்குறதுக்கு போறோம் இன்னும் கொஞ்ச நேரத்துல.
1: தொடர்ந்து எங்களோட இணைந்திருங்க, டிக்டாக் பக்கமா வாங்க, உங்களுடைய கருத்துக்களை அங்க பகிர்ந்து கொள்ளுங்க. சரி, இப்ப வாங்க வானிலை நிலவரத்தை நாம தெரிஞ்சுக்கலாங்க. இன்று இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
0: அதோடு சிங்கப்பூரில் PSI எனப்படும் காற்று தூய்மை கேட்ட குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 82 உட்பட்டிருக்கும். வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் புண்ணி ரைஸ்.
3: வெளிநாட்டு நாணய செலாவணி நிலவரம்.
1: ஓர் அமெரிக்க டாலர்
0: 1 வெள்ளி 28 காசு. 1 வெள்ளி 28 காசு.
1: 1 யூரோ
0: 1 வெள்ளி 46 காசு.
1: 1 ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1 வெள்ளி 71 காசு.
1: 1 ஆஸ்திரேலிய டாலர்
0: 90 காசு.
1: 100 இந்திய ரூபாய்
0: 1 வெள்ளி 34 காசு.
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு.
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கு மலேசியா ரிங்கே
0: 3 வெள்ளி 20 காசு.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: பாரம்பரியம் உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள் அழையுங்கள். 8 4 3 0 4 9 5 0 8 4 3 0 4 9 5 0. வைர வசீகரத்திற்கு D3 டைமண்ட்ஸ். பவர் யோர் டிசைர்.
6: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வாட்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
1: வணக்கம் சிங்கே.

0: உன்னி மேனின் குரல்ல இரண்டு விதமான பாடல்களை கேட்டீங்க. சேனா பரத்ல பெற்ற பாடல நித்யஸ்ரீ மகாதேவன் கூட பாடியிருந்தாரு, டி மானுடைய இசையில. அதுக்கு முன்னால பத்மலதா கூட அவர் பாடிய பாடல் வந்தது, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில தென்னவன் படத்துல இருந்து அந்த பாடல் இடம்பெற்றது.
1: கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாங்க உங்களோட கருத்துக்களை தெரிஞ்சுக்க விரும்புறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதாவது நீங்க ஒரு பொருளை வாங்கும் பொழுதோ அல்லது சேவையை நாடும் பொழுதோ நீங்க இணையதளத்திற்கு சென்று ரிவ்யூஸ், அதாவது மக்களின் கருத்துக்களை வந்து நீங்க தெரிந்து கொள்வீங்களா, அல்லது தேவையே இல்லை அந்த பொருள் மீதோ சேவை மீதோ எனக்கு நம்பிக்கை இருக்கிறது அப்படின்னு நினைச்சு, என்னுடைய அனுபவம் எனக்கு தனித்துவமாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சு நீங்க ரிவ்யூஸ் எல்லாம் படிக்காம போவீங்களா?
0: ஆமா, இப்ப இந்த ரிவ்யூன்னு சொல்லும் போது சஜினி, சமீப காலமா ஏற்பட்ட ஒரு கலாச்சாரம் அப்படி கூட சொல்லலாம். உதாரணத்திற்கு முன்னதான் நம்ம அப்பா அம்மா காலத்திலயோ, ஏன் நம்ம அண்ணா அக்கா காலத்துல கூட பொருள்களை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னா அவங்க பார்த்த உடனே போய் வாங்கிருவாங்க. வாங்கின பிற்பாடு தான் தெரிய வரும் அது நமக்கு பொருத்தமா இருக்கான்னு. சில பேருக்கு, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பத்து கடை ஏறி இறங்கி இந்த பொருள் மலிவா இருக்கா அப்படிங்கறத போய் பார்ப்பாங்க. இன்றைய உலகத்துல அதுக்கான தேவையே கிடையாது, ஒரே தட்டு எல்லா தகவலும் வந்துடும், அந்த பொருளுடைய நுணுக்கங்கள் எல்லாமே நமக்கு தெரிய வரும்.
1: அது மட்டும் இல்ல, வந்து சிலர் வந்து புகைப்படங்களையும் பதிவேற்றம் செய்வாங்க, பொருள் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு எல்லாமே இருக்கும் இல்லையா.
0: அதையும் தாண்டி பயன்படுத்தினவங்களுடைய துல்லியமான அனுபவம் சார்ந்த கருத்தை நம்ம வாசிக்கணும்.
1: ஆனா இதுல வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா, சில பேருக்கு வந்து அந்த நிறுவனம் பிடிக்காம இருக்கலாம், அல்லது கிடைச்சது அந்த நேரத்துல சரியில்லாம இருக்கலாம். அதுக்கு வந்து ஒரு பெரிய கட்டுரையே எழுதுவாங்க, இது சரியில்லை அது சரியில்லை, இந்த பொருள் இப்படி இருக்கு அப்படி இருக்குன்னு ஒரு அவங்களுடைய ஆதங்கத்தை அந்த ஒரு கட்டுரையிலேயே வந்து போட்டுருவாங்க.
0: பொதுவா பொருள் வாங்கும் போது நான் வந்து இந்த ரிவ்யூஸ் இருக்கு இல்லையா, கருத்துக்களை வாசிக்க மாட்டேன். ஆனா சேவைகளை நாடும் போது வாசிப்பேன். என்ன பொறுத்த வரைக்கும் சேவை வேற பொருள் வேற. பொருள் அப்படின்னு சொல்லும் போது அந்த தேவை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா அந்த பொருள் வழங்குற முக்கியமான பகுதிகள் எனக்கு தேவைப்பட்டுச்சுன்னு சொன்னா நான் எடுத்துப்பேன். ஆனா சேவைன்னு சொல்லும் போது அது முழுமையா இருக்கணும் எனக்கு. உதாரணத்திற்கு அந்த நபர் சரியா நடந்துக்கிறாங்களா, வழங்கப்படுற சேவை சொன்ன மாதிரி இருக்குதா,
1: அந்த இடம் சுத்தமா இருக்கா,
0: இப்படி அடிக்கிட்டே போகலாம். சேவைன்னு வரும்போது நான் வாசிப்பேன், பொருள்னு வரும்போது அவ்வளவா அதை கருத்துல கொள்ள மாட்டேன்.
1: சரி, நம்ம நேயர்கள் டிக்டாக் வாசிகள் என்ன சொல்றாங்க அப்படின்னு நாம பாத்துரலாம். இப்ப கேட் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தேவையற்ற பொருளை வாங்குவதற்கு இந்த கருத்துக்கள் எனக்கு உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. எனவே நான் படிச்சுட்டு தான் பொருளை வாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு கேட்.
0: இப்படி உங்களை பலர் பல விதமான கருத்துக்களை சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல சிறப்பான தெளிவான அதே நேரத்துல தலைப்பு சார்ந்த கருத்தை வழங்குற ஒரு நேருக்கு தான் டிக்டாக் வாயிலா நாங்க வந்து ஜோதிஷா புஷ்பகடை வழங்கும் லெவிஸ்டா காஃபியை கொடுக்க போறோம்ல.
1: ஆமா, நேர் ஹேமாவும் வந்து கருத்து தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, நான் கண்டிப்பா வந்து கருத்துக்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு தான் நான் வந்து வாங்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து வாங்குவதற்கு முன்பு இருக்கிறோம் அந்த தன்னம்பிக்கை, அந்த நம்பிக்கை, அந்த பொருள் மீது அல்லது அந்த சேவை மீது இருக்கிற நம்பிக்கையை வந்து அதிகரிக்க உதவுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஹேமா.
0: பிரியதர்ஷினி நல்ல தெளிவான கருத்தை கொடுத்திருக்காங்க. அவங்க சொல்றாங்க, இப்படிப்பட்ட இந்த ரிவ்யூஸ் போன்ற கருத்துக்கள் நமக்கு தேவைதான், ஆனா முழுமையா கண்மூடித்தனமா அதை நம்பிட கூடாது. அந்த ரிவ்யூ சரியா இருக்கா அதுவும் உறுதிப்படுத்தப்பட்டதா அப்படிங்கறத தெளிவா ஆராயணும்ன்றாங்க.
1: சரி நேர்களே, உங்களுடைய கருத்து என்ன? தொடர்ந்து நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிக்டாக் பக்கமா வாங்க. மீடியா காப் ஒலி 968 FM என்பதுதான் எங்களுடைய டிக்டாக் பக்கம்.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது பல இடங்கள்ல, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா SLEBKE செல்லும் வழியில் அப்பர் தாம்சன் ரோடுக்கு பிறகு விபத்து. துவாசை நோக்கி செல்லும் AYE நொமெண்டன் பார்க் திலோக்லாங்கா சாலை, இவ்விடங்களில் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, வாகனங்களும் பழுதாகியுள்ளன.
3: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
4: அமுதம் தோசை மாவுடா சும்மாவா அமுதமாச்சே.
3: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அனியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
4: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு, அமுதம் போல தோசை.
3: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்கறாங்க.
4: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
5: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
6: ஏய் குஞ்சிருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: வெளிநாட்டு பயணத்தை மேற்கொள்ள போறீங்களா?
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: சொகுசு கப்பல்ல உல்லாச பயணம் போக போறீங்களா? இருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: இப்ப இருக்கிற கைபேசியை விட்டுட்டு புது கைபேசி வாங்க போறீங்களா? இருங்க,
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: விழா காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி அதுக்கும்
7: பணத்தை கட்டிராதீங்க.
6: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க, காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது.
8: காத்திருங்க காத்திருங்க.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை.
9: வணக்கம் சிங்கே.

0: டும் டும் டும் திரைப்படத்துல இருந்து கார்த்திக் ராஜாவின் இசையில் ஹரிஹரன் சாதனா சர்க்கம் பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டிருந்தீங்க. அதற்கு முன்பு வித்யாசாகரின் இசையில் வேதம் திரைப்படத்துல இருந்து ஹரிஹரன் சுஜாதா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: ஒலி ஒன்பதாம் ரேட்ல நாங்க உங்களுக்காகவே டிக்டாக் லைவ்ல வரும், நீங்களும் வந்து லைக்ஸ் வழங்கி கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறது எங்களுடைய ஆசை. சரி, இன்று நாங்க கையில எடுத்த தலைப்பு என்னவென்றால், பொருட்களை வாங்கும் போது, சேவைகளை நாடும் போது ரிவ்யூஸ் போன்ற கருத்துக்களை வாசிப்பீங்களா மாட்டீங்களா அப்படிங்கறதா இல்லையா?
2: வணக்கம் ரவி, சஜினி.
0: வணக்கம்,
2: நான் சாந்தி பேசுறேன் டெம்பனிஸ்ல இருந்து. நான் பொருட்கள் வாங்குறதுக்கு முன்னே ரிவ்யூ அவ்வளோ பார்க்கறது இல்லை, ஆனா எங்கேயாவது ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட போறதுக்கு முன்னால அந்த ரிவ்யூவை பார்த்துட்டு அது இத்தனை ஸ்டார் கிடைச்சிருக்குன்னு பார்த்ததுக்கு அப்புறம் முடிவு செய்து போறது உண்டு. நன்றி, வணக்கம்.
0: உணவகங்களை வந்து போய் சாப்பிடும் பொழுது கண்டிப்பா இத வந்து நம்ம பார்த்தே ஆகணும், அந்த ரிவ்யூஸ் இல்லையா?
1: சாப்பாடு நல்லா இருக்கா, சேவை வழங்கப்படுதா,
0: சீக்கிரமா சாப்பாடு வந்துருமா,
1: சுத்தமா இருக்கா, சுத்த சுகாதாரம் போன்ற முக்கியமான கருத்துக்களை நம்ம எடுத்துக்கொள்ளணும் இல்லையா?
0: நன்றி உங்களுடைய கருத்துக்கு சாந்தகுமாரி. சக்திவேல் அனுப்பியிருக்காரு.
3: வணக்கம் ரவிஜி அண்ட் சஜினி.
0: வணக்கம்.
3: நீங்க பேசிருந்தீங்க, அது என்னோட கருத்து என்னன்னா, எனக்கு அது ஒரு சில விஷயம் நானும் வந்து கதற கேட்டிருக்கேன், பாத்திருக்கேன். இந்த ரிவ்யூன்றது என்னன்னா வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப்பே இருக்கு, அது போல வந்து அந்த லிங்க்ல போயிட்டு ஸ்டார் ரேட்டிங் கொடுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல போயிட்டு இந்த கடையை பத்தி வந்து நல்ல விதமா எழுதுங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கு. அதனால ரிவ்யூ பார்த்து நம்ம நம்பி போய் சாப்பிடுறதோ இல்லைன்னா கடையில பொருள் வாங்குறதோ வந்து அதை ஏமாற்றத்தை தான் அனுபவிக்கும், அதை ஏமாற்றத்தை தான் நம்மளை உருவாக்கும். நல்லா தெரிஞ்சுட்டு போகலாம். இப்போ உதாரணத்துக்கு லிட்டில் இந்தியாவிலே வந்து டிக்டாக்ல பார்த்தா கடையில் வந்து சாப்பாடு கடை அப்படி இப்படி அப்படின்னு சொல்கிறாங்க, ஆனால் போய் நாங்கள் சாப்பிட்டு பார்த்த பிறகு தான் தெரியுது. இந்த ரிவ்யூன்றது வந்து பாதி பொய் பாதி உண்மை, அதுதான் என்னோட கருத்து. இப்ப நம்மள போல கூட கூடி இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு அந்த கடையில நல்லா இருக்கு போய் சாப்பிடலாம் அப்படின்னு நம்பிக்கையானவங்க சொல்றதே வந்து நம்மளுக்கு அது செட் ஆக மாட்டேனது.
0: ஆமா, சில நேரங்கள்ல நமக்கு பிடித்தவர்கள், நம்ம சுற்றி இருப்பவர்கள் வந்து சொல்லுவாங்க, நீ சாப்பாடு நல்லா இருக்கு நீ போய் சாப்பிடு அப்படின்னு. ஆனா நம்மளுடைய விருப்பு வெறுப்புகள் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய சுவை வந்து வேறுபட்டு இருக்கும் இல்லையா?
1: அந்த இடத்துலதான் நான் கொஞ்சம் வேறுபடுறேன். இப்ப உணவுன்னு சொல்லும் போது சில நேரங்கள்ல அந்தந்த நாட்கள்ல அவங்க சமைச்சது ரொம்ப சிறப்பா இருக்கலாம், அதை நம்ம சாப்பிட்டுருக்கலாம், அதன்படி நம்மளுடைய கருத்து வந்து வா பிரமாதமான கதை அப்படின்னு தோணலாம். மறுவாரமே நம்ம போகும்போது ஏன் நமக்கே என்ன உப்பு பத்துல என்ன காரம் சரியா இல்ல, அன்னைக்கு சாப்பிட்ட மாதிரி இன்னைக்கு இல்லையேன்னு தோணும். அப்படி இருக்கும்போது மத்தவங்களுக்கு வேறுபடுறதுல எந்த வித ஆச்சரியமும் இல்லைன்னு எனக்கு தோணுது. இங்க நம்ம வேணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரிவ்யூஸ்ன்னு சொல்லும் போது எல்லாமே நல்ல ரிவ்யூ அல்லது எல்லாமே சரியான ரிவ்யூ உண்மையான ரிவ்யூன்னு கிடையாது. சிலது வெறும் பாயிண்ட்ஸுக்காக, புள்ளிகளுக்காக, பற்றிச்சீட்டுக்காக வழங்கப்படுற ரிவ்யூங்கிறதுனால அதை நம்புறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறையுது அப்படின்றாங்க.
0: குறிப்பா ஒரு செயலியில இருந்து நீங்க பொருளை வாங்குறீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து உங்களுடைய கருத்தை நீங்க தெரிவிச்சாதான் உங்களுக்கு கூடுதலாக ஒரு 5 புள்ளிகள் 10 புள்ளிகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புள்ளிகளை வந்து நீங்க அடுத்து வாங்கும் பொழுது உங்களுடைய மொத்த தொகையில இருந்து ஒரு கழிவு இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்காகவே பலரும் வந்து பார்த்து பார்த்து அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பாங்க.
1: இரண்டாவது, சில கடைகள்ல பாத்தீங்கன்னா அல்லது சில பொருளை விற்பனை செய்யறவங்க பாத்தீங்கன்னா, உடனே அவங்க கண்ணு முன்னாலேயே எனக்கு ஒரு ரிவ்யூ கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அவங்க முன்னாடி நம்ம என்ன சொல்ல முடியும், நல்லா இல்ல எனக்கு பிடிக்கல, அவர் பேசுறது எனக்கு சரியா ஒத்து வரலன்னு சொல்ல முடியுமா?
0: இந்த அனுபவம் எனக்கு கேரளால நடந்துச்சு ரவி. அதாவது நான் ஒரு சேவையை வந்து பயன்படுத்தி இருந்தேன். அப்ப அங்கேயே வந்து அமர்ந்திருந்து அவங்க வந்து காணொளி பதிவு செய்து இதுதான் நல்லா இருந்துச்சுன்னு நீங்க சொல்லணும், உங்களுடைய ரிவ்யூஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வந்து ஒரு QR குறியீட்டை வந்து வருடி நீங்க இப்பவே வந்து உங்களுடைய என்னது கருத்துக்களை வந்து தெரிவிக்கணும் அப்படின்னு அங்கேயே அமர்ந்திருந்து எங்களை போக விடல, அந்த இடத்துல இருந்து போக விடல. அப்ப நான் ரொம்ப தெளிவா நான் சொல்லிட்டேன், இது பாருங்க எங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு நாங்க போகணும், இங்க வந்து எப்ப வந்து என்னால சௌகரியமா அமர்ந்திருந்து நல்லா சிந்தனையோடு உங்களுக்கு ரிவ்யூ எழுத முடியுமோ அப்ப நான் எழுதுறேன், இப்ப என்னால முடியாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்ப என் நண்பர்கள் எல்லாரும் இல்ல பரவாயில்ல எழுதிடலாமே, நான் சொன்ன தேவையில்லை வாங்க போயிடலாம் அப்படின்னு நினைச்சேன். அந்த இடத்த விட்டு வெளியானதுக்கு பிறகு தான் எல்லாரும் சொல்றாங்க, சேவை அவ்வளவு நல்லா இல்ல. அப்ப அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா சேவை நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிருப்போம் இல்லையா.
1: இந்த அணுகுமுறை ஆசியாவில கொஞ்சம் பிரபலமா இருக்கணும் எனக்கு தோணுது. நம்மளுடைய கலாச்சாரத்தின் படி உடனடியா கேக்குறது, சாப்பிட இருக்கா, சாப்பிட்டிய அப்படின்னு இப்ப அம்மா சமைச்சு வந்தோம்னு கேப்பாங்களே, அந்த மாதிரியான அணுகுமுறையை தான் கடைகளும் பின்பற்றுறாங்களோன்னு தோணுது. இதுவே மேற்கத்திய நாடுகளுக்கு போனீங்கன்னா அவங்க பொருட்கள் வச்சிருவாங்க, நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய அனுபவம் வச்சிருவாங்க, நீங்க சாப்பிட்டுருவீங்க, அது பயன்படுத்திடுவீங்க. அதுக்கப்புறம் உங்க முகத்தை பார்த்துட்டு சரி இவர் கொஞ்சம் நல்லா கொடுப்பாருன்னு நினைக்கிறேன்னு அப்புறம் தான் இறுதியில வந்து சொல்லுவாங்க, நீங்க சாப்பிட்டீங்க உங்க சந்தோஷம் தானே, ஆ சந்தோஷம், இதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்ப எங்களுக்கு ஒரு ரிவ்யூ குடுக்கலாம்னு கேப்பாங்க. அந்த அணுகுமுறை எனக்கு பிடிச்சிருந்துச்சு.
0: ஆமா, அவங்க உங்ககிட்ட கேக்கணும் நீங்க எங்களுக்கு ரிவ்யூ குடுக்கறீங்களா இல்லையா, பிடிச்சிருந்துச்சுன்னா ரிவ்யூ கொடுங்க, பிடிக்கலன்னாலும் ரிவ்யூ குடுத்துட்டு நம்ம கிட்ட அந்த முடிவை விட்டுறணும், ரிவ்யூ குடுக்கறதும் குடுக்காம இருக்கிறதும்.
1: இங்க இன்னொரு கருத்து வந்திருக்கு, மாயா சொல்லிருக்காங்க அவங்க வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கண்டிப்பா பாப்பாங்களா, ஆனா இப்ப பொருட்கள் வாங்கும் போது, உணவு கடைகளுக்கு போகும்போது, தங்க விடுதிகளுக்கு போகும்போது, படங்களை பார்க்கும் போது இவற்றை நம்புறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு சொல்லிருக்காங்க. அதே நேரத்துல அது உண்மையா சரியான முறையில சொல்லப்பட்டிருக்கா அப்படிங்கறதையும் ஆராய்வாங்களாம்.
0: அதாவது தீர விசாரிப்பதை தான் மெய் அப்படின்னு இந்த கட்டத்துல நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணுதான்.
1: சரி, இப்போ சிங்கப்பூர்ல சமீபத்தில் நடந்திருக்கிற ஒரு சம்பவத்தை பத்தி நாங்க சொல்ல போறோம், அதை கேட்டீங்க நீங்களா ஆடி போயிடுவீங்க.
0: சரி, இன்னும் கொஞ்சம் நேரத்துல அதை நாம பகிர இருக்கோம். அது மட்டும் இல்ல, ஜில்லின் ஒரு காதல் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல் காத்துக்கொண்டிருக்கிறது. கேட்ட மகடங்கள், இது உங்கள் ஒளி 968 கேட்டாலே பரவசம்.
1: நேரம் இப்பொழுது 8:44.
4: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
5: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
5: வணக்கம் சிங்கே.

0: அழகான ஒரு காதல் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. ஏ ரஹ்மான் இசையமைத்து அந்த பாடல வழங்கியிருந்தாரு. வாட்ஸ்அப் வாயிலாகவும் டிக்டாக் வாயிலாகவும் பல நேயர்கள் பாடல் அற்புதமாக இருக்கு கேட்டு ரசிக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு சொல்லிருக்காங்க. என்ன ரவி சிரிக்கிறீங்க?
1: இங்க ஒருத்தர் பேரே போடல, முகமும் தெரியல, ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க டிக்டாக்ல.
0: ஆமா,
1: அவர் சொல்ற இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேருமே அசையாம உட்காந்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம போட்டிருக்காரு. இல்ல நான் தெரியாம கேக்குறேன், வானல் நிகழ்ச்சி படைக்கும் போது நான் என்ன தலைகீழையா இருக்க முடியும்? இல்ல சஜினி தான் இங்கே அங்கேயும் பறந்துட்டு இருக்க முடியுமா? இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வானொலி நிகழ்ச்சி படைக்க முடியுமா? இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா,
0: என்ன தெரியுது,
1: ஒண்ணு சில பேர் ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க காலங்காத்தால, இன்னொன்னு ஒரு வானொலி நிகழ்ச்சி எப்படி படைக்கப்படும் அல்லது இரண்டு நிமிடத்துவம் வாய்ந்த படைப்பாளர்கள் எப்படி அவங்கள காட்சியில பிரதிபலிக்கணும்னு தெரியாத புரிதல் இல்லாத நபரும் இருக்காங்க.
0: ஆமா, அது மட்டும் இல்ல, இப்ப நாம இவ்வளவு நேரம் உட்காந்து அடுத்து நம்ம என்ன பேசலாம் அப்படின்னு கலந்துரையாடிக்கிட்டே இருந்தோம். அப்ப நம்ம அசையாம எப்படின்னா குதிச்சுக்கிட்டே நம்ம வந்து கலந்துரையாட
1: நினைக்கிறேன். இந்த நபர் வந்து அவங்க வேலை இடத்துல தவிழ்ந்துகிட்டு பறந்துகிட்டு
0: உருண்டுகிட்டு
1: வேலை செய்யறாங்கன்னு அதே மாதிரியான ஒரு அமைப்பை நம்ம கிட்ட இருந்து எதிர்பார்க்கறாங்கன்னு நினைக்கிறேன். இல்லங்க, அதுக்கெல்லாம் மீடியா கோப எங்களுக்கு காசு கொடுக்கல.
0: எங்க எங்க எப்ப எப்ப துள்ளி குதிச்சு ஆடணுமோ அங்கங்க அப்பப்ப நாங்க அதை செய்வோம்.
1: நாங்க மனிதர்கள், இயந்திரங்கள் இல்ல. புரிஞ்சுக்கீங்க, தெரிஞ்சுக்கீங்க, தெளிவு பெற்று பேசுங்க, உங்களுக்கும் நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப எல்லாம் இணையத்துல வந்து நம்ம எப்படி சொல்றது, உணர்ச்சி வசப்பட்டு பேசிடுறோம். ஆனா அதுவே வந்து சட்ட ரீதியான நடவடிக்கை வரைக்கும் போகுது. மக்களே தயவு செஞ்சு, எங்களுக்கு மட்டும் இல்ல, நீங்க யார பேசுறதா இருந்தாலும் சரி, யார பத்தி பேசுறதா இருந்தாலும் சரி, எங்க பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு ரெண்டு தடவை யோசிச்சு பாத்துக்குங்க, பின்னால ஏதாவது நடந்துட போகுது உங்களுக்கு. அதான் சொல்றேன்.
0: சரி, தலைப்பை தொட்டு நாம வந்து பேசிக்கிட்டு இருக்கோம் இல்லையா, அதாவது
1: மறந்துட்டோம்.
0: ஒரு சேவையோ அல்லது பொருளை வாங்கும் பொழுதோ நீங்க மக்களுடைய கருத்துக்களை படிச்சுட்டு தான், அதாவது ரிவ்யூஸ் படிச்சுட்டு தான் நீங்க வாங்குவீங்களா அல்லது சேவையா நாடுவீங்களா அப்படிங்கறத கேட்டோம். நம்ம நேயர்கள் எல்லாரும் பல விதமான கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. சிலர் வந்து படிச்சுட்டு தான் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் சிலரோ இல்ல தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
1: சரி, உங்க கருத்துக்கு மிக்க நன்றி. இந்த தலைப்புக்கு நாங்க ஏன் வந்தோம் அப்படிங்கறத விரிவா சொல்லிடுறோம். சமீபத்துல சிங்கப்பூர்ல அதிரடியான நடவடிக்கை நடைபெற்றது.
0: ஆமா, 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள் போலி கருத்துக்களை வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க.
1: ஆமா, அதிகாரிகள் மேற்கொண்ட இந்த ஆய்வின் பிரகாரம் 100க்கும் மேற்பட்ட நிறுவனங்கள்ல 45 நிறுவனங்கள் அவங்க செய்த தவற ஒப்புக்கொண்டனர். அதாவது ஆமா, போலியான கருத்துக்களை தான் இணையத்துல நாங்க பதிவிட சொன்னோம், அதன் வாயிலா எங்களுடைய வியாபாரத்தை பெருக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டோன்னு வெளிப்படையா உண்மையை ஒத்துக்கிட்டாங்க.
0: அவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஒரு நிறுவனத்தை நாடி இருக்காங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, சமூக வலைதளங்கள்ல காணொலிகளை பதிவேற்றம் செய்வதற்கும், மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியை வந்து வழங்குவதற்கும், விளம்பரம் செய்வதற்கும் ஒரு நிறுவனம் இருக்கு.
1: விளம்பர உத்திகளை அந்த மாதிரியான முறையில கையாண்டிருக்காங்க.
0: ஆமா, அப்ப அந்த நிறுவனத்தை நாடி இவர்கள் எல்லாருமே வந்து அந்த நிறுவனத்தை சார்ந்த நபர்கள் வந்து எல்லாரும் இவங்களுக்காக, இந்த நிறுவனங்களுக்காக போலி கருத்துக்களை வந்து பதிவேற்றம் செஞ்சிருக்காங்க.
1: இது மட்டும் இல்ல தெரியுமா சஜினி, சில நிறுவனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்ஸ்டாகிராம் போன்ற தளங்கள்ல அவங்க பிரபலமா இருக்காங்க, அனைவராலேயும் விரும்பப்படுறாங்கிறத போலித்தனமா காட்டுறதுக்கு இந்த ஃபாலோவர்ஸ் இருக்காங்களே, அதை வந்து வாங்கி அதிகமா இருக்கிற மாதிரி காட்டுவாங்க.
0: அது மட்டும் இல்ல, லைக்குகளையும் அவங்க வாங்குவதாக தகவல்கள் கூறுகின்றன.
1: எனக்கு தெரிஞ்ச ஒரு சமூக ஊடகம் அதான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்ப அவங்க இல்ல, அவங்க பார்க்கும் போதே அவங்க காணொலி எல்லாம் எப்படி தெரியுமா, ஒரு 1000 பேர் கூட பாத்துருக்க மாட்டாங்க. அந்த காணொலி எண்கள் பிரகாரம் 1000 பேர் கூட பாத்துருக்க
0: அந்த லைக்குகள் பிரகாரமா,
1: லைக்ஸ் வியூஸ் சொல்றோம்ல அதன் அடிப்படையில. ஆனா அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் சொல்லும் போது 200,000, 300,000, 400,000 பேர் அங்கே தெரிய வந்துடும். அதுவும் இதுவும் ஒரு மாதிரி ஒன்னா ஒத்து வரலனா இங்க ஏதோ ஒரு தேள் அங்கடி வேலை இருக்கு அப்படின்னு.
0: குறிப்பா இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு 100,000 ஃபாலோவர்ஸ் உங்களுக்கு இருந்தாங்கன்னா, அதுல வந்து உங்களுடைய காணொலிகளை பார்ப்பவர்கள்ல வந்து ஒரு 5% வந்து உங்களோட காணொலிகளை பார்த்தாங்கன்னா, அதற்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய லைக்குகளும் அந்த கமெண்ட்களும் கருத்துக்களும் வந்து பதிவேற்றம் செஞ்சிருப்பாங்க. ஆனா எண்கள் ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா, நீங்க அதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரே ஒண்ணுனா, அவங்க வந்து இந்த ஃபாலோவர்ஸ் ஒண்ணு வாங்கிருக்காங்க அல்லது லைக்குகளை வாங்கிருக்காங்க.
1: அது ரொம்ப உண்மைதான். சரி, எதனால இதை நாங்க உங்க பார்வைக்கு கொண்டு வரணும்னு விரும்பப்படுறோம்னா, தமிழ்ல ரொம்ப அழகா ஒரு வரி வரும், 2-3 வரி வரும். அதாவது, கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே இத மட்டும் நம்ம உள்வாங்கிக்கிட்டு இது ஏத்த மாதிரி செயல்பட்டோம்னா இந்த போலியான கருத்துக்கள் இருந்து நாம நம்மள பாதுகாத்துக்க முடியும்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, அதே நேரத்துல நமக்கு தேவையான தனித்துவம் வாய்ந்த அனுபவங்களை நம்மால உருவாக்க முடியும். அதுதாங்க ரொம்ப முக்கியம். சரியா? சரி, இப்ப நீங்க எல்லாரும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிருந்தீங்க, உங்கள் அனைவருக்கும் நன்றி. தொடர்ந்து இந்த மாதிரி அடுத்தடுத்த வாரங்கள்ல எங்களால முடியும் பொழுது உங்களோட இணையிலும் டிக்டாக் வாயிலாக
1: 855 ஆகிவிட்டது. வானொலி பக்கம் பாருங்க. இது வணக்கம்
0: சிங்கை.
2: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
0: போக்குவரவு பல இடங்களில் நெரிசலாக உள்ளது. காரணம், விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. குறிப்பாக சிடிஇயை நோக்கி செல்லும் அப்பர் சாம்சன் ரோடு சிங்மிங் அவென்யூவிற்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. பிஆர்இஐ நோக்கி செல்லும் பிகேஇ மண்டாய் ரோடிற்கு பிறகும் விபத்து. பிகேஇஐ நோக்கி செல்லும் எஸ்எல்இ அப்பர் சாம்சன் ரோடிற்கு பிறகு மற்றும் ஒரு விபத்து ஏற்பட்டுள்ளது.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிடுங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், திறந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
0: வசந்தம் வாயிலாக ஒலி 968 கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி 968 ஒலிபரப்பு நிறைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையுங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
5: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
6: குமார் மெஸ் இப்போது அப்படிக்சன் சாலை 321 கிளெமென்டி மால் 6 வேர்டன் சாலை.
7: இந்த அக்டோபரில் மீலிசனில் உங்கள் கவனத்தை ஈர்க்கும் வலையொலிகளை கேளுங்கள். என்ன நடந்தது வலையொலியில்?
8: விளக்கம் கேட்டபோது பதில் கிடைக்காததால் பீட்டர் அந்த சிறுவனின் முகத்தில் குறைந்தது 5 முறை குத்தினார், அறைந்தார்.
7: மீலிசன் வலையொலிகளுடன் இடைவிடாத பொழுதுபோக்கை அனுபவியுங்கள்.
9: கல்யாண விருந்தினா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியார ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
10: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
11: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183907 5.
12: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
13: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
12: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
13: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
12: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
13: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
14: ஜோதி ஸ்டாப் புஷ்பக்கடை.

0: பீட்டு
1: ஆதரவு
2: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர்.
3: வணக்கம் சிங்கே.
2: நேரம் இப்பொழுது காலை 9:06 ஆகி விட்டது. சற்று முன்பு உங்களுக்காக ரஃபி, அதாவது முகமது ரஃபி இசையமைத்து விக்னேஸ்வரி வடிவழகனோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது. தொடர்ந்து உங்களுக்காக 90களில் வெளியான இந்த மென்மையான பாடல்கள் காத்துக்கொண்டிருக்கின்றன.

0: கூடிய மழைய இன்று மதிய வேளை இரவு நேரத்துல நீங்க எதிர்பார்க்கலாம் சொல்றாங்க வானிலை ஆய்வகத்தால்.
1: அதோடு சிங்கப்பூரில் PSI எனும் காற்று தூய்மை கேட்டு குறியீடு 24 மணி நேர நிலவரப்படி 66 இருக்கும் 82 இருக்கும் உட்பட்டிருக்கிறது.
0: வானிலை நிலவரம் ஆதரவு
2: SP முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் SPM கோல்ட் பொன்னி ரைஸ்.
3: எனக்கு M1 இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
4: அப்படியா, எவ்வளவு பணம் கொடுத்த?
3: M1க்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
4: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
3: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
4: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
3: ஆமா, அதோட துணைக்கருவிகள் பரிசு பொருள்களும் கொடுத்தாங்க.
4: அடடா, நான் இப்பவே M1க்கு மாற போறேன்.
3: M1க்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகாபிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய M1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது M1 கடைக்கு வாருங்கள்.

0: இசைஞானி இளையராஜாவோட இசையில இதமான பாடல்களை கேட்டீங்க. ராசாவே உன்னை நம்பி, அதுக்கு முன்னால காதல் தேவதை ஆகிய பாடல்களது பாடல்கள்
1: இடம்பெற்றன. போக்குவரத்து நிலவரம்.
2: PIE-ஐ நோக்கி செல்லும் BKE மண்டாய் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. CTE-ஐ நோக்கி செல்லும் அப்பர் தாம்சன் ரோடு சின்மிங் அவென்யூவிற்கு பிறகும் மூன்றாம் தடத்தில் விபத்து.
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கு நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: வந்தாச்சு
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் asktraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது. உங்களுக்கு தெரியுமா,
0: அக்டோபர் முதல் தேதியான இன்று சுவாரஸ்யமான வரலாற்று சிறப்புமிக்க பல நிகழ்வுகள் நடந்திருக்கு. அது என்ன அப்படிங்கறத ஒண்ணுன்னா இப்ப கேட்டு தெரிஞ்சு போவாங்க.
2: இதே நாள் 1960 ஆப்பிரிக்க நாடான நைஜீரிய பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. சுதந்திரம் பெற்றிருந்தாலும் இது தொடர்ந்து காமன்வெல்த் அமைப்பில் ஒரு உறுப்பினராக உள்ளது.
0: 1994 பசிபிக் பெருங்கடலின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ள தி ரிபப்ளிக் ஆஃப் பலாவ் அதிகாரப்பூர்வமாக ஒரு நாடாக அங்கீகரிக்கப்பட்டது.
2: இதே நாள் 2024 மெக்சிகோவின் அதிபராக கிளாடியா ஷெய்ன்பாம் பதவியேற்றாங்க. இந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண், அதோடு முதல் யூத நபர் என்ற பெருமை இவங்களை சேரும்.
0: இத்தகவலை வழங்கியோர்
7: அதிக தூய்மை அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.

0: இனிமையான 90
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
3: இசை ஞானி இளையராஜாவின் இசையில் காவல் கீதம் திரைப்படத்திலிருந்தும் சின்ன கவுண்டர் திரைப்படத்திலிருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒலித்தன.
4: ஒலி 9.8 இப்ப உங்களுக்காக தங்க விலை நிலவரம். 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 165 வெள்ளி 50 காசு.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர்.

0: வீட்டு பணக்காரன் திரைப்படத்திலிருந்து இசை ஞானி இளையராஜாவின் இசையில் கே ஜே ஜேசுதாஸ் சித்ரா பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
1: போக்குவரத்து நிலவரம்
2: அதிகமாக இருக்கின்றது, கவனமா உங்க பயணத்தை மேற்கொள்ளுங்க. குறிப்பா அப்பர் தாம்சன் சாலை சிடிஇ செல்லும் வழியில் சிங்மிங் அவென்யூவுக்கு பிறகு மூன்றாம் தடத்தில் விபத்து, வாகனம் பழுதாகியுள்ளது. துவாசி நோக்கி செல்லும் பிஐஇ சிடிஇ நகரம் எக்ஸிட் அங்கே.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்போ இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
5: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ்பி முத்தையான் சன்ஸ்.
6: சொல்லுங்கள் ராஜமாதா.
7: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
6: ஓ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
7: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
6: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
7: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
6: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
7: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
8: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா.
9: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல, ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தடங்களை கண்டறியவும் மின்னலக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
8: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
9: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தடங்களை கண்டறியுங்க. மீடியாகாம் வழங்குகிற ரெடி செட் க்ரோ. எங்களோட கலந்துரையாட அழைங்க 6333-9888. மின்னஞ்சல் முகவரி mae@mediacorp.com.sg. உங்க mediacorp.sg/ready-set-grow.
6: ஒலி 9:08 1928 அக்டோபர் முதல் தேதி பிறந்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
0: இவரோட பேரை கேட்டாலே இவர் நடித்திருக்கும் பல திரைப்படங்கள், பல காட்சிகள் ஞாபகத்துக்கு வரும். அதுல ஒண்ணு இது.
10: கிஸ்தி, திரை, வரி, வட்டி. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கு ஏன் கொடுப்பது கிஸ்தி? எங்களோடு வயலுக்கு வந்தாயா, ஏத்தமுறைத்தாயா, நீர்பாய்ச்சி நடுவயல் நிறைய கண்டாயா, நாற்று நட்டாயா, களை பறித்தாயா, கழனிவாழ் உழவருக்கு கஞ்சி கரையும் வந்தாயா, அங்கு கொஞ்சி விளையாடும் எங்குல பெண்களுக்கு மஞ்சள் அரைத்து பணிபுரிந்தாயா, அல்லது நீ மாமனா மச்சானா? மானங்கெட்டவனே, எதற்கு கேட்கிறாய் திரை, யாரை கேட்கிறாய் வரி? போரடித்து நெற்குவிக்கும் மேடி நாட்டு உழவர் கூட்டம் பரங்கியரின் விடலையும் போரடித்து தலை தலை நெற்கதிர்களாய் குவித்து விடும் ஜாக்கிரதை.
2: பிரம்மாதமான நடிப்பை என்னைக்குமே மறக்க முடியாது. இத போற்றி பாராட்டும் விதமா 1960 ஆப்ரோ ஏசியா திரைப்பட விழா காயிரோல நடந்துச்சு. அங்க சிறந்த நடிகருக்கான விருது சிவாஜி கணேசனுக்கு வழங்கப்பட்டது. ஒரு இந்திய நடிகருக்கு வெளிநாட்டு திரைப்பட விழா ஒன்னு விருது வழங்கியது இதுவே முதல் முறை. அந்த பெருமையை பெற்றவர் நமது தமிழர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன்.
0: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கியிருந்தாங்க
9: அணி மணி, தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை, 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு 2 நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏஜிஎம்மில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
3: ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை.
4: நல்ல தருணங்களை தருவேன், புன்னகையில் மகிழ்வேன்.
5: சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா, சிக்குமங்கு சிக்குமங்கு சச்சப்பப்பா.
6: மீண்டும் மழலை பருவத்துக்கு திரும்புறீங்க?
5: ஆமா,
6: ஏன்னா நாளைக்கு வந்து சிறுவர் தினம்.
5: ஆமா, பலரும் வந்து இன்று அக்டோபர் முதல் தேதியா இருக்கிறதுனால இன்றுதான் சிறுவர் தினம் அப்படின்னு நினைக்கிறாங்க.
6: நம்ம தான் படிக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு.
5: ஆமா, ஆனா அது தவறு கிடையாது. ஒரு காலகட்டத்துல அது இருந்துச்சு நீங்க சொன்ன மாதிரி, ஆனா நமது கல்வி அமைச்சு அதை மாத்திட்டாங்க. எனவே அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளி அன்றுதான் சிறுவர் தினம் கொண்டாடப்படுகின்றது.
6: ஆக நாளைக்கு விடுமுறைங்கிறதுனால இன்னைக்கு பள்ளியில கொண்டாட்டம் இருக்கும்.
5: அப்படிதான்.
6: பிரமாதமாச்சே. எப்ப பார்த்தாலும் புரியாம பேசுறது, அதுக்கப்புறம் சிரிக்கிறது.
5: இல்ல, 2 மணிக்கு நமக்கு மீட்டிங் இருக்கு, அதுக்கு நம்ம தயார் செய்யணும். வாங்க, நம்ம போலாம். இப்ப
6: விடைபெற்றுக் கொள்வது சஜினி,
5: ரவிஜி.
6: நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திக்கிறோம். இது உங்க அபிமான நிகழ்ச்சி
5: வணக்கம் சிங்கை.

0: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
1: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங். வணக்கம். காலை மணி 10, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறு விற்பனை வீடுகளின் விலை தொடர்ந்து 3வது காலாண்டாக குறைந்திருக்கிறது. 3 காலாண்டில் விலை 0.2 விழுக்காடு குறைந்ததாக முதற்கட்ட மதிப்பீடுகள் காட்டுகின்றன. கழக மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு 2 காலாண்டில் 202.8 புள்ளியிலிருந்து 202.4 புள்ளியாக குறைந்தது. அண்மையில் தனியார் வீட்டு உரிமையாளர்களுக்கான தனியார் வீட்டை விற்று கழக வீட்டை வாங்க 15 காத்திருப்பு காலம் நீட்டிக்கப்பட்டது. அதன் பிறகு கழக மறுவிற்பனை வீடுகளின் விலையிலோ எண்ணிக்கையிலோ குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்று கழகம் தெரிவித்தது. இந்நிலையில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் அடுத்த மாதம் சுமார் 7,960 தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் வீடுகளை விற்பனைக்கு விடவிருக்கிறது. பெடோக், கேலாங், தெங்கா, தோபாயோ, ஈஷுன், செம்பவாங் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோபாயோவில் சமூக பராமரிப்பு வீடுகளும் விற்பனைக்கு வரும். விற்பனை நடவடிக்கையின்போது மேல் விவரங்கள் வெளியிடப்படும் என்று கழகம் தெரிவித்தது. ஃபேப்ரைஸ் குழுமம் கோழி, முட்டை உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருள்களின் விலையை குறைத்து ஆண்டு இறுதி வரை அதே விலையில் விற்கவிருக்கிறது. 30 முட்டைகள் கொண்ட ஒரு தட்டு 4.95 காசுக்கும், 1 கிலோகிராம் உறைந்த கோழி 2.5 வெள்ளிக்கும் விற்கப்படும். ஒருவர் அதிகபட்சம் 2 முட்டை தட்டுகளையும் 2 கோழி பொட்டலங்களையும் வாங்கலாம். 100 அதிகமான ஃபேப்ரைஸ் பேரங்காடிகளில் இந்த விலையில் பொருள்கள் விற்கப்படும். பள்ளிவாசல்கள், மத்ராசாக்கள் போன்ற சமய இடங்களில் இளையர்களை பாதுகாப்பதற்கான புதிய குழுவின் பணிகள் தொடங்கிவிட்டன. துணை பேராசிரியர் ரஸ்வானா பேகம், சமய ஆசிரியர் ஃபத்துரமன் தாவூத் ஆகியோர் குழுவை வழிநடத்துவர். அடுத்த சில மாதங்களில் குழுவினர் வெவ்வேறு முஸ்லிம் அமைப்புகளையும் சமூக உறுப்பினர்களையும் சந்தித்து பேசவிருக்கின்றனர். என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை இன்னும் நன்கு புரிந்து கொள்ள அது உதவும் என்று முஸ்லிம் விவகாரங்களுக்கு பொறுப்பு வகிக்கும் தற்காலிக அமைச்சர் ஜாக்கி முகமது கூறினார். குறைபாடுகளை கண்டறிந்து நடைமுறைகளையும் வழிகாட்டிகளையும் மேம்படுத்த குழு திட்டமிடும் என்றார் அவர். இவ்வாண்டு இறுதிக்குள் குழு அதன் பரிந்துரைகளை திரு ஜாக்கியிடம் சமர்ப்பிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஃப்ளை டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டுள்ளார். தாக்கப்பட்ட இந்திய விமானி, பயணிகள், விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃப்ளை டுபாய் விமானம் துபாயிலிருந்து டல் அவிவ் சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நேர்ந்தது. தாக்குதலின்போது விமானம் 30 கிட்டத்தட்ட 14,000 விழுந்ததாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். ஈராக்கில் சதாம் ஹுசேன் ஆட்சி வீழ்ந்து 23 பிறகு அமெரிக்க படைகள் அங்கிருந்து வெளியேறியிருக்கின்றன. ஐஎஸ் பயங்கரவாத அமைப்புக்கு எதிராக 12 அமெரிக்க படைகள் அங்கிருந்தன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் படையினரின் வெளியேற்றத்தை வரவேற்கிறார். அதிக செலவு மிக்க நடவடிக்கை முடிவுக்கு வந்திருப்பதாக அவர் சொல்கிறார். ஈரானும் அமெரிக்க படைகளின் வெளியேற்றத்தை வரவேற்றது. ஆனால் அமெரிக்க படைகள் வெளியேறுவதால் ஈராக்கில் கிளர்ச்சி குழுக்கள் மேலும் வலுப்பெறக்கூடும் என்று கவலை எழுந்திருக்கிறது. தாய்லாந்தில் பல சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. அடுத்த வாரம் கனத்த மழை தொடரக்கூடும் என்று முன்னுரைக்கப்படுகிறது. நிலைமையை கண்காணிக்க பிரதமர் அனுட்டின் சான் விராக்குன் சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார். வடக்கிலிருந்து வரும் வெள்ள நீரால் மத்திய வட்டாரமும் தலைநகர் பேங்காக்கும் இன்னும் அபாயத்தில் இருப்பதாக அவர் எச்சரித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்ட திருத்தங்களும் கடுமையான தண்டனைகளும் இருக்கின்றன. உள்ளபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் கடந்த 5 ஆண்டுகளில் அவற்றின் பனிக்கட்டி அளவில் கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை இழந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் மலைப்பகுதிகளில் பனிக்கட்டி அளவு 5 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்துவிட்டது. பதிவான ஆக பெரிய சரிவுகளில் இது 2வது இடத்தில் இருக்கிறது. இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294

0: நூறு ஆண்டு பாரம்பரியம், உங்களுக்கு ஏற்ற உயர்தர வைர நகைகள். அழையுங்கள் 8430-4950 8430-4950. வைர வசீகரத்திற்கு D3 Diamonds. Power your desire.
1: பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்போ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 இரவு 8 நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றைச் செல்லுங்கள் wondershop.sg.
2: ஆனந்தம் ஆரம்பம்.
3: நிகழ்ச்சியில அப்படி என்ன இருக்கு?
4: மட்டன் சுப்பா.
3: அது இல்லங்க,
1: கொஞ்சம்
3: அப்பாட காணும். இந்த அங்க இருக்குது,
1: அது மட்டுமா?
3: புதிய வார்த்தைகளை கற்றுக்கொள்வீங்க. அதனால எங்க நிகழ்ச்சி நீங்க தவறாம கேட்கணும். திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 முதல் பிற்பகல் 2 வரை காத
3: ஹலீமா
1: நாகப்படைக்கும் ஆனந்தம் ஆரம்பம். கேட்க தவறாதீங்க.

0: Thanks.
1: Ya babanda.
2: உங்களுக்கு அங்க இருவரும் படிக்க வந்துட்டோம். அப்துல் காதர்,
0: ஹலிமா அஸ்மான்.
2: இன்றைக்கு வியாழக்கிழமை அக்டோபர் முதல் தேதியா இருக்குது காதர். நாளைக்கு பார்த்தீங்கன்னா சிறுவர் தினமா இருக்குது, பிள்ளைகளுக்கு விடுமுறை நாளாக இருக்கும். அதனால இன்றைக்கு இன்னும் உற்சாகமா அவங்க பள்ளிக்கு போயிருப்பாங்கன்னு நம்புறோம்.
0: எல்லாருக்குள்ளயும் ஒரு குழந்தை இருக்கு, ஒரு சிறுவன் சிறுமி இருக்காங்க. அது வந்து நம்ம என்ன வயசானாலும் போக போறது இல்ல. நல்லா பாருங்க, என்ன சின்ன பிள்ளை தரமா பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த சைல்ட் இஸ் அலைவ் இன்னு சொல்வாங்களே, உங்களுக்குள்ள இருக்கிற குழந்தை எப்போதுமே உயிரோடு இருந்துகிட்டே இருக்குது. அந்த குழந்தைக்கு எப்போதுமே நீ கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கணும். ஏன்னா சில நேரங்கள அந்த குழந்தை பிடிவாதம் பிடிக்கும், அது வெளியே வந்துடும். அப்பப்ப நீ கொஞ்சம் பால் கொடுத்து டாய்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அதை உள்ளுக்கு சமாதானப்படுத்தணும்.
2: இந்த மாதிரி பிடிவாதம், நல்ல பிடிவாதமும் இருக்கு, கெட்ட பிடிவாதமும் இருக்கு. இப்ப நல்ல பிடிவாதம் அப்படின்னு சொல்லும் போது, நான் எப்படியாவது நான் நினைச்சதை சாதிப்பேன், அடைவேன், அதற்காக பிடிவாதமா அவங்க உழைக்கிறாங்க பாத்தீங்களா. நீங்க செய்யலாம். சில பேர் யோசிப்பாங்க, எனக்கு வயசாயிடுச்சு, 40 வயது ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் நமக்கு எதுக்கு உலகத்தை சுத்தி பாக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இல்ல, உலகத்தை சுத்தி பாக்குறதுக்கு வயது ஒரு தடையே இல்ல காதர். அதே போல திறன்களை வளர்த்து கொடுறதுக்கு, புதிய திறனை கத்துக் கொடுக்கறதுக்கு வயது ஒரு தடையே இல்ல. நீங்க எந்த வயதுல வேணாலும் செய்யலாம்.
0: ஆமா, நிச்சயமா உங்களுக்கு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க அந்த விஷயத்த பிடிச்சுக்குங்க. ஆனா அத பிறரிடம் வாதிக்காதீங்க, பிடிவாதம் உங்களுக்குள்ள இருக்கணும். நீங்க பிடிச்சுக்குங்க, வாதிக்காதீங்க.
2: ஆமா, வாங்க கார்த்திக் ஜோஜ் அருபாமா கொண்டு வரும் பாடல கேட்கலாம். பாய்ஸ் படத்துல இருந்து வந்துகிட்டு இருக்குது. ஆனா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் எல்லாருமே நீங்க ஆனந்த மாறுவ நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கணும். அடுத்த 4 மணி நேரம் உங்களுக்காகவே நிறைய நல்ல பாடல்கள், தகவல்கள் காத்துக்கிட்டு இருக்குதுங்க.
0: இசையால் பேச போறோம், உங்க வார்த்தைகளால்

0: மாற்றி காட்டும்னு உங்களுக்கு தெரியுமா? கருப்பு, மருன், அடர்பச்சை, நீலம் போன்ற ஆழமான நிற உடைகளை நீங்க அணியும் போது மஞ்சள் தங்கம் மிக அழகாக தெரியும். மென்மையான இளஞ்சிவப்பு, இளநீலம், கிரீம் போன்ற நிறங்களுடன் மெலிதான தங்க நகைகளை நீங்க அணியும் போது, அல்லது ரோஸ் கோல்ட் தங்க நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கும் போது அது ரொம்ப அழகா பொருந்தி வருங்க. உடை ஏற்கனவே அதிக வேலைப்பாடுடன் இருந்தால், நிறைய எம்ப்ராய்டரி எல்லாம் உங்களுடைய உடைகள்ல இருந்துச்சுன்னா, நீங்க உங்க நகைகளை கொஞ்சம் எளிமையானதாக வைத்துக் கொள்ளணும். அப்படிப்பட்ட நகைகளை நீங்க தேர்ந்தெடுக்கணும். எளிய உடையா இருந்துச்சுன்னா நகைக்கு கொஞ்சம் அதிக முக்கியத்துவத்தை நீங்க கொடுக்கலாம். உடையும் நகையும் ஒன்றுக்கொன்று துணையா இருக்கணுங்க, போட்டியா இருக்க கூடாது. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோய் லுக்காஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: மதுரையோட மனமு ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்குதான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை, கோலா உருண்டை, சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம். Take a chance.

0: படத்துல இருந்து சங்கர் மகாதேவன் வசுந்தரா தாஸ் கொண்டு வந்த பாடல் ஒலிபரப்பானது. இன்றைக்கு நான் ஒரு கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறேன் காதர்.
1: சொல்லுங்க மேடம்.
0: பல மாதங்களா ஆரம்பிக்கணும்னு நீங்க நினைச்ச ஒண்ணு இப்போ வரைக்கும் ஆரம்பிக்காம இருக்கீங்கன்னா அது என்ன? என்னன்னு பகிர்ந்து கொள்ளுங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9 6 8. ஆரோக்கிய சம்பந்தமா இருக்கலாம், சேமிப்பு சம்பந்தமா இருக்கலாம், உங்களுடைய தூக்க தரத்தை நீங்க அதிகரிக்கணும்னு நினைக்கலாம், வாசிப்பு பழக்கம், புதிய திறன், எதுவா வேணாலும் இருக்கலாம்,
1: திருமணமாவும் இருக்கலாம்.
0: திருமணமாவும் இருக்கலாம். வாட்ஸ்அப் செய்யுங்க, எது செய்யணும் நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு
1: சுத்திக்கிட்டு இருக்க. எப்படி நம்ம திருமணம் பண்றது?
0: காதல் சுத்துதே வருது.

0: நேர்களுக்கு தெரியும், நேர்களுக்கு தெரியும் நான் எதை ஆரம்பிக்கணும் ஆசைப்படுறேன் அப்படின்னு. அதனாலதான் உங்களுக்கு அவங்க பேசுறாங்க காதர்.
1: ஆமா, கண்டுபிடிச்சிட்டாங்க. 6 மாதங்கள் நான் செய்யாத ஒரு விஷயம் வந்து என்னுடைய உடல் எடையை குறைக்கிற பயணம். இன்னும் ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது. மற்ற விஷயங்கள் ஆரம்பிச்சிட்டேன், மற்ற விஷயம் ஆரம்பிச்சு முடிக்க போறேன்.
0: சரி,
1: இந்த ஒரு விஷயம் வந்து ஆரம்பிக்கணும்.
0: வருஷ கடைசிக்குள்ள எப்படியாவது
1: ஆக்சுவலி பாக்கணும்னா, நான் அக்டோபர் முதல் தேதினு போட்டிருந்தேன்.
0: இன்னைக்கு
1: தோல்வி அடைஞ்சிட்டாரு. அவர் ஃபெயில் ஆயிட்டாரு. எப்படியாவது எடுக்கணும்னு ஆசைப்படுறாரு, ஆனா அவருக்கு நேரம் கிடைக்க
0: மாட்டேங்குதான். ஓ சரி, அந்த முயற்சிய கண்டிப்பா கைவிடக் கூடாது. பல முறை நம்ம தோல்வியுற்றா என்ன, கண்டிப்பா நம்ம ஜெயிக்கலாம். சில பேர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வாகன உரிமத்தை 5வது முறைதான் பாஸ் பண்ணிருந்தாங்க காதர். ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்க 5வது முறை பாஸ் பண்ணிருந்தீங்கன்னா தயவு செய்து சாலையில வண்டியே ஓட்டாதீங்கப்பா அப்படின்னு தமாஷா சில பேர் சொல்றவங்க இருப்பாங்க. ஆனா கூச்சு நம்ம அவங்களுக்கு தட்டி கொடுக்கணும் இல்லையா.
1: இங்க செல்வம் சொல்லிருக்காது காதர், நீங்களும் நானும் ஒரே போர்ட்ல தான் இருக்கோம். எனக்கு இன்னும் திருமணம் ஆகல. நத்திங் இஸ் ஹேப்பனிங்.
0: அதுக்கு நீங்க முதல்ல அந்த முதல் படியை எடுத்து வைக்கணும். நத்திங் இஸ் ஹேப்பனிங்டா என்ன பொண்ணு, என்ன ஆகாயத்துல இருந்து வந்தா விழும் பாட்டுல பாடிடுவாங்க, ஆகாயத்துல இருந்து வந்த அழகியே தேவதையே அப்படின்னு. ஆனா ஆகாயத்துல போய் தேட முடியாது, நீங்க தான் தேடணும்.
1: சிங்கிள்ஸ் டீ டைம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போய் கலந்துக்கணும்.
0: ஆமா,
1: ஒன்று கூடணும்.
0: அதுவும் இப்ப நிறைய நடவடிக்கைகள் சிங்கப்பூர்ல வந்திருக்காங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு நடவடிக்கையில ஈடுபட்டு சில பேர் அவங்களுடைய துணையை தேடுறாங்க. நீங்களும் போகணும், சும்மா தலைய போட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காதீங்க.
1: இப்பதான் படிப்படியா மத்த விஷயங்களை வந்து கவனம் செலுத்திட்டு இருக்கேன். Don't distract me.
0: எஸ்பி பாலசுப்ரமணியம் கொண்டு வரும் பாடல் இதோ உங்களுக்காக, பூவுக்குள் பூகம்பம்.
1: அதுதான் சொல்ல வந்த பிடிச்சிருப்பது.

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: எப்படி எல்லாருமே பயனடைகிற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
2: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவையை பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
3: ஆதரவளிக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.
0: நேரம் சரியா 10:46 ஆகுது. ஆனந்த மார்ம நிகழ்ச்சியில நீங்க இணைஞ்சிருக்கிறீங்க. வியாழக்கிழமை அக்டோபர் முதல் தேதியா இருக்குது. பல பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நாளைக்கு பள்ளி விடுமுறை இருக்குது, நம்ம நல்ல தூங்கலாம், தாமதமா எழுந்திருக்கலாம் அப்படின்னு.
4: ஆமா, இன்னும் 2 மாதங்கள்ல இந்த வருஷமே முடிய போகுது.
0: அதை சொல்லுங்க.
4: அதாவது இந்த ஜூன் மாதம் ஆரம்பிக்கும் போதே, ஆனா 6 மாசத்துல அப்படிதான் முடிச்சிடணும்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது முடிக்காம இருக்கீங்களா அப்படின்னு கேட்டப்போ, இங்க அனிதா இவங்க வந்து மலேசியா இருக்காங்க, மாசாய் ஜோஹர்ல இருந்து செய்தி அனுப்பிருக்காங்க. காதர் ஹலிமா, எனக்கு நீண்ட நாளா தியானத்துல அமரணும்னு ஆசை, ஆரம்பிக்கணும்னு ஆசை, ஆனா இப்ப வரைக்கும் நான் ஆரம்பிக்கல. எப்படியாவது இந்த வருஷம் முடியறதுக்குள்ள நான் ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறேன்.
0: இருக்காரு ஒருத்தர் அதை கத்து கொடுக்கறதுக்கு இருக்காரு.
4: கண்களை லேசாக முடிக்கொள்ளவும், மூச்சை நன்றாக இழுத்து மெதுவாக விடும். அதான் தியானம்.
0: அவ்வளவுதானா?
4: அவ்வளவுதான்.
0: இல்ல, நீங்க
4: என்ன
0: பொய்
4: சொல்றீங்க?
0: எப்படி காதர் தத்ரூபமா அந்த குரட்ட சத்தம் வருது உங்களுக்கு? செஞ்சு செஞ்சா
4: ஒரு காலத்துல அது இருந்துச்சு. அதனால கவலைப்படாதீங்க, தியானம் பண்றதுலாம் வந்து நேரத்தை ஒதுக்கலாம். இப்ப நம்ம எப்படி உணவு உண்டு சாப்பிடறதுக்கு வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கிறோமோ, அதே மாதிரி உங்களுக்கு மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நீங்க வந்து ஒரு இடத்த பாக்கணும், குகைக்குள்ள போய் உட்காரணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க எல்லாரும் விலகி தனியா உட்காந்தாலே அது ஒரு மாதிரியான தியானம் தான். அல்லது நீங்க செய்யற வேலையும் தியானம் தான். நீங்க அந்த மூமெண்ட்ல போக்கஸ் பண்ணி, போக்கஸ் செஞ்சு நீங்க கவனம் செலுத்தி நீங்க செயல்படும் போது அதுவும் ஒரு மாதிரியான தியானம் தான்.
0: ஆமா ஆமா, நிறைய கோர்சஸ் கூட இருக்குது, பற்றி நிறையவே பேசுறாங்க. உளவியல் ரீதியா உங்களுடைய மனசை நீங்க எப்படி அமைதிப்படுத்துறது, எப்படி நீங்க இன்னும் சிறப்பான முறையில யோசிக்கிறது. சில சமயம் நம்ம ரொம்ப ஓவர் திங்கிங்ல ஈடுபடுவோம் இல்லையா, அளவு கடந்து பல தேவையில்லாத சிந்தனைகள் யோசனைகள் நம்ம மனசுல இருக்கும். அதை எப்படி அகற்றுறது, எல்லாமே ஒரு பழக்கம் தானே, ஒரு முயற்சி தானே. அதை நம்ம செய்ய செய்யதான் அது குறைய ஆரம்பிக்கும். கிளிஃப்டன் என்ன சொல்லியிருக்காருன்னா, இருவருக்கும் நன்றி, ரொம்ப நல்ல ஒரு நிகழ்ச்சியா இருக்குது அப்படின்னு சொல்லிருக்கீங்க. நன்றி நன்றி. அதே நேரத்துல அவரு அடிக்கடி மெதுவூட்டத்துல ஈடுபடணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசை அவருக்கு இருக்குதா, ஆனா வேலை, குடும்பம், கார்பந்து இந்த பொறுப்புகள் எனக்கு இருக்கிறதுனால என்னால அடிக்கடி மெதுவூட்டத்துல ஈடுபட முடியல அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஆனா கிளிஃப்டன் ஏன் கவலைப்படுறீங்க? நீங்க தான் கார்பந்துல ஈடுபடுறீங்க.
4: ஓடிவாங்க.

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்திற்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்
3: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
4: சூடா இருக்கு, குளிர்சாதனம் வேலை செய்யலையா?
5: இல்லங்க, பழுது பாக்குறதுக்கு நம்பிக்கையான நிறுவனத்தை தேடுறேன்.
4: ஜிஇடி ஏர்கோனை கூப்பிடு. வீடு, கடை, அலுவலகம் எல்லாவற்றுக்கும் குளிர்சாதனம் பொருத்துறது, பழுது பாக்குறதுன்னு 10 வருட அனுபவம் ஜிஇடி ஏர்கோனுக்கு இருக்கு. கூகுள்ல நல்ல விமர்சனங்களையும் பார்த்தேன். இப்போ குளிர்சாதனத்தை வாங்கவும் பொருத்தவும் தள்ளுபடிகளையும் வழங்குறாங்க.
6: ஜிஇடி ஏர்கோன் அண்ட் இன்ஜினியரிங். அறியுங்கள் 6371111055. புலனம் வழியாகவும் தொடர்பு கொள்ளலாம். GEDaircon.com.
7: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
8: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
7: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
8: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
7: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
8: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
9: நேரம் சரியா 10:55 ஆயிடுச்சு. இந்த வருஷம் நீங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்ச ஒண்ணு இன்னும் ஆரம்பிக்கல. ஆனா எப்படியாவது இந்த வருஷம் ஆரம்பிச்சா நல்லா இருக்கும்னு நீங்க நினைக்கிற ஒண்ணுனா அது எதுன்னு கேட்டிருந்தோம்.
10: இங்க ஜோ லலிதா அவங்க ரொம்ப வெளிப்படையா அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துட்டாங்க. 2013 அவங்க வந்து பேஜன் டைட்டில் ஹோல்டர், அதாவது அழகுராணி போட்டியில வந்து பங்கெடுத்தாங்க. மிஸ் சிங்கப்பூர் அண்ட் மிஸ் சிங்கப்பூர் இன்டர்நேஷனல், இந்தியன் இன்டர்நேஷனல். அவங்களுக்கு வந்து இந்த போட்டிகளை விளையாட பிடிக்கும், ஸ்போர்ட்ஸ் என்தூசியாஸ்ட் சொல்லுவாங்களே. அவங்களுக்கு 2015 முட்டி பிரச்சனை, முட்டி சிகிச்சை போயிருந்தாங்க 45 வயதுல. அதனால அதனை அடுத்து அவங்களுக்கு வந்து மற்ற விஷயங்களை வந்து செய்ய முடியல. ஆனா இது வந்து எனக்கு ஒரு தடையா இருந்தது இல்ல. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில எப்போதுமே நம்ம முன்னேற்றத்தை நோக்கி போனோம், நம்ம டேக் சார்ஜ் பண்ணணும், என்னுடைய வாழ்க்கை என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, முட்டியில தான் பிரச்சனை, மனசுல பிரச்சனை இல்ல.
9: என்ன போல் வாழ்க்கை.

0: எங்க எங்க எங்க எங்க எங்க எங்க எங்க போறோம் இங்க எங்க போறோம்?
1: நான் இடத்த சொல்லிட்டேன், இந்த அங்கத்தை விளையாடவே முடியாது. காது முதல் குறிப்பு இதுதான். கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளுக்கு முன்னால இது ஒரு மனிதருக்காக வீடாக கட்டப்பட்டது. ஆனா அந்த வீட்டுல அவரு வாழவே இல்லை.
0: மனுஷனுக்கு தான வீடு கட்டுவாங்க.
1: இது ஒரு மர்ம கதை மாதிரி இருக்கு. ஆனா அதன் பிறகு அந்த கட்டடம் நீதிமன்றமாகவும் அரசாங்க அலுவலகமாகவும் ஒரு காலத்துல நாட்டின் முக்கிய விவாதங்களை நடைபெற்ற ஒரு இடமா அமைஞ்சது. எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. வாட்ஸ்அப் செய்யுங்க 9 6 7 8 8 9.
0: இது சின்ன வீடா பெரிய வீடா? அதாவது கட்டின வீடு.
1: நீங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து இடக்கு முடக்கா கேட்க கூடாது காதர். ஐயோ, பழைய பாடல்கள் தொகுப்பு ஆரம்பிச்சாச்சு. அந்த பாடலை முதல்ல கேட்கலாமா?
0: இந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் கெட்டிக்காரன்.
1: கண்டிப்பா நீ கெட்டிக்காரன் தான். லிங்க் கொடுக்கறாமா?
0: அந்த படத்துல தான் பாட்டு கேட்க போறப்ப.
1: சாந்தராஜன் பேசிஸ் எல்லாம் கொண்டு வராங்க. நேரம் சரியா 11:04.

0: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
1: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
0: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
1: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
0: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
1: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
2: அபிமான நட்சத்திரங்களின் விறுவிறுப்பான ஆட்டம் போட வைக்கும் பாடல்களை கேட்க கொண்டாட நீங்க தயாரா?
3: வாரந்தோறும்
2: வியாழக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடன் நிகழ்ச்சி கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாக பார்க்கலாம். ஆதரவு பஞ்சாராஸ் சரும பராமரிப்பு பொருட்களையும் தலைமுடி பராமரிப்பு பொருட்களையும் விற்பனை செய்யும் ஜோதிஷ்டா புஷ்பக்கடை.

0: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
1: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியே எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்ல, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க. ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க. விழாக்காலத்துக்கான சட்டையும் சரி பலகாரங்களும் சரி, அதுக்கும்
2: பணத்தை கட்டிடாதீங்க.
1: ஏன்னா பெரிய இன்பதர்ச்சி, பெரிய பெரிய பரிசுகள். இந்த பரிசுகளை பெறும்போது நீங்களே நினைப்பீங்க காத்திருந்தது வீணாகலையேன்னு. நான் எதை பத்தி பேசுறேன்னு தெரியுதா? ஏதோ ஒண்ணு பெருசா அக்டோபர்ல வரப்போகுது, காத்திருங்க காத்திருந்துருங்க.
3: அதிகமான பதிவுகள் எல்லாமே அதிகமா
4: அதிகமா இருக்கிறது இப்போது சிறந்ததுன்னு அர்த்தம் இல்ல. ஒருங்கிணைப்பு தேவைப்படும். சரியான தளங்களை கண்டறியவும் மின்னலுக்க விளம்பரங்களை மேம்படுத்தவும் வழிகாட்டுவோம்.
3: அப்போ அதிகமா மட்டும் கிடையாது,
4: அதிகம்தான். சரியான திட்டங்களோட உங்க வியாபாரத்தை விரிவுபடுத்த சிறந்த தளங்களை கண்டறியுங்க. மீடிக்க வழங்குகிற ரெடி செட் க்ரோ எங்களோட கலந்துரையான அழைங்க 6333988888. மின்னஞ்சல் முகவரி mae@mirakab.com.sg. உங்க mirakab.sg/ready set grow.
5: இது என்ன நிகழ்ச்சி?
6: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
7: சில மணிகள்
8: நாங்க கொடுத்த குறிப்புகளை வச்சு இன்றைக்கு எந்த இடமா இருக்கும்னு நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லிருந்தோம். ராஜன் ஃபோர்ட் கேனிங்கா இருக்குமா அப்படின்னு குறிஞ்செய்தி அனுப்பி வச்சிருக்காரு.
9: இங்க இந்திரா சுப்பையா அவங்க மேக்ஸ்வெல்ஸ் ஹவுஸா இருக்குமான்னு அனுப்பி இருக்காங்க.
8: அதே பதிலதான் நம்ம பிரேமா அசோகன் சொல்லிருக்காங்க.
9: மோகனா இந்திரா, அது திரு லீக்வானியுடைய வீடா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. அது கிடையாது, அது ஆஸ்திரேலியா லோட்னு சொன்னீங்களா
8: நீங்க? ஆமா, இல்ல இல்ல இல்ல இல்ல இல்ல, நான் சொல்லவே இல்லையே. சரி, தொடர்ந்து நான் குறிப்புகளை வழங்குறேன், எந்த இடமா இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிங்க. முதல் குறிப்பு இதுதான்.
9: அதாவது இந்த இடம் ஒரு காலத்துல கட்டப்பட்டு ஒருத்த போய் தங்கல,
8: 200 ஆண்டுகளுக்கு முன்பு இது ஒரு மனிதருக்காக வீடாக கட்டப்பட்டது. ஆனா அந்த மனிதர் அந்த வீட்ல வாழவே இல்லையா? எந்த இடமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. சில நேர்கள் ரொம்ப கெட்டிக்கார பசங்கப்பா, கெட்டிக்கார படத்துல இருந்து நம்ம பாடல ஒளிபரப்பணும். எல்லாரும் பதில கண்டுபிடிச்சாங்க.
9: ஆமா,
8: இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த பதிலோட உங்களை நாங்க சந்திக்கிறோம்.
10: அவ்வை சண்முகி.
9: இவ்வாறு நட்சத்திரம் மீனா அவங்க நடித்த அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து
10: அந்த பாடலை கேட்க போறோம். புக்கு
8: பாட்டி ஆயிட்டாங்க நம்ம காதர்.

0: வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் டயர். பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
2: சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள் இன்று.
3: ஆமா, நம்முடைய நடிகர் திலகத்தின் பிறந்த நாள் இன்று. அதனால அவருடைய பாடல்களையும் நீங்க கண்டிப்பா ஒலி 968 ஆனந்த மார்பு நிகழ்ச்சியில கேட்க போறீங்க.
2: உங்களுக்காக இரண்டு பாடல்களை வந்து தொகுத்து வழங்க போறோம். பாசமலர் ஆண்டவன் கட்டளை, அவருடைய படத்துல அருமையான பாடல்கள், அதுவும் நல்ல வாழ்க்கையுடைய
3: தத்துவங்களை
2: யோசிக்கிற மாதிரி கண்ணதாசன் ரொம்ப அழகான வரிகளை எழுதிருப்பாரு. அது அந்த எனர்ஜிக்கு ஏத்த மாதிரிதான் விஷயங்கள் அமையன்னு சொல்லுவாங்கல்ல.

0: சிவாஜி கணேசனுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான்.
1: அவர் ஒரு நடிகர் மட்டும் இல்ல காதர், அவர் நிறைய சமூகத்துக்கு கொடுத்திருக்காரு, மாறி வழங்கியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒண்ணுதான் இந்த மிட் டே மீல் ஸ்கீம் பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த காலத்துல 1960களில் பாத்தீங்கன்னா, இதற்காக இந்த ஒரு திட்டத்திற்காக நம்ம நடிகர் திலகம் 100,000 நன்கொடையா வழங்கியிருந்தாரா. இதுவரை ஒரே ஒரு உதாரணம் தான் நான் கொடுக்கறேன், ஆனா இப்படி பல முறை அவர் உதவி செஞ்சிருக்காரு காதர்.
0: இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் செஞ்சிருக்காரு. குறிப்பா பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்போதுமே இருந்திருக்குது. ஏன்னா அவர் வந்து படிக்காத மேதை சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்கள் வந்து சமுதாயத்துக்கு செஞ்சிருக்காரு. அவர் நடிப்புல அவர் வந்து உண்மையிலேயே பல நுட்பங்களை கத்துக்கிட்டு அழகான வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறாரு.
1: கண்டிப்பா
0: சிவாஜி கணேசன் ரோல் மாடலா பாக்குறது நம்ம உலகநாயகன் கமல் தான்.
1: அந்த சாயல் நமக்கு தெரியுது இல்லையா?
0: நிச்சயமா.
1: சரி, இப்ப உங்களுக்காக இரண்டு பாடல்களையும் ஒன்றின் பின் ஒன்றா ஒளிபரப்புறோம், கேளுங்க.

0: கேள்வி வராது.
1: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.

0: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருட்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக வண்ட ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் உ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10ஆம் தேதி வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்றை செல்லுங்கள் wondershop.sg.
2: அப்படி எப்படி நம்ம குறிப்புகள் கொடுத்து ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட்டாங்க.
3: ஆமா ஆமா ஆமா, பல நேர்கள் சரியான பதில சொல்லிட்டாங்க. லீலாவதி, இந்திரா சுப்பையா, புஷ்பா,
2: பல நேர்கள்,
3: பிரியா, இப்படி பல நேர்கள், ராஜலட்சுமி, சுஜா, அலமேலு, எல்லாருமே சொல்லிட்டாங்க சரியான பதில்.
2: எல்லாருமே எனக்கு இது வரைக்கும் தெரியாது, ஏன்னா அங்க போயிட்டு நான் வந்து கலை படைப்புகளை பாத்துருக்கேன். ஆனா இது வரைக்கும் தெரியாது, இது வந்து ஒரு வீடாக கட்டப்பட்டு அந்த இடத்துல அந்த நபர் தங்கல.
3: ஆமா,
2: அந்த கதை தான் எனக்கு தெரியும்.
3: 1827 இந்த கட்டிடத்தை கட்டி முடிச்சாங்க. காதை யாருக்கு கட்டியிருந்தாங்கன்னா, இந்த ஜான் ஏ மேக்ஸ்வெல்னு இருக்கிற ஒரு வணிகருக்கு தான் இந்த தனிப்பட்ட வீடை கட்டி இருந்தாங்க, வடிவமைச்சு இருந்தாங்க. ஆனா அந்த நிலம் அரசாங்க பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்டிருந்ததுனால அவர் அங்க வாழ முடியாம போயிடுச்சு, வசிக்க முடியாம போயிடுச்சு. அதன் பிறகு சிங்கப்பூரின் முதல் அதிகாரப்பூர்வ நீதிமன்றமா அந்த இடம் பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்குல அரசாங்க அலுவலகங்கள், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி ஆகியவையும் அங்கதான் இயங்கி இருந்தன. அதன் பிறகு பாத்தீங்கன்னா 1965 சிங்கப்பூருக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இது பார்லிமெண்ட் ஹவுஸ் ஆனது. 1999 வரையிலும் அங்கதான் நாடாளுமன்றம் இயங்கி வந்தது. ஆனா இப்ப அந்த இடத்தை தி ஆர்ட்ஸ் ஹவுஸ் சொல்லி அழைக்கிறோம்.
2: சரி, இப்ப இந்த இடத்துல கலை படைப்புகள் இருக்குன்னு சொல்லிருந்தால அங்க கேண்டல் லைட் கான்செர்ட்ஸ் அது அப்பப்ப நடைபெறும். உதாரணத்துக்கு நீங்க பெரிய கலைஞர்களா இருக்காங்களா, ட்ரிபியூட் டு இந்த கலைஞர், ட்ரிபியூட் டு அந்த கலைஞர். உதாரணத்துக்கு இங்க ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் ஒண்ணு இருக்குது அலிமா. அவங்க வந்து 9 மணிக்கு இப்ப ஓ இந்த வாரம் நடக்குது அலிமா,
3: இந்த வாரம்
2: 2ஆம் தேதி அக்டோபர் 2ஆம் தேதி தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல கேண்டில் லைட் ட்ரிபியூட் டு ஏஆர் ரஹ்மான் அவங்க 9 மணிக்கு இந்த இசை நிகழ்ச்சியை வழங்குறாங்க.
3: அடிங்கப்பா,
2: 43 வெள்ளி 50 காசு தான்.
3: சரி, வெள்ளிக்கிழமை என்ன செய்யணும்னு தெரியலனா நல்ல ஒரு ஐடியா, இந்த ஒரு கேண்டில் லைட் நிகழ்ச்சிக்கு நீங்க போகலாம், தி ஆர்ட்ஸ் ஹவுஸ்ல இருக்குது.
2: கூடவே இன்னொரு நபரோட போனீங்கன்னா, அதாவது காதலும் காதலி ஒண்ணா போனீங்கன்னா அந்த காதல் மெழுகூட்டும்.
3: முடியலப்பா.
4: இத்தகவலை வழங்கியோர்
5: மனதை தொடும் மணமும் சுவையும் கொண்ட மில்கி மிஸ்ட் நெய், சுத்தமானது, நம்பகமானது, நெய் என்றால் மில்கி மிஸ்ட்.

0: அருமையாக சமைக்க.
1: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
0: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
2: என்ன சொல்றேன்,
0: சந்தையில முட்டைக்கோஸ் வாங்க போறீங்களா? இல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றையும் தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சி தான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக் கொள்ள சிறந்த வழி. நம்ம

0: சௌக்கியமா?
1: ஆமாமா கண்ணு, ஃபேன்டாஸ்டிக்.
2: மீண்டும் மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: என்ன நடந்தது? இந்த பள்ளி பெண்ணின் அறையின் கதவை தட்டினார்.
4: I want to go out and buy food. Bring me downstairs.
2: வெளியே சென்று உணவு வாங்க வேண்டும். தன்னை அழைத்து செல்லுமாறு அவர் கேட்டார். மேரி கதவை திறந்து, அவர் ஏற்கனவே சாப்பிட்டு விட்டதாக கூறினார். பின்னர் அந்த பணிப்பெண் கதவை சாத்தினார். ஆனால் முதியவர் அதோடு நிறுத்தவில்லை. வரவேற்பறையில் இருந்த தனது நடை கைத்தடியை எடுத்தார். மேரியின் அறை கதவை அந்த கைத்தடியால் தொடர்ந்து அடித்தார். கைத்தடியுடன் நின்று இருந்த முதியவரை பார்த்ததும் அவர் கோபமடைந்தார். அதன் பிறகு என்ன நடந்தது? இந்த முழு பாகமும் மீ லிசனில் மட்டும்தான் இருக்கிறது. மீ லிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவு செய்யப்பட்ட அனைத்து வழக்குகளையும் நீங்கள் அங்கு சென்று கேட்கலாம். மீடியாகாப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.
3: பாடல் காத்துக்கிட்டே இருக்கு. உங்களை செய்திகளுக்கு பிறகு சந்திக்கிறோம். இது உங்க ஆனந்த ஆரம்பம்.

0: விருந்துனா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
0: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்ரிங், தொலைபேசி 8183-9075.
2: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கார்ட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
3: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
0: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம், நண்பகல் மணி 12, மீடியாகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. பிளாஸ்டிக் உலோக பானக்கலன்களை மறுபயனீடு செய்யும் தேசிய திட்டம் இன்று முழுமையாக நடப்புக்கு வருகிறது. 6 மாத முன்னோட்ட சோதனைக்கு பிறகு முழுமையாக அது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. இன்று முதல் திட்டத்தின் கீழ் வரும் அனைத்து பானக்கலன்களிலும் அதற்கான அடையாளம் இருக்க வேண்டும். அவற்றை வாங்கும்போது பயனீட்டாளர்கள் 10 காசு வைப்பு தொகை செலுத்த வேண்டும். கலன்களை மறுபயனீட்டுக்கு திருப்பிக் கொடுக்கும்போது அந்த தொகையை திரும்ப பெற்றுக் கொள்ள முடியும். அக்கம்பக்க கடைகள் அடையாள குறியீடு இல்லாத பானங்களை இம்மாத இறுதி வரை விற்க அவகாசம் கோரலாம். வீடமைப்பு வளர்ச்சிக் கழக மறுவிற்பனை வீடுகளின் விலை தொடர்ந்து 3வது காலாண்டாக குறைந்துள்ளது. 3ஆம் காலாண்டில் விலை 0.2% குறைந்ததாக முதற்கட்ட மதிப்பீடுகள் காட்டுகின்றன. கழக மறுவிற்பனை வீட்டு விலை குறியீடு 2ஆம் காலாண்டில் 202.8% இருந்தது. அது சற்றே குறைந்து 202.4% பதிவானது. அண்மையில் தனியார் வீட்டை விற்று கழக வீட்டை வாங்குவதற்கான 15 மாத காத்திருப்பு காலம் நீக்கப்பட்டது. அதன் பிறகு கழக மறுவிற்பனை வீடுகளின் விலையிலோ எண்ணிக்கையிலோ குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு இல்லை என்று கழகம் தெரிவித்தது. இந்நிலையில் வீடமைப்பு வளர்ச்சிக் கழகம் அடுத்த மாதம் சுமார் 7,960 வீடுகளை தேவைக்கேற்ப கட்டி விற்கப்படும் விற்பனைக்கு விடவிருக்கிறது. பெடோக், கேலாங், தெங்கா, தோபாயோ, ஈஷுன், செம்பவாங் ஆகிய வட்டாரங்களில் அவை அமைந்திருக்கும். தோபாயோவில் சமூக பராமரிப்பு வீடுகளும் விற்பனைக்கு வரும். விற்பனை நடவடிக்கையின் போது மேல் விவரங்கள் வெளியிடப்படும் என்று கழகம் தெரிவித்தது. ஃபேர் பிரைஸ் குழுமம் கோழி, முட்டை உள்ளிட்ட சில அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலையை குறைத்து ஆண்டு இறுதி வரை அதே விலையில் விற்கவிருக்கிறது. 30 முட்டைகள் கொண்ட ஒரு தட்டு 4.95 வெள்ளிக்கும், 1 கிலோகிராம் உறைய வைக்கப்பட்ட கோழி 2.5 வெள்ளிக்கும் விற்கப்படும். ஒருவர் அதிகபட்சம் 2 முட்டை தட்டுகளையும் 2 கோழிகளையும் வாங்கலாம். 100க்கும் அதிகமான ஃபேர் பிரைஸ் பேரங்காடிகளில் இந்த விலையில் பொருட்கள் விற்கப்படும். ஃப்ளை டுபாய் விமானத்தில் கத்திக்குத்து சம்பவத்தை கையாண்ட இந்திய விமானியை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி நாயகன் என்று பாராட்டியிருக்கிறார். அவரை கண்டு இந்தியா பெருமைப்படுவதாகவும் பிரதமர் மோடி கூறினார். ஃபிளாய் டுபாய் விமானத்தில் சக விமானியை தாக்கி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படும் விமானி கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்திய விமானி, பயணிகள், விமான ஊழியர்கள் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவும் அவர்களை பாராட்டினார். சம்பவத்தில் காயமடைந்த இந்திய விமானி ஸ்மித் மச்சார் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிறார். அந்த ஃபிளாய் டுபாய் விமானம் துபாயிலிருந்து டெல் அவிவ் நகரம் சென்று கொண்டிருந்தபோது சம்பவம் நடந்தது. தாக்குதலின் போது விமானம் 30 வினாடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி இறங்கியதாக கூறப்படுகிறது. விமானம் சவுதி அரேபியாவுக்கு திசை திருப்பப்பட்டு பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். சிங்கப்பூரில் புகை மூட்டம் சற்று தணிந்திருக்கிறது. காலை 11 மணி நிலவரப்படி காற்றுத்தரம் மிதமான அளவில் 62 பதிவானது. இருப்பினும் சிங்கப்பூரிலும் மலேசியாவிலும் அடுத்த சில வாரங்களில் நடக்கவிருக்கும் விளையாட்டு நிகழ்ச்சிகளுக்கு புகை மூட்டம் தொடர்ந்து அச்சுறுத்தலாகவே இருக்கிறது. அடுத்த வார இறுதியில் சிங்கப்பூர் ஃபார்முலா 1 இரவு நேர கார் பந்தயத்தை நடத்தவிருக்கிறது. மலேசியா இந்த வார இறுதியில் ஃபார்முலா 1 கார் பந்தயத்தை நடத்துகிறது. தாய்லாந்தில் பல சாலைகளும் குடியிருப்பு பகுதிகளும் இன்னும் வெள்ளத்தில் மூழ்கியிருக்கின்றன. அடுத்த வாரம் கனத்த மழை பெய்யலாம் என்று முன்னுரைக்கப்படுகிறது. நிலைமையை கண்காணிக்க பிரதமர் அனுடின் சான்விராகுன் சிறப்பு குழுவை அமைத்திருக்கிறார். வடக்கிலிருந்து வெள்ளம் வருவதால் மத்திய வட்டாரமும் தலைநகர் பாங்காக்கும் இன்னும் அபாயத்தில் இருப்பதாக அவர் எச்சரித்தார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்டங்களும் கடுமையான தண்டனைகளும் இருக்கின்றன. உள்ளபோதும் பாலியல் வன்முறை ஏன் தொடர்கிறது என்ற கேள்வி மீண்டும் எழுந்திருக்கிறது. சுவிட்சர்லாந்தில் உள்ள பனிப்பாறைகள் கடந்த 5 ஆண்டுகளில் அவற்றின் பனிக்கட்டி அளவில் கிட்டத்தட்ட 20 விழுக்காட்டை இழந்திருப்பதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். கடந்த ஆண்டு மட்டும் சுவிஸ் மலைப்பகுதிகளில் பனிக்கட்டி அளவு 5 விழுக்காட்டுக்கும் அதிகமாக குறைந்தது. பதிவான ஆக பெரிய சரிவுகளில் அது 2வது இடத்தில் இருக்கிறது.
3: கம்யூனிகே, கூட்டறிக்கை. உலக தலைவர்கள் முக்கிய சந்திப்புகளை நடத்திய பிறகு கூட்டறிக்கை வெளியிடுவது வழக்கம். கம்யூனிகே, கூட்டறிக்கை.
4: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை மாலை 6 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணையப்பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.

0: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம். 6294 6294.
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
2: 48 ஸ்ட்ரெங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. ஆகே
3: மல்லிகா, உங்க பொண்ணு கல்யாணத்தை சிறப்பா செஞ்சிருக்கீங்க. அதுவும் அந்த மலர் மாலைங்க கண்ண பறிக்குது.
4: ஆமா, ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கட மாலைனா கண்ண பறிக்கத்தான் செய்யும்.
3: நினைச்சேன், நாங்களும் வாழையடி வாழையா ஜோதி ஸ்டோர்ல தான் வாங்குவோம். அந்த கைவண்ணமே தனிதான்.
4: நிச்சயமா, எல்லா சுப வைபவங்களுக்கும் தனித்தன்மை வாய்ந்த மாலைகளுக்கு என்றுமே ஜோதி ஸ்டோர் புஷ்பக்கடை, N1 கேம்பல் லேன்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: வாரத்தில் இருந்து சங்கர் மகாதேவன் குரல்ல பாடல் ஒளிபரப்பானது. நேரம் சரியா 12:13 ஆயிடுச்சுங்க. இந்த நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்கியிருக்காங்க அக்ஷயா ஜுவல்ல.
1: அவங்க கொடுக்கிற 100 வெள்ளி மதிப்புல பற்றுச்சிட்டு உங்களுக்கு பரிசா வேணும்னா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம 3 கேள்விகளை கேட்க போறோம். அந்த கேள்விக்கு யாரு டக்கு டக்குன்னு எங்களுக்கு குரல் பதிவு அனுப்பிருக்கீங்களோ உங்களுக்கு 100 வெள்ளி மதிப்புல பற்றுச்சிட்டு பரிசா கொடுக்க காத்துட்டு
0: இருக்கோம். ஆமா, ஆனா இந்த அங்கத்துல நீங்க இதற்கு முன்னால ஜெயிச்சிருக்க கூடாது, அதுதான் ஒரே ஒரு நிபந்தனை. குறிச்சு வச்சுக்கோங்க. ஆனா பிரச்சனை இல்லைங்க, நீங்க பங்கெடுக்கலாம், பிரச்சனை இல்ல. சரி, இன்றைக்கான வானிலை எப்படி இருக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை பல இடங்கள்ல நீங்க எதிர்பார்க்க போறீங்க. வெப்பநிலை 25°C 35°C இடைப்பட்ட
1: நம்பறேன். நேற்று சரியான மழை, ரொம்ப நாள் கழித்து நல்ல ஒரு
0: மழை,
1: கொஞ்சம் சந்தோஷப்பட்டேன்.
0: வெளியே போகலாம், பல பேரும் இந்த முகக்கவசம் அணிய ஆரம்பிச்சிருக்காங்க.
1: இந்த எப்படி கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவாங்களோ அந்த மாதிரி இயற்கை எல்லாத்தையும் எரிச்சு விட்டு அதுவே தண்ணீர்.
0: என்ன பண்றது, இயற்கை பா.
2: வானிலை நிலவரம் ஆதரவு
3: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் புண்ணியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையோ அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் புண்ணி ரைஸ்.

0: ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயர், இரண்டாவது கால ஆரம்பிக்கிற
1: ஒரு செயல்,
0: மூன்றாவது இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
1: ஆக உங்களுடைய மூன்று பதில்களும் காலை இருந்து தாங்க தொடங்கணும். யோசிச்சு பாருங்க, வாட்ஸ்அப் செய்யுங்க 9678899 குரல் பதிவு எடுத்து அனுப்பி வைங்க. சரியான பதில சொல்ற முதல் நேருக்கு காத்துட்டு இருக்க இந்த 100 ரூபாய் மதிப்புடைய பற்றச்சீட்டு அடைஞ்சிருக்க முன்னாடி நீங்க ஜெயிச்சிருக்க கூடாது, அவ்வளவுதாங்க.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவில் நிகழ்ச்சி படைக்கப்படுது. அக்ஷயா ஜுவல்லர்ஸுக்கு நீங்க ஏன் போகணும், நிறைய சலுகைகள் இருக்குதுங்க. அதுல ஒண்ணுதான் பூஜ்ஜியம் விழுக்காடு தவணை முறையில நீங்க பணத்தை செலுத்தலாம். அப்படி நீங்க கிரெடிட் கார்டு பயன்படுத்துற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, அதாவது இந்த கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நகைகளை வாங்குற ஒருத்தரா இருந்தீங்கன்னா, நீங்க பூஜ்ஜியம் விழுக்காடுல உங்களுடைய தவணை முறை கட்டணத்தை செலுத்தலாம். அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்னு உங்களுக்கு தெரியும். வழக்கமா தவணை முறையில நீங்க பணம் செலுத்தினாலே இந்த வட்டின்னு ஒரு விஷயம் அம்சம் இருக்கும். ஆனா இங்க அக்ஷய ஜுவல்லர்ஸ்ல அது கிடையாது. தவணை முறையில நீங்க கடன் பற்று அட்டையை பயன்படுத்தி நீங்க காசு செலுத்தும் போது, கட்டணத்தை செலுத்தும் போது அந்த வட்டி இல்லாம நீங்க செலுத்தலாம், உங்களுக்கு மன நிம்மதியாகவும் இருக்கும்.
1: சில பேருக்கு இந்த நவரத்ன கற்களை வாங்க பிடிக்கும், அணிய பிடிக்கும். உதாரணத்துக்கு சஃபாயர், எமரல்ட், அமெத்திஸ் மாதிரி பல வகை இருக்கு. இதே மாதிரி கற்கள் பல நாடுகளும் இருக்கு. அங்க அவங்க பார்த்து பார்த்து தேர்ந்தெடுத்து அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல தரமான நவரத்ன கற்களை விற்பனை செய்யறாங்க. நீங்க நிச்சயமா அவங்க கடைக்கு போயிட்டு இந்த நவரத்ன கற்களை பார்த்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்க வாங்கலாம்.
0: உயர்தரமான நவரத்ன கற்கள், அதோட நல்ல சலுகைகள், நல்ல நகைகள், நல்ல சேவை, இவை அனைத்துக்கும் நீங்க செல்ல வேண்டிய இடம் தான் 48 ஸ்ரீரங்கநல்லூர்ல இருக்கிற
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: மதுரையோட மனமும் ருசியும். ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
1: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வேர்டன் சாலை.
2: We're gonna blow the speakers, baby.
3: ஒலி எங்கேயும் எப்போதும்.
4: ஒன்பது 6

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸ் ஆதரவுல இந்த அங்கம் படைக்கப்படுது. அடுத்ததான் அக்ஷயா ஜுவல்லர்ஸின் உரிமையாளர் செந்தில் குமரன் இந்த வாரம் என்னென்ன சலுகைகள் நீங்க எதிர்பார்க்கலான்னு பகிர்ந்து கொள்றாரு. கேப்போ வாங்க.
1: நிறைய கஸ்டமர்ஸ் அவங்கள்ட்ட அந்த லக்கி ட்ரோ எப்படி டாட் எல்லாம் கேட்டாங்க, எந்த டைம் இருக்குமா அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணி அந்த டோல பார்ட்டிசிபேட் பண்ண. கண்டிப்பா ஒன்னும் டைம் இருக்கு, நீங்க தாராளமா வந்தீங்கன்னா அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு நம்ம லக்கி ட்ரோல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நம்ம அந்த ட்ரோ எப்பன்னு நம்ம வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம் கண்டிப்பா. சோ அது வரைக்கும் நீங்க வந்து நம்ம அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வந்து $1000 மேல வாங்கினீங்கன்னா அந்த லக்கி ட்ராக்கு நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. சோ நீங்க எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்கலாம். அது இல்லாம இப்ப நம்ம வந்து அந்த கிரெடிட் கார்டு ஆஃபர்ஸும் கொடுக்குறோம். நீங்க வந்து உங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அப்ப வந்து எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜஸும் அப்ப வந்து எடுக்க மாட்டோம். அது இன்ஸ்டால்மெண்ட் பிளானா இருக்கட்டும், எனி கிரெடிட் கார்ட்ஸ் நீங்க வந்து அதை வச்சு நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா வி டோன்ட் சார்ஜ். அப்ப எதுவுமே சர்வீஸ் சார்ஜஸ் எல்லாம் பண்ண மாட்டோம். சோ இப்படி இருக்கிறப்ப அது உங்களுக்கு வந்து ஒரு பெனிஃபிட்டா இருக்கும். பிளஸ் இந்த பண்டிகை காலம் எல்லாம் வருது, தீபாவளி எல்லாம் வருது. சோ நிறைய பர்ச்சேசஸ் எல்லாம் இருக்கும் கண்டிப்பா உங்களுக்கு. சோ வந்தீங்கன்னா அப்ப கடையில நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் உங்களோட லக்கி ட்ராவும் நீங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம் கண்டிப்பா.
2: இப்போ போங்க 48 ஸ்ட்ரெங்கன் ரோட் லிட்டில் இந்தியா ஆர்கேட் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: மூன்று கேள்விகள் கேட்டு இருந்தோம். கால ஆரம்பிக்கும் ஒரு உணவகத்தின் பெயர்,
1: இரண்டாவது கால ஆரம்பிக்கும் ஒரு செயல், மூன்றாவது இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்தநாள் முன்னிட்டு அவர் நடித்த திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
2: கால ஆரம்பிக்கிற உணவகம் கலாம் ரெஸ்டாரண்ட், கால ஆரம்பிக்கிற மூவி வந்து காவல் தெய்வம், கால ஆரம்பிக்கிற பூ வந்து கனகாம்பரம்.
1: பூவா
0: மலரா? நாம அந்த பக்கமே போகலையே.
1: ராஜராஜ தேவி.
0: அதாவது மலர்ந்தும் மலராத பாடலை கேட்ட பிறகு அவங்க மலர் பக்கம் திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இல்லமா? கிடையாது, அந்த லிஸ்ட்லயே இல்ல. சரி, தொடர்ந்து யோசிச்சு பாருங்க, யார் இன்னும் இந்த அங்கத்துல ஜெயிக்கலையோ, அதே நேரத்துல இந்த அங்கத்துல நீங்க பங்கெடுத்து ஜெயிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா 100 வழி மதிப்புடைய பற்றிச்சுட்டு காத்துட்டு இருக்கிறது.
1: நல்லா கேளுங்க. கால ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயர், உணவு பெயர்ல உணவகத்தின் பெயர், இரண்டாவது கால ஆரம்பிக்கிற ஒரு செயல், மூன்றாவது சிவாஜி கணேசன் நடித்த ஒரு திரைப்படத்தின் பெயர் கால ஆரம்பிக்கணும்.
0: சரியான பதில்களை அனுப்பி வைங்க. நேரம் சரியா 12:38.
1: இந்த நேர அறிவிப்புக்கு ஆதரவு
3: டவுன் பஸ். இது நம்ம ஒரு ஸ்நாக்ஸ்.

0: என்னங்க, நமக்கு வீடு வாங்க முகவரா இருந்தாங்களே நெட்லி இந்திரா, அவங்களுக்கு எத்தனை விருது கிடைச்சிருக்கு தெரியுமா?
1: இதுல என்ன அதிசயம், அவங்களுடைய தொழில் திறமைக்கும் துரிதமான செயல்பாட்டுக்கும் விருது கொடுத்தே ஆகணும்.
0: ஒற்றை பெற்றோர், ஓய்வு பெற்ற முதியோர்கள் யாரு வீடு வாங்க ஆசைப்படுறாங்களோ நெட்லி இந்திரா சரியான ஆலோசனை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க.
1: ஆமா, அவங்கள நம்பி தைரியமா பொறுப்பு கொடுக்கலாம்.
0: தொடர்புக்கு
1: 8 8 5 4 8 9 8 9 8 5 4 8 9 8 9

0: நேர்களே, அக்ஷயா ஜுவல்லர்ஸ் நிறுவனத்தின் ஆதரவுல நிகழ்ச்சி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது.
1: தங்க விலை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. எங்கப்பா தங்கத்தை வாங்குறது? தங்கத்தை வாங்கணும்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு, விலையெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களுக்கு இது கண்டிப்பா தேன் வந்து பயறது போல நல்ல ஒரு இனிமையான செய்தியா இருக்கும். இப்ப நீங்க அக்ஷயா ஜுவல்லர்ஸ்க்கு சென்று உங்களுடைய நகைகளை வாங்கும் போது செய்கூலில உங்களுக்கு 60 விழுக்காடு கழிவு கிடைக்கும். நல்ல ஒரு நேரம், இந்த நேரத்துல நீங்க போய் உங்க நகைகளை வாங்கும் போது யோசிச்சு பாருங்க, 60 விழுக்காடு செய்கூலில கழிவு கிடைக்குதுன்னா நீங்க எவ்வளவு சேமிக்கலாம் என்று.
0: ஹலிமா, இப்ப விலை உயர்ந்த நகைகளை வாங்கும் போது எப்போதுமே மனசுல என்ன தெரியுமா கேள்வி வரும், இது தரமான நகைகளா, இது குவாலிட்டியா இருக்குதா? அக்ஷயா ஜுவல்லர்ஸ் என்ன செய்றாங்க, அவங்க பல தர நிலைகளை தாண்டிதான் வராங்க, பல கட்டங்களை தாண்டிதான் வராங்க. ஒவ்வொரு நகையும் சரியா இருக்குதா, சரியா வடிவமைக்கப்பட்டிருக்குதா அப்படின்னு குவாலிட்டி செக் பண்ண பிறகுதான் அது கடைக்கே வருது.
1: ஸ்ட்ரிக்ட் ஆபீசர்ஸ் அங்க இருக்காங்க.
0: அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை, நீங்க தரமான நகைகளை தான் அக்ஷயா ஜுவல்லர்ஸ்ல வாங்குறீங்க.
1: இப்போதே உங்களுடைய எல்லா விசேஷங்களுக்கும் தெரிவுகளுக்கும் நீங்க செல்லலாம் 48 ஸ்ட்ராங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆக்கில இருக்கிற அக்ஷயா ஜுவல்லர்ஸ்.

0: அக்ஷயா ஜுவல்லர்ஸின் பிரம்மாண்ட அதிர்ஷ்ட குலுக்கல். 1000 வெள்ளிக்கு நகைகளை வாங்குங்க, தங்க கட்டிகளை வெல்லும் வாய்ப்பு பெறுங்க. சுவிஸ் 24 கேரட் தங்க கட்டிகள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ரீரங்கம் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. பொட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: வாவ், என்ன விசேஷம், முகம் ஜொலிக்குதே. சேஜ் சலூனுக்கு போனாலே விசேஷம் தானே. உயர்தர சேவை, அழகு பராமரிப்பு, எல்லாருக்கும் ஏற்ற விதத்துல பார்த்து பார்த்து செய்து தரங்களாமே.
2: ஆமா, சிகை அலங்கார சேவை, சரும பராமரிப்பு சேவை, அழகு சிகிச்சைகள், த்ரெடிங், வாக்ஸிங், சேலை மடிப்புன்னு இன்னும் நிறைய ஆண்களுக்கும் சேவை கொடுக்கறதால என் கணவரும் அங்கதான் போறாரு.
3: சேஜ் சலூன், அனுபவம் உள்ள நிபுணர்கள், உயர்தர சேவை, அனைவருக்கும் ஏற்ற விலை. இன்றை செல்லுங்க, 64 சரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா. சீட் சலூன்.
4: ஏன் அத்தை சோகமா இருக்கீங்க?
1: வேலையா இருந்ததால பையனுக்கு சரியா சொல்லித்தர முடியல. இப்போ தேர்வுல மோசமா செஞ்சிருக்கான்.
5: அதனாலதான் என் மகளை க்ரோவிங் ஸ்டார்ஸ் ஹோம் டியூஷனுக்கு அனுப்புறேன். என் வீட்டுக்கு வந்து பாடங்களை கற்றுக் கொடுக்கறாங்க. முகவர் கட்டணம் கிடையாது. பெற்றோரோட மாதந்தோறும் நேரடி சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்வாங்க. விதிமுறைகளை விளக்க, எதிர்வரும் தேர்வுகள்ல உங்க பிள்ளை சிறப்பா செய்ய க்ரோவிங் ஸ்டார்ஸ் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. 8679-66646.
6: இது என்ன நிகழ்ச்சி?
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
8: 3 கேள்விகள் நாங்க கேட்டிருந்தோம், அதற்கு பல நேர்கள் சரியான பதில்களை நீங்க அனுப்பி வச்சிட்டீங்க.
9: ஃபர்ஸ்ட் ஒன் உணவகம், காரைக்குடி உணவகம். இரண்டாவது காப்பாற்று செயல். மூணாவது சிவாஜி கணேசன் சப்படம், கை குடித்த தேவம்.
10: உங்க கையை கொடுங்க, நாங்க இந்த பட்டுச்சீட்டை எடுத்துக்கோங்க.
8: வாழ்த்துக்கள். 100 வழி மதிப்புடைய பட்டுச்சீட்டு உங்களுக்கு கிடைக்குது. அக்ஷயா ஜுவல்லர்ஸ் வழங்குறாங்க. ஆமாங்க, கா வரிசையில ஆரம்பிக்கிற ஒரு உணவகத்தின் பெயரை சொல்லுங்க.
10: காரைக்குடி சொன்னாங்க.
8: கா வரிசையில தொடங்கும் ஒரு செயல்.
10: காப்பாற்றுவது சொன்னாங்க.
8: அன்சி முட்டுவது, கை கொலுக்குவது, இப்படி பல செயல்கள்.
10: கடிப்பது,
8: ஐயோ, கைகளை கட்டுவது ஒரு செயல். இந்த மாதிரி
10: நரைச்சி கொட்டுவது,
8: இந்த மாதிரி நிறைய செயல்கள் இருக்கின்றன.
10: படம் சொல்லியிருந்தா, சிவாஜி கணேசன் படம், நிறைய படம் இருக்கு அலிமா. அவங்க சொன்ன மாதிரி கை கொடுத்த தெய்வம் இருக்கு, கப்பலோட்டிய தமிழன் இருக்கு, கர்ணன் இருக்கு, நிறைய படங்கள் இருக்கு.
8: அதுல ஏதாவது ஒண்ணு நீங்க சொன்னாலே போதும். வாழ்த்துக்கள் ரவி. உங்களுக்கு எங்களால ரூபி கொடுக்க முடியாது, அது 100 வழி மதிப்புடைய பற்றுச்சு கொடுக்க முடியும். வாழ்த்துக்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிற தொழில்நுட்பமாகும். டிஆர்டி தமிழொலி, டிஆர்டி தமிழொலியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழொலி இப்பொழுது முதல் ஆரம்பமாகின்றது. வணக்கம் தமிழொலியில் வளமை போல் என்றும் முதலே மங்கள வாத்தியசியாக நாதேஸ்வர தவிரிசை.

கேட்டது மங்கள வாத்தியேசியாக நாதேஸ்வர தவிலிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியில் காலை ஒலிபரப்பான வடக்கம் தமிழொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். வடக்கம் தமிழொலியில் இனி தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலே விநாயகர் துதியாக சூடமங்கலம் சகோதரிகள் பாடியதே.

கேட்டது விநாயகர் துதி. தந்திருந்தார்கள் சூடமங்கலம் சகோதரிகள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழதியின் வணக்கம் தமிழதியில் பக்தி பாமரர்கள் வரிசையில் இனி தொடர்கின்றது கிறிஸ்தவ கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக எஸ் பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமலைகளில். இனி இஸ்லாமிய கீதமாக ஏ ஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியே

0: ஆயிரமாய் பல்லாயிரமாய் உன் ஆற்றலின் வெளிப்பாடு. ஆயிரமாய் பல்லாயிரமாய் உன் ஆற்றலின் வெளி.
1: இஸ்லாமிய கீதமாக ஒலித்தது ஏஆர் ஷேக் முகமது குழுவினர் பாடியது. பக்தி பாமாலைகளில் இனி தொடர்கின்றது திருமுருகன் புகழ் மாலையாக டி எம் சவுந்தரராஜன் குழுவினர் பாடிய.
2: கோலமையில் திருவடிவம் குன்ற

சந்தன காவடி, சர்க்கரை காவடி, மஞ்சள் காவடி.

கேட்டது எம் ஹனிஃபா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிடன் தொடுபிறப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையிலே இனி தொடர்கின்றது ஆஞ்சநேயர் போல் மாலையுடன் ரோஷினி குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ தீதமாக பிரபாகர் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாடுகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக ரஹிமா குழுவினர் பாடிய

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது ரஹிமா குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ண காலமாக உன்னிமனன்.

உன்னிமனன் குழுவினர் பாடிய கிருஷ்ண காலத்தோடு நிறைவுக்கு வருகிறது. நீங்கள் இதுவரை நேரமும் கேட்டுக்கொண்டிருந்த டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள்.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பி நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பிஜிஎம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் குறிஞ்சா இலை, அகத்தி இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலை வகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்று சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிரா, பிரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பண மாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஓர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன் 62 அவனியூ டு மார்சல் ஃபோர் 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன் 01 60 20 29 47 அல்லது கைத்தொலைபேசி இலக்கம் 6 67 20 40 சைபர் சைபர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:02, ஐக்கியராஜ்யத்தில் 7:02. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: வணக்கம் தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேரத்தில் நின்றிருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கீங்களா?
1: ஓம் நன்மா இருக்கிறேன், நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கங்கள் கூறி எல்லா வீடுகளும் இன்புற்று வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு சிந்தனைக்கு எதிராக காமர மனிதனை விட படிப்பறிவு உள்ளவன் விரைவில் இறப்பது. அடுப்பு புகையை பல மடங்கு சுவாசித்த கிளவிகளை விட சிகரெட் புகைத்தவன் பலருக்கு புற்றுநோய் வருவது. கள்ள சாராயம் குடித்த கிழவனை விட கலர் சாராயம் குடிக்கும் குமாரர்கள் பலருக்கு கல்லீரல்கள் பாதிப்படுகிறேன். தேள் கொட்டினால் வெறும் வெங்காயத்தை தேய்த்துவிட்டு வேலையை தொடர்பவன் எங்கே? எறும்பு கடிக்கு மருத்துவமனைக்கு விரைபவன் எங்கே? நெல் அறுவடை செய்யும் போது விரலை அறிவால் வெட்டிவிட்டால் கையில் களிமண்ணை அப்பிக்கொண்டு வேலை பார்ப்பவன் எங்கே? பிளேட்டு கிழித்து விட்டால் கட்டு போடுபவன் எங்கே? அழுக்கு மணலில் விழுந்து பிறண்டு விளையாடிய குழந்தையை விட மணலியே தொட்டிராத குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாது. ஏன் காரணம் மிகச் சிறிது. இயற்கைக்கும் நமக்குமான தொடர்பு இல்லாமல் போனது ஒன்று. நோயை பற்றி அறிய அறிவோடு இருப்பது மற்றொன்று. எங்கள் கிழவிகளுக்கு தெரிந்ததெல்லாம் தலைவலி, நெஞ்சுவலி, வயிறு வலி, கைகால் வலி, அவ்வளவுதான். ஆனால் இன்னும் சில வருடங்களில் உடம்பில் உள்ள 6000 கோடி செல்களுக்கும் தனித்தனியே மருத்துவம் பார்க்கப்படும். அதை பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும். மனிதனின் ஆயுள் அதிகபட்சம் 30 குறைக்கப்படும். எந்த நோயும் மனிதனை கொள்வதில்லை, அதை பற்றிய பயன்தான் அவனை கொள்கிறது. இயற்கை தனது கோட்பாடுகளில் இருந்து ஒருபோதும் மீறுவதில்லை. உடலை அதன் போக்கில் விட்டுவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். அது இதற்காக வடிவமைக்கப்பட்டதோ அதை மிக சிறப்பாக செய்யும். என்னை பொறுத்தவரை இவர் ஒருவர் இயற்கையோடு ஒத்து, அதாவது மனமும் உடலும் இணைந்து செயல்படுகிறதோ அவர்களுக்கு நோய்களும் வருவதில்லை. அப்படியே வந்தாலும் 1-2 நாட்களில் குணமும் ஆகிவிடுகிறது. நல்ல மழையில் நனையுங்கள், பயந்து ஓடி ஒழியாதீர்கள். வெயிலை கண்டு அச்சப்படாதீர்கள், காற்றை கண்டு பயப்படாதீர்கள். குளிரில் ஸ்வெட்டர் போட்டு பாதுகாக்கிறது பதுங்காதீர்கள். சுடுதண்ண நீரில் ஒருபோதும் குளியாதீர்கள். சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கெல்லாம் மருத்துவரிடம் செல்லாதீர்கள். இப்படி வாழ்ந்து பாருங்கள், வாழ்வே இனிமையாகும். எந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் நோயின்றி வாழலாம் என்று கூறி விட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வைபரோடாக பாலன் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பாலன். வணக்கம் பாலன்.
2: இனிமையான காலை வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
2: ஓம் ராஜன், ரொம்ப நன்றி. என்ன பண்ணி காலை உறவு எல்லோரும் நலமா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம். நன்றி தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
2: ரொம்ப நன்றி ராஜன், ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புதிய மாதத்தின் முதலாந்தியை காண தந்த இருவைகளுக்காக இயேசுராஜனுக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை கூறிக்கொண்டு அன்பான உறவுகள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சுயநலங்களையும் விசாரித்தபடி எல்லா உறவுகளுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ஆசீர்வாதங்கள் பேர் பேராக கிடைக்கணும்னு சொல்லி அவர் நாமத்தில் ஜெய விண்ணப்பங்களை எடுத்துக்கொண்டு அன்றிலிருந்து பாகித்தமட்டு பாலன். அது சுத்த வேதாமத்திலிருந்து புனித லூக்கா எழுந்த சுவிசேஷம் 24 இறை வார்த்தைகள் 7-17 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். மனுஷகுமாரன் பாவிகளான மனுஷர்களில் ஒப்பு கொடுக்கப்படவும் சிலுவையில் அறையப்படவும் 3 எழுந்திருக்கவும் வேண்டும் என்பதாக இயேசு கலிலேயா இருந்த காலத்தில் உங்களுக்கு சொன்னதை நினைவு கூறுங்கள் என்றார்கள். நேற்று வரை அப்பொழுது அவர்கள் இயேசுனுடைய வார்த்தைகளை நினைவு கூர்ந்து கல்லறையை விட்டு திரும்பி போய் இந்த சங்கதிகள் எல்லாவற்றையும் 11 மற்றெல்லோருக்கும் அறிவித்தார்கள். இவைகளை அப்போஸ்தலருக்கு சொன்னவர்கள் மகதலேனா மரியாளும் யோவன்னாலும் யாக்கோபின் தாயாகிய மரியாளும் இவர்களுடைய கூட இருந்த மற்ற பெண்களுமே. இவர்களுடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வீண் பேச்சாக தோன்றினதினால் இவர்கள் அவர்களை நம்பவில்லை. பேதுருவ எழுந்திருந்து கல்லரனது கோடி அதற்குள்ளே குனிந்து பார்க்கையில் சீலைகளை தவிர வைத்திருக்க கண் தனியே வைத்திருக்க மன்னிக்கவனுக்கு சீலைகளை தனியே வைத்திருக்க கண்டு சம்பவித்ததை குறித்து தன்னில் ஆச்சரியப்பட்டு கொண்டு போனான். அன்றைய தினமே அவர்களில் இரண்டு பேர் எருசலேமுக்கு 7 மைல் 8 மைல் தூரம் உள்ள எம்மாவு என்னும் கிராமத்துக்கு போனார்கள். போகையில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடொருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவனை கூட நடந்து போனார். ஆனாலும் இயேசு அறியாதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழி நடந்து ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொள்கிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் லண்டனில் இருந்து. பாலனை தொடர்ந்து நற்சிந்தனை நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரா, வணக்கம். வணக்கம் திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
3: நாங்கள் நலம், நீங்கள் வேற இருக்கோம் என்று வேண்டிக் கொண்டு குபேரனின் கர்வம் செல்வங்கள் அனைத்தும் அளவில்லாமல் தன்னிடம் இருந்த செல்வங்களை பெருமை, ஒரே பெருமை. இந்த பிரபஞ்சத்தில் தன்னை போல் செல்வ செழிப்புள்ளவரோ யாரும் இல்லை. கர்மம் தலைதூக்கியது. தன்னிடம் இருக்கும் செல்வங்கள் அனைத்தையும் இறைவன் சிவபெருமானை அழைத்து வந்து காட்டி அதில் பெருமைப்பட்டு கொள்ள வேண்டும் என எண்ணினான் குபேரன். ஒரு நாள் தன் எண்ணத்தை செயல்படுத்த கைலாசத்துக்கு சென்று சிவபெருமான் பார்வதி ஆகியோரை வணங்கினான். அவர்களை தன் இல்லத்துக்கு ஒரு முறை வந்து விருந்து சாப்பிட்டு செல்லும்படி அழைத்தான். குபேரனது உள்நோக்கத்தை புரிந்து வந்த சிவபெருமான், என்னால் உடனடியாக அங்கு வர முடியாது, நீ வேண்டுமானால் என் மகன் கணபதியை தற்போது அழைத்து செல், அவருக்கு விருந்தளித்து திருப்திப்படுத்து அனுப்பிவை, பின்னொரு நாளில் நானும் பார்வதியும் உன் இல்லத்திற்கு வந்து விருந்து சாப்பிடுகிறோம் என்றார். குபேரனும் அதற்கு சம்மதித்து சிவபெருமானிடம் விநாயகருக்கு தேவையான உணவளித்து அவரை மகிழ்ச்சிப்படுத்தி அனுப்புகிறேன் என்று வாக்களித்து விநாயகரை தன் இல்லத்துக்கு அழைத்து வந்தான். விநாயகரை திருப்திப்படுத்தும்படியாகவும் குபேரனின் செல்வ செழிப்பை அவர் அறிந்து கொள்ளும்படியாகவும் பல்வேறு வகையான உணவு வகைகள் ஆடம்பரமாக செய்யப்பட்டன. விநாயகர் விருந்துண்ணுவதற்காக வந்து அமர்ந்தார். உணவு வகைகள் ஒவ்வொன்றாக பரிமாறப்பட்டன. விநாயகரும் பரிமாறப்பட்ட உணவு ஒவ்வொன்றையும் விரும்பி சாப்பிட்டு கொண்டே இருந்தார். குபேரன் அவர் சாப்பிடுவதை ஆச்சரியத்துடனும் அச்சத்துடனும் பார்த்து கொண்டிருந்தார். குபேரன் அச்சத்தின்படியே அவன் வீட்டில் தயார் செய்யப்பட்ட உணவு அனைத்தும் காலியாகி விட்டது. குபேரன் தன் வீட்டுக்கு அருகில் இருந்த அனைத்து கிராமங்களில் இருந்தும் உணவை வரவழைத்து கொடுத்தான். இருப்பினும் விநாயகரின் பசி அடங்கவில்லை. பசி அடங்காத விநாயகர் குபேரன் வீட்டிலிருந்து விலை மதிப்பு மிக்க பொருட்களை எல்லாம் கடித்து சாப்பிட தொடங்கினார். இப்படியே போனால் வீட்டில் ஒன்றுமே மிஞ்சாது என்ற நிலை குபேரனுக்கு. விநாயகரை தடுக்க முயன்றான் குபேரன். அப்போது குபேரனிடம் விநாயகர், நீ என் பெற்றோரிடம் என் பசியார விருந்தளிப்பதாக வாக்களித்து இருக்கிறாய், இங்கோ உணவு தீர்ந்து விட்டது, ஆனால் என் பசி ஆறவில்லை, இனி சாப்பிட இங்கு ஒன்றுமில்லை, ஆகியால் என் பசிக்கு உன்னை கொன்று தின்ன போகிறேன் என்றார். இதை கேட்ட குபேரன் தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக கைலாசத்துக்கு ஓடினார். சிவபெருமானிடம் தன்னை காப்பாற்றும்படி வேண்டினார். அப்போது சிவபெருமான் அவனிடம், உன்னிடம் இருக்கும் தான் ஒருவனே மிக பெரும் செல்வந்தன் என்கின்ற கர்வத்தை விட்டுவிட்டு விநாயகருக்கு ஒரு கைப்பிடி சாதம் கொடு, அவன் பசி அடங்கிவிடும் என்றார். தன் தவறை உணர்ந்த குபேரன் தன் கர்வத்தை விட்டுவிட்டு ஒருபிடி சாதம் அளித்தான். அதை சாப்பிட்ட விநாயகரின் பசி அடங்கியது. குபேரனின் கர்வமும் காணாமல் போனது என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கு நட்பொழுதாக இறைவனையும் வேண்டுபட வைத்துக் கொள்கிறேன். நன்றி வணக்கன்றாயா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மவாணி அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:14 ஐக்கியராட்சியத்தில் 7:14 அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். திங்கள் முதல் சனி வரை 8:00 to 8:30 வானிலையில் வலம் பெறுகின்றது. இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். நன்றி, தாருங்கள் உங்கள் நட்சத்திரம்.
4: உங்களுக்கும் வணக்கம் கூறி எல்லோருக்கும் கால வணக்கம் கூறிக்கொண்டு உத்தரகோச மங்கையில் அருளிய நீத்தல் விண்ணப்பத்தின் தொடர். நன்றி. வளர்கின்ற நின்கருணை கையில் வாங்கவும் நீங்கியிப்பால் முளிர்கின்ற என்னை விழுதி கண்டாய் வெண்மதி கொழுந்து ஒன்று ஒளிர்கின்ற நேர்முடி உத்தர கோதம் அங்கைக்கு அரசி தெளிகின்ற பொண்ணும் இன்னும் அண்ணா தோற்ற செழுஞ்சுடரே. வெள்ளிய விளம்புரை போன்று விளங்குகின்ற நீண்ட சடைமுடி தரித்த உத்தரகோசம் மங்கைப்பதி மன்னனே, தெளிவான தூய பொன்னொழியும் மின்னொழியும் போன்ற காட்சி அளிக்கும் சோதி புலம்பே, அருளில் நான் வளர்க்கேதுவாகிய வளர்கேதுவாய உனது அருத்திரத்தால் என்னை நீ வளர்த்து பிடிக்கவும் அப்பிடியில் நீங்க இவ்வளவற்றிலே வீட்டியடைகின்ற என்னை அப்பற்றி நின்று நீக்கி அழுக தெளிகின்ற தீப்புகு வீட்டில் சின்மொழியாரில் விழுகின்ற என்னை விடுதி கண்டாய் விரிவாய் அருளால் உழுகின்ற பூமுடி உத்திர கோதம் அங்கை குவரசி பழி நின்று நின்னருள் ஆரமுதூட்ட மறுத்தனே. தேன் தேரும் வாயினுடைய வண்டானது கிண்டுகின்ற மலரினை தரித்த முடிவுடைய உத்தரகோச மங்கை மன்னனே, என் வழிவந்து உனது திருவருளாகிய கிடத்தற்கரிய அமுதத்தை உண்பிக்கவும் அதை வேண்டாம் என்று மறுத்தேனே. வளர்கின்ற தீயில் விளந்திறக்கின்ற விற்றில் பறவை போல நிரம்பாத மலலை சொல்லுடைய மங்கையர்பால் பல நாளும் விருப்பம் வைக்கின்ற என்னை அவ்வாழ்த்தி நின்று நீக்கி அருள மறுத்தனன் யான் உன் அருளறியாமையில் என் மணியே விருத்து எனினே விட்டு மென்னே விழுதி கண்டாய் வினையின் தொகுதி ஒரு துயனை ஆண்டு கொள் உத்தர கோதம் அங்கைக்கு வரதே பொறுப்பரன்றே பெரியோர் திரு நாய்கள் தம் பொய்யினையே. உரை என் மாணிக்கமே உத்தரகோதம் அங்கைக்கரசே தெரிய நாய் போல் அல்ல நாய் போல் வாராது நாய்போல் வாராது பொய்ச் செயல்களை பெருந்திகை பெருந்தகையோர் மன்னிப்பரல்லவா. அடியே உன் திருவருளின் பெருமை அறியாமையால் அதனை வேண்டாம் என்று நீக்கினேன். அதற்காக நீ என்னை வெறுத்து கைவிட்டுடுவாயா கைவிட்டுடுவையோ என் வினை அனைத்தையும் கடின் தொதுக்கி என்னை ஆண்டு ஒன்றருக. நம்பி மிகுதி நாளை பரமனை மதித்திட்டா பங்கையாசன ஒரு தலை கிளியே ஒளிந்தவானவன் குருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புனிதொரு வருகனை போட்டி செய்யுவாம். திருச்சித்தம்பலம். நன்றி வணக்கம் ராஜா.
0: நன்றி, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:17 ஐக்கியராட்சியத்தில் 7:17 இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் திருமதி. மணிக்கம் சண்முகநாதன் அவர்கள் நலமா இருக்கீங்களா?
5: நன்றி,
0: சாருங்கள் உங்கள் நட்சத்திரே.
5: பேச்சு ஆகியவற்றிலிருந்து நாம் இருக்க வேண்டும். பகவான் என்று அதை விளக்கி நமக்கு அறிவுரைகளை வழங்குகிறார். மனிதர்கள் தங்கள் புலன்கள் வயதுகளை சென்று தவறான செயல்களில் ஈடுபடாதவாறு மிகுந்த கவனத்துடன் இருக்க வேண்டும். தீயதை நினைப்பது, தீயதை பேசுவது மற்றும் தீயதை பார்ப்பது ஆகியவை தவிர்க்க முடியாமல் முழுமையான அறிவுக்கு எடுத்துச் செல்லும். உதாரணமாக மகாபாரதத்தில் துரியோதனன் எப்போதும் பாண்டவர்கள் மீது தீய எண்ணங்களை கொண்டிருந்தான். இறுதியில் அவன் தன் ஒட்டுமொத்த குடும்பத்தின் அழிவுக்கும் காரணமாக அமைந்தான்.

0: சொந்த மகனான பரதனின் அன்பையும் மரியாதையும் கூட இழந்தான். இன்று யாரும் துரியோதனன், கீசகன், ராவணன் போன்ற அவப்பெயர் பெற்ற கதாபாத்திரங்களாக அறியப்படக்கூட விரும்புவதில்லை. இப்பெயர்கள் விரும்பப்படாவிட்டாலும் அவர்களுடைய பெயர்களுடைய தீய குணங்களை மனித குலம் இன்னும் கைவிடவில்லை. தீய எண்ணங்கள், தீய வார்த்தைகள், அன்பம் மனித பேச்சு மற்றும் தீய ஆலோசனைகள் அல்லது அவதூறான வதந்திகளுக்கு செவிசார்க்கும் பேராசை ஆகியவற்றை துறக்க முயற்சி செய்யுங்கள். அந்த பகவான் கூறியிருக்கொண்டு
1: உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:21 ஐக்கியராஜ்யத்தில் 7:21. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது நற்சிந்தனை நிறம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புரோ, வணக்கம்.
2: இனிய காலை வணக்கம் ராஜா. நேவிஸ் பிலிப்.
1: வணக்கம் நேவிஸ் பிலிப், நலமா இருக்கிறீங்களா?
2: ஆமாம், நலமாக இருக்கின்றோம். நன்றி. நீங்களும் எல்லோருமே நலமாக இருக்க வேண்டும் என்று இந்த வேளையில் இதனை பிரார்த்தித்துக் கொண்டு அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் கூறி அமைதியான இந்த நாளை எங்களுக்கு தந்த இறைவனை வாழ்த்தி போற்றி வணங்கிக் கொண்டு, ஆண்டவரே, நான் அமைதியாயிருக்க என் உயிரை காத்திருளும். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதியது, அதிகாரம் 10, திருவசனங்கள் 1-12 முடிய. அக்காலத்தில் இயேசு வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போக இருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவர் இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள், புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறு பையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்தவும் வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுகிறேன முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்திக்குரிய அமைதி அவரிடம் தங்கும், இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும். அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல்நலம் குன்றியோரை குணமாக்கி இறையாட்சி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக் கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உங்களுக்கு எதிராக உதறி விடுகின்றோம். ஆயினும் இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள். அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கின்றேன். இயேசு கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய இறை வார்த்தையின் சிந்தனையாக இங்கே இயேசு குறிப்பிடப்படுகின்ற அமைதி என்னும் சொல் வழக்கமான வாழ்த்து சொல் மட்டுமல்ல. அமைதி என்பது சண்டை சச்சரவு இல்லாத நிலை என்பதும் அல்ல. மாறாக இயேசு குறிப்பிடுகின்ற அமைதியும் அவர் வழங்குகின்ற மீட்பும் ஒன்றே. கடவுள் தம் மக்களை தேடி வந்து அவர்களுக்கு முழு நலன் வழங்கி அவர்களை கடவுளோடு உறவாடச் செய்கின்ற நிலையே அமைதியாகும். இயேசு வழங்குகின்ற அமைதியும் நல வாழ்வும் சீடர்கள் வழியாக மக்களுக்கு எப்போதும் பறைசாற்றப்படுகின்றது. கடவுளின் கொடையை விரும்பி ஏற்போர் உள்ளத்தில் உண்மையான மாற்றம் நிகழும். அவர்களும் கடவுளோடு நல்லுறவில் இணைந்து மகிழ்ச்சி அடைவார்கள். இந்த வீட்டுக்கு அமைதி என்பது இந்த குடும்பத்திற்கு அமைதி என்றே பொருள்படும். எனவே நற்செய்தி பணி குடும்ப சூழலில் நிகழும் போது அதிக நல்ல அதிக பலன் நல்கும் என்பதும் அனுபவ உண்மை என்று கூறிக்கொண்டு உங்களுக்கும் இந்த அதிகாலை பொழுதினிலே இந்த இறை வேண்டல் இறை சிந்தனையில் இணைந்திருக்கின்ற எல்லோருக்கும் இந்த நாள் இனிய நாளாக மலர்ந்து எல்லோரும் எல்லா நலன்களும் பெற்று அமைதியாகவும் மகிழ்வாகவும் வாழ வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு உலக நாட்டின் மக்களுக்காகவும் உலக அமைதிக்காகவும் இந்த நாளில் பிரார்த்தித்துக் கொண்டு உங்களிடம் இந்த அன்பாக விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.

0: கொண்டு சிறப்பேற்ற உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி நேவிஸ் பிலிப் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். நேரம் சரியாக 8:25 மைக்கராட்சியத்தில் 7:25 அன்பு உறவுகளில் கேட்டுக் கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒளிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழில் நச்சிந்தனை நேரம். நேர்களின் ஆக்கத்தினூடாக வானொலியில் வலம் பெறுகின்ற சிறப்பு நிகழ்ச்சி, ஆன்மீக சிந்தனையை தருகின்ற நிகழ்ச்சி.
1: அஸ்ஸலாமு அலைக்கும்.
2: பரிசுலாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 பரிஸ் 10 தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி saslanga12@gmail.com.
3: ஓ ஹேமா, எப்படி சொன்னா இருக்கீங்களா?
4: கடவுள் கை பிடித்த மாதிரி இருக்குதுக்கேமா, நான் போறேன் அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை எம்பித்து புது வீடுன்னு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
3: மறக்காதீங்க ஜோஸ் ஜேரட்னட்ட.
4: ஓ, கடைசுவரையும் மறக்க மாட்டேன்.
5: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள் ஜோஸ் ஜெரட்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
0: நேரம் சரியாக 8:28 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:28 அன்பு உறவுகளை கேட்டுக்கொண்டிருப்பது நற்சிந்தனை நேரம். இத்துடன் நிறைவுக்கு வருகின்றது நற்சிந்தனை நேரம். தொடர்ந்து வானொலியில் மலர்கின்றது இன்றைய நாள். உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பலாபலங்களோடு தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேசய்ய அவர்கள் இணைந்து கொள்கின்றார். அவர்களையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்று 1 அக்டோபர் மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது.
6: மேஷராசி நண்பர்களே, நிறைய ஆதரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கு. நிறைய விஷயங்கள்ல நீங்க நினைச்சது நடக்கும். எப்பவுமே திட்டமிடுதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திட்டமிடுதல்ங்கிறது ரொம்ப முக்கியம். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை வெறும் குப்பை மேடுக்கு சமானம்னு பெரியவங்க சொல்றது. ஒரு குறிக்கோளோட இருந்தது, கோல் இருந்தா தான் சக்சஸ் பண்ண முடியும். ஃபுட்பால்ல வந்து கோல் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நீங்கள் ஒரு விளையாட்டு விளையாடுறீங்க, டென்னிஸ் விளையாடுறீங்க அப்படின்னு சொன்னால், அந்த டென்னிஸில் வந்து கண்டிப்பாக அதில் ஒரு கான்சன்ட்ரேஷனும் அதில் ரொம்ப முக்கியத்துவம் நிறையா இருந்துருக்கு. நம்மளுடைய MP வந்து திரு கார்த்திக் சிதம்பரம் அவர் வந்து சொல்லுவார், டென்னிஸ் வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட்ன்னு சொல்லுவார். உண்மையாகவே எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை விளையாடி பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது. அது உடம்புக்கு மட்டும் கிடையாது, மனதிற்கும் ரொம்ப முக்கியமான தன்மைகள் அப்படின்னு சொன்னார். எஸ் இட்ஸ் ரியல். அந்த மாதிரி மேஷராசி அன்பர்கள் இன்றைக்கு நிறைய விஷயங்களில் தன்னை இணைத்து கொண்டு தன்னுடைய சேர்ந்து அதை எடுத்து செயல்படுத்தும் போது அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். மனரீதியான கவலைகள் போகக்கூடிய தினம், மனரீதியான தெம்பு வரக்கூடிய தினம், இந்த ரெண்டுமே உகந்த தினமாக இன்றைய தினத்தில் இருந்துருக்கு. இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறது, வெளிநாடு வெளியூர் பிரயாணம் பண்ணுறது, ஆன்லைன் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கவங்க, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலம் தேடி வரக்கூடியதாக இருக்கும். கடை வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் உண்டு. மேஷராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு நிறைய அனுகூலத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினத்தில் மனக்குழப்பங்கள் சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு ரொம்ப தெம்பாக இருப்பாங்க. இன்றைக்கி நட்சத்திர தினம், அது மாதிரி நிறைய மாறுதல்கள் அவங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அது அவங்களுடைய தசா புத்தி அந்தரத்தை பொறுத்தளவுக்கு அது மாறும். ஒரு விஷயத்தில் அவங்க ரொம்ப தெளிவாக இருக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் இருந்தது அப்படின்னு சொன்னால் எந்த காரியத்திலையும் ஈடுபடலாம். ஒரு விஷயத்தில் தெளிவில்லை சார், எனக்கு ஒரு குழப்பந்தான் சார் மிச்சம், நிறைய யோசனைன்னு இருக்கும்போது அப்போது ஒரு விஷயத்தில் இறங்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. சரி, இன்றைய தினத்தில் பதவி பேர் புகழ் அந்தஸ்து எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். இரவு நேர பிரயாணம் வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு நிதானத்தை கடைபிடிப்பது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் அம்பாள் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுன ராசி நேயர்களுக்கு உற்றார் உறவினர் உதவி செய்யக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பீங்க, தூங்குவீங்க, அதுக்கப்புறம் நன்றே வந்து அப்படி ஸ்பீடாக ஓடுற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துருக்கும். நிறையா ஓடி ஓடி ஓடி எண்ணத்தை கண்டோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சில வேலைகளை பார்ப்போமேன்ற எண்ணங்கள் கூடி வரும். வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். நிறையா விஷயங்களில் கணக்கெடுத்து பார்க்கும் பொழுது நம்ம சம்பாதிக்கிறத விட செலவுகள் ஜாஸ்தியாக இருக்குங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். பர்ச்சேஸுக்கு போவீங்க, புதுசாக பொருட்கள் வாங்குவீங்க, இது ஏற்கனவே பொருள் நம்மக்கிட்ட இருந்தாலும் இன்னொரு தடவை அது வாங்குறதுக்குனான ஒரு தாட் ப்ராசஸ் நிறையா இருந்துருக்கும். 10 பேக், 10 வாட்ச், 10 ஷூஸ் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் 10 வாங்கிட்டு இருப்பேல் கடைசியில் நம்ம என்னடா அது இது காசு பத்தாமல் போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் வந்து அப்பப்போ வந்துட்டுருக்கும். மிதுனராசி நண்பர்கள் எப்பவும் பார்த்து கணக்கிட்டு செலவு பண்ணுறது நற்பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தேவையான செலவுகள், அனாவசியமான செலவுகள் இது போன்ற பிரித்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். மிதுன ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினத்தில் பண விவகாரங்களில் கவனம் தேவை. வெளிநாட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க, வெளிநாட்டில் வேலை செய்கிறாங்க, வெளிநாட்டில் வந்து தொழில் பண்ணிகிட்டு இருக்காங்க, அற்புதமாக இருந்துட்டுருக்கு. நீங்கள் பிறந்தது ஒரு ஊர், வெளிநாட்டில் வாழ்கிறீங்க, நிச்சயமாக மிதுனராசி நண்பர்களுக்கு கூடி வரும் தேடி வரும் நல்ல முன்னேற்றம். முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி தரும் வழிபாடு. கடகராசி நண்பர்களே, கடகராசிக்கு இன்றைய தினத்தில் லாபம் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதித்து கொள்ளக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் நினச்சது நடக்கும், கனவுகள் நினைவாகும், எல்லாமே ஓப்பன் அப் ஆகும். பெண் குழந்தை இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஆனந்தமாக அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. தாயாருக்கு எதுன்னு ஒரு நல்ல காரியங்கள் பண்ணுறதுக்கு கடகராசி நண்பர்களுக்கு விருப்பப்பட்டு செய்வீங்க. உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. வெளிநாடு வெளியூர் தூர பிரயாணம், சகோதர சகோதரி, மூத்த அக்கா, மூத்த அண்ணன், அவங்களுக்கு ஏதேனும் உதவிகள் செய்யக்கூடிய அற்புதமான தினமாக கடகராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். ரொம்ப வயதானவர்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். கடகராசி அன்பர்களை இன்றைய தினத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு போயிட்டு வருவீங்க. நீர், தண்ணீர், கடல் சார்ந்த துறைகளில் நேவியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே போன்று கடல் சார்ந்த துறை, நீர் அதாவது எண்ணெய் சம்பந்தமான வியாபாரம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. நிறைய பேர் இன்றைக்கி ஹோம் மேக்கராக பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எண்ணெயெல்லாம் விற்பனை பண்ணிகிட்டு இருப்பாங்க, சீகாக்காய் அது போன்ற எல்லாம் விற்பனை பண்ணி அவங்களுக்கெல்லாம் ரொம்ப உகந்ததாக இந்த தினத்தில் உண்டு. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டிங்கன்னா துர்கை வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களே, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு சூப்பராக இருந்துட்டுருக்கு. தொழில் வியாபாரம், மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், இன்றைக்கி ஏர்போர்ட்லேயோ அல்லது ரயில்வே ஸ்டேஷன்லேயோ இல்லைன்னா ஒரு ஃபங்க்ஷன்லேயோ இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துல மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் ஏற்படுத்திக்கிறோம். அதன் மூலமாக கான்டாக்ட்ஸ், இந்த கான்டாக்ட்ஸ் பில்ட் பண்ணுறது, கான்டாக்ட்ஸ் மூலமாக மணி பணத்தை வந்து உயர்த்துவதற்கு ரொம்ப அற்புதமாக இருந்துட்டுருக்கு. சிம்மராசியில் இருக்கக்கூடிய அரசியலில் இருந்துருக்கிறவங்களுக்கு பதவி பேர் புகழ் அந்தஸ்து கூடி வரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சில காரியம் சக்ஸஸ், சில காரியம் விரையும், ரெண்டுமே இருக்கக்கூடிய வாய்ப்புகள். செய்யாத தவறுக்காக தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கோம், அதுலேருந்து வெளிவரத்துக்குள்ளான அற்புதமான சூழ்நிலைகள் வரும். சிம்மராசி அன்பர்கள் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது, வேகத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டோம்னா குரு வழிபாடு வெற்றி வழிபாடு. கன்னிராசி நண்பர்களே, கன்னிராசிக்கு இன்றைய தினத்தில் சாதகமான பலன்கள் உண்டு. தந்தையார் மூலமான நல்ல செய்திகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம், பதவி உயர்வுகள் கண்டிப்பாக உண்டு. மிகப்பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். உற்றார் உறவினர் உதவி செய்வாங்க. மனதில் இருக்கக்கூடிய தர்ம சங்கடங்கள் போகும். ரோட் கான்ட்ராக்டராக இருந்துருக்கவங்க, பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான கான்ட்ராக்டராக இருந்துருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. ப்ரெஷர் சுகர் போன்ற விஷயங்கள் உடம்புல இருந்துருக்கவங்க கவனமாக இருக்கணும். வயது சம்பந்தமான உபாதைகள் இருக்கிறவங்க கவனமாக இருக்கும். எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, பிராணாயமம் பண்ணிக்கிறது, வாக்கிங் போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. சில நேரங்களில் இதெல்லாம் பேசப்படாது அப்படின்னு சொல்லிட்டு லூஸ் டாக் விட்டுருவேன். ஐயோ பேசப்படாது அப்படின்னு நினச்சி பேசிவிட்டனே அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்களை தெளிவாக்கிக் கொள்வது நல்ல பலன்கள் இருக்கும். கன்னிராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வம் நவக்கிரக வழிபாடு வெற்றி வழிபாடு. துலா ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்லது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. நட்சத்திர ரீதியாக கவனித்து பார்க்கும்போது கொஞ்சம் வீக்காக இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேருக்கு நன்மை இருக்கும், சில பேருக்கு வீக்னஸ். உடம்பில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது. உதாரணத்துக்கு எனக்கு ரொம்ப கால் வலிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த கால் வலி சம்மந்தமான பிரச்சனைகள், எனக்கு கண் சம்மந்தமான உபாதனை, கண் சம்மந்தமான எனக்கு தலைவலி எப்பவுமே இருக்கும், எனக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் இருந்துட்டுருக்கு, இன்றைக்கி அது அப்படியே அக்ரிவேட் ஆகும். எது பிரச்சனையாக இருக்கோ அந்த பிரச்சனையை தூண்டி விடுறதுக்குன்னா நாளாக இன்றைய தினம் உண்டு. ஸோ இதனால் என்ன பண்ணுறது, கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, நிதானத்தை கடைப்பிடிக்கிறது, மெடிடேஷனை கடைப்பிடிக்கிறது, மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேசாமல் இருக்கிறது, இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது, அதே சமயத்தில் டென்ஷன் ஆகிறது, நிறையா மனக்கவலைகள் நிறையா பேருக்கு பாருங்கள், இன்றைக்கி முடி சம்மந்தமான பிரச்சனைகள் நிறையா வந்துடுது. அதே சமயத்தில் பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சரியாக தூக்கம் இருக்கிறது கிடையாது. ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டை நம்ம தெரிஞ்சிட்டோம், பேலன்ஸ் பண்ணக்கூடிய மைண்டை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம எதையுமே பெருசாக நினைக்க மாட்டோம். நிறைய தியானம் பண்ணுறத வச்சுண்டே இல்லை அப்படின்னு சொன்னால் தடுமாற்றம் இல்லாத முடிவுகள் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருந்துருக்கும். யூ வில் பி ஃபோக்கஸ்ட் இன் ஒன். நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு விஷயத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் மூணு ஸ்டேஜை பிரித்து எடுத்து சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் நல்ல அற்புதமான வாய்ப்புகள் உங்களுக்கு தியானத்தில் வந்துருக்கு. அப்போ துளாராசி அன்பர்கள் இதெல்லாம் கடைப்பிடிச்சிக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மதுரை மீனாட்சி அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களே, விருச்சிக ராசிக்கு இன்னைக்கு கிரகநிலைகள் பார்க்கும்பொழுது ரொம்ப சாதகமாக இருக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள். வயசானவர்கள் கவனமாக இருக்கணும். கணவராக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவருக்கு ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கு. படிப்பு விஷயத்தில் ஓஹோன்னு இருக்கு. படிப்பு விஷயத்தில் ரொம்ப நாளாக பெண்டிங் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு பட்டு பட்டு பட்டுன்னு அந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குள்ள வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். குழந்தை வரம் எதிர்பார்த்தவங்களுக்கு தெய்வாதீனமாக குழந்தை வரம் உண்டு. விருச்சிகராசி என்பவர்கள் மற்றவங்கக்கிட்ட கேட்டுண்டு, மற்றவங்களுடைய உதவியோடு, மற்றவங்களோட அனுசரிச்சுண்டு அந்த காரியத்தை எடுத்து பண்ணுவீங்க. மிகப்பெரிய லாபங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். எப்பவுமே போட்டி அப்படிங்கிறது ரெண்டு பேருக்கு இருக்கும். அந்த ரெண்டு பேரில் நீங்கள் தான் உங்களுக்கு ஆப்போசிட்டாகவும் இருப்பீங்க. அந்த மாதிரி போட்டி போட்டு ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், எப்பவுமே ஒரு பய உணர்வுகள் இருக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த பய உணர்வோடு செயல்படும் பொழுது மிகப்பெரிய வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். விருச்சிகராசி நண்பர்கள் இன்றைய தினத்தில் நல்ல நாள், கவலைப்பட வேண்டாம், எதையுமே தாராளமாக எடுத்து செய்யலாம். வெற்றி வெற்றி வெற்றி உண்டு. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம், வணங்கக்கூடிய தெய்வீக வழிபாடு பார்த்தீங்கன்னா பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களே, தனுசு ராசிக்கு இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும். நினைச்சது நடக்கும், நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. குழப்பம் இருந்ததுன்னா அந்த காரியத்தில் தடங்களாகும். குழப்பம் இல்லை சார், தெளிவாக இருக்க சார் அப்படின்னா டக்கு டக்குன்னு அந்த காரியத்தில் நடக்கும். இருப்பினும் வழுக்கிற இடத்துல போகக்கூடாது, தண்ணி இருக்கிற இடத்துல போகக்கூடாது, நீச்சல் தெரியாமல் போய் விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க. முடியாத காரியத்தை என்னால் முடியும்னு சொல்லக்கூடாது. மன ரீதியாக குழப்பம் இருந்ததுன்னா அந்த காரியத்தை எதுவும் பண்ணக்கூடாது. இன்றைய தினத்தில் தனுசுக்கு 50-50 சொல்லலாம். அந்த 50-50 பார்த்துருந்தோம்னா உடம்பு ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். தலைவலி, காய்ச்சல், உடம்பு சளி இருந்தது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயத்தை சொல்கிறதுக்கு, நடக்கிறதுக்கு முன்னாடி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு. மாரராசி நண்பர்களே, நல்ல நாளாக இன்றைய தினம் உண்டு. அனுகூல்யம் தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இடம் பொருள், வீடு, மனை, வாகனங்கள், திருமண காரியம் கைகூடி வரதுக்குண்டான அற்புதமான நாள். அதே சமயத்தில் ஏதாவது ஒரு காரியம் ஃபிக்ஸ் ஆகிடுது, எனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு சார், நிச்சயதார்த்த டேட் பார்க்கணும் சார், எனக்கு வந்து கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுது சார், எனக்கு கல்யாணத்துக்கு உண்டான பொருட்கள்லாம் வாங்கணும் சார், இது போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். யாருக்கேனும் முடியல, யாராவது சொந்த பந்தங்கள் அவங்களுடைய கண்டலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் போய் அவங்க கூட இருந்து எல்லா விஷயத்தையும் பார்த்துப்பீங்க, எதிரியாக இருந்தாலும் கூட போய் நிற்பீங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனோபாவங்கள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். நாள் நான் மற்றவங்களை எப்படி எப்படின்னு கேட்டிருந்தேன், என்னுடைய உடம்பை நான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோண்டி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா வாய்ப்புகள் எதிர்பார்த்தவங்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உண்டு. கலை கற்றுக்கணும்னு நினச்சிட்டுருக்கிறவங்களை கலையில் வெற்றி பெறுவீங்க. இன்றைய தினத்தில் யோகா, தியானம், மெடிடேஷன், வாக்கிங் இதை போய்க்கிறது நல்ல உடல் பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம், வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு. கும்பராசி நண்பர்களே, கும்பராசிக்கு கிரக நிலைகள் பார்த்தேன், ரொம்ப அற்புதமான கிரக நிலை இருந்துட்டுருக்கு. பொருட்கள் வாங்கிறதுக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்குண்டான முதலீடுக்கு நல்லா இருக்குது, அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை வியாபாரம் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. நான் என்னோடய வீடு இருக்குது, இந்த வீடியே கமர்ஷியல் ஆக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கு. வீட்டுக்கு வேலைக்கு ஆள் வரலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு ஆட்கள் வருவாங்க, வீட்டில் வாடகைக்கு வரலன்னு வாடகைக்கு வருவாங்க. அந்த மாதிரி வியாபார நோக்கத்தோடு இருக்கக்கூடிய எல்லா காரியம் வெற்றி பெறும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கிடைக்கும். நல்ல உணர்வுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நம்மளை மாதிரியே பசி எடுத்த ஒரு நபரை சந்திக்கணும்னு அவங்க பார்ப்பீங்க. அவங்க புலம்புறது கேட்டால் என்னுடைய சப்ஜெக்ட் பூரா அவங்க சொல்லிகிட்டு இருக்கா, என்னுடைய பிரச்சனையை பூரா அவங்க பேசிகிட்டு இருக்காங்கங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு தோணல் வரும். சில நேரங்களில் நம்ம எவ்வளவோ தேவலைன்னு கூட தோணும். இன்றைய தினத்தில் கும்பராசி அன்பர்கள் வணங்கக்கூடிய தெய்வம் பார்த்துட்டா அம்பாள் வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நேயர்களே, மீனராசிக்கு அனுகூல்யம் உண்டு, அலைச்சல்கள் உண்டு, நினைச்சது நடக்கும், வியாபார அனுகூல்யம் இருக்கும், பேச்சுவார்த்தைகள் வெற்றி பெறும், மதிப்பு மரியாதை எல்லாமே கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். உற்றார்களும் உதவி செய்வாங்க, அன்பானவர்கள் பிரியமானவர்களை சந்திப்பீங்க. குழந்தைகள் மூலமாக பெரியவங்களுக்கும் பெரியவர்கள் மூலமாக குழந்தைகளுக்கும் இருக்கக்கூடிய பாண்டிங் இன்னும் ஜாஸ்தியாகக்கூடியதாக இருந்துருக்கும். சில விஷயங்கள் நிறையா பிரயாணத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். சில நேரங்களில் எமோஷ்னலாக ஃபீல் பண்ணால் சப்போர்ட்டிவாக யாராவது இருந்துட்டுருப்பாங்க. அதே சமயத்தில் புதுசாக ஒன்று எக்ஸிக்யூட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இயற்கை உதவி செய்யும். இன்றைய தினத்தில் அனுகூல்யம் தேடி வரும். வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டீங்கன்னா முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி உண்டு, கவலை வேண்டாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகம்.
0: அந்த உறவுகள் இதுவரை கேட்டது இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி? 12 ராசிகளுக்கான பலாபலன்களோடு இணைந்திருந்தார் தமிழகத்தின் தலைசிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். அவர்களுக்கும் எமது நன்றிகள். ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து தொடர இருக்கின்றது. வாழ்த்துவோர் வாழ்த்தலாம்.
7: என்ன செய்யறது
8: அப்பா? இந்த தப்புல பதம் ஒண்ணும் வரதில்ல அப்பா. இந்த ஹெட்போன் உடைஞ்சு போச்சு.
9: சரி சரி, இந்த காரம் ஒழுங்கா பிரேக் பிடிக்குது இல்ல. எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு எங்கட ஜோய்தான். ஜோயின்ற போன் நம்பரை சொல்லுங்கப்பா.
10: இந்த பிரச்சனைகள் அனைத்துக்கும் ஒரே தீர்வாக நியாயமான விலை தரமான சேவைக்கு ஜோய். தொடர்பு தொலைபேசி இலக்கம் பிரான்சுக்குரியது 0782-81-88-14. மறந்து விடாதீர்கள் ஜோய், 0782-81-88-14.
0: நேரம் சரியாக 8:43 ஐக்கிய ராஜ்யத்தில் 7:43. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் தொடர்ந்து வானொலியில் வலம்புற இருப்பது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். அதற்கு முதல்

0: மாதிரி இருக்கு.
1: கடவுள் கைவிடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டையும் பித்து புது வீடையும் இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
0: மறக்காதீங்க ஜோஸ் ஜீரட்.
1: ஓ, கடைசி வரையும் மறக்க மாட்டேன்.
2: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
3: நேரம் சரியாக 8:46 ஐக்கியராஜ்யத்தில் 7:46 தொடர்கின்றது.
4: மத்திய

வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் என்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி குடும்பம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. அதாவது வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியில் அன்பு உறவுகளை உங்கள் பெயர்களோடு அனுசரண நிகழ்ச்சியாக நீங்கள் டிஆர்டி தமிழொலிக்கு கொண்டு வரலாம். அன்பு உறவுகளை இது பற்றிய மேலதிக விவரங்கள் தேவைப்பட்டால் எமது அலுவலக தொலைபேசி இலக்கம் 0533148316 75 என்ற தொலைபேசி இலக்கத்தோடு நீங்கள் தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை கேட்டறிந்து கொள்ளலாம். 0533148316 75

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய வாழ்த்தோர் வாழ்த்தலாம்.
1: பிறந்த நாள் இன்று பிறந்த நாள்.
2: இந்த அடியம்மா, நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கி கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கா பார்.
3: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழுகி போன மரக்கறிகளையும் நாரி போன மீனையும் வாங்கி வாருங்க. நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னேன்? இதுகளெல்லாம் உங்களை குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய் கொண்டு வரதா?
3: அதுக்கு தானே லாட்சபல்ல அம்பா ஸ்டோர் இருக்கு. எல்லாம் மலிவாவும் தரமாவும் கூட கிடங்க. அங்க போய் வாங்கினு வாங்கலன்.
2: சரி சரி, சும்மா சண்டை பிடிக்காத. இந்த இப்ப போய் அம்பா ஸ்டோர்ல நீ சொல்லிவிட்ட எல்லாத்தையும் திருப்பி பண்ணி கொண்டு வர.
4: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கனவே இருக்கின்றது லாட்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரூடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 1042 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
5: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
6: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
5: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
6: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: 6 4 3 5.
5: மேலதிக தொடர்புகளுக்கு
6: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
5: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
0: பரிசு லாட்சம் நேரம் சரியாக 8:54 ஐக்கியராஜ்யத்தில் 7:54. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது முதன்மை செய்திகள்.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள வி டி கேஷ் அண்ட் கரி, வி டி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷுலா கோனிஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளிலே தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதலாம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிறுவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வளர்ந்து தரமான கல்வியை பெற்று தமது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவது அவசியம். ஆனாலும் சிறுவர் தினம் என்பது சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு நாளாக மாத்திரம் அமையக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சிறுவர்களுக்காக பாதுகாப்பான மற்றும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்பும் உயரிய நோக்கத்துடன் செயற்பட்டு வரும் இத்தகைய வேளையில் திடமான உள்ளங்கள், வளமான சிறுவர்கள் என்ற கருப்பொருளின் கீழ் தேசிய சிறுவர் தின வாரத்தை பிரகடனப்படுத்தி மகளிர் மற்றும் சிறுவர் அலுவலர்கள் அமைச்சினால் சிறுவர்களின் உரிமைகள், நல்வாழ்வு, பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுதந்திரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல அர்த்தமுள்ள நிகழ்ச்சியுடன் இந்த முறை உலக சிறுவர் தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறதை பாராட்டுகிறேன். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் எனது மகிழ்ச்சிகரமான சிறுவர் தின வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்வதாக ஜனாதிபதி ஆண்டுகுமார திசநாயக்கா குறிப்பிட்டிருக்கிறார். இதே நேரத்தில் சிறுவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களின் உடல்நலன் மற்றும் சமூக உளவியல் சார் நல்வாழ்விலும் சமமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அரசு சேவைக்கும் சிறுவர்களின் நேரடியான தொடர்புடைய வேலைகளுக்கும் ஆட்களை இணைத்துக் கொள்ளும் போது சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்திருக்கிறது. சிறுவர்களின் கைகளில் வழங்கப்படும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கருவியாக மாறிவிடக்கூடாதென்று மலேக கல்வி அபிவிருத்தி மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் மிகவும் முக்கியமான வளம் என்று பிரதமர் கருணி அமரசூரிய விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று முதியோர் தினமும் கொண்டாடப்படுகிறது. யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலிருந்து திலீபனுடைய சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து நாளை வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. வவனியா சமளங்குளம் பிள்ளையார் கோவிலில் இருக்கும் பகுதியில் கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு வெடுக்குநாறி மலை மையப்படுத்திய 260 ஏக்கர்கள் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதான தகவல்கள் வெளிவந்துள்ளன. இலங்கை மத்திய வங்கியின் 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை குறைத்து தவறாக கணிப்பிடப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழர் கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். யாழ்ப்பாணம் காங்கேந்துறை சீமந்து கூட்டுத்தாபனத்துக்கு சொந்தமான காணியில் 187.56 ஏக்கர் காணியை பாதுகாப்பு படையினரால் உத்தியூர்மாக விடுவிக்கப்பட்டு அதற்கான ஆவணங்கள் மாவட்ட செயலரிடம் கையளிக்கப்பட்டிருக்கிறது. ஞானசார தேரருக்கு ஆதரவாக 50 லட்சம் இல்லை, 100 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. அவர் சட்ட ரீதியாக சிறைத்தன்மையை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு ஒருபோதும் இடமளிக்க கூடாதென்று ஞானசார தேரருக்கு சட்ட ரீதியாக பொது மன்னிப்பு கோரும் கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்துக்கு அந்தாதபுரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோசால்ஸ் மார்டின் ஆகியோர் கோலாலம்பூரில் மலேசிய வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது.
அதிகப்படியான வரிசுமை காரணமாக இலங்கையிலிருந்து இதுவரை 2500 மேற்பட்ட நிபுணத்துவ மருத்துவர்கள் மற்றும் ஏனைய மருத்துவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் 15 பிரதான கடத்தொழில் மாவட்டங்களில் விசேட மாவட்ட மட்ட குழுக்களை அமைப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்திலே இடம்பெற்றிருக்கிறது. இணையதளம் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலமாக நிகழ்நிலை உடனடி கடன்களை பெறும்போது அவற்றின் கடன் நிபந்தனைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று இலங்கை காவல்துறை கேட்டிருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் பி.பி. ஏசன் திராவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணையை நடத்தியிருக்கிறது. இதற்கிடையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதமர் நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்க நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்பணத்தை அரசுடைமையாக்குமாறு கொழும்பு கோட்ட நீதிவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். முன்னாள் அமைச்சர் மனுசன் நாணயக்காரா வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியிருக்கிறார். ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று குற்றப்பிணைவு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்டை நீதிவான் பசன் அமரசேனாவிடம் தெரிவித்திருக்கிறார்கள். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னதாக கருத்துக்களை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மனுசன் ஆணையக்காரா, அரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்றத்தில் இருந்த மக்கள் பிரதிகள் முன்வந்து தமக்கு தெரிந்த தாவல்கள், தங்களுக்கு கிடைத்த தாவல்கள் மற்றும் தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை தெரிவிக்க வேண்டும் என்று அருட்தந்தை ரோஹான் டி சில்வா அவர்களிடம் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். நாட்டின் வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் கோக்கைன் உள்ளிட்ட 4 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கம்பகம போலீஸ் பிரிவிக்கப்பட்ட கோமவில மல்லார பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அரை ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வாலனா மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டிருந்தார்கள். மரவில நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் சந்தனபர் ஒருவர் சுமார் 1 வருடத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கிழக்கி பலைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்றும் வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலீஸ் தகவல்களை அண்மையில் பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கீத் ஜெயசேகரா என்பவரை எதிர்வரும் அக்டோபர் 7 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். காலி போலீஸ் பிரிவின் அம்பலன்பத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி ஒன்று வெடித்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்திருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். காகிதமில்லா சுங்க பிரேரணை முறைமை இன்று முதல் செயல்படுத்துவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சாரதிகளின் புள்ளி குறைப்பு முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்படுகிறது. இனி இந்திய செய்திகளில், இந்திய நாடு முழுவதும் பட்டாசுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் 24 மணி நேரமும் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாதென்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இருதரப்பு ஒத்துழைப்பு சர்வதேச அமைதியை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தியுள்ளார்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கு எதிரானவர் என்று கூறி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவரை கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்து கடவுள்கள் ராமர் சிவபெருமான் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்த கருத்துக்களுக்கு பாரதிய ஜனதா கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்துக்களிடையே பிளவை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாபில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள், மாநிலம் போதைப் பொருளிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் என தாய்மார்களுக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்திருக்கிறார்.
இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுக்கும் என்று மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி நேற்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ஆக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சேதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அவர்களில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். தமிழகத்தில் EKYC செய்யப்படாத குடும்ப அட்டைகள் முடக்கப்பட்டது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. EKYC என்பது உங்களின் அடையாளத்தை ஆதார் மூலம் ஆன்லைனில் சரிபார்க்கும் ஒரு முறையாகும். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் நேற்று முன்தினம் நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்டவர் லக்சர் ஏ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மூத்த கமாண்டரும் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷராப்பின் பாதுகாவலரும் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான முகமது ஆசிப் என்பது தற்போது தெரிய வந்துள்ளது. சவுதி அரேபியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட தங்கள் தேவாலயத்தைச் சேர்ந்த மூவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கும் மத்திய அரசுக்கும் கேரளத்தைச் சேர்ந்த மலங்காரா மார்த்தோமா சிரியன் தேவாலயம் நன்றிகளை தெரிவித்திருக்கிறது. ஜிம் வீரமணி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சாந்தி, மகேந்திர சிம்மன், கணேசன் ஆகிய 3 பேரின் பிணை மனுக்களை சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. எத்தியோப்பியாவில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 இந்தியர்கள் காணாமல் போன நிலையில் அவர்கள் கடத்தப்பட்டு விட்டதாகவும் அவர்களை விடுவிக்க கடத்தல்கார்கள் 1 கோடி ரூபாய் கேட்டு மிரட்டுவதாக குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளார்கள். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள இந்திய தொழிலதிபர் நிரவ் மோடியின் சொகுசு வீட்டை விற்பனை செய்ய அந்த நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்து தீர்ப்பளித்திருக்கிறது. நாடு முழுவதும் நாளை காந்தி ஜெயந்தி கொண்டாடும் நிலையில் பங்கு சந்தைக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 240 ரூபாய் குறைந்து 1,09,440 ரூபாவுக்கும், கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,680 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. உலக செய்திகளில் அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற 40 மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்று விட்டதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்திருக்கிறது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறும் பணிகள் நிறைவடைந்து விட்டதாக அமெரிக்க ராணுவம் அறிவித்திருக்கிறது. மொரோக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வைத்த 50 வயது நிரம்பிய பாத்திமா ஜஹரா மன்சூரியை அந்த நாட்டு அரசர் முகமது நியமித்திருக்கிறார். இதன் மூலம் இஸ்லாமிய நாடான மொரோக்கோவில் பிரதமராக பொறுப்பேற்கும் முதல் பெண் என்ற வரலாற்று சிறப்பை இவர் பெற்றிருக்கிறார். ஃபிளை டுபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளார்கள். பயணிகளும் விமான ஊழியர்களும் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்துள்ளார்கள். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு மேலே பறந்தபோது மிக வேகமாக கீழிறக்கப்பட்டிருக்கிறது. துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் சக விமானியின் கத்திக்குத்து தாக்குதலுக்கு ஆளான விமானி இந்தியர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தாக்குதலை நடத்திய விமானி ஓமான் நாட்டைச் சேர்ந்தவர் என்றும், தாக்குதலுக்கு உள்ளாகி அவரை எதிர்த்து சண்டையிட்டவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த சிமித் மச்சார் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார். அவருடைய அலுவலகம் அதனை தெரிவித்தது. அவரது மனைவி டாக்டர் சிந்தி ஹஸ்மா அலி நேற்று முன்தினம் காலமானது நேர்கள் அறிந்ததே. இந்து சமய நிகழ்ச்சிக்காக பெண் ஊழியர்களை வெளியேற சொன்ன பிரான்ஸ் ஈவுல் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவி விலக இருக்கிறார். செயற்கை நுண்ணறிவு AI பெயரை சூப்பர் இன்டெலிஜென்ஸ் SI என மாற்றக்கோரிய கோப்புகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டிருக்கிறார். ஸ்பெயின் அரசாங்கம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவதை தடை செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கிறது. அது 2030 வரை நடப்பில் இருக்கும் என்று தெரிவிக்கப்படுகிறது. பிஜியில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த கொக்கைன் கட்டிகள் திருடப்பட்டுள்ளன. அவற்றுக்கு பதிலாக மாவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர தொடருந்து நிலையத்தில் 57 வயது நபர் பரிதாபமாக உயிரிழந்து போனார்.
ஒருவரின் முகத்துக்கு இருப்பதைப் போலவே அவரது குரலுக்கும் சட்ட பாதுகாப்பு இருப்பதாக ஜப்பான் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. பண்ணைக்குள் அத்துமுறை நுழைந்து சீக்கி என பெயரிடப்பட்ட சென்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 வயது இளைஞர் ஒப்புக்கொண்டிருக்கிறார். இனி விளையாட்டுச் செய்திகளில், மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சேசிங் வெற்றியாகும். இந்தியாவின் நட்சத்திர வீரர் விராட் கோலி சர்வதேச கிரிக்கெட் சபை ஒருநாள் கிரிக்கெட்டில் துடுப்படுத்தாட்டக்காரர்கள் தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்திருக்கிறார். இந்த பிரிவில் இந்தியாவின் கேப்டன் சப்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகிறார். நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி பெற்றிருக்கின்றன. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 374.78 ரூபாய், இந்திய பெறுமதியில் 108.67 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 330.79 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.92 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 395.88 ரூபாய், இந்திய பெறுமதியில் 114.77 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 438.64 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.18 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 232.32 ரூபாய், இந்திய பெறுமதியில் 67.37 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழொலியின் காலையொலிப்பான வணக்கம் தமிழொலியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழொலியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரை, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் கார்ஷிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்தி கேட்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 de Paris.
2: VT Superstore, Gala Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Prélaque, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Tolibis-Ilakam, Cyber-Ondre, Napade, Cyber-Inde, Cyber-Ele-Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கண்டுகொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:14, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் தொடர்கின்றது. காலவெளியில் இதமாக உங்கள் இல்லங்களை தரிசிக்க வரும் நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூங்கங்கள் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக ஒரு அமாக்கலால பயிருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நீங்கள் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை கேட்டு மகளலாம் அன்புறவுகளை. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம் சதீஷ். நலமா இருக்கிறீங்களா? நாங்களும் நலமா இருக்கின்றோம். நன்றி. சிரித்து வாழ வேண்டும், அப்புறம் சிரிக்க வாழ்ந்துடாதே என்ற பாடலை கேட்கிறீங்களா? இன்றைக்கு ஏதாவது விசேஷ தினமாக இருக்கின்றதா? அப்படி ஒரு ஒரு பெரிய ஒரு நடிப்புல சக்கரவர்த்தியின் ஒரு பிறந்த நாள் என்று தெரியுது உங்களுக்கு, எப்படி தெரிஞ்சது?
2: நேற்று
1: நான்கு திசைகளிலும் அவரை நடிக்க விட இந்த வீரபாண்டிய ஆட்டப்பவனுக்காக ஹீரோவில், அதாவது ஆசியாவிலே சிறந்த நடிகர் என்ற பட்டம் பெற்றவர். அப்படியா? தெரியுமா?
2: தெரியுமா.
1: நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றேன், கேட்டு மலங்கள் சகோதரன். நன்றி. அவர் சார் சதீஷ் அவர்கள் இணைந்து கொண்டு மக்கள் திலகம் எம் ஜி ராமச்சந்திரன் நடித்த திரைப்படத்திலிருந்து சிரித்து வாழ வேண்டும், பிறர் சிரிக்க வாழ்ந்துடாது என்ற பாடலை கேட்டு

0: பாடலை சதீஷ் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் அன்பு சகோதரி, நலமா இருக்கீங்களா?
1: வெளியால
0: போய் நின்றா ஒரு ஆளுக்கு ஒரு இலைக்கு சாப்பாடு வாங்கி, இலைக்கு ஒரு சாப்பாட்டை வாங்கி கொடுக்கலாம், குடுப்ப துவச்சி கொடுக்கலாம். அப்படி செய்யறவர் தான் புண்ணியம் செய்யறவர்.
1: அங்க
0: ஒரு நாள் நான் செய்யல. நல்லமா இருக்கீங்களா?
1: பாடல் படிக்கும் போது
0: சுவாஜி வந்து கௌரவம் படத்திலயும் வந்து இந்த பாட்டுக்கு நான் நடிக்கிறேன்டா, கொஞ்சம் அவகாசம் கேட்டேன். அம்மா வேறு நம்முடைய சுந்தரத்திட்ட கண்ணாணியும் நானும் அந்த பாட்டை பார்த்துட்டு என்ன இவ்வளவு டேலண்ட் பண்ணி பாடுறது, ரெண்டு குரல் எடுக்கிறேன் அவன் நல்லபடியா அணு அணு போட்டு காட்டுறதா முதல் படத்தின் பாட்டு போட்டு காட்டாக்கே இதுக்கு ஓவரா நடிக்கணும், நல்ல அடிக்கணும், வெள்ளம் பார்க்க நான் நடிக்கணும் வேண்டாம். அவற்ற குரல்லாம் நிப்பாருலாம், தன்னை பார்க்க மாட்டார்களாம்.
1: நாத்து
0: 240 நடை இருக்கு. நல்ல கட்டிக்காரன் இறைவன் ராஜமணி அம்மா என்று வயிற்றுக்கு இருந்து வந்த பொடியன். ஓகே, நாங்கள் தேனம்பல நிகழ்ச்சியில கேட்போம். அதை பற்றி உங்களுக்கான பாடல் என்ன சகோதரம்? வானலையில் மலர்கின்றது நிறைவுடன் திரைப்படத்தில் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இசையமைத்தாலும் சிவாஜி கணேசனுக்காக ஒரே ஒரு படத்தில் இசையமைத்தவர் வி. குமார் இசையமைப்பாளர்.

0: பாடலை சித்ரா பவன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். நோர்வேயிலிருந்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த திரைப்படத்திலிருந்து அவருடைய 98வது பிறந்த நாளை முன்னிட்டு இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு வணக்கம். அவருடைய தொடர்பு துண்டிக்கப்படுகின்றது. அவரை தொடர்ந்து அடுத்து வைஃபரோடாக பிபி அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் பிபி.
1: அன்பான இனிய காலை வணக்கம் ராஜா. பிபி நாங்கள் நலம், நீங்களும் நலமாக இருக்க எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு இன்று 98வது பிறந்தநாள் காலம் நடைப்புக்கு இலக்கணம் வாழ்த்த சிம்மக்கரலோன் சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு ராஜா கௌரவம் படத்தில் நீங்கள் கூறியிருந்தீர்கள், தப்பாத்து காலில் ஆரம்பிச்ச அவரது நடிப்பு இறுதியிலே வெள்ள தலைமுடியை ஆள்காட்டி விரலால் தட்டி விட்டு தனது நடிப்பை நிறுத்தியிருப்பார் கௌரவம் படத்துல. ஆரம்பத்தில் காட்டுவினம் அவற்ற சப்பாத்து காலத்தான் முதல் காட்டுவினம் பஜி மந்திரன் கார்கதவ திறந்துடுவேன் ரக்கைக்குள்ளே அந்த தலைமுடியை தட்டி விட்டு அப்படியே படத்தை வரதான் திறந்துடுவார். எனக்கு திருவிளையாடல் படத்திலிருந்து பாட்டும் நானே பாபாவும் நானே என்ற பாட்டு,
0: அந்த பாட்டு உங்களுக்கு தர முடியாமல் இருக்கின்றது சௌகரம்.
1: நீயும் நானுமா கண்ணா நீயும்,
0: அந்த பாடல் இன்றைய நட்சத்திரத்துக்காக ஒருவர் எழுதியிருக்கின்றார். இதை பற்றிய ஒரு ஒரு ரெண்டு மணி காலத்துக்கு அந்த பாடலை நீங்க கேட்ட பாடல்
1: இந்த கந்தன் கர்ணை படத்திலிருந்து வீரவாகத்தை பெற்ற நடிக பாப்போம் வெற்றிவேல் வீரவேல்
0: வெற்றிவேல் வீரவேல் கேட்கப்படுறீங்களா?
1: போடுறபடியதான்
0: பாடல் ரேடியோல கிளியரா வரும். நேற்று பரமேஸ்வரன் களத்தில் இருந்து பாம்பு கேட்ட பாட்டை போட்டா அது இழு இழு இழு ரப்பர் இழுத்த மாதிரி இழுத்தன் இருந்தது.
1: வெற்றிவேல் வீரவேல்
0: வெற்றிவேல் வீரவேல்
1: கந்தன் இல்ல இந்த கௌரவம் படத்துல ஒரு வசனம் சொல்லுவார், அட்வொகேட் ரங்கபாசம் கிரிமினல் ஹைகோர்ட் ஜட்ஜ் ஒருக்கா வாசி பேப்பரை பார்த்து தண்டம்புறவற்ற டோன் உடன மாறும், அட்வொகேட் ரங்கபாசம் அப்பாயிண்டட் கிரிமினல் கோர்ட் ஜட்ஜ் என்னடா இது, இந்த லோகத்துல நீதி நியாயம் எல்லாம் கெட்டு போச்சா, கேஸ் எல்லாம் அடுதடி கேஸ், சேர்ந்த போல நாலு வார்த்தை தெரியாது, இவனுக்கு போய் ஜட்ஜிஸ் போஸ்டா மூன்று வாட்டி என்ற பேரை தேர்ந்தது ரிஜெக்ட் பண்ணிட்டாலே டே கண்ணா பெயில் மூவ் பண்றா என்று வேற என்ன நடிப்புக்கு அவரை கேட்டுத்தான்
0: நடிப்புக்கு அவரை கேட்டுத்தான் நன்றி. அவற்ற நடிப்பு ஓவர் ஆக்சிங் சொல்லுவார்கள் சிலர் படிப்பு ஏதோ திராசுல ஓட்டு நிறுத்த மாதிரி
1: அந்தவன் காதையில சொல்லுவார், மாமனோ சில செய்யணும் என்றான் மகனோ மகனோ மகனோ சில செய்யணும் சொல்றான் மாமனோ நெத்தியில பச்சை குத்துவனும் பண்றான் 25 வருஷத்துக்கு அப்புறம் வாங்க கொண்டாட்டி ஏயா வந்தாங்கிறான் நான் எங்கம்மா போவேன் மரகதம்மா உங்களுக்கு போஸ்ட் வந்திருக்கேன் வேற என்ன
0: நன்றி வாழ்த்துக்கள். உங்களுக்கு குரல் வருதுல்ல வடியா சுவாஜி மாதிரி கதைக்கணும் கதைச்சாத்தான் ஆசையா இருக்கு.
1: இது வைபர் இதுல வைபர்ல கதைக்கிற வடிகாரு மாதிரி அதுக்கு லைன் கிடைக்க மாட்டேன்.
0: நன்றி வாழ்த்துக்கள்.
1: நன்றி ராஜா.

தன்னை தந்த ஞானவே, அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவே, ஆதிசக்தி அன்னை தந்த ஞானவே, அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவே, மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல், மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், மூவர் தேவர் வாழ்த்த வந்த வெற்றிவேல், வெற்றிவேல்.

உண்டு என்று சொல்லும் வெற்றிவே. தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரனே. தெய்வம் உண்டு தெய்வம் உண்டு என்று சொல்லும் வெற்றிவேல். தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல். எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும்.

0: ஒலித்த பாடலை விரும்பிய கடந்தார் சகோதரர் விபி அவர்கள். விபியை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம். நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கின்றோம். நீங்கள்? நன்றி. எங்க போனீங்க? மூன்று நாளா காண இல்ல.
1: என்ன பாடல் நிகழ்ச்சிகளுக்கு வந்து டெலிபோன் கொஞ்சம் கஷ்டமா இருந்து நான் இன்றைக்கு வந்து நல்லதொரு குடும்ப படத்துல இருந்து சிந்து நதி கரையோரம் என்ற பாடல கேட்கறேன்.
0: சிந்து நதி கரையோரம் என்ற பாட்டை கேட்க போறீங்க?
1: ஆமா.
0: சுவாஜியும் வாணிஸ்ரீயும் நடிச்ச படமா?
1: வாணிஸ்ரீ தெரியல, நான் சுவாஜியோட படம் வந்து தெரியும்.
0: நல்ல நடிகர்
1: அவற்ற ஒவ்வொரு பாத்திரத்தை கேட்டது அவற்ற நடை இருக்கு, மற்றது பாடலுக்கு வாயசைக்கிறது, தான் அவர் படிக்கிற மாதிரியே இருக்கு.
0: எல்லாமே 100க்கு 100 அவருக்கு பாஸ் மார்க் போடலாம். ஆனால் உண்டே உண்டு கடவுள் கொடுக்க இல்ல. என்ன சார் கொடுக்க இல்ல சொல்லுங்க பாப்போம்.
1: ஆனால்
0: அவர் அருமையான எல்லாம் அவருக்கு 100%
1: அமைந்தது.
0: நீங்க என்னத்தை கொடுத்தாலும் அவருக்கு கிட்ட ஒரு திறமை நிக்கலாம், அசையலாம். நீங்க மிருதங்கத்தை எடுத்து கொடுத்தாண்ட, நீங்க டாக்டரா வாங்கன்ட்டு சொல்லி விட்டாலே அப்படியே பார்த்தா என்ன மாதிரி வருவே டாக்டரா பார்த்தா.
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம்.

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி. இசைஞானியினுடைய இசை, பாலாஜியினுடைய தயாரிப்பு, 17 திரைப்படங்களை அப்படியே தொடர்ந்து சுவாதி கணேசனுக்கு தயாரித்தவர் பாலாஜி.

0: புதுயுகம் மற்றும் தேன்
1: ஒலித்த பாடலை சகோதரியரான் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து நேரம் சரியாக 9:39 ஐக்கிய ராஜ்யத்தில் 8:39 இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: காலை வணக்கம் அண்ணா.
1: வணக்கம் சகோதரி, நலமா இருக்கீங்களா?
2: ஓ, நாங்கள் எல்லோருமே நலமான சந்தோஷம்.
1: ஒருத்தருக்கும் பிறந்த நாள் இல்லையே?
2: நீங்கள்
1: போடும் நீங்க பாத்து கொண்டிருக்கிறீங்க. அப்ப அவர் ஜிங்கிள் போட முதலே அடிக்கிறார். அடிச்ச உடனே அவர் தூக்குறோம் நாங்கள். பாவம் மாறோம், ஒருத்தர் அடிக்கிறார். ஆசைப்படைக்க நாங்கள் அதை விட்டு கொடுக்க கூடாது. நன்றி வாழ்த்துக்கள். என்ன பாடல்?
2: நான் எங்கிருந்தோ வந்தால் படத்துல இருந்து ஒரே பாடல் உன்னை அழைக்கும் எந்த நூலம்.
1: சூப்பர் பாடல், கண்ணதாசனுடைய கவிதை வரி. அந்த காலத்தில் ஒரு கலக்கு கலக்கிய பாடல்.
2: உண்மையில உண்மையில
1: ராஜேந்திர நடிப்பும் கீழே அந்த நடிப்பும் எங்கிருந்தோ வந்தால் படம் பாத்துருங்களா? படம்
2: ஓ பாத்துட்டேன், ரெண்டு மூணு பேரும் பாத்துட்டேன்.
1: நல்ல பாடல், நல்ல படம். நன்றி. ஏசி திருச்சந்திரனுடைய இயக்கத்துல வந்த படம்.
2: நன்றி,
1: நன்றி அண்ணா, நன்றி,
2: வணக்கம்.

0: ஒலித்த பாடலை திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் விரும்பியே கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபரோடாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். நீனா நலமா இருக்கிறீங்களா?
1: வீட்டில்
0: இருக்க
1: பெரிய
0: கஷ்டத்துக்கு அந்த காலத்துல பெரிய ஒரு கஷ்டம் தான். ஒரு ஒரு ஆணுடைய கையில ஒரு பெண்ணை பிடிச்சு கொடுக்குறேன், தாய் தகப்பன் சரியான ஒரு
1: அண்ணாதான் பெரிய காக்கல தான் குடியினுங்களை கூட்டிக்கொண்டு போறது.
0: நன்றி. அப்ப ரெண்டு பேரும் சிவாஜிய பத்தி சொல்லுங்க பாப்போம்.
1: சிவாஜிய பத்தி சொல்றா ராஜாண்ணா, எனக்கு அந்த அந்த படத்துல அந்த சில அந்த முன்னுக்கு அந்த சுருட்டு மாதிரி வந்து விட்டு சுருட்டி விட்டு பாருங்களோ
0: என்ன உள்ள
1: போட்டுக்கிடக்கு எனக்கு பார்த்த உடனே கவலையா போச்சு.
0: நன்றி, வாழ்த்துக்கள். நேரத்தை நாங்கள் ஒதுக்கி
1: நன்றி, வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மீனா மகேசன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து அதாவது வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கின்றார் சகோதரர் தேவன் அவர்கள். வணக்கம் தேவன். வணக்கம் தேவன். என்ன நித்திரம் விட்டீங்களா தேவன்? நீங்கள் வாட்ஸ்அப் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். வணக்கம் தேவன். கேட்க இல்லையா நான் கதைக்கிறது? தேவன் வணக்கம். சாந்தி வாட்ஸ்அப் ஊடாக நீங்க தான் நினைக்கிறீங்க, நான் மாறி சொல்லிட்டேன்னா நீங்க பேசாம இருக்கிறீங்க. சௌரம் நலமா இருக்கிறீங்களா? நான் விளையாடு இல்லையம்மா, அம்மா தவறுதலாக மாறி போட்டது என்று உங்களோட பேரை மாத்திப்போ. நான் தேவன் என்று நினைச்சேன். நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: என்ன
0: பாடல கேக்குறீங்க?
1: என்னண்டா, நான் சவாலே சமாளி படத்திலிருந்து நிலவை பார்த்து வானம் சொன்னது என்னை தொடாது.
0: எப்ப சொன்னவர் வடிவேல்? எப்ப வடிவேல் எப்படி சொன்னவர்?
1: அவர் சொல்லல.
0: அப்ப பாட்டு கேக்குறீங்க. சிவாஜியை பற்றி ரெண்டு வரி சொல்லுங்க. சிவாஜியை பற்றி ரெண்டு வரி சொல்லுங்க சிரிக்காம.
1: சிவாஜியை பற்றி என்ன, அவரோட நடிகர் திலகம் அந்தமான் நடிப்பார், நல்லவர், நல்ல குணமான ஆள், நல்ல. அவரை பற்றி புத்தகம் வெளியிட்டு இருக்கணும் தான் எங்களுக்கு தெரியாது. அவர் அங்க யாழ்ப்பாணத்துல சுழிபுரம் அங்க தெல்லிப்பாளையில இருந்து ஒரு கிட்டத்தட்ட அங்க ஒரு நல்ல மரத்தை நட்டு வச்சிருக்காரு. என்ன ஞாபகம் அது இப்பவும் இருக்கா?
0: நான் சிவாஜியை பற்றி கேட்டுதான் அவருடைய நடிப்பை பற்றி சொல்லுவீங்க. நன்றி, உங்களுக்கான பாடல் தருகின்றேன் சௌதரி. கேட்டு மாளுங்கள்.
1: நன்றி, வணக்கம். அதே

0: ஒலித்த பாடலை திருமதி சாந்தினி வடிவேல் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து விரும்பி கேட்டிருந்தார். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமா இருக்கிறீங்களா?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: நாங்களும் நலமா இருக்கிறோம்.
0: நன்றி சுவாசினி. என்ன பாடலோடு வந்திருக்கிறீங்க?
1: அஞ்சல் பெட்டி 520 வரத்துல இருந்து 10-16 முத்தம்.
0: இப்ப நீங்க நடையதுல அதை பற்றி ரெண்டு வரி வழங்க சொல்லுங்க.
1: அவர் அந்த சிறு வயதிலேயே அவர் வீரவாண்டி கட்டப்பொம்மன் நாடகத்தை பார்க்க போது தந்தையுடன் சென்ற போது தானும் நடிக்க வேண்டும் என்று கட்டப்பொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் சுவாசி மனது ஆழமாக பகிர்ந்ததாம். அவர் 7 வயதிலேயே அதுக்கு தெரியாமல் அவர் போய் அங்கு போனவராம்.
0: எங்க போனவர்? 7 வயதுலாம் அப்பாவை படம் பார்த்த நாடகம் பார்த்தவரான்னு சொல்றீங்க?
1: என்னன்னு
0: கண்டுபிடிச்சீங்க?
1: நன்றி,
0: வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் அந்த உருவிலேயே இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி சுபாஷினி பரிபநாதன் அவர்கள். இன்று சேனபால நிகழ்ச்சியில் நடிகர்கள் சிவாஜி கணேசன் அவருடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய கம்பீரமான குரலில் வீர சிவாஜி
2: திரைப்படம்
0: நிகழ்ச்சியில் பவன் அவர்களுடைய இன்றைய நட்சத்திரம் வானொலிக்கு வலம் வருகின்றது.

ஒரு பாடகர் கிடைக்கவில்லை என்றால் சிவாஜிக்கு வெற்றியும் குறைவாக இருந்திருக்கும். ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது.

வணக்கம் நேர்களே. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அரசாணை வழங்குகின்றார்கள் பரிசுல அச்சப்பிலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனர்ஸில் அமைந்துள்ள வீட்டு சூப்பர் ஸ்டார். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளிலேயே தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சிறுவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களின் உள்நலம் மற்றும் சமூக உளவியல் சார்ந்த நல்வாழ்விலும் சமமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள சிறுவர் தின நல்வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அரசு சேவைக்கு சிறுவர்களின் நேரடியான தொடர்புகளை உடைய வேலைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்ளும் போது சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தின் அறிவு அனுபவம் வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் மிகவும் முக்கியமான வளங்களாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்து செய்தியில் இதனை தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலிருந்து திலீபனுடைய சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா சமலங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்ககமுவ சந்த போதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு வெடுக்கநாரை மலையை பயன்படுத்தி 260 ஏக்கர்கள் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் காங்கிரசன் சீமெண்ட் கூட்டு ஸ்தாபனத்திற்கு சொந்தமான காணியில் 187.56 ஏக்கர் காணியை பாதுகாப்பு படையினரால் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு அதற்கான ஆவணங்கள் மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. ஞானசார தேரருக்கு ஆதரவாக 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் எந்த பயனும் ஏற்படாது. அவர் சட்ட ரீதியாக சிறைத்தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடு இடமளிக்க கூடாது என ஞானசார தீரருக்கு சட்ட ரீதியாக பொது மன்னிப்பு கோரும் கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்துக்கு அனுராதபுரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஷ் சார்லஸ் மார்டின் ஆகியோர் கோலாலம்பூரில் மலேசிய வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். அதிகப்படியான வரிச்சுமை காரணமாக இலங்கையிலிருந்து இதுவரை 2500க்கும் மேற்பட்ட நிபுணத்துவ மருத்துவர்கள் மற்றும் ஈனிய மருத்துவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் பிபி ஜெயசுந்தராவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணையை நடத்தியுள்ளது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்திற்கு ஏர்பஸ் விமானங்களை கொள்முதல் செய்ததில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்கா நியோமாலினிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த் சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணை பணத்தை அரசுடமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீடுவான் பத்ரன் அமரசேனா நேற்று புதன்கிழமை தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் மானுசன் ஆணையக்கார வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை ஆணைக்குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். ஆஸ்திரேலிய நிறுவனத்திற்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 3ஆம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை இதுவரை கிடைக்கப்படவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்டை நீதிமன் பசன் அமரசேராவிடம் தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் ஒவ்வொரு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவளைப்புகளில் ஹெரோயின் ஐஸ் மற்றும் கொக்கைன் உள்ளிட்ட 4 கிலோகிராம் அதிகமான போதைப் பொருட்களுடன் 3 போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
ஹம்பகே மூவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கொமவெல பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அரையேக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். கிளிநொச்சி பலைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்று, வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலி தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கீத் ஜெயசேகரா என்பவரை எதிர்வரும் அக்டோபர் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீடவான் பசன் அமரசேரா தெரிவித்துள்ளார். காலி போலீஸ் பிரிவின் அம்பலத்தை பகுதியில் வாய் துப்பாக்கியை வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காகிதமில்லா சுங்க பிரேரணை முறைமை இன்று முதல் செயல்படுத்தப்படுவதாக இலங்கை சங்கம் அறிவித்துள்ளது. மன்னிக்கவும், இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது. போக்குவரத்து வீதி முறைகளுக்கான சார்ஜைகளின் புள்ளி குறைப்பு முறைமை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்திய நாடு முழுவதும் பட்டாசுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படாது என்றும், அதே நேரத்தில் 24 மணி நேரமும் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் உச்ச நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இருதரப்பு ஒத்துழைப்பு சர்வதேச அமைதியை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கு எதிரானவர் என கூறி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார்கள். தமிழகத்தில் இகேவிசி செய்யப்படாத குடும்ப அட்டைகள் முடக்கப்படாது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. சவுதி அரேபியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட தங்கள் தேவாலயத்தை சேர்ந்த மூவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அரசுக்கும் கேரளத்தை சேர்ந்த மலங்கரா மார்தோம சீரியன் தேவாலயம் நன்றி தெரிவித்துள்ளது. வீரமணி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சாந்தி, மகேந்திர சிம்மன், கணேசன் ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை போக்சோ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள இந்திய தொழிலதிபர் நிரவ் மோடியின் சொகுசு வீட்டை விற்பனை செய்ய அந்த நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் நாளை காந்தி ஜெயந்தி கொண்டாடும் நிலையில் பங்கு சந்தை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்கின்றது உலக செய்திகள். அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவ முயன்ற 40க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டுள்ளதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டில் இருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறும் பணிகள் நிறைவடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. மொரோக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பத்திமா ஹஜரா மன்சூரியை அந்த நாட்டு அரசர் முகமது நியமித்துள்ளார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். இந்து சமய நிகழ்ச்சிக்காக பெண் ஊழியர்களை வெளியேற சொன்ன ஐபல் ஹோப்ரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியை விலக இருக்கின்றார். பிஜியில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த கொக்கையின் கட்டிகள் திருடப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் நகர தொடர்ந்து நிலையத்தில் 57 வயது நபர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஜெஃப் ஹோஹோனே என்பவர் தொடர்ந்திலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது அவர் வைத்திருந்த பை கதவுகளுக்கு இடையே சிக்கியது. தொடர்ந்து புறப்பட்ட போது அந்த நபர் தண்டவாளத்தில் விழுந்தார். அவர் மீது ரயில் ஏறியது. ஒருவரும் முகத்துக்கு
இருப்பதைப் போலவே அவரது குரலும் சட்ட பாதுகாப்பு உண்டு என்று ஜப்பான் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. பண்ணைக்கு அத்துமீறி நுழைந்த ஷிக்கி எனப்படும் பெயரிடப்பட்ட ஷெட்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 வயது இளைஞர் ஒப்புக்கொண்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட்டில் 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சேசிங் வெற்றியாகும். இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட்டில் பேட்டிங் தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். நேஷனல் லீக் கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி பெற்றுள்ளன. நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் டிஆர்டி டாம்லோலி .com இணையதளம். ஒரு ஹீரோ இலங்கையில் 374.72%, இந்தியாவில் 108.67%. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.79%, இந்தியாவில் 95.92%. ஒரு சுவிஸ் ஃபிராங் இலங்கையில் 395.88%, இந்தியாவில் 114.77%. ஒரு ஐக்கியராஜ பவுண்ட் இலங்கையில் 438.64%, இந்தியாவில் 127.18%. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 832.32%, இந்தியாவில் 67.37%. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷ் அண்ட் கரி அவர்களின் சகோதர நிறுவனமான விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். இரண்டு நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Jolie Gonesse.
3: Mélodie et Tordre-Gelake, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre Televisi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:15 அகிராட்சத்தில் 9:25. இந்த கணக்கு உங்களுக்கு தெரியுமா? இது பற்றி உரையாற்றுகின்றார் பேராசிரியை பர்மின் சுல்தானா அவர்கள்.
7: ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னால பேசினது இன்னைக்கும் யூடியூப்ல சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு கணக்கு சொல்வேன், 7-9 போகுமா? ஞாபகம் இருக்கா? 7-9 போகுமா? சொல்லம்பா, போகுமா? என்ன பண்ணலாம்? பக்கத்துல இருந்து ஒண்ணு கடன் வாங்குறோமே, என்னைக்கா திருப்பி கொடுத்துருக்கோம்? நம்ம வசதியே இல்லை பாருங்க, அந்த கணக்குலயே வசதி இல்லை. கடன் வாங்கு, கடன் வாங்கு, கடன் வாங்கு. ஏன் திருப்பி கொடுக்கல? சொல்லி தரலையே, சொல்லி தந்தாதான் திருப்பி கொடுத்துருப்போம்ல. சீன நாட்டுல எப்படி சொல்லி தராங்க தெரியுமா? சீன நாட்டுல நான் சொல்றேன், 2005 நான் லீடர்ஷிப் ப்ரோக்ராம்காக யூஎஸ் போயிருந்த போது சீன நாட்டிலே எப்படி சொல்லி தருகிறார்கள் அவர் சொன்னார். 7-1 பசங்களுக்கு தானே சொல்றாங்க, 7 தவிக்குமா? தான் வீட்டுக்கு ஒரு எண் வந்திருக்கு, பெரிய எண், தன்னை விட பெரிய எண் கழிக்கணும். இல்ல நடா செய்யறது அப்படின்னு தவிச்சிருந்தா பக்கத்தில் இருக்கும் ஒரு எண் தன்னில் இருந்து ஒன்றை தந்து உதவும். எனக்கு ஒரு டீ கொண்டாந்து கொடுத்துச்சு, சரியான பசி எனக்கு கொடுத்துச்சா, குடிச்சிட்டேன், வீட்டுக்கு போயிட்டேன், ஒரு பார்சல் வாங்கி மறுபடியும் அனுப்பவா? ஆனந்த பவுண்டேஷன் கமிச்சு விட்டுருவா பாருங்க, இவர்கிட்ட நான் பெற்றது கடன், இவருக்கே தர வேண்டும். பட் நான் டீ குடிச்சேன் பாருங்க, அது எனக்கு அவர்கள் செய்த உதவி, அது உள்ள இருக்கு. இது யாருக்கு தெரியுமா திருப்பி கொடுக்கணும்? என் முன்னால் யாரேனும் தாகத்தோடு வந்தால் அவர்களுக்கு நான் அதை கொடுத்துக்கிறேன். உதவி என்பது தேவைப்படுகின்றவர்களுக்கு செய்வது. இப்ப உங்களுக்கு கிடைச்சிருச்சு, நீங்க உங்களுக்கு முன்னால் யார் வந்தாலும் அதை கடனாக திருப்பி கொடுக்கப்பட வேண்டும். அப்படியே கையில வச்சிருக்க கூடாது. வேதாத்ரி மகரிஷி சொல்ற, 5 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறியா, சம்பாதிச்சுக்கோ. ஆனா மறுபடியும் 5 கோடி ரூபாய் சம்பாதிச்சு எங்கிருந்து காசு எடுத்து அங்க திருப்பி அந்த சமூகத்துக்கு கொடுத்துட்டு போ அப்படிங்கிற, சமூகத்திற்கு கொடுக்கின்ற வழக்கம் இருக்கு இல்லையா? அது ஆகப்பெரிய, அது மதங்களிலேயே நமக்கு சொல்லப்பட்டு இருக்கு. நாம் எதை பெற்றோமோ அதை இந்த உலகத்தில் இருந்துதான் பெற்றோம், நாம் எதை தருகிறோமோ அதுவும் இந்த உலகத்திற்கு தான் தருகிறோம். இறைவன் நம்மை வித்தியாசமான முறையில் தேர்ந்தெடுத்து இருக்கிறான். ஒருவர் நமக்கு கொடுக்கின்ற அளவிற்கு நம்மை அறிவு பூர்வமாக, நமக்கு உணர்வு பூர்வமாக நமக்கான சூழ்நிலையை வகுத்திருக்கிறார். அதனால் நன்றி அறிதலோடு அதை எடுத்துக்கொண்டு நமக்கு எது விதியாக இருந்தாலும், நீங்க சந்திக்கிற எல்லா குழந்தைகள்கிட்டையும் சொல்லுங்க, நான் முதல்வன் திட்டத்தில் நான் என்னை சேர்த்துக் கொண்டிருக்கிறேன், 10 வாலண்டியர்ஸ் எடுத்து கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு அனுப்புறோம், நாளைக்கு 6 ரிசல்ட் வரப்போகுது. அந்த 10 குழந்தைகளுக்கும் என்னென்ன எங்கெங்கெல்லாம் எக்ஸாம்ஸ் இருக்கு, என்னென்னலாம் பண்ணணும்ன்றதுக்கான ஃபுல்லா அவங்களை கியூ பண்ணி நாங்க அனுப்புறோம். இது பெரிய உதவி, பணத்தை விட பெரிய உதவி வழிகாட்டுவது. வழிகாட்டுவது போல் பெரும் உதவி வேறு எதுவுமே கிடையாது. சரியான வகையில் வழிகாட்டுங்கள். திருச்சிலிங்க, திருச்சியில நான் பேச போயிருக்கிறேன், ஸ்கூல் பேர் சொல்ல விரும்பல. ஒரு பையன் சார், நான் பேசி முடிச்சுதான் ஒரு பையன் அங்க நின்னு தேசிய கீதம் பாடுறாங்க எல்லாரும், அவன் பாடுறது எனக்கு சரியா படல டீச்சர்ல. ஆசைனா குற்றம், இருதல்னா கலைதல். குற்றங்களை கலைப்பவர்கள் ஆசிரியர்கள். எப்ப பார்த்தாலும் ஏதாவது பேப்பர் கொடுங்க, திருத்தி கொடுத்துருவோம். நான் வேலைய பிழைகளை திருத்துவது, ஆசை இருதல். அவன் பாடுறான் ஜனகன மன கன ஜன மன கனஹே ஜன மன ஜன மன, இப்படி பாடுறான் சார். நல்ல பெருசா வளர்த்தியா இருக்கிறான். கடைசியால அதை மட்டும் கரெக்டா சொல்லி முடிச்சிட்டான். நான் கீழே இறங்கி வந்தா அவன் கைப்பிடிச்சிட்டேன். ஏ ராய் மிஸ், உனக்கு ஜனகன மன தெரியாது தானே மிஸ், விட்டுருங்க மிஸ், பிளஸ் டூ மிஸ், மார்ச் மாசம் ஆயிடுச்சு மிஸ், விட்டுருங்க மிஸ், அடுத்த வருஷம் கத்துக்கிறேன் மிஸ், யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க மிஸ்ங்க. சோ இந்த பஞ்சாயத்து போய்கிட்டே இருக்கும்போது போலீஸ் உள்ள வந்துச்சு. வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு விஷயம் அதை சொல்லிட்டு போறேன். போலீஸ் உள்ள அந்த டீச்சரா இருக்கிறதெல்லாம் ரொம்ப பெரிய கஷ்டம். ஐயாரே சார், நீங்க எல்லாம் வீடு கட்டிக்கலாம், நீங்க எல்லாம் கம்பெனி நடத்திக்கலாம், என்ன வேணாலும் பண்ணி, டீச்சரா இருக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணு மேல கீழே குதிக்க போயிடுச்சு. நான் அப்ப பிடி டீச்சர், என்ன சொல்றாங்க போய் பிடிச்சிட்டோம். ஆமா சார், நான் செக்யூரிட்டியை தேடிட்டு மேல போறேன். இந்த அம்மா கேக்குது, எங்க ஹெட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன், ஏன் குதிக்கிறேன்? அந்த டைம்ல கேட்க வேண்டிய கேள்வியா சார் அது? உங்களுக்கு எதையும் டாக்குமெண்ட் பண்ணிடணும், அது கீழே ஒன்று செத்து போச்சுன்னா அது எப்படி செத்துச்சுன்னு யாருக்கு தெரியும்? அதனால அதுக்கு முன்னாலேயே அது டாக்குமெண்ட் பண்ணுது. அது சொல்லிச்சு பாருங்க ஒரு பதில், நான் ஏன் குதிக்கிறேன்னு எக்கனாமிக்ஸ் மிஸ்ஸுக்கு தெரியும்ன்றிச்சு. அவங்க டொம்முனு கீழே மயங்கி விழுந்துட்டாங்க. அவங்களுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் எடுத்து, அவங்க ரொம்ப கஷ்டம் சார் டீச்சரா இருக்கிறதெல்லாம். அவங்களோட நெருங்கியும் இருக்க முடியாது, நெருங்காமலும் இருக்க முடியாது. ஐயோயோ, நான் ஒரு நாள் ஒரு பிள்ளைய திட்டினேன்ட்டு அது மூணு நாள் ஸ்கூலுக்கு வரல, காலேஜுக்கு வரல. மூணு நாள் நான் குளிக்கல, சாப்பிட, கல்யாணம் ஆன புதுசு வேற, எனக்கு சாப்பிடல சார், நான் தூங்க தூக்க வரல. மூணாம் நாள் வந்து உட்காந்துருக்கு, பரதேவத்தை வந்துட்டியா நீ, காப்பி அடி காப்பி அடி, காம உயிரோடு காலில் வேணாலும் உன்னை நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். டீச்சராக இருக்கிறது அவ்வளோ

ஒன்னும் இல்லைங்க, சுவருக்கு அந்த பக்கம் வந்து ஒரு நாயர் கடைங்க. அந்த நாயர் கடையில டீ, இவனுங்க ஒரு டீ வாங்குறதுக்கு 6 பேர் போவானுங்க டெய்லி. பிஸ்கட்ஸ் எல்லாம் சாப்பிட்டு வருவானுங்க, ஆனா ஒரு டீக்கு தான் காசு. என்ன பிஸ்கட் எடுக்கிறதே தெரியாது சரியா? எள்ள கூட 7 பிரிச்சு திம்பாங்க இந்த 5-6 பேரும், அவ்வளவு ஒத்துமை. ஒரு டீயை இதுங்க எல்லாம் சேர்ந்து குடிச்சிருக்குதுங்களா டெய்லி. அப்படி இருக்கும்போது அந்த நாயருக்கு தெரிஞ்சு போச்சு, இது வந்து பிஸ்கட் எடுக்கிறாங்கன்னு. அவர் பெரிய கண்ணாடி பாட்டில் இருக்கும் தெரியுமா, பெரிய மூடி போட்டு அது வாங்கி வச்சுட்டார். இவர் 2 பார்த்தா பிஸ்கட் எடுக்க முடியல, 3 டப்பாவை காணும். டப்பாவை எடுத்துக்காங்க சார், அந்த டப்பாவை இவன் தான் எடுத்தாண்டு போலீஸ் கிட்ட சொல்லி கூட்டிட்டு வந்தது யாருன்னா, அந்த 5 பேர்ல ஒருத்தன் அன்னைக்கு மட்டும் 4 பிஸ்கட் கேட்டிருக்கான். இவன் தர மாட்டேன்ட்டான். போலீஸ் உள்ள வந்துருச்சா, இதான் ஹிஸ்டரி தெரிஞ்சு போச்சு அவங்களுக்கு, இதான் கேஸ் ஸ்டடி. எடுறா அத நேரம் தான் சார் தோன்றான் சார், அந்த மரத்துக்கு கீழே தோன்றான். தோணா கண்ணாடி குப்பி தெரிஞ்சிருச்சு, எனக்கே தெரிஞ்சிருச்சு. அப்படின்னு மூணா எடுத்தா பாருங்க, பாதி பிஸ்கெட் நாயர்லாம் அந்த மலையாளத்துல கெட்ட வார்த்தை சுத்திட்டு அவன் அடிக்க போன. அது வரைக்கும் சும்மா இருந்த பிடி டீச்சர் தான் புள்ள தப்பு செஞ்சுட்டான்னு தெரிஞ்ச உடனே டாயின் ஒரு கத்து கத்தி கிட்ட போனார் பாருங்க. போலீஸுக்கு பயப்படல, நாயருக்கு பயப்படல, யாருக்கும் பயப்படல சார். அவன் இந்த டீச்சர் அப்படி சொன்ன உடனே பயந்து ஓடனா பாருங்க. நான் அத்லெட்டிக் சார், என்னால அப்படி ஓட முடியும் அந்த வயசுல. ஓடினவன் ஓடி போய் 10 தான் சார் இருக்கும், ஹிப்னா பாருங்க 11 அடிக்கட்டு இருக்கும் சார். அந்த காம்பவுண்ட் சார் தாண்டிட்டான், பின்னால போய் ஆட்கள் புடிச்சிட்டு வந்துட்டாங்க அவனை. நான் சொன்னேன் 2500 ரூபாய், அதுக்கு அவர் சொல்ற நான் கொடுத்துறேன். எவ்வளவோ தடுத்தாங்க டீச்சர், அந்த ஃபாதர் சார், நான் கொடுத்துறேன் பிள்ளைய நீங்க பினலைஸ் பண்ணாரு. பிடி டீச்சர் கூப்பிட்டான், உன்னை பார்த்து அவன் பயப்படுறானா, உன் மேல ஏதோ ஒரு பாசம் வச்சிருக்கான், யாரையும் பார்த்து அவன் பயப்படலாம். ஒண்ணு செய்யுங்க, இந்த அளவுக்கு ஹை ஜம்ப் படிக்கிறான்னா கொஞ்சம் பிராக்டிஸ் கொடுத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சவன் நேஷனல் விளையாடுவான். நீ சொன்னங்க, நீங்க நம்புறீங்களா, அந்த பிள்ளைய அவரு கருத்துல எடுத்து அவருக்கு பிராக்டிஸ் கொடுத்து அவன் நேஷனல் விளையாடினாங்க. அவன் சென்னையில தான் காமர்ஸ் முடிச்சான், இப்ப அவன் ஸ்போர்ட்ஸ் கன்சல்டன்டா இருக்கான். திருட்டு வேலை பண்ண பிள்ளைதான், ஆனால் சரியான வகையில போய். நான் ஒரு விஷயத்த சொல்றேன் பாருங்க, எந்த ஒரு வேலையையும் நாம் செய்தால் இந்த உலகத்துல எந்த மாற்றமும் நிகழாது, ஆனால் யாருக்கு நாம் நன்மை செய்கிறோமோ அந்த நபரினுடைய உலகம் மாறும், பெரிய மாற்றத்துக்கு. அப்படி பண்ண உன்னால பேச முடியும்ன்ற ஒரு ஒரு குரல் தான், உன்னுடைய குரல் ரொம்ப அழகா இருக்கு, நீ நல்லா உச்சரிக்கிற அப்படிங்கிற ஏதோ ஒரு குரல் தான். என் அம்மா அப்பாவின் காதுகள் தான், இந்த உதடுகள் இல்லை பேச்சாளரா இருக்கிறதுக்கு காரணம். இத்தனை காதுகள் தான். சினிமா டைரக்டர் உங்க எல்லாருக்கும் தெரியும் அகத்தியர், அவர் நோட் போட்டிருக்கார். என்ன நோட்னா, அவர் இந்த மாதிரி ஸ்ட்ரகிளிங் பீரியட் 20-23 இயர்ஸ் சென்னையில சுத்திக்கிட்டே இருக்கும்பொழுது கதை எழுதி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு சுத்திட்டு இருக்காங்க. எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சின்ன வயசுல நம்ம பட்ட கஷ்டம் சொன்னாதான் நமக்கு தான் 45 பக்க கட்டுற நோட்டே பத்தாத, நான் எப்படி இருந்தேன் தெரியுமா அப்படின்னா. அது இந்த பிள்ளைக்கே இருக்குது, திவ்யாக்கே இருக்குது, எனக்கு எல்லாம் எவ்வளவு இருக்கும். நான் மீசா பெட்ட ஷீட் வீடு வாழ்ந்து கெட்ட குடும்பம் பா, அந்த வறுமையெல்லாம் சொன்னோம்னா நடுநடுங்கி போயிடும் எனக்கே. அவர் வந்து எழுதுறாருங்க தன்னுடைய ஸ்ட்ரகிள், 2 வார்த்தையில எழுதுறாரு. கதைகளை எல்லோரிடத்திலும் கொடுத்து சாப்பாடு கூட காசு இல்லாமல் அலைந்து கொண்டிருந்த காலம். எனக்கு போன் ஒண்ணு வந்தது, எங்க அம்மாட்ட இருந்து எங்க அப்பா இறந்துட்டாருன்னு. நில கொலைஞ்சு போனேன்னா 270 ரூபாய் இருந்தாதான் போக முடியும், காசு இல்லை. கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து ஸ்ட்ரகிளிங், எப்படியோ கலெக்ட் பண்ணி போயிட்டேன் ஊருக்கு. போயிட்டு அப்பா சாவை எடுத்தாச்சு, நான் திரும்பி வந்துட்டேன். திரும்பி வந்ததுக்கு பிறகு 16வது நாள் காரியம், அம்மா சொல்றாங்க நீ வந்து தான்ப்பா செய்யணும். 1600 ரூபாய் இல்லைன்னா, 1500 இல்லைன்னா அப்பா காரியம் நடக்காது. நான் வந்து முடிவு பண்றேன், இன்னும் 3 நாள் இருக்கு. ஒவ்வொரு கதை கொடுத்த வீடுகளா ஏறி ஏறி இறங்குறேன், எந்த கதவும் திறக்கல. ஒரே ஒரு கதவு திறந்தது, அது இன்னைக்கு உயிரோட இல்லவர், மணிவண்ணன் சார். மணிவண்ணன் சாருடைய கதவு திறக்குது, வாப்பான்னு கூப்பிடுறார், உட்கார வைக்கிறார். அப்பா செத்துட்டார் சார், ரொம்ப வருத்தமான செய்தி தம்பி, தண்ணி குடியுது சார். அப்பா காரியத்துக்கு போன ஒரு 1500 ரூபாய் வேணும். 1500? இல்ல சார், சும்மா தர வேண்டாம், நான் உங்ககிட்ட ஒரு கதை கொடுத்துருக்கேன், அந்த கதையை நீங்களே வச்சுக்கோங்க. மணிவண்ணன் யோசிச்சாரா, டேய் 1500 ரூபாய்க்கு

0: உன் கஷ்டத்துக்கு நீ விக்கிறன்ற, விற்காதடா. நீயும் கலைஞன், நானும் கலைஞன், விற்காத. நான் உனக்கு 1500 ரூபாய் தரேன், நீ போய் காரியத்தை முடிச்சுட்டு வா, நம்ம படம் பண்ணலாண்டான்னு சொன்னாராம். 1500 ரூபாய் கொடுத்து அனுப்பிச்சிட்டாரா, இவரும் போயிட்டாரா, திரும்பி வந்தாரு, திரும்பி வந்து என்னென்னமோ ஆச்சு, 12-13 படம் பண்ணிட்டாரு. ஒரு 15-20 வருஷம் போயிடுச்சு, காலம் அப்படியே மாறுது போயிடுச்சு. 15-20 வருஷத்துக்கு அப்புறமா மணிவண்ணனை மறுபடியும் சந்திக்கிறேன். சார், அந்த நாள் ஞாபகம் அப்படின்னா, அவரு சார், உங்களுக்கு நான் ஒரு 1500 ரூபாய் கடன் கொடுக்கணும் சார். எதுரா சார், அப்பா காரியத்துக்கு. அதுக்கப்புறம் நான் எல்லாம் படம் கொடுத்தியரா எனக்கு? எவ்வளவு படம் நான் பண்ணியிருக்கிறேன் என்ன வச்சு? ஒரு 7-8 படம் சார. 7-8 படத்துக்கு எனக்கு எவ்வளவு சம்பளம் கொடுத்துருக்க தெரியுமா? நீ நான் எங்க சார் தந்த ப்ரொடியூசர் தானே சார், எடுத்து டைரியை பார்க்க சொல்லு. 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கா, 75 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கடான்னு சொல்லிட்டு சொன்ன உடனே அகத்தியன் சொன்னாரா, சார் என்ன இருந்தாலும் 1500 ரூபாய் கடன் தானே சார், அது கொடுக்கல. நான் அது கொடுக்குறேன் சார். என்னடா, ஒரு நாள் ஒரு குழந்தை தன்னுடைய அப்பா காரியத்துக்காக 1500 ரூபாய் தேடி தெரு தெருவா அலைஞ்சிட்டு இருந்துச்சா, அந்த பையனையே பார்த்துட்டு இருந்தது பிரபஞ்சம். அது கையில 75 லட்சம் ரூபாய் இப்படி பார்த்துட்டே இருந்துச்சான். யார் இந்த தம்பிக்கு 1500 ரூபாய் கொடுக்கறாங்களோ அவங்களுக்கு இந்த 75 லட்சம் ரூபாய் கொடுத்துறது அப்படின்னு பார்த்துட்டே இருந்துச்சு. நான் கொடுத்தனா அந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்துருச்சுடா, கலெக்ட் ஆயிடுச்சுடா, போட அப்படின்னாரான். நான் ஒரு விஷயம் சொல்றேங்க, இந்த உலகம், இந்த பிரபஞ்சம் நம்ம எதற்காக தேர்ந்தெடுத்திருக்குன்னு நமக்கு தெரியாது. அடுத்தவர்களுக்கு லீடரா இருக்கிறத விட முதல்ல நாம நமக்கு நல்ல லீடர்ஸா? எனக்கு எது லீடர்ஷிப்னு சொல்லட்டுமா? நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மதர் திரேசா ஒரு கடைக்கு போனாங்க, என் குழந்தைகளுக்கு பசிக்குது எதுன்னு கூட, அவன் அப்பதான் கடை ஓபன் பண்ணியிருக்கான், காரி துப்பிட்டான், கோபத்துல இருந்தான். உடனே அண்ணன் என்ன பண்ணாங்க, இந்த கையை முடியுது எனக்கு, என் பிள்ளைங்களுக்கு ஏதாவது தானே, இந்த கையை நீட்டியிருக்கான். அவன் கதிகலங்கி போயிட்டான். அவன் கோபம், அவனுடைய வேகம் எங்க போச்சுன்னு தெரியல. தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்ட அந்த குழந்தைகளுக்கு அவன் அந்த மாதத்தில் இருந்து தன் வருவாயிலிருந்து ஒரு பங்கை எடுத்துக் கொடுத்தான் என்று வரலாறு சொல்கிறது. தனக்கு முன்னால் யார் கேடு கெட்டவர்களாக இருந்தாலும், விழுமியம் தவறுகின்றவர்களாக இருந்தாலும், அவர்களை சரியான பாதைக்கு மாற்றக்கூடிய ஒரு சிறிய அசைவு நம்ம இடத்துல இருந்துட்டோம்னா நாம தான் லீடர். அது உங்ககிட்ட இருக்கா? அந்த ஒரு சின்ன விஷயத்தை தான் நான் எதிர்பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இங்க மதம், ஜாதி இதெல்லாம் கடந்து நான் யோசிக்கிறேன். நான் பிரபஞ்ச சக்தியின் மீது நம்பிக்கை கொண்டவன். எனக்கு தெரியல, பேராவூர்ணியிலிருந்து ஒரு தம்பி, அவன் அவ்வளவு சாதாரணமான ஒரு குழந்தையா இருந்திருக்கான். அவன் வந்து இன்னைக்கு படிச்சு ஆளாகி 15,000 பேர் எழுதின அந்த எக்ஸாம்ல 7th இடம் வந்து இன்னைக்கு ஒரு ஜெயிலரா வந்து இன்னைக்கு அதை பொறுப்படுத்தி, இன்னைக்கு செருப்பு கூட போடாம இந்த மேடையை மிதிக்கின்ற பொழுது எடுத்து கண்ணில் ஒட்டிக்கிட்டு வந்து நின்று 1 லட்சம் ரூபாய்க்கு மேலாக ஒரு அந்த ஜெஸ்டர் இருக்கு இல்லையா, செல்வம் சார் வந்து உண்மையாவே ஜெயித்த தருணங்கள் இதெல்லாம். இதெல்லாம் தான் ஜெயித்த தருணங்கள். இந்த பிரபஞ்ச சக்தி ரொம்ப உயர்ந்தது. எனக்கு தெரிஞ்சு சமீபத்தில் நான் சில விஷயங்களை ரொம்ப ஆழமாக வாசிக்கிறேன். இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நான் சொல்கிறேன், நம்மெல்லாம் யாருனே தெரியாது, ஆனால் ஏதோ ஒரு புள்ளியில் நம்மை ஆனந்தம்ங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் நம்மளை இணைச்சிருக்கு இல்லையா. இந்த விதி இருக்கு இல்லையா, இந்த ஃபார்முலா, இந்த ஃபார்முலாவின் மீது நம்பிக்கை கொண்டால் பிரபஞ்ச சக்தி மீது நம்ம நம்பிக்கை கொள்வோம். எங்கேயோ ஒரு அந்த பிள்ளை சொல்றா, நான் வந்து சுவர் கூட கிடையாதுங்க எங்க வீட்டுல, நாங்க ஓலை குடிசையில இருந்து ஓலைதான் எங்களுக்கு சுவர் அப்படின்னு சொன்ன அந்த பிள்ளை, எந்த இடத்துல அந்த ஓலை குடிசை இருந்ததோ அங்கேயோ ஒரு கல்வீடு கட்டி தன்னுடைய அம்மாவுக்கு தந்திருக்கா. அந்த அளவுக்கு வந்து இந்த பிரபஞ்சம் அவளை எந்த நேரத்தில் குறித்து கொண்டது, எந்த வினாடியில் அவளுக்கு அந்த ஃபவுண்டேஷன் கையில வந்து சேர்ந்தது, இந்த தகவல் வந்து சேர்ந்தது. நான் உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு விஷயத்த சொல்றேன், அடுத்தவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நீங்க நினைச்சீங்கன்னா, அந்த பொறுப்பில் ஜெயிலர் பொறுப்பில் இருந்த அந்த தம்பியினுடைய பேர் எனக்கு சரியா வரல, குணா, குணா சொன்னதுதான். இப்ப நான் யாருக்கேனும் உதவி செய்ய போகிறேன் என்று சொன்னால் நான் தகவல்களை சரியாக தெரிந்து வைத்திருக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ், நீங்க கரியர் கைடன்ஸ் அந்த குழந்தைகளுக்கு தரீங்கன்னா நீங்க எக்யூப்டா இருக்கணும். நமக்கு பல விஷயங்கள் தெரியும். இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச பெரிய பெரிய வக்கீல்களுக்கே கிளாட் எக்ஸாம் ஒன்னு இருக்கான்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு 4 வருஷம் நீட் எக்ஸாம் மாதிரி, யூபிஎஸ்சி எக்ஸாம் மாதிரி கிளாட் உட்கார்ந்து எழுதி பெங்களூர்ல போய் அந்த நேஷனல் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்றவங்களே எனக்கு தெரியும். அந்த விஷயம் ரொம்ப பெருசு. வக்கீல் படிப்பு தானே சாதாரண கிடையாது, பெரிய படிப்பு, யூபிஎஸ்சி மாதிரி, அந்த மாதிரி அந்த அந்த இடத்துல போய் படிக்கணும். காமர்ஸ் நீங்க எங்கேயும் படிக்கலாம், ஸ்ரீராம் காலேஜ்ல படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? எக்கனாமிக்ஸ் எங்க வேணாலும் படிக்கலாம், ஆனா ஸ்டீபன் காலேஜ்ல போய் எக்கனாமிக்ஸ் படிக்கிறது பெரிய விஷயம் இல்லையா? உள்ளுவதெல்லாம் உயர் உள்ள அந்த இடத்துக்கு நாம போகிறதுக்கு நீங்கள் உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். எனக்கு தெரிஞ்சு இது போதும்னு நிக்காதீங்க, அடுத்த அடுத்த கட்டத்துக்கு வளர வேண்டும். நீங்கள் வளரக்கூடிய அந்த ஆற்றல் உங்களுக்கு இருந்தது, நான் இந்த பிரபஞ்சம் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறது. என்னுடைய தகப்பனார் தான் எனக்கு சொல்வார், விதின்னு ஒண்ணு கிடையாதுங்க, இருக்குதான், ஆனா அந்த விதியை உப்பக்கம் காண்பர் என்கின்ற ஒரு சொல் வள்ளுவன் தருகிறார். இப்ப நான் வந்து மீர்சாஹிப்பேட்டையில ஒரு ஐந்து குழந்தைகளுக்கு மத்தியில் ஒரு அண்ணா, ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, சான்ஸே கிடையாது, தமிழ் யாருக்குமே தெரியாது. எங்க அப்பாக்கெல்லாம் தமிழ் உண்ட என்றான் பேசுவார், தெரியாது. எங்க அம்மாவுக்கு அது கூட தெரியாது, தமிழே பேசாத, தமிழ்னா என்னன்னே தெரியாத ஒரு குடும்பத்திற்குள் பிறந்து வளர்ந்து நைன்த் ஸ்டாண்டர்ட்ல முடிவு பண்ற நான் தமிழ் தான் படிப்பேன். எது என்னை தேர்ந்தெடுத்தது? ஒரு செய்தியை நான் சொல்றேன், உங்கள் உள்மனதை கொஞ்சம் எழுச்சி கொண்டு உட்கார வைங்க. நீங்கள் தயாராக இருந்தால் அந்த துறை உங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும். நீங்க தயாரா இருக்கும், நீங்க தேடி எந்த துறைக்கும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நீங்க தயாராக இருந்தால் அது உங்களை வந்து சேரும். சீடன் தயாராக இருந்தால் குரு வந்து சேருவார், குருவை தேடி போக வேண்டிய அவசியமே இல்லை. நான் சொல்லுவது அப்படியே மாற்றி போடுகின்ற ரொம்ப நுட்பமான செய்தியை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். கற்றறிந்த அவை வாழ்க்கையில் ஏதேனும் சாதிக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு இருக்கக்கூடிய இளம் ரத்தம் ஓடுகின்ற ஒரு அவை என்பதனால் இதை சொல்லுகிறேன். ரூமியை பற்றி நான் எப்பொழுதும் சொல்லுவேன், என்னுடைய எல்லா யூடியூப்லயும் 138 சேனல்ல என்னுடைய பேச்சுவார்த்தை, எனக்கு தெரியாது, நான் பேஸ்புக்க கூட நான் ஹேண்டில் பண்றது, எனக்கு அந்த ட்விட்டர் இன்ஸ்டாகிராம் எதுவும் நான் ஹேண்டில் பண்றது இல்லை, டைம் இல்லை, அதான் உண்மை. யாரோ ஒருத்தங்க பண்றாங்க, அதை நான் கண்காணித்துக் கொள்கிறேன் அவ்வளவுதான். ஆனா உண்மையா நான் சொல்றேங்க, நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. ரொம்ப பெரிய விஷயம் நான் சொன்னது. நான் போய் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் இண்டக்ஷன் ப்ரோக்ராம்ல இதை போய் சொல்லிட்டேன், இது ஜலாலுதீன் ரூமி சொன்னது மஸ்னவியில. அந்த 17 வயசு பையன் எழுந்து நின்னு கத்துறான், இன்னொரு வாட்டி சொல்லுங்க மேடம், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது. நிஜமாவா மேடம், நம்பலாமா மேடம், நான் எதை தேடுகிறேனோ அது என்னை தேடுகிறதா? டேய், நான் சொல்ல வந்தது வேற. ஒன்னு சொல்றேன் பாருங்க, எதை வேணாலும் தேடுங்களேன், எதை வேணாலும் தேடுங்க, கவனம், நீங்க எதை தேடுறீங்களோ அது உங்களை தேடி வந்துடும், வந்துருச்சுன்னா போவாது. ரொம்ப கவனமா தேடணுங்க. ஏதோ ஒரு ஆள் மனதிலே அந்த பெண்ணுக்கு தன்னை சுற்றி இருக்கக்கூடிய ஓலை பாய் கட்டடமாக தெரிந்திருக்க வேண்டும். இந்த கட்டடத்திற்கான செங்கல் என் கல்வியின் மூலமாக நான் சம்பாதிக்கின்ற சம்பாதிப்பில் இருந்து வரும் என்று அவள் நினைத்திருக்க வேண்டும். வந்திருக்கீங்க அப்படிதான். எனக்கு சதீஷ் கிட்ட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? அந்த அந்த தம்பி பேசும்போது ஒரு விஷயம் சொன்னார், சதீஷ் கிட்ட வீட்டை கொடுத்தீங்கன்னா தன் வீடு போல கட்டி கொடுப்பேன். இது ஒண்ணு போதுமே, காப்பிரைட், நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை, மரணத்தை தேடுகிறாயா வந்துடும், தோல்வியை தேடுகிறாயா வந்துடும், நோயை தேடுகிறாயா வந்துடும். எதை நினைத்து நீ ரொம்ப ஆழமாக பிரபஞ்சத்தோடு ஒன்றிணைகிறாயோ அது உன்னை தேடி வரும். அதனால் எதை நினைக்கிறீர்களோ அதில் கவனமாக இருங்க. பாசிட்டிவான விஷயங்களை தேடுறதற்கு இல்லையா வாழ்க்கை? நான் ஜஸ்ட் ஒரு ஒரு ஃப்ரேமை கொண்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இதுதான் சொன்னீங்கன்னா உங்களுடைய கார், உங்களுடைய கார் கலர், அதனுடைய பிளேட், அந்த பிளேட்ல நம்பர், உங்களுடைய ஸ்டேரிங், அந்த ஸ்டேரிங்ல நீங்க போட்டுக்கக்கூடிய லெதர் கலர், உங்களுடைய பிராண்ட், எல்லாத்தையும் காட்சிப்படுத்துங்க பாப்போம். கொண்டு வந்து நீங்க அப்படி சுத்தி கொண்டு வந்து உங்க போற்றிக்கொள்ள நிறுத்துற மாதிரி காட்சிப்படுத்துங்க. நீங்கள் எதை தேடுகிறீர்களோ அது உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது, வந்து சேரும். ஆனால் எங்கே தெரியுமா பயம்? நினைக்கிறதுலயே பயம், நமக்கு நினைக்கிறதுலயே அடிபட்டு போயிடுது. நினைக்கின்ற நினைப்பை பெரியாக பெரிதாக வைக்கின்ற பொழுது சில விஷயங்கள் நம்மை வந்து சேரும். நான் ஒரு ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் சொல்லி நான் இடம் சாருகிறேன். பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருந்தாலும் இந்த சபையில் இன்னும் பேசுவதற்காக ஆட்கள் இருக்கிறார்கள். நீங்களும் 4-5 மணியிலிருந்து காத்திருக்கிறீர்கள் என்பதற்காக ஒரு 2 செய்திகளோடு நான் நிறைவு செய்கிறேன். பிரபஞ்ச சக்தி இருக்கு இல்லையா, அது அது வினோதமானது, ஆச்சரியமானது. எனக்கு தெரியாது சதீஷ் வந்து ஒரு 13-14 வயசு பையனா அப்படியே தெருக்களில் சுத்திக்கிட்டு சைக்கிள் ஓடிட்டு இருக்கும்போது அவன் மனதில் இருந்த ஏதோ ஒன்றை பிரபஞ்சம் கவனித்துக் கொண்டு அவன் அங்கிருந்து பெயர்த்து கொண்டு போய் எங்கேயோ ஒரு இடத்துல வீசிருச்சு. ஒருவரோடு ஒருவர் லிங்க் ஆகிறோம் அப்படின்னா, ஒரு நன்மைக்காக லிங்க் ஆகிறோம் அப்படின்னு சொன்னா, அவங்க எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம்
1: அந்த உறவுகள் பேராசிரியை பர்வின் சுல்தானா அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். நேரம் சரியாக 10:37 ஐக்கியராச்சியத்தில் 9:37 தொடர்கின்றது இன்றைய நட்சத்திரம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:37 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:37. பிரதி வியாழக்கிழமை 10:40 11 வரை இடம்பெறுவது இன்றைய நட்சத்திரம். நேயர்களின் நாக்கத்தின் ஊடாக வானொலியில் வலம் பெறுகின்றது. இன்றைய நிகழ்ச்சிக்கு பாடல்களை துல்லியமாக எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் சித்ரா பவன் தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எப்படி இருக்கின்றீர்கள் சித்ரா பவன், நலமாக இருக்கின்றீர்களா, நீங்களும் நலமாக இருக்க வேண்டும் என்று இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு, உங்களுடைய இன்றைய நட்சத்திரம் இன்றைய வானொலியில் வலம் பெறுகின்றது. இன்று அகில உலகமும் புகழ் என்று பேசப்படுகின்ற நடிப்புலக சக்கரவர்த்தி, அதாவது செவிலியர் சிவாஜி கணேசன் அவர்களை நாடி சென்ற பட்டங்கள் எத்தனையோ அன்பர்களே. கீரோ நாசா நாசரானுடைய கெய்ரோவில் இருந்து அவருக்கு வீரபாண்டிய கட்டப்பனுக்காக அகில உலகத்திலேயே சிறந்த நடிகராக, ஆசியாவிலே சிறந்த நடிகராக தெரிவு செய்யப்பட்டார். அதேபோல் பிரான்சில் இருந்து அவருடைய, அதாவது பிரான்ஸ் தூதுவர், இந்திய தூதுவராலேயே வழங்கப்பட்ட பரிசு செவிலிய விருது இப்படி நாடியே சென்றது. ஹே, அதாவது அமெரிக்காவுக்கு ஜோன் எஃப் ஆர் கென்னடி அவர்கள் அழைத்து அவரை பெருமைப்படுத்தினார். நயாகரா மாநிலத்தின் மேயராக ஒரு நாள் அப்படியெல்லாம் கௌரவிக்கப்பட்ட ஒரு நடிப்புலக சக்கரவர்த்தியின் அவர் நடந்தாலே 840 நடையாமான் புறவுகளை அந்த நடையை கூட கணக்கெடுத்திருக்கிறார்கள் என்றால் இவ்வளவுக்கு பாருங்களேன் பொருளே. இப்பொழுது சகோதரர் பிபி அவர்கள் கேட்ட பாடல், அதாவது வெற்றிவேல் இந்த கந்தங்கரணை படத்தில் அந்த நடிப்பை யாராலும் அந்த நடந்து காட்டையிலுமா அன்புறவுகளே. ஒரு நடிப்புலக சக்கரவர்த்தி என்றால் உண்மைதான், இருந்தாலும் யானை 1000 இருந்தாலும் 1000 என்று சொல்லுவார்கள். மறைந்தவர் கூடி வாழ்ந்தவர் கூடி மக்கள் மனங்களில் நிலைத்து நிற்பவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரில் நடிகர்களும் சிவாஜி கணேசனும் வருவார் அன்புறவுகளே. சரி, இன்றைய பாடல் தெரிவுகளை பார்ப்போம் அன்புறவுகளே. முதலாவது பாடல் சித்ரா பவன் அவர்கள் தம்பதிகளுடைய தெரிவில்

கவி அரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரியே, கே வி மகாதேவன் அவர்களுடைய இசை, டி எம் சவுந்தரராஜனுடைய குரல். டி எம் சவுந்தரராஜன் இல்லை என்றால் சிவாஜி இல்லை, சிவாஜி இல்லை என்றால் டி எம் சவுந்தரராஜன் இல்லை. அந்த அளவுக்கு குரல்

0: பிரியொரு கவிஞரை தந்தவருக்கு இறைவனுக்கு நன்றிகள்.
1: நான் அசைந்தால் அசையும்.

0: அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக ஜொலித்துக் கொண்டிருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இந்த பாடல் தெரிவுகளை எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார்கள் தம்பதிகளாக சித்ரா பவன் தம்பதிகள். அவர்களுக்கும் எங்கள் இதேபோர்மன நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடரும் அடுத்த பாடல்.
1: மாதவி பொன்னையிலாய் வண்ண மயிட்ட கண் மலர்ந்து விடுத்தாள்.

காளி அவர்களுடைய கவிதை வரி பாடலை பாடிக்கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ டி எம் எஸ், நடித்துக் கொண்டிருப்பவர் பத்மஸ்ரீ நடிகர் திலகம் சிவாஜி கணேஷ்.

0: கவிஞர் மாறிவிட்டார்கள்.
1: இனிய பருவம் கண்டாய்
0: இசை அமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் விஸ்வநாதன்.
1: குளிர் முகத்தில்
0: முதலாவது பாடலுக்கு இசை அமைத்தவர் கே பி மகாதேவன். ஆகவே இசையமைப்பாளர்கள் மாறிவிட்டார்கள்.
1: குழலாட

மகரி தந்தை காம பதனி மாதவி பொன்மயில கரிதனி தனி பதனி தரி நீந்த பத பப மகரி தாத்தி காம பதனி மாத

சரி, அந்த ஒருவேளை இரண்டாவது பாடலையும் நீங்கள் கேட்டீர்கள் அன்பர்களே. தாசிக்க முடியாத பாடல்களை தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார்கள் நோர்வேயிலிருந்து சித்ரா பவன் தம்பதிகள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து அடுத்து வரும் பாடல் வானலையில் இதோ.

கவியரசர் கண்ணதாசன் அவர்களுடைய கவிதை வரி, இசைஞானி இளையராஜா அவர்களுடைய இசை, நடிப்பு சிவாஜி கணேசன், பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ TNS. ஆகவே TNS-ஓடு இணைந்து சிவாஜி கணேசன் வருகின்றார், சிவாஜியோடு இணைந்து TNS வருகின்றார். ஆகவே இரண்டு நட்சத்திரங்கள் இன்றைய நட்சத்திரமாக ஜொலிக்கின்றது. TNS இல்லாமல் சிவாஜி இல்லை, சிவாஜி இல்லாமல் TNS.

சரி, அன்பு உறவுகளே, இப்பொழுது இன்றைய நட்சத்திரமாக இரண்டு, அதாவது ஒரு நடிப்புலகின் சக்கரவர்த்தியும் ஒரு திரையுலகில் ஒரு கதாநாயகன், அதாவது பாடகர்லேயே ஒரு கதாநாயகன் சௌந்தரராஜனால தான் பல முன்னேற்றங்கள் தமிழ் திரையுலகுக்கு கிடைத்தது, அதாவது பாடகர்களுக்கு கிடைத்தது. அவ்வாறு ரெண்டு பேருமே நேர்மையாக பேசக்கூடியவர்கள், ரெண்டு பேருமே அட்டகாசமான தமிழ் திரையுலகில் தங்களை விட ஒருவரும் இல்லை என்று அகம்பாவம் கொள்ளவில்லை. ஆனால் திறமை உள்ளவனிடம் தலைக்கணமும் இருக்கும், நாங்கள் சொல்லுகின்ற தடிப்பும் இருக்கும். என்ன அது எல்லாரிலும் உண்மை. தலைக்கணம் வந்து ஒரு அறிவாளி செலவனங்கு குனிந்து நடக்கும் என்று சொல்லுவார்கள். ஆனால் சௌந்தரராஜன் இதையும் நேர நேர சொல்லும். அவருடைய பாடல், அடுத்த பாடல் பாருங்கள், அப்படியே சும்மா சிவாஜி பாடுற மாதிரி இல்லையா?

0: தொடங்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரங்களாக ஜெயித்துக் கொண்டு வந்தவர்கள் நடிகர் கடுக்கம் சிவாஜி மணிக்கு டி எம் சவுந்தரராஜன். இந்த பாடல் தெரிவுகளை எங்களுக்காக துல்லியமாக தெரிவு செய்து அனுப்பியவர்கள் சித்ரா பவன் தம்பதிகள். அவர்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு கேட்டுக் கொண்டிருந்த நேயர்களுக்கும் நன்றிகள்.
1: பாடல் கேட்ட பின் இன்னும் வரவில்லை செய்த பாவம் என்ன தீ.

வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:01 ஐக்கியராட்சியத்தில் 10:01. மணித்தியால செய்திகள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் வி டி கேசங்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்னலஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டார். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றில் ஒளிப்பதிவாளர் கொம்பனித்தரு போலீசாரால் இன்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளிலே தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1st சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. சிறுவர்களை பாதுகாப்பதற்கு அவர்களின் உடல்நலம் மற்றும் சமூக உளவியல் சார் நல்வாழ்விலும் சமமான கவனம் செலுத்தப்பட வேண்டும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா விடுத்துள்ள சிறுவர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தின் அறிவும் அனுபவம் வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் சொல் மிகவும் முக்கியமான வளங்களாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியா சமலங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கம சத்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு வெடுக்குநாறை மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர்கள் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. ஞானசார தேரருக்கு ஆதரவாக 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் எந்த பயனும் ஏற்படாத அவர் சட்ட ரீதியாக சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லீம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு இடம் அளிக்கக்கூடாது என ஞானசார தேரருக்கு சட்ட ரீதியான பொது மன்னிப்பு கோரும் கையெழுத்து சேகரிப்பு வேலைத்திட்டத்துக்கு அனுராதபுரத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை பெட்ரோலிய குண்டு ஸ்தாபனத்தின் எரிபொருள் விலைகள் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிகப்படியான வரிச்சுமை காரணமாக இலங்கையிலிருந்து இதுவரை 2500 நிபுணத்துவ மருத்துவர்கள் மற்றும் ஈனிய மருத்துவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. முன்னாள் நிதியமைச்சர் செயலாளர் பி பி ஜெயசுந்தராவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணை நடத்தியுள்ளது. அம்பகமுவா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோமவல மார்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது 1.5 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வலான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவின் அம்பலன்பத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சாரதிகளின் புள்ளி குறைப்பு முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொடரும் இந்திய செய்திகள். இந்தியா முழுவதும் பட்டாசுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் 24 மணி நேரமும் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்திற்கு எதிரானவர் என கூறி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக சாடியுள்ளார். பஞ்சாபில் பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள், மாநிலம் போதை பொருளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் என தாய்மார்களுக்கும் வாக்குறுதி அளிக்கிறேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். இலங்கை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலக விட்டால் நாடு முழுவதும் போராட்டங்கள் வலுக்கும் என மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பனர்ஜி நேற்று எச்சரிக்கை விடுத்துள்ளார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ஆக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சேதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
ജമ്മു കാശ്മീരിൽ പാതുകാപ്പ് പടയണരുടെ ചൊവ്വാഴ്ച നടപ്പെട്ട തുപ്പാക്കിച്ചണ്ടയിൽ ചുട്ടുകൊല്ലപ്പെട്ട ലസ്കർ ഇ ത്വയ്ബ ഭയങ്കരവാദ അമേപ്പിൻ മൂത്ത കമാൻഡറും പാകിസ്ഥാൻ മുന്നാൾ അധിപർ മുസറാഫിൻ പാതുകാവലും പാകിസ്ഥാൻ മുന്നാൾ റാണുവ അധികാരിയുമാണ് മുഹമ്മദ് ആസിഫ് എന്നത് തെരിയവന്നുള്ളത്. സൌദി അറേബ്യാവിൽ തടുപ്പ് കാവലിൽ വെക്കപ്പെട്ട തങ്ങൾ ദേവാലയത്തെ ചേർന്ന മൂവരെ വിടുവിക്കും നടപടിക്ക് എടുത്ത പ്രധമർ നരേന്ദ്രമോദിക്ക് മധ്യ അറസ്റ്റും കേരളത്തെ ചേർന്ന മലങ്ക്ര മാർദ്യോമോ ശീരിയൻ ദേവാലയം നന്ദി തെരിവിച്ചുള്ളത്. ജെം ബീർമണി പാലിയൽ വഴക്കിൽ കൈതി ചെയ്യപ്പെട്ടുള്ള സാന്റി മഹേന്ദ്ര സിംഹൻ ഗണേശൻ ആകിയ മൂന്ന് പേരും ജാമ്യൻ മനുക്കളെ ചെന്നൈ ബോക്സോ സുറപ്പ് നീതിമന്ത്രം തള്ളുപടി ചെയ്ത് നേറ്റ് ഉത്തരവ് പിറപ്പിച്ചുള്ളത്. എഡോപ്യാവിൽ ഇരണ്ട് പെൺകൾ ഉൾപ്പെട്ട മൂന്ന് ഇന്ത്യർകൾ കാണാമൽ പോന്ന നിലയിൽ അവർ കടത്തപ്പെട്ട് വിട്ടതാകവും അവരെ വിടുവിക്ക കടത്തൽക്കാരുകൾ ഒരു കോടി കേട്ട് മിരട്ടുവതാകവും കുടുംബത്തിന് കവല വെളിയിട്ടുള്ള ബ്രിട്ടാനിയ തലനഗർ ലണ്ടനിലുള്ള ഇന്ത്യ തൊഴിലധിപർ നീരവ് മോഡിയുടെ സ്വകസ് വീട്ടെ വിൽപ്പന ചെയ്യ അന്ത നാട്ടിൽ നീതിമന്ത്രം അനുമതി വഴങ്ങിയുള്ളത്. ചെന്നൈയിൽ ആഭരണ സംഘത്തിന് വിലയിൽ സവർണക്ക് 240 കുറഞ്ഞ് 1,09,440 വിൽപ്പന ചെയ്യപ്പെടുകിറത്. தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,680 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்கின்றது உலக செய்திகள். அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவ முயன்ற 40 மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்கள் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறும் பணிகள் நிறைவடைந்ததாக அமெரிக்க ராணுவம் அறிவித்துள்ளது. மொரோக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பட்டிமா ஜஸ்ட்ரா மன்சூரியை அந்நாட்டு அரசர் முகமது நியமித்துள்ளாா்.

இந்தியாவுக்குள்ளேயே துபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளார்கள். பயணிகளும் விமான ஊழியர்களும் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தார்கள். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு மேலே பறந்தபோது மிக வேகமாக கீழிறங்கியது. விமானம் 30 வினாடிகள் கிட்டத்தட்ட 14,000 அடி கீழ் இறங்கியதாக தெரிவிக்கப்படுகின்றது. விமானத்தில் இருந்த மற்ற விமானி விமானத்தை சவுதி அரேபியாவின் டபுக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கியுள்ளார். மலேசிய முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்து சமய நிகழ்ச்சிக்காக பெண் ஊழியர்களை வெளியேற சொன்ன ஈபிள் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவி விலக உள்ளார். செயற்கை நுண்ணறிவு பெயரை சூப்பர் இன்டெலிஜென்ட் என மாற்றக்கோரிய கோப்புகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார். ஸ்பெயின் அரசாங்கம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவதை தடை செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. விஜயில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த கொக்கைன் கட்டிகள் திருடப்பட்டுள்ளது. அவற்றுக்கு பதிலாக மாவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நியூயார்க் தொடர்ந்து நிலையத்தில் 57 வயது நபர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஒருவரின் முகத்துக்கு இருப்பது போலவே அவரது குரலும் சட்ட பாதுகாப்பு உண்டு என்று ஜப்பான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பண்ணைக்குள் அத்துமீறி நுழைந்து சிக்கிம் என பெயரிடப்பட்ட ஷெட்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 வயது வாலிபர் ஒப்புக்கொண்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சேசிங் வெற்றியாகும். இந்தியாவின் நட்சத்திர வீரர் கோலி விராட் கோலி ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட்டில் பேட்டிங் தரவரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். இந்த பிரிவில் இந்தியாவின் கேப்டன் ஷிம்மன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகின்றார். விராட் கோலி 3வதில் இருந்து 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். நேஷனல் லீக் கால்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி பெற்றுள்ளனர். நன்றிவாக இன்றைய நாணய மாற்று வீதம். நாணய மாற்றிற்கு அரசனை வழங்குகின்றார்கள். ஒரு யூரோ இலங்கையில் 374.78 ரூபா இந்தியாவில் 108.67 ரூபா ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.79 ரூபா இந்தியாவில் 95.92 ரூபா ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 395.88 ரூபா இந்தியாவில் 114.77 ரூபா ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.64 ரூபா இந்தியாவில் 127.18 ரூபா ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 232.32 ரூபா இந்தியாவில் 67.37 ரூபா இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டிருக்கிறார். மணித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்கியிருந்தார்கள் பாரிஸ் லாட்சியப்பிள்ளை அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸுக்கும் எமது நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்கள் உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris Lachapelle
3: 11 à 13 rue Caille 75 000 dit Paris.
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:15 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:15. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: மேலும் பல நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் அவர்களோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்றமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இனவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு மேலும் பல நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசரணை கொடுத்து வானிலை கடத்து வருகின்றார்கள் பரிசில் ஆட்சேபலன் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டர்ஸ் ஆசி பூசாரி இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகைகள் அமைந்திருக்கும் போட்டி பண்டிகை மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். அவர்கள் உங்களுடன்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க்குக் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: பொது பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொது பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொது பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டு பொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டு பொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwan Bayon 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டு பண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டு பண்டே மார்க்கெட்.
3: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரஜி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலப்பா.
4: இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரஜி எலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல ரஜி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
5: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்களோட ரஜி தான் வெளிநாட்டிலிருந்து வாரவை எல்லாம் போயினா.
3: சரி சரி, சாப்பிட்டது காணும், உடனே விழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
1: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கி செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 01 42 05 73 78.
0: நேரம் சரியாக 11:19 ஐக்கிய ராஜ்யத்தில் 10:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்றைய தீனும்பாலம் ஆனது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய 98வது பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களுடைய வாழ்க்கையோடு அவருடைய சாதனைகளை நாங்கள் பார்ப்போம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இப்பொழுது அந்த சிம்ம குரலுடைய வீர சிவாஜியினுடைய வசனத்தை ஒரு 4 நிமிடம் கேட்டு பாருங்களான் உறவுகளே. அப்படியே தேகமெல்லாம் புல்லாரிக்கும்.
6: ஒரு தரவு இருக்கிறது.
7: ஏன், மகுடம் தயாராகவில்லையா?
6: இல்லை.
7: பிறகு காரணம்?
6: தாங்கள் தாழ்ந்த ஜாதியா, அரசியலே அறிய மாட்டீர்களா? அதனால் முடிசூட்டிக் கொள்ள முடியாது.
7: அரசியலை அறியாதவன் யார்? தானும் நாடும் ஒன்றன கண்டு தன்னையே சொந்த மன்னன் சிவாஜி தாழ்ந்த ஜாதியா? மன்னர் குலத்தில் புறவாதவன், பரம்பரை உரிமை இல்லாதவன், மானங்காக்கும் குடியானவன் மகுடம் தாங்க முடியாதா? தாத்தாரிய தந்த புறவியில் அமர்ந்து ஆத்தெழுந்த சிவாஜியை கண்டு நாட்டுக்குடைய நல்லவன் என்றும் போர் வாட்டு முழக்கும் மன்னவன் என்றும் ஆரத்தி எடுத்த மக்கள் அங்கே ஓரத்தில் நின்று வெற்றி வரட்டும், அதன் சாரத்தை அனுபவிப்போம் என்று காத்திருந்த இந்த ஆணவக்காரர்கள் அங்கே உரையை விட்டு வாழையெடுத்த ஒவ்வொரு கணமும் மராட்டியம் மராட்டியம் என்றே முழங்கி இறையெடுக்க துடித்த வேங்கை போர் எங்கே பகைவர் எங்கே பகைவர் என்று தேடி கரைபடியாத என் அன்னை நாட்டை காப்பேன் காப்பேன் என சூளுரைத்து இந்த நாடு என் சொந்த நாடு, இந்த மக்கள் என் சொந்த மக்கள், உயிரின் இனிய என் மக்களுக்காக ஓடினேன்.

ஆபாசும் கூவிய படையும் எட்டிய பறியும் எழுந்து நடந்து கோட்டை மதலை சுற்றி வளைத்து வேட்டையாடி வெற்றி படைத்து வாழ்க சிவாஜி வாழ்க வந்து வாக்குறை கூறி வணங்கிய போது என்று எதிரொலித்ததே இந்த கோட்டைதான். அதோ புறந்தர் போகாதீர்கள், படைபலம் அதிகம், கோட்டை முன்னால் தடைகளும் அதிகம், ஒற்றன் தடுத்தான் ஒரு நாள் என்னை இழுப்படிந்தோறலாம் இல்லத்தில் இருங்கள், கோழைகள் விலக வீரர்கள் வரட்டும், ஏறும் நேரி என எக்காலம் விட்டு பகைவர் தலைகளை கரி என கொய்து முரசும் ஒலித்து நான் முழக்கிய கோட்டை இதுதான் புரந்தர், இதுதான் அதோ ராஜகிரி. ஆடுவார் ஆட்டமும் பாடுவார் பாட்டுமாய் அந்நியர் கழித்திருக்க யாரது மண்ணிலே யாரது நாடகம் பார்ப்போம் என்று நான் படையெடுக்க என்னடா முடியும் முன்னால் என்று என் எதிரிகள் கொக்கரிக்க இதுவும் முடியும் இன்னமும் முடியும் என்று நான் வாழெடுக்க பெட்டையர் கூட்டம் உள்ளம் கலங்க மராட்டிய மண்டல மக்கள் கழிக்க நான் கட்டி காத்த கோட்டை இதுதான் அதோ கல்யாண். கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள், ஐயோ என்று அலறிய குழந்தைகள், முடிவறியாது தவித்த முதியோர், கொடியோர் கையில் சிக்கி கிடந்தனர், பகைவர் புலிப்படியாக போர்க்களம் ஏந்தி மராட்டிய கொடியை நான் ஏற்றிய கோட்டை இதுதான். என்னையா கேட்டார்கள் நீ யாரென்று? எவன் இந்த மண்ணுக்கு சொந்தக்காரனோ, எவன் இந்த மண்டலத்தின் காவலனோ, எவனது நெற்றியில் எப்போது தத்தலகம் திகழ்ந்து கொண்டே இருக்கணும், அவனை பார்த்து வாழ வந்த வஞ்சகர் கூட்டம், மக்களின் மனமையைக் கொண்டே வளரும் கூட்டம் கேள்வி பேசுகிறதாம் தாழ்ந்த ஜாதி அரசியல் அறியாதவன் என்று. இதுதான் முடிவென்றால், இல்லை எனக்கு முடியென்றால், நான் காத்த கோட்டைகள் வேண்டுமோ, கொத்தளங்கள் வேண்டுமோ, வெற்றி பாட்டி வேண்டுமோ, பரவசம் வேண்டுமோ, கரையான் புத்தன்ன கருநாகங்களுக்கு சொந்தமோ, அழியற்றும் கோட்டைகள், இழியற்றும் மதுச்சுவர்கள், அன்னை

சரியான் உறவுகளே, இது கலவாணியனுடைய அதாவது ஒரு குரல், இப்படி ஒரு கம்பீரமான குரல். இதுவரை நீங்கள் எத்தனையோ நடிகர்களை பார்த்திருப்பீர்கள். எந்த வசனத்தை எங்கே நீ பாட்டுவது, எங்கே அதன் வடிவத்தினுடைய தாக்கத்தை வாசித்து கொண்டு போகும் போது எங்கே வீரம் எடுக்க வேண்டும், எங்கே நாங்கள் தாழ்ந்து கொண்டு போக வேண்டும் என்ற அந்த அத்தனையும் பகிர்ந்து கொண்டு யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள்? அந்த ஒரு எந்த ஒரு டேக்கும் ஒரு டேக்கில் எடுத்துருவார்களாம். 20 நிமிஷம் கூட கதைக்கக்கூடிய வல்லமை இந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு உண்டாம் அன்பு உறவுகளை. இது கடவுள் கொடுத்த வரம். இது தஞ்சாவூர் மண்ணிலே பிறந்த அந்த ராஜமணி மன்றாயர் தம்பதிகளுடைய செல்வ புதலன், அதாவது 4வது மகனாக்கம். அந்த குடும்பம் தில் வந்தவரான வீடு வயதிலேயே நாடகம் பார்க்க வெளிக்கேட்டவர். அதன் படிப்பு கூட உண்மையாக இப்படி தமிழ் பேசக்கூடிய அளவு காற்றல், இங்கிலீஷ் அதை விட நல்ல வடிவாக பேசுவார். நீங்கள் அவருடைய இங்கிலீஷ் செவியை கேட்டிருந்தால் உங்களுக்கு புரிந்திருக்கும். சரி, இந்த சிவாஜி கணேசனை பற்றி உலகமே அறிந்த நான் என்னத்தை சொல்கிறது அன்புறவர்களே? என்னால் முடிந்தது என்னத்தை சொல்லலாம் என்று யோசிக்கிறேன். அவருடைய வாழ்க்கை வரலாற சொல்லுறேன். சரி, கேட்கக்கூடியவர்கள் கேளுங்கள். அவருடைய அப்பா அம்மாவுக்கு பெயர் சின்னையா மன்றாயரும், ராஜமணி அம்மாளுக்கு 4வது மகனாக 1928 அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியே பிறந்தவர். சிவாஜி கணேசன் பூர்வீகம் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வேட்டை திடல் என்ற கிராமம், ராஜமணி அம்மாளின் பூர்வீகம் விழுப்புரம். அங்குதான் 1928 சிவாஜி கணேசன் பிறந்தார். சிவாஜியின் தந்தையார் அதாவது தொடர்ந்து துறையில் பணியாற்றி கொண்டிருந்தார். மேலும் அவர் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபாடு கொண்டவர். ஒரு முறை வெள்ளக்கார சிப்பாய்கள் செல்லும் தொடர்ந்துக்கு சின்னையா வெடி வைப்பதற்காக அவருக்கு ஆங்கிலேய அரசால் 7 வருட சிறை தண்டனை விதிக்கப்பட்டு, அதாவது சின்னையா மன்றையார் கைது செய்யப்பட்ட அதே நாளில் சிவாஜி கணேசன் பிறந்திருக்கின்றார். 28ஆம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி 28ஆம் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்திருக்கிறார் சுவாஜி. இன்று 98 வயது. சரி, அன்பு உறவுகளே, அவர் விடுதலை செய்யப்பட்டார், என்ன குறைக்கப்பட்டார், அதாவது 4 ஆண்டு

ஆண்டுகள் அவருடைய நன்னடத்தையினால் 7 வருஷம் சிறை தண்டனை தீர்க்கப்பட்டது. அவர் 4 ஆண்டுகளில் திரும்ப வந்து விட்டார். அப்ப அந்த பிள்ளைக்கு சிவாஜிக்கு வந்து 4 வயதுகள். சிறு வயதில் வீரபாண்டிய கட்டபொம்மன் நாடகத்தை பார்க்க தந்தையுடன் சென்றபோது தானும் நடிகனாக வேண்டும், கட்டபொம்மனாக நடிக்க வேண்டும் என்ற எண்ணம் சிவாஜி கணேசன் மனதில் ஆழமாக பதிந்தது. நடிப்பின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமாக தனது 7 வயதில் பெற்றோருக்கு தெரியாமல் திருச்சியில் முகாமிட்டிருந்த மதுரை ஸ்ரீ பாலகான சபா என்ற நாடக குழுவில் சேர்ந்தார். அந்த நாடக குழுவில் இருந்த சின்ன பொன்னிச்சாமி படையாட்சி என்பவர் தான் சிவாஜி கணேசனுக்கு நடிப்பு பயிற்சி அளித்திருக்கின்றார். 7 வயது சிறுவனாக சிவாஜி கணேசன் நடித்த முதல் மேடை நாடகம் ராமாயணம். அதில் அவர் போட்ட வேடம் சீதை. ஆரம்பத்தில் பெண் வேடங்களில் நடித்து இவருக்கு பிறகு பரதன், சூர்பனகை, இந்திரஜித் என பல வேடங்களில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. சிறுவனாக நாடகங்களில் நடித்த போது மாறுபட்ட வேடங்களில் நடிக்கும் ஆற்றலை பெற்றிருந்தார். திராவிட கழக மகாநாட்டில் 1946 பேரறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராட்சியம் என்ற நாடகத்தில் பேரரசர் சிவாஜியாக நடித்த கணேசன் நடிப்பு திணை மெச்சிய தந்தை பெரியார் அவரை சிவாஜி கணேசன் என்று வாழ்த்தி அழைத்தார். அன்றிலிருந்து அந்த பெயரே நிலைத்தது. அரசு தந்தை பெரியாரால் தான் அந்த சிவாஜி நடித்த அந்த நாடகத்தினுடைய நடிப்பை பார்த்துக்கிட்டே ஏங்கி போனார் அந்த தந்தை பெரியார் அவர்கள். பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த போது இல்லற வாழ்க்கையை பற்றியே சொல்ல போகிறேன் நண்புறவுகளே. பராசக்தியில் நடித்து கொண்டிருந்த போது சிவாஜி கணேசனுக்கு திருமணம் நடந்துவிட்டது. தனது உறவுக்கார பெண்ணான கமலா என்பவரை 1952 மே மாதம் 1ஆம் தேதி மணந்தார். அக்காவுடைய மகள் தான் கமலா. பெரியவர்களால் முடிவு செய்யப்பட்ட இந்த திருமணம் சுவாமிமலையில் சீர்திருத்த முறைப்படி திருக்குறள் பாடப்பட்டு எளிமையாக நடந்தது. இவர்களது மகன்தான் ராம்குமார் பிரபு மற்றும் மகள்மார் சாண்டி தேன்மொழி ஆகியோர் ஆவார். அண்மையில் தேன்மொழி காலமானார் என்பதை நேயர்கள் அறிந்திருப்பீர்கள். சிவாஜி கணேசன் கூட்டு குடும்ப வாழ்க்கையை ஆர்வம் கொண்டவர். எனவே தனது பெற்றோர் தம்பி பி.சி. சண்முகம் மற்றும் அண்ணன் வி.சி. தங்கவேலு ஆகியோர் குடும்பத்துடன் கூட்டு குடும்பமாக வாழ்ந்தார்கள். இவரது மகன் பிரபு புகழ்பெற்ற தமிழ் திரைப்பட நடிகர் ஆவார். 1982 வெளிவந்த சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார். மேலும் சிவாஜியின் பேரனும் பிரபுவின் மகனுமான விக்ரம் பிரபு 2011 குன்னி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமானார் என்பது குறிப்பிடத்தக்கது. இவர் நிதி உதவி இவர் வந்து சரியான கசவாரம் எல்லாம் நம்முடைய அன்பு உறவுகள் பேசுவார்கள், ஆனால் சரியான உதவி செய்திருக்கிறார் சிவாஜி கணேசன் அவர்கள். கல்வி கூடங்கள் கட்டுவதற்கு இயற்கை சீட்டங்களின் போது போர்க்கால சமயங்களிலும் பல நிதி உதவிகளை சிவாஜி கணேசன் செய்துள்ளார். 1959 மதிய உணவு திட்டத்திற்கு அன்றைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களிடம் 2 ரூபாய் 1 லட்சம் இன்றைய மதிப்பில் 1 கோடி வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி 1961 தாம்பரத்தில் ஹாசனோய் மருத்துவமனை கட்டுவதற்கு 1 லட்சம் வழங்கியுள்ளார். 1960 பெருவெள்ளம் சென்னையை சூழ்ந்த போது காமராஜர் முன்னிலையில் 1 லட்சம் உணவு பொட்டலங்களை அவரது இல்லத்தில் தயாரித்து கொடுத்ததோடு 800 மூட்டை அரிசியையும் கொடுத்துள்ளார். 1965 இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அன்றைய பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரியிடம் திருமதி கமலா அம்மையாரின் 400 பவன் தங்க நகைகளையும் பெங்களூரில் தனக்கு பரிசாக கிடைத்த 100 பவன் தங்கப்பேனாவையும் மொத்தம் 500 சவரன் போர் நிதியாக கொடுத்தார். காயத்தாரில் கட்டபொம்மனுக்கு தூக்கிலிடப்பட்ட இடத்தை விலைக்கு வாங்கி அதில் தனது செலவில் கட்டபொம்மனுக்கு சிலை வைத்தார். அது இப்போது நினைவு சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. 1968 உலக தமிழ் மகாநாடு பேரறிஞர் அண்ணா தலைமையில் நடைபெற்ற போது சென்னை கடற்கரையில் திருவள்ளுவருக்கு தானே முன்மாதிரியாக நின்று சிலை அமைத்து கொடுத்தார். மேலும் உலக தமிழ் மகாநாட்டிற்கு நிதியாக 5 லட்சம் நிதியை அளித்தார். தனக்கு சொந்தமான கோடம்பாக்கம் நிலத்தை நலிந்த நடிகர் நடிகை வீடு கட்டிக்கொள்ள இலவசமாக வழங்கியுள்ளார் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். இவருடைய ஆரம்ப காலங்களை பார்ப்போம். சிவாஜி கணேசன் 1952 இ.பி.ஏ.
கே பெருமாள் முதலியார் என்பவர் தயாரித்த பராசக்தி திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். இது கிருஷ்ணன் பஞ்சு என்ற இரட்டையர்களால் இயக்கப்பட்டது. இந்த திரைப்படம் வணிக ரீதியில் பெரிய வெற்றியை பெற்றது. பல திரையரங்குகளில் 175 நாட்களுக்கு மேல் ஓடியது. மேலும் அது வெளியிடப்பட்ட 62 திரையரங்குகளிலும் 50 நாட்களுக்கு மேல் ஓடி வெற்றி பெற்றது. சக்தி நாடக சபா நடத்திய நூர்ஜஹான் என்ற நாடகத்தில் நூர்ஜஹானாக நடித்த சிவாஜி நடிப்பு நேஷனல் பிக்சர்ஸ் பி.ஏ. பெருமாள் அவர்கள் வெகுவாக கவர்ந்தது. எனவே பராசக்தி திரைப்படத்தில் சிவாஜி கணேசனை கதாநாயகனாக நடிக்க வைக்க வேண்டும் என்று தீர்மானித்தார். இதற்காக திருச்சியிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து வரப்பட்ட சிவாஜி கணேசனை புகைப்படம் எடுத்து வசனம் பேச செய்தார்கள். படத்தில் வரும் சக்சஸ் என்ற வசனத்தை முதல் முதலாக பராசக்தி திரைப்படத்தில் பேசி நடித்தார். இதற்கு பலவிதமான எதிர்ப்புகள் கிளம்பின. படத்துக்கு பண உதவி செய்த ஏவிஎம் ஷெட்டியாரும் புதுமுகத்தை வைத்து படம் எடுப்பதை விரும்பவில்லை. ஆனால் பி.ஏ. பெருமாள் மட்டும் கணேசன் தான் நடிக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்ததால் பராசக்தி படத்தில் சிவாஜி கணேசன் நடித்தார். இப்படத்தில் நடித்ததற்காக கணேசனுக்கு மாத சம்பளம் 250 ரூபாய் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டின் பிற்கால முதல்வர் மு. கருணாநிதி இப்படத்திற்கு திரைக்கதை வசனம் எழுதினார். நீளமான மற்றும் ஆழமான வசனங்களுக்கு சிவாஜி கணேசன் ஒப்பற்ற நடிப்பும் ஒரே படத்தில் இவருக்கு மாபெரும் கலைஞர் அந்தஸ்து கொடுத்து சிவாஜி கணேசன் 275 திரைப்படங்களில் நடித்துள்ளார் கதாநாயகனாக. யாருமே தமிழில் இன்னும் செய்யவில்லை. தெலுங்கு திரைப்படங்களில் 2 ஹிந்தி திரைப்படங்கள் மற்றும் 2 மலையாள திரைப்படங்களிலும் 9 தெலுங்கு படங்களில் நடித்திருக்கின்றார். அதுதான் அவர் நடித்த படங்கள். 2 ஹிந்தி திரைப்படங்கள், 2 மலையாளம் படத்தில் நடித்துள்ளார். சரித்திர மற்றும் புராண படங்கள் இவர் நடித்த. இவர் நடித்த சரித்திர வீரர்களின் கதாபாத்திரங்களாக மனோகரா, ராஜராஜ சோழன், வீரபாண்டிய கட்டபொம்மன், கர்ணன் போன்ற திரைப்படங்கள் வசனத்திற்காகவே பெயர் பெற்றவை. விடுதலை போராட்ட வீரர்களின் வேடங்கள், அதேபோல் சுதந்திரத்திற்காக பாடுபட்ட கட்டபொம்மன், வ.உ.சி. சிதம்பரனார் போன்ற தேச தலைவர்களின் பாத்திரங்களை ஏற்று திறம்பட நடிக்க செய்தார். 1959 வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் நடித்ததற்காக ஆப்பிரிக்க ஆசிய திரைப்பட விழாவில் ஹெய்ரோவில் 1960 சிறந்த நடிகருக்கான விருது வழங்கப்பட்டது. கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தில் வ.உ. சிதம்பரனார் பிள்ளையாகவும், ராஜபாட் ரங்கத்துறை படத்தில் பகத்சிங், திருப்பூர் குமரன் போன்றோரின் வேடங்களிலும், சினிமா பைத்தியம் படத்தில் வாஞ்சிநாதனாகவும் நடித்து திரைப்படங்களின் மூலம் சுதந்திர போராட்ட வீரர்களை தியாகத்தை மக்களுக்கு தெரியப்படுத்தினார். மேலும் சிவாஜி கணேசன் பல புராண கதாபாத்திரங்கள் மற்றும் கடவுளின் கதாபாத்திரங்களில் தோன்றி நடித்துள்ளார். திருவிளையாடல் திரைப்படத்தில் சிவபெருமானாக நடித்த போது சிவபெருமானுக்கு உருவம் கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்று மக்களால் புகழ்ந்து பேசப்பட்டவர். சரஸ்வதி சபதம் திரைப்படத்தில் நாரதராகவும் ஊமையாகவும் நடித்தார். திருவருட்செல்வர் திரைப்படத்தில் சேக்கலார் சுந்தரமூர்த்தி நாயனார், திருநாவுக்கரசு நாயனார், திருக்குறிப்பு தொண்டர் நாயனார் போன்ற நாயன்மார்களின் வேடங்களில் நடித்து புகழ் பெற்றார். மேலும் கந்தகருணை திரைப்படத்தில் வீரபாகுவாகவும், திருமால் பெருமை திரைப்படத்தில் பெரியாழ்வார், தொண்டரடி பொடியாழ்வார், திருமங்கை ஆழ்வார் போன்ற ஆழ்வார்களின் கதாபாத்திரங்களில் தத்ரூபமாக தனது நடிப்பை வெளிப்படுத்தினார். சம்பூர்ண ராமாயணம் படத்தில் பரதனாக நடித்தார். அந்த திரைப்படம் பார்த்த மூதறிஞர் ராஜாஜி அவர்கள், நான் பரதனை கண்டேன் என பாராட்டியுள்ளார். குடும்பம் மற்றும் சமூக திரைப்படங்கள், பாவன வரிசை படங்கள், அதாவது பாவன வரிசை படங்கள் எடுப்பவர் என்று பெயரெடுத்தவர் இயக்குனர் ஏ.பி.பீம்சிங். சிவாஜியை வைத்து இவர் இயக்கிய பல படங்கள் முதல் எழுத்து பாவண்ணா என்றே ஆரம்பிக்கும். இவர்கள் கூட்டணியில் வந்த முதல் திரைப்படம் ராஜா ராணி, பின்னர் பதிபக்தி, பெற்றமனம், படிக்காத மீதை போன்ற பல படங்களில் பீம்சிங் இயக்கியுள்ளார். இவரது இயக்கத்தில் வெளியிருந்த பாக பிரிவினை திரைப்படம் 1960 சிறந்த தமிழ் திரைப்படத்திற்கான தேசிய விருது பெற்றது. 1961 வெளியான பாசமலர், பாவம் மன்னிப்பு, பாலும்பலம் என 3 படங்களும் பாவண்ணா வரிசை படங்களாக சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் அமைந்தது. 3 படங்களும் ஒன்றுக்கொன்று
சம்பந்தம் இல்லாமல் வெவ்வேறு கதைகளுடன் வந்து ரசிகர்களின் ஏகோபித்த வரவேற்பை பெற்றது. அண்ணன் தங்கை பாசத்திற்கு உதாரணமாக என்றும் பாசமுள்ள திரைப்படம் திகழ்கின்றது. பாப மன்னிப்பு திரைப்படம் இஸ்லாமிய இளைஞராகவும் பாலும் பழமும் திரைப்படத்தில் மருத்துவராக தனது சிறந்த நடிப்பு திறனை சிவாஜி கணேசன் வெளிப்படுத்தி இருப்பார். மேலும் சிவாஜி பீம்சிங் கூட்டணியில் வெளிவந்த பார்த்தால் பசிதீரும், படித்தால் மட்டும் போதுமா, பந்தபாசம், பார்மகளே பார், பச்சை விளக்கு போன்ற படங்கள் பெரிய வெற்றியை தந்தது. வித்தியாசமான கதாபாத்திரங்கள், ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய கதாபாத்திரம் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதில் சிவாஜி கணேசன் தனி கவனம் செலுத்தினார். அதற்கு ஏற்றவாறு உடல் மொழி, ஒப்பனை, நடை உடை, பாவனை போன்றவற்றை மாற்றியமைத்துக் கொள்வது இவரின் தனி சிறப்பாகும். பழைய பாண்டியா, ஆலயமணி, குலமகள் ராதை, இருவருள்ளம், புதிய பறவை, ஆண்டவன் கட்டளை, சாந்தி, பழனி, மோட்டார் சுந்தரம் பிள்ளை, செல்வம், நெஞ்சிருக்கும் வரை, தில்லானா மோகனாம்பாள், உயர்ந்த மனிதன், தங்கச் சுரங்கம், தெய்வ மகன், சிவந்த மண், எங்க மாமா, வியட்நாம் வீடு, எங்கிருந்தோ வந்தால் சொர்க்கம், சவாலே சமாளி, ஞான ஒளி, பட்டிக்காடா பட்டணமா, வசந்த மாளிகை, பாரத விலாஸ், கௌரவம், ராஜபாட் ரங்கத்துறை போன்ற திரைப்படங்கள் மற்றும் படங்கள் இவரது உணர்ச்சி பூர்வமான நடிப்புக்காக பேசப்பட்டவை. நகைச்சுவை திரைப்படங்கள் இவர் நடித்த கல்யாணம் பண்ணியின் பிரம்மச்சாரி, சபாஸ் மீனா, பலே பாண்டியா, ஊட்டி வரை உறவு, கலாட்டா கல்யாணம், மூன்று தெய்வங்கள், சுமதியன் சுந்தரி, ஏமனுக்கு ஏமன் போன்ற திரைப்படங்கள் இவரின் நகைச்சுவை நடிப்பாக போற்றப்பட்டது. பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து இவர் நடித்தவர். தாம் ஒரு முன்னணி கதாநாயக இருந்த போதும் பிற நட்சத்திரங்களுடன் இணைந்து நடிக்க சிவாஜி தயங்கியவர் அல்ல. சிவாஜி கணேசன் முதன்மை பாத்திரம் ஏற்றிருந்த பல படங்களில் பாசமலர், பாவம் மன்னிப்பு, பார்த்தால் பசிதீரும், வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற படங்களில் ஜெமினி கணேசன் நடித்துள்ளார். மேலும் சிவாஜியுடன் மேஜர் சுந்தரராஜன் பல குணசித்திர வேடங்களில் நடித்துள்ளார். சிவாஜி கணேசன் கூண்டுக்குழி என்னும் திரைப்படத்தில் மக்கள் திலகம், எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களோடு இணைந்து நடித்துள்ளார். எகிப்து அதிபர் ஹமால் அப்தல் நாசர் இந்தியாவின் வருகை தந்தபோது அவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கும் ஆவேசமான கதாபாத்திரத்தில் நடித்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை நேரில் காண வேண்டும் என்பதற்காக அப்போதைய இந்திய பிரதமர் ஜவஹர்லால் நேரு, அதாவது ஹெய்ரோ அதிபர் நாசர் அவர்களில் தான் அவர் வந்து ஒரு அரச விருந்தினராக வந்தால் ஒரு தனி மனிதனை பார்க்க முடியாது, அவருடைய இல்லத்துக்கும் செல்ல முடியாது. அப்பொழுது ஜவஹர்லால் நேரு அவர்கள் அந்த அனுமதியை கொடுத்து நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடைய இல்லத்துக்கு சென்று அவருக்கு கை கொடுத்து வரவேற்று அவருடைய நடிப்பை பாராட்டியிருக்கிறார் அந்த நாசர் என்பவர். ஜவஹர்லால் நேரு அனுமதி வழங்கப்பட்ட தனிநபர் சிவாஜி கணேசன் ஆவார். 1962 சிவாஜி கணேசன் அமெரிக்க அரசாங்கத்தின் கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் கீழ், அமெரிக்காவினுடைய கலாச்சார பரிமாற்ற திட்டத்தின் கீழ் இந்தியாவிலிருந்து சென்ற முதல் நடிகர் என்ற பெருமைக்குரியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அப்பொழுது அமெரிக்க ஜனாதிபதியாக இருந்தவர் ஜான் எஃப் கெனடி. கெனடியை சந்தித்தார். அப்போது அவரை கௌரவப்படுத்தும் விதமாக அவரை ஒரு நாள் நயாகரா நீர்வீழ்ச்சியின் கௌரவ மேயராக, நயாகரா மாநிலத்தின் அதாவது கௌரவ மேயராக நியமித்து அவரிடம் அதற்கான சாவியை கொடுத்தார் ஜான் எஃப் கெனடி. எல்லாம் அவரை தேடி வந்ததான் உறவுகளே. இவர் ஒரு யானைக்குட்டியை 100,000 ரூபாய் குழந்தைகளுக்கான அன்பளிப்பாகவும் பணம் கொடுத்திருக்கின்றார். ஆப்பிரிக்கா ஆசிய திரைப்பட விழாவில் ஹெய்ரோ 1960 சிறந்த நடிகருக்கான விருது. செவிலியர் விருது 1995 பிரெஞ்சால் வழங்கப்பட்டது. அங்கே அதாவது தமிழகத்தில் கௌரவிக்கப்பட்டது. இந்திய விருதுகள் பத்மஸ்ரீ விருது 1966 பத்மஸ்ரீ விருதை பெற்றுக்கொண்டார். அதற்கு பின்பு பத்மபூஷன் என்ற விருதை 1984 பெற்றிருக்கின்றார். 1996 இந்தியாவின் பெரிய விருதான தாதா பால்கே விருதையும் 1996 பெற்றிருந்தார். தமிழக விருதுகள் கலைமாமணி விருது 1962 சிறந்த நடிகருக்கான தமிழக அரசின் விருது, தெய்வ மகன் படம், ஞான ஒளி, கௌரவம், கடைசியாக முதல் மரியாதைக்கையும் பெற்றிருக்கின்றார். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் 1986 பெற்றிருக்கின்றார்.
1962 அமெரிக்க நாட்டின் சிறப்பு விருந்தினராக சுற்றுப்பயணம் மேற்கொண்ட போது தியாகராய நகரில் சிவாஜி கணேசன் வீடான அன்னை இல்லம் இருக்கும் சாலைக்கு 1995 தமிழக அரசு செவிலியே சிவாஜி கணேசன் சாலை என்று மாற்றி பெயரிட்டுள்ளார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கலைத்துறைக்கு ஆற்றிய சேவையை போற்றும் வகையில் அவரது பிறந்த தினமான அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என்று 2018 தமிழக சட்டப்பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்டது. சிவாஜி கணேசன் 93வது பிறந்த நாள் அக்டோபர் மாதம் முதலாம் தேதி 2021 கூகுள் தனது தேடுபொறியின் முகப்பதிவின் அவரின் டூடுலை வெளியிட்டு சிறப்பு செய்தது. சிலை மற்றும் நினைவிடம். சென்னை மரீனா கடற்கரையில் சாலையில் 2006 ஜூலை 21ஆம் தேதி அப்போதைய தமிழ்நாடு முதலமைச்சரான கலைஞர் கருணாநிதியால் திறந்து வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பேசிய கருணாநிதி, நான் எழுதிய கவிதை வரிகளுக்கும் வசனங்களுக்கும் உயிர் கொடுத்தவர் தமிழ் சிவாஜி கணேசன், தமிழாக வாழக்கூடியவர் என்று பாராட்டியுள்ளார். தோழரும் என்னருமை நண்பருமான என்றும் என்னுள்ளே உறைந்திருப்பவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்றும் குறிப்பிட்டதோடு, எனது நண்பரின் சிலை மட்டும் இங்கே அமையாது போயிருக்கேமானால் நானே இங்கே சிலையாக இருப்பேன் என்று நெகிழ்ந்து பேசியுள்ளார் கலைஞர் கருணாநிதி. மேலும் தமிழகத்தின் மதுரை, தஞ்சாவூர் மற்றும் புதுச்சேரி ஆகிய இடங்களில் சிவாஜி கணேசனுக்கு சிலை அமைக்கப்பட்டுள்ளது. முதன்மை கட்டுரை சிவாஜி கணேசன் நினைவகம். சிவாஜி கணேசனின் சாதனைகள் மற்றும் போற்றும் வகையில் 2017 தமிழக அரசால் சிவாஜி கணேசன் மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. இந்த நினைவிடம் தமிழக அரசின் பொதுப்பணித்துறையால் 2017 2,80,00,000 செலவில் கட்டப்பட்டதாகும். இந்த நினைவிடமானது 28,300 சதுரடி அளவில் பரந்து கிடக்கின்றது. இந்த கட்டிடமானது திராவிட பாணி கட்டிடம் சாலையில் கட்டப்பட்டு கூவி மாடங்களாக அழகு சேர்க்கப்பட்டுள்ளது. 1955 வரை திராவிட இயக்க அரசியலில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் 1960 முதல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்து செயல்பட்டார். பெருந்தலைவர் காமராஜர் மீது அதீத பிரியம் கொண்டவர். 1982 நாடாளுமன்ற மேலவை உறுப்பினரானார். 1987 காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து அதை விட்டு விலகி தமிழக முன்னேற்ற கழகம் என்ற பெரிய கட்சி ஒன்றை தொடங்கினார். 1900 ஜனதா தளம் கட்சியில் தமிழக முதல் தலைவரானார். தமிழ் திரைப்படங்கள், அதாவது தெலுங்கு படங்கள்ல இருந்து 9 நடித்திருக்கின்றார். மலையாளத்தில் 2 ஹிந்தியில் 2 நடித்திருக்கின்றார். இதுதான் அவருடைய சாதனைகள். இன்னும் இருக்கின்றது அன்பு உறவுகளே. அவர் இறந்தவுடன் அவருக்காக சினிமா எக்ஸ்பிரஸ் பத்திரிகை டக்கண்டு ஒரு புத்தகத்தை அடித்து அந்த புத்தகத்திலே விளம்பரங்களையும் போட்டு சிவாஜி கணேசனுடைய பெருமைகளை சொல்லியிருக்கின்றார்கள். கலைகுலகின் இதயம். அவர் எத்தனை விருதுகளுக்கும் அவரால் பெருமை. ஆமாம், பெருமைக்கும் அப்பாற்பட்டவர் அவர். நடிகர் திலகம் சிவாஜி என்ற அடைமொழி கூட அவரால் தான் பெருமைப்படுகின்றது. சிவாஜி கணேசன் என்ற அந்த காவிய நாயகனின் சினிமா வரலாறு காவியத்துக்குள் அடங்காது. அத்தனை கீர்த்தி நடிப்பில் அத்தனை நேர்த்தி. எந்த பாத்திரம் ஏற்றாலும் அந்த பாத்திரமாகவே மாறிவிடும் தன்மை சிவாஜி கணேசனுக்கு உண்டு. அவர் சிரித்தால் சிரித்து, அழுதால் அழுது, குமுறினால் கொந்தளித்து, இப்படி சினிமா பார்க்கும் நேரத்தில் நமக்குள்ளே இயங்கும் பவர் இயக்குவர் அவர். அரங்கிவிட்டு வெளியே வந்த பிறகும் அந்த நடிப்பு நெஞ்ச துடிப்போடு ஒட்டி கொண்டே இருக்கும். சிறு வயது முதல் நாடகமிடையே அவரை தத்தெடுத்து கொண்டது. அதில் முத்தெடுத்து கொண்டவர் அறிஞர் அண்ணா. அப்போது சிவாஜிக்கு அந்த பெயர் இல்லை, வி சி கணேசன் என்ற பெயர்தான். நாடக மேடையில் நவரசம் காட்டி கொண்டிருந்தார் அறிஞர் அண்ணா. தனது சிவாஜி கண்ட இந்திர சாம்ராஜ்யம் நாடகத்தில் நடிக்க வைத்த போதுதான்
திருப்பம் நிகழ்ந்தது. அந்த நாடகம் பார்த்த தந்தை பெரியார் சிவாஜியாக நடித்த வி சி கணேசன் வியக்க வைத்தார். நாடகம் முடிந்தபோது பெரியார் பேசினார், இந்த நாடகம் முழுக்க நான் சிவாஜியை தான் பார்த்தேன், வி சி கணேசன் என்ற நடிகரை நான் பார்க்கவே இல்லை. எனவே சிவாஜியாக மாறிப்போன இவருக்கு சிவாஜி என்ற பட்டத்தை வழங்குகிறேன் என்று அந்த மேடையிலே கூறினார். அன்று முதல் வி சி கணேசன் சிவாஜி கணேசனாக மாறினார். 1959 இந்த கலைஞரை சினிமா ஈர்த்தது. நேஷனல் பிக்சர்ஸ் பட அதிபர் பெருமாள் சிவாஜியை பராசக்தி என்ற திரைப்படத்தில் நடிக்க வைத்தார். எகிப்திய அதிபராக இருந்த நாசருக்கு நாசருடன் நட்பு ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் நாசரின் மனைவி சிவாஜியை விருந்துக்கு அழைத்து சிறப்பு செய்தார். நன்றிக்கு நன்றி செய்வது தமிழரின் கடமை. சிவாஜி தமிழர் என்பதால் அவருக்குள்ளும் அந்த நன்றி இருந்தது. நாசரை தனது இல்லத்திற்கு அழைத்து விருந்து கொடுக்க விரும்பினார். ஆனால் அரசியல் சட்டம் அதற்கு தடையாக இருந்தது. ஒரு நாட்டின் தலைவர் இன்னொரு நாட்டுக்கு வர ஜனாதிபதி அனுமதியை இருக்க வேண்டும். இப்படி இல்லாமல் நாசரை எப்படி தனது இல்லத்துக்கு அழைப்பது? அதே நேரத்தில் சிவாஜி கணேசன் பிரதமர் நேருவின் அன்புக்கு உரியவராக இருந்தார். நேருவிடம் இதை பற்றி சொல்லி இந்தியா வர விசேட அனுமதியை பெற்றார். நாசர் வந்தார். சிவாஜி இல்லத்தில் விருந்து அமர்க்கலப்பட்டதா? அதே அன்பு கலந்த விருந்தோம்பலில் நாசர் குடும்பம் மெய்மறந்தது. 1962 அன்பு கலந்த விருந்து ஓம்பலில் நாசர் குடும்பம் மெய்மறந்தது. 1962 கென்னடியை அதிபராக கொண்ட அமெரிக்க அரசு அவரை பெருமைப்படுத்தியது. அமெரிக்க கலாச்சார தூதரகம் அவருக்கு கலாச்சார தூதரர் அந்தஸ்து வழங்கி கௌரவித்தது. அதோடு நிற்காமல் நயகரா மேயராக ஒரு நாள் கௌரவ மேயராக நியமித்து பெருமைப்படுத்தியது. அந்த மகிழ்ச்சி நாளில் நகர மக்கள் அவருக்கு தங்கள் சம்பிரதாயப்படி தங்கச்சாவி வழங்கி மகிழ்ந்தார்கள். இப்படி அமெரிக்கா அது கௌரவ மேயர் வழங்கிய இரண்டாவது இந்தியர் சிவாஜி என்பது குறிப்பிடத்தக்கது. இந்தியர் நேரு, நேருவுக்கு பிறகு கௌரவிக்கப்பட்ட இந்தியர் என்றால் அது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். 1966 இந்திய அரசு அவருக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவித்தது. மராட்டிய அரசு இந்த நேரத்தில் சிவாஜிக்கு ஒரு பெருமையை செய்தது. இந்த மாநிலத்திலும் நடிகர் சிறந்த நடிகருக்கான வழங்கப்படும் விருதுக்கு சிவாஜி கணேசன் விருது என்ற பெயரை சூட்டியது. 1972 சிங்கப்பூரில் நடந்த தேசிய கிட்னி நிறுவன விழாவுக்கு சிவாஜி விருந்தினராக அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே சாம்ராட் அசோகன், ஓடிப்போன கணவன் என்ற ரெண்டு நாடகங்களில் நடித்து அங்குள்ள மக்களுக்கு கலை விருந்து அளித்தார். ஒரே காட்சியில் இரண்டு நாடகங்களையும் நடத்தி காட்டினார். பைலட் பிரேம்நாத் படப்பிடிப்புக்காக சிவாஜி இலங்கை சென்றிருந்த போது அவருக்கு பெரிய அளவில் வரவேற்பு கொடுத்தார் இலங்கை ஜனாதிபதி ஜெயவர்தனா. 1984 மறுபடியும் இந்திய அரசு பத்ம விபூஷணன் என்ற பட்டத்தை வழங்கி கௌரவித்தது. உத்தமபுத்திரன் திரைப்படத்தில் படத்தில் சிவாஜி நடித்துக் கொண்டிருந்த நேரத்தில் திபெத்திய தலைவர் தலைலாமா தமிழகம் வந்தார். பெருந்தலைவர் காமராஜர் அவரை வரவேற்று சிவாஜியிடம் அழைத்து வந்தார். சிவாஜியின் நடிப்பாற்றல் பற்றி ஏற்கனவே நான் தெரிந்து வைத்திருக்கின்றேன். தலைலாமா அவருடன் வெகுநேரமாக உரையாடி மகிழ்ந்தார். அதே மாதிரி இங்கிலாந்து மன்னர் டியகோ எடிபரன், ராணி எலிசபெத் 30 வருடங்களுக்கு முன் சென்னை வந்தபோது அவர்களை சந்தித்து பேச விரும்பிய நபர்கள் பட்டியலில் சிவாஜியின் பெயரும் இருந்தது. சந்தித்து அலாவலாவி விடை பெற்ற போது மன்னர் ராணி இருவரது முகத்திலும் அத்தனை சந்தோஷம் காணப்பட்டது. இப்படி மற்ற நாட்டு பிரபல பிரமுகர்களும் விரும்பும் ஒரு இடத்தில் சிவாஜி என்ற அந்த நடிப்பு சுடர் வீட்டிருந்து எத்தனை பெருமையான விஷயம். 1992 அமெரிக்க அரசு அவரை மறுபடியும் அழைத்து அங்கு 3 நகரங்களுக்கு அவரை கௌரவ மேயராகி அழகு பார்த்தது. இந்த நேரத்தில் சிவாஜி நடித்து வெளிவந்திருந்த தேவர் மகன் படத்தில் அவரது நடிப்புக்காக ஸ்பெஷல் ஜூரி விருதை மத்திய அரசு வழங்கி கௌரவித்தது. சிவாஜிக்கு தேசப்பற்று, அதிகம் தேசத்தின் மீது அதிக நேசம் வைத்திருந்தார். ஒரு கலைஞராக இந்தியாவின் பெருமைக்கு
தன்னால் என்ன முடியுமோ அதை உணர்வுபூர்வமாக செய்து முடித்தார். மராட்டியத்தில் பூகம்பம் ஏற்பட்ட போது 2 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியவர் சிவாஜி. கொடி நாளில் இங்கு பங்கு அதிகம். தமிழ்நாடு அரசுக்கு திரைப்படத்துறை மூலம் கொடிநாளையொட்டி எடுக்கப்பட்ட டாக்குமெண்டரி படத்தில் சிவாஜி நடித்து கொடுத்தார். அந்த படம் இப்போதும் ஏதாவது ஒரு கிராமத்தில் காட்டப்பட்டு வருகின்றது. இந்தியா பாகிஸ்தான் போரின் போது நமது நாட்டு வீரர்களை உற்சாகப்படுத்த போர் நடக்கும் இடத்துக்கே சென்று நாடக போட்டார். அந்த ஒவ்வொரு முகாமாக அவர் போய் நாடகம் நடத்திய இந்திய வீரர்கள் அடைந்த சந்தோஷம் அளவில் அடங்காது. லாந்தூரில் பூகம்பம் ஏற்பட்டு பெரும் சேதம் ஏற்பட்ட போது முதலாளாக 1 லட்சம் நன்கொடை வழங்கியவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள். 1970 எம்ஜிஆர் தமிழக முதலமைச்சராக இருந்த நேரத்தில் கொடிநாளுக்கு 4 கோடி ரூபாய் வசூல் செய்து கொடுத்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். மற்றவர்களுக்காக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பது சிவாஜியின் விருப்பம். தேச நலனில் இப்படி அவர் முன்னின்று இருக்கின்றார் என்பதற்கு இது ஒரு சின்ன உதாரணம் என்று இந்தியன் எக்ஸ்பிரஸ் பேப்பர் ஸ்பெஷலாக வெளியிட்ட பேப்பர், அதாவது கட்டுரை புத்தகத்தில் இந்த தகவலையும் தந்திருக்கின்றார்கள். இவர் பெருந்தலைவர் ராஜாஜியோடு, மூதறிஞர் ராஜாஜியோடு கூட நல்ல தேச பற்றி வைத்து பல இருக்கின்றார். காமராஜரோடு இனி இல்லாத அன்பு பாசம், அதை விட பேரறிஞர் அண்ணாவோடு இருந்திருக்கின்றார். நிறைய நிறைய நிறைய நிறைய நிறைய நடிகர் திலகம் செய்த சேவைகளும் பல பலவாக இருக்கின்றது. இவருடைய சரித்திர சுவடுகள் எத்தனையோ இருக்கின்றது அன்பு உறவுகளே. அவ்வாறான ஒரு நடிகர் தமிழனுக்கு கிடைத்தது பெரிய பெருமையாக இருக்கின்றது.

கடல் சீமை கதை ஆளுகின்ற நேர்மை, ஏழு கடல் சீமை கதை ஆளுகின்ற நேர்மை. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கமான ராஜா. இவர் எங்க ஊரு ராஜா, தங்கம்.

0: மாறி கொழுந்துக்கும் வாசம் கொடுத்தவள் மரத்து பெண்ணடியோ, அவள் வாரி முடித்ததும் கட்டி அணைச்சான் வாசம் வரும் அடியோ. ஓஹோ வாசம் வரும் அடியோ, வாசம் வரும் அடியோ.
1: மாலை முடிக்கிற காலம் பிறந்த பின் வாசனை பார்வையோ.

0: வை
1: இவ்வாறு ஒரு தங்கமான ஒரு நடிகர் திலகத்தை நாங்கள் இப்பொழுது இழந்துவிட்டோம். நிச்சயமாக 72 வயதில் அவருடைய அவர் வந்து சரியான செயின் ஸ்மோக்கர், அதாவது தொடர் சங்கிலி போல, அந்த சங்கிலி கோர்வை எப்படி தொட்டு தொடுத்து தொட்டு தொடுத்து தொடுத்து இருக்கின்றதோ அதே போல் நிறைய நிறைய நிறைய அர்க்ககோல், அதாவது என்ன சொல்கிறது என்றால் அன்போடு உறவுகளே சிகரெட்டு பாவிப்பதில் விட்டாமல் பற்றி கொண்டே இருப்பார். அவர் ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா தொடர்ந்து, அதற்கு பிறகு அவர் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர், ஆப்ரேஷனும் செய்யப்பட்டு அமெரிக்காவில் போய் சிகிச்சை பெற்றவர்கள், அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை பெற்று வந்தவர்கள் உயிர் பிழைத்தது யாருமே இல்லை. அப்படி நிறைய பேர் அமெரிக்காவில் போய் வந்து அருமையான சிகிச்சை பெற்றிருக்கிறார். எங்களுடைய கண்ணதாசனில் இருந்து நீங்கள் பார்த்து வந்தீங்களாக, எங்களுடைய சிஎன் அண்ணா துறையிலிருந்து, எங்களுடைய நடிகர்களும் சிவாஜி கணேசனிலிருந்து, மக்கள் திலகம் எம்ஜிஆரில் இருந்து யாரும் திரும்பி வந்து சரித்திரத்திலே அவர்கள் இருக்க விடமாட்டார்கள். திறமையானவர்கள் வைத்து கொள்வதற்கு அமெரிக்கர்களுக்கு விருப்பம் பெறாது. அந்த வகையில் உயிரிழந்து தான் போவார்கள். அந்த வகையில் நீங்கள் யாரையும் கண்டு சொல்லுங்கள் வாப்பம் அன்புறவுகளே. அப்பொழுது நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நடிகர் திலகம் என்று பட்டத்தையே கொடுத்தது ஒரு நடிகர் ரசிகன், அவருக்கு அமைந்த சரியான பட்டம் அந்த பட்டம்.

இந்தியாவின் மாபெரும் கலைஞர்களை போல நடிக்க யாராலுமே முடியாது. எத்தனையோ பெரிய நடிகர்கள் எல்லாம் வந்து இவரை போல நடிக்கிறது தங்களால் முடியாது என்று கூறியவர். அந்த நடிகர் திலகம் அவர்கள் 2000

பாதம் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு தனது 72வது வயதில் இந்த உலகை விட்டு நீங்கினாலும் இன்று கோடிக்கணக்கான ரசிகர்களின் உள்ளத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். தங்கையோடு சேர்ந்து நடிக்கிறது என்றால் என்ன மாதிரி தங்கைக்காக பாடுபட்டு நடிப்பார், மகளுக்காக எவ்வாறு நடிக்கணுமோ அந்த மாதிரி நடிப்பார், அப்படியே நட்புக்கு அப்படி நடிக்கணுமோ அப்படி நடிப்பார். அப்படியான ஒரு பிரபல்யமான நடிகர் எங்களிடம் இல்லை என்றாலும் அவர் நடித்த திரைப்படங்களிலிருந்து பாடல்கள், அதற்கேற்ற மாதிரி டிஎம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்கள் இன்றும் எங்களை ஒலிப்பிக் கொண்டே இருக்கின்றது. உயர்ந்த மனிதன் திரைப்படம், அப்படி பல படங்களை நாங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். பாசமில் உயர்ந்த மனிதன், அந்த நாள் ஞாபகம், நெஞ்சிலே வந்தேன் மிஸ்ஸஸ் சுந்தரராஜனோட ஓடி அந்த ஸ்டுடியோவுக்கு ஓடி சுற்றி படித்த பாடல் எல்லாம் இன்றும் காலத்தால் அழியாத கானங்கள். இந்த தலைமகன் அதாவது ராஜமணி மன்றாயர் தம்பதிகளுடைய 4வது குட்டி புதல்வனாக பிறந்து 72 வயது வரை தமிழகத்தின் சிம்ம சொப்பனமாக இருந்து எல்லாருடைய நெஞ்சிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர். இன்றையும் வாழ்ந்தவர் கூடி மறைந்தவர் கூடி மக்களின் மனங்களில் நிலைத்திருப்பவர்கள் ஒரு சிலர். அந்த ஒரு சிலரில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் ஒருவர் என்பதை கூறி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது. நன்றி, வணக்கம். அன்பு உறவுகளை தொடர்ந்து மணித்தியால செய்திகள்.

வணக்கம் நேர்களே, மணித்தியால செய்திகள். நேரம் சரியாக 12:02 ஐக்கியராஜ்யத்தில் 11:00. 2 நிமிடங்கள். முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவு படப்பிடிப்பாளர் கொம்பனி திரு பொலிசாரால் இன்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அவரது தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்துள்ளார்கள். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளில் தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 1 சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகின்றது. அரசு சேவைக்கும் சிறுவர்களின் நேரடியான தொடர்புடைய வேலைகளுக்கு ஆட்களை இணைத்து கொள்ளும் போது சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் அவையும் சுமத்தப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஒன்றை பெற்றுக்கொள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிறியஸ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் மிகவும் முக்கியமான வளங்களாகும் என பிரதமர் ஹரணி அமரசூரியா விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் காங்கசந்துறை சீமேந்து கூட்டு தாபனத்திற்கு சொந்தமான காணியில் 187.56 ஏக்கர் காணியை பாதுகாப்பு படையினரால் உத்தியோகபூர்வமாக விடுவிக்கப்பட்டு அதற்கான ஆவணங்கள் மாவட்ட செயலாளரிடம் கையளிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் இலட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஷ் சார்ல்ஸ் மார்டின் ஆகியோர் கோலாலம்பூரில் மலேசிய வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டுள்ளார்கள். சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் 15 பிரதான கடற்றொழில் மாவட்டங்களில் விசேட மாவட்ட மட்ட குழுக்களை அமைப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கருத்துரையாடல் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. இணையதளம் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் நிகழ்நிலை உடனடி கடன்களை பெறும்போது அவற்றின் கடன் நிபந்தனைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று இலங்கை காவல்துறை கேட்டுக் கொண்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனத்தின் திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 3 தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கையை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று புது கொழும்பு கோட்டையை நீதவான் பிரசன் அமரசேடாவிடம் தெரிவித்துள்ளார்கள். நாட்டின் ஒவ்வொரு பகுதியிலும் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்புகளில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் ஹொக்கெயின் உள்ளிட்ட 4 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். கிளிநொச்சி பழைப்பகுதியில் தமிழீழ விடுதலைப் புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்றும் வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலி தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கீத் ஜெயசேகரா என்பவரை எதிர்வரும் அக்டோபர் மாதம் 7 வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு நீதவான் தெரிவித்துள்ளார். காலி போலீஸ் பிரிவில் அம்பலன்பத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். போலீசார் இதனை தெரிவித்துள்ளார்கள். இந்திய நாடு முழுவதும் பட்டாசுகளும் முழுமையான தடை விதிக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் 24 மணி நேரம் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்து கடவுளான ராமர் சிவபெருமான் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவத் ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்து கடவுளிடையே பிளவை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாக பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ஆக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சேதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் 6 கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
நாடு முழுவதும் நாளை காந்தி ஜெயந்தியை கொண்டாடும் நிலையில் பங்கு சந்தை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தொடர்கும் உலக செய்திகள். அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற 40 மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. 12 பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறும் பணிகள் நிறைவடைந்ததாக அமெரிக்கா இராணுவம் தெரிவித்துள்ளது. மொரக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பாட்டிமா ஜெஸ்ட்ரா மன்சூரியை அந்த நாட்டு அரசர் நியமித்துள்ளார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய அலுவலகம் அதனை தெரிவித்தது. செயற்கை நுண்ணறிவு AI பெயரை சூப்பர் இன்டெலிஜென்ட் என மாற்றக்கூடிய கோப்புகளில் அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார். பிஜியில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த கொக்கைன் கட்டிகள் திருடப்பட்டுள்ளது. அவற்றுக்கு பதிலாக மாவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒருவரின் முகத்துக்கு இருப்பதைப் போலவே அவரது குரலுக்கும் சட்ட பாதுகாப்பு உண்டு என்று ஜப்பான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பண்ணைக்குள் அத்துமீறி நுழைந்து சிக்கி எனப்படும் பெயரிடப்பட்ட ஷெட்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 இளைஞர் ஒப்புக்கொண்டுள்ளார். விளையாட்டுச் செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. இந்தியாவின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ICC ஒருநாள் கிரிக்கெட்டில் பேட்டிங் தரவரிசையில் 2 இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 374.78 இந்தியாவில் 108.67. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.79 இந்தியாவில் 95.92. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 395.88 இந்தியாவில் 114.77. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.64 இந்தியாவில் 127.18. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 232.32 இந்தியாவில் 67.37. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டிருக்கு. மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசு லாட்சப்பள்ளல் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் 2 நிறுவனங்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
4: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
3: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
4: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
3: Mélodie et Tordre-Gelaké, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi-Lakam, Saïver-Ondre, Napade, Saïver-Aïnde, Saïver-Aïle, Padanette. சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
6: நேரம் சரியாக 12 மணி 12 நிமிடம். இந்த நேரத்தில் வானிலை எல்லாம் வலம் பெறுகின்றது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற அரசியல் சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம். சமூக மேடையினுடைய மறு ஒலிபரப்பினை கேட்காத அன்புறவுகளுக்காக தருகின்றோம்.

العمل ولي. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

நேரம். மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வானலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: உமக்கு தலை எழுத்து என்றால் உண்மை தானிட நாடி உண்டோ?
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு

என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் சுவிஸ் நேரத்திலே தொடர்கின்றது வளம்பிப்போல் என்றும்

இன்றைய அரசியல் சமூகம் இடையிலே சமகால நிகழ்வாக ஏற்கனவே நாம் அறிவித்திருந்ததன்படி யாழ்ப்பாணம் நல்லூரடியில் இருந்த தியாக தீபன் திலீபனின் திருவுருவச் சிலையானது அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக தெரிவிக்கப்பட்ட தகவல்களின் தொகுப்பிலே உண்மையிலே என்ன நடைபெற்றிருக்கும் என்பதை, ஏனென்றால் எங்களுடைய இன்று உலக ரீதியாக நீங்கள் பார்க்கிற போது விடுதலை புலிகள் என்பது ஒரு பலம் பொருந்திய அமைப்பாக இருந்தது. ஆனால் இறுதி காலகட்டத்திலே விடுதலை புலிகள் மிகவும் பலம் பொருந்திய நிலையில் இருந்தும் முற்றுமுழுதாக அகற்றப்பட்டார்கள். அதற்கான பின்னணியை பார்க்கின்ற போது எதிரிகளால் அகற்றப்படவில்லை, அங்கே உள்ளுக்குள்ளே இருந்து விடுதலை புலிகள் என்று பெருமளவிலே குரல் கொடுத்து கொண்டிருந்த வெளிநாட்டில் உள்ளவர்கள் அவர்களுடைய சதி செயல்கள் தொடர்பாக தற்பொழுது தகவல்கள் வந்து ஓரளவுக்கு உண்மையை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல் இப்பொழுது கூட திட்டமிட்ட ரீதியிலே தமிழர்களுடைய அந்த தியாகத்தினால் உருவாக்கப்பட்ட போராட்டத்துக்கான உண்மையான அவர்களுடைய மாவீரர்களுடைய கனவுகள் எதுவுமே நனவாகாத வகையில் தொடர்ந்து முன்னர் எவ்வாறு சிங்கள பௌத்த பேரினவாதம் நம்மவர்களை வைத்து போராட்டத்தை அளித்தார்களோ அதே மாதிரியான சூழ்நிலைதான் இன்றும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நேரடியாக பார்க்கின்ற போது அதை புரிந்து கொள்வது கடினம். அதோடு சம்பந்தப்பட்டு அதற்குள் ஊடுருவி பார்த்தவர்களுக்குத்தான், அதுவும் குறிப்பாக இங்கே வெளிநாட்டில் உள்ள இலங்கை பிரச்சனையை கையாளுகின்ற புலனாய்வாளர்களுக்கு இந்த இரண்டு முகங்களோடு வேலை செய்பவர்களை பற்றியெல்லாம் நன்றாக தெரிந்திருக்கிறது. ஆனாலும் அவர்கள் அது வேறு நாட்டு பிரச்சனை என்றபடியால் அமைதி காக்கின்றார்கள். இதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தமிழ் மக்களிடம் இருந்தாலும் அவர்களும் இவர்களுடைய போலி பிரச்சாரங்களினால் ஏமாறிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த பிரச்சனை தொடர்பாக பார்க்கிற போது ஓரளவுக்கு என்ன நடந்திருக்கும் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதாவது இது தொடர்பாக உடனடியாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய பொதுச்செயலாளர் செல்வராஜா கஜேந்திரன் அவர்கள் குறிப்பிடுகிறார், அனுரா அரசும் இலங்கை தமிழரசு கட்சியும் இணைந்து இதனை அரங்கேற்றியுள்ளதாக அவர் குறிப்பிடுகின்றார். இதனை அரங்கேற்றுவதால் தமிழரசு கட்சிக்கு என்ன லாபம் இருக்கிறது? தியாக திலீபனின் நினைவேந்தலை தொடர்ச்சியாக அனைவருமே, குறிப்பாக அனைத்து தமிழ் மக்களும், அவர்கள் வேறு வேறு நாடுகளில் வாழ்ந்தாலும் கூட தமிழகத்தில் வாழ்ந்தாலும் கூட தியாக தீபம் திலீபன் தொடர்பாக ஒரு நெருக்கமான பார்வை இருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள சில குக்கிராமங்களில் கூட திலீபனின் பெயரிலே அவர்கள் அங்காடிகளுக்கு பெயர் வைத்திருப்பதை கூட காணக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே திலீபன் என்பது அனைத்து தமிழர்களுடைய நெஞ்சங்களிலும் வாழுகின்ற ஒருவராக இருக்கிற போது அதை குழப்புவதற்கு முயற்சி செய்வார்கள் என்று ஆரையுமே சொல்லிவிட முடியாது. கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட வேறு வேறு அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் கூட திலீபனுடைய விடயத்திலே ஒரு மென்மையான போக்கை கொண்டவர்களாகவே இருப்பதை காணக்கூடியது.

0: தமது கட்சி தலைமை கூறியதாக மேயர் தெரிவித்தார். அதன் பின்னர் சி வி கே சிவஞானத்துடன் நாங்கள் பேசிய போது அவர் மிகவும் காட்டமாக என்னுடன் பேசினார். யாரை கேட்டு இந்த சிலையை வைத்தீர்கள்? 26ஆம் தேதியோடு இந்த சிலையை எடுக்காவிட்டால் நான் இந்த சிலையை அகற்றுவேன் என்று கடுந்துணியில் கூறியதாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் இதுவரை காலமும் அது தொடர்பாக அமைதியாக இருந்தார்கள். மற்றும் திலீபனுடைய நினைவு என்பது அனைவரும் இணைந்து செய்ய வேண்டிய விடயம். ஏற்கனவே நாங்கள் பல தடவைகள் பல வருடங்களாக சொல்லி வருகிறோம். முள்ளிவாய்க்கால் நினைவு தினம் என்பது அது மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அனைத்து அரசியல் கட்சிகளும் வேறுபாடின்றி நினைவு கூறுகின்ற விடயங்களாக இருக்க வேண்டும். அது மாவீர தினமாக இருந்தாலும் சரி, ஆனால் ஒரு தனிப்பட்ட கட்சியினர் இதனை வைத்து ஆர்வம் செய்த தியாகத்தை வைத்து வாக்கு வேட்டையாடுவதற்குத்தான் இதனை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். ஏன் இந்த விடயத்திலேயே அனைவருமே ஒன்றுபட்டு முன் வருவார்கள்? அப்படியானால் ஏன் அனைவரையும் ஒன்றிணைத்து செய்ய முடிவதில்லை என்பது கேள்வியாக இருக்கிறது. அது அவருடைய கருத்திலே இன்னொரு விடயத்தை சொல்லுகின்றார். இத்தொடர்பாக வினவுவதற்கு அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரனை தொடர்பு கொண்டும் அவரிடமிருந்து எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை என்று குறிப்பிடுகிறார். அப்பொழுது ஏன் திலீபனுடைய சிலையை வைக்கிற போது இவர்கள் எல்லோரிடம் கூட்டாக கதைத்து எல்லாருடைய பொறுப்போடு அந்த சிலையை வைத்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்குமா? ஆனால் இதிலே உள்ள மறைமுக பிரச்சனை என்னவென்று சொன்னால், இந்த சிலையை அகற்றுவதற்கான வேலை திட்டத்தை யார் செய்திருப்பார்கள் என்று சொன்னால், இதனை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி தாங்கள்தான் தமிழ் மக்களிடம் மிகவும் நெருக்கமானவர்கள், தமிழர்களுக்காக குரல் கொடுத்து வருபவர்கள் என்பதை காட்டி அடுத்த தேர்தலில் வாக்கு வேட்டைக்கு திட்டமிடுகிறார்களா என்ற கேள்வி ஏற்படுகிறது. இது தொடர்பாக அதாவது மாநகர மேயர் அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளித்திருக்கின்றார். உண்மையிலே என்ன நடந்தது என்பது தொடர்பாக அவர் கூறிய கருத்துக்களை தருகின்றோம்.
1: 15/9/2026 அன்று எங்களுடைய மாதாந்த கூட்டம் நடைபெற்றது. 12 மணிக்குள் தியாக தீபன் திலீபனுக்கு சிலை வைப்பதற்கான கடிதம் ஒன்று கௌரவ உறுப்பினர் மதிசிங்கான் அவர்களால் எனக்கு முன்வைக்கப்பட்டிருந்தது. அதாவது தற்காலிகமாக நிறுவுவதற்குரிய அனுமதியை வழங்குவது தொடர்பான அந்த விசேட பிரேரணி ஒன்றை இன்றைய சபை கூட்டத்திலே சமர்ப்பிக்க விரும்புகிறேன் என்று அதை முன்வைத்திருக்கிறேன். அவர்கள் 26/9/2026 வரையும் அந்த தற்காலிக அனுமதியை வழங்குமாறு எனக்கு சபை அனுமதி தந்திருந்தது. அந்த அடிப்படை அனுமதி வழங்கப்பட்டதில் இருந்து தொடர்ச்சியாக அங்கு உள்ள போலீஸ் அதிகாரி இந்த சிலை எப்படி வைக்கப்பட்டது, என் அனுமதி கொடுத்த நீங்கள் என்று வினாவிக் கொண்டிருந்தார். நான் சொன்னேன், இது சபையில் உள்ள அனைத்து கட்சிகளும் இங்கு இந்த அனுமதியை தந்திருந்தார்கள். 26/9/2026 வரை அந்த அனுமதி வழங்கப்பட்டிருக்க அந்த பதிலை அளித்திருந்தேன். உண்மையிலே இந்த பிரேரணியை அவர்கள் வேலையோடு தந்திருந்தால் நாங்கள் அனைத்து கட்சிகளோடும் நான் கலந்துரையாடி ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து இந்த சில நிரந்தர வைக்கப்படுறதா தற்காலிகம் வைக்கப்படுறா என்ற முடிவுகள் அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இதுக்கு ஒரு ஒத்துழைப்பை வழங்கி இருப்பார்கள்.
0: தற்காலிகமாக வைக்க கேட்டால் அதை அகற்றத்தனு வேண்டார்கள். அதே மாதிரி பின்னால் நடந்தது. அதாவது பௌத்த சிலையும் அந்த வழிபாடு முடிந்ததன் பின்னர் அவர்கள் தூக்கிச் சென்றிருக்கிறார்கள் தற்காலிகமாக வைத்துவிட்டு, நீதிமன்றத்தினுடைய கருத்தின் அடிப்படையிலே. அவ தற்காலிகமாக ஏன் அவர்கள் நிரந்தரமாக வைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவில்லை? அவ தற்காலிகமாக வைத்தால்தான் அவர்கள் தூக்குவார்கள், அதனை தங்களுடைய பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தலாமா என்ற கேள்விகள் இருக்கின்றன. இது தொடர்பாக இங்கே வானொலிகளிலே நான் சொல்வதை விட நீண்ட காலமாக இந்த பிரச்சனைகள் தொடர்பாக அன்றிலிருந்து இன்று வரை அனுபவமுடையவராக இருக்கின்றார் கனடாவிலிருந்து தங்கவேல் ஐயா அவர்கள். அவருடைய அவர் நாட்டிலே உள்ளவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டிருப்பார் நினைக்கின்றேன். அவரை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் தங்கவேல் ஐயா அவர்களே.
2: வணக்கம் தர்ஷன். வணக்கம் நீர்களே. இது தொடர்பான விளக்கத்தை நீங்களும் நீங்கள் ரெண்டு பேருமே நல்ல விளக்கம் கொடுத்தீர்கள். தியாகி திலீபன் வந்து எல்லோருக்கும் சொந்தமான ஒரு சொத்து, ஒரு தேசிய சொத்து. அவரை வந்து எல்லாருமே கொண்டாடுவோம். இங்கேதான் அந்த இயந்திரன் போன்றவர்கள் வந்து குறுகிய அரசியலுக்காக வீணாக மற்றது

0: ഒരു വിഷമം ഇവർകളല്ല പൂണമുറിയെല്ലാം അതില് ചിലരെ വിടാമൽ തടുത്ത് എല്ലാം പെരിയ സിക്കൽപ്പെട്ട അതായത് ദേശീയ മക്കൾ കക്ഷിയിലെ ഇരുന്ന് പോകുന്നവർകളെ തിരുപ്പി വിട്ടാറ്
1: ഇവളകാലമാക
0: നിരന്തരമായ വൈക്രത്തുക്കാണ് ഒരു ഏർപ്പാട്ടെ ചെയ്യല്ലേ சிங்கள மக்களுக்கு தெளிவான விளக்கத்தை கொடுத்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுவார்கள். ஏனென்றால் சிங்கள கவிஞர்களே திலீபன் தியாகத்துக்காக சிங்கள மொழியிலே கவிதை எழுதியிருக்கிறார்கள். பிக்குமேர் அவருக்காக பாடல் எழுதியிருக்கிறார்கள், பாடியிருக்கிறார்கள். காரணம் என்ன என்று சொன்னா, இந்திய ராணுவம் வந்து கடந்த நிகழ்ச்சிகள் என்ன எங்களுடைய இதில் தேசிய தலைவர் வரலாறுல வேற விடயத்தில் இந்திய பிரதமராக இருந்த ராஜீவ்காந்தியோட தேசிய தலைவர் பாலசிங் ஐயா அவர்கள் எல்லாம் பேசியது, இவ்வளவு தூரத்துக்கு ராஜீவ்காந்தி அவர்கள் இறங்கி இவர்களிடம் உரையாடி சில சில மறைமுகமான வேலைத்திட்டங்களை எல்லாம் செய்தார்கள். அவரிடமிருந்து தங்களுடைய உறுப்பினர்களுடைய நிர்வாக தேவைகளுக்கு பணத்தை கேட்டு பெற்றிருந்தார்கள். அப்ப அப்படியான ஒரு சூழல்ல இந்தியா வந்து நாட்டை விட்டு போற சூழல்ல வரே இல்லை. அப்ப அப்படியான ஒரு சூழல்ல சிங்கள இராணுவத்தினர் எதிர்த்து போராட வேண்டியதை செய்தது விடுதலை புலிகள் தான் எதிர்த்து போராடி இருந்தார்கள். இலங்கை ஒன்றுபட்ட நாடாக இருப்பதற்கு முக்கியமான காரணம் விடுதலை புலிகளுடைய அந்த தியாகம். இந்திய ராணுவத்துக்கு எதிராக அடிபட்டதனால்தான் இந்தியா வெளியிலே போக வேண்டி வந்தது. அப்ப அல்லது அவர்கள் இருப்பார்களானால் அவர்கள் எப்படியும் தங்களுடைய நலன் சார்ந்தோ ரெண்டு பகுதியினரையும் பிரித்து தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்து அந்த நாட்டை ரெண்டு பிரிவாக வைத்திருப்பதற்குத்தான் முயன்றிருப்பார்கள். என்றால் நீங்களும் அதை கேட்டீர்களோ தெரியல, அந்த தேசிய தலைவரோடு அவர்களே எழுதின புத்தகத்திலான் இருக்கு, வாய்க்கிங்களோ தெரியல. தேசிய தலைவர் வரலாறுல நெடுமாறனவர்களை எழுதிய நூல்ல எவ்வளவு ராஜீவ்காந்தி அவர்கள் இவர்களோட மறைமுகமாக ஒப்பந்தம் செய்யறதுக்கும் தயாராயிருந்து தாங்கள் உடனடியா எல்லா உரிமைகளையும் பற்றி கதைச்சால் அந்த ஏஆர் ஜெயவித்தனாவோட கூட தாங்கள் பெரிய கஷ்டப்பட்டுத்தான் போய்கொண்டிருக்கிறோம். படிப்படியா உங்களோட நீங்கள் சொன்ன விடயங்கள் எனக்கு விளங்கிட்டது, நான் படிப்படியாக உரிமைகளை தருகிறேன் என்று இந்த சூழலில் தான் பிரேமதாசா போன்றவர்கள் விடுதலை புலிகளுடைய மறைமுகமான எப்படி கடந்த தேர்தலில் மஹிந்த ராஜபக்சாவை ஆட்சிக்கு கொண்டு வந்தார்களோ இதில் பாயஸ்கரிக்கிற மாதிரி அப்படியான ஒரு சூழலை உருவாக்கி இந்திய ராணுவத்துக்கும் இவர்களுக்குமான சண்டையை உருவாக்கி அதாவது இலங்கை ராணுவம் தான் அவர்கள் மோத வேண்டிய ஒரு சூழலில் இவர்களை பயன்படுத்தி அப்ப அதை சிங்கள மக்களுக்கு அதுக்கு இந்திய ராணுவத்தை வெளியேற்றத்துக்கு இருந்த முக்கியமாக இருந்தவர் திலீபன் என்பதை சொன்னால் அவர்களே சில வைப்பார்கள், சிங்கள இடத்திலும் சில வைப்பார்கள். அதை சரியா
1: விளங்கப்படுத்தினா நீங்க சொன்னதுதான் ஜெயவர்தனன் சொன்னார். அதாவது வந்து யுத்த காலத்துல சிங்கள வீரர்கள் சாகிறதுக்கு பதிலாக இங்கு வந்து இந்திய வீரர்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் சொல்லி ஜெயவர்தன சொன்னார். ஜெயவர்தனனுடைய தந்திரம் தான் அந்த அந்த அந்த மோதலுக்கும் காரணம்.
0: ஜெயவர்தனாவுடைய தந்திரம் அல்ல, எங்கடி ஆட்களும் அவ மறைமுகமா இணைந்து பிள்ளையான முறையில வழிகாட்டினதும் ஒரு காரணம். அன்றிலிருந்து இன்று வரை அதுதான் தொடர்கிறது.
1: பல வரலாற்று தவறுகள் நடந்திருக்கின்றன. இப்போது அதை பற்றி வந்து முகாய்வு செய்து என்ன பல நண்பர்களையும் இருக்கிறது. இன்றைக்கு உதாரணமாக ரஜினிகாந்தினுடைய படுகொலை, அதை செய்ததாலே என்ன கண்டம் இருந்ததையும் இல்லை இழந்து விட்டோம். நீங்க சொன்ன மாதிரி பாலசிங்கம் சொல்றது போல அவர் எத்தனையோ அவருக்கு எங்கண்ட சிக்கலை அவருக்கு புலங்கப்படுத்தின அவர் பதிவிறங்கி அது எல்லாம் நான் காலப்போக்கில் செய்ய வேண்டியது.
0: ராஜீவ்காந்தி அவர்கள் விளங்கப்படுத்தின, அதாவது வந்து நாங்கள் அங்க உள்ளுக்கு போறதுக்குள்ள சிங்களவர்களும் எதிர்க்காத மாதிரியான ஒரு சூழ்நிலையில போய் என்னுடைய நோக்கம் உங்களுக்கான தமிழர்களை பாதுகாக்கிறதான், அவர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொடுக்கறதுக்கு படிப்படியாக அடுத்தடுத்த கட்டங்களுக்கு செல்வோம். அவரே சொல்றாரு ஒரு கட்டத்துல இவர்களோடு இரவு உரையாடி கொண்டிருக்கிறது, அடுத்த நாள் போய் போக போறாரு, ஆனா இரவிரவாக உரையாடி கொண்டிருக்கிற போது தேசிய தலைவருக்கு நான் ஏ ஜெயவர்தனாவையும் நம்ப இல்லை என்றுதான் அவர் சொல்றார். வந்து இவர்கள் சொன்ன கருத்தை அவரை ஏற்றுக்கொள்றார்.
1: அவர் வந்து பிரதமராக வந்தது ஒரு தற்செயலா நடந்த ஒரு விபத்து. ஆனால் அவருக்கு போகத்தான் புரியுது.
0: அவர் வந்து என்ன மாதிரி இருந்தாலும் அவருக்கு அங்க கீழே உள்ள அதிகாரி மாதிரி இருக்கிறார்கள் தானே, அவர்கள் வந்து திரித்து பொய்களை கூறி அவருடைய மனதை மாற்றுவார்கள். அவர்களுக்கான இலங்கை அரசாங்கம் அவர்களை அதுக்கேற்ற மாதிரி நல்லா கவனிப்பார்கள். அப்ப கவனித்தால் அந்த இந்திய அதிகாரிகள் வந்து உங்களுக்கு தெரியும் தானே, இந்தியா என்றாலே லஞ்சத்துக்கு பேர் போன நாடு. அப்ப அவர்கள் வந்து அரசியல் அனுபவம் அதை பின்னர் இங்கே இருந்து பிரான்ஸ்ல இருந்து ஒருத்தர் போயிருந்து சந்திச்ச போது அதை ஒத்துக்கொண்டார் ராஜீவ்காந்தி. தனக்கு அந்த நேரம் அனுபவம் இல்லை, ஆனால் எம்ஜிஆர் அவர்கள் கேட்டபடியால தான், அதாவது இப்படி இளம் தலைமுறை எல்லாம் இறந்து கொண்டிருக்குது, நீங்க ஏதாவது செய்து அந்த நாட்டை பிரிப்பீர்களானால் காலம் பூராக தமிழர்கள் யாருமே மறக்க மாட்டார்கள், உங்களை தாயாரையும் நினைவு கூறுவார்கள் என்று சொன்னி. அப்ப அவர் தனக்கு அரசியல் அனுபவம் இல்லாத்தாலே ஓமண்டுட்டேன், அதற்கு பிறகு இங்க வந்து உரையாடிய போதுதான் அப்படி செய்தால் சீனா என்ன செய்யும், பாகிஸ்தான் என்ன செய்யும், உலக நாடுகள் என்ன செய்யும் என்றதை தெரிவித்தபடியால தான் அப்ப ஏதாவது ஒரு சமாதானமான முறையில போய் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவோம் என்ற தீர்மானத்துக்கு தான் வந்ததாக அவர் குறிப்பிட்டிருந்தார்.
1: இப்ப வந்து குழந்தை பிள்ளை விட மோசமாக கஜேந்திரன் பேசுகிறார். இது வந்து கூட்டு ஜாதி என்றார் யாருக்கும் யாருக்கும், தமிழர் கட்சிக்கும். தமிழர் கட்சி தான் தமிழர்களுடைய
0: இப்ப வந்து அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்க்கிறதா, அல்லது இத தமிழர்களுடைய பக்கத்துல குற்றத்தை சாட்டி போட்டு என்ன பிரச்சனை என்று சொன்னா, இப்படி தமிழரசு கட்சி பின்னணியில இருக்கின்றதை சொன்னாத்தான் அடுத்த அவர்களுடைய நோக்கம் அடுத்த தேர்தலை தவிர திலீபனுடைய இப்படி நடந்துட்டது என்ற கவலையில சொன்ன விடயமாக பார்க்கலாமா?
1: அப்படி பார்க்க முடியாது. அவர்கள் இது வந்து அந்த அதனுடைய அரசியலும் எங்க நடக்குது? ஜப்பான குடாநாட்டுக்குள்ள இந்த அரசியல் நடக்குது. வேற யாரு ஜப்பான குடாநாட்டுக்கு வெளியில இங்க வவுனியா சரி, கிளிநொச்சி சரி, அல்லது இங்க திருவண்ணாமலை, மட்டக்களப்பு, அம்பாறை, இது எல்லாம் போன தேர்தல் எல்லாம் வந்து ஒரு தசம் இரண்டு விழுக்காடு, அல்லது இரண்டு தசம் இரண்டு விழுக்காடு, இந்த இப்படியேத்தான் அவருடைய வாக்குகளும். அவர்களுடைய அரசியல் வந்து அது ஜிஜிபுரம் காலத்திலயும் அப்படித்தான். அப்ப அகில இங்க காங்கிரஸுக்கு அதை சொல்றது, இந்த இங்கே ஒரு ஜப்பானத்துல மாத்தன் அது முடக்கப்பட்ட ஒரு கட்சி என்று சொல்லி கொண்டு வந்தாங்க. அதுதான் இப்போ நடக்குது.
0: என்னுடைய கேள்வி என்னவென்று சொன்னா, திலீபனுடைய சிலை அகற்றல் தொடர்பாக உண்மையிலேயே சிவஞானம் அவர்களுக்கு தொடர்பு இருந்ததா? நிரந்தரமா முயற்சிகளை ஒருதரம் மேற்கொள்ள இவ்வளவு காலம், அதாவது இவன் இவ்வளவு இறந்து இவ்வளவு காலம் ஆகிட்டது, ஏன் தற்காலிகமா வைக்கிறது, வேந்து தூக்கி கொண்டு போறது, இது என்றது மற்ற அவர்கள் கேட்பதை விட அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு நிரந்தரமா வைக்கிறதுக்கு ஏதாவது வேலை திட்டத்தை செய்திருக்கலாம் தானே? சிவகுமாருக்கெல்லாம் வைக்கத்தானே வைக்கப்பட்டுத்தானே இருக்கு, உடைச்சாலும் திருப்பி திருப்பி அதுல கட்டி கொண்டுதானே இருக்கிறார்கள்.
1: விழா எடுப்போம் திடீபெரும் அப்படித்தான், அவருக்கு நாங்கள்தான் விழா எடுப்போம், நீங்கள் எதுவும் குற்றப்படாது. இது இது இது என்ன எந்த விதமான வேலை அது இந்த நேரத்துல தமிழ் மக்கள் வந்து அரசியல் ரீதியாக மிகவும் நொந்த நொடிந்த நிலையில இருக்கிறார்கள். இந்த ஆட்சியில கூட ஏதாவது மாற்றம் பெற வேண்டால் மாற்றம் பெற இல்லை. இராணுவத்துடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்த காணிகள் வந்து சில நூறு வீக்கிற கூட மற்ற காணிகள் இன்னும் விடுவிக்கப்படவில்லை. மக்களுடைய காணி மக்களுக்கு வந்து சொல்லி அமைச்சர் தந்திரன் சொன்னார் அது நடைமுறைப்படுத்ததில்லை. இது இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் போராடணும்.
0: இன்னொரு சிக்கலும் இருக்கு என்னன்னு சொன்னா, இந்த அரசாங்கம் அப்படி ஏதாவது செய்ய முற்படுகிறார்கள் என்றால் இனவாதிகள் காத்து கொண்டிருக்கிறார்கள்.
1: இந்த அரசாங்கம் வந்து துணிச்சலாக செய்யக்கூடிய அரசாங்கம், அதுக்கான ஆதரவு
0: தளம் முந்தைய புத்தபிக்குமாரை பற்றி ஜனாதிபதி யாழ்ப்பாணத்தில் வைக்க பேசியதன் பின்னர் எவ்வளவு சிரமங்களை அவர் எதிர்கொண்டார்.
1: ஆனால் அனுராவுக்கு தனிப்பட்ட முறையில் கட்சிக்கு ஆதரவு இருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் அனுராவுக்கு தனிப்பட்ட முறையில மக்களுடைய ஆதரவு இருக்கிறது. என்றால் அது நேர்மையான ஒரு அரசியல்வாதி, ஒரு யோக்கியமான ஒரு அரசியல்வாதி என்ற பெயரே அதை எடுத்திருக்கிறேன். அதுல அதுல அதுல மறுப்பது இல்லை தான். அவர் வந்து சாதாரணமாக இங்கே ஒரு இடத்துல தான் அறிவிக்கிறார். ஜனாதிபதி மாளிகையில போய் குடியேற இல்லை, மற்றது சம்பளம் எடுக்க இல்லை. சாதாரண ஆத்மா தான் இன்றைக்கு மக்கள் அவர் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கால் தான் இந்த ஜேடிபியோ அல்லது தமிழ் தேசிய மன்னிக்கும் தேசிய மக்கள் சக்தியோ ஆட்சிக்கு வந்தது. அதுல ரெண்டாவது கருத்து இல்லை. அதுபடியால் நாங்கள் வந்து தற்காலிகமாக ஒரு கடைசி நிமிஷத்துல தற்காலிகமாக திருஷ்டில வைக்கணும்னு சொல்லி கேட்டு அதுக்கு அனுமதி போட்ட அது அந்த அந்த தற்காலிக இது வந்து 26ஆம் தேதி கூட முடியுது. அப்ப பொலிசார் வந்து அதுக்கு வந்து ஊழல். அப்ப இதுக்கு இதுக்கும் தமிழர் கட்சிக்கும் என்ன தொடர்பு?
0: தமிழரசு கட்சி ஏதாவது பதில் சொல்லி இருக்கா இதுவரையில?
1: இல்ல, என்ன சொல்ல இல்ல, என்ன சொல்ல இல்ல.
0: அப்படியே சொல்லி இவர்களுக்கு ஏன் சொல்ல வேணும் அப்படியே விட போறாரு? இப்ப மக்களுக்கு அதை சொல்லத்தானே வேணும்.
1: என்ன தெரியாது, அதிகமா உடனே என்ன நடந்தது எல்லாத்தையும்
0: நீங்க அங்க தொடர்பு இல்லை இல்லையா?
1: ஒருவரையும் பிடிக்க முடியல. முன்னாள் மாநகர உறுப்பினர் ரெண்டு சுகிருதன், ஒருவர் சோமசுந்தரம் சுகிருதன், மற்றவர் என்ன சுகிருதன், மற்றது வீரோட தொடர்பு நான் எடுக்க முடியல. நேர கோளாறு இருந்தது. நீங்க சொன்னது போலதான் அது தெரியல எனக்கு. யோசனை வந்தது என்ன என்ன இருந்தாலும் தியாக சிறீவனுடைய நினைவேந்தலை எல்லாரும் கொண்டாடணும். மாவீரர்களாக எல்லாரும் கொண்டாடணும். ஏன்னா அவர்களுக்கு அவர்கள் வந்து தேசிய சொத்து. ஒரு கட்சிக்கோ அல்லது அமைப்புக்கோ அதெல்லாம் இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு அவர்கள் வந்து மறைந்து அவர்கள்
0: ஏன் அதை முன்கூட்டியே சிலை அமைப்பு தொடர்பாக அவர் சொன்ன மாதிரி ஏன் அவர்கள் முன்கூட்டியே அதுக்கான அனுமதிய பெற?
1: அது எனக்கு கடைசி நிமிடத்துல கடைசி நேரத்துல எனக்கு தண்டை கைக்கிறது வருதான்.
0: அவர்களுக்கு என்ன தேவையா இருந்தா இத சிலைய கொண்டு போனா அதை வச்சு பிரச்சாரம் செய்யலாம். மக்கள் அப்படி சிந்திப்பார்களா?
1: நான் அப்படி சிந்திப்பார்கள். தமிழ் மக்கள் சக்தியும் தமிழர் கட்சியும் சேர்ந்து செய்த சதி இது எல்லாம் அவருடைய வாயில இருந்து வர்றது வந்து போதும் சதி. இது சதி திட்டம், இது அரசாங்கத்தினுடைய சதி திட்டம், தமிழர் கட்சியினுடைய சதி திட்டம். இதுதான்
0: ஒரு பழமொழி சொல்வார்கள் அல்ல, கள்ளனுக்கு தான் கள்ளன் இது தெரியும்.
1: அந்த கட்சியில உள்ள வேறு ஆட்கள் இப்படி கிடைக்கிறது, இவர் மாத்திரம் தான் இப்படி கிடைக்கிறது. அந்த
0: கட்சியில தலைவர் உதாரணத்துக்கு எடுங்கள், அந்த பவனியா வெடுக்குனாரி மலையில அந்த நேற்று சனிக்கிழமை வந்து காவல்துறையினர் அங்கே புத்த பிக்குமார் தலைமையில் பௌர்ணமி தின வழிபாடு நடைபெற போகுது என்று சொல்லி தமிழர்களை வரப்படாதென்று சொல்லி இருந்தார்கள். அப்படி சொல்லுகிற போது கயந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் போன்றவர்கள் மக்களோடு போய்த்தான் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். ஆனால் சுமந்திரன் அவர்கள் நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றம் காவல்துறைக்கு கடுமையான இந்த கண்டனத்தை தெரிவித்தது. இங்கே வாங்க, அங்கே குழப்பம் ஏற்படும் என்று எப்படி நீங்கள் சுமந்திரனுடைய வாதத்தை வைத்து நீதிபதியை அவர்களிடம் கேட்டார், எப்படி குழப்பம் ஏற்படும் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? குழப்பம் ஏற்படுகின்ற வரையில வந்து அனுமதியை கொடுங்க, குழப்பம் ஏற்பட்டா பிறகு அதுக்கான தடுக்கிறதுக்கான நடவடிக்கைகளை எடுங்க என்று சொல்லி ரெண்டு பகுதியினரும் போய் ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நடைபெற்று தானே இருக்கு. ஏற்கனவே நீதிமன்றத்தின் தீர்ப்பு இருக்கு, அங்க யாரையும் தடுக்கப்படாதண்டு
1: நீதிமன்றத்தை போறதெல்லாம் சுதந்திரம் தானே போறேன். இவியல் வந்து ஏதாவது ஒரு விஷயத்துல நீதிமன்றத்துக்கு போயிருக்கணும், அது எல்லையும் சட்டத்தில் இருக்கணும் தானே. சுவாஸ் சட்டத்தில் மற்ற மற்ற ஜிஜி ஜெயந்திரகுமார் பொன்னமுறை சட்டத்தில் அதில் யாராவது உட்டு பழக்காவது வச்சிருக்கிறார்களா? உட்டு பழக்கு வேற கணக்கம் என்ன உட்டு பழக்கு? இந்த திருவண்ணாமலையில தண்ணி அந்த ஆறு குணவு அந்த சுடு தண்ணி குணவு அந்த விஷயத்திலையும் இன்னைக்கு வழக்கு வச்சு இந்த எதிர்த்து உலகம் கொடுத்திருக்கணும் தொழில் திணைக்களம். நாங்கள் இதுல எந்த விதமான கட்டிடங்களையும் கட்ட மாற்றம் சொல்லி எதிர்த்து உலகம் கொடுத்திருக்கணும். அப்ப இது எல்லாம் இவியல் செய்கிறது சும்மா எந்த நேரமும் நட்டவரை பிடிச்சி போய் தமிழக கட்சிக்காரர்கள் அது இது என்று சொல்லி வாக்கி வந்த மாதிரி திட்டுறது இதெல்லாம் சின்னத்தனமான அரசியல், சிறுபுள்ளத்தனமான அரசியல். இதே யாராவது கைந்து சொல்ல போனோம் அவரே என்ன என்ன போன 2015 ரெண்டு பேர் வந்தையும் 2020 ரெண்டு பேர் வந்தையும் பார்த்தா ஒரு ஆட்டம் வந்திருக்கிறேன். ஏன் என்றதை அவரை யோசிச்சு பார்க்கணும். ஏன் மக்கள் தங்களுடைய ஆதரந்த கட்சிக்கு இல்லை என்றதை அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். அது யோசிக்கணும் இல்லை. ஆக இந்த குடநாட்டுகளில் குண்டுச்செடிகளை குதிரை ஊட்டின மாதிரி அங்கதான் தங்களுடைய அரசியலை செய்து கொண்டிருக்கிறார்கள். என்ன என்ன மாதிரி செய்திகள் வாசிச்சிருப்பீங்க? இவர்கள் தியாகி ஜீவனுடைய படத்தை கொண்டு ஒரு வண்டியில போன இடத்துல சிங்களை மறைச்சு அந்த வண்டி அடிச்சு உடைச்சு எல்லாம் செய்திருக்கிறார். ஏன் உங்களுக்கு இந்த இது இது ஏன் அவங்க அவங்கள்ட்ட பிரதேசத்துக்குனாலே நான் வந்து கோபம் இருந்தானே
0: இல்லை அவர்களோட உரையாடி விளங்கப்படுத்தினால் இவர் வந்து நீங்கள் இன்றைக்கு இந்த நாட்டை வந்து மீட்டு தந்தது இவர்கள் தான் என்றதை விளங்கப்படுத்தவில்லை. அவனும் இந்திய ராணுவம் இந்த நாட்டை விட்டு போக மாட்டேன் என்று வந்ததை வந்து நீங்கள் ஒன்றுமே செய்யாத நேரத்தில் இவர்கள் தான் தங்களுடைய உயிரை அர்ப்பணிப்பு செய்து இந்திய ராணுவத்தை வெளியேற்றினதால தான் இன்றைக்கு நீங்கள் சிறுவன் சொல்லக்கூடியதாக இருக்கின்ற ஸ்ரீலங்கா என்று சொல்லக்கூடியதாக இருக்கின்ற அவர்களுக்கு விளங்கப்படுத்தவில்லை. அவனும்
1: சிங்களவன் என்றால் கெட்டவன், சிங்களவன் என்றால் தமிழர்களுடைய திருவதி, அந்த மெனப்போக்கு அந்த மென எண்ணங்களுக்கு இருக்குது. ஒற்றி விதமான நடவடிக்கையும் இல்லை. இப்ப இல்லை, கொஞ்சம் காலத்துக்கு முன்னே சுமந்திரன் வந்து தென்னிலங்கையில பல கூட்டங்கள்ல சமஸ்டி என்ன ஒட்டியாட்சி என்ன அதை பற்றி எல்லாம் விளக்குனவர் கூட்டங்கள். அதால பலன் கிடைச்சதோ இல்லையோ அதை செய்த இந்த இந்த பயங்கரவாத சட்டத்துக்கு எதிராக கூட ஜேடிபியோட சேர்ந்துதான் அந்த அதுக்கான கையெழுத்து தென்னிலங்கையிலும் பெற்றுக் கொள்ளப்பட்டது. இவளுக்கு கொஞ்சமாவது ராஜதந்திரம் தெரியுதில்லை, பழைய வரலாறு தெரியுது.
0: அவர்களுக்கு தெரியாதண்டு இல்லை, அவர்கள் ரெண்டு முகத்தோட வேலை செய்யறபடியால வந்து இப்படியானவர்களை வந்து தமிழர்கள்ட்ட இருந்து அகற்றுறதுதான் அவர்களுடைய வேலை திட்டமாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப நீலன் திருச்செல்வத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அவர் சந்திரிகாவோட கொண்டு வந்திருந்தது வந்து உண்மையான ஒரு சமஸ்டிக்கான உண்மையான சமஸ்டி பேச்சுவார்த்தை நேரத்தில் பாலசிங்கம் ஐயா அவர்கள் என்ன சொன்னார், நிதம் திருச்செல்வத்தின் இதையே நாங்கள் அடிப்படையாக கொண்டுவோம் என்று சொல்லி. அது
1: மட்டுமில்லை,
0: தீர்வு சுயாட்சியை வலியுறுத்துகிற தீர்வாக இருந்தது.
1: அதே பாலசிங்கம் அவர்கள் என்ன அப்ப உள்ள தமிழ் பேசி கூட சொன்ன விஷயம் என்ன, நீங்கள் இதை ஆதரிக்கப்படாது, எதிர்த்து வாக்களிக்கணும் சொல்லி.
0: வாக்களிக்காமல் கிடைச்சிருக்கும், எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்களை எல்லாத்தையும் விட்டதால எங்களுக்கு பிரச்சனை இல்லை, அடுத்த சந்ததி எல்லாம் நடுரோட்டுக்கு கொண்டு வந்து விடுகிறோம்.
1: நாங்கள் சொல்றதுதான், நீங்கள் பாராளுமன்றத்தில் சொல்ல வேணும். என்ன மக்களை தேர்ந்தெடுத்து, மக்களை தேர்ந்தெடுத்த பிறகு தங்களுக்கு ஏற்ற மாதிரி தங்களுக்கு விருப்பமானதோ தங்களுக்கு எது தேவையோ எது தமிழ் மக்களுக்கு நன்மையோ அதை எல்லாம் அவர் பேசுவார்கள். அப்படி இல்லாம நாங்க சொன்னாதான் நீ பேச பண்ண முடியும், என்ன என்ன விதமான அதிகாரம், அது வந்து அட்டையிலேருந்து அங்க போன ஒருவர் அப்படி பேசுறோம்னு, அது பெரிய சர்வாதிகாரம் என்ன.
0: இப்ப தமிழர்களுக்கு வந்து அரசியல் செய்யறதை விட்டுட்டு சிங்களவர்களுக்கு போய் விளங்கப்படுத்தினா அவர்களையும் எங்களுக்கு ஆண்டி குரல் கொடுப்பார்கள்.
1: என்ன எங்களுக்கு ஒரு அடிப்படைகளை விளங்க வேண்டும். இன்றைக்கெல்ல எப்போது நாட்டிலே வந்து தமிழருக்கான சுயாட்சி அரசு உருவாக்க வேணும்னு சொன்னால் அது வந்து சிங்களக்கூடிய சம்மதத்தோடு தான் நடக்கும், நடக்க வேணும்.
0: இலங்கையில வந்து என்ன இதா இருந்தாலும் அவர்களுடைய சம்மதம் இல்லாமல் ஒன்றுமே செய்ய இயலாது,
1: ஒன்றுமே நடக்காது, ஒன்றுமே நடக்காது.
0: அப்ப அதுக்கு அவர்களோடு நெருங்கி பழகித்தான் அடுத்த கட்டத்துக்கு போகலாம். நெருங்கி பழகிறதுன்றதாம் என்ன, அவை சொல்றத நாங்கள் செய்யறது இல்லை, நாங்கள் சொல்றதை அவையை செய்ய வைக்க வேணும். இப்ப நீங்க யாரோட அமெரிக்காவுக்கு வேலை செய்யலாம், கனடாவுக்கு வேலை செய்யலாம், பிரான்சுக்கு வேலை செய்யலாம், அந்த அதிகாரி வந்து சொல்றதை நீங்கள் செய்யக்கூடாது, நீங்கள் தான் அவரை நான் சொல்றதை செய்ய என்று சொல்லி செவிக்க வேணும். ஒரு கட்டத்துல வந்தவர் வந்து நேரடியாக அப்போது சாக்கோசி தான் பிரான்சினுடைய ஜனாதிபதியா இருந்தவர், அவரை சந்திக்கிறது தான் இதுல இருந்தது. ஆனா அந்த அதிகாரிகளுக்கு அதை விளங்கப்படுத்தி சொல்லி அப்படி என்ன நான் விட்டுட்டு போறேன் அதை சொல்லி சொன்னபடியால கடைசியா அவர் சந்திக்க இல்லாமல் போய் ஒரு நண்பரை பிடிச்சு லியோன்ல சும்மா ஒரு உணவு விடுதியிலான்னு சந்திச்சுட்டு போனவர். அப்ப நீங்க சொல்றதே அதிகாரி செய்யற மாதிரி நீங்க மாத்தி வச்சிருக்கணும். அதை விட்டுட்டு அதிகாரி சொல்றதை நீங்க செய்ய நீங்க இலங்கையோடும் எல்லாரோடும் தொடர்பு வையுங்க, ஆனா நீங்க சொல்றதை அவை செய்யற மாதிரியான மனநிலையை ஏற்படுத்துங்க. அதை விட்டுட்டு அவை சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி தாளம் போடுற வேலைக்கு போகாதீங்க. அதுதான் நடக்குது அந்த அந்த காலத்துல இருந்து. இப்ப இன்றைக்கு இவ்வளவு பரம்பருந்தினை அமைப்ப குப்பை கூட்டி அள்ளின மாதிரி கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டு ஒன்றுமே இல்லாம செய்யறாண்டா, அதுக்கு காரணம் என்ன, எதிரியின்ற பலமா இல்லையே, எங்கடையா கண்ட துணை இல்லாமல் விடுதலை புலிகளை வீழ்த்தி இருக்கலாமா. அவரே கொலை செய்து போட்டு பேந்தேன் அவற்றை சமஸ்டியில இருந்து பேசுவோம் என்று சொல்ல வேணும்.
1: அவரை போல ஒரு ஒரு ஒரு இன்டலெக்சுவல், அதாவது புத்திசாலியே கிடைக்கிறது பெரிய காரியம் என்ன. அவர் வந்து ஆளுக நாட்டுக்கு அவர் அதுதான் இந்த வியாபு வரைஞ்சு கொடுத்தவர்
0: விடுதலை புலிகள் வந்து பொறுப்பா இருந்தவைகளோட நீங்கள் நெருங்கி பழகி இருந்தீங்கன்னா தெரியும், முட்டாளுக்குள்ள பெரும் முட்டாளுகளை தான் நான் பார்த்திருக்கிறேன். உண்மையா தான் பல விஷயங்களை பேச பேசத்தான் நான் அப்படியா அப்படியா ஆண்டு கேட்கிற மனநிலைக்கு வர்றாரு.
1: அகற்றினது நீங்க சொல்றது மாதிரி முற்றோத்தரமான வேலை என்ன,
0: என்ன பிரச்சனை? தங்களை தாங்களே புகழ்ந்து, தங்களை தாங்களே போற்றி பாட்டுகளை எழுதி மக்களிட மனதில் வந்து அப்படியான ஒரு மாயை உருவாக்குறதை ஒழிய அங்க போய் பாத்தீங்கன்னு சொன்னா அதுக்குள்ள உள்ளுக்குள்ளே ஒன்றும் இருக்காது.
1: அதாவது இலங்கை தீவில 68 விழுக்காடு விஷயங்கள், எங்களுடைய விழுக்காடு 10-11. அப்ப அப்படியான ஒரு நிலையில எங்கள்கிட்ட எவ்வளவு வளம் இருந்தாலும் அந்த இலங்கை நாட்டினுடைய இராணுவத்துக்கு உள்ள வளம், அதனுடைய ஆத்தளம், தொழில் வளம் நாங்கள் சொல்லிக் கொடுக்க முடியாது.
0: இல்ல, அதை வந்து இப்ப வெளிநாட்டுல வந்து வாழ்ந்தவர்கள் வந்து சரியான திட்டமிடல் இருந்திருந்தா அவர்களுக்கான உதவிகளை வந்து சரியான முறையில நிப்பாட்டி இருக்கலாம். அந்த இலங்கை பிரச்சனையை கையாளுகிற அதிகாரிகளை வச்சு அதை சரியான முறையில செய்திருக்கலாம். அப்ப அந்த அதிகாரிகள் வந்து எங்களை பார்த்து சிரிப்பார்கள். அதாவது வந்து இங்கே பிரான்ஸ்ல வந்து ஒரு கையேடு ஒன்று வாரது, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன்னு தெரியல, ஒரு கையேடு வாரது, ஒவ்வொரு நாட்டை சேர்ந்தவர்களும் என்னென்ன கிரிமினல் குற்றங்களை பிரான்ஸ்ல செய்கிறார்கள் என்பதற்கான ஒரு கையேடு. அதில் வந்து ஒவ்வொருத்தர் மொரோக்கன் என்ன செய்வார்கள், அல்ஜீரியன் என்ன குற்றச்செயல்கள் செய்கிறார்கள், இந்தியர்கள் என்ன குற்றச்செயல் செய்கிறார்கள், பாகிஸ்தானியர்கள் என்ன குற்றச்செயல் செய்கிறார்கள், அதுக்குள்ள துணை இது இருக்கும் இந்தியாவுக்குள்ள பாண்டிச்சேரியாக்கள் என்ன செய்கிறார்கள், சீக்கியர்கள் என்ன செய்கிறார்கள் என்று அது கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு ஒருக்கா அந்த கையேடு வாரது. ஏதாவது குற்றச்செயல் நடந்தால் அந்த அதிகாரிகள் ஆரா இருக்கலாம் என்பதை தெரிந்து கொள்றதுக்கு அந்த கையேடு உதவி செய்யும். அப்போ அது அந்த அதிகாரி வந்து என்ன சொல்லுவார் என்று சொன்னா, இங்க பிரான்ஸ்ல வந்து தமிழற்ற சனத்தொகை சைவதை விட மிக குறைவு, ஆனா அந்த புத்தகத்துல கிரிமினல் எல்லா வகை கிரிமினல்லும் முதலாவது இடத்துல இருக்கிறது நம்மாக்கள் தான். அப்ப அவர் சொல்லுவார், அப்ப எங்களுக்கு எப்படி செய்யறீங்க, அங்க இலங்கையில என்னென்ன செய்திருப்பீங்க? அப்போ அப்படியான சூழல் எந்த நாடு எங்களுக்காக குரல் கொடுக்க முன்வரும்?
1: இதுவரை எங்களுக்காக குரல் கொடுக்க தேவை இல்லை உட்பட
0: இல்ல, எங்களுக்காக பிரதிநிதிகளா வேலை செய்ததுல கிரிமினல் இல்லாத ஒரு ஆளு எனக்கு காட்டுங்க. அப்ப எப்படி இந்த நாடுகள் எங்களை அங்கீகரிக்கும்?
1: என்ன நடந்த திரும்பி பார்க்கும் பொழுது எங்களுக்கு இந்த ராஜதந்திரம் வந்தது, அது வந்து சூனியம். நாங்கள் சொல்றதான் சரி, நாங்கள் இருக்கிற நடவடிக்கைதான் சரி, அந்த மெனப்பாக இருந்தது ஒழிய தந்திரமாக எதிரியை எப்படி வீழ்த்தலாம், எதிரியை எப்படி வெட்டலாம் என்ற அந்த ராஜதந்திரம் எங்களுக்கு இல்லை, இப்பவும் இல்லை. ராஜதந்திரம் இருக்கும், ஆனால் சம்பந்தர் இல்லை. இந்த அதை கொஞ்சம் போட்டு போகணும், அதாவது சிங்கள மக்களுடைய சம்மதம் இல்லாமல் தமிழர்கள் தங்களுடைய உரிமைகளை வெல்ல முடியாது என்றது அது வந்து தீர்க்கமாக நம்ம நேற்பாட்டோடு இருந்தது. ஆனால் அதை உடனே அவங்க சொல்லி போட்டாங்க, இது துரோகி, தமிழ் துரோகி, தமிழின துரோகி, அது இந்த துரோகி, இந்த துரோகி, அது சரி பல துரோகிகள் இருக்கிறோம். இப்ப கஜேந்திரகுமார் கஜேந்திரன் தூற்றுறது போல உடனே தூற்றத்தோட கும்பிடும். கஜேந்திரன் என்னத்தை தான் செய்தி முடிச்சிருக்கணும், அதித்த கட்சி ஒரு ஒரு பழைய மாவீரர்களுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்கணும், அவரு கிணறு கட்டி கொடுத்து
0: இல்லையே. தமிழ் தேசிய கூட்டமைப்பை உடைக்கிறதுக்கு வந்து திட்டமிட்ட ரீதியில வந்து
1: உள்ளவர்களுடைய பணத்துடன்
0: அந்த நேரத்தில் இறுதி யுத்த நேரத்தில் செல்வராஜா கயந்திரன் இவர்கள் எல்லாம் இங்கதான் இருந்தார்கள், வெளிநாட்டிலான் இருந்தார்கள். யுத்தம் முடிஞ்ச உடனே அவர்களுக்கு நாட்டில் போய் அரசியல் செய்யற ஆசைக்காக இப்ப டக்ளஸ் வளர்ந்து அவட தொடர்பு உண்டு. டக்ளஸ் வளர்ந்த கேசட்டே விடுறேன் என்று சொன்னவர் தன்னை கேட்டவர் தானுங்க வாரன், நீங்க வந்து என்ன உங்களுக்கு எதிராக நான் இல்லை, சம்பந்தனுக்கு எதிராக தான் செயல்பட போறேன் என்று தனக்கு சொன்னபடியால தான் தான் பசலோட கதைச்ச எல்லாம் முந்தி சொல்லி இருந்தது கேட்டிருப்பீங்க நினைக்கிறேன். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது, தன்னிட்ட இவர்கள் தொடர்பு உண்டு கேட்டவர் என்று அவர் பப்ளிக்கா சொல்லி இருந்தவர். பசில் ராஜபக்சா தான் அதை பயன்படுத்தி கொண்டார் என்னென்றா வெளியே தமிழ் தேசிய கூட்டப்பட்டு போக சொல்ல அப்போ இவர் சொன்னார் தான் முடிவெடுக்க இல்லாது கைந்திரமார் பொன்னம்பலம் தானு. அப்போ கைந்திரமார் பொன்னம்பலத்துக்கு பசில் ராஜபக்சா இதை விட்டு வெளியில் போக சொல்ல சி அது மக்கள் கோவிப்பினமாண்டா அப்படி சென்றா நீங்கள் இங்கே இருந்த காலத்திலேயே ஒரு டேக்ஸும் கட்ட இல்லை, அந்த டேக்ஸ் தொடர்பாக உங்களுடைய அம்மா விசாரிக்கிறோமெண்டு. அதோட தான் தாயை காப்பாற்ற போய் இதை என்ன சொன்னது இவர்கள் வந்து சமஷ்டிக்கு எதிர் அதால் தாங்கள் வந்து வெளியில் போனதுண்டு. அதை நம்புறதுக்கான ஆக்களும் அந்த நேரத்தில் இருந்தது
1: தானே.
0: இது எல்லாத்தையும் இங்கே வெளிநாட்டில் வந்து இலங்கை பிரச்சனையை கையாளுபவர்கள் வந்து நன்றாக அவதானித்து வைத்திருக்கிறார்கள். ஆ இப்படி இப்படி எல்லாம் நடக்குது என்றதுக்காண்டு இப்ப கே பி ஆர் அங்கால மாறிட்டார்ன்றது என்னண்டு தேசிய தலைவருக்கு தெரியாமல் போனது. அப்ப அவர் இவங்கடைய செட்டிங்கிலேயே கேட்காத ஆயுதங்களை எல்லாம் கொடுக்க அவர் பெரிய வேலை திட்டம் செய்கிறாரு தானே அவர் நம்பினது. அப்படித்தான் எல்லாரும் நம்பினது. ஆனா இங்க உள்ள உங்களோட நாட்டை சேர்ந்த உளவுத்துறை ஒரு பெண்மணி தான் அதை நன்றாக தெரிஞ்சு வச்சிருந்தார். நான் போய் புட்டம்மான் அவர்களுக்கு சொல்லும் பிறையும் அவைக்கு அதை பற்றி தெரியல. அவர் எனக்கு சொன்ன காரணம் தான் அவற்றை விஷயத்தில் தலையிட்ட தலைவர் கேட்பாராம் உனக்கு அந்த வேலை தந்த நானும் உண்டதால தான் பார்க்காமல் இருந்துட்டேன். பிறகு அவரை வந்து இந்த விசாரணை கண்டு கூப்பிடாமல் ஒரு பாராட்டு தாரம் வாண்டு சொல்லியல்லோ கூப்பிட வேணும். விசாரணைக்கு வாரம்ண்டா அவர் போறாரா? ஆ இப்போ கடைசியாக என்ன நடந்தது? அவ்வளோ பெற்ற தியாகங்கள் இவ்வளோ இது எல்லாமே ஒன்றுமே இல்லாமல் போச்சுது. இப்போ அவர் வந்து இன்றைக்கும் பெரிய ஹீரோவாகத்தான் இருக்கிறார். யாராவது அவர் எப்படி சிறைச்சாலைக்கு போகாமல் வச்சிருக்கிறாருன்றா என்ன காரணம்? ஆ அப்படி யாராவது சிந்திக்கிறார்களா? இன்றைக்கும் அவர்கிட்ட கட்டுப்பாட்டு கூட தான் முந்தி இருந்தவர்களைத்தான் அவர் இப்பவும் பயன்படுத்தி கொள்கிறார். அப்போ உங்களுக்கு எந்த காலத்திலும் கிடைக்க போகிறதில்லையே, அடுத்த சந்ததி நடு ரோட்டுக்குத்தான் வருமே ஒழிய கடைசி மட்டும் ஒன்றுமே தமிழர்களுக்கு கிடைக்க போறதில்லை.
1: ஒரு முன்னாள் போராளிய 2009 போர் முடிஞ்ச உடனே பயங்கரவாத ஜனதுகளை அதை பிடிச்சு விட்டாங்க. இன்று வரை அவர் அங்கே சிறைச்சாவல் தான் இருக்கிறேன். பயனுள்ள வருஷமா சிறைச்சாவல் தான் இருக்கிறேன். அவற்ற வழக்குகளை 60 சிங்கள சட்டத்தில் தான் பேசினது. இப்பத்தான் எனக்கு தெரியும் என்ன அழகி சுமந்தவனே இந்த வழக்கை பேச வைக்க முடியும் என்று தான் கேட்டு நான் அவரோட பேசி அவர் சொல்லி இப்பதான் அந்த வழக்கை வந்து சுமந்தன் கையெழுத்துக்கிறேன். இப்படி எத்தனையோ இது நடந்திருக்கு. உங்களுக்கு நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க, உங்களுக்கு நினைவு இருக்கும் நினைக்கிறது. 40 பேரே ஒரே அதிகார பெறுவதற்கு அட்டர்னி ஜெனரல் டிபார்ட்மெண்ட்
0: குற்றத்தை ஒப்புக்கொண்டான் இதுக்கு போயிட்டு அப்படியே வெளியில போகலாம். அதை இங்கே இருந்து சொல்லி இருக்கிறார்கள் என்னடா சுமந்திரனுக்கு பேர் வரப்போது என்றபடியாலே ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க உங்களோட குடும்பத்தை எல்லாம் நாங்கள் கூப்பிடுறோம், நீ கோர்ட்ல சொல்லு சுமந்திரன் தான் இப்படி ஒத்துக்கொள்ள சொன்ன நான் குற்றம் செய்யல ஆனா அவர் தான் ஒத்துக்கொண்டுட்டு இதோட வெளியில போகலாம் என்று சொன்னவர் ரெண்டு கோட்ல சொன்னபடியாலான் அந்த திட்டத்தையே நிப்பாட்டினவர்
1: என்ன பேசுறது என்ன செய்யறது தனக்கு தெரியாம போயிட்டு
0: அப்படியே அவரை அவற்ற குடும்பத்தையே அப்படியே கைவிட்டு அவரை கைவிட்ட நிலைமைதான். அப்ப அவர்கள் அந்த ரெண்டு முகத்தோட வேலை செய்யறபடியாலதான் இந்த மற்றது அவர்கள் தேசிய தலைவர் படத்தையும் கொடியையும் வச்சிருக்கிறபடியாலே அவர்களைத்தான் உணர்வாளர்கள் என்று கருதுகிறார்கள். இப்பவும் அவர்களுடைய கையில தான் இருக்கு. உங்களுக்கு கணக்கு விஷயம்
1: சொத்துகள் அவர்களுடைய
0: கையில தான் இப்போ ஊடகங்களும் அவையின் கையில தான் இருக்கு. இந்த எல்லாம்
1: ஊடகங்கள் வந்து அறிய இந்த பிரியில இல்லை.
0: தொடர்ந்து அதை வச்சுக்கொண்டுதான் இருக்கிறார்.
1: ஆனால் அவர்களை கட்டுப்பாடுல இருக்கிறேன் சொல்ல முடியாது. அதாவது இந்த சோசியல் மீடியா சமூக ஊடகம் வந்த இருந்த இந்த இதுல இருந்த பிடி ஊடக இந்த பிடி வந்து கலந்து போச்சு. இப்ப இங்க எங்களுக்கு ஒரு காலத்துல கனடா வந்து 12-15 பேப்பர் வந்தது கிழமைக்கு அப்படி இருந்தது. இப்ப வந்து 10-2 பேப்பர் தான் வருது.
0: திலீபன் அவர்களுக்கு நிரந்தரமான ஒரு இடத்தை நல்லூர்ல வந்து அமைக்கிறார். அவர் எங்கே உண்ணாவிரதம் இருந்து தனது உயிரை தியாகம் செய்தாரோ அதிலே அவர் நினைவு கூறுறதுக்கான ஒரு சிலையை அமைக்கிறதா இருந்தா என்ன செய்ய வேணும்?
1: அது
0: என்ன செய்ய வேணும்? அதான் அது எல்லாரும் சேர்ந்தல்ல செய்ய வேணும்.
1: அதுக்கு அதுக்கு இவியல் இவியல் வந்து ஆதரவு காணும். யாழ்ப்பாணமான சுவை அந்த எல்லைக்குள்ள எங்கேயாவது கட்ட, அதே வேறு அதுக்கு எல்லைக்கு அப்பாலே எங்கேயாவது கட்டலாம் நிரந்தரமா.
0: இல்லையா, அது நல்லூர்லயே வந்து அந்த ஆலயம் நிர்வாகம் மூமெண்ட் சொல்லி சொன்னார். உண்ணாவிரதம் இருந்த இடத்திலேயே செய்யறதானே அது நல்லது. இப்ப தமிழ் கடவுள் மேற யார்? தமிழ் கடவுள் மேற எல்லாம் சண்டைகள்ல போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் தானே கடவுளாக வணங்குறோம். சிவருமான்ல இருந்து முருகன்ல இருந்து எல்லாம் எல்லாம் சண்டைகள்ல வெற்றி பெற்றவர்களை தான் வணங்குறோம்.
1: கையில என்ன இருக்குங்களா? வேல், கையில சூழாயுதம், இப்படி ஒவ்வொரு என்ற கையில வாள், ஒவ்வொரு கடவுளும் இந்த கையில எல்லாம் ஆயுதங்கள்
0: தான். நேர்களை சொன்னா நேரலம் இணைய விரும்பியவர்கள் இணையலாம் என்று சொல்லி இருந்தனான். இணைந்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம். இப்ப இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக சுமந்திரன் வச்ச பொது வழக்கு எல்லாரையும் இணைச்சு வச்சபடியால உடனடியாகவே அந்த காணியை விடுவிக்க சொல்லி சொல்லி இருந்தார்கள். ஆனா அது ஒவ்வொரு உங்கள்கிட்ட காணி உறுதி இருக்கண்டா தனி நபர்கள் எல்லாம் வழக்கு வைக்க வேணும். தனிநபர் வைக்கிறார்கள் இல்லையே, அப்ப அவர்கள் தனிநபர் வைக்கிறாண்டா அவருக்கு செலவு இருக்கு, மற்ற அவர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. இப்ப கூட்டத்தோட கோவிந்தாண்டா சத்தம் போடாமல் இருந்துடலாம், தங்களுக்கு தெரியாண்டு சொல்லலாம் கேட்டா. இதண்டா தங்களுக்கு சிக்கல் வரமண்ட நிலைமையும் அப்படியான சிந்திக்கிறவர்களும் இருக்கிறார்கள். ஒரு தரம் கதைப்பாரு இல்ல, இப்ப பெருசா அதை பற்றி கதைக்கிறது இல்லையே. இப்ப காணி உறுதி இருக்கண்டா ஒவ்வொரு தனிப்பட்ட ஆக்கள் நேரடியா போனா நீதிமன்றம் என்ன சொல்றேன் அந்த தீர்ப்பை வச்சு பொதுநலவாய நாடுகள் அதுகளுக்கு எல்லாம் அறிவிக்கைக்குள்ள வந்து இவர்களுக்கான உதவிகள் இல்லாமல் போயிடும்.
1: இப்ப வந்து இந்த ஆண்டு இறுதியில ஐரோப்பிய யூனியன் வந்து இலங்கைக்கு ஒரு சலுகை கொடுக்குது, ஜிபிஎஸ் தெளிவிலக்கன்னு சொல்லி
0: ஐரோப்பிய
1: இல்ல அந்த அரசாங்கத்துக்கு ஒரு தலைவடியை கொடுக்குவாங்க.
0: அது வெளிநாட்டில் உள்ளவர்கள் தான் அதுக்கு எதிராக வந்து ஐரோப்பிய ஒன்றியத்தில் நீதிமன்றம் இருக்கு, அதில் எப்படி நீங்க இப்படி செய்வீங்கள் என்று சொல்லி அதுக்காக எத்தனை பேர் முன் வருவார்கள். தலைவற்ற படம் புத்தகம் வெளியிடுறதுண்டா அதுல வருமானம் வரும், விழுந்தடிச்சு எல்லாரும் செய்வார்கள் புகழ்ந்து, ஒருதரை ஒருதர் புகழ்ந்து அதை வித்து காசு உழைக்கிற வேலையண்டா சும்மா அந்த மாதிரி பறந்து செய்வார்கள். ஒன்றியம் வந்து முதல் கேட்க வேணும் ஐரோப்பிய ஒன்றியத்திட்ட இப்படியான ஒரு சூழல் எப்படி நீங்க இதுக்கான அனுமதி கொடுப்பீங்க, கொடுக்க இல்லையென்று சொன்னா அதுக்கான சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு இப்ப நான் அங்கேண்டா தான் விளைச்சேன். இங்க உடனடியாக தீர்ப்பு சொல்வார்கள். இப்ப விடுதலை புலிகளை தடை செய்யற விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொரு வருஷமும் அதிகாரி மேல அந்த வழக்கு மீளாய்வு செய்யற போது வந்து ஆதாரங்களை கொடுப்பார்கள். இவர்கள் தொடர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறார்கள் இதன்று சொன்ன ஆதாரங்களை கொடுப்பார்கள். அது அந்த அதிகாரியே அதுல வெல்றதுக்காண்டி அவரே இவையை செட் பண்ணி விடுவார். அப்ப உங்களுக்கு வெளியில இருக்கிறார்களுக்கு உங்களுக்கு என்ன நடக்குதுன்றது தெரியாது. அது இவியலையே அவர் ஒவ்வொரு அதிகாரியும் வந்து இவைகளோட நெருங்கின தொடர்பிலும் இருக்கிறார். அப்ப இவைகளுக்கு வந்து தங்கட கிரிமினல் வேலைகளுக்கு கண்டும் காணாமல் இருக்கட்டும் என்றதுக்காண்டி அவைகளுக்கு அதை செய்து கொடுப்பார். நகர்த்த முடியாது. அதாவது இந்த கோஷ்டி இருக்கிற வரையில வந்து நீங்க ஒற்றுக்கு பின்னுக்குத்தான் போவீங்களே ஒழிய இருக்கிற உரிமையும் போவமே ஒழிய. இப்ப பாருங்க என்ன செய்தி வந்தான்னு சொன்னா, தமிழரசு கட்சிய இவர்கள் சாணக்கியன் போன்றவர்கள் அமைச்சர்மாரோட மயிலத்தமடு மாதவன மேய்ச்சல் தர பகுதி தொடர்பாக உரையாடி இருந்தார்கள். அப்ப அந்த உரையாடல்ல வந்து சில சில அமைச்சர் மேல அதை கேட்டிருந்த போது கத்தினேத்தி அவர்கள் என்ன சொன்னார் சொல்லுங்க. அப்போ என்ன சொன்னார் பாத்தீங்களா? இப்ப ஏற்கனவே ஜனாதிபதி அந்த கால்நடை பண்ணையாளர்களுக்கு நிலத்தை வழங்குமாறு உத்தரவே இட்டிருந்தார். நீதிமன்றம் உத்தரவு வழங்கி இருந்தது. அப்படி இருந்தும் இந்த வரைக்கும் வழங்கப்படையில்லை. அப்ப இவர்கள் சாணக்கியன் அவர்கள் அமைச்சரோட ஆக கூடுதலாக நெருக்கடியை கொடுத்தபடியால அவர் உடனடியாக என்ன சொன்னார் என்று சொல்லி சொன்னா, அதாவது மயிலத்தோடு மாதவன பகுதி வர்த்தமானி அறிவித்தலூடாக மேய்ச்சல் தரவாக அறிவிக்காத காரணத்தால் அதனை மேய்ச்சல் தரை பகுதி இல்லை என்று குறிப்பிட முடியாது என்று சாணக்கியன் குறிப்பிட்ட போது, அதாவது சட்டவிரோத ஊழியிருப்பாளர்கள் உடனடியாக அவர்கள் சிங்களவர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருந்த போது சுனில் கத்தினேத்தி என்ன சொன்னார் என்றால், பண்ணையாளர்களையும் அந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றால் அந்த பகுதி இதுவரையில் சட்ட ரீதியாக எவருக்கும் வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில தாங்கள் வந்து, அதாவது அவர்களை அத்துமுறை குடியேறியவர்களை அகற்றதாயிருந்தா மேய்ச்சல் தரையும் ஒருதருக்கும் கொடுக்க இல்லை, பண்ணையாளர்களையும் அந்த பகுதியிலிருந்து அகற்ற வேண்டும் என்றுதான் சொன்னார். கத்தினத்தி சுனில் கத்தினத்தி என்று அவர் அந்த அமைச்சர் வந்து இவரை சரியா வலியுறுத்தி பெரிய சண்டை பிடிச்ச போது அவர் சொன்னார், ஓகே நாங்கள் வந்து அந்த மேய்ச்சல் தர பகுதியில குடியேறியவர்களை அகற்றதா இருந்தா இந்த மாட்டு பண்ணையாளர்களையும் வெளியேற்றுவோம். ஏனென்றா அவர்களுக்கும் அந்த பகுதி இதுவரை சட்ட ரீதியாக யாருக்கும் அந்த காணி வழங்க இல்லை. ஆனால் அது காலங்காலமாக அதுல மேய்ச்சல் தரையாகத்தான் அந்த நிலம் இருந்தது.
1: அது மட்டுமில்ல, அது உள்ளூர்காரர்
0: வெளியில அதே ஒத்துக்கொள்ளினம். அதாவது இனவாதத்தை அந்த அந்த அமைச்சர் மாதிரி சொல்லினம், இனவாதத்தை வளர்க்கறதுக்காண்டி திட்டமிட்டு கொண்டு வந்தேன்றதை ஒத்துக்கொள்ளினம். சரி, அந்த அந்த செய்தியை முழுமையா தந்தா தான் உங்களுக்கும் தெரிய விரும்ப நினைக்கிறேன். என்ன செய்தி என்றா, மயிலத்தமிடு மாதவன மேய்ச்சல் தரப்பகுதியில் சட்டவிரோதமாக வசிக்கும் குடியிருப்பாளர்களை அகற்ற வேண்டும் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினார்கள். இதே நேரத்தில் சட்டவிரோத குடியிருப்பாளர்களை அகற்றுவதை போன்று பண்ணியாளர்களையும் அங்கிருந்து அகற்ற வேண்டும். ஏனென்றால் மேய்ச்சல் நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு சட்டபூர்வமாக அதிகாரம் அளிக்கப்படவில்லை என்று கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் கத்தினேத்தி தெரிவித்தார். மட்டக்களப்பு மயிலத்தமடு மாதவன மேய்ச்சல் தர பிரச்சினை குறித்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் விவசாயம் கால்நடை வளர்ப்பு மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த், சுற்றாடல் அமைச்சர் தம்மிக பட்டபெத்தி மற்றும் கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அமைச்சர் சுனில் அத்தினேத்தி மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு இடையிலான கலந்துரையாடல் பாராளுமன்ற கட்டிட தொகுதியில் கடந்த வியாழக்கிழமை நடைபெற்றது. இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட பண்ணியாளர்கள் எதிர்கொண்டுள்ள பிரச்சினைகள் மற்றும் அவற்றுக்கான தீர்வுகள் குறித்து மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். இதன்போது கருத்து தெரிவித்த இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம், மட்டக்களப்பு மாவட்டத்தில் கிரான் மற்றும் செங்கலடி பிரதேச செயலக பிரிவுகளில் உள்ள மயிலத்தமடு மாதவனை பாரம்பரிய மேய்ச்சல் நிலங்கள் பல நூற்றாண்டுகளாக மட்டக்களப்பு கால்நடை வளர்ப்பாளர்கள் பயன்படுத்தி வருகின்றார்கள். போராட்டங்கள், வழக்குகள் மற்றும் அரசாங்கத்தின் தொடர்ச்சியான உறுதிமொழிகளுக்கு மத்தியிலும் ஆக்கிரமிப்பு, பயிற்சிகள் மற்றும் அழிப்புகள் தொடர்ந்து அங்கு இடம்பெற்று வருகின்றன. இதுபோன்ற செயற்பாடுகள் போராதிவு பற்றும் மற்றும் பட்டிப்பளை பகுதியில் உள்ள மேய்ச்சல்லங்களையும் பாதித்துள்ளன. இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுப்பதாக அரசாங்கம் வாக்குறுதிகளை வழங்கி வருகிறது. ஆனால் நடைமுறையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. மயிலத்தவடு மாதவனை கால்நடை பண்ணையாளர்களுக்கு 570 ஏக்கர் நிலத்தை வழங்குமாறு ஜனாதிபதி உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு ஏன் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை? இந்த தாமதத்துக்கு யார் பொறுப்பு? ஜனாதிபதியின் உத்தரவு எப்போது அமல்படுத்தப்படும்? ஜனாதிபதியின் உத்தரவு ஏன் அமல்படுத்தப்படவில்லை? இதற்கான காரணம் என்ன என்று சாணக்கியன் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் லால்காந்த், தாங்கள் முன்வைக்கும் விடயங்களை நான் நிராகரிக்கவில்லை. இந்த பிரச்சினை பல ஆண்டு காலமாகவே தொடர்கிறது. கடந்த கால அரசாங்கங்கள் இந்த பிரச்சனைகளுக்கு சுமூகமாக தீர்வு காண்பதை விடுத்து இன முரண்பாடுகளை தோற்றுவிப்பதற்காக முறையற்ற வகையில் தீர்மானங்களை அமல்படுத்தியுள்ளதை எங்களால் அவதானிக்க முடிகிறது. அவற்றை திருத்திக் கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த சுற்றாலத்துறை அமைச்சர் தம்பிக்கை பெட்டபெத்தி, வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் வனவளத்துறை மற்றும் வனஜீவராசிகள் திணைக்கழகத்துடன் தொடர்புடைய பல பிரச்சனைகள் காணப்படுகிறது. மக்களின் காணிகள் அரச காணிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதற்கு சட்டத்தின் பிரகாரம்தான் தீர்வு காண முடியும். நீங்களும் அதை ஏற்றுக்கொள்கிறீர்கள், சட்டத்தின் பிரகாரம் தீர்வு காண முடியும் என்பதை. இவ்வாறான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கொள்கை அடிப்படையில் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளன. அவை எதிர்வரும் காலப்பகுதியில் செயற்படுத்தப்படும் என்று தெரிவித்திருந்தார். அப்படி அந்த அவர்கள் என்ன இனவாதிகள் வந்து செய்ததை ஒத்துக்கொள்கிறார்கள். நீதிமன்றம் சொல்லிட்டு அவர்கள் வெளியேற வேணும் என்றா, அவர்கள் வெளியேற்றப்பட இல்லை என்றா அடுத்த கட்டத்துக்கு போகத்தானே வேணும். அதுக்கு ஏன் போகாமல் இருக்கிறார்கள் என்பது என்னண்டு எல்லாத்துக்கும் ஒருவரையே எல்லாத்துக்கும் காசு செலவழிக்கலுமா?
1: இப்ப சஜித் பிரமேதா நான் இப்ப ரெண்டு நாளைக்கு முன்ன படிச்சேன், செய்தியில சொல்லி இருக்கிறேன். அந்த பிரச்சனையே தான் பதவிக்கு வந்தால்
0: சண்டையை எதிர்த்து தான் எல்லாரும் வந்து பதவிக்கு வந்தது. தான் வந்தால் சண்டையை நிப்பாட்டுவேன் என்று தான் சந்திரிகால இருந்து, மகிந்தால இருந்து, ரணில இருந்து எல்லாருமே வந்தது. அதுக்குத்தான் சிங்கள மக்கள் வாக்களித்திருந்தார்கள். இந்த சண்டையை நிப்பாட்ட வேணும் என்றதுக்கு தான் சிங்கள மக்கள் வாக்களித்திருந்தார்கள். ஆனா என்ன நடந்தது?
1: ஒரு கட்டத்துக்கு மேல சுமந்திரன் கூட ஒரு கட்டத்துக்கு மேல எத்தனை வழக்கு பேச முடியும்? எத்தனை பேருக்கு வாழ முடியும்?
0: அதுக்கான செலவு,
1: அதுக்கான செலவு
0: இதுக்கு ஏற்கனவே நாங்கள் முன்னர் சொன்ன மாதிரி இதுக்கண்டு ஒரு அமைப்பு இருக்க வேணும். சட்டத்தரணியல் அமைப்பு இருக்க வேணும். ஒருவருக்கு ஒரு மனித உரிமை முறல் நடந்தா உடனடியாக நீதிமன்றத்துக்கு போற மாதிரி இருக்க வேணும். அதுல வந்து இப்ப இஞ்சத்தியான இலங்கை பிரச்சனையை கையாள்ற அதிகாரிகள் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்கு வெற்றி கிடைத்தா என்ன, வெற்றி கிடைக்காவிட்டா என்ன, அந்த ஆவணத்தை தாங்க. அதாவது உங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ இல்லையோ அந்த ஆவணத்தை தாங்க. அந்த நீதிபதியின் தீர்ப்பு மனித உரிமை மீறலுக்கு எதிராக இருக்குமாக இருந்தா, இப்ப நீங்க வந்து விசா கேட்கிற போது அதுல ஒரு கேள்வி கேட்பார்கள் இல்ல, இப்ப அது நீங்க மனித உரிமை மீறலுக்கு எதிராக செயற்பட்டிருக்கிறீங்களா? தாங்கள் அவற்றை பெயரை போட்டு வச்சிருந்து அவர் அப்படி அவரோ அவற்றை குடும்பத்தை சேர்ந்தவர் விண்ணப்பிக்கிற போது அவர் வாழ்நாள்ல காலடி வைக்க இல்லாது. அப்ப அப்படி கணக்க விஷயங்கள் இருக்கு. எத்தனை பேர் அப்படியே வரையலாமல் இருக்கிறார்கள் வெளிநாட்டுக்கு எல்லாம்? எத்தனை தேரர் மேர் வரையலாமல் இருக்கிறார்கள் தெரியுமா? அந்த அதிகாரிகள் மேல உண்மையான அதை மொழிபெயர்த்து அதை எல்லா எல்லாத்தையும் ஒரு ஆளால செய்யலுமா? அப்ப அதை உங்களுக்கே தெரியும் எத்தனை பேருக்கு உங்களோட உதவியால வெளிநாட்டுக்கு வரையலாமல் பண்ணி இருக்கிறோம். உடனடியாக தூதுவராலயம் உங்களுக்கு உங்களுக்கு அனுப்பியிருந்த நான் இல்ல அந்த கடிதம் போட்டதை, தாங்கள் இதுல அவதானம் எடுத்து உடனடியாக செய்யறோம். அதை இவர்கள் அந்த வேலையை இவர்கள் செய்யலாம் தானே, பாச தெரிந்தவர்களை வைத்து புத்தாம்பித்து படம் ஓடி காசு எடுக்கிறார்கள் வந்து இந்த விஷயத்தை செய்தால் தானே அந்த கனவு நனவாகும்.
1: நாங்கள் செய்ய மாட்டோம், ஊர்வலம் போவோம்,
0: செய்ய வேண்டியது எல்லாம் இதையும் செய்யுங்க அதையும் செய்யுங்க.
1: நீங்க
0: பாருங்க நீதிபதியாக்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் தெரிஞ்சபடியால எல்லா வழக்குகளிலும் பாருங்க இப்ப அவர்கள் கொடுக்கிற தீர்ப்பில வந்து ஒரு நியாயபூர்வமான தீர்ப்பை வழங்குகிறார்களா இல்லையா? அப்ப அவர்களுக்கு தெரியுது இப்படியான சிக்கல் வந்தா தங்களோட விசாவுகள் அதுகள் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விடுவார்கள். இது உண்மையா பொய்யா? அதாவது உங்களோட விண்ணப்பத்துல வந்து ஒரு கேள்வி கேட்பார்கள், நீங்க கனடாவுக்கோ அல்லது செங்கன் விசாவோ இதை எடுக்கிறதா இருந்தா எப்பாவது மனித உரிமை முறைகள்ல நீங்க ஈடுபட்டீங்களா இல்லையாண்டு அந்த விசா விண்ணப்பத்திலேயே ஒரு கேள்வி இருக்கா இல்லையா? அப்ப அது அது ஏன் இருக்கின்றதை தெரிஞ்சு கொண்டா பல விஷயங்களுக்கு வெற்றிகரமாக முடிக்கக்கூடியதா இருக்கும். அதுக்கான ஆதாரத்தையும் சேர்த்து கொடுக்க வேணும், அதுக்கு அதிகாரி மாற்ற துணையும் தேவை.
1: தொடக்கத்துல சொன்னது போல இந்த திடீவென்ற சிலையை வந்து தற்காலிகம் அழைக்கிறது, போலீஸ் அது முடிஞ்சான போலீஸ் எடுத்து கொண்டு போவது,
0: அது அவைக்கு தெரியும் தானே தற்காலிகம் வச்சா தூக்கி கொண்டு போவாங்க.
1: எங்கேயாவது நல்லூர்ல இருந்து மறைந்த அந்த இடங்கள்ல ஏதாவது இடத்துல அது வந்து யாழ்ப்பாண மாநகரை எல்லைக்குள்ள அது விரையுது, அங்க வந்து அவருக்கு நிரந்தரமாக ஒரு ஒரு உருவச்சில செய்ய வேணும். அதுல மக்கள் வந்து எத்தனை பிறந்த நாள்ல இருந்து வந்து வழிபாடு செய்யலாம்.
0: பாருங்க வவுனியா வெடுக்குநாறை மலையில புத்தரின் சிலையை அவ கொண்டு வந்துச்சுனா இந்த நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கே யாருமே எதுவுமே புதுசா கட்ட இல்லாத ஒன்றும் செய்ய இல்லாத முடிஞ்ச உடனே அதை தூக்கி கொண்டு தானே போயினம். இல்ல இல்ல, இப்ப புத்தபிக்கு மேல யார் இந்த இதுக்கு எதிராக எல்லாம் நிக்கிறார்கள் என்றதுக்கு அதுக்கு இன்னொரு உதாரணம் வந்து இப்ப சரத் வீரசேகரா வந்து முல்லைத்தீவு வெளியோயா கிரியப்பன் விவ கும்பகர்ணல பகுதியில் ஒரு பழமையான பௌத்த விகாரைக்கு மரக்கன்று ஒன்றை கொண்டு போறார். அந்த மரக்கன்றை கொடுக்கிறவர் ஆரண்டதை வந்து சிங்கள பத்திரிகைகள் செய்தியாகவே வெளியிட்டு இருக்குது. ஆர் சொல்லுங்க அப்போ? இல்ல இல்ல, அவர் வந்து அண்மையில வந்து ஒரு சிறுமி ஒருவரை பாலியல் வன்கொடுமைக்கு உட்படுத்தியதாக கைது செய்யப்பட்டிருந்தார் பலேகம கேமரட்ன பிக்கு, அவர் தான் கொடுக்கிறார். ஏன்னா அவர் இந்த பிரச்சனையை வச்சு தன் அந்த மற்ற பேரை இல்லாமல் பண்றதுக்கு. பிரகவேந்து கொஞ்ச நாளால பாத்தீங்கன்னா அவரு இப்ப இங்க மரியாதை இல்லாமல் போயிட்டுது அன்றாபுரத்திலே எல்லாம். அப்ப அவர் இங்க வந்துடுவார் பிக்குவ கூடுதலான கண்காணிப்பு செய்கிறார்கள். அந்த போதைப்பொருள் கடத்தி கொண்டு வந்து பிடிபட்டு அதுல சம்பந்தப்பட்டவர்கள் அவர்கள் இப்ப தனிப்பட்ட ரீதியில தங்களையும் பிடிக்கிறீர்கள் மற்றவர்களும் இப்படி செய்தார்கள் என்று சாட்சியம் வழங்குகிறார்கள். நாங்கள் மட்டும் செய்யல, ஏற்கனவே அவையவே செய்தவர்கள் என்று சொல்லி அண்டு. அப்ப அந்த தகவல்களை இப்ப பெரிய அளவில் வெளியிடாமல் அரசாங்கம் அரசாங்கத்துக்கு எதிராக திசை திருப்புகிறார்கள். அப்ப ஞானசாரதே மண்மையில பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன்.
1: சூழ்நிலை
0: எல்லாருக்குமே நடக்கும். இப்ப தமிழர்கள் முந்திய சாதி பார்த்து இதுகள் பார்த்ததாலதான் நடு ரோட்டுக்கு வந்தார்கள். முற்பகல் செய்ய பிற்பகல் விளையும். அப்ப இன்றைக்கும் அந்த நடைமுறை அவர்கள் பின்பற்றி கொண்டிருந்தா அடுத்த சந்ததிக்கும் அந்த பழிபாவங்கள் போவும். இப்ப நிறைவாக உங்களை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்குமா கிடைக்காதா?
1: கிடைக்கும்.
0: அதாவது இந்த இப்ப இருக்கிறதெல்லாம் போய் சேர்ந்தா தான் அடுத்த சந்ததி ஏதாவது முயற்சி செய்து பெறுவார்கள். ஆனா இதை பழகி போட்டு தங்கட குணங்களை பழகி போட்டு தானே போறார்கள்.
1: இது இருக்கிற சோகம் என்னன்னு இந்த இப்ப இருக்கிற இப்ப இந்த புது தலைமுறை கூட சிங்கள தலைமுறை அவர்களும் தமிழ் எதிர்பார்த்து
0: இல்ல இல்ல அவர்கள் மத்தியில குறைவு அவர்கள் மத்தியில குறைவு அவர்கள் வந்து கூடுதலாக சேர்ந்துதான் போறதுக்கு இப்ப கடைசியா அந்த இதுல நடந்த கொத்தபாய காலகட்டத்தில் நடந்த போராட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் எங்களை வச்சு ஏமாத்தி போட்டீர்கள் என்ற கருத்தை தான் சொல்லு சொன்னார்கள். அதுக்கு தமிழர் தரப்பு ஆதரவு கொடுக்காமல் விட்டது போய் இன்னும் நல்லா நெருங்கி போய் அவர்களோட பழகி விடயங்களை விளங்கப்படுத்தி இருந்தா இன்னும் பெரிய இதா இருந்திருக்கும். அதான் நீங்கள் வந்து உரியாட வேணும் அவர்களோட வந்து எங்கட பக்க நியாயத்தை சொல்லி அவர்களுக்கு விளங்கப்படுத்தி சொல்லி அவர்கள் பதில் சொல்ல இல்லாத மாதிரி கொண்டு வர வேணும்.

0: இதயத்துடன் டிஆர்டி தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் நிறைவுக்கு வருகின்றன. தொடர்ந்து அதிகாலை வணக்கம் தமிழொலியில் பக்தி பாமாலைகள் ஒலிக்கின்ற வரையில் சிங்கப்பூரிலிருந்து
1: ரோஹிக்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாதனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை. இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில் குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லா ஷாப்பலை ஷெரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள் கடும் உணவுப் பொருட்கள் பலவைகள் பசுமையான இலவைகள் இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள் வாழை மரம் தென்னம் குறித்து பலாப்பழம் மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். நிலவிய விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ் 38 05 வான்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 2750 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள் சுவிசிலே VTS Finance GmbH.
2: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 குவைட் சுவிஸ் குவைட் மெக்மாஸ்கு அருகாமையில்.
1: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக

0: கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: கைத்தொலைபேசி 0 7 8 9 20 58 58.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
1: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலுலகம் ஊடாக.
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGAM நூலுலகம் நூலுலகம் .com.
4: பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
5: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறது
4: விடாது இங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris Lachapelle
7: 11 à 13 rue Caille 75 000 du Paris
6: VT Superstore Gala Gone Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie தொடர்புகளுக்கு VT Cash and Curry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் கிராஸ் 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழல்லியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல், கார்ஜுலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளிலே தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் 1st சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிறுவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வளர்ந்து தரமான கல்வியை பெற்று தமது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவது அவசியமாகும். ஆனாலும் சிறுவர் தினம் என்பது சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு நாளாக மாத்திரம் அமையக்கூடாது. ஒவ்வொரு சிறுவருக்கும் போதிய உணவு கிடைக்கிறதா, தரமான கல்வியை பெறுவதற்கான வாய்ப்பு உள்ளதா, பாதுகாப்பான சூழலில் வாழ்கின்றார்களா, அவர்களின் கருத்துக்கள் மற்றும் கனவுகளுக்கு மதிப்பளிக்கப்படுகிறதா என்பதையும் சிந்திக்கும் நாளாக இன்றைய தினம் அமைய வேண்டும்.
1: நாளைய தலைவர்கள் மூத்தோர் சொல் அமிர்தம் என்பர். சிறுவர்களிடையே புரிந்துணர்வையும் புது நிலைப்பாட்டினையும் ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு 1954 டிசம்பர் மாதம் 14th ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் சிறுவர் தினம் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது. சிறுவர்களின் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை சிறப்பாக அமைக்கும் நாளாக இன்றைய நாள் எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை சிறுவர்களை சென்றடைவது தற்போது கேள்விக்குறி உள்ளது. எனவே சர்வதேச சிறுவர் தினமான இன்று சிறுவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களை வலுப்படுத்த உறுதி பூணுவோம்.
0: இதே நேரத்தில் சிறுவர்களுக்காக பாதுகாப்பான மற்றும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்பும் உயரிய நோக்கத்துடன் செயற்பட்டு வரும் இத்தகைய வேளையில் திடமான உள்ளங்கள், வளமான சிறுவர்கள் என்ற கருப்பொருளின் கீழ் தேசிய சிறுவர்கள் தின வாரத்தை பிரகடனப்படுத்தி மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சினால் சிறுவர்களின் உரிமைகள், நல்வாழ்வு, பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுதந்திரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல அர்த்தமுள்ள நிகழ்ச்சியுடன் இந்த முறை உலக சிறுவர் தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையை நான் பாராட்டுகிறேன். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் எனது மகிழ்ச்சிகரமான சிறுவர் தின வாழ்த்தினை ஜனாபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிஷம். அவர்களின் உடல் மற்றும் உள நல்வாழ்க்கையை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தினை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்காக நாம் கட்டியெழுப்பும் நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையெழுக்க இருக்கும் நாடு மட்டுமின்றி இன்று அவர்களின் கனவுகளை இடமளிக்கும், அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு கல்விக்கான சமவாய்ப்பு, வழிகாட்டல், சமூக பாதுகாப்பு, விளையாட்டு, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களில் வாய்ப்புகளை வழங்குதல், முறையான போஷாக்கு, சுகாதார சேவை வசதிகள், சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் சிறுவர்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சாதி, மதம், பொருளாதார நிலை, புவியியல் பின்னணி அல்லது வேறு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு சிறுவரின் கல்விக்கும் அல்லது சீரான வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதியை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பிள்ளையும் தமது திறமைகளை வெளிக்கொணர்ந்து தமது கனவுகளை அடைந்து தான் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சமரான மற்றும் நியாயமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நமது சமூகத்தை வடிவமைத்து தலைமுறைகளுக்கும் அதேபோன்று அதன் எதிர்காலத்தை வடிவமைக்க உள்ள தலைமுறைக்குமான நமது பொறுப்பை இந்த தினம் நினைவூட்டுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளாக உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வளமான சிறுபராயத்திற்கு உணர்வு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, கண்ணியம் மற்றும் அச்சம், வன்முறை, அவமதிப்பு அல்லது பாகுபாடின்றி வளர்வதற்கான சுதந்திரம் ஆகியவையும் அவசியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பாகவும் மதிப்புடன் நடத்தப்படுவதாகவும் தமது கருத்துக்கள் சுவியேற்கப்படுவதாகவும் உணரும் ஒரு பிள்ளை கற்றுக்கொள்வதற்கும் உறவுகளை உருவாக்குவதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்குவதற்கும் சிறந்த நிலையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து அரசு சேவைக்கும் சிறுவர்களின் நேரடியான தொடர்புடைய வேலைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்ளும் போது சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஒன்றை பெற்றுக் கொள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது.
1: இதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது அனுமதிக்காக அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த சான்றிதழை போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளும் தமது சேவை பத்திரம் மற்றும் சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொள்ளும் போது குறித்த காலப்பகுதிக்குள் தான் சிறார்கள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்பு இல்லாதவர் என்பதற்கான குறித்த சான்றிதழை புதுப்பித்து வழங்க வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த புதிய சட்ட கட்டமைப்பு ஊடாக சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகளை தடுத்தல் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதுடன் சிறுவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் வலுப்படுத்தி அரசு சேவையின் உள்ளே வெளிப்படைத்தன்மையை கட்டாயமாக்குவது இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து சிறுவர்களின் கைகளில் வழங்கப்படும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கருவியாக மாறிவிடக் கூடாதென்று மலிக கல்வி அபிவிருத்தி மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தொலைபேசிகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மாணவர்கள் மற்றும் சிறுவர்களின் தவிர்க்க முடியாத பொழுதுபோக்கு அம்சங்களாக மாறியிருக்கின்றன. சில சிறுவர்கள் உணவை கூட தவிர்த்து தொலைபேசிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெற்றோர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்ப சாதனங்களின் நன்மை தீமைகள் குறித்து சிறுவர்களுக்கு போதிய புரிதல் இல்லாத நிலையில் அவற்றின் பயன்பாடு அவர்களின் கல்வி மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்காத வகையில் பெற்றோர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று மன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் விளையாட்டு மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஆர்வமாக ஈடுபட்ட மாணவர்கள் தற்போது பாடசாலை முடிந்து வீடு திரும்பியதும் தொலைபேசியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பம் நன்மை தீமை என இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. அதன் நன்மைகளை சிறுவர்கள் முறையாக பயன்படுத்துவதற்கு வழிகாட்டுவதுடன் தொழில்நுட்ப பயன்பாடு அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் பெற்றோர்களும் சமூகமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. சிறுவர்களின் கைகளில் நாம் கொடுக்கும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானித்துவிடக்கூடாது. அவர்களின் கல்வி, விளையாட்டு, கலை மற்றும் இணைப்பாடவிதான செயற்பாடுகளுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று மலிக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் செயலாளர் VP ஏகாம்பரம் தெரிவித்திருக்கிறார். சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களின் பாதுகாப்பானதும் ஆரோக்கியமானதான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் மலிக கல்வி அபிவிருத்தி மன்றம் மேலும் கேட்டிருக்கிறது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்க மிகவும் முக்கியமான வளங்களாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் மிகவும் முக்கியமான வளமாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதன் மூலம் நாம் எதிர்பார்ப்பது வெறும் பௌதிக பொருளாதார அபிவிருத்தியை மாத்திரமல்ல, ஒரு நற்சமூகத்தின் உண்மையான நாகரிகமானது அந்த சமூகத்தின் சிரேஷ்ட சமூகத்தினருக்கு கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு, கௌரவம், நன்மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. எனவே முதியோர் சமூகத்துக்கான அரசாங்கத்தின் பொறுப்பை வெறும் நிவாரண கட்டமைப்புக்குள் மாத்திரம் வரையறுக்காது, அவர்களின் மனித உரிமைகள், சுதந்திரம், சமூக கௌரவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த முழுமையான தேசிய பொறுப்பாக நிறைவேற்ற எங்கள் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். முதியோர் சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மாதாந்த முதியோர் கொடுப்பனவை 3000 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும், வைப்புகளுக்கான மேலதிக வட்டி நிலுவைத் தொகையை வழங்கி முடிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அந்த நோக்கத்துடனேயாகும். மும்மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ள புதிய தேசிய முதியோர் கொள்கையினூடாகவும் முதியோர் உரிமைகளை பாதுகாத்தல் சட்டத்தை தற்போதைய தேவைகளுக்கு அமைவாக திருத்தி அமைப்பதனூடாக சிரேஷ்ட பிரஜைகளின் பாரம்பரிய அரசின் முதன்மை பணிகளில் ஒன்றாக அரசாங்கம் மாற்றியமைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரிய கட்டமைப்பு கப்பால் சென்று கதிர்காமத்தில் சில்வர் எச் சென்டர் போன்ற சகல வசதிகளையும் கொண்ட பராமரிப்பு மையங்களை ஆரம்பித்தல், வதிவிட முதியோர் இல்லங்களுக்காக உயரிய ஒழுங்குமுறை தரங்களை அறிமுகப்படுத்துதல், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் நவீன வசதிகளுடன் கூடிய பராமரிப்பு மையங்களை நிறுவுதல் ஆகியவற்றுடன் தொழில்சார் பராமரிப்பாளர் படையணியை உருவாக்குவதற்கான பாரிய திட்டம் ஒன்றும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆரோக்கியா மற்றும் கவபக திட்டங்களின் ஊடாக சுகாதார வசதிகளை வழங்குவதோடு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மத்தியில் நமது சிரேஷ்ட பிரஜைகளை தனிமைப்படுத்தப்படாத வகையில் அவர்களின் டிஜிட்டல் எழுத்தறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் திட்டங்களையும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் களமட்டத்திலான சேவையை மேலும் திறம்பட மேற்கொள்வதற்குரிய அரச நிறுவனங்களை ஒடி கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைத்திருப்பதோடு 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களை சுறுசுறுப்பான பொருளாதார பங்காளிகளாக நாட்டின் அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்யும் சில்வர் எக்கனமி கொள்கையையும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நமது முதியோர் சமூகம் என்பது கடந்த கால பொறுப்பினை நிறைவேற்றிய ஒரு தரப்பினர் மாத்திரமல்ல, மாறாக நாம் கட்டியெழுப்பும் வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற எதிர்கால கனவை நோக்கி வழிகாட்டுபவர்களாகவே அவர்களை நாம் கருதுகிறோம். உங்களது அனுபவங்களுக்கு பொருத்தமான உயரிய கௌரவத்தை வழங்கி பாதுகாப்பான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக அவர் முதியோர் வாழ்த்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்று முதியோர் தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: 1990 ஐக்கிய நாடுகள் சபையினால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினமாக பிரகடனம் படுத்தப்பட்டது. 2030 முதியோர் தொகை சர்வதேச ரீதியில் இளைஞர்களை விட அதிகமாக இருக்கும் என தற்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆண்டொன்று போனால் அகவை ஒன்று போகும் என்பது உண்மை. அனுபவங்களின் அமுதச் சுரப்பியாக முதியவர்கள் மட்டுமே இருக்க முடியும். முதியவர்களை அன்பு, அரவணைப்பு மற்றும் பாசத்துடன் கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை இன்று பெரும் வாழ்க்கை சுமையாக எண்ணி முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிடும் கலாச்சாரமே உருவாகியுள்ளது. முதுமை பருவத்தில் அவர்களுக்கு மன அமைதியான வாழ்க்கையை வழங்க வேண்டும். பாசத்துக்காக எங்கும் இவர்களின் நிலையே நாளை எமக்கும் என்பதை நாம் உணர வேண்டும்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலிருந்து திலீபனுடைய சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து நாளை வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட திலீபனுடைய சிலையை நினைவிடத்தில் மீள வைக்க கோரி இரவு பகலாக இந்த தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட பொது அமைப்புகள் இணைந்து இந்த தொடர் போராட்டத்தினை ஒழுங்கு செய்திருக்கின்றன. அதற்கமைய நேற்று மாலை 5 மணிக்கு ஏற்றப்பட்ட பொதுச்சுடரை தொடர்ச்சியாக எரியவிடப்பட்டு திலீபனின் சிலைக்கான நீதியை கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினர், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கங்கள், தமிழ்த் தேசிய அரசியல் கட்சிகள் உள்ளிட்டோர் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இணைப்பு ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வவனியா சமளங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கமுக சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு வெடுக்குநாறை மலையை மையப்படுத்திய 260 ஏக்கர்கள் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவுனியா மாவட்டத்தின் சமளங்குளம் பிள்ளையார் கோவில் அமைந்துள்ள பகுதியில் கல்கமுக சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை எதிர்வரும் காலத்தில் முன்னெடுப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதியானது அன்றாதபுர காலத்தைச் சேர்ந்த பண்டைய பௌத்த வளாகத்தின் இடிபாடுகளை கொண்ட வரலாற்று நிலமாகவும் என்றும் இது வவுனியா நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமணங்குளம் ஏரிக்கருகில் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1970களில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வின்படி இந்த இடம் மத்திய அன்றாதபுர காலத்தைச் சேர்ந்தது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதோடு இயற்கையான கருங்கல் குளத்தின் மீது ஒரு சிலை மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட பண்டைய தங்குமிடம் ஆகியவை உள்ளிட்ட பல சான்றுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் அந்த பகுதியின் கீழமைப்பு 8 பக்கங்கள் மற்றும் படங்கள் 6 பக்கங்கள் வடிவில் ஒரு சதுர மேடையில் கட்டப்பட்டிருப்பது தனித்துவமான அம்சம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்கழகத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது வெண்கலத்தால் செய்யப்பட்ட வலாகதீஸ்வர போதிசத்துவர் சிலையும் அந்த சிலைக்குள் புத்தர சிலையின் பகுதியும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பண்டைய தொல்பொருள் நிலத்தில் தற்போது சாமணங்குளம் பிள்ளையார் கோவில் என்ற பெயரில் நவீன இந்து கோவில் கட்டப்பட்டு வருவதால் பெரும்பாலான பௌத்த இடிபாடுகள் நீரில் அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதால் அந்த பகுதியில் பௌத்த அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை வெடுக்குநாறை மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் பகுதி தொல்பொருளியல் திணைக்களகத்துக்கு சொந்தமாக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு அதன் முதற்கட்டத்தில் 51 ஏக்கர் நில அளவை செய்யப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை குறைத்து தவறாக கணிப்பிடப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் M.A. சுமந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் நாட்டின் விவரம் 2025 என்ற தலைப்பின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ள தரவுகளில் இலங்கையின் மொத்த சனத்தொகை 21.756 மில்லியன் என்றும் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை 5,57,000 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த தரவுகளின் பிரகாரம் மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், ஊவா மாகாணம் மற்றும் சப்ருகமுவா மாகாணம் என்பவற்றின் மக்கள் சனத்தொகை முறையே 6.104 மில்லியன், 2.712 மில்லியன், 2.63 மில்லியன், 1.784 மில்லியன், 2.583 மில்லியன், 1.406 மில்லியன், 1.401 மில்லியன் மற்றும் 2.012 மில்லியன்களாக காணப்படுகின்றன. இருந்தாலும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபரவியல் திணைக்களகத்தினால் வெளியிடப்பட்ட உத்தியோர்வ சனத்தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்படி வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை 11,50,148 பதிவாகியுள்ளது. இது இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 5.3% அந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் 5,94,751 பேரும், மன்னாரில் 1,23,756 பேரும், வவுனியாவில் 1,72,312 பேரும், முல்லைத்தீவில் 1,22,619 பேரும், கிளிநொச்சியில் 1,36,710 பேரும் பதிவாகியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நோக்குகையில் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ள 5,57,000 என்ற தொகையானது அண்மைக்கால உத்தியோர்வ சனத்தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட வடமாகாண சனத்தொகையின் 60%க்கு குறைவாக காணப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுகுறித்து கருத்துரைத்துள்ள சுமந்திரன், மத்திய வங்கியின் அறிக்கை வடமாகாணம் தொடர்பில் தவறான தரவை வழங்குகிறது, ஆனால் உண்மையான தொகை அதனை விடவும் 2 மடங்கு உயர்வானதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஞானசார தேரருக்கு ஆதரவாக 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துகளை சேகரித்தாலும் எந்த பயனும் ஏற்படாது. அவர் சட்ட ரீதியாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று ஞானசார தேரருக்கு சட்ட ரீதியாக பொது மன்னிப்பு கோரும் கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்துக்கு அனுராதபுரத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தில் அதிகாரிகள் தரப்பில் தவறு ஏற்பட்டிருப்பதால் அதனை சரிசெய்து தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தமக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாரதிபதி கலாநிதி வலவகங்கனவெவ தம்மரண்ண தேரரின் தலைமையில் கடந்த 27ஆம் தேதி மிகுந்தலை புனித பூமியிலிருந்து இந்த கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் பிக்குகள், பிக்குணிகள், உபாசகர்கள், உபாசிகைகள் உள்ளிட்ட 4 தரப்பினரிடமிருந்தும் அத்துடன் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைத்தின மக்களிடமிருந்தும் கையெழுத்துக்களை பெற்று அவற்றை மாநாயக்க தேர்களிடம் கையளித்து அவர்களின் ஊடாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை வலியுறுத்தியே 50 லட்சம் கையெழுத்துக்களை சேகரிக்கும் வேலை திட்டம் மிகுந்தலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு கையெழுத்துக்களை சேகரிக்கும் நோக்கில் பிக்குகள் குழுவினர் நேற்று அனுராதபுரத்தின் நகர்ப்புற பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த நபர் ஒருவர் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஞானசார தேரரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதும் நீங்கள் கையெழுத்துக்களை சேகரிக்க செல்கிறீர்கள், எமது பிக்குகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் எந்த பயனும் இல்லை. ஞானசார தேரர் சிறைக்கு செல்ல வேண்டும். அவர் சிறைக்கு செல்ல வேண்டியவர். அவர் இந்த நாட்டில் மக்களை இனவாத ரீதியாக எவ்வளவு தூரம் தூண்டிவிட்டுள்ளார் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். மீண்டும் சிங்கள முஸ்லிம் தமிழ் மக்களை தூண்டிவிட வேண்டாம். இனங்களுக்கும் மதங்களுக்கு இடையில் பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் யாரும் செயற்பட வேண்டாம். எத்தனை லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் ஞானசார தேரர் சிறைக்கு செல்ல வேண்டும். ஞானசார தேரருக்கு ஆதரவாக செயற்பட வேண்டாம். பிக்குகள் என்ற வகையில் இவ்வாறான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும். ஞானசார தேரர் உங்களுக்கும் ஏனைய மக்களுக்கும் கடந்த காலங்களில் எவ்வளவு பிரச்சனைகளை ஏற்படுத்தினார் என்பதை நினைத்து பாருங்கள். அவர் இனமத வேறுபாடுகளை ஏற்படுத்தும் வகையில்தான் இனவாதியாக செயற்பட்டுள்ளார். எனக்கு ஞானசாரர் மீது எதிர்ப்பு இருக்கின்றது. அதனை நான் நேரடியாக கூறுகிறேன். நான் எங்கு சென்றாலும் எனது கருத்தை நான் மாற்றப்போவதில்லை, மறைக்கப் போவதில்லை. இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு யாரும் இடமளிக்க கூடாது. எனவே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம். நாட்டில் மீண்டும் இனங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று அந்த நபர் தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் ஆகியோர் கோலாலம்பூரில் மலேசிய வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை மேற்கொள்வது தொடர்பிலும் மலேக இளைஞர்கள் மலேசியாவில் பணிபுரிவதற்கு இலகுவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது குறித்து விரிவாக அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மலேசியாவின் பாராளுமன்ற உறுப்பினரும் டத்தோ ஸ்ரீ சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் மலேசிய தமிழ் வர்த்தக சமூகத்தின் முக்கிய பிரதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய விலை திருத்தங்களின்படி ஒக்டின் 92 ரக பெட்ரோலின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 414 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஓட்டோ டீசல் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதோடு சூப்பர் டீசலின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 528 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஒக்டன் 95 ரக பெட்ரோல் 475 ரூபாய் விலையிலும் மண்ணெண்ணெய் 285 ரூபாய் விலைகளிலும் மாற்றம் இல்லாமல் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை மாற்றத்துக்கேற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலைகளை அதே விலையில் அதிகரித்திருக்கிறது. அதிகப்படியான வரிசுமை காரணமாக இலங்கையிலிருந்து இதுவரை 2500 மேற்பட்ட நிபுணத்துவ மருத்துவர்கள் மற்றும் ஏனைய மருத்துவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2021-2022 முதல் இந்த வெளியேற்றம் தீவிரமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில் வல்லுநர்களுக்கு மேலதிக வரி நிவாரணங்களை வழங்குமாறு அரசாங்கத்திடம் ஜிஎம்ஓ என்ற அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. சில தொழில் வல்லுநர்கள் தங்கள் வருமானத்தில் கிட்டத்தட்ட 36% நேரடி வரிகளாக செலுத்துவதோடு அதிகளவிலான மறைமுக வரிகளையும் சுமந்து வருவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது சீரடைந்து வருவதால் அரசாங்கத்தின் மொத்த வரி வருவாயை பாதிக்காத வகையில் வரிகளில் திருத்தம் செய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தொடர்பாக வர இருக்கும் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக வரி விலக்கு வரம்பு மற்றும் வரி வீதங்களில் மாற்றங்களை கோரி ஜனாதிபதி ஆண்டுகுமார் திருசநாயக்காவிடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. உயர்மட்ட தொழில் வல்லுநர்களை நாட்டிலே தங்க வைத்துக் கொள்ள தவறினால் அது நாட்டின் எதிர்காலத்துக்கு நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் 15 பிரதான கடத்தொழில் மாவட்டங்களில் விசேட மாவட்ட மட்ட குழுக்களை அமைப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் ஜெனரல் அருண ஜெயசேகர மற்றும் கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரட்ன கமகி ஆகியோர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற கலந்துரையாடல்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக நாட்டின் கடல் வளங்களை பாதுகாப்பதோடு சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15 பிரதான கடத்தொழில் மாவட்டங்களை உள்ளடக்கிய விசேட குழுக்களை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன் முன்னேற்றம் மற்றும் குழுக்களை செயற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதற்கமைய கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு, திருவோணமலை, கிள்நொச்சி, யாழ்ப்பாணம், சிலாபம், அம்பாறை, முல்லைத்தீவு, புத்தளம், காலி, மாத்தறை, தங்கால், கழுத்துறை மற்றும் மன்னார் ஆகிய 15 மாவட்டங்களை மையப்படுத்தி விசேட குழுக்களை அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களில் பாதுகாப்பு படையினர், போலீசார், கடற்படையினர், கடலோர பாதுகாப்பு படையினர், சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் அரசு நிறுவனங்களின் பிரதிகள், மீனவர் சங்கங்களின் பிரதிகள் உள்ளிட்ட தொடர்புடைய தரப்பினரை உள்ளடக்கி மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை மேலும் பயனுள்ள வகையில் முன்னெடுப்பதற்கும் இந்த குழுக்கள் பங்களிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல், தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுதல் மற்றும் புதிய சட்ட ஏற்பாடுகளின் அவசியம் குறித்து ஆராய்தல் உள்ளிட்ட விடயங்களும் அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு செயலாளர் எவைஸ் மார்ஷல் சம்பந்தியகுத்த, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர், அபிவிருத்தி சிரேஷ்ட ஒருங்கிணைப்பு செயலாளர், கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம், இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம், கடற்படை தளபதி, கடலோர பாதுகாப்பு படையின் பணிப்பாளர் நாயகம், போலீஸ் கடல்சார் மற்றும் சுற்றுலா பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். நாட்டின் கடல் வளங்களை பாதுகாத்தல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்டபூர்வமான கடத்தொழில் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்து வலுவான கண்காணிப்பு மற்றும் சட்ட அமலாக்கல் பொறிமுறையை உருவாக்குவதே இந்த விசேட மாவட்ட மட்டக்குழுக்களை அமைப்பதன் பிரதான நோக்கம் என்று தெரிய வருகிறது. இணையதளம் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலமாக நிகழ்நிலை உடனடி கடன்களை பெறும்போது அவற்றின் கடன் நிபந்தனைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று இலங்கை காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமூக வலைதள விளம்பரங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் வழங்கப்படும் நிகழ்நிலை கடன்களை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்களிடம் கடனை திரும்ப செலுத்தும் போது அதிக வட்டி வீதங்கள் வசூலிக்கப்பட்டு அவர்கள் அவசரியங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக இலங்கை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பாக குற்றப்படைவு திணைக்களகத்தின் நிதி குற்றப்படைவு பிரிவு விசாரணைகளை தற்போது தொடங்கியுள்ளது. கடன் வாங்குபவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் கடன்களை பெறுவதாலே இத்தகைய கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள் என்று விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்திருக்கிறது. இந்த செயலிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அனைத்து அபாயங்களையும் கடன் வாங்குபவரே முழுமையாக ஏற்க வேண்டும் என்றும் கடன் திரும்ப பெறப்படும் முறை குறித்து அந்த நிறுவனங்களின் நிபந்தனைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நிகழ்நிலை மூலம் கடன் பெற விரும்பும் நபர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிபந்தனைகளை முழுமையாக வாசித்து சரியான புரிதலுடன் செயல்படுவதன் மூலம் நிதி இழப்புகள் மற்றும் பிற அவசரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ள காவல்துறை இதுகுறித்து பொதுமக்கள் கடும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டிருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் பிபி யேசுந்தராவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணையை நடத்தியிருக்கிறது. ஏர்பஸ் வானூர்த்தி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இந்த ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து பிபி யேசுந்தராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஏபஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்ற அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்க நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்படத்தை அரசுடைமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் விமான கொள்வனவு ஊழல் வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட பிரியங்க நியோமாலி முன்னர் தலா 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரியங்கா நியோமாலிக்கு பிணையாளர்களாக அவரது சகோதரியான பிரியங்கி நியோமாலி விஜயநக மற்றும் அவரது கணவரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா ஆகியோரை நீதிமன்றத்தில் பிணைப்பத்திரங்களில் கையொப்பமிட்டிருந்தார்கள். பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் சந்து நபரான பிரியங்க நியோமாலி நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அல்லது தவறும் பட்சத்தில் பிணைப்பணம் அரசுடைமையாக்கப்படும் என்று பிணையாளர்களான அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவிக்கு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கி நியோமாலி விஜயநாயக் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையிலே இந்த உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் 3 தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேனாவிடம் தெரிவித்தார்கள். இந்த வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கம் அளித்த புலனாய்வு அதிகாரிகள் இந்த விசாரணை தொடர்பில் கண்டறியப்பட்ட 16 டேரோபைட் கணினி தரவுகளை கொண்ட பண்பட்டுக்கள் மேலதிக பரிசீலனைக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தார்கள். மேலும் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் அமைப்பின் பிரதிகள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்ட 5 அடங்கிய தொழில்நுட்ப விசாரணை குழுவிடம் ஒப்படைக்க கடந்த வழக்கு விசாரணையின் போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16 தேதி நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்படைவு திணைக்களகத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னதாக கருத்துக்களை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மனுசன் ஆணையக்காரா, ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்றத்தில் இருந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வந்து தமக்கு தெரிந்த தவறுகள், தங்களுக்கு கிடைத்த தவறுகள் மற்றும் தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் அருட்தந்தை ரோஹான் டிடல்ஸ்வா அதை கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பேரழிவு தொடர்பான ஏனைய வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த தீவிரவாத குழுக்களை பயன்படுத்தி பேரழிவை ஏற்படுத்திய உண்மையான மூளையாக செயற்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் புலனாய்வு துறை சார்ந்த தரப்பினர் தொடர்பாட்டிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த விசாரணைகள் சஹ்ரான் அசிமுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் இதன் பின்னணியில் உள்ள உயர்மட்ட தொடர்புகள் மற்றும் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதையும் கண்டறிய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தவறுகளை வெளியிட்டவர்கள் தற்போது முன்வந்து தங்களிடம் உள்ள தவறுகளை விசாரணையாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மனுசன் ஆணையக்காரா, ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் தாங்கள் அறிந்த விடயங்கள், தங்களுக்கு கிடைத்த தவறுகள் மற்றும் முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும். சிறிசேன தொடர்பாக பாராளுமன்றத்தில் முதலில் கருத்து வெளியிட்டவர்கள் மனுசன் ஆணையக்காரா மற்றும் ஹரின் பெர்னாண்டோ. அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தவறுகள் தொடர்பாகவும் தங்களிடம் உள்ள மேலதிக தவறுகள் மற்றும் ஆதாரங்கள் தொடர்பாகவும் விசாரணையாளர்களிடம் சாட்சியம் அளிக்க வேண்டும். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னதாக பல்வேறு தவறுகளை வெளியிட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலும் சாட்சியம் அளித்துள்ளார். எனவே அவர் அறிந்த விடயங்கள் மற்றும் தமக்கு கிடைத்த தவறுகள் தொடர்பாகவும் விசாரணையாளர்களிடம் முழுமையாக தெரிவிக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ கருத்துக்களை வெளியிட்ட அனைவரும் தாங்கள் கூறிய விடயங்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். இது ஒருவரை குற்றவாளியாக்குவதற்காக அல்ல, உண்மையை கண்டறிந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த தகவல்கள் அவசியமாகின்றன. சுரேசலை தொடர்பான வழக்கு உள்ளிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவற்றில் உண்மையான தகவல்கள் வெளியிடப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக தகவல்களை வெளியிட்டவர்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு சாட்சியங்களை வழங்குவது முக்கியமானதாகும். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக கடந்த காலங்களில் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெளிவான பதிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். யார் எந்த தகவலை எப்போது பெற்றனர், அந்த தகவல் எவ்வாறு கிடைத்தது, அது தொடர்பாக எந்த நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்பனவும் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் முன்னதாக முன்வைக்கப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்கும் விசாரணைகளுக்கு தேவையான புதிய தடயங்களை அடையாளம் காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீண்ட காலமாக உண்மையையும் நீதியையும் எதிர்பார்த்து வருகின்ற நிலையில் தகவல்களை அறிந்தவர்கள் முன்வந்து ஒத்துழைப்பது அவர்களுக்கான நீதி பயணத்தை முன்னெடுக்க உதவும். எனவே அரசியல் வேறுபாடுகளை கடந்து உண்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் ஹொக்கைன் உள்ளிட்ட 4 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 842 கிராம் ஹெரோயின் பெறப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். இதனையடுத்து சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பாலபொத்த யாவற்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு மேலும் சில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வீட்டின் உரிமையாளர் சட்டத்தரணி ஊடாக தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தங்காலை போலீசாரும் வடமேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதேவேளை நேற்று பிற்பகல் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஏவர்தனபுரம் முகாம் அதிகாரிகள் வெள்ளம்பெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடா புத்தகமு பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டார்கள். இதன்போது 1 கிலோ 14 கிராம் ஐஸ் மற்றும் 14 கிராம் ஹெரோயினுடன் அங்கோட பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக வெள்ளம்பெட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை குருந்தவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டொரிங்டன் மாவட்ட பகுதியில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1 கிலோகிராம் 8 கிராம் கொக்கைன் போதைப் பொருளுடன் கொழும்பு 7 பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பே கம்முவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோமவெல மவுர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது அரை ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வாலன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டார்கள். நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது அந்த காணியில் பயிரிடப்பட்டிருந்த 47,150 கஞ்சா செடிகளுடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக கம்பிகம போலீஸ் நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் உடகம பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மாரவில நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் சந்த நபர் ஒருவர் சுமார் ஒரு வருடத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்கிசை பிரிவின் குற்றப்பிடிவு பணியக அதிகாரிகளால் அந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடைய கடத்தொழிலாளர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த நபருக்கு மாரவில நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தபோது அவர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அங்குலானே மற்றும் வாத்துவ பகுதிகளில் வெவ்வேறு முகவரிகளில் அவர் தலைமறைவாக இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் வாத்துவ தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் வைத்து சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கல்கிசை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதோடு கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவினால் பிறப்பிக்கப்பட்ட சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவிப்புடன் தொடர்புடைய நபராகவும் இவர் தேடப்பட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். சந்த நபரை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். கிளிநொச்சி பளைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்றும் வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலீஸ் தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கீத் ஜெயசேகரா என்பவரை எதிர்வரும் October 7 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்ட நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து தெரிவிக்கையில் சந்த நபர் கடந்த August 14 கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி முற்றாக உண்மைக்கு புறம்பான இந்த கூற்றை வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார்கள். விசாரணைகளின் போது சந்த நபர் 3 தேசிய அடையாள அட்டைகளை தன்வசம் வைத்துள்ளமையும் மேலும் பல போலி ஆவணங்களை தயாரித்துள்ளமையும் வெளிவந்துள்ளது. கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி ஒருவரே தமக்கு இந்த தகவலை வழங்கியதாக சந்த நபர் கூறிய போதிலும் அந்த உத்தியோகத்தர் மற்றும் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட போது அவ்வாறான எந்தொரு தகவலையும் தாம் அவருக்கு வழங்கவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள். சந்த நபரின் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை விரிவாக பரிசீலிப்பதற்கும் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியமை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் உள்ளதாக போலீசார் அளித்த வாக்குமூலங்களை பரிசீலித்த நீதவான் சந்த நபரை எதிர்வரும் 7 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். காலி போலீஸ் பிரிவின் அம்பலன்வத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி வெடித்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று பிற்பகல் வாயு துப்பாக்கி வெடித்ததில் காயமடைந்த பெண் கரப்பிட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தெனியாயா பகுதியைச் சேர்ந்த 57 வயது பெண் என்று போலீசார் தெரிவித்தார்கள். போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் அம்பலாங்கோட மவுண்ட்கோல் வந்தவிலுள்ள ஒரு வீட்டில் மற்றொரு பெண் மற்றும் மேலும் 2 பேருடன் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வாயு துப்பாக்கி வெடித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அங்கு பணிபுரிந்து வந்த மற்றொரு பெண் காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதோடு மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். காகிதம் இல்லா சுங்க பிரேரணை முறைமை இன்று முதல் செயல்படுத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது.
1: இன்று முதல் பழைய முறைப்படி சமர்ப்பிக்கப்படும் சுங்க பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சகேவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய அனைத்து இறக்குமதியாளர்களும் பிரகடனப்படுத்தப்படுபவர்களும் தமது சுங்க பிரகடனங்கள் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட ஆவணங்களை செல்லுபடியாக டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமானது என அவர் கூறியுள்ளார். அரசின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசு சேவை நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முக்கிய அங்கமான அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க முறைமையின் கீழ் ஆரம்பிக்கப்பட உள்ள காகிதமில்லா சுங்க பிரகடன முறையின் ஊடாக சுங்க அனுமதி செயல்களின் கீழ் மிகவும் பயனுள்ள விரிவான மற்றும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த சேவையை வழங்குவதே நோக்கம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சாரதிகளின் புள்ளி குறைப்பு முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இந்த திட்டம் எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதம் வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த முன்னோடி திட்ட கால பகுதியில் குறித்த செயல்முறை தொடர்பில் சாரதிகளுக்கு தெளிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறையின் கீழ் சாரதிகள் புரியும் போக்குவரத்து விதிமீறல்களின் பாரதூரத்தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கான புள்ளிகள் குறைக்கப்படும் என அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழ் ஒளி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாளங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ் ஒளி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:19 நிமிடம். ஐக்கிய ராஜ்யத்தில் 1:19 நிமிடம். தொடர்ந்து வானொலியில் வலம் வருகின்றது மதிய பிரதான செய்திகளில் இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணையை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் டி டி காஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள டி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். இந்திய நாடு முழுவதும் பட்டாசுகளுக்கு முழுமையான தடை விதிக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் 24 மணி நேரமும் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இருதரப்பு ஒத்துழைப்பு சர்வதேச அமைதியை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினார்கள். பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கு எதிரானவர் என கூறி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். இந்து கடவுள்கள் ராமர் சிவபெருமான் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்த கருத்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்துக்களிடையே பிளவை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் பாரதிய ஜனதா குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாபில் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள், மாநிலம் போதைப் பொருளில் இருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் என தாய்மார்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என்று மத்திய உள்துறை அமைச்சர் ராம்சா தெரிவித்துள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டங்கள் பலக்கும் என்று மேற்குவங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி நேற்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களான மல்லிகா அர்ஜுன் கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, ஓமர் அப்துல்லா, சுப்ரியா சூலே, திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஞானஸ்குமார் பதவி விலக வேண்டும் என்று வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தத்திற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலை இனிவரும் அனைத்து தேர்தல்களிலும் பயன்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ஆக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சேதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பேர் மீது கொலை குற்ற முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவர்கள் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இந்திய தலைநகர் புதுடில்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்று மாணவர்கள் வலியுறுத்துகின்றார்கள். தமிழகத்தில் EKYCA செய்யப்படாத குடும்ப அட்டைகள் முடக்கப்படாது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. EKYC எலெக்ஷன் கெனோ யுவர் கஸ்டமர் என்பது உங்களின் அடையாள ஆதாரா மூலம் ஆன்லைன் சரிபார்க்கும் ஒரு முறையாகும். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையினருடன் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட லஷ்கர் ஏ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மூத்த கமாண்டரும் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷராஃபின் பாதுகாவலரும் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான முகமது ஆசிப் என்பது தெரிய வந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது லஷ்கர் ஏ பயங்கரவாத அமைப்புக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட தங்கள் தேவாலயத்தை சேர்ந்த மூவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு மத்திய அரசுக்கும் கேரளத்தை சேர்ந்த மலங்காரா மார்மதுமா சிரியன் தேவாலயம் நன்றி.

வழங்கியுள்ளது. நாடு முழுவதும் நாளை காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் பங்கு சந்தைக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 840 குறைந்து 1,09,440 விற்பனை செய்யப்படுகின்றது. சங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்து 1 கிராம் 13,680 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் அதிக பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு மன்னிக்கவும், சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் அவரது நன்றிகள். அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவ முயன்ற 40க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வடகிழக்கு மாகாணங்களில் நூரிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றார்கள். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதும் வெளியேறும் பணிகள் நிறைவடைந்ததாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. மொரக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வகித்த பச்சிமா ஜவ்ராஜ் மசூரியை அந்த நாட்டு அரசர் முகமது நியமித்துள்ளார். இதன் மூலம் இஸ்லாமிய நாடான மொரக்கோவில் பிரதமராக பதவி பொறுப்பேற்கும் முதல் பெண் என்ற வரலாற்று சிறப்பையும் அவர் பெறுகின்றார். சிம்பாவேயின் மொரோண்டா கிராம பகுதியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்துள்ளார்கள். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் சிம்பாவேயின் முன்னணி வர்த்தகரும் பிரபல கோடீஸ்வரருமான விக்னல் சிவால்கோவும் பயணித்தனர். அவருடன் அவரது மனைவி லூசி முடுகே, 2 விமானிகள் மற்றும் மேலும் 2 பயணிகள் என மொத்தம் 6 பேர் ஹெலிகாப்டரில் பயணித்திருந்த நிலையில் அனைவரும் சம்பவ இடத்திலே உயிரிழந்துள்ளார்கள். பிளேட் துபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளனர். பயணிகளும் விமான ஊழியர்களும் தாக்குதல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக திட்டமிட்டதாக கூறப்படுகின்றது. துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு மேலே பறந்த போது மிக வேகமாக கீழிறங்கியது. விமானம் 30 நொடிக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி இறங்கியதாக கூறப்படுகின்றது. விமானத்தில் இருந்த மற்ற விமானிகள் விமானத்தை சவுதி அரேபியாவின் அபூக் நகரில் பாதுகாப்பாக தரையிறக்கினார்கள். பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள். அந்த சம்பவத்தை கடுமையாக பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு தெரிவித்துள்ளார். மலேசியாவின் முன்னாள் பிரதமர் மகதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். அவருடைய அலுவலகம் அதனை தொடர்ந்து அவரது மனைவி டாக்டர் சிட்டி ஹஸ்மாலி நேற்று முன்தினம் காலமானார். டாக்டர் மகதீர் தேசிய இந்திய கல்விக்கழகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார். இந்து சமய நிகழ்ச்சிக்காக பல பெண் ஊழியர்களை வெளியேற சொன்ன ஈபிள் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவி விலக இருக்கின்றார். இவ்வாண்டு இறுதியில் அவர் பதவியை விலகுவார் என தெரிவிக்கப்படுகின்றது. செயற்கை நுண்ணறிவு என்ற பெயரை இன்டெலிஜென்ட் என மாற்றக்கோரிய கோப்புகளில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் நேற்று கையெழுத்திட்டுள்ளார். வெள்ள மாளிகை தொழிலதிபர்கள் எலான் மஸ்க், மார்க் ஜக்கர்பர்க், சுந்தர் பிச்சை, ஜென்சன் வாங் உள்ளிட்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசிய பின்னர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். ஸ்பெயின் அரசாங்கம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறப்படுவதை தடை செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அது 2030 வரை நடப்பில் இருக்கும். அத்தோடு சேர்ந்த மற்ற சில நடவடிக்கைகளையும் அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸ்பெயினில் சில ஆண்டுகளாகவே கட்டுப்படியான வீட்டுரிமை ஒரு முக்கியமான பிரச்சனையாக இருந்து வருகின்றது. பிஜியில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த கொக்கைன் கட்டிகள் திருடப்பட்டுள்ளன. அவற்றுக்கு பதிலாக மாவு பொருட்களங்கள் வைக்கப்பட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. 2019 நடத்தப்பட்ட சோதனையில் 39 கொக்கைன் கட்டிகளை காவல்துறை பறிமுதல் செய்தார்கள். ஒவ்வொன்றின் இடையே சுமார் 1 கிலோ அளவு. அமெரிக்கா நியூயார்க் நகர தொடர்ந்து நிலையத்தில் 57

வயது நபர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். ஜாப் ஃபோகனே என்பவர் ரயில் தொடருந்தில் இருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது அவர் வைத்திருந்த பை கதவுகளுக்கு இடையில் சிக்கியது. தொடருந்து புறப்பட்ட போது அந்த நபர் தண்டவாளத்தில் விழுந்தார். தொடருந்து அவர் மீது ஏறியது. அதிகாரிகள் ரயில் தொடருந்து நிலையத்திற்கு சென்றபோது அந்த நபர் தண்டவாளத்தில் அசைவின்றி காணப்பட்டார். சம்பவ இடத்திலே அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவரின் முகத்துக்கு இருப்பதைப் போலவே அவரது குரலுக்கும் சட்ட பாதுகாப்பு உண்டு என்று ஜப்பான் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. ஜப்பானின் பிரபல பின்னணியை குரல் கலைஞர் ஹென்சி யூரோ சுடா தொடர்ந்த வழக்கில் டோக்கியோ நீதிமன்றம் அந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. பண்ணைக்குள் அத்துமுறை நுழைந்து ஷீக் எனப்படும் பெயரிடப்பட்ட செட்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் தொண்டுறவு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 வயது இளைஞர் ஒப்புக்கொண்டுள்ளார். தோமஸ் மிக்லேசன் என்ற இளைஞர் லீட்ஸ் கிரவுன் நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்ற விசாரணையின் போது உயிருள்ள விலங்குகளுடன் பாலியல் ரீதியான ஊடுருவலுக்கு முயன்ற குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் மதிய பிரதான செய்திகள். மதிய பிரதான செய்திகள் தொடர்கின்றது. விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான 2வது ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சீசிங் வெற்றியாகும். இந்தியாவின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட்டில் பீல்டிங் வரிசையில் 2வது இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். இந்த பிரிவில் இந்தியாவின் கேப்டன் சாம்பியன் கில் தொடர்ந்து முதலிடத்தில் நீடித்து வருகின்றார். விராட் கோலி 3வதில் இருந்து 2வது இடத்துக்கு முன்னேறியுள்ளார். நேஷன்ஸ் லீக்ஸ் கால்பந்தாட்ட போட்டியில் ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் தங்கள் ஆட்டத்தில் நேற்று வெற்றி பெற்றன. ஸ்பெயின் 4-1 என குரோஷியாவை வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்தில் 2-0 என்ற கோல் கணக்கில் செக் குடியரசை வென்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசரணை வழங்குகின்றால் tamilolia.com இணையதளம். உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளையும் இணையதள வானொலியையும் வானொலிய மறு ஒலிப்பையும் அத்தோடு எமது வானொலியில் வலம் வருகின்ற அனுசரணை நிகழ்ச்சியாவும் புகைப்படத்துடன் இலவசமாக பிரசுரிக்கின்றோம். ஒரு ஹீரோ இலங்கையில் 374.78 ரூபாய், இந்தியாவில் 108.67 ரூபாய். ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.79 ரூபாய், இந்தியாவில் 95.92 ரூபாய். ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 395.88 ரூபாய், இந்தியாவில் 114.77 ரூபாய். ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.64 ரூபாய், இந்தியாவில் 127.18 ரூபாய். கனடிய டொலர் இலங்கையில் 232.32 ரூபாய், இந்தியாவில் 67.37 ரூபாய். இதுவரை மதிய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மதிய பிரதான செய்திகளுக்கு இலங்கை செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் புத்தகங்களை விற்றுவரும் நூலகம் நிறுவனத்தினர். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளம் அமைந்திருக்கும் பி டி காஷங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான பி டி சூப்பர் ஸ்டோர். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தின். இந்த 3 நிறுவனங்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு செய்திகளை செவிமடுத்து கேட்டுக் கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரட் த்ராஸ 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
2: நேரம் சரியாக 2:35 ஐக்கியராட்சியத்தில் 1:35 இந்த நேரத்தில் வானிலையில் மலர்கின்றது. சாயி அருளமுண்டு. சாயி அருளமுதல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு அவளோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமா இருக்கிறீங்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபனம் சுரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள். அவர்களுக்கு நமது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியானது மறு ஒலிபரப்பாக வானிலையில் மலர்கின்றது.
3: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ரா. பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, விவேகம் பெறுவதற்குரிய வழிகள் முன்னைய யுகங்களை விட கலியுகத்தில் அதிகம். நீங்கள் விரும்பியபடி கல்வி அளிப்பதற்கு எத்தனையோ பள்ளிகளும் நிறுவனங்களும் உள்ளன. சிறிது முயற்சி செய்தால் நியாயமான முறையில் சொத்து சேர்ப்பதற்கு எத்தனையோ வழிமுறைகள் உள்ளன. இத்தனை இருப்பினும் மனிதனிடம் மகிழ்ச்சியும் சாந்தியும் அதிகரிக்க காணவில்லை. உள்ளபடியே மற்றைய யுகங்களை விட இப்போது துன்பம்தான் அதிகமாக காணப்படுகின்றது. அதற்கு என்ன காரணம்? காரணம் மானிடனின் நடத்தையிலும் அவன் வாழும் முறையிலும் தான் இருக்கின்றது. பரிணாமத்தில் மானிட வாழ்வே மிக மிக உன்னதமானது என்பதில் சந்தேகம் இல்லை. புனிதம் என்னும் பொருளுக்கேற்ப வாழ ஆன்மீக முயற்சி இன்றியமையாதது. அம்முயற்சி புனிதமானதாக தூயதாக இருக்க வேண்டும். இந்த வாழ்க்கைக்கு நன்னடத்தை எல்லா வகையிலும் முக்கியமானது. நன்னடத்தை அழியா வாழ்வை அளிப்பது, மரணத்துக்கப்பாலும் வாழ்வது அது. அறிவே ஆற்றல் மிக்கது என சிலர் சொல்கின்றார்கள், ஆனால் அது உண்மை அல்ல. நன்னடத்தையே ஆற்றல் மிக்கது. அந்த அறிவை பெறுவதற்கும் நன்னடத்தை தேவை. எனவே தீமையின் சுவடே இல்லாத நன்னடத்தை பெற ஒவ்வொருவரும் முயல வேண்டும். இன்றைக்கும் புத்தர், இயேசுநாதர், சங்கராச்சாரியார், விவேகானந்தர், பெரிய யோகிகள், முனிவர்கள், இறை அடியார்கள் முதலியோர் நம் நினைவில் உயர்வாக மதித்து போற்றப்படுகின்றனர் என்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். எல்லோரும் எந்நேரமும் அவர்களை நினைக்கும்படி செய்தது எது? அவர்களுடைய நன்னடத்தை தான் என்று உணர்ந்து கொள்ளுங்கள். நல் நடத்தை இல்லாத கல்வி, சொத்து, சமுதாய அந்தஸ்தால் ஒரு பயனும் இல்லை. மலரின் தகுதியும் மதிப்பும் அதன் மனத்தை பொறுத்தே அமைகின்றது. கவிஞர்கள், ஓவியர்கள், விஞ்ஞானிகள் அவரவர் துறையில் மேதைகளாக இருக்கலாம். ஆனால் நன்னடத்தை இல்லை என்றால் அவர்களால் சமூகத்தில் நிலைக்க முடியாது. உன்னத நிலை அடைய நன்னடத்தை இன்றியமையாதது. அது சமுதாயத்தில் நாம் மரியாதை செலுத்தும் அனைவரிடமும் இருக்கின்றதா என்னும் ஐயம் நிச்சயமாக எழக்கூடும். ஆனால் சில நிலையான நெறிமுறைகளை உறுதியுடன் பின்பற்றும் சமுதாயத்தையும் நன்னடத்தையையும் பற்றித்தான் நாம் சிந்திக்க வேண்டும். தெளிவில்லாத சமுதாயத்தில் நடத்தையும் நாகரீகமும் தினமும் மாறிக்கொண்டே இருக்கும். சமுதாயம் சாதாரணமாக அந்த நிலையற்ற நடத்தைக்குத்தான் முக்கியத்துவம் தருகின்றது. ஆனால் முக்கியமானதும் அடிப்படையானதுமான மாசில்லா நடத்தையே நிலையானது. சமுதாயம் எப்படியும் மாறலாம், ஆனால் அது மாறக்கூடாது. அழியாத இன்னொன்று ஆன்மா. அந்த ஆன்மாவுடன் அதற்கு தொடர்பு இருக்கின்றது. எனவே அந்த அடிப்படையிலும் அது நிலையானது. மிக மிக உன்னதமான குணங்களான அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, வைராக்கியம், தர்மம் முதலியவை மாசிலா நன்னடத்தையை உருவாக்குபவை. அவற்றை மதிக்க வேண்டும். அன்றாடம் நாம் செய்யும் நூற்றுக்கணக்கான சிறு செயல்கள் பழக்கங்களாக வலுப்பெறுகின்றன. அந்த பழக்கங்கள் மதி நுட்பங்களாக மாறி நமது வாழ்விற்கும் போக்கிற்கும் வடிவம் அமைக்கின்றது. கற்பனையில் நாம் நெய்பவை, நாம் தேடும் லட்சியங்கள், உழைப்பின் பலன்கள் அனைத்தும் மனதில் அழியாத பதிவுகளை ஏற்படுத்துகின்றன. இந்த பதிவுகள் பதிந்து பதிந்து நமது அறிவாகவும் நம்மை சுற்றியுள்ள உலக காட்சியாகவும் உருவம் பெறுகின்றது. நாம் பற்றுதல் வைப்பது இந்த படக்காட்சியில்தான். கடந்த காலத்தில் நெடுநாட்களாக பழகிய பழக்கங்களே மனிதனின் நிகழ்காலம் ஆகும். நடத்தையின் இயல்பு எப்படிப்பட்டதாக இருப்பினும் அது தற்போதைய நடைமுறையில் இருப்பினும் நமக்கு பழக்கமாகிவிட்ட அந்த எண்ணங்களையும் கற்பனைகளையும் மாற்றி அமைப்பதன் மூலம் நடத்தையையும் மாற்றி அமைத்துவிட முடியும். திருத்த முடியாத தீய நடத்தை எதுவும் இல்லை. கொள்ளைக்காரனான அங்குலிமாலா புத்தரின் அன்பு உள்ளத்தால் திருந்தவில்லையா? இதய பூர்வமான முயற்சி பழக்கங்கள் மூலம் நடத்தையை திருத்திவிடலாம். மனிதனுக்குள் மனித சக்திக்கு உட்பட்டு தீய பதிவுகளுக்கு அறைகூவல் விடும் ஆற்றலும் தீய பழக்கங்களை மாற்றும் ஆற்றலும் எப்போதும் இருக்கின்றது. தன்னலமற்ற சேவை மூலம், துறவு மூலம், முயற்சி மூலம், வழிபாடு மூலம் பகுத்தறிவதன் மூலம் மனிதனை உலகுடன் பந்தப்படுத்தும் பழைய பழக்கங்களில் இருந்து விடுவிக்க முடியும். தெய்வீக மார்க்கங்கள் மூலமும் நம் வாழ்வில் புதிய பழக்கங்களை நிலை நிறுத்தவும் முடியும். ஆன்மீக இலக்கியங்கள், கவிதைகள், இதிகாசங்கள், நூல்கள், இதழ்கள் முதலியவை செயல்படுவதன் நோக்கம் நடத்தையின் இயல்பையும் அதன் வழிமுறைகளையும் புதிரான போக்கையும் திருத்தி அமைப்பதற்காகத்தான். சனாதன சாரதி இந்த குறிக்கோளுக்காகத்தான் வெளியிடப்படுகின்றதே ஒழிய பொருட்காட்சியின் விளம்பரத்திற்காகவோ பெயரும் புகழும் அடைவதற்காகவோ அல்ல. ஆனால் வெறுமனே ஒரு நூலை அல்லது மாத இதழை படித்து விடுவதால் விவேகம் வந்துவிடாது என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது. எது பார்க்கப்படுகின்றதோ, கேட்கப்படுகின்றதோ, படிக்கப்படுகின்றதோ அதை நடைமுறை வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். பொழுது போவதற்காக ஏதாவது படிக்கப்பட்டால் பொழுது போகுமே ஒழிய எதுவும் மிஞ்சாது. நூல்கள் மிகவும் மலிவான விலையில் மலை மலையாக கிடைக்கின்றன. வேதங்கள், சாத்திரங்கள், புராணங்களை பெற முடியும். ஒவ்வொருவரும் படிக்கவும் முடியும். குருமார்களுக்கும் பஞ்சம் இல்லை. கல்வி நிலையங்களும் எண்ணற்றவை. கையளிக்கும் கல்வியும் ஆடம்பரமானவை. மனப்பயிற்சிக்குரிய வசதிகள் எல்லையற்றவை. வெகு அருகில் இருப்பவை. இருப்பினும் ஞான தேனை பருகும் திருப்தி எங்கும் இருப்பதாக தெரியவில்லை. நூல்கள் எங்கும் குவிந்து கிடப்பதை பார்க்கும்போது அவற்றிலுள்ள விவேகம் அதன் கட்டமைப்புகளை தாண்டி வெளியே வராது என்று உணரக்கூடியதாக இருக்கின்றது. பேராசை, சினம், பொறாமை என்னும் மலைப்பகுதிகளால் இறைவன் மறைக்கப்படுகின்றான். அதைப்போலவே விவேகம் என்னும் சூரியனும் புத்தகக் குவியலால் மறைக்கப்பட்டு இருக்கின்றது. உலகின் எல்லா மூலைகளிலும் இந்நூல்கள் சிதறிக் கிடப்பினும் பண்பாடும் விவேகமும் வளர்ந்துவிட்டதாக நாம் கூற இயலாது. நரன் வானரத்திலிருந்து வெகு தூரம் விலகாமலே இன்னும் இருக்கின்றான். அழகான கட்டமைப்பு, தலைப்பு, கவர்ச்சியான படம் இது போன்ற நிலையற்ற இன்பங்களையும் நொடிப்பொழுது திருப்தியையுமே வாசகர்கள் நாடுகின்றார்கள். விவேகம் உள்ளவர்களே சிறந்த நூலை தேர்ந்து எடுப்பார்கள். வாசித்தபடி வாழ்ந்துவார்கள். அதன் மூலம் சத்தியத்தை உணர்ந்து நிலையான ஆனந்தத்தை அனுபவிப்பார்கள். இவர்கள் மட்டுமே வாழ தகுதி உடையவர்கள். எனவே அதி உன்னதமான வழியில் செல்ல விரும்புகின்றவர்களும் இறை சிந்தனையிலேயே ஈடுபடுகின்றவர்களும் மகான்கள். யோகிகள் வாழ்க்கை வரலாறுகளையே படிக்க முயல வேண்டும். அது தெய்வீகத்தில் ஒன்ற உதவும். குறிக்கோள் இல்லாமல் சில்லறை விஷயங்களையும் கைக்கு கிடைத்தவற்றையும் படித்தால் அது குழப்பத்தையும் விபரீதமான விளைவுகளையும் உண்டாக்கும். அதனால் ஒரு லாபமும் இல்லை, சாந்தியும் கிட்டாது. அனைத்துக்கும் மேலாக எதை செய்தாலும் ஒருமை மனத்துடன் செய்ய பழகுங்கள். சம நோக்கு சுப நோக்காக இருக்கும். சிங்கம் வன அரசனாக இருந்த போதும் மரங்களுக்கிடையே நடக்கும் போது ஒவ்வொரு முறையும் சில அடிகள் வைத்த பின் தன்னை யாராவது பின்தொடர்கின்றார்களா என்று இப்படியும் அப்படியும் திரும்பி பார்க்கும். மனதில் உள்ள பயம் அதை அப்படி பார்க்க செய்கின்றது. இதயத்தில் உள்ள பலாத்கார உணர்வு பார்வையை மங்களாக்கி காட்சியை சிதைத்துவிடும். மனிதரிடம் சமநோக்கு இருத்தல் வேண்டும். தன் கண்ணில் படும் அனைத்து படைப்புகளையும் மங்களம் உடையவனாக கருத வேண்டும். தன்னிடம் எத்தனை நம்பிக்கையும் அன்பும் இருக்கின்றதோ அத்தனை நம்பிக்கையும் அன்பும் எல்லா உயிர்களிடமும் இருக்க வேண்டும். ஏனெனில் படைப்பில் தீமை உடையதாக எதுவும் இல்லை, ஒரு சிறு அணு கூட இல்லை. தவறான பார்வை காரணமாகவே அது தீயதாக தோன்றுகிறது. நாம் அணியும் கண்ணாடியின் வண்ணத்திற்கு ஏற்ப படைப்புகள் தோற்றம் அளிக்கின்றன. தன் அளவில் அது நிலையான தூய்மையும் நிதமும் உடையதே. உடல், உள்ளம், அறிவின் ஆற்றல்களை முழுமையாக ஒருமுகப்படுத்துவதன் மூலம் அதி உன்னதை அடைய முடியும். அவற்றை வெளிப்படுத்துவதற்கும் போதிப்பதற்கும் உரிய குருமார்கள் எப்போதும் இருந்திருக்கின்றார்கள், இருக்கின்றார்கள், இருப்பார்கள். மனித மனம் வெளிப்பொருட்களில் களிப்பு கொள்வதும் அர்த்தமற்றவற்றை கவனிப்பதும் வெளி உலகை விமர்சிப்பதுமாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட ஒன்றை உறுதியுடன் இருக்கும்படி பயிற்சி அளிப்பது எப்படி? கீழ்காணும் வினாக்களை ஒவ்வொருவரும் வினவ வேண்டும். மகாத்மாக்களும் மகான்களும் என்னை போன்றவர்கள் தானே? அவர்களும் என்னை போல் உடல் பெற்றவர்கள் தானே? அவர்கள் அடைந்த முழுமை பேற்றை அவர்களது முறைகளை பின்பற்றி நானும் முடியும் அல்லவா? மற்றவர்களின் குறைகளையும் குற்றங்களையும் கண்டுபிடிப்பதால் நான் அடையும் லாபம் எது? எனவே உங்களுக்குள் உள்ள குற்றம் குறைகளை கண்டுபிடித்து அவற்றை திருத்தி முழு தூய்மை பெறுவதே முதல் சாதனை ஆகும். ஒருவரின் இறுதி நாள் இனிமையாகவும் உவகை அளிப்பதாகவும் இருக்க வேண்டும் என்றால் இதை குறிக்கோளாக கொண்டு அதை நியாயமாக அடையும் வகையில் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் உழைக்க வேண்டும். ஆனால் ஒவ்வொரு நாளுக்கும் மாலை நேரமும் இருக்கின்றது. அன்றைய பொழுது நல்ல செயல்களில் செலவிடப்பட்டால் நாம் ஆழ்ந்த நித்திரையில் அமிழும்படி அந்த மாலை வேளை ஆசீர்வதிக்கின்றது. அது உற்சாகமும் ஊக்கமும் அளிக்க வல்லது, சமாதிக்கு சமமானது என சொல்லப்படுகின்றது. மனிதன் இம்மண்ணில் வாழும் காலம் குறுகியது. ஆனால் ஒருவர் நேரத்தை புத்திசாலித்தனமாக எச்சரிக்கையுடன் செலவழித்தால் இந்த குறுகிய காலத்திலும் தெய்வீக ஆசீர்வாதத்தை பெற முடியும். ஒரே அச்சில் வார்க்கப்பட்டவர் போல் ஒரே தோற்றம் உடைய இருவர் உள்ளனர். ஒரே சூழலில் வளரவும் செய்கின்றார்கள். ஆனால் ஒருவர் தேவதையாகவும் மற்றவர் சாதாரணமானவர் ஆகவும் இருக்கின்றார். வளர்ச்சி இப்படி வேறுபட என்ன காரணம்? பழக்கங்கள், அவற்றிலிருந்து உருவாகும் நடவடிக்கைகள் திண்மை பெறுவதால் ஏற்படும் நடத்தைகளே காரணம். நடத்தை உடைய ஓர் உயிரே மனிதன். மேற்போக்காக நோக்கும்போது மனித வாழ்வு முடிவில்லாமல் மீண்டும் மீண்டும் உண்பதிலும் பருகுவதிலும் உழைப்பதிலும் உறங்குவதிலும் கழிவது போல தோன்றுகின்றது. ஆனால் உண்மையில் வாழ்க்கை மிக பெரிய பொருள் உடையது, ஆழமான உள் அர்த்தம் உடையது. வாழ்வு ஒரு தியாகம், ஒரு யஜ்ஞம். ஒவ்வொரு சிறு செயலும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படுவது. ஒவ்வொரு நாளும் இந்த சரணாகதி மனப்பாங்குடன் செயல்படுவதில் செலவாகுமானால் தூக்கம் சமாதி நிலை ஆகிவிடும். மனிதன் செய்யும் பெரும் தவறு தன்னை உடலாக எண்ணுவது. உடலை வலுப்படுத்தவும் வசதிப்படுத்தவும் பல வகையான பொருட்களை அவன் குவித்து வைத்திருக்கின்றான். உடல் தளர்ச்சி பெற்று முதுமை உற்ற போதும் ஏதாவது ஒரு வழியை பின்பற்றி அதை நிமிர்த்த முயல்கின்றான். ஆனால் இப்படி எத்தனை காலத்திற்கு சாவை ஒத்திப்போட முடியும்? யமனின் ஓலை வந்தவுடன் புறப்பட்டாக வேண்டும். இறப்பு வந்தவுடன் அந்தஸ்து, அதிகாரம், ஆணவம் அனைத்துக்கும் சாவுமணி அடிக்கப்படுகின்றது. இதை கருத்தில் கொண்டு இரவும் பகலும் எல்லா உயிர்களுக்கும் உடல், உள்ளம், ஆன்ம தூய்மையுடன் சேவை செய்து அதி உயர்வான தன்னை உணருங்கள். ஆனால் இந்த உடம்பு நீங்கள் அல்ல என்பதையும், நீங்களாக இருக்க முடியாது என்பதையும் நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் அதுவாக இருக்கின்றீர்கள். மிக மிக உன்னதமான, மிக மிக புனிதமான மகா வாக்கியம் இது. அழிக்கவே முடியாத ஆத்ம தத்துவம் நீங்கள். இந்த ஆத்ம தத்துவத்திற்காகவே நீங்கள் உடல் பெற்று இருக்கின்றீர்கள். எனவே பரமேஸ்வரனை இப்போதே இங்கேயே உணரும் முயற்சியில் இந்த உடம்பை எந்த நிமிடமும் தியாகம் செய்ய, தத்தம் செய்ய நீங்கள் தயாராக இருக்க வேண்டும். உலகின் நலன் மேம்படுவதற்கு இந்த உடம்பின் மீது உங்கள் அதிகாரத்தை செலுத்துங்கள். இந்த உடம்பு வெறும் கருவிதான், இறைவனால் அளிக்கப்பட்ட கருவி. அது அதன் நேரத்தை நிறைவேற்றட்டும். ஆனால் எந்த நோக்கத்திற்காக அளிக்கப்பட்டதோ அதை உணரும் வகையில் அதை எச்சரிக்கையுடன் கவனிப்பதும், தேய்ந்து விடாமல், பழுதுபடாமல் பாதுகாப்பதும் உங்கள் கடமையாகும். குளிர்காலத்தின் ஊசி முனை ஊடுருவல்களில் இருந்து உடலை பாதுகாக்க உலன் ஆடைகள் அணியப்படுகின்றன. ஆனால் குளிர் குறைந்தவுடன் அதை கிடப்பில் போட்டு விடுகின்றோம். அதை போலவே உலக வாழ்வு குளிர்தாக்குதல் நம்மை பாதிக்காத போது உடம்பு பொருட்படுவது இல்லை. அப்போது ஒருவருக்கு அழியாத உடம்பை பற்றிய சிந்தனை மட்டுமே இருக்கும். மழை விழும்போது நீரால் விண்ணும் மண்ணும் இணைகின்றன. உள்ளபடியே அது உள்ள கிளர்ச்சியூட்டும் அழகான காட்சி. படைப்புடன் நீங்கள் பின்னி பிணைந்து ஒன்றுவதற்கு படைப்பின் மூலமே போதிக்கப்படும் காட்சி அது. நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மூன்று பாடங்கள் உள்ளன. முதலாவது, படைக்கப்பட்டவை நிலை அற்றவை. இரண்டாவது, அடிமையாக இருப்பவன் மனிதன். மூன்றாவது, தலைவனாக இருப்பவர் இறைவன். படைப்பு முழுவதும் ஓர் இறை வழிபாடு. வழிபடுபவன் மனிதன், அதை ஏற்றுக்கொள்பவர் இறைவன். வாழ்க்கை என்னும் விளையாட்டு இப்படித்தான் ஆடப்படுகின்றது. இறைவனுக்கு பணி செய்ய புது புது பொருட்களை மனிதனை சுற்றி குவிப்பது குறித்தும், பல வடிவங்களை வழிபட வாய்ப்பு அருளியது குறித்தும் அவன் மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். புது புது சந்தர்ப்பங்கள் கிட்ட வேண்டும் என்று அவன் வழிபட வேண்டும். கைக்கு கிட்டும் வாய்ப்பை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த மனப்பான்மை எல்லையில்லா இன்பம் நல்கும். உண்மையான ஆனந்தம் என்பது இன்பம் கலந்த வாழ்வை நடத்துவது தான். சூரியன் உதித்தது முதல் மறையும் வரை செய்யப்படும் செயல் எதுவாக இருப்பினும் அதை இறை வழிபாடாக கருதி புனிதமாக செய்ய வேண்டும். புத்தம்புது மலர்களை பறித்து அவற்றை வாடாமலும் தூய்மையாகவும் வைப்பதைப் போல செயல்கள் மாசுபடாமல் தூய்மையாக இருக்க இடைவிடா முயற்சி தேவை. மனக்கண்ணில் இக்காட்சியை நிறுத்தி ஒவ்வொரு நாளும் செயல்பட்டு அதற்கேற்ப வாழ்வோம் ஆகில் அது இடைவிடா இறை தொண்டாக மாறிவிடும். நான் நீ என்னும் உணர்வுகள் மறைந்துவிடும். நான் என்பது அதன் சுவடே இல்லாமல் அழிந்துவிடும். அதன் பின் வாழ்வு தானாகவே நான் சேவகன் என்னும் நிலையில் நிலைத்துவிடும். இவ்வுலகு நைவேத்தியம் ஆகும். இறைவன் வழிபடப்படும் தலைவன் ஆவார். சொல், செயல், சிந்தனை மூன்றிலும் ஒருவர் இந்நிலையை அடையும் போது நீ நான் என்னும் வேறுபாடுகள் அனைத்தும் மறைந்துவிடும். அன்பின் வடிவங்களே, பக்திக்கும் ஞானத்துக்கும் வேறுபாடு இல்லை. சகுணம் நிர்குணமாவதைப் போல் பக்தி ஞானம் ஆகின்றது. கர்மம், பக்தி, ஞானம் தனித்தனியானவை என்பதை ஏற்றுக்கொள்ள இயலாது. அவற்றை முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது என்று வகைப்படுத்துவதை கூட ஏற்றுக்கொள்ள முடியாது. இம்மூன்றும் ஒன்றாக கலந்தது அல்லது மூன்றும் இணைந்தது என்பதையும் ஒத்துக்கொள்ள முடியாது. கர்மமே பக்தி, பக்தியே ஞானம். ஒரு மைசூர் பாக் கட்டியில் உள்ள இனிப்பையும் எடையையும் வடிவத்தையும் தனித்தனியாக பிரிக்க முடியாது. ஒரு பகுதியில் இனிப்பையும் இன்னொன்றில் எடையையும் மற்றொன்றில் வடிவத்தையும் நாம் காண இயலாது. நாக்கில் வைத்தவுடன் அதன் சுவை உணரப்படுகின்றது, எடை குறைகின்றது. அதைப் போலவே ஜீவனும் ஆத்மாவும் பரமாத்மாவும் பிரிக்க முடியாதவை. அவை அனைத்தும் ஒன்றே தான். எனவே ஒவ்வொரு தனி மனிதனின் செயலும் சேவை, பிரேமை, ஞான உணர்வுகள் முதலியவை நிரம்பி வழிபவையாக இருக்க வேண்டும். அதை வேறு விதமாகச் சொல்வதானால், வாழ்க்கை செயல்களின் ஒவ்வொரு பகுதியும் கர்மம், பக்தி, ஞானம் நிரம்பியதாக இருக்க வேண்டும் எனலாம். புருஷோத்தம யோகம் என்பது இதுதான். அது வெறும் சொல் அளவில் நிற்காமல் நடைமுறையில் செயல்பட வேண்டும். அதாவது சாதனை இதயபூர்வமாக பக்தி ஞானத்துடன் இடைவிடாமல் செய்யப்பட வேண்டும். அமுதத்தின் இனிமை அல்லது இறைவனின் நாமமே வாழ்வின் மலர்ச்சியாகும். புறத்தில் கிட்டும் வெளி இன்பத்தை விட இறை நாமத்தால் அகத்தால் எழும் இன்பமே சிறந்தது. ஒரு செயல் இறை அர்ப்பணமாக செய்யப்படும் போது அதில் உள்ள நன்மை, அதிநன்மை, அதீதமான நன்மை மூன்றும் ஒன்றாகி விடுகின்றது. முதலில் நீ நான் என்பது நாம் ஆகிவிடுகின்றது. அதன்பின் நாம் என்பது இறைவன் ஆகின்றது. ஆத்மா பரமாத்மாவின் ஒரு பகுதியாகி இறுதியில் பரமாத்மாவாகவே ஆகிவிடுகின்றது. ஓம் தத் சத் என்னும் மந்திரத்தின் உண்மையான பொருள் இதுதான். நேற்றாக இருந்தது, இன்றாக இருப்பது, நாளையாக இருக்கப் போவது ஓம் தத் சத். அங்கே அவன் என்பதும் நான் என்பதும் எப்போதும் இருக்கின்றது. சாதனையும் எப்போதும் இருக்கும். சூரியனும் அதன் கதிர்களும் ஒருபோதும் பிரியாது இருப்பதைப் போல எந்த சந்தர்ப்பத்திலும் சாதகர் சாதனை செய்யாமல் இருக்கக்கூடாது. சாதகர் ஒருவர் இடைவெளி விடாமல் சாதனை செய்யும் போதுதான் அவர் ஓம் உடன் ஒன்றாக இருப்பதாக கூற முடியும். தனது கடமையை செய்வதன் மூலமும் நீதியுடன் வாழ்வதன் மூலமும் இதய மாசு துடைக்கப்பட வேண்டும். களைப்பும் பலவீனமும் மிக்க ஒரு காலம் வரலாம். அப்போது பின்வருமாறு பிரார்த்திக்க வேண்டும். இறைவா, எல்லாம் என் சக்திக்கு அப்பாற்பட்டன. ஆகிவிட்டன. முயற்சி செய்ய முடியாத அளவிற்கு நான் பலவீனன் ஆகிவிட்டேன். எனவே இறைவா, எனக்கு பலம் அருளுங்கள் என பிரார்த்திக்க வேண்டும். ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம். ராஜா
2: நன்றி. சகோதரி அன்புறவுகள், இதுவரை சாய் அருள்முதல் நிகழ்ச்சியினையும் கடிகள் தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள். மன்னிக்கோ சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள், அவர்களுக்கும் நன்றிகள்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:04, ஐக்கியராஜ்யத்தில் 2:04. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

동글 무릎법. 동글무릎 நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முடிந்து கொண்டு உங்கள் நெஞ்சு விட்டாக அந்த பாடல்களை கேட்டு மகிழ்ச்சி. அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0531-43-45-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 0533-95-48-47-71. தூர தேசங்களில் இருப்பவர்கள் வைபர் ஊடாகவும் வாட்ஸ்அப் ஊடாகவும் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இந்த வேளையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம் வணக்கம். அவருடைய தொடர்பு இணைத்துக் கொள்ளவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகிறோம். ஓஹோ, ரெண்டு அழைப்பும் இணைந்திருந்தார்கள், ரெண்டு அழைப்பும் இணைந்து கொள்ளவில்லை, என்னவென்று தெரியவில்லை. நீங்கள் மீண்டும் இணைந்து கொள்ளலாம் அன்பு உறவுகளே. அந்த வகையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்ளுகின்றோம். வணக்கம் வணக்கம்.

0: நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வந்திருக்கும் அன்பு உறவு வணக்கம். அவருடைய தொடர்பு இணைந்து கொள்ளவில்லை என்று நினைக்கின்றேன். அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம்.
1: பொதுப்பள்ளி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால் மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்துவிடாதீர்கள், பொண்டுபொண்டி ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டி மார்க்கெட்.
2: நீ சொல்லிவிட்டதெல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன். எல்லாம் சரியா இருக்கு.
3: என்னப்பா நீங்க எங்க போய் இந்த அழகி போன மரக்கறிகளை, நாரி போன மீனையும் வாங்கி வாருங்கள். நான் உங்களை எங்க போய் வாங்க சொன்னா? இதுகளெல்லாம் கொண்டு குப்பையில போடுங்க.
2: அப்ப எங்க நான் போய்
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 பாரிஸ் பத்தே. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 0142 42 5 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: இந்த விலையில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி அவர்கள், நல்லமா இருக்கீங்களா? நாங்கள் ஒரு நலமாக இருக்கின்றோம். நன்றி. என்ன பாடல்?
4: பூமாலையில் ஒரு மல்லிகை, அதுவும் கேஜியோட நல்ல படம்
0: தான். படம் அல்லவா?
4: ஓ,
0: நல்ல படம்.
4: சரியான
0: கஷ்டம், தோல்வி. வெளிநாட்டில் எடுத்த படம்
4: தானே,
0: அந்த படங்களால படுதோல்வி கொஞ்சம் நட்டப்பட்டு. நன்றி, உங்களுக்கான பாடலை தருகின்றோம். கேட்டு மாலங்கள். நன்றி. அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை அவர்களுடைய பாடல்கள் வானொலியில் மலர்கின்றது. பயன்படுத்தி

ஆண்டவன் சோதனையோ, யார் கொடுத்த போதனையோ, தீயிலே இறங்கிவிட்டான் திரும்ப வந்து தாழ்பணிவான்.

0: பாடலை திருமதி குணநாயகி பசுமதி அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து மேரி மேக்லின் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மேரி.
1: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நான் நலமாக இருக்கின்றேன். நீங்க?
0: நாங்களும் நலமா இருக்கிறோம். நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: சிவாஜி இல்ல பாடல், என்ன மறந்து பாடுவேன் உன்னை நினைந்து வாழுவேன்.
0: அந்த பாட்டா?
1: ஆமாம்.
2: என்னை மறந்து பாடுவேன்
1: பாடுவேன் உன்னை நினைந்து வாழுவேன்.
2: அப்படியா? என்ன படம்?
1: திருப்பமா எது படம்?
2: என்னை மறந்து பாடுவேன்
1: திருப்பம்.
2: திருப்பம்
1: நினைக்கிறான்.
2: நினைக்கிறீங்க?
0: இருக்கலாமா இல்லையா?
1: இருக்கலாம்.
0: இருக்கலாம்.
1: ஆமா.
0: ஓகே, அப்ப உங்களுக்கான பாடல் நல்ல பாடல். வடையா சாப்பிட்டீங்களா?
1: இல்ல, இனித்தான்.
0: இனித்தான். வேலைக்கு வேலைக்கு போனீங்களா? வீட்ல இருக்கீங்களா?
1: வேலைக்கு
2: வேலைக்கு
1: இப்ப வந்தேன். 10 நிமிஷம்
2: இருக்கு. 10 நிமிஷத்துல வந்திருக்கீங்க?
1: ஆ,
0: 10 நிமிஷம் வந்து.
1: யா யா.
0: ஓகே, உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் மேரி மேக்லின் அவர்கள் கிளம்பி கேட்ட பாடல்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் மேரியை மெக்னலின் அவர்கள். திருப்பம் திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதனுடைய இசையில் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். அவரை தொடர்ந்து நீண்ட நேரமாக காத்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். யாரோட கேட்கறீங்க? அவர் யாரோடு உரையாடி கொண்டிருக்கிறார்? தொலைபேசியை எடுத்து போட்டு இப்பொழுது பைஃபரோடாக ராஜா அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் ராஜா.
1: வணக்கம் அண்ணா. நலம்தானே?
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள்?
1: ஓமோம் நலமாக இருக்கின்றோம். காலையில இருந்து எங்கள் தேனும் பாருமில சத்யா சொல்லியிருந்தா இன்று நீங்கள் குணநாயகி கேட்ட பாட்டை கேட்கணும் அப்பாண்டு ஓமன் சொல்லி வந்தேன். குணநாயகி கேட்டு விட்டா அவருக்கு வார்த்தைகளை கூறிக்கொண்டு அதுல அந்த முதல் வசனம் பெறும் அண்ணா.
0: என்ன ஆத்த விட்டு பறந்துட்டீங்களா?
1: அந்த வசனம் கேட்க அந்த மேல இருந்து வாங்க ஆசையா இருக்கும். அதில் அந்த அந்த என்ன படியில இருந்தால்
0: மேரிக்கு போகணுமா? மேரியில காசு வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும். நான் இங்க எடுத்து வச்சு வணக்கம் வணக்கம் அம்மாண்டு கத்துறேன். அங்க ஆருடைய நடக்க ஆர்வே
1: நேற்று காலையில இருந்து பாடி வரும் சொல்லி இருந்திருந்தீங்கள். ஆக்கள் வரவில்லை.
0: வேலையால
1: ஆக்கள் வந்தவே சரியான கஷ்டப்பட்டுத்தான் வந்தவே வேலையால ஓடி வந்து படி ஏறி வந்து
0: அவர்களும் பயம் சரியான பயம் பாடுறது.
1: அப்ப நான் ஜண்டாள வந்தேன். மேல வந்து கொஞ்சம் மூச்சு அறிவிந்தால் 16 படி ஏறி மேல விரவணும்.
0: என்ன என்ன பாடல் பாடல்
1: பாடல் உண்டையோ ஐயா அந்த மகிழ்ச்சியா ஐயா அந்த பாட்டை கேட்போம். அந்த பாடல்
0: என்ன
1: என்ன ஓஹோ மை ஸ்வீதி என்று பெரும் அல்ல அந்த நல்ல பாடல் இல்ல லவ் பாட்டு வந்து அந்த பாடெல்லாம் காட்சி இருக்குது. வசனங்கள் தருவது இல்லை வயது ரொம்ப எல்லாம் பத்தினா ஒழிக்குது.
0: எல்லாத்தையும் ஒரு சாட்டு வச்சு கண்டு தப்பிடுவீங்க.
1: இப்படியே வந்து வாழ்க்கைய போகாட்டணும்.
0: அப்படி போகாட்ட கூடாது. வைர நெஞ்சன் திரைப்படத்தில் இருந்து கண்ணதாசனுடைய கவிதை வரியில டி எம் சவுந்தரராஜன் பாடிய ஏ ஓ மை ஸ்வீட்டி.
1: மை ஸ்வீட்டி
0: ஸ்வீட்டி என்ன இனிப்பு என்ன சக்கரை

0: கண்ணதாசனுடைய கவிவரி, விஸ்வநாதனுடைய இசை கேட்டு மலர்கள். நன்றி.
1: நன்றி.
0: உஷாநந்தினி.
1: உஷாநந்தினி. ஓகே.
0: ஓகே.
1: நன்றி. வாழ்க்கை.

0: என்ன இங்க வந்து உட்காந்துட்டேன்?
1: முதல்ல என்ன வீட்டுல கொண்டு போய் விட்டுடுங்க.
0: உன் ஃப்ரெண்ட்ஸ் யாரையும் பாக்கலையா?
1: அவங்கதான் யாரும் இங்க வரலையே. எனக்கு இங்க தனியா இருக்க பயமா இருக்கு.
0: எனக்கு வேற முக்கியமான வேலை இருக்கு.
1: சரி, நான் கார்லயே உட்கார்ந்து இருக்கேன், உங்க வேலையை முடிச்சுட்டு என்ன கொண்டு போய் விடுங்க.
0: ஓஹோ, அம்மாவுடைய உத்தரவோ?
1: இட்ஸ் மை ஆர்டர்.
0: ஓகே, இட்ஸ் மை ப்ளஷர்.
2: சரி, அங்கு ஒரு மொழியை ஒழித்த பாடல் வயது நெஞ்சம் திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பாடியிருந்தார். அமெரிக்க ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அமெரிக்க ராஜாவை தொடர்ந்து இப்பொழுது போவோம். எங்களுடைய என்ன ராஜா, எப்படி இருக்கிறீங்க? நீங்க என்ன செல்லிமா எடுத்து போட்டு வேற யாரோட காய்ச்சல் இருக்கிறீங்க? பாசல் தந்தா அதுக்கு என்ன செய்ய? நான் தெரிய எனக்கு தெரியாது. நானும் எல்லாத்திலும் கோபத்துல மறந்துட்டேன், என்னையே மறந்துட்டேன். சரியான
3: கோபம்,
2: சரியான கோபம் உங்களை நிப்பாட்டே இல்லாத. நீங்க பாவம் அழைப்பை ஏற்படுத்தி இருக்கிறீங்க.
3: என்னம்மா
2: நீங்க, என்ன உங்களுக்கு என்ன அப்படி ஒரு நிலைமை? என்ன கொடுமையடா இது, உங்களுக்கு ஒரு நிலைமையா வரும். நாங்கள் எல்லாம் இருக்கிறோம், உடனே எம்ஜிஆர் மாதிரி வந்துருவோமே. உடனே உண்டுடா ஓடி வந்துருவோம். என்ன பாடல கேக்குறீங்க? இத்தனை வயசா போச்சு உங்களுக்கு? ஒரு ரேடியோ வந்து ஒரு தலைவி, ஒரு தாய்க்கு தாய், ஒரு சகோதரத்துக்கு சகோதரம், ஒரு தங்கைக்கு தங்க அன்பு அநேசம், ஒரு சிவாஜி கணேசன் இன்றைக்கு ஒரு 75 ஆண்டுகளாக தமிழ் திரைப்பலகத்தில் ஒரு முடிசூடா மன்னனாக திகழ்ந்தவர். அவருடைய நடிப்புக்கு வந்து நாங்கள் யாருமே பெற முடியாத நடிப்பு. அவர் நடிச்சு அழுதாரண்டா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அழுவோம். ஒரு பாடல் கேட்காம சின்ன பூ மன்ன பூ வந்து பாருங்க. என்னது குணநாயகி அம்மா வந்து இந்த மாதிரி பாட்டு கேட்டு போறா சிவாஜி சொல்லி? ஒரு பாடல் நீங்க சிவாஜி நடிகர் நடிகன் நான் எங்கட பத்மினியின் பெரிய விசிறி, பத்மினியின் விசிறி, சிவாஜியின் பரம ரசிகை என்றெல்லாம் சொல்லி போட்டு என்ன விளையாட்டு? உங்களுக்காக நான் ஒரு பாட்டு தரேன் கேட்டு மகளுங்கள். அனுப்பின பாசல்
3: கிடைச்சிட்டுதான்
2: தான், பாரதிக்கு தான் நன்றி சொல்லணும். என் கையில வந்துட்டல்ல, உங்களோட கைக்கு மருந்து அனுப்புற என்ன? முதல் புஷ்பா ரேடியோக்கு வர சொல்லுங்க. புஷ்பாக்கா மாதிரி இருக்க கூடாது. எல்லாரும் அன்பாக பண்பாக ஆசையாக ரேடியோல கதைக்க வேணும், வீட்டு வேலை செய்ய வேணும். அப்படி செய்தண்டு சும்மா சந்தோஷமா இருக்கும். இப்ப உங்களுக்கு நல்ல பாட்டு வருது கேட்டு மழங்கள். நன்றி
3: நன்றி நன்றி
2: நன்றி. வாழ்த்துகள். அவர்கள் யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் அல்ல, நான் கொடுக்கின்ற பாடல். இசை மூலம் திரையிலிருந்து டி எம் சவுந்தரராஜன் சுசிலாமா இணைந்து பாடிய பாடல்.

0: ஒலித்து பாடலை ஒலித்து பாடலை நான் கொடுத்திருந்த என்ஜோய் சூர்யாம்பாவுக்காக இந்த நேரத்தில் வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் ஜெயந்திமாலா அவர்கள். வணக்கம் ஜெயந்திமாலா. நலமா இருக்கிறீங்களா ஜெயந்திமாலா? நாங்கள் நல்ல சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்கிறோம். இன்று சிவாஜி கணேசனுடைய 98வது பிறந்த நாள். அவர் நடிச்ச படங்கள்ல இருந்து 300 படங்கள், அதுல 300 படங்கள்ல 250 படங்கள் கதாநாயகனா அடிச்சது. 250 படத்துல ஒரு படத்துல 6 பாடல் இருந்தாலும் அப்படி பாட்டு 1500 பாடல் அவருக்கு வேண்டி. இப்போ சௌந்தரராஜனும் சுஜிலா தனியாக பாடியிருப்பார், சுஜிலாவோட சேர்ந்து பாடியிருப்பார். நல்ல பாட்டு, சூப்பர் பாட்டு, சூப்பர் சூப்பர் பாட்டு, என்ன
1: சூப்பர் பாட்டு, நல்லா இருக்கும்.
0: உங்களுக்கு பிடிச்ச சிவாஜிய பத்தி அவர் சொல்லு, நீங்க அவரை பத்தி அவர் கேட்க மாட்டேங்க, நீங்க சொல்லுங்க, நாங்க கேட்போம்.
1: எனக்கு
0: இல்லையா
1: நடிப்புக்கு தான் எனக்கு விருப்பம் ராஜான.
0: நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுக்கான பாடல் வருகின்றது, கேட்டு மகிழுங்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி.
2: ரப்பா கஞ்சி வரதப்பா.

தன்னை தலையில் தாங்கி வங்கி வருதப்பா. வரதப்பா

மனம் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்சையும் வாரி தந்தா தானே லட்சுமி. நகையும் நட்டும் போட்டிருந்தா சொன்ன லட்சுமி, நமக்கு நஞ்சையும் புஞ்ச

0: அம்மாடியோ, என்ன பாட்டை கண்டு போகிறாங்கட ஜெயந்திமாலா அவர்கள். சரி, இந்த நேரத்தில் இணைந்திருக்கிறார் மதனி மோகன் அவர்கள், வாட்ஸ்அப் போடாக இணைந்திருக்கிறார். வணக்கம் மதனி.
1: வணக்கம் அண்ணா.
0: நல்லம்மா, காய்ச்சி போனீங்களா? என்ன பாடலுக்கு கேட்க போறீங்க?
1: பாட்டுகள் போய்கொண்டிருக்குது. எனக்கு சிவாஜியில பாட்டுல இந்த வயதான நேரங்கள்ல வர்ற காதல்கள் இருக்கு தானே,
0: வயதான காதல் அதை தோற்பது இல்லையா? 60-40 வயதில் வந்த காதல் தோற்பது இல்லையா? வாலி சொல்றார், அதாவது நின்று நிலைத்து அந்த இதெல்லாம் யோசித்து இந்த காதல் நாக்கு உண்மையாக வெற்றி பெறுமாடெல்லாம் யோசிச்சு செய்கிற காதல் தோற்காது. அப்ப நீங்க காதலிக்கையில பாவம் என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: நான் வந்து எனக்கு பிடிச்ச பாட்டுனா அந்த மிருதங்க சக்கரவர்த்தியில இருந்து அடி வண்ணத்து
0: அரசக்க சூப்பர் பாட்டு கேக்குறீங்க, அப்படியே கண்ணால கண்ணீர் ஓட போகுது. அடி வண்ணங்களே தான் நினைக்கிறது, பொறுப்பா வந்து கேட்கணும் என்ன
1: உள்ள.
0: இந்த ஜோதிரியம்மா சிவாஜிட்டு பாட்டு தெரியுது இல்ல?
1: அவாவுக்கு தெரியும், அவாவுக்கு கொஞ்சம் சுவையினம் தானே.
0: என்ன சுவையினம்?
1: அவன் பாடவே இல்லை, சுவையினம் உண்டு
0: தானே சொல்ற. எல்லாரும் இந்த என்ன ஆட தெரியாதல் இடங்கோணல் என்று சொல்ற மாதிரி எல்லாரும் சில சில விஷயங்கள்ல நீங்க ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டு வருவீங்க. ஆட தெரியாத ஆளுங்க அவனுமே ஆடவே தெரியாது. மேடை சரியில்லை,
1: மேடை சரியில்லை.
0: என்னம்மா?
1: ஆனா நான் பாட்டுகள் மேடை எல்லாம் மீறி பாடுவேன்.
0: என்னம்மா?
1: இல்ல சொல்லுவேன்,
0: பாடி நான் மேடையில பரிசு எடுத்தேன். அவரு மேடை என்று நான் எந்த மேடைன்னு கேட்கணும் அவருக்கா? எந்த நடுவர் வந்திருந்தவர் ஒரு மனுஷன் கத்தி கத்தி சொல்லிட்டு போக, இன்னொரு மனுஷன் அது வந்து மேடையில இருந்து ரேடியோல இருந்து
1: சரியான விசாரிக்கும். இந்த மெத்தன் பாடுகளுக்கு அடிபட்டு கொண்டு தெரிவினம் அடிபட்டு கொண்டு வந்து பாடுகிறீங்க தானே, அது இருக்க என்ன வழியில இருக்க விட்டு பாக்குறது
0: என்ன வந்தது? நீங்க புள்ளி போட்டீங்களா?
1: நன்றி.

0: ஆடி வண்ணக்கிளியே எங்கு தன்னன் தனியே என்னை விட்டு விட்டு.
1: ஒலித்த பாடலை சகோதரியை மதனி மோகன் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். மிருதங்க சக்கரவர்த்தி திரையிலிருந்து ஒலித்தது பாடல்.

0: ஒலித்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்பம் நிகழ்ச்சியில் நீங்கள் கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது எய்திய பூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானொலியில் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை தொடர்ந்து மணித்தியால செய்திகள், அதனைத் தொடர்ந்து
1: பதினஞ்சு வருஷம் ஆகிட்டு
2: புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தமிழ்ந்திரம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.
0: பாரிசுல இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கல வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
3: தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422-1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 077-76-36-74-18 அல்லது 076-00-440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தலுபத்த நீர்கொழும்பு. தொலைபேசி இலக்கங்கள் 077-77-36-74-18 அல்லது 076-24-0-0-440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா.

வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 4 மணி. ஐக்கிய ராஜ்யத்தில் 3 மணி. மணித்தியாள செய்திகள். மணித்தியாள செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசல் ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் பி டி காஷன்கரி அவர்களின் சகோதரர் நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி டி சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் அவது நன்றிகள். யாழ்ப்பாணத்தில் வரலாற்று சிறப்புமிக்க சங்கிலியன் தோப்பு 65 மில்லியன் ரூபாய் செலவில் புனரமைக்கப்பட உள்ளதுடன் இதற்கான பணிகள் இன்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நகர்பகுதியில் கஸ்தூரியார் வீதியில் உள்ள 2 மேம்பாலங்களையும் இடித்து அகற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. கஸ்தூரியார் வீதியில் நவீன சந்தை கட்டிட தொகுதியை இணைக்கும் 2 மேம்பாலங்களும் கடுமையாக சேதமடைந்துள்ள நிலையில் கடந்த மாதம் ஒரு பாலத்தின் சிறு பகுதி இடிந்து விழுந்தது. அதனைத் தொடர்ந்து பாலத்திற்கு கீழான போக்குவரத்து தடை செய்யப்பட்டு வீதி மூடப்பட்டு உள்ளது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவின் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் தனியார் ஊடக நிறுவனம் ஒன்றின் ஒளிப்பதிவாளர் கொம்பனித்தரு போலீசாரால் இன்று வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா மற்றும் அவரது தலைமையிலான இலங்கை பிரதிநிதிகள் குழு இந்திய வெளிவிவகார அமைச்சர் கலாநிதி எஸ் ஜெய்சங்கரை சந்தித்து உயர்மட்ட கலந்துரையாடலில் ஈடுபட்டார்கள். மட்டக்களப்பு வத்தாறுமலை பகுதியில் 2007 பேக்கரி உரிமையாளரின் மனைவியை கொலை செய்த குற்றச்சாட்டில் செங்கலடி பிரதேசத்தை சேர்ந்த மட்டக்களப்பு மேல் நீதிமன்ற நீதிபதி டி ஜே பிரபாகரன் இன்று வியாழக்கிழமை மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளார். மன்னார் பஜார் பகுதியில் உள்ள 4 வர்த்தக நிலையங்களில் ஒரே நேரத்தில் இன்று வியாழக்கிழமை அதிகாலை திருடர்கள் கைவரிசையை காட்டியுள்ளார்கள். 2 நகைக்கடை மற்றும் 2 ஆடை விற்பனை நிலையங்களில் கைவரிசையை காட்டியுள்ளார்கள். சிறுவர்களின் கைகளில் வழங்கப்படும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கருவியாக மாறிவிடக் கூடாது என மலைய கல்வி பகுதி அபிவிருத்தி மன்றம் வலியுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்து நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலிருந்து திலீபனுடைய சிலையை அகற்றப்பட்டதை கண்டித்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து நாளை வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. வவுனியா சமலங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கமுவ சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளதோடு விடுக்கனாறு மலையை பயன்படுத்தி 260 ஏக்கர் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. சட்டவிரோதமான மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஈனிய சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் 15 பிரதான கடற்றொழில் மாவட்டங்களில் விசேட மாவட்ட குழுக்களை அமைப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் மானுச நாணயக்கார வாக்குமூலம் வழங்குவதற்காக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு விசாரணை குழுவில் இன்று முன்னிலையாகியுள்ளார். ஆஸ்திரேலியா நிறுவனத்தினருக்கு சிறை செயலியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்கர்கள் 3 தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேராவிடம் தெரிவித்துள்ளார்கள். அம்பேகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கோமவல மவார் பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வாளான மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டுள்ளார்கள். காலி போலீஸ் பிரிவில் அம்பன்பலவத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி வெடித்ததில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்து கடவுள்கள் ராமர் சுவர்மான் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்த கருத்துக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரின் ஆக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சேதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பேர் கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள்.
சவுதி அரேபியா தடுப்பு காவலில் வைக்கப்பட்ட தங்கள் தேவாலயத்தை சேர்ந்த மூவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமருக்கு நன்றி தெரிவித்துள்ளார்கள். பிரித்தானிய தலைநகர் லண்டனில் உள்ள இந்திய தொழிலதிபர் நீரவ் மோடியின் சொகுசு வீட்டை விற்பனை செய்ய அந்த நாட்டு நீதிமன்றம் அனுமதியை வழங்கியுள்ளது. அண்டை நாடான பாகிஸ்தானில் இருந்து ஊடுருவ முயன்ற 40 மேற்பட்ட பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொண்டதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. 12 பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறும் பணிகள் நிறைவடைந்ததாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. சிம்பாபே மரோண்டா கிராமப்புற பகுதியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த 6 உயிரிழந்துள்ளார்கள். பிளே டுபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளார்கள். மலேசியா முன்னாள் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவை பெயரை சூப்பர் இன்டெலிஜென்ட் என மாற்றக்கோரிய கோப்புகளில் அமெரிக்க அதிபர் கையெழுத்து ஏற்றுள்ளார். ஸ்பெயின் அரசாங்கம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேற்றப்படுவதை தடை செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்கியுள்ளது. பீஜிங்கில் காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருக்கும் கொக்கையின் கட்டிகள் திருடப்பட்டுள்ளன. அவற்றுக்கு பதிலாக பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருந்தன கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பண்ணைக்குள் அத்துமுறை நுழைந்து சிக்கி என பெயரிடப்பட்ட செட்லாண்ட் குட்டி குதிரையுடன் பாலியல் வன்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 இளைஞர் ஒப்புக்கொண்டுள்ளார். விளையாட்டு செய்திகள். மேற்கிந்திய தீவுகளுக்கான எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட் இந்தியா 8 வித்தியாசத்தில் நேற்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சிங் ஆகும். இந்தியாவின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ICC ஒருநாள் கிரிக்கெட்டில் பேட்டிங் பதவரிசையில் 2 இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். நிறைவாக இன்றைய நாணய மாற்றுவிடம். இன்றைய நாணய மாற்றுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் TRTTamilnadu.com இணையதளம். 1 இலங்கையில் 374.78 இந்தியாவில் 108.67 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 330.79 இந்தியாவில் 95.92 ஒரு சுவிஸ் ஃப்ரங்க் இலங்கையில் 395.88 இந்தியாவில் 114.77 ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 438.64 இந்தியாவில் 127.18 ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 832.32 இந்தியாவில் 67.37 இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசில் ஆட்சியப்படலில் அமைந்திருக்கும் வீட்டு கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லெஸ் கோனேசில் அமைந்துள்ள VTE சூப்பர் ஸ்டோர் 2 நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்த அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris.
3: VT Superstore Gala Gonesse Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse.
3: மேலதிகே தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பரிசு லாச்சுப்பலில் தொடர்பு. தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: ரம்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டிக் கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. நேரம் சரியாக 4:12. ஐக்கிய ராஷ்டிரத்தில் 3:12. கடந்த திங்கட்கிழமை இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் பெட்டியா சொந்த பெட்டியா என்ற தலைப்பிலான பட்டிமன்றத்தினுடைய மறு ஒலிபரப்பை கேட்காத அன்புறவுகள் இப்பொழுது கேட்கலாம்.

ரூபி அப்புறமலைக்கு ஆதரவு பட்டிமன்றம் 173rd பட்டிமன்றம் இங்கு 4th வாரமாக பட்டிமன்றத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக அமைந்திருப்பது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா?

0: 173 பட்டிமன்றம் வந்து நான்காவது வாரமாக பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வாழையில் வந்திருக்கும் முதலாவது உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் லாலா ரவி அக்கா, நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொண்டு இன்று அனைத்து நிகழ்ச்சிகளையும் மாலை கெடுத்து வருகின்றார்கள் அமெரிக்க ராஜா சிங்கமூர்த்தி மற்றும் அருள் எஸ்பி பாலா அவர்களது 6ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி.
1: பத்மஸ்ரீ பாலா அவர்களுடைய 6ஆவது நினைவு நாம நினைவு கூர்ந்து கொண்டு அந்த வாழ்க்கை எடுத்து வந்த ராஜா அண்ணா, அமெரிக்க ராஜா அண்ணா சிங்கமூர்த்தி அருள் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நான் இன்று வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே என்று சொல்ல வந்திருக்கிறேன்.
0: சொந்த புத்தி என்ற அணிக்காக வந்திருக்கின்றீர்கள். உங்களது வாதங்களை தாருங்கள்.
1: மாண்பமை நடுவர் அவர்களுக்கும் எந்திரத்தில் வாழ்த்த லோமினாந்தன் அவர்களுக்கும் ஜீஸ்வாசன் அவர்களுக்கும் எதிர்த்தளத்தில் வாழ்த்த அனைவருக்கும் இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் நேய பெருமக்களுக்கும் என் பணிவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே. எப்படி என்றால் நாங்கள் பல உரைகளை கேட்கின்றோம், பல உரைகளை கேட்கின்றோம், பல அறிவுரைகள் என்றான உரைகள் நூல்கள் என்றான பலவற்றை கேட்கின்றோம். ஆனால் அவை சரியானவை தானா, அது எந்த இடத்துக்கு சரியானது என்று முடிவெடுக்க வேண்டியது நாங்கள்தான். அது எங்களை எந்த வழியிலும் வழி நடத்தும். சில சில சில நேரத்தில் நடுவரவர்களே என்ன பிடிக்காதவர்கள் சொன்னா நாங்கள் நல்லது செய்யிக்க அவர்கள் நல்லவர்கள் மாதிரி சில வேலை வந்து எனக்கு புத்திமதி சொல்ற மாதிரி குளியில விழுக்கிறதுக்கு பார்ப்பார்கள். அப்ப நான் சொல்லிட்டு கேட்கக்கூடியதா இருந்தா அந்த புத்தியில் நான் குளியில விழுந்து விடுவேன். அப்ப இவர் சொல்லுவது சரியில்லை, நான் தான் முடிவெடுக்க வேணும் என்று நான் நினைச்சு எனக்கு சரியான பாதையில நான் எந்த சொந்த புத்தியில இயங்குவனையாக இருந்தேன் என்றா என்னுடைய முன்னேற்றம் எனக்கு சாத்தியமாகும், சத்தியமாகும். அதே மாதிரி நடுவர்களே ஒரு கதை வந்திருக்கின்றது உங்களுக்கு தெரியும், எல்லோருக்கும் தெரிந்தார். நாங்கள் சின்ன வயதுல படித்த கதை, ஒரு கழுவியை ஓட்டிக்கொண்டு ஒரு அப்பாவும் மகனும் போவார்கள். மகன் ஏறி இருக்க அப்பாவை நடத்தி கொண்டு போறாரு, அப்பா ஏறி இருக்க ஏன் மகனை நடத்தி கொண்டு போற, இருவரும் ஏறி இருக்க இந்த கழுவையும் பாவம் என்று ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்லுவார்கள். ஆனா எனக்கு ஒரு புத்தி கோணம் கழுவை என்னத்து கேட்கின்றது, கழுவையை எப்படி வழி நடத்துவது, நான் என்ன செய்ய வேணும் என்றது எனக்கு ஒரு புத்திய கோணம். மற்றவர்களுடைய புத்தியை கேட்டு கொண்டு போவனாக இருந்தா எதுவும் செய்ய முடியாம போய்விடும். அடுத்த நடுவர்களை சில சில பேர் ஆசிரியர்கள் கற்கிறார்கள், ஆசிரியர்கள் கற்கிறார்கள், கற்றபடி ஒழுகுவதில்லை நடுவர்கள், ஒழுகுவதில்லை. சில வேலை அவர்கள் பாதை மாறி போயிடுவார்கள். அப்படி இருக்கும்போது எது சரியான பாதை என்று எங்கள் சொந்த புத்தியெல்லாம் தெரிஞ்சு செய்வாங்க. அப்படி செய்வதற்கு நடுவர்கள் ஆன்மாவில் ஒரு குரல் எப்போதும் எங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டிருக்கோம், அதுதான் சொந்த புத்தி. அன்னாலும் ஒரு குரல் எங்களுக்கு எப்போதும் கேட்டுக்கொண்டு நீ இது செய்கிற சரி, இது செய்கிற பிழை என்று எங்களை சொல்லிக்கொண்டே இருக்கும். என்ன அதை கேட்டு நாங்கள் வழி நடந்தோமே என்று சொன்னா எங்களுக்கு சரியான பாதையை சரியான தருணத்தை சரியான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறதுக்கு கூட நடுவர் அரசர் இப்ப எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த நேர்மா பரீட்சையில உத்தியோகத்துக்கு போறோம்னு சொல்லி சொன்னா எங்களுடைய தகுதியை வளர்த்து கொள்றதுக்கு நாங்கள் எப்படி கலைக்கின்றோம், எப்படி உருவாங்குகின்றோம், எப்படி வெளிப்படுத்துகின்றோம் என்று பார்ப்பார்கள். அது அவருக்கு மெத்தோட சொன்னபடி செய்யலாம். சில இடங்கள சில இடத்துல மெத்தோட சொன்னபடி செய்யலாம். எங்கட சொந்த புத்தியில சேர்ந்திருந்தாக்கா நான் நீடித்த நிலைக்கூடியதாக இருக்கும். மற்றவர்களுடைய கருத்துக்களை கேட்டமே சொல்லி சொன்னா அது கொஞ்சம் தூரத்துக்குத்தான். அதுக்கும் ஒரு கதை இருக்கின்ற நடுவே நான் சுருக்கமாக சொல்லி நிறைவு செய்கின்றேன். ஒரு உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க சொல்லி இருப்பீங்க, தாறுமாறு சொல்லி இருப்பீங்க நினைக்கிறேன். ஒரு ஞானிய காந்தத்துக்கு ஒரு சீடன் கண்டறியாத சீடன் வருகின்றார். அவர் திரும்பி அந்த ஞானிய தரிசித்து விட்டு திரும்பி தன்னுடைய இடத்துக்கு செல்ல வேண்டும். செல்லும் பொழுது இருட்டி விட்டது. தாங்கி தாங்கி நிற்கின்றார் எப்படி செல்வது. ஆனா கண் தெரியாத அவருக்கு இருட்டாகி விட்டாரு. அப்ப ஞானி சொல்ற, நான் ஒரு விளக்கத்தாரன், விளக்க முன்னுக்கு வாரா பார்த்து உன்னை விளக்கி கொண்டு போவாருண்டு சொல்லிட்டு ஞானி விளக்க கொடுத்தேன். விளக்க முடிவு தூட்டுட்டேன். அப்ப இருட்டுக்கிழவன் போகின்ற இவர் இருட்டுக்க போயிட்டு முன்னால வந்தவர் இவரெல்லாம் மோதி விட்டார். அப்ப இவர் கோவித்து கொண்டு சொல்லுற, எனக்கு தான் கண்டறியாது, உனக்குமா கண்டறியாது, நான் விளக்கு வச்சுக்கிறேன். அப்ப அவர் சொல்ற, இல்ல விளக்கு அணைந்து விட்டது, நீங்கள் வாரீங்க எனக்கு தெரியாது. அப்ப அந்த விளக்கின் வெளிச்சம், அது இரவல் புத்தி நடுவர்களே, விளக்கு வெளிச்சம் இரவல் புத்தி. விளக்கு வெளிச்சத்தை ஞானி சொல்ற இரவல் புத்தி. இரவல் புத்தி நீண்ட தூரத்துக்கு கூட வராது, கொஞ்ச நேரத்துக்கு தான் அது சரியா இருக்கும். நீண்ட பாதையில நீண்ட பயணம் செய்ய போ, இந்த வாழ்க்கை பயணத்துல நீண்ட பயணம் நாங்க செய்ய போகின்றோம். எங்களுடைய நீண்ட பயணத்துக்கு எல்லா நேரத்தையும் ஒருவர் இருந்து கொண்டு சொல்லி கொண்டே இருக்கிறாங்க. சின்ன வயதுல அதே இடம்பருவம், அதுல வழி நடத்த வேணும். ஆனா ஒரு பருவம் எங்களுக்கு ஏன் நாங்க 18 வயசான உடனே அட்மிட்டன் சொல்றோம். சரியான முடிவுகளை நாங்கள் எடுப்போம் அந்த வயதுக்கு பிறகு. அந்த வயதுக்கு பிறகும் நாங்கள் இன்னொருவருடைய சொல்ல கேட்டுக்கொண்டது வேண்டாம், எங்களால சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. ஒரு தருணத்துல சில நேரம் ஆறுதலான முடிவுகளை ஆறுதலாக முடிவு எடுக்க வேண்டி வரும். ஆராய்ந்து பார்த்து சில நேரம் உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரும். அப்படி உடனடியாக முடிவுகளை எடுக்க வேண்டி வரைக்க ஆறாவது வந்து சொல்லுவார்கள், ஆறாவது வழி நடத்துவார்கள் என்றால் அந்த உடனடி முடிவுகளை உங்களால் எடுக்க முடியாது. ஆனபடியினால நடுவர்களே, எப்பொழுதும் எங்களுக்கு வெளிச்சத்தை தருவது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியை. சொந்த புத்தி இருந்தா மட்டும்தான் நாங்கள் நீடித்த நிலையான ஞானத்தை, நிலையான ஞானத்தை, நிலையான அறிவை பெற முடியும் என்று சொல்லிக்கொண்டு உங்களை வந்து விடைபெறுகிறேன் நடுவர்களே. நன்றி, வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தமைக்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்தது நன்றி. நன்றி, வணக்கம்.
1: நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி லாலா ரவி அவர்கள் தனது விவாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை முறையப்பட்டு 173rd பட்டிமன்றம் இன்று 4th வாரமாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: வணக்கம் தலைவர். கேதுவாளர் பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் திருவாளர் பாலேந்திரா, இணைந்திருக்கின்றீர்கள், நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் வேலையில நின்றும் நிறுவனம்
0: சரி. உங்களது ஆர்வத்துக்கு முதலில் நன்றிகள்.
2: சொல் புத்தியில இருக்கிறவடியா நாங்கள் கட்டாயம் நிறுவனம் என்ன
0: சொல் புத்தியில இருக்கிறவடியா? ஓம் ஓம் ஓம்.
2: அவர்கள் சொல் புத்தியில வந்தவரைதான் இன்றைக்கு முன்னேற்றங்கள்ல பகுதியில் இருக்கிற அவர்களுக்கு இப்ப வந்து சொன்னது மாதிரி படிக்காத படிக்க நாங்கள் பள்ளிக்கூடத்துல படிக்காதி சேர்ந்தோம்னா நாங்க செல்புத்திக்கு வராது. செல்வபுத்தி தான் இருக்கோம் உணவுகள் வழியை கோப்பியங்களை கொண்டு பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கொண்டு சொந்த புத்தியில இருக்கிறது அப்படித்தான் இருக்கோம். உண்மையிலே நாங்கள் செல்புத்தியில நாங்கள் உண்மையிலே நாங்கள் ஒரு இருந்தா படிச்சு முன்னோடி வந்திருந்தா இன்றைக்கு நாங்கள் எங்கேயே நாங்கள் என்ன அதே மாதிரி எறும்பு வந்து வந்து பாருங்க இப்ப நடுவர்கள் எறும்பு ஊந்து போகல. நீ தனியா தனியா எறும்பு ஊந்து போய் பாத்துக்கிறீங்களா? தனியே சேர்ந்து

0: இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு 50 வீதத்துக்கு மேற்பட்டவர்கள் இன்னைக்கு கோர்ட்ஸ்ல இருக்கிறது சொந்த புத்திக்காரர்
1: தானே.
0: முன்பின் தெரியாம தங்கடி எண்ணத்துக்கு போய் தலைய கொடுத்து இருக்கலாம், பெரியாக்கள் சொல்றத கேட்டு, பெண் சொந்தம் பட்டமன் சொல்றத கேட்டு போய் விழாமல் தங்கடி எண்ணத்துக்கு போய் பூண்டு இவ்வளவு கோடி கச்சேரி என்று தற்கொலை செய்துட்டார்கள் தங்களை சொந்த புத்தியால. சொந்த புத்தியால எவ்வளவு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார்கள் மக்கள், அரபி சவுதி நாடு வந்து மன்னராஜ் நாடு, அங்க வந்து கவனமா போகணும், கவனமா உழைச்சி கவனமா திரும்பி வரணும், ஊனமாவே திரும்பி வரணும், அங்க நாங்கள் லட்ச மாதிரி ஒன்றும் செய்யக்கூடாது சொல்லி அடிப்பின சொல்புத்தியா சொல்புத்திர சொல்லி அனுப்பு முடிக்கிறேன். உங்களுக்கு டைம் ஆகுது இப்படி சொல்லி சொல்லியதான் அவரு நல்ல நல்ல அவரே அதை படிச்ச முன்னாடி படிக்கப்படலையா சரியா படிக்கப்படலையா அனுப்பி இப்படி சொல் புத்தியில அனுப்பிவிட இத தந்த சொந்த புத்தியில பேஸ்புக்ல இன்றைக்கு இப்படி ஒரு இது தேவை இல்லாமல் அதை இந்த நாட்டுக்காரரை பற்றி ஒரு எழுதி ஒரு 10 நிமிஷம் இல்லையா அந்த 10 நிமிஷத்துக்கு நடந்து அழைச்சிட்டு யாரு அந்த நாக்கு தெரிய போகிறது அதுக்குறதுல அவங்க பேர் செய்ய அசம்பெரியெல்லாம் கொட்டி பண்ணி
1: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்திய நாணிக்காக திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது உபாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் பற்றி கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 173வது பட்டிமன்றம் 1 4வது வாரமாக

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். சுவிஸிலிருந்து திருவந்தி மோகன் துருபி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா? நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றோம்.
1: நன்றி நன்றி. மற்ற நேரங்களில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. சேமித்து
0: இன்றைக்கு
1: நான் கதைக்கிறேன். கடைசி கிழமை என்று கேள்விப்பட்டேன். கதைப்போம் என்று
0: அவர்களுக்கும்
1: குடும்பத்தின் சார்பில் ஆதாரங்களை தெரிவித்துக் கொண்டு இதனை பழனிப்படுத்த வந்ததற்கும் நன்றியை கூறிக்கொண்டு ஞானம் நடுவர்களே, சொல்புத்தி
0: என்னென்றால்
1: நடவர்களே, எதிரணியினர் கூறுவதை எடுத்துக்கொண்டால், இப்ப குழந்தை பிறந்து பாடசாலைக்கு போகின்றது என்று சொன்னால் அந்த பிள்ளை கல்வி கட்டி கொண்டு அங்க போகவில்லை. அங்க அது வந்து எங்களுடைய கடமை, அவர்களுடைய கடமை பிள்ளையை படிப்பித்து விடுவது. அது சொல்புத்தி அல்ல. சொல்புத்தி என்று சொன்னால் எங்களோட வாழ்க்கைக்கு தேவையான சொல்புத்திகளை நாங்கள் பிறரிடம் கட்டிக்கொண்டு அவர்கள் மூலம் நாங்கள் நடந்து கொள்வது சரியா தப்பா பிள்ளையா தவறான்றதான் நீங்கள் இங்கே கேட்கின்றீர்கள். அப்பொழுது அப்ப பிள்ளைகள் பாடசாலைக்கு போவது, அம்மா அப்பா நல்ல பழக்கங்களை வளர்க்குவதெல்லாம் அது சொல்புத்தி அல்ல. அது வந்து எங்களுடைய கட்டாய கடமைகள் அதெல்லாம். அப்ப சில நேரங்களிலே நாங்கள் பாசாலே படிக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து நல்ல விளையாடி அப்படி இப்படி டெய்லி போய் விளையாடி பண்ண அப்படி இப்படி திரிஞ்சால் வீட்டுல வேலை செய்ய தம்பியாக்கல யாரோ பக்கத்து வீட்டுக்காரோ யாரோ அப்படி திரிஞ்சாலும் அங்க சொல்லுவாங்க.

0: வாழ்ந்தவனுக்கு பின்னாலே வழிநாய்ப்படக்கூடாது சொல்லுவார்கள்.
1: திருப்பி சொல்லுங்கள்,
0: வாழ்ந்தவனுக்கு பின்னால் வழிநாய்ப்படக்கூடாது.
1: ஆமாமா,
0: ஆனால் வாழ்ந்தவனுக்கு பின்னால் வழிநாய்ப்படக்கூடாது என்று சொன்னால், ஒருத்தன் வாழ்ந்து கூட இன்றைக்கு சொல்லுவான் அதுல போய் இன்று விளையாடுவோம், வாழ்ந்து ஒரு நாளைக்கு சொல்லுவான் இதுல வாழ்ந்து அந்த கடைக்கு போவோம். அப்ப என்னுடைய வாழ்க்கையை அப்படி எப்படி போய்கொண்டிருக்கிறது, சும்மா ஏனதான ஒரு விளையாட்டு புத்தியா அப்படி எப்படி போய் போய் நாங்கள் ஒரு கவனம் செலுத்த
1: மாட்டோம்.
0: அப்ப அதுக்காக சொல்லுவார்கள், வாழ்ந்ததாக இருந்தாலும் வழிநாய்ப்பட்டால் இதுதான் தெரியும் என்று சொல்லுவார்கள். சில இடங்களில் பாடங்களில் நாங்கள் கேள்விட்டோம் சொன்னால் சொல்லுவார்கள், இப்படி எல்லாம் நீங்கள் நடந்து கொண்டால் இதுதான் உங்களுக்கு முடிவாயிருக்கும், அப்ப நீங்கள் உங்களோட புத்தியை பாவித்து தான் நீங்க நடக்கணும்னு சொல்லி சொல்லுவார்கள். அப்ப எங்களுடைய புத்தி தான் எங்களுக்கு தேவை. நாங்கள் படித்து நல்லவர்களாக வர வேணும்னு சொன்னாலும், நாங்கள் பட்டம் பெற வேண்டுமோ, நாங்கள் வாழ்க்கையில நல்லவர்களாக வர வேணுமோ, சமுதாயத்திலே நல்ல திகழ வேணுமென்று சொன்னாலும், எங்களுக்கு என்ற சுய புத்தி இருக்க வேண்டும். எங்களை வழிநடத்தி விட்டவர்கள் பெரியவர்கள் தான், அது இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதற்கு பின்னர் 17, 18, 19 வயது வந்தவுடனும் எங்களுக்கு அம்மா அப்பா பின்னுக்கு இருந்து தட்டி கொடுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். எங்களுக்கு சுயபுத்தி இருக்க வேண்டும். அப்ப அந்த சுயபுத்தியின் மூலமாக நாங்கள் எங்களுடைய நடந்து கொண்டால் தான் பின்னுக்கு எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் கொண்டு நடத்துவது இயல்பாக இருக்கும். அப்ப ஒருவர் சொல்லுவார், பாருங்களை இப்ப சொல்லுவார், இந்த விட்டு நீ போனனி, அவன் ஒரு கல்லன் அவன்கிட்ட போய் இந்ததுக்கு மருந்து இருக்க போனனி, அவன் நல்ல மருந்துறான் சும்மா கதைக்கு போட்டு தண்ணி போட்டு போவான் தரமாட்டான்னு சொன்னால் எனக்கு பல்லு கொதிக்கு. அப்ப நான் அவர்கிட்ட தான் போவேன். அப்ப நான் மற்றவன் சொன்ன கதையை கேட்டுட்டு நான் வீட்டுல அவர் கூடாதான் டாக்டர் என்று போட்டு எனக்கு பல்லு கொதிக்கோ
1: இல்ல,
0: அப்ப நான் என்ன செய்ய வேணும், நான் டாக்டர்கிட்ட போய்தான் தீர வேணும். அப்ப மற்றவன் கதையை கேட்டிருந்தா எனக்கு நோய் இன்னும் கூடிக்கொண்டு போகலையே, நோய் குறைய போறதில்லை. மற்ற வந்து இன்னொருத்த ஆலோசனை நாங்க நல்லா கேட்கலாம், நல்லா இது நாங்கள் இப்ப நான் வீடு கொண்டு கட்ட போறோம், நல்லாடி நான் ஒரு கார் கொண்டு போயிட்ட போறேன், நல்லாடி நான் ஒரு புறநாட்டுக்கு போக போறேன், எனக்கு இவ்வளவு செலவாகும், நான் என்ன செய்யறேன் யோசிக்கிறேன்னு சொல்லி இன்னொருத்த ஒரு நல்ல ஒரு நண்பனாக இருக்கலாம், ஒரு நண்பியாக இருக்கலாம். நாங்கள் ஆலோசனை கேட்கலாம், ஆலோசனை கேட்கல தவறு அல்ல, ஆனால் அவர் சொல்ற எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு கொண்டு நடக்கலாமா? அது சொல்ற எல்லாத்தையும் நான் கேட்டு நடந்தால் எந்த மூளை எங்க போனது? சிலாக்கள் சொல்லுவினம், பாருங்க இந்த குடும்பங்களுக்குள்ள சண்டை வந்தால், இப்ப அண்ணன் தம்பி கதைக்காம இருப்பினோம், மாமன் மச்சால் கதைக்காம இருப்பினோம், மச்சானன் மச்சாளன் கதைக்காம இருப்பினோம். அப்ப அதை சொல்லுவினம், ஓ அண்ணன் அப்படித்தான், அவர் அந்த காலத்துல இருந்தே மனசி கொஞ்சம் விட்டு கொடுத்துட்டார், அதால அண்ணன் அப்படி இருந்துக்கிறார், அண்ணியின் ஆட்சி அண்ணன் நடந்து கொண்டிருக்குதுன்னு சொன்னால் அதுல இருந்து கேட்டு கொண்டு அப்படின்னா அண்ணியின் ஆட்சி என்றா இந்த உண்ட அண்ணாக்கு எங்க போனது, இந்த புத்தி அவர்கிட்ட புத்தி என்று
1: கேட்பினமா
0: இல்லையா? அது நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோமா இல்லையா?
1: கேள்விப்பட்டிருக்கிறோம்,
0: நிறைய இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்ப எங்களுக்கு வந்து ஒரு சொல் புத்தி இருக்க வேணும், ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், எங்களுக்கு வந்து சாரி சொல் புத்தி அல்ல, எங்களுக்கு வந்து ஒரு சொல் புத்தி
1: இருக்கணும்,
0: சொந்த புத்தி இருக்க வேணும். அப்பதான் நாங்கள் நல்ல நிலையை நாங்கள் எங்களோட குடும்பங்களை எங்க நடத்தலாம், எங்களோட பிள்ளைகளை வழி நடத்தலாம், எல்லாத்துக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் போய் போய் போய் போய் போய் போய் இன்னொருட்ட ஆலோசனை கேட்டு கேட்டு அவங்க இதுகளை கேட்டு கேட்டு நாங்கள் குடும்பம் நடத்த முடியுமா அந்த காலத்துல அல்லது எந்த காலத்திலையும்? இப்ப ஒரு இடத்துக்கு நான் ரெஸ்டாரண்ட்ல வேலை செய்யணும்னு சொன்னா, இன்னொரு ரெஸ்டாரண்ட்க்கு நான் வேலைக்கு போனோம்னா அங்க வந்து வேலைகள் எல்லாம் வேறு விதமாக இருக்கும். அப்ப ரெண்டு நாளைக்கு எனக்கு ஒருவர் எனக்கு பின்னால தெரிஞ்சு எனக்கு அந்த வேலையில காட்டி தருவார். அப்ப நான் அவர்கிட்ட கேட்டு கேட்டு ரெண்டு நாள் மூன்று நாளையும் செய்யலாம். எந்த நாளும் நான் போய் அவரை பிடிச்சி பிடிச்சி இது செய்யலாமா அது செய்யலாமா இது வைக்கலாமா போகலாமான்னு கேட்டு கொண்டு இருந்தால் என்ன நடக்கும்? எனக்கு அவன் சொல்லுவான், இவருக்கு வேலை விளாங்க இல்லை, இவருக்கு வேலை புரியுது இல்லை, வேலை தெரியுது. அப்ப நான் வந்து ரெண்டு மூணு நாளைக்குள்ளே நான் எந்த சொந்த புத்தியை நான் பாவிச்சு இதுக்கு புறகு இதுக்கு புறகு இதுக்கு புறகுன்னு சொல்லி நான் எந்த சொந்த புத்தியை நான் பாவிக்கவான் பாவிச்சாதான் நான் அங்க நீடித்து நின்று என்னுடைய காலத்தை நான் போக்கலாம். அப்ப சொல் சொல் மற்ற வண்டியை கேட்டு கேட்டு நாங்கள் நடந்து கொண்டு இருந்தோம்னு சொன்னால் எங்களோட வாழ்க்கையில நாங்கள் முன்னேறலாம். மற்ற உதாரணத்தை பாருங்களே, இந்த முத தரிசனம் கூட அந்த வானொலியிலே நேர் நேரங்களிலே சொல்லுவார் என்னன்னு சொன்னால், ரேடியோக்கு நீங்க போகாதங்க, ஏன் இந்த ரேடியோக்கு போறீங்களோ என்று சொல்லி போட்டு சொன்னவே வரவினம் இந்த ரேடியோ. மற்ற வேணி பாடி போட்டு வந்து சொன்னவே வரவினம் அங்க ரேடியோல கதைக்கிறதுக்கு. நேர் நேரத்துக்கு போகாதேங்க ஒண்ணு மற்றவைக்கு சொல்லி போனா நான் ஓடி வருவினம் தாங்கள் கதைக்கிறது. அப்ப இப்படியான ஆகல எல்லாம் விழுத்துறது கேட்டு பார்த்து கொண்டு தீவார்கள். இவர்களுடைய எண்ணங்களையும் இவர்களுடைய கருத்துக்களையும் இவர்களுடைய செயல்களையும் கேட்டுக்கொண்டு இன்னொருத்தர் செயல்பட வாழ்க்கையில வழிபட்டால் அது செய்வராது. எங்களுக்கு ஒரு புத்தி இருக்க வேணும். நாங்கள் இப்படித்தான் நாங்கள் வாழ்ந்து நாங்கள் இப்படித்தான் வாழ வேணும். நாங்கள் இதுக்கு மேல நல்லா வர வேணும். நாங்கள் மற்றவர்கள் போற்றும்படி வாழ வேணும், மற்றவர்கள் மதிக்கும்படி வாழ வேணும் என்று சொல்லி நாங்கள் எங்களோட வாழ்க்கையில முன்னெடுத்து கொண்டு போய் எங்களோட சொந்த புத்தியை நாங்கள் பாவிச்சு கொண்டு விட்டாதான் எங்களுக்கு வாழ்க்கையில நல்ல முன்னேற்றங்களும் நல்ல வழிகளும் எங்களுக்கு பிறக்கும். இன்னொரு கேட்டு நாங்கள் கேட்டு குழந்தையா கேட்டு கொண்டிருக்கிறதுக்கு நடுவில் அதை எடுக்காத, இதை வைக்காத, அதை சொல்லாத, இது அங்க வைய இது இங்க வையன்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நாங்கள் குழந்தைகள் அல்ல. எங்களை வாழ்க்கைக்கு தான் நீங்கள் கேட்கின்றீர்கள் இந்த இரண்டு கேள்விகளும். அப்ப எங்களோட வாழ்க்கையில நாங்கள் நல்லபடியாக வர வேணும் என்றால் எங்களுக்கு கண்டு சுய புத்தி இருக்க வேண்டும் முன்னேறுவதற்கு. இன்னொருவரை கேட்டு கேட்டு நாங்கள் முன்னேறி கொண்டிருக்க இயலாது. இன்னொருவர் எங்களை வந்து விழுத்துறது கண்டே கதை சொல்லி கொண்டிருப்பாங்க. முன்னறிக்கொண்டு வருகினவன் சொன்னால் அதை எங்க வச்சு வைத்தலாம் சொல்லி ஏன் இதுக்குள்ள போறாய், ஏன் அப்படி செய்யறாய், ஏன் இப்படி செய்யறாய் அப்படின்னு சொல்லி போட்டு பேரம் பாக்குறதுக்கு எத்தனை பேர் இருப்பான்னு சொல்லி போட்டு. அப்ப அதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டது வாழ்க்கையில நடக்க இயலுமா? நடக்க முடியாது. எங்களுக்கு என்று சொல்லி சொந்த புத்தி இருக்க வேணும். நாங்கள் மற்றவர்கிட்ட கேட்கிற ஆலோசனை வந்து பிள்ளை அல்ல. அதுல இருக்கிற அதுல வருகின்ற நன்மதிமைகளை நாங்கள் தான் பிரித்து பார்க்க வேண்டும். எங்களுக்கு தான் நல்ல புத்தி இருக்கின்றது. பிரித்து பார்ப்பதற்கு பகுத்து பார்ப்பதற்கெல்லாம் நிறைய அறிவுகள் இருக்கின்றது எங்களுக்கு. அப்ப நாங்கள் அதை சொல்லலாமா, இவர் இந்த ஓட்டத்துலதான் இந்த கதையை சொல்லி போட்டு போற, இவர் இதை வச்சுதான் சொல்றாரு, ஆனா இந்த பிள்ளை சொன்னது சரி, இந்த பிள்ளை சொன்னது சரி. அப்ப எங்களுக்கு அது பகுத்து அறிகிறதுக்கு எங்களுக்கு நிறைய பகுத்தறிவு இருக்கின்றது. அதை வச்சு நாங்கள் பகுத்து ஆராய்ஞ்சு பார்க்க வேணும், இது என்னதுக்காக இவர் இப்படி சொல்லி அப்படின்னு சரியா பிள்ளையா இருந்தது. அப்ப எங்களுடைய வாழ்க்கை நல்லாக வர வேணும்னு சொன்னால் எங்களுடைய மனதையும் எங்களுடைய புத்தியை கூர்மையையும் தான் நாங்கள் பயன்படுத்த வேண்டும். இன்னொருடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த முடியாது. எங்களுடைய புத்தி கூர்மையை எப்பொழுது சிறந்திருக்கிறதோ அப்பொழுதுதான் எங்களோட வாழ்க்கை செழிப்பாக இருக்கும். இன்னொருடைய இதை கேட்டு கேட்டுக்கொண்டு அவர்கள் குட்டி குட்டிகளை வளர்த்துறதுக்கும் இருப்பார்கள், புதிரம் பாக்கி இருப்பார்கள், கைகொட்டி சிரிப்பதற்கு இருப்பார்கள், அங்கால போய் நளிப்பதற்கு இருப்பார்கள், பழிப்பதற்கு இருப்பார்கள். இவர்களுக்கு மூளையிலே வேண்டிட்டுத்தான் எல்லாத்துக்கும் வாடுவான், இவன் எல்லாம் வேண்டிட்டுத்தான் வந்து கேட்பான் என்று சொல்லி நாலு பேருக்கு சொல்லி சிரிப்பதற்கு இருப்பார்கள். அதை எல்லாத்தையும் தவிர்க்க வேண்டும். எங்களுக்கு தான் நிறைய அறிவுகள் இருக்கின்றது. நாங்கள் பிறந்த நாடுகளிலே பிறந்த புறபுற நாடுகள் நாட்டு மண் மக்களோடு நாங்கள் சேர்ந்து வாழ்கின்றோம். அப்பொழுது எங்களுக்கு இவ்வளவு அனுபவங்கள் எங்களுக்கு வருகின்றது. ஏன் நாங்கள் மற்றவர்களுடைய புத்தி கூர்மையை நாங்கள் வாழ வேணும், நாங்கள் சிறந்து வாழ வேணும் என்று சொன்னால் எங்களுடைய புத்தியை நாங்கள் பாவித்து வாழ்வதுதான் வாழ்க்கைக்கு சிறந்தது என்று சொல்லி நடுவர்களை எனது சிற்றறையை முடிக்கின்றே. எனக்கு இந்த வாய்ப்பை தந்த நடுவர்களுக்கும் டிஆர்டிக்கும் நீரூபி ஸ்தாபனத்திற்கும் மனமார்ந்த நன்றியை கூறி உங்களை நன்றாக உடைவருகின்றேன். நன்றி, வணக்கம் நடுவர்களே.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவர்கள் நன்றி, நன்றி, வணக்கம். வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி மோகன் சுரூபி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் உருவப்பட்டிக் கொண்டு நூற்றி 173rd பட்டிமன்றம் இன்று 4th வாரமாக இணைந்திருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரை வரவேற்றுக் கொள்கிறேன். டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். நலமாகவே இருக்கின்றோம், நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நானும் நலமாக இருக்கிறேன்.
1: நன்றி,
2: என்ன சுகமா இருக்கோ? சென்ற வாரம் நான் வந்தது என்ன
1: சொல்புத்திக்கோ, இந்த வாரமும்
2: நான் சொல்றேன் என்றால் கொஞ்சம் போராடி கொஞ்சம் போராடிட்டு என்று வாக்க சொல்லுவோம். நான் சொல்றேன் எல்லாரும் குறையின்னு கேட்கக்கூடாது என்ற நான் சொந்த புத்தி, நான் சொல் புத்திக்கு தான் வரேன். சொந்த புத்தி என்று சொல்லி நம்மளோ சொந்த புத்தி என்று சொல்றதெல்லாம் ஒரு இதான ஒரு அடை ஒரு கரத்தான ஒரு பள்ளம் இல்ல ஒரு குட்டி என்று சொல்லணும். அதுல இருக்கிற தண்ணி மாதிரி அது கல்லு விழுந்தாலும் கலங்கும், காலுலக்கினாலும் கலங்கும். அந்த குட்டையில உள்ள தண்ணி அது போலதான் சொந்த புத்தி தன் தன் தன் தர்வம் கொண்டு த தன் தலையகன் தல தாக்கத்தோட கொண்டு தலையா என்ன தலைப்பாருமோ இதன் சொல்றது
1: தலக்கணம்
2: தலக்கணம் நான் இந்த விருப்பு என்னென்ற செல்வம் கிடக்கு பொருள் கிடக்கு பொன் கிடக்கு என்ற ஒரு விருப்பும் என்னால முடியும் என்ற ஒரு விருப்புல போறதும் அந்த குண்டில உள்ள தண்ணி மாறி
1: தண்ணி மாறி
2: என்ற அது கல்பட்டாலும் கலங்கும் கால்பட்டாலும் கலங்கும்
1: தெரியறதுக்கு
2: சரியா சரியான டைம் எடுக்கும். அது போலதான் அந்த சொந்த புத்தி
1: என்ன
2: இப்ப நாங்கள் அம்மா சொல்றது அம்மாண்ட அப்பா சொல்றது உங்களுடைய அப்பா சொல்றது எல்லாரையும் நாங்கள் கேட்டு அதை நாங்கள் கிரகிச்சு வந்தபடினாத்தான் நாங்கள் 80 வயசு மட்டும் இருக்கலாம் 90 இருக்கலாம் 100 என்று சொல்லுவோமே. இது போலதான் அவங்க போட்ட அடியும் அவங்க சொல்லி கொடுப்ப விஷயத்துல இருந்து நாங்கள் இப்போ மக்கள் போல இருக்கிறோம். நான் சொல்றேன் என்றால் எங்க அப்பா சொல்வாரு எங்க அம்மாண்ட அப்பா சொல்வாரு ஐயா ஐயாண்டு சொல்றாரு அம்மாண்ட அப்பா அவர் சொல்றாரு. ஒரு தெரியாத மனுஷர் ஒரு தெரியாத நாங்கள் ஒரு கணக்கான பிள்ளையா இருக்கேன் இன்னும் பார்க்க கொஞ்சம் பெரிய பிள்ளையாலும் இருக்கிறதா தானே பிள்ளை வயசு வந்த பிள்ளையாலும் இருப்பினா தானே ஊர்ல அவர் சொல்லுவார் ஆ சண்ணி கேட்டான்னு என்ன சண்ணி கேட்டாரு சண்ணி கொடுக்கல இப்படி கொடுக்கணும் எப்போ இடியன் மாட்டுக்கு புண்ணு போட்ட மாதிரி இருக்கணும் என்று சொல்லுவார். தண்ணி குடுக்கறதெல்லாம் அப்படி அன்பு ஆதரவா கொடுக்க கூடாது கையத்தடைய வேண்டியோ எப்படி தெரிய வேண்டியோ நீங்கள் எது கொடுத்தாலும் தெரியாத மனசோ தெரிஞ்ச மனசோ இடிய மாட்டுக்கு புல்லு போட்ட மாதிரி இருக்கணும்ட்டு அப்ப சொன்ன சொல்லி இப்ப நாங்களும் செய்வோம் தெரியாத இடத்துல வந்து நிக்கிறோம்னா இப்ப நீங்களும் ஏதாவது தெரியாத அண்ணா அண்ணன் சொல்லி சொல்றது ஒரு அது உறவோட அண்ணான்னு சொல்லி கரைக்கு
1: சொல்றேன்
2: வேற முறை மாமா சித்தப்பா சொன்னாலும் அது உறவு கூடுவது இப்போ இப்ப யாரு சொன்னாலும் சித்தப்பான்னு சொன்னால் அவர் சொல்லுறேன் நீ சித்தப்பாண்டே கிடைக்கிற அந்த புள்ள என்று அண்ணா அந்த மாதிரி தெரியும் ஏதோ ஒரு மாதிரி வந்து அவருக்கும் ஒரு பதிவு பட்டு வேறும் ஏதோ ஒரு ஆசை வேறும் அப்போ ஒரு பேச்சில ஒரு முறை இருக்கணும் ஒரு மனுஷனோட கதைக்கு ஒரு முறை இருக்கணும் அப்ப சொல்லி தந்தது நாங்கள் இப்ப நடைமுறை கொள்றோம் என்ன பொறுத்தளவில் ஆனா கேட்க சிலர கேட்கறாங்களும் அப்படித்தான் செய்யணும். இப்ப நாங்களும் ஒரு உதாரணத்துக்கு இப்ப
1: பட்டிமன்றம் என்பது வாதாட்டம் தானே வாதாட்ட களம் தானே
2: அதான் சொல்றேன் அக்கா சொல்லுங்க நீங்கள் எப்படி அது சொல்லுங்க நான் இந்த பாதையில போயிடலாமோ நான் இந்த பாலை குடிக்கலாமோ என்று கேட்கறதுல நாங்கள் இந்த ஒரு தட்டி தட்டி கேட்கறோம் இல்ல தானே இதான் சொல்றோம் கண்டறியாத ஆக்கள் மாதிரி தட்டி தட்டி கேட்கல என்ன எப்படி பார்த்தாலும் எங்களுடைய அக்காண்டான அண்ணாண்டான கதை கேட்க கொஞ்சம் நீங்களும் வாழ்றீங்களா நாங்களும் வாழ்றோம்னா கொஞ்சம் யோசிங்க நாங்கள் அப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்தது அப்ப எங்களுக்கு கெட்டது டீச்சர் நான் சொல்லி இருக்கணும் மாஸ்டர் நான் சொல்லி இருக்கணும் அப்படி இப்படி அடிப்ப பாருங்க இந்த என்ன இந்த குழந்தைகளுக்கு இல்ல இப்ப இந்தியாவில எல்லாம் சரியான முறையில இருக்குல்ல இந்த தொடு உணர்ச்சி அதுகள் எல்லாம் சொல்லி கொடுக்கணும்
1: இல்லையா
2: அதுகள் எல்லாத்தையும் சொல்லாம நாங்கள் இப்ப கட்டவர்த்த மாடுறதுனா இப்போ இங்கே இங்கே ஒருத்தான் இருக்குதுன்னா சில பிள்ளைகள் சாதை பண்ணாலும் சொல்லி போட்டு ஃப்ரெண்ட்ஸ்களோட சொல்லாம ஃப்ரெண்ட்ஸ்களோட பழைய போட்டு முடிச்சு முடிச்சு போய் தப்பு விழுந்து பண்ணிக்கிறாரு
1: பழையோ
2: இதெல்லாம் அந்த தலக்கணமும் சொல் தன் அதிகாரத்தை வெளிக்கிட்டதுன்னா இப்ப அப்படி செய்ய முடியாது. நான் சொல்றேன்டா ஒரு சொல் புத்தி இப்படி கேளுங்கோ இப்படி சொல்லுங்கோ இப்படித்தான் நடக்கணும் தெரியாத மற்ற ஒன்று அப்பா சொல்வார் இந்த பாம்பு தந்தக்கு போனாலும் எனக்கு நடுமுறையன்னு சொல்லி போறோம்மா எங்களுக்கு அப்பா அம்மா சொன்னதுகள் ஆசிரியர் சொன்னது கோயில்ல போனாலும் ஒரு ஐயர்மார் சொல்ற தேவாரம் அந்த ஒழுங்கு முறை ஒழுக்கம் இதுகள் வெள்ளிக்கிழமை தயவு செய்யலாம் வீட்டை கழுவணும் தலை முழுகணும் சப்பாத்தா செப்பாத்த செருப்புண்டான வெளியில வைக்கணும் என்றெல்லாம் சொல்லி கொடுத்த முறையின்படிதான் நாங்கள் வாழ்றோம். சொல் புத்தி தான் எங்களை எப்பவும் கொண்டு வழி நடத்தும். இப்ப நாங்க சொந்த புத்தி அதே முன்னாடி நாங்க போனால் ஒரு 10 ரூபா காசு கொண்டு போறோம் பருப்பும் இந்த கீரையும் வேண்டோம் என்று போறோம் கடைக்கு எங்கட காசு நாங்கள துணிவா போறோம் என்றால் இந்த சொந்த புத்தியில போறோம் சொன்னாங்க. பன்னெண்டு நல்ல கேக் போடுறது, இதுக்கு ஒரு ஆட்டோட சாப்பிட்ட கேக்கு நல்ல கேக், அதுங்களுக்கு விருப்பமான கேக் என்றால் அந்த கேக்க வேண்டுமோ சொந்த புத்தியில நீங்க போன மாதிரி கீரையும் பாலையும் மணி கொண்டு வர போறீங்களோ சொல்லுங்க. அப்போ அந்த ஆசைப்பட்ட அந்த கேக்கையும் எடுப்பீங்களானே? அப்ப வெறுப்பையும் வெறுப்பும் வெறுப்பும் இதே காட்டுறது மனம். அப்ப உங்கள சொற்புத்தியில நீங்க உங்களோட மனசின்படி நீங்க சொற்புத்திய போறீங்க. பாலையும் கீரையும் மணி கொண்டு வரணும். அப்ப மனம் சொல்லுது இதை இந்த கொண்டு போனோம், இதை பண்ணி கொண்டு போனோம், நாளைக்கு நாங்கள் டீயோட குடிக்கலாம்ண்டு. அப்ப நீங்களும் ஒரு சொல்லோட நடக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ஒரு சொல்புத்தியோட நடக்குறீங்க. அப்ப பேர் சொல்றது நாங்க சொந்த புத்தியில நடக்கிறோம், நான் என்றுதான் காலால் எல்லாரும் காலால் தான் நடக்கிறோம். அது எந்த காலால நீங்க எங்க உழக்குறீங்கள் முடிவு, சேத்துல உழக்குறீங்களா பிசுங்காங்க உழக்குறீங்களான்னு நீங்கள்தான் பார்த்து செய்யணும். அத நான் சொல்றேன், எப்படி பார்த்தாலும் சொந்த சொல்புத்தி தான் உயர்ந்தது, சொல்புத்தி தான் எங்களை கடைஞ்சு மனசராக்குது, சொல்புத்தி தான் எங்களை நேர்வழிப்படுத்துது, சொல்புத்தி தான் எங்களை ஒழுக்கத்தை செய்யுது. நாங்கள் இந்த நாள்ல வந்திருக்கிறோம், சொல்புத்தியிலதான் நாங்கள் பன்னெண்டு மணிக்கு போறாங்க எப்படி கிடைக்கலாம், எங்கிருந்து கிடைக்கலாம், கிச்சன்ல கதைச்சா பக்கத்து வீட்டுக்கு கிடாது, நடுவுக்கு கதைச்சா சோறு கேட்கும் என்று எல்லாத்தையும் நாங்க சிந்திச்சு அது எல்லாத்தையும் மோள பண்ண மனத்தை நாங்கள் கதைக்கிறோம். அவங்களோட கதைக்கிறது பாண்டனே என்ன செய்த என்ன என்னால முடியும், நான் தான் செய்ய போறேன். தனி எண்ணத்தோட நான் தனி தளம் கொண்டு வந்தேன்டா, நாளைக்கு இந்த வீட்டுல இருக்கலாம் சொல்லுவா. அப்போ எல்லாரும் சொல்லி நாங்கள் அம்மா அப்பா சொன்னது, இப்ப நீங்க சொல்றீங்க எல்லாம் ரேடியோல கலக்கிறோம் எல்லாத்தையும் கேட்கல, அந்த கேக்கைக்கு அதுல உள்ளதை நாங்க மோளை பண்ணி அதை அளந்து அதுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து நல்லதை கட்டு இப்படி செய்தா நல்லது இப்படி போட்டா நல்லது என்று நாங்கள் ஏற்றுக்கொள்றோம். அதை நாங்கள் அதைத்தான் விரிவுபடுத்தி நாங்கள் மனசராகி எங்களை வழி நடத்த வைக்கிறது சொல் புத்தி. சொந்த புத்தி ஒருபோதும் எங்களை வழி நடத்த முடியாது. சொந்த புத்தி நடக்கிறேன்னு சொன்னால் அது சொல்ற எல்லாம் போய் அவரை இட்டு லட்சமாக்குறது தானே, எவ்வளவு கோடியா இருந்தானே, அதாலே அவர் ஒன்னும் சொல் புத்தியில போய் காரம் பண்ண வேணும், இந்த சொல் புத்தியில நான் போய் இந்த வீட்டை பண்ணணும், சொல் புத்தியில இதை செய்யணும் சொன்னால் அதுல பொய்யும் இருக்கு களவு இருக்கு எத்தனை விஷயம் இருக்குன்றது தெரியாம மாண்டு போட்டு பேசி சொல்றதே. நான் இவ்வளவு கோடி சொன்னேன் இப்போ பாத்தியா பாலம் இருக்கிறதுல நிக்கணும்னு சொன்னால் ஆட்டம் சொல்ல சொல்லுவாங்க.
1: அதான்
2: சொல்றேன், நான் சொல்றேன் எனக்கு சொந்த புத்தி என்ன சொல் புத்தி தான் எனக்கு சிறந்தது. சொல் புத்தியில இருந்தவ எல்லாரும் நல்ல நிலை நிலையெல்லாம் பாலையினர் சொல் புத்தியில என்றால் அதை மோளை பண்ணி மோளை பண்ணி அதை அடித்தளம் இங்க நுனிங்க இதுக்கு என்ன செய்யலாம் இது இதற்கு எப்படியான விலையில கொண்டு போகலாம்ட்டு அந்த பத்து பேர்கிட்ட கதை கேட்டா 15 கோடி கேட்டேன்னா அதை நாங்கள் மோளை பண்ணி சிந்திச்சு நாங்கள் எங்களோட மண்டைக்கு எங்கிற மண்டைக்கு நாங்கள் போட்டு அதை விரிவுபடுத்தி என்ன செய்யலாம் ஓகே என்று போய் கொடுக்குறோம். இதுதான் புத்திசாலித்தனம் என்ற சொல்றது. இல்லதான் புத்தி இல்லாம போறதெல்லாம் அந்த சொந்த புத்தி சொந்த புத்தியில போறது, சொல் புத்தியில போறதெல்லாம் கேட்டு வகுத்து நல்ல மாதிரி போடலாம். ஒரு வீட்டுன்னு சொன்னா வீட்டுக்கோ 6 மணிக்கு மேல கதைப்பட்டோணும் என்றும் செய்யணும். அது போல எந்த திறந்த மாதிரி இருக்கலாம், அவங்களோட வீடு என்று ஆட்சியமா இருக்கலாம் என்று சொல்றதும் தலக்கணம். அது இதைத்தான் சொல்றேன்னா ஆனா குறையினை கலந்து எல்லாரும் சந்தோஷமா இருக்கும்.
1: வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தி என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களை நிறுவப்பற்றிக் கொண்டு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல்புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா? 4 வாரங்களாக இன்றுடன் இடம்பெற்ற இந்த பட்டிமன்றத்தின் தீர்ப்பு வழங்கும் நேரம் ஆரம்பமாக இருக்கின்றது.

வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியா அல்லது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியா மூளையா மனதா என்ற பட்டிமன்றம் 173வது பட்டிமன்றம் இப்பொழுது தீர்ப்பு வழங்கும் நேரம் ஆரம்பமாகின்றது. முதலாவதாக வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்திய நினைக்காக பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்த திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்கள் சொல் புத்தி என்ற அணிக்காகவே தனது வாதங்களை வைத்திருந்தார். பெற்றோர்கள் முதலில் எங்களை வழி நடத்துகின்றார்கள், அதன் பின் ஒவ்வொருவராக ஆசிரியர்கள் இப்படி எல்லோரும் ஒவ்வொருவராக சொல்லுகின்றார்கள். ஒருவரும் தேவையில்லை என்று யாருமே சென்று விடுவதில்லை. ஏன் எல்லாரும் அணைக்கப்பட்டு ஒரே கூ இதாகத்தான் வாழ்கின்றோம். அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கின்றோம். வாழ்க்கையில் பயம் இருக்க வேண்டும், அடுத்தவரை பற்றி ஒரு மதிப்பு இருக்க வேண்டும், அடுத்தவர் சொல்வதை கேட்க வேண்டும். இப்படித்தான் காதல் இவைகளை எல்லாம் செல்லும். மற்றவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்டு நடக்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் சொல் புத்தியாக இருந்தால்தான் எங்களது வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தர வேண்டிய தர இருக்கும். இல்லையென்றால் இத்தனையோ பேர் நின்று நீதிமன்றங்கள் இருக்கின்றார்கள், ஆலோசனை மையங்களுக்கு எல்லாம் செல்கின்றார்கள், அவர்கள் சொல்வதை எல்லாம் கேட்கின்றார்கள். இதெல்லாம் சொல் புத்தியால் தானே வருகின்றது. இதனால் தான் அவர்கள் சரியான முடிவுகளை எடுக்கின்றார்கள் என்று திருமதி புஷ்பவதி விஸ்வநாதன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ஜெயநடேசன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது படிப்பு கூட திரும்ப திரும்ப சொல்வதாக தானே எங்கள் மனதில் ஏறுகின்றது. தனியே செய்ய முடியாத பல வேலைகளை மற்றவர்களிடம் கேட்டு சொல் புத்தியால் தானே நாங்கள் செய்கின்றோம். அனுபவத்தினால் பலவற்றை சொல்லி தருகின்றார்கள். புத்தி இல்லை என்று திருத்தப்பட்ட எடிசன் கூட பின்னாளில் மாபெரும் சாதனைகளை செய்திருக்கின்றார்கள் தானே. தாயின் சொல் புத்தியால் தானே உலகம் இயக்கும் விஞ்ஞானியாக அவர் உருவெடுத்தார். இப்படி எத்தனையோ பேர்களை அப்துல் கலாம் இருந்து எத்தனையோ பேர்களை நாங்கள் கேட்கலாம். அவர்கள் திரும்ப திரும்ப நாங்கள் அவைகளை கேட்கும் பொழுது அவர்கள் சாதித்ததெல்லாம் கேட்கும் பொழுது சொல் புத்தியாக தானே அவர்கள் எல்லாம் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுத்து எங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறார் என்று திருமதி ஜெயநடேசன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ராதா அவர்கள் சொல் புத்திதான் ஒரு விழிப்புணர்வை தரும், கண்களை மூடிக்கொண்டு முட்டிக்கொள்ள முடியாது, வாழ்க்கையை சீரமைத்து வாழ முடியாது, கடவுள் வழிபாடு கூட கிடையாது. சொல் புத்தியில் வாழ்வதால் தான் நாங்கள் ஒரு வீடு வாங்குவது அல்லது சொல் புத்தியை தான் நாங்கள் ஒரு கட்டுக்கோப்பாக்கள் நிறுத்தி எங்களை வைத்திருக்கின்றோம். நிமிர்ந்து நிற்பதற்கு சொல் புத்தியை தான் இருக்கின்றது. கஷ்டத்திலும் சொல் புத்தியை தானே நாங்கள் கேட்கின்றோம். எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்த மற்றது கலைஞர்களுக்கு நடிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார்கள். இயக்குநர்கள் தான் அவர்கள், நடித்து போகிறார்கள், இயக்குநர்கள் தான். அப்ப அந்த அப்படியானவர்கள் சொல்வதை கேட்பதால் தான் அவர்கள் இன்று உயர்ந்திருக்கின்றார்கள். நில் கவனி செல் என்று சொல்கின்றோம், நூல்கள் வாங்குகின்றோம், அதை கேட்டு சொல் புத்தியால் நாங்கள் அதனால் பல பிரயோசனங்கள் அடைகின்றோம், பல முன்னேற்றங்கள் அடைகின்றோம். எமது முடிவு நாங்களே எடுப்பதென்றால் அது தலைக்கிரமாகத்தான் இருக்கின்றது. இவ்வளவுதான் செய்தாலும் நிலைநிறுத்துவது எங்களது சொல் புத்தியே தான் இருக்கின்றது. சொல் புத்தி தான் திராசு போல, ஒரு தராசு போல இருக்கும், தயிர் மாதிரி கடந்தெடுத்து மனிதராக்குவது சொல் புத்தி தான். அடிவட்டு விழுவது சொந்த வத்தத்தில் அகங்காரம் ஆணவம் இவைகள் எல்லாம் சொல்வதை கேட்காம தெரிவதால் தானே வருகின்றது. இவைகள் எல்லாம் கண்டிக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன பாதையை மறந்து போகலாமா, இப்படி தனது பாடல்கள் கூட சொல்லியிருந்தார். சொல் புத்தி கேட்க வேண்டும், அதுவே வழி நடத்தும். சொந்த புத்தி அது ஒரு குட்டை மாதிரி சின்ன, அது கல் விழுந்தாலும் கலங்கும், கால் பட்டாலும் கலங்கும். ஆனால் நாங்கள் எல்லோரும் சொல்வதையும் கேட்டு நடப்பதுதான் நீண்ட காலம் நிலைத்திருக்கின்றோம். இடியன் மாட்டுக்கு புல் போட்ட மாதிரி இருக்க வேண்டும், பேச்சிலே ஒரு முறை இருக்க வேண்டும். அது அவையெல்லாம் பெற்றோர் தந்த ஒரு அறிவுரையாகவே இருக்கின்றது. அந்த சொல் புத்தியை கேட்டு நடந்ததால் தான் நாங்கள் மனிதராக இந்த நாட்டில் இந்த உலகில் மற்றவர்களுடன் அன்பாக பாசமாக உறவாக வாழ்கின்றோம். நாங்கள் சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தி என்று திருமதி ராதா அவர்களும் தொடர்ந்து
சொல்புத்தி என்ற அணிக்காக தனது வாதங்களை வைத்திருந்த இரா சந்திரசேகரம் அவர்கள் சின்ன வயது, மாதா பிதா, குரு தெய்வம், இவைகளை எல்லாம் சொல்லுகின்ற 190 விதமான குடும்பங்கள் நிலைப்பதற்கு சொல்புத்தி தானே காரணமாக இருக்கின்றது. நல்லது கெட்டது, கணவன் சொல்வதை மனைவி கேட்க வேண்டும், மனைவி சொல்வதை கணவன் கேட்க வேண்டும், ஏன் மற்றவர்கள் பெரியவர்கள் சொல்வதை சிறியவர்கள் சொல்வதை ஒருவர் கேட்டு நடப்பதால் தானே சரியான முடிவுகளை தருகின்றது. அவைகள் சொல்புத்தியா தானே வருகின்றது. இவைகளை கேட்காம விட்டுவிட்டால் பிரிவு வருகின்றது. தாய் சொல்லை தட்டாதே என்றெல்லாம் சொல்கின்றார்கள். கட்டுப்பாடுகள், நிபந்தனைகள், நிகழ்ச்சிகள், ஏவல் பேய் கூறிய பிடிங்கியது என்று சொல்வார்கள். இப்படி மற்றவர்களது சொல்லை கேட்டு நாங்கள் நடப்பதை விட

கோழி பிடிக்க முடியாதவன் என்று விமானம் ஏறி என்று பெரிய பெரிய முதலாளியாக எல்லாம் வந்திருக்கின்றார்கள். சொத்தை கூட உடனிருந்து என்று பலவற்றை சேர்த்திருக்கின்றார்கள். பிள்ளைகள் சொல் புத்தி கேட்பதில்லை, அதனாலேயே இவ்வளவு மன வேதனைக்குள்ளாக எல்லாம் செல்கின்றார்கள். சொல் புத்தியை கேட்பதால் ஒரு நிறைவான வாழ்க்கை வருகின்றது, சொல் புத்தி சரியான முடிவுகளை தருகின்றது என்று சந்திரசேகரம் அவர்களும் தொடர்ந்து தனது விவாதங்களை வைத்திருந்த திருவாளர் பாலேந்திரா அவர்கள் தனது விவாதங்களை வைக்கும் பொழுது ஒரு சாப்பாடு அவரவர்கள் சாப்பிடுவார்கள், சுவைகள் பல விதமாக இருக்கலாம், ஒரு கார் ஓடலாம், 5 பேர் இருக்கின்றார்கள், சொல் புத்தியை எல்லோரும் கேட்கின்றார்கள், சாப்பாடு சுவையாக இருப்பதென்றது அடுத்தவருக்கும் சொல்கின்றார்கள், அது மாதிரி என்ன விடயத்தை சொன்னாலும் அடுத்தவர்களிடம் பயந்துகொள்கிறார்கள், அவர்கள் சொல்வதை கேட்கின்றார்கள், இப்படி அவர்கள் சொல் புத்தியை கேட்கின்றார்கள். இல்லையே அங்கு விபத்து தான் அல்லது வேண்டாத நிகழ்வு தானே நடக்கின்றது, ஆகவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை சொல் புத்தி தானே தருகின்றது. இலங்கையிலிருந்து எப்படி வந்தவன், நாங்கள் வீடு வாங்கி இருக்கின்றோம், 4 பேரை கேட்டுத்தானே அவைகள் எல்லாம் செய்திருக்கின்றோம், 4 உறவுகளை நாங்கள் இங்கு அழைத்திருக்கின்றோம், இவைகள் எல்லாம் ஒரு சொல் புத்தியால் தானே நாங்கள் இவைகளை எல்லாம் செய்திருக்கின்றோம். ஏன் ஒரு வைத்தியசாலைக்கு சென்றால் கூட அவர்களது சொல் புத்தியை தானே கேட்கின்றோம், கட்டுப்பாடுகள் இருக்கின்றது, அரசாங்கம் கூட சொல் புத்தியை தானே சொல்கின்றது. கேட்காததால் பலர் என்று தண்டனைகளை அனுபவிக்கின்றார்கள். சொல் புத்தி கேட்டும் பயணத்தில் பல பேர் சிந்தனைகள் விரிவடைகின்றது. இன்று நாங்கள் நவிக்கோ இல்லாமல் கூட ஒருடம் செல்ல முடியாமல் இருக்கின்றது, இவைகள் எல்லாம் அவை சொல்வதை கேட்டுத்தானே செய்கின்றோம், எல்லா சடங்குகளிலுமே கோவில்கள் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம் எல்லாவற்றையும். பிள்ளைகள் சொல்வதை கூட நாங்கள் கேட்டுத்தானே நடக்கின்றோம், விமானத்தை கூட நாங்கள் சொல் புத்தி சொந்த புத்தியில் பறக்க முடியாது, போக முடியாது, எறும்புக்கு மூளை இருக்கின்றது, எறும்பு அது செல்லுகின்றது, என் சின்னஞ்சிறுவற்றையே மூளை இருக்கின்றது, ஆனால் அவர்கள் எல்லாம் அவைகள் எல்லாம் கூட்டமாக சொந்த புத்தியின் ஊடாகத்தானே நடக்கின்றது, ஆகவே சரியான முடிவுகளை தருவது சொல் புத்தியே என்று. பாலேந்திரா அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் செல்வன் அபிவர்தன் அவர்கள் மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம், ஒரு தூக்கணா குருவி கூட எப்படி அது கூடு கட்டுகின்றதை மற்ற குருவிகளிடமிருந்து பார்த்து கற்றுக்கொள்கிறது, மற்ற தனது சக குருவிகளிடமிருந்து கற்றுக்கொள்கின்றது அறிவு, இவைகளை எவ்வளவும் எந்த எத்தனை இதாகவும் காலம் கூடி வாழ்வதற்கு குஞ்சு பொறிப்பது, இவைகளை எல்லாம் மற்றவர்களிடமிருந்து சொல் புத்தியால் தானே கேட்டு அவைகள் முடிவெடுக்கின்றது. ஒரு நரேந்திரனை விவேகானந்தர் ஆக்கியது, மோகனதாசை மகாத்மா காந்தி ஆக்கியது, இவைகள் எல்லாம் எப்படி ஒரு சொல் புத்தியால் தானே. தூக்க மருந்தினை போன்றவர் பெற்றவர் என்ற அருமையான பாடலை கூட இதற்கு உதாரணமாக பாடியிருந்தார். சிறப்பாக பயந்து சீராட்டி பாராட்டி எப்படி வளர்க்கின்றார்கள், ஒரு சொல் புத்தியால் தானே பிள்ளைகளை கூட வளர்க்கின்றார்கள். ஆதியில் மனிதன் கல்லாயுதம் இவைகளை எல்லாம் செய்தான், தப்பிக்க பல பொறிமுறைகள் நெறிமுறைகளை இவைகளை எல்லாம் செய்தான், சிக்கி முக்கி கல்லிலிருந்து எப்படி அவன் நெருப்பு எல்லாம் எடுத்தான், இவைகளை எல்லாம் கற்றுக் கொடுத்தது எது, ஒரு சொல் புத்தி தானே என்று திரு செல்வன் அபிவர்தன் சத்யராஜ் அவர்களும்.

அவரது வாதங்களை வைத்திருந்த திருமதி பாரதி அவர்கள் காசிநாதன் என்ற பாரதியின் கவியோடு தனது வாதங்களை ஆரம்பித்திருந்தார். ஐயன் வள்ளுவனார் இவர்கள் எல்லாம் சொல் புத்தி கேட்டுத்தானே நாங்கள் நடக்க வேண்டும். மாதா பிதா குருதெய்வம் இவைகள் உறவுகளின் சொல் புத்தி தானே. ஆலோசனை இன்று வரை நாங்கள் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். இன்று வரை இங்கு எவருக்கு ஆலோசனை சொன்னாலும் அதை கேட்டு அதன்படி தானே நாங்கள் முடிவுகளை எடுக்கின்றோம். அவைகளை நாங்கள் மனதில் போட்டு மனதில் பலவிதமாக ஆராய்கின்றோம். நாங்கள் செய்வது சொல்வது அல்லது பேசுவது தவறா இது என்று அடுத்தவர்களிடம் நாங்கள் கேட்டுத்தானே அதை பற்றி ஆராய்ந்து அனை நம்மை நாமே வளப்படுத்திக் கொள்கின்றோம், பலப்படுத்திக் கொள்கின்றோம்.

ஆசிரியர் அறிஞர்கள் இவர்களது சுற்றலை இவர்களது செயல்களை நாங்கள் கேட்பதால் மனது விரிவடைகின்றது. சாதாரணமாக ஒரு பயணம் கூட செய்ய முடியாமல் இருக்கிறது. முகநூல் இவர்கள் ஒரு புத்தி சொல்லலாம், ஆனால் புத்தகங்கள் இவைகள் தமிழ் அறிஞர்களின் உரைகள் இவைகள் சொல்வதால் எங்களது முடிவுகள் நாங்கள் சரியான முடிவுகளை எடுப்பதற்கு இவைகள் எங்கள் வாழ்க்கையில் சொல்புத்தியே காரணமாக அமைகின்றது என்று திருமதி பாரதி அவர்களும். தங்களது வாதங்களை வைத்திருந்தார். இவர்களது கரங்களையும் முறுகப் பற்றிக் கொண்டு தொடர்ந்து வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தி என்ற அணிக்காக திருமதி குலநாயகி வசதி அவர்கள் தனது விவாதங்களை ஆரம்பித்திருந்தார். மனிதராக பிறந்தால் ஏதாவது ஒரு புத்தி தேவை. அனுபவத்தின் ஊடாக வருவதுதானே சொந்த புத்தி. தைரியம் வேண்டும், முழு பொறுப்பையும் ஏற்கின்றோம், தப்பிக்க முடியாது. சாதனை படைத்த யாரும் சாதனையாளர்கள். சமயோசித புத்தி வேண்டும். கார் ஓட்டுவதிலிருந்து ஊருக்கு உபதேசம் செய்வது, 1000 பேர் வருவார்கள், ஆனால் ஒரு வைரத்தை போன்று பிரகாசிக்க வேண்டும் என்றால் சொந்த புத்தி தேவை. சாதனையாளர்களை எடிசன் போன்றவர்கள் எல்லாம் உதாரணமாக தனது வாதங்களோட அமைத்திருந்தார். ஜிபிஎஸ் காட்டுவதை விட அதற்கு வழி சொல்ல தெரியும், ஆனால் தெருவில் இருக்கும் அல்லது வீதியில் இருக்கும் குழிகளை சொல்ல முடியுமா? எத்தனையோ தவறான பாதைகளை கூட அது காட்டியிருக்கின்றது. படிக்க சொல்வது அம்மா, ஆனால் படிப்பது நாங்கள் தான். இப்பவும் சொந்த புத்தியை சரியான முடிவுகளை தரும் என்று திருமதி குலநாயகி பசுவதி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது தாய் தந்தையர் நண்பர்கள் இவைகள் எல்லாம் நாங்கள் யோசித்து பார்த்தால் எங்களது சொந்த புத்தியின் ஊடாகத்தானே நாங்கள் செய்கின்றோம். இவரை கேட்டாலும் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசும் இந்த உலகில் எங்களது சொந்த புத்தியால் தானே நாங்கள் செய்கின்றோம். சுயநலத்துக்காக பலரும் பலவற்றை சொல்வார்கள். தங்களது புகழ் கௌரவங்களுக்காக மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்வார்கள். ஆனால் அவர்கள் கூட தங்களது வாழ்க்கையில் அவைகளை கடைபிடிக்க மாட்டார்கள். ஆனால் ஒவ்வொருவரும் தங்களது சொந்த புத்தியை சொந்த புத்தியால் தான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்கின்றார்கள். அதுதான் வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியை என்று திருமதி யோகேஸ்வரி குணராஜா அவர்களும். தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருவாளர் குணம் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது கனடா டொரண்டோவில் நடந்த ஒரு சம்பவத்தை நினைவுபடுத்தினார். அந்த பிள்ளைகள் சொல் புத்தி கேட்டு மற்றவர்கள் ஆச்சரியம் இதுகளுக்கெல்லாம் சென்று தங்கள் வாழ்க்கையை அழித்து விடுகின்றார்கள். போதை பழக்கங்களுக்கு ஆளாகி விடுகின்றார்கள். இவைகளை எல்லாம் சொல் புத்தி கேட்டு செய்கின்றார்கள். ஆனால் சொந்த புத்தி அவர்களுக்கு இருக்குமானால் எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து தப்பிக்கொள்ளலாம். சரியான முடிவுகளை எடுக்க தொடங்குகிறார்கள். அதற்கு அவர்களது வயது, அவர்களது அனுபவம், மற்றவர்களிடம் பயந்து கொள்ளாமை இவைகளை எல்லாம் அவர்களுக்கு பெரிய தீங்குகளை விளைவித்திருக்கின்றது. ஏன் குடும்பத்தில் தகப்பன் மகன் கௌரவமாக வாழ்ந்தவர் கூட தனது மகன் மருமகளின் கதை கேட்டு கிளர் காவுக்கு அதாவது பேஸ்மெனுக்கு போய் அங்கு சாப்பாட்டுக்கே மற்றவர்களிடம் கையெழுந்து நிலை வருகின்றது. இதற்காக சொந்த புத்தியால் அவர் நடக்க முடியாமல் போனதால் தானே. கூட்டு குடும்பம், தாய் தகப்பன் இவைகளது முரண்பாடுகள் வருகின்றது. இப்போது எல்லாவற்றையும் விட அடித்தளத்தில் வாழ்ந்தாலும் நண்பர்கள் வியாபாரம் இவைகள் எல்லாம் பல இடத்தில் தோற்று போகிறது. காரணம் என்ன? அவர்களது சொந்த புத்தி இல்லாமையால் தானே. கேட்காமல் சொந்த புத்தியால் தான் பலரும் சரியான முடிவுகளை எடுக்கலாம் தருவது என்று திருவாளர் குணம் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த ராஜினி அல்போன்ஸ் அவர்கள் சொந்த புத்தியால் தானே எல்லா முடிவுகளையும் எடுக்க வேண்டும். சொல் புத்தி ஒன்றுக்கும் உதவாது. சொந்த சொல் புத்தியால் நாங்கள் எதையுமே சாதிக்க முடியாது, இந்த முடிவுகளை எடுக்க முடியாது. ஒரு அடிமை வாழ்க்கை தான் வாழ வேண்டும். ஆனால் சொந்த புத்தி இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம் என்று திருமதி ராஜினி அல்போன்ஸ் அவர்களும். தொடர்ந்து இத்தாலியிலிருந்து திருவாளர் ஜேசுதாசன் அவர்கள்
தனது விவாதங்களை வைக்கும் பொழுது எல்லாம் அறிவுரைகளாகத்தானே இருக்கின்றது. மாதா பிதா குரு தெய்வம் என்று எங்களுக்கு ஊட்டினார்கள். பிறந்த நாள் தொடக்கம் சொல் புத்தியால் சரியான முடிவுகளை எடுக்க முடியாது. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம், திருக்குறள், அறிஞர் கல், இவைகளை எல்லாம் எங்களுக்குள்ளே ஒரு விவேகம் வருகின்றது. இவைகளை எல்லாம் சொந்த புத்தியால் தானே வருகின்றது. எமக்காக எம்மை சீரழிப்பதற்காக எத்தனை பேர் காத்திருக்கின்றார்கள். திருமணத்தில் கூட பல உத்திகளை புத்திகளை கூறுகின்றார்கள். மனித வாழ்க்கையை சீரழித்து போகாமல் எங்களை எல்லாம் சிந்தனைகளை சரியாக்குவது சொந்த புத்தியே. எப்படி வாழப்போகின்றோம்? திருமணம் பலரும் நடத்தி வைக்கின்றார்கள். மனைவி பிள்ளை இவைகளை என்றெல்லாம் வரும்பொழுது அது என்னுடையது எனக்கானது என்று அவர்கள் ஒரு சொந்த புத்தியில் தானே அவர்கள் அதை நடத்துகின்றார்கள், அவர்களை நினைக்கின்றார்கள். ஆகவே வாழ்க்கை என்ற ஒன்று வரும்போது சொல் வாதங்களாக மாறி கருத்துக்களால் மோத வேண்டும். தத்துவ ஞானிகள் வாழ்க்கை நெறிகளை தந்தார்கள், போராடினார்கள். அவர்கள் தந்த பாடங்கள் உண்டாக சரியான முடிவுகளை எடுப்பது சொந்த புத்தி தான். சொந்த புத்தியில் தான் பலர் வாழ்கின்றார்கள். சொல் புத்தியால் பலர் மயங்கி இருக்கின்றார்கள், வாழ்க்கையை சீரழித்திருக்கின்றார்கள். வாழ்க்கை ஒரு கத்திமுனை போன்றது. முடிவு எடுப்பது நாங்களாகவே இருக்க வேண்டும் என்று திருவாளர் இயேசுதாசன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி பிலுமினாண்டன் அவர்கள் தனது வாதங்களை வைக்கும் பொழுது சுய சிந்தனை தேவை. கேட்பவருடனும் கேட்பவர் கேட்பவர்களுக்கு தெரியாது என்ன என்று வழி கூட சொல்ல மாட்டார்கள். சரியான முடிவு சுய சிந்தனை சிந்தனையாகத்தான் இருக்க வேண்டும். கட்டாயம் யோசிக்க வேண்டும். சொல் புத்தி கேட்டால் நாங்கள் எப்படியெல்லாம் அலைந்து செய்வோம். ஆகவே எங்களது பிள்ளைகள் கூட சொந்த புத்தியில் தான் அவர்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். இம் அறிவை நாங்கள் பயன்படுத்த சொந்த புத்தியே என்று திருமதி பிலுமினா அண்ணன் அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை வைத்திருந்த திருமதி லாலா ரவி அவர்கள் சொந்த புத்தி தானே. நல்லது செய்யும் போது நல்லது மாதிரி நடித்து படிகுழியிலே எத்தனை பேர் தள்ளி விடுகின்றார்கள், தள்ளி விட்டிருக்கின்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கதை சொல்வார்கள். நாங்கள் கட்டபடி ஒழுகுவதில்லை, ஆனால் ஒரு சொந்த புத்தி இருந்தால் சரியான பாதையை நாங்கள் அமைத்துக் கொள்கின்றோம். அது ஆன்மாவின் குரலாக இருக்கின்றது. தலைவனாக இருப்பது கூட உத்தியோகம் கூட எப்படி நாங்கள் உள்வாகின்றோம், வெளிப்படுத்துகின்றோம். இவைகள் ஒரு சொந்த புத்தியால் தானே இவைகள் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஞானிகளை கூட ஞானியிடம் கூட ஒரு சீடன் ஒருவனுக்கு பட்ட விடயத்தை கூட தெளிவாகவே கூறியிருந்தார். இரவல் புத்தி நீண்ட நேரம் கூட வராது. சரியான முடிவுகளை அடுத்தவரிடம் எடுக்க முடியாது. சொந்த புத்தி தான் என்று திருமதி லாலா ரவி அவர்களும் தொடர்ந்து தனது வாதங்களை இறுதியாக வைத்திருந்த திருமதி மோகன் சுருவி அவர்கள் ஒரு குழந்தை பருவம் பாடசாலை இவைகளெல்லாம் அவைகளெல்லாம் ஒரு சொல் புத்தி இல்லை. அவைகளெல்லாம் ஒரு கடமையில் ஒரு வைத்தியரை போய் செல்வது, எனக்கு வருத்தம் என்பது சொல்வது, அவர் கூடாதவர், அவர் சரியில்லை வைத்தியர், அப்படியெல்லாம் சொல்வது எல்லாம் இல்லை. வலி எங்களுக்கு தானே இருக்கின்றது. நாங்கள் தானே அதுக்குரிய முடிவுகள் எடுக்க வேண்டும். சொந்த புத்தி ஒவ்வொருவருக்கும் இருக்க வேண்டும். அனைவரிடமும் ஆலோசனை சொல்வார்கள், ஆலோசனையை நாங்கள் கேட்கலாம். ஆனால் உள்வாங்குவது நாங்கள் தானே. ஒரு விடயத்தை வாங்குவது விற்பது இவைகள் பலர் பல கதைகள் சொல்வார்கள், ஆனால் அவைகளை செயல்படுத்துவது நாங்களாகத்தான் இருக்க வேண்டும். சொந்த புத்தி தான் இவைகளுக்கு எல்லாம் தீர்வாக அமைகின்றது, வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருகின்றது. கேட்பவர்கள் அனைவருமே ஒருவருமே முன்னேறவே முடியாது. நாங்கள் இப்படித்தான் செய்து முன்னேறுவோம் என்று அவர்கள் ஒரு சொந்த புத்தியில் அவர்கள் செய்யும் பொழுது அதில் வரும் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இவைகளை அவர்களால் தாங்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தவன் மீது பழி சொல்லாமல் தானே தனது முடிவுகளை எடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாங்கள் சிறந்து விளங்கி சிறந்த முடிவுகளை தருவது வாழ்க்கையில் சொந்த புத்தி என்று திருமதி மோகன் சுரபி அவர்களும் தனது வாதங்களை வைத்திருந்தார்கள்.

இரண்டு பக்க வாதங்களையும் நாங்கள் உள்வாங்கிய பின்னர் சொல் புத்தி என்று சொல்லும் பொழுது பிறர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது அவர் சந்தித்ததை நான் சந்திக்க வேண்டாம் என்ற பாதுகாப்பை தருவதாக இருந்தாலும், அனுபவம் இல்லாத இடத்தில் அது வழிகாட்டுவதாக இருந்தாலும், பிறருடைய சூழ்நிலையை நம்முடைய சூழ்நிலை போல் இருக்காது என்று சொல் புத்தி சொல்கின்றது. அப்படி அவர்கள் தங்களது வாதங்களை வைத்திருந்தாலும் சொந்த புத்திக்கின்ற அணிக்காக வாதம் வைத்திருந்தவர்கள் எங்களது அனுபவம் சிந்தனை சூழ்நிலை ஆகியவற்றை நாங்கள் தானே முடிவெடுக்க வேண்டும். எமது வாழ்க்கைக்கு ஏற்ற முடிவை நாங்கள் தானே எடுக்க அது உதவுகின்றது. அனுபவம் குறைந்தால் தவறான முடிவுகள் எடுக்கலாம். ஆனால் சொந்த புத்தியால் நாங்கள் சொல் புத்தியை கேட்டாலும் சொந்த புத்தியால் சிந்திக்கின்றோம், அனுபவத்தால் இவைகளை முடிவு செய்கின்றோம் என்று நாங்கள் இரண்டு பக்கமும் சம அளவில் தங்களது எங்களது வாதங்களை அவர்கள்

0: புத்தி என்பது பிறர் கூறும் அறிவுரை, அனுபவம், எச்சரிக்கை, கருத்து இவைகளிலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கின்றோம். இந்த தொழிலில் அவசரமாக முதலீடு செய்யாதே, அதில் நான் நஷ்டப்பட்டேன். இது ஒருவரின் அனுபவத்திலிருந்து வெளிவரும் சொல்புத்தியாக இருக்கின்றது. அதை கேட்பதால் நாம் அந்த தவறை நாமே கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் குறைகின்றது. ஆனால் சொல்புத்தியில் பெரிய பலமாக இருப்பது பிறர் அனுபவத்தை நமது அனுபவமாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் ஒரு பிரச்சனை இருக்கின்றது, அனைவருடைய அறிவுரையும் நமக்கு பொருந்தாமல் இருக்கின்றது. ஒருவருக்கு சரியாக இருந்த முடிவு இன்னொருவருக்கு தவறாக இருக்கலாம். ஏனென்றால் சூழ்நிலை, காலம், மனிதர்கள், பொருளாதாரம், திறமை எல்லாமே மாறுபடுகின்றது. சொத்த உத்தி என்பது ஒருவர் தானாக சிந்தித்து சூழ்நிலையை ஆராய்ந்து நன்மை தீமைகளை இடை போட்டு முடிவெடுப்பது. ஒருவர் கூறுகின்றார், இந்த வேலையை விட்டு விடு என்று உங்களுக்கு அறிவுரை வழங்குகின்றார். ஆனால் உங்களுடைய நிலைமையை முழுமையாக ஆராய்ந்த பின்பு இந்த வேலையை தொடர்வது எனக்கு எதிர்காலத்தில் நல்லதில்லை என்று நான் சொந்த புத்தியாக முடிவெடுக்கலாம். இது சொந்த புத்தி சொல் புத்திக்குரிய வித்தியாசமாக இருக்கின்றது. சொந்த புத்தி என்பது எனக்கு தெரியும், நான் தான் சரி என்று பிடிவாதமாக இருப்பதல்ல, மாறாக கேட்பது, சிந்திப்பது, ஆராய்வது என்று முடிவு செய்தது. ஆனால் இதில் எது சரியான முடிவுகளை தரும் என்று நாங்கள் பார்த்தால், அவர் சொன்னார் நான் அதனால் செய்தேன் என்று வாழத் தொடங்கினால், அதே போல சொந்த புத்தியை மட்டும் நம்பினால் புறர் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்ள நாங்கள் மறந்து விடலாம். எனக்கு தெரியும், யாருடைய அறிவுரையின் தேவையில்லை என்ற நிலையும் ஆபத்தாகவே இருக்கின்றது. ஆனால் இரண்டிலுமே ஒரு அளவு வேண்டும் என்றுதான் இரண்டு பக்க அணியினரும் தங்கள் வாதங்களை வலிமையாகவே வலிச்சேர்த்தார்கள். ஆனால் வாழ்க்கையில் சிறந்த முறை காது கேட்க வேண்டும், மனம் சிந்திக்க வேண்டும், அறிவு ஆராய வேண்டும், அனுபவம் கற்றுக்கொள்ள வேண்டும், புத்தி முடிவு செய்ய வேண்டும். அதாவது புத்தி சொல் புத்தி வழியை காட்டும், சொந்த புத்தி தான் வழியை தேர்ந்தெடுக்கும். இப்படி நாங்கள் பார்க்கும் பொழுது சரியான முடிவு என்பது நண்பன் சொன்னதை அப்படியே ஏற்றுக்கொள்வதல்ல, அவன் சொல்வதை நிராகரிப்பதும் இல்லை, அவனுடைய அனுபவத்தை ஒரு தகவலாக எடுத்துக்கொண்டு எங்களது சூழ்நிலைக்கு பொருந்துகின்றதா என்று ஆராய்வதுதானே புத்திசலித்தனமாக இருக்கின்றது. சொல் புத்தி அனுபவத்தை செய்கின்றது, சொந்த புத்தி வந்த அனுபவத்தை பயன்படுகின்றது. பிறர் சொல்வதை கேட்காதவன் அனுபவத்திலே கற்றுக்கொள்கின்றான், தன் புத்தியை பயன்படுத்தாதவன் பிறர் அனுபவத்திலேயே வாழ்கின்றான். ஆனால் சரியான முடிவை தருவது சொல் புத்தியா அல்லது சொந்த புத்தியா என்ற கேள்விக்கு இரண்டு பக்க அணியினர் வாதங்களை பார்க்கும் பொழுது இரண்டும் என்று இலகுவாக சொல்லிவிடலாம். ஆனால் இறுதி முடிவை சொந்த புத்தியால் தான் எடுக்கப்பட வேண்டும். ஏனென்றால் அறிவுரை பிறருடையது, வாழ்க்கை நம்முடையது. ஆகவே வாழ்க்கையில் சரியான முடிவுகளை தருவது சொந்த புத்தியே, சொந்த புத்தியே, சொந்த புத்தியே என்று கூறி இந்த பட்டிமன்றத்துடன் இதுவரை நேரமும் இணைந்திருந்தவர்களுக்கும் பட்டிமன்றத்தில் இரண்டு அணிகளுக்குமாக வாதிட்ட அனைவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு இந்த பட்டிமன்ற தீர்ப்பை அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன் இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்கின்றேன். அனைவரும் ஏற்றுக்கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையுடன்.
1: அன்பு உறவுகள், சற்று தாமதமாக ஜெர்மனியின் நேரம் இடம்பெறுவதையிட்டும் மன வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி ஜிஆர்டி தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:16 ஐக்கிய ராஜ்யத்தில், 4:16 தமிழொலியில் தொடர்கின்றது. ஜெர்மனி நேரம் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற நிகழ்ச்சியினூடாக இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து இயற்கையிடமும் மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து கண்டுபிடித்து கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். ஆகவே அந்த கேள்விக்கு, முதலாவது கேள்விக்கு முன்பகுதி விடை வந்துவிட்டது. அன்புறவர்களே, ராணி சம்பந்தர் அவர்கள் குமுறல் குடமுலாம் என்று சொல்லியிருந்தார். உதயன் அவர்கள் குமுறல் குன்னக்குடி வைத்தியநாதனை சொல்லியிருந்தார். தேவி தனராஜ் அவர்கள் குமுறல் சொல்லியிருந்தார். பிலோமினா ஆண்டன் அவர்கள் குமுறல் குடமுழா என்று சொல்லியிருந்தார். அதனை தொடர்ந்து சித்ராபாவன் அவர்கள் குமுறல் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து பதனா குமுறல் சொல்லியிருந்தார். குழல் என்று சொல்லியிருந்தார். குரில் என்று சொல்லியிருந்தார். ரெண்டாம் தரம் சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் குமுறலிருந்து குண்டவராளி ராகம் கட்டி காரி குண்டவராளி ராகம் அந்த ராகத்தை கண்டுபிடித்திருக்கிறார். குணநாயகி அவர்கள் பிரான்சிலிருந்து குமுறல் குடாமுலா என்று சொல்லியிருந்தார். பாரதி அவர்கள் குமுறல் குழி என்று சொல்லியிருந்தார். அட குழி சுபாசினி அவர்கள் குமுறல் குடமுலா என்று சொல்லியிருந்தார். ஷியாமலா அவர்கள் குமுறல் குந்தவராளி ராகம் என்று சொல்லியிருந்தார். நன்றி. சசி அம்மா அவர்கள் பிரான்சிலிருந்து குமுறல் குறிஞ்சி ராகம் என்று சொல்லியிருந்தார். அவரை தொடர்ந்து வதனி மோகன் அவர்கள் ஜெர்மனிலிருந்து குமுறலால் என்று சொல்லியிருந்தார்கள். இந்த குமுறல் என்பது சரியான விட அன்பூருளை. இதை மங்களகரமாக ஆரம்பத்திலே வந்து சொன்ன ராணி சம்பந்தருக்கு எமது நன்றிகளும் வாழ்த்துக்களும். சரி அன்பூருளை, நீங்கள் இரண்டாவது விடியை கண்டுபிடித்த கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை, கர்நாடக இசை பெரியர்கள் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதைத்தான் உங்களிடம் கேட்கின்றோம். தெரிந்தால் உடனடியாக ஓடி வாருங்கள். இப்பொழுது ராணி சம்மதருக்கும் எங்கள் சபாசோடு இணைந்த பாராட்டுகள். ராணி சம்மதர் வீட்டில் இல்லை போல, காலையில் நிகழ்ச்சிக்கும் பெறவில்லை. அந்த வகையில் வேக வேகமாக விடையோடு வாருங்கள். அன்பு உறவுகளே, பாடலை ஒலிபரப்பதற்கு பாடலை நான் அழித்து விட்டேன் போல் இருக்கின்றது. என்ன பாடல் என்று மறந்து போனேன். சரி, அந்த வகையில் இணைந்து கொண்டு நீங்கள் சிறப்பிக்கலாம் அன்பு உறவுகளே. அல்லது நீங்கள் வீட்டில் இருக்கிறீங்களோ, நீங்கள் நேரம் சென்று விட்டது என்று வெளியால் போயிட்டீங்களோ தெரியவில்லை. சரி, நீங்கள் வரும் வரை
2: தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பொலிவுடன் பொண்டுபொண்டே மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 Avenue Edwin Bio 93000, கோபினி. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 0141 55 35 58 அல்லது 0758 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
3: நீ சொல்லிவிட்ட எல்லாம் வாங்கிக் கொண்டு வந்திருக்கிறேன்.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலில் அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
1: அம்பாளி ஸ்டோர்ஸ். நேரம் சரியாக 5:21. ஐக்கியராட்சியத்தில் 4:21. அன்பு உறவுகள், கேட்டுக்கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியில் முன்பதியே விடை வந்துவிட்டது. குமுறல் என்பது சரியான விடையாக கண்டுபிடித்திருக்கிறார் ராணி சம்பந்தர். அவரை தொடர்ந்து உதயன், தேவிதராஜ், பிலோமினா, சித்ரா பவன், பதனா, சித்ரா, ஜெயக்குமார், குணநாயகி, பாரதி, சுபாசினி, ஸ்ரீயாமலா, சசியம்மா, வதனி ஆகிய அனைவரும் குமுறல் என்ற சொல்லை ஒற்றிய நாளில் அடித்து சொல்லிவிட்டார்கள். அனைவருக்கும் எமது இதய பூர்வமான நன்றிகளும் வாழ்த்துக்களும். இந்த வேளையில் இழப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம். வணக்கம் வந்திருக்கும் அன்பு உறவு. வணக்கம்.
1: அவருடைய தொடர்பை இணைத்துக் கொள்ள முடியவில்லை. அவர் மீண்டும் இணைந்து கொள்ளலாம். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜாண்ணா.
1: வணக்கம் ராணி. நலமா இருக்கீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன். நன்றியன்னா, நான் உங்களுக்கு இப்ப இந்த எடுக்கிறேன் டெலிபோன். இது என்னன்னு சொல்லிச்சேன்னா, இந்த இது வந்து ஒரு கர்நாடக இசையில அது வந்து இந்த மண்பானையை குறிக்கிறது வந்து குசக்கலம் என்று வருமா?
1: தெரியல, நீங்க விடிய சொல்லுங்க.
4: குசக்கலம் சொல்லி பாக்குறேன்.
1: குசக்கலமா?
4: ஓ, அது வந்து மண் பானை, அந்த பானையை வச்ச எல்லாரும் அந்த அடிப்பினம் அப்படி என்று சொல்லி பாக்குறேன். என்னட்டா, அது கணக்க கருவியல் இருக்குது.
1: நான் கேட்டதை என்ன சொல்லுங்க?
4: ஓ, நீங்க
1: கர்நாடக இசை பிரியர்கள் அறிந்த ஒன்றினை.
4: கருவியாயும் இருக்கலாம், இசையாயும் இருக்கலாம்.
1: என்னண்டா உங்களோட மூளையை பத்தி?
4: அது வந்து இப்ப அவர் என்னத்தை வச்சு எடுக்கிறாருன்னு தெரியல. சில விட லக்கில ஒருவரும் சொல்லிக்கல, ஏதாவது ஒரு விட சரியா வேற தானே ராஜாண்ணா?
1: கர்நாடக இசை பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். அதுக்கு முன் சொல்லே வந்துட்டு கூனாவில நீங்க எடுக்கணும். எடுத்து பாருங்கள். வரும்
4: நீங்க சொன்னதுக்கு நன்றி. பழமையா சொல்ல மாட்டீங்க, இந்த
1: முறை சொல்லி நாளையோட முடிச்சுடுவோம். பாட்டை அழிச்சு விட. என்ன பாட்டு அது? வந்த பாட்டு
4: என்ன பாட்டு ராஜா? கொஞ்சம் ஒரு கொஞ்சம் கஷ்டமான பாட்டு இல்ல போட்டு நீங்க வளமையா. நான் பாட்டு எழுதுறேன், இந்த முறை எழுத விட்டுட்டு தக்கண்டு அந்த சொல்லி எடுத்தபடியா பாட்டை
1: விட்டுட்டேன்.
4: அது நான் பலமையா எழுதுறேன் நான் ராஜாண்ணா, அந்த தான் விட்டுட்டேன். சில பேர் வேற யாரும் எழுதி இருப்பினும் அந்த டேப் பண்ணி வச்சிருப்பேன்.
1: நன்றி. சியாமலா வந்தா சொல்லுவா? நன்றி.
4: நன்றி அண்ணா.
1: நன்றி சௌதரி. அவர் சௌதரி ராணி சம்பந்தர் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் ஏர்மனையிலிருந்து. நேரம் சரியாக 5:24. ஐக்கியராட்சியத்தில் 4:24. குசக்கலம் என்று சொல்லியிருந்தார். அதை சொல்லி பானை பானை நாங்கள் அடிக்கிற படங்கு படங்கு நின்று நீங்கள் சிந்து வைரவி படம் பார்த்தா அந்த இசைக்கருவியை நீங்கள் பார்க்கணும்.

0: நீங்க
1: வாட்ஸ்அப் பைபர் எல்லாம் இருக்கே புள்ள.
0: அந்த வாட்ஸ்அப் நான் இதுக்கு எடுக்கல, இந்த டெலிபோனுக்கு
1: எடுக்க தெரியாதா?
0: தெரியும்
1: ஒரு பிரச்சனையும் பார்க்கலாம். ஆண்களுக்கு சூரிய முகம்
0: போட போற
1: நீங்க உழைக்கிறீங்க வேலைக்கு போறீங்க நல்லா. என்ன சொல்றீங்க?
0: அவர்களை
1: தொடர்ந்து காத்திருக்கும் அன்புற வணக்கம். வேணும் என்று செய்கிறார்களா அல்லது இப்படி உபர்கிட்ட அடுத்து வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
2: நன்றி,
1: நாங்கள் நல்ல சௌக்கியமா உற்சாகமா
2: இருக்கிறீங்க.
1: சாப்பாட்டுக்கு
2: என்னென்னு
1: சொல்லி போட போங்க.
2: குறும்பேரி என்ற ஒரு நாதஸ்வரத்தின் அமைப்பை போன்ற ஒரு அந்த முந்தி கோயில்கள்ல இதென்ற ஒரு காட்டு காட்டு வாத்தியமா அது குறும்பேரி என்றது. மற்றது குண்டலம் சொல்றதாம் இரு பக்கமும் தோல் கொண்ட ஒரு பயன்படுத்தப்படுற ஒரு வகையான தாள வாத்தியமா.
1: தாள வாத்தியம் குண்டலம்
2: இது ரெண்டு ரெண்டிலே ஏதாவது உண்டு சரியண்டா எடுங்கோ.
1: நன்றி வாழ்த்துக்கள்.
2: சரியா நன்றிதான்.
1: அவர் சகோதரி பிலோமினா அன்டன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார் பிரான்சில் இருந்து. அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். வேகமாக இணைந்து கொள்ளுங்கள் அன்புறவுகளை. நீங்கள் இங்கே இதில் கூட வரலாம், வாட்ஸ்அப்பில் வரலாம், அல்லது நீங்கள் வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கம் உங்களுக்காக தருகின்றேன். அந்த வாட்ஸ்அப் செய்யாதவர்களுக்கு 0033-689-86-55-29. இந்த நேரத்தில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: இயற்கையும்
1: மனிதர்களிடமும் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடிக்கலாம் ராதா.

0: இருக்கிறாள்
1: நன்றி
0: வாழ்த்துகள். குமரல்ல இருந்து என்ன கண்டுபிடிச்சீங்க? நன்றி வாழ்த்துக்கள் சகோதரி. அவரை தொடர்ந்து நாங்கள் வதனி மோகனிடம் செல்வோம். வதனி வணக்கம். வதனி, வதனி வணக்கம். நல்ல சௌக்கியமா? நல்ல சௌக்கியமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? ஏன் ஒரு இடத்துல நிக்கிறீங்க? இல்ல வாரீங்க, ஊர்றீங்க? அழகானவள் பூமாதேவி போல பொக்கிசமாக ஒரு இடத்துல நின்ற இடத்துல நிலைக்க வேணும்.
1: என்ன
0: வடிவு பெண்கள் என்ன வடிவாக மேக்கப் பண்ணுவார்கள்? என்ன வடிவாக இருப்பார்கள்? அழகானவர்கள் சட்டையில போட்டு பொடியனுக்கு போடுறது, லோங் போட்டு அது இழுவிண்டு கிடந்தாலும் மக்கள் அதை பற்றி ரசிக்கவே மாட்டார்கள். அத்தி தூக்குவார்கள். செலவும் இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னு வடிவாக வளர்க்குறாங்க, உள்ள சட்டை போட்டு வளர்க்குறாங்க. அதை பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் உடுப்பு வாங்கி வடிவாக வளர்ந்து பொட்டுகள் வச்சு சூடு குத்தி காப்பு
1: போட்டு
0: நாங்கள் அது வேண்டாம், தேவையில்லாத கதை. இது நீங்கள் விட சொல்லுங்க பாபா.
1: இது என்ன சொன்னீங்க? குரல் இசையா? குரல் இசையா சரி தருமா? சரியா?
0: தெரியல எனக்கு.
1: எனக்கு என்னண்ட தெரியல. நான் சொல்றேன், இந்த குமுறல்ல இருந்து இந்த குழல் இசை, அந்த குழல் இருக்குதானே, அந்த குழல் தானே கூட
0: குழல் வந்து பொறுங்க பொறுங்க. நீங்க வதனா வந்து நீட்டு சொன்னவா? குழல்
1: சொன்னவா?
0: ஓ வதனா.
1: ஆஹா, அப்ப அதையும் பிள்ளை
0: நீங்க எடுத்துட்டு வாங்க, இன்னொரு உடைய எடுத்துட்டு வாங்க. நன்றி.
1: அப்ப என்ன குரல் இசை சரியில்லை? அதுவும் பிள்ளையோ
0: இல்ல, நீங்க சொல்ல இல்ல குரல் இசை.
1: அப்ப நான் அதே சொல்றேன் அண்ணா.
0: நன்றி வாழ்த்துக்கள் சகோதரன்.
1: நன்றி அண்ணா. நன்றி
0: நன்றி. அவர் ஏன்மனிலிருந்து வதனி. வதனியை தொடர்ந்து குணநாயகி அவர்கள் வைபர் ஊடாக இணைந்திருக்கிறார். குணநாயகி வணக்கம். குணநாயகி
2: ஓம் ராஜா. சொல்லலாமா?
0: ஒன்றும் சொல்ல வேண்டாம், சொல்லுங்க. எனக்கு
2: சொல்ல வேண்டாமா?
0: என்ன தீண்டாலும் சொல்லுங்க. எனக்கு
2: என்ன சைபர் ஒன்று வந்து உங்களுக்கு தெரியுது, ரிங் பண்ணி கொண்டே இருக்கு.
0: ஓ ட்ரிங்க் பண்ணி என்ன தான் அடிக்கிறார்களோ அது வருது இல்லை
2: தான் எனக்கு உள்ள.
0: ஏன் பிள்ள அதில் மினக்கிறீங்க? நீங்கள் தான் வாட்ஸ்அப் வைபர் எல்லாம் சும்மா கிடக்குதே பிள்ளை, அதில் அடியுங்களா பிள்ள? வேலை செய்யலன்ட்டு அதை விட்டுட்டு மற்றது அடியுங்க. பட பட படண்டு இந்த படம் அம்மா பாடியில் உண்டோ? டீல் பண்ணுறதா அந்த இந்த இது காசு கொடுக்குறது டீல் அப்படிங்கப்பா. டீல் தான் இப்போ இப்போ டீல் தானே உலகத்தில் நடக்குது இல்லை? வெடி வெடி வெடி இது சர வெடி சர வெடியா படம் வந்து டீல் என்ன? ஓகே நன்றி. அப்ப என்ன விட கண்டுபிடிச்சீங்க? குந்தவளி ராகம். ஓ அது ரெண்டு பேர் சொன்னவ, சித்ரா வஞ்சனது சுயாமலா வஞ்சனது. ஓகே நன்றி வாழ்த்துகள். விளங்கிட்டது நன்றி. குணநாயகி பசுபதி அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் காத்திருக்கும் அன்புரா. வணக்கம்.
3: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா. கண்ணை பண்ணிக்கிறீங்களா? ஐயே
3: இல்லை, நான் கட் பண்ண ஆகிட்டேன்.
0: ஏன் கட் பண்றீங்க? உங்களுக்கு என்ன வருத்தம்?
3: ஒரு சவுண்ட் எங்கானே இல்ல.
0: ஆ சவுண்ட் என்ன? டக்கன் டெலிபோன் எடுத்துட்டீங்களா கணேஷ்?
3: நான் மங்கால ஓடிட்டேங்க.
0: கணேஷ் டெலிபோன் இருக்க மியூசிக்க கூட ஏத்தி விட டேரம் இல்ல இருக்கு.
3: மங்கால ஓடிட்டேங்க. அப்ப சத்தத்தை காணையில இருந்தா
0: நீங்க சத்தம் வைங்க. நாங்க சத்தம் கழிஞ்சிட்டு தான் மைக்ல இருக்கோம்.
3: அந்த சத்தம் வராதே
0: மைக்ல. ராஜா உங்க வீட்டு வரந்தானே?
3: வரலே.
0: என்ன கொடுமையடா இது!
3: இப்போ நான் கட் பண்ண ஆயிட்டா.
0: இப்போ வர இல்லையா உங்களுக்கு சத்தம்?
3: இப்போ வருது.
0: ஆ இப்போ வருது. சரி சரி.
3: இங்க அங்க ஓடினது வர இல்ல.
0: நான் ஓடையில புள்ள மைக்கக்கு முன்னுக்கு தான் இருந்தேனா மைக்க ஓ பண்ணி போட்டு அவட்ட கதையை கேட்டனா. குணநாயகி அம்மா கதைச்சது சத்தம் மெல்ல மதம் வந்ததா.
3: ஓகே.
0: அவ்வளவு இன்ட்ரஸ்டா இருக்கு ரெண்டு பேருக்கு. அப்ப பாருங்க நாலு பக்கம் என்ன புள்ள செய்தாலும் உடனே சொல்றது. சித்ரா சித்ரா சித்ரா என்ன விட கண்டுபிடிச்சீங்க?
3: என்ன
0: கொடுமையடா சித்ரா சரவணா. இருக்க நீதி இல்ல, இருக்க நீதி இல்ல சித்ரா,
3: இருக்க நீதி இல்ல. பரப்போரா இரவைக்கு.
0: ஆ
3: பரப்போரா இரவைக்கு கனவில
0: சித்ராவோ
3: இல்ல அம்மா, இருக்க நீதி இல்ல. என்ன வேற போற?
0: வேற போற. இதா சாப்பாடு கொடுத்து சமாளிப்போம்.
3: ஓகே
0: அப்ப சொல்லு.
3: அப்ப அவ சாப்பாடு பத்தி அக்கறை இல்லையே.
0: ரெண்டாலும் சைவ சாப்பாடு படியா செய்து கொடுப்போம்.
3: சரி. அப்ப செய்து கொடுங்கோ. அப்ப நான் வந்து நான் கும்புறல் சொல்லிட்டேன் அன்றைக்கு செவ்வாய்க்கிழமை. அப்ப அன்றைக்கு குரல் ஈச சொல்றேன்.
0: குரல் ஈச சொல்றீங்க எங்கட குணநாயகி சொன்ன மாதிரி?
3: குணநாயகி
0: அதானே சாரி. அவர் சித்ரா பவன் அவர்கள் நோர்வேல இருந்து இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் மேரி ஆண்டன் அவர்கள். வணக்கம் மேரி ஆண்டன். நல்லா இருக்கிறீங்களா?
4: ஓ கொஞ்சம் தடிமன் தான்.
0: என்ன தடிமல் இல்லாம ஒரு புள்ளிகளுக்கு வர்றது சின்ன விஷயம். நீங்களே உங்களுடைய இல்லத்தரசன் எப்படி இருக்கிறார்? நல்ல சுகமா இருக்கிறாரா?
4: அவருக்கு
0: அதுதான் புள்ள, அது வரக்கூடாது. நல்ல நல்ல தேகு ஆரோக்கியமாக இருக்கிறவருக்கு அந்த சத்தம் வரக்கூடாது.
4: அந்த குரட்டை சத்தம்
0: அதில் வரக்கூடாது. அப்ப நீங்கள் நல்லா மூச்சு விடுவீங்களா?
4: நானும் அடுத்த அந்த சத்தங்கள் வாரதுதான்.
0: ஓ வாரது என்ன? அது நீங்கள் வேலை செய்து களைப்பாக இருந்தால் உங்களுக்கு வரும் புள்ள. மற்றபடி நீங்க தேக ஆரோக்கியம் அந்த இதில் உட கிளியரா இருந்து அமைதியா இருந்தீங்களோ வராது. வந்து கொண்டு இருக்கும், அது பிறந்த நாள்ல இருந்து வந்துட்டே இருக்கும். உங்களோட அம்மா உங்களை தூக்கி வளர்க்கும் தினைக்கும் அம்மா பார்த்துருப்பா. பாவத்துக்கு பிள்ளைக்கு அந்த மருத்தெண்ணெய் வச்சு இந்த மருத்தெண்ணெய் வச்சு சா பவுடர் எல்லாத்தையும் அள்ளி உங்களோட காதடிக்க போட்டு கண்ணடிக்க போட்டு என்ற பிள்ளையிடா என்ற பொம்பளை பிள்ளைய ரெண்டு வழியவே வளர்த்துருப்பான். அதே மாதிரி நீங்க மூன்று பிள்ளைகளையும் வளர்த்துருப்பீங்க. என்ன ஆசையா வளர்த்திருப்பீங்க?
4: என்ன
0: பிறகுமா பேர புள்ளியில வளர்க்குற ஆசையை பாருங்க. ஒவ்வொரு பீட்டியும் அந்த காலத்துல இருந்து என்னோட நான் ரெடியாக வந்தா சிலருக்கு பேர பிள்ளைகள் அவைய சொல்லிடணும். உங்களோட பேர பிள்ளை அப்புறம் அவைய நான் பிறகு அதை பற்றி படித்தேன். என்னடா வேல் பேர பிள்ளைகளேன்னு இவ்வளோ ஆசைப்படுக்கணுமே, இவ்வளவு தண்டை பிள்ளையை விட்டுட்டு என்று பார்த்தா அவை இப்போ அவையும் திரும்ப ஒரு தாயாக தாய்மை அடைகிறார்களாம். அந்த பிள்ளை வளர்க்குறதுல திரும்பவும் ஒரு தாய்மையை கொண்டு வர்றார்களாம் தங்களால். அப்படி பார்த்தீங்களா? சும்மாவா சொல்லுங்க. எனக்கு தனக்குண்டா சொல்லுங்க. சும்மா அந்த மாதிரி டக்கு டக்கு டக்கு டக்குண்டு பிடி பிடைக்குமா? அப்போ சொல்லுங்க மேரி. சைவ உணவு தான் நாங்கள் பெரும்பாலும் எங்களை வீட்டுல சைவம் தான் சொல்லுங்கால் இருக்கேக்கு. ஓமாமா ஓ இன்றைக்கு சிறுவர்களுக்கான இந்த சும்மா ஐக்கிய நாடுகள் சபை ஒரு விழா ஒரு நாளும் கொண்டது.
4: இலங்கையில தான் சிறுவர் நாள்
0: இன்றைக்கா
4: குழந்தைகள்
0: குழந்தை
4: இன்றைக்கு சாதாரணமா முதியவர்
0: முதியவர் நாளும் ரெண்டும் கொண்டாடுறாங்க. அவங்களை வாங்கி சாப்பிட்டு சிகரெட்டை வாங்கி குடிக்கிறவர்கள் சிகரெட்டை குடிக்க, புகையிலே குடிக்கிறவங்க குடிச்சு சந்தோஷமா, தண்ணி அடிக்கிறவர்கள் தண்ணி அடிச்சு அதை செய்யணும். என்ன கரணி வாழ்த்து சொன்ன உடனே எல்லாரும் வலிமையை நடப்பினோம். முதலாவது விட கண்டுபிடிச்சிட்டோம்மா குமுறல். குமுறல் என்று கண்டுபிடிச்சோம். இயற்கையிடமும் மனிதர்களிடம் காணப்படக்கூடிய பொதுவாக பொருந்தக்கூடிய சொல்லொன்றை அது குமுறல். உடனே எல்லாரும்
4: கண்டுபிடிச்சிட்டாங்க.
0: கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம். கர்நாடக இசைப்பிரியர்கள் எனக்கு தெரியும், ஆனால் அறிந்த ஒன்றினை நீங்கள் விடையாக சொல்லலாம். கூனாவோட சேரக்கூடிய
4: அதான் கர்நாடக பிரியர்கள் அறிந்த ஒன்று சொன்னால் அவை இப்ப கர்நாடகம் பாடுறவையோ மீளமோ தாளமோ இல்லை. அந்த பிரியர்கள் அறிந்ததுண்டா நான் பார்த்த நான் சும்மா பார்த்ததுல அந்த குழுக்கள் இருக்காம இப்ப என்ன
0: குழுக்களா?
4: ஓ கர்நாடக இசையில இதன்ற அந்த குழுக்கள் அப்ப அவைய கேட்டா எங்க கச்சேரி எந்த எந்த விதமான தாள இதுகள் எந்த இதுகள் அவை குடுப்பினமா அந்த அதுகளுக்கான தகவல்கள்
0: தகவல்களை குடுக்குற குழுக்கள் அப்படின்னு சொல்றீங்களா? நன்றி.
4: நான் யோசிச்சு பார்த்தேன் கூட கேள்வியில, இப்ப நாங்கள் ஜெயசாஸ் கர்நாடகம் பாடுறேன்டா, நாங்க அவரை சொல்லிட கேள்விக்கு மறுபடி நீங்க கேட்கறது அகர் மெயில தான், அதாவது ஒரு ஆள் இந்த பேர்களுக்குள்ள வராது
0: வராது
4: பேர் வராது. அப்ப மீள மதுகள் என்று சொன்னால் கர்நாடக இசை பிரியர்களுக்கு அதுகள்
0: தெரிஞ்சிருக்கு. உங்களோட கதைப்பம் ஒருவரும் வரே இல்லை, எல்லாருமே இங்க பென்ஷன் எடுத்துட்டு போயிட்டாரு பிள்ளைக்கு. அதுல போயிட்டு எல்லாம் நீங்க இந்த எங்கட நட்சத்திரம் அதுகள் பாக்குறீங்களா? 27 நட்சத்திரம் பாக்குறீங்க இல்லையா? உங்களுக்கு குறிப்பிட்ட உள்ளது இல்லையா சகோதரி?
4: வீட்டுல
0: வந்து அவர்கள் அந்த இதோட அந்த பழக்க வழக்கங்கள் அந்த வழக்கம் இருந்தா நீங்களும் அதை பின்பற்றுவீர்கள். அது வீட்டுல அது கட்டாயம் இருக்கணும், அதுல விஷயம் இருக்கு. நான் காலையில் நாங்கள் வந்து 8:45 ஒலிபரப்பு வந்து இன்றைய நாள் எப்படி என்று, அது வந்து இந்தியாவில் பிரபல்யமான ஒரு தமிழகத்தில் நல்ல கொஞ்சம் பிரமே அவர் ஐரோப்பிய நாடுகளுக்கெல்லாம் வந்து பிரசங்கம் செய்கிறவர், நல்ல வடிவான விஷயங்கள் எல்லாம் சொல்லுவார் மகேஷ் ஐயாண்டு. 7:45 வரும் அந்த நிகழ்ச்சி. 12 ராசிகளுக்கான பலாபலன்கள் உண்டு. அவர்கள் வந்து சொல்லுவார்கள் அவர் நல்லா சொல்றாரு பலர் எனக்கு சொல்றார்கள் சகோதரி. அவர் சொல்றது நடக்குது, அவர்கள் நம்பி என்று இருப்பார்கள். நம்பி அவர்கள் வயதானவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் போது இன்றைக்கு நல்ல ராசியின் பலராக இன்றைக்கு உங்களுக்கு வரவுகள் வரா திடீரென்று வர பண வரவு வரும் என்று சொன்னால் யாரும் வந்து அட்டை பெறா மகன் யாராவது வந்து கொண்டு வந்து கொடுப்பான் காசை. அப்போ திடீரென்று அவர்கள் கேட்டு இருக்கும் போது அன்றைக்கு ஓ 100 euro பெரிய காசுதானே. அப்போ அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டம் மாதிரி வந்து அவர் சொல்றது கிடைக்குது உள்ளது. சில நேரம் நாங்கள் எங்களை வந்து ஹேலஸாக இருக்காமல் கொஞ்சம் அவதானமாக இருங்கள்னு சொல்லுவார். வாகனத்தால் உங்களுக்கு பிரச்சனை வரும், மற்ற வாகனத்தை வச்சிருக்கிறவருக்கு இந்த பிரச்சனை வருமானு சொன்னா பிள்ள சில நேரம் காத்து போகும். அதால ஒரு சரி அது நான் முற்கூட்டி சொல்றது நல்லது தானே, நீங்க அவதான் எக்ஸ்ட்ரா வீல் ஒன்றை கொண்டு போக போறதானே. நன்றி. ஒரு நாளைக்கு ரேடியோக்கு வாங்க மகளோட வந்தங்களை எல்லாம் பார்த்து ரேடியோ எல்லாம் பார்த்துட்டு போங்க. நன்றி நன்றி சகோதரி. அவர் சகோதரி தேவி என்ற அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானிலைக்கு வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம். வணக்கம் ராணி, சொல்லுங்க ராணி.
5: குரல் வந்து சுரங்களை குறிக்கிறதாம். என்ன குரல் வந்து இப்ப சரிகம பதனிசுரங்க தெரிஞ்சிருக்கும். அது மற்றது வந்து குரல் இசையும் வந்து சச்சம் வந்து இருக்குது. சரிகம பதனிச அந்த இசைன்ற சப்த சுரங்கள்ல அந்த சுரங்கள் தமிழ் பெயர் வந்து குரல் அண்டு இருக்குது அடிப்படை வரிசையில. மற்றதோண்டி குரல் இசை அது சரியா இருக்கும். குமரி என்றும் இருக்கும் கும்மி பாடல்களுக்கும் அத வந்து ராகங்களை பக்தி இசை வடிவமா குடுப்பினம் தெரிஞ்சிருக்கணுமா. இந்த மூன்றுல ஏதாவது ஒன்று இருக்கலாம். இப்ப அவ குரலிச சரியா இருக்கலமே. இந்த சரிகம பதனிசா நிச்சயமா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் தானே. இப்ப எங்கட நாங்க படிக்கிற ஜெயமெல்ல சரிகம பதனிசா இல்ல, ஆனா அது வந்து வேற வடிவத்துல அது இருக்குது. அது இருக்குது. இது வந்து நான் இருக்கிறேன். இது வந்து இது இல்ல தானே நீங்க சொல்ற அந்த விட வந்து அகராதிய ஒத்து
0: சும்மா அகராதி கதை கதைக்காங்க தயவு செய்து.
5: அது வேண்டாம். இப்ப அவர் விட்டுட்டாரு அகராதிய.
0: அகராதிய சும்மா அவருக்கு
5: பிழைச்சு போயிட்டாரு. பிழைச்சு போட்டாரு
0: என்ன
5: ராஜா. நாங்க அந்த காலத்துல இருந்தே பிறந்து வளர்ந்து அதுக்குள்ள ஊறி வந்தாக்கள்
0: என்னட்டே இருக்குது.
5: கேக்குது. அவன் விட்டா பாரு அக்கண்ட மகன் வீட்ட அவருடன் கூட எல்லாடம் தெரிஞ்சு இருக்கிறார் மகேஸ்வர ஐயர். அவடன் அல்ல இது, அவ நெடுகலம் அந்த வீடியோ எல்லாம் எடுக்கிறது, அவரோட கோயில் இங்க அவங்களோட அண்ணன் இந்த கோயிலுக்கு போறது எல்லாத்துக்கும்
0: போவார். அவர் புருஷனும் பென்ஸ்
5: நல்ல நல்ல இருக்கு நம்ம உண்மையிலாவது வாழ்த்துக்கள். ஆனா ரகண நான் என்ன சொல்ல, சாஸ்திரத்துல முதல் சொன்னது இந்த பிள்ளைக்கு கண் ஒன்று தெரியாம இருக்கும்.
0: யாருக்குமா?
5: எனக்கு.
0: உங்களுக்கா?
5: உண்மைக்கு அஞ்சு அந்த சாத்திரிட்ட உடனே கொண்டு போய் எங்க அப்பா காட்டும் போது ஒரு உண்டுமே தெரியாது அவரு. ஊரல் கங்காதர குருக்கள்னு சொல்லி அவர் சரியான ஃபேமஸ் ஆன ஐயர் குருக்கள் குருக்கள் ஐயர் குருக்கள். அவரை கேட்கும் போது அவர் சொன்னது இந்த பிள்ளைக்கு இது நீ பொய் சொல்லாம சொல்லு மணியம், ஆனா இது உண்மை நூற்றுக்கு நூறு உண்மை, இந்த பிள்ளைக்கு ஒரு கண் தெரியாது பாருங்க. அவர் எங்க இருக்கிறவர் என்ன மாதிரி ஒரு எங்களையே தெரியாது.
0: சொன்னேன் சில விஷயங்கள்
5: அதுல இருந்தா நான் அதை நம்பி கொண்டு வந்தேன். நான் இதை தர்சனுக்கு முறுக்க சொன்னேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சௌதரி. அவர் சௌதரி ராணி அன்டன் அவர்கள், ராணி சம்பந்தர் அவரை தொடர்ந்து சகோதரி ஷியாமலா அவர்கள். வணக்கம் ஷியாமலா.
6: வணக்கம் ராஜா. நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கணும். நீங்க வேலைக்கா போனீங்க?
6: வேலைக்கு போயிட்டு இப்ப வழியில நிக்கிறேன். வீட்டுல இல்ல.
0: வெளியே வெளியில என்னத்துக்கு நிக்கிறீங்க?
6: வழியில மழை பெய்யுது, மழையில குளிப்போம் நினைக்கிறேன்.
0: என்ன கொடுமையடா, சும்மா மழை பெய்யுறேன்னு சொல்றீங்க?
6: மழை பெய்யுது ராஜா.
0: அவங்களுக்கு முசுப்பாத்தியா கிடக்கு. மலைக்கும் ஒரு பேர்கள் வச்சிருக்க ஆரம்பத்தில் இருந்து துண்டுமி, பிறகு போயிட்டு சாட்டிக்கிறது அடமலை, அந்த மலை, இந்த மலை பன்னாடையில பொறுக்கி வைக்க சொல்லி ஒரு சின்ன மலை ஒன்று வரும். இப்ப மழை பெய்யும் வந்து ஒரு காத்துண்டு அடிக்கும், காத்தடிக்க பனையில இருந்து பிறகு ஓட்டி ஓட்டியே ஆக்கி போடுது. குந்தவளி ராகம்
6: வந்துட்டுதோ
0: பாரதிய கவரிடம் சொல்றேன்.
6: ஒருவரும்
0: கிடைக்கல. கொஞ்சம் அடிச்சு பாவம்
6: நன்றி,
0: வாழ்த்துக்கள்.
6: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி ஷியாமலா. ஷியாமலாவை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
7: வணக்கம்
0: மீனா, நலமா இருக்கிறீங்களா? உங்களுக்கு லைன் கிடைக்கல.
7: இப்பதான்
0: நாப்பத்தஞ்சுல இருந்து சும்மா இல்ல கிடக்கு
7: அஞ்சு
0: நாப்பத்தஞ்சுல இருந்து லைன் கிடைக்கல.
7: என்ன
0: சகானா கடை உங்களுக்கு டைம் பார்த்து தானே கதைக்கிறாங்க. எடுக்கிறது
1: வதந்தி
0: எனக்கு கேள்விதான் சொல்ல தெரியும். கேள்வி வந்து கர்நாடக இசைப்பிரியர்கள் அறிந்த ஒன்றினை விடையாக பெறலாம்.
1: அப்ப நானும் குரல் இசைன்னு சொல்லிட்டு போறேன்.
0: குரல் இசைன்னு சும்மா சொல்றீங்க, இது சொல்றதுக்கு போல நேரம் பார்த்தா
1: ராஜாண்ண அப்பக்கே அது தெரியும். நான் இசைக்கறியன்னு வச்சுதான் குடமுழவுன்னு சொல்ல வந்த நான்.
0: ஓ
1: இசைக்கறி வேண்ட குடமுழவுன்னு சொல்ல வந்த நான்.
0: குடமுழவு நேற்று வந்துட்டு அவர் மீனா மகேஸ்வரன் அவர்கள் என்றாலும் 2, 4, 6, 8, 10 பேர் இணைந்து கொண்டார்கள். 10 பேருக்கும் நீங்கள் என்ன ஒரு அன்புறவு அழைப்பை ஏற்படுத்தி இருக்கின்றார். அந்த அன்புறவையும் அன்போடு நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
8: வணக்கம். வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா, நலமா இருக்கீங்களா?
8: ஓம் நலமாயிருக்கிறேன். நீங்களும் நலமாயிருக்கிறதை வேண்டி கொண்டு ஒரு தகவல் சொல்ல
0: வந்தேன்னா,
8: ஒரு விஷயம் சொல்ல
0: வந்தேன்னா, ஒரு தகவல் சொல்ல போறீங்க?
8: சொல்லுங்க.
0: சவாஸ். அப்ப நீங்க உச்ச சாயில பாடுறீங்க. அப்ப அத நீங்க அவரோகணத்துல சொல்லுங்க பாப்போம். அப்ப அந்த ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல்?
8: எத்தனை பாடல்?
0: ஏழு சுரங்களுக்குள் எத்தனை பாடல்?
8: இனி வந்து நான் வந்து மிஸ்டர் ஒரு வருஷம் வரபடியே நான் இதுக்கு கல்யாணத்துக்கு வருவேன். இனி வந்து டிசம்பர் தான்
0: நான்
8: நன்றியம்மா.
0: அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த எங்கள் அன்புக்குரிய பாசத்துக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பொழுது மாத்திரமல்ல அனைத்து நாள் பொழுதும் உங்களுக்கு நல்ல பொழுதாக அமைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இந்திரனுக்கு வழிபட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.
9: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குடிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
10: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் நோம்பு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
9: காயத்திலிருந்து உடல் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
10: பிரதி சனிக்கிழமை தோறும் 6 லட்சம் பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
9: மேலதிக தொடர்புகளுக்கு
10: 7 5 0 5 0 5 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0
11: வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம். தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம். களஞ்சியம் பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 பாரிஸ் 10 லாட் ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட் ஷாப்பலில் ஷரிமஹால். கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறுத்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜியா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜியா பிரதர்ஸ். வாரத்தின் 6 கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜியா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட் வன்கூவர் கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜியா பிரதர்ஸ் 604 707 சைபர் 1 57 அல்லது 604 902 சைபர் 3 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jiabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜியா பிரதர்ஸ். We'll be right back.
12: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
13: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 கோனிட்ஸ் சுவிஸ் கோனிட்ஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
12: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
13: பெறவேசி இலக்கம் 031-971-2750 கைத்தொலைபேசி இலக்கம்
12: 07-8-928-5858.
14: வணக்கம் அன்பான உறவுகளே, எப்படி எல்லோரும் நலமாக இருக்கிறீர்களா? இது உங்கள் தாய் வீடு TRT தமிழொலி. நேரம் சரியாக 6:07. இப்பொழுது முதல் நீங்கள் அன்புக்குரியவர்களே பாடல் கேட்கும் நேரம். வாங்க பாட்டு கேட்கலாம். தொலைபேசி இலக்கம் வளமையானது 033-951-48-47-71. பைபர் இலக்கம் 33-680-77-24-27. சரியா? மற்ற வாட்ஸ்அப் இலக்கமும் இருக்கிறது. நீங்கள் வந்து பாட்டு கேட்கலாம். பாப்பம் பாட்டு கேட்பதற்கு முதல் உங்களை நாங்கள் கேள்வியும் கேட்போம். சும்மா பாட்டு கேட்டு போயிடலாம். அதே நான்

0: சரி, வந்திருப்பவர் பாடல் கேட்பதற்காக முதலாவது அன்பினியர். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சரியம்மா, இன்று நாடகம் இடம்பெறமாட்டாது, என்னுடைய எல்லோருமே பாடல் கேட்பதற்காக ரெடியா
1: வந்திருக்கிறீர்கள்.
0: அது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்ப நான் ஒழித்த பாட்டு என்ன பாட்டுன்னு
1: சொல்லுங்க.
0: நீங்க சொன்னா சரியா தானே, ஆலயமணியின் நேரத்தன்று பார்வத்துக்கு எல்லாருக்கும் ஆஜாதான். இப்ப இந்த பாட்டு என்ன பாட்டு? என்ன பாட்டு?
1: என்ன
0: இருக்கா? என்ன என்ன இருக்கா? போடலாம் போடலாம் போனா

0: అలవాటు. என்ன பாட்டுக்கு சுகமா
1: இருக்கிறீங்களா?
0: நல்லது நல்லது. என்ன பாட்டு கேட்க போறீங்களா அம்மா?
1: எனக்கு மலர்களை போல் தங்கை உறங்குகிறாள் அந்த படக்கு.
0: ஏன் மலர்களை போல்?
1: என்னென்ன
0: மலர்களை போல்?
1: ஆம், அண்ணன் பாலவேப்பானந்து கனவு வேண்டாம்.
0: கலைந்திடும் கனவுகள் அவள் படைத்தால் அண்ணன் கற்பனை தேனினில் பறந்து
1: சென்றான்.
0: மாமணி மாளிகை, மாதர்கள்
1: பொன்னகை,
0: மங்கள வாழ்விலும் கண்டான். மாவிலே தோரணம் ஆடிட கண்டான். என்ன பாட்டு? இப்படி பாட்டுலாம் இனிமேல் வெறுமா?
1: இனிமேல் பாட்டு அவங்க சொல்லுவாங்க. இனிமேல் மறந்துக்க ஒண்ணுமில்லையே.
0: அருமையான பாடல், மலர்களை புற்றியம் சவுந்தரராஜன் பாடிய பாடல். தெருகிற பாடல் என்னம்மா?
1: நன்றி வணக்கம். நன்றி
0: அம்மா. ஐயோ ஐஸ்வரியம்மா கேட்கின்ற பாடல் சூப்பர் பாடல். இப்பொழுது கேட்கின்றார் சூப்பர் பாடல்.

0: அருமையான அந்த பாடல் டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடலை எங்களை யோஎஸ்வரி அம்மா கேட்டிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர் பாடல். வைபர் ஊடாக வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம். புங்கையூர் ராஜா.
1: ஆமா.
0: நலமா இருக்கிறீங்களா அப்பன்?
1: நலமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நலமா இருக்கிறேன். சரி சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: நலத்தோட ஒரு பாடக்கு இப்ப மந்தி மலை பொழிகிறது.
0: மந்தி மலை பொழிகிறது. பொழிஞ்சிட்டு
1: ஒவ்வொரு திசையிலும் முகம் தெரிகிறது.
0: சரி, நீங்க இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க. கடிகாரண்டா
1: எது பாட்டு?

0: എന്നെ പാട്ട് നെഞ്ചു കിടക്കുന്ന നെഞ്ചു ഞാൻ കേട്ടത് പാട്ട് തെരിയാതെ അത് ഞാൻ കേട്ടു അതെ വിട്ട് അപ്പിടി ചൊല്றானே பிற நெஞ்சு கட
1: என்ன ஒரு பாட்டு நல்ல பாட்டு
0: நல்ல பாட்டு தான் இப்படி எத்தனை பேர் நெஞ்சு கிடக்குது வயிற்று கிடக்குது சரி வருகிறது உங்களுடைய பாடல நன்றி சௌரம்
1: நன்றி வணக்கம்
0: நன்றி நன்றி நன்றி ஓகே புங்கையூர் ராஜா அவர்கள் ஒரு பாடல் கேட்டிருந்தார் இது அவருடைய பாடல் வருகிறது பறந்து அருமையான ஒரு பாடல்

0: அந்த பாடலை புங்கையூர் ராஜா அவர்கள் கேட்டிருந்தார். அருமையான பாடல். அவரை தொடர்ந்து இங்கே பாடல் கேட்பதற்கு வந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரண்ணா.
0: தேவியம்மா நலமா இருக்கிறீங்களா? சந்தோஷம் சந்தோஷம். என்ன பாட்டு வேணும் என்று கேளுங்க. முதல்ல
1: பட்டு
0: வண்ண ரோஜாவே பத்த கண்ணு அதா அதெல்லாம் தெரியுது.
1: நாளைக்கு என்ன தெரியல,
0: நாளைக்கு என்ன ஜோரண்டா தெரியாது. பாட்டு போகும் அந்த பாட்டு போ. ஓ அதுகள் மட்டும் தெரியுது.
1: பள்ளிக்கிடம் போறதுக்கு என்ன பாடம் நாளைக்கு என்றது தெரியாது.
0: எங்க இந்த பாட்டு தெரியுமா உங்களுக்கு? இல்லன்னு
1: இல்ல தெரியலண்ணா.
0: பாட்டு கேளுங்க. பாட்டு சொல்ல மாட்டோம், அடுத்த பாட்டு போக மாட்டோம். அப்படியே கொண்டு வந்து
1: ஆறு மனமே ஆறா
0: ஆறு மனமே ஆறு அப்புறாங்கல ஏழு மனமே. சரி பாட்டு வருதா. நன்றி அம்மா, நன்றி நன்றி. தேவி தனராஜ் அவர்கள் கேட்ட பாடல் பட்டு வண்ண ரோஜாவே, பட்டு வண்ண ரோசாவாம்.

0: ஒரு அருமையான பாடல். நேரம் சரியாக 6:29. இது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலியில். ராணி அவர்கள் வந்திருக்கிறார். வணக்கம் அம்மா. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். உங்களை தான் சும்மா இருக்கிறீங்களோ? உங்களோட தான். ரஜினி.
1: நான் ரஜினி நாகேந்திரன்.
0: ரஜினி நாகேந்திரன், சுகமா இருக்கிறீங்களோ?
1: ஓமாம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: ஓ, என்ன பாட்டு
1: வந்து
0: சொல்லம்மா.
1: மனம் ஒரு குரங்கு, மனித மனம் ஒரு குரங்கு.
0: அது உண்மையான, அதை நீங்க சொல்லி தரும். தப்பி தாவி தாவியோட விட்டால் பாதத்தின்.
1: உண்மைதான்.
0: என்ன சத்தம் குறைவா கிடக்கண்டக்கு? என்ன அருமையான பாட்டு.
1: எல்லா
0: பாடல்களும் நான் போட்ட பாட்டு. என்ன பாட்டு தெரியுமா உங்களுக்கு?
1: நாணமோ இன்னும் நாணமோ.
0: அந்த பாட்டு அதான். கட்டிக்காரி அந்த பாட்டு தான். நாணமோ இது நாணமோ. சூப்பர், வாழ்த்துக்களை. பாட்டு தருகிறேன் அம்மா. இப்ப சரி வருதல்ல, இப்ப கதைக்கிறது. சரி வருகிறது பாடல். என்னம்மா?
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி அம்மா, நன்றி. இதோ அவருடைய பாடல் வருகிறது. சூப்பர் பாடல் ஒன்று, நல்லொரு அர்த்தம் நிறைந்த பாடல். கேட்டு பாருங்கள் பாடலை ரஜினி.

0: நேரம் 6:34. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியில் பாடல் கேட்கும் நேரத்தோடு இணைந்திருக்கிறீர்கள். அடுத்து வந்திருப்பவர் வணக்கம்.
1: வணக்கம்
0: ராசந்திரசேரம் ஐயா. நலமா?
1: ஓ, நலமா இருக்கு. நலமா இருக்கு.
0: ஆண்டவனை வேண்டிக் கொண்டு என்ன பாட்டு கேட்க புரியல்?
1: இன்றைக்கு இந்த சிவாயின் பிறந்த நாளுடைய அவருக்கு தீனி ஊட்ட பாடலான அந்த உண்கண்ணின் நீர் வடிந்த அந்த பாட்டு.
0: என்ன பாட்டு? இதை விட பாட்டு பெறாது.
1: 98 பிறந்த நாளாகும்.
0: அப்படியா? கலக்கி இருக்கலாம், கொஞ்சம் பாட்டை கேட்டிருக்கலாம். இதை விட பாட்டு, அதாவது இந்த பாட்டை கேட்டால் கணவன் மனைவிகளுக்குள்ளே இருக்கின்ற மனைவிக்குள் இருக்கின்ற அன்பு பாசங்கள் கூடும். ஒரு தகப்பன் இல்லாம பிள்ளைகள் இருந்துடலாம், தாய் இல்லாம இருக்கலாம். அதை விட கொடுமை இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை. ஆலம் விழுதுகள் போல் ஆயிரம் இருந்தென்ன, வேறென நீ இருந்தாய், அது நான் வீழ்ந்து விடாதிருந்தேன். உன்னை கரையும் பிடித்தேன், வாழ்வில் ஒளிமயமானதடி. இன்றைக்கு கலைஞர்கள் திருமணம் செய்த பிறகு இவ்வளவு கொடி கட்டி பறக்கிறாரண்டா, அதுக்கு காரணம் மனைவியுடைய அரைச்சல் இல்லாமல் இருக்கணும். சிலதுகள் வெளிக்கிட்டு போய் கேங்க ஒரு ஆண்டனை அரைச்சால் ஒரு ஒன்றும் செய்யல. உமை இல்லையோ? அது போயிட்டு பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுவீங்களா? அந்த அறிவில்லை, அது தெரிஞ்சா நான் கேட்கல. இந்த பாட்டு வருகிறதா? நன்றி சார். நன்றி. ராசாந்திரசேகரம் ஐயா கேட்ட பாடல், டி எம் சவுந்தரராஜன் பாடிய பாடல்.

0: இந்த பாடலை டி எம் சவுந்தரராஜனை தவிர வேறு யாருமே பாட முடியாது. அந்த குரலுக்குரிய பாட்டு இந்த பாட்டு தான். அருமையான ஒரு பாடல். இப்பொழுது ராணி அவர்கள் வைபரோட இணைந்திருக்கிறார். வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன்.
0: வணக்கம் வணக்கம். சுகமா இருக்கிறீங்களோ? சந்தோஷம். நானும் நலமா இருக்கிறேன். என்ன பாடல் வேணும் அம்மா?
1: அப்படியே இருக்கணும் என்று இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த பாடல் தவப்புதல்வன் படத்துல இசை கேட்டால் அசைந்தாடும் அது இறைவன் அருளாகும். அந்த பாடல் அது உங்களோட குரல்ல கேட்டா இன்னும் சூப்பரா
0: இருக்கும். பாட தெரியாது என்ன கேட்டாத்தான் இன்னும்
1: இல்ல இல்ல அப்படித்தான். தன்னை தாழ்த்துபவன் உயர்த்தப்படுவான்.
0: முன்னுக்கு ஒரு கம்மி கொண்டு வரும்.

0: അപ്പോൾ അതോടെ സൗന്ദരാൻ ഇന്നെ പാട്ടപ്പാ ഇന്ന പാട്ട് ഇസൈ കേട്ടാൽ പുവി അസൈന്താടും ഇത് ഇറവൻ കൊടയാകും நான் இப்படித்தான் பாரு கொடையாகும் அப்படித்தான் இறைவன் வந்து சிலருக்கு சில விஷயங்கள் கொடுத்திருக்கிறார் அம்மா
1: பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம் என் பாடல் நோய் தீர்க்கும்
0: மருந்தாகலாம்
1: அது அப்படி எப்படி வரியல் அப்படி அந்த அந்த உண்மைக்கு பாடலுக்கேத்த வரியலா வரிக்கேத்த டியூனா
0: எல்லாம் ஆண்டவன் செயல் அப்பா உள்ளவர்கள் அப்படி தந்தார்கள் இந்த பாட்டு என்ன பாட்டுன்னு சொல்லுங்க
1: நீங்க அந்த நான் இதுல நின்றா கேட்காத எனக்கு என்ன
0: கேக்குத நான் கதைக்கிறதுக்கு தானே
1: கதைக்கிறது கேக்குது
0: அவரேன் பாருங்க கேக்குதா

0: என்ன வார்ட்
1: திருப்பி போடுங்க,
0: திருப்பி
1: மேடையில்
0: விராட்டி விடுங்க, ஒரு கதை போடலாம்.
1: இதுதானே கூடாதுன்றது வருது, அதான் டக்குன்னு வருது இல்ல, ஆனா தெரிஞ்ச பாடம் நல்லா தெரியும்.
0: வாழ்த்துக்கள், இது உங்களுடைய பாடல. நன்றி அம்மா, நன்றி நன்றி. அவர் கேட்ட பாடல் இதோ.
2: அந்த காலத்துல அக்பர் சக்கரவர்த்தி கிட்ட ஆஸ்தான கவியா இருந்தவர் தான் தான்சேன். ஒரு தடவை அக்பருடைய மகள் கடுமையான நோயினால படுத்த படுக்கையா இருந்தா. வைத்தியர்கள் எல்லாம் பார்த்துட்டு அவளை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட ராகத்தை தான்சேன் பாடினா அணிஞ்சு கிடக்கிற தீபங்கள் எல்லாம் எரியும், அவ குணமடைஞ்சிருவான்னு சொன்னாங்க. தான்சேன் பாடினாரு.

பாவம் என்ன தீபங்களே.

0: அவ்வளவு பெருமதி இருக்கிறது. இறைவனையே கலையால் காணலாம், ஆனால் அதை சரியான முறையில் கடவுளுக்கு பிடித்த மாதிரி கொடுக்க வேண்டும். பாடல் என்பது உயிரோட்டமானது, அதனால் இசையில் மயங்காதவர் யாரும் இல்லை என்பதை நாம் புரிந்து கொண்டால் சரி. பத்மராணி அம்மா வந்திருக்கிறார். வணக்கம். ஹலோ.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: வணக்கம் இந்திரன், கொண்டிருந்து விபி
0: பத்மநாதன் டாக்டர். நான் பத்மநாணி அம்மா நினைச்சேன். விபி அவர்கள் சொல்லுங்கள்.
1: நாங்கள் நலம், நீங்கள் நலமா?
0: ஏன் வைவர் கால வந்த நீங்கள்
1: மற்ற ரெண்டும் பேர செய்கிற புது டெலிபோன் மாத்தி அது இந்திரன் என்னும் பதிவா செட் பண்ணே இல்ல?
0: சரி சரி சரி கரார கடும் சுவாமா இருக்கிறீங்களா?
1: நாங்கள் நிலம், நீங்கள் நிலமாக இருக்கலாம் வேண்டிக் கொண்டு. பாடல் ராஜராஜ சோழன் திரைப்படத்திலிருந்து டி ஆர் மகாலிங்கமும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் பாடின தென்றலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பொன்னால் என்ற பாடல்.
0: தென்றலோடு
1: உடன் பிறந்தால் செந்தமிழ் பொன்னால் முழுமையாக இந்த ஒரு கவிதை வரிட தந்திருக்கிறார். மற்றும் தேவர் மாநில சில வரிகள் பாடியிருக்கிறார், பாவ விளக்கில சில வரிகள் பாடியிருக்கிறார். முழுமையாக இந்த ஒரு பாடல் தான்.
0: சரி, செய்திக்கு நன்றி. இதோ வருகிறத. நன்றி சௌரம். நன்றி நன்றி. சில விஷயங்கள் நமக்கு தெரியாட்டும், அவர்களை அறிந்து கொள்வது சிறப்பு தானே.
2: நெந்தலோடு உடன் பிறந்தால் செந்தமிழ் பெண்ணாள் தென்மதுரை கோயிலிலே சங்கம் வளர்த்த தஞ்சையிலே குடிபுகுந்து மங்களம் தந்தாள் பரணியெல்லாம் புகழ் வளர்ப்பும் தாயன வந்தாள் தமிழ் தாயன வந்தாள் செந்தலோடு உடன் பிறந்தாள் செந்தமிழ் பெண்ணாள் அவள் தென்மதுரை கோயிலிலே தங்கம் வளர்த்தாள் செந்தலோடு உடன் பிறந்தாள்

தொல்காப்பியம் வீற்றிருக்கும். திருவடியில் சிலம்போசை பாட்டிசைக்கும். அணிமுத்து மாலை எட்டு தொகையாகும். பாட்டிசையும் செங்கோலே

எல்லாம் படைத்து வைத்த இலக்கியங்கள். பொன்னேனி அலங்கார சீதனங்கள், கலைமங்கை இதழ் சிந்தும் புன்னகைக்கே இளையேது தலைதாழ்த்தி வணங்கிடுவோம், நாம் வணங்கிடுவோம்.

0: வரலாறு காணாத திரைப்பட பாடல்கள் இவை அத்தனையும் முத்துக்கள். எந்த காலத்திலும் அழியாத பாடல்கள் இவை. கேட்க கேட்கவே தெவிட்டாத பாடல்கள். அதை பிபி அவர்கள் கேட்டிருந்தார். அடுத்து வந்திருப்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: நான் நலமா இருக்கிறேன். அப்ப நீங்கள் நலமா இருக்கிறீங்களே?
1: ஆமா, நான் நலமா. இந்த பாடல் வெளியில வரல சத்தம்.
0: என்ன இப்ப வந்த பாட்டு?
1: பாட்டு
0: பழைய பாட்டு வேற இல்ல, இங்கே குறைவா தான் கிடையாது. சொல்லுங்க, என்ன பாட்டு உங்களுக்கு வேணும்?
1: எனக்கு நிலவுக்கு போவோம்.
0: என்ன பாட்டு?
1: நிலவுக்கு போவோம். நிலவுக்கு போவோம். நிலம் ஒன்று பார்ப்போம், மாளிகை அமைப்போம், மாலையில் முடிப்போம்.
0: நிலவுக்கு போவோம்,
1: நிலம் ஒன்று பார்ப்போம்.
0: சரி, என்னென்ன பாருங்க
1: மாளிகை அமைத்தம்
0: பாருங்க. இந்த பாட்டு ஒன்று பாருங்க. உங்களோட பாட்டு இடக்கு முடக்கான பாட்டுகள் சில விளையாடல ரெண்டு மூன்று பேருமே கேளுங்க. கேட்டுட்டு போனா தான் உங்களுக்கு இதான் பேரும்.

0: சரியா?
1: நன்றி நன்றி. இதோ வருகிறது உங்களுடைய பாடல். ரெண்டாவது இந்த பாட்டு இல்லைன்னு சொல்லுவார், அதை பார்க்க அதில் கேட்டுட்டே போயிடும்.

0: நேரம் 6:58 அது பார்த்திபன் கேட்ட பாட்டு, அருமையான பாடல். இன்று 7:30 இடம்பெறப்போகின்ற நிகழ்வில் அருமையான ஒரு தலைப்பு, நம்மவர்களின் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும் என்ற தலைப்போடு உரையாட இருக்கின்றீர்கள். எப்போ ஒருவன் தன்னிடம் என்ன இருக்கிறதோ அதை 4 பேருக்கு முன்னால் பெருமை அடிப்பவன் நிச்சயமாக அவனும் ஒரு மனநோயாளி. ஏனென்று கேட்டால், இங்கே சமுதாய சில பேர் சொல்லி, நாங்கள் ஊரில் பெரிய வீடு கட்டியிருக்கிறேன்னு கார் ஒன்று எடுத்தனா அப்படி இப்படின்னு சொல்லி, அவை இந்த ஊருக்கு உள்ளவை எல்லாம் கொட்டில் வீடு, நான் மட்டும், அதாவது என்னென்று கேட்டால், பாம்பு தின்ற ஊருக்கு போனால் நடுமுறை எனக்கண்டு நிற்கணும் என்ற மாதிரி, அந்த கிராமத்தில் எப்படி இருக்கிறதோ அதோடு சேர்ந்து தான் வாழப்பழக வேண்டும். மற்றது எத்தனையோ பேர் இன்றைக்கு உலகத்தில் எத்தனையோ பேருக்கு ஒரு நேர சோறே கிடைக்கதில்லை. ஆனால் இன்றும் எத்தனையோ பேர் இந்த வன்னி பிராந்தியத்திலே எவ்வளவோ அங்கையினர்களாக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களுக்கு முன்னால் அல்லது போன இங்கே புலம்பெயர் நாட்டிலும் வெளிநாட்டுக்கு வந்த எத்தனையோ பேர் இந்த வாழ்வில் வெற்றி அடைந்திருக்கிறார்களா என்று கேட்டால், ஒரு குறிக்கப்பட்டாக்கள் தான். மற்றவர்கள் எல்லோருமே சாதாரணமாக நேர்மையோடு, அதாவது கவனமாக போகிறவர்கள் ஒரு 2000 ரூபா சம்பளம் எடுத்துகிட்டு போகிறவே சாதாரண வாழ்க்கை வாழ்வார்கள். அவர்களுக்கு முன்னால் போய் நின்று கொண்டு எங்கடைய கொண்டாட்டத்துக்கு 200 20 போது சேராயம் எடுத்ததுன்றதும், அல்லது போனால் அது வந்து ஒரு மற்றவர்களை ஒரு நோயாளியாக்குவது. அப்போ இவர் என்ன செய்கிறன்னு கேட்டால், வேறு எவ்வளோ காலம் வந்து இப்படி செல்கிறானேன்ற, இதெல்லாம் ஒரு தெரிந்து வைத்து கொள்ளுங்கள், ஆனால் தெரியாதது போல் நடவுங்கள். இதுதான் வாழ்க்கையின் தத்துவம். நீங்கள் தெரியாதாக்களே தெரிஞ்சது மாதிரி நடிக்கிறீர்கள். அதுதான் எனக்கு சில வேளைகளில் இந்த பாட்டுகள் கவிதைகள் அப்படி இப்படி என்று கன பேர் இருக்கணும், ஆனால் போட்டு முழங்கிறது. அங்கே ஒரு கோதாரியும் இல்லை, ஒரு சில பேர்கிட்ட மட்டும். அப்போ அதுக்காகத்தான் சொல்கிறது, சிறுமியாக பெருமையாக நிற்காமல் சிறுமியாக வாழ வேண்டும், அப்போ தான் கடவுளுக்கு பொறுதியாக நடப்பேன் சொல்லுவார்கள் ஊரில். சரி, அது உங்களோட பிரச்சனை, உரியாட காத்திருங்கள். வாட்ஸ்அப் ஊடாக வந்திருப்பவர், வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா, நலமாக இருக்கீங்களா?
0: நான் நலமாகவே இருக்கிறேன். யாரம்மா கதிக்கிறீங்க? லலிதா.
1: இந்தியா தமிழ்நாடு மதுரையிலிருந்து லலிதா.
0: மதுரையிலிருந்து கதைக்கிறீங்களா? மதுரை அரசாளும் மீனாட்சி, மாநகர் காஞ்சியினே காமாட்சி. மதுரையில் அதே மாதிரிதான், மதுரையில் பிறந்த மீன் கொடியை உன் கண்களில் கண்டேனே. என்ன பாட்டுகள், என்ன? சரி, உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்கிறது. அதுக்கெல்லாம் ஒரு வரலாறுகள் இருக்கு. ஐயையே, நான் சும்மா ஒரு ஆசைக்கு பாடினேன், அவ்வளவுதான். என்ன பாடல் வேணும் அம்மா? நீங்க சுகமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நலமாகவே இருக்கிறோம் சகோதரி, ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது கண்டம் கடந்து, ஊர் கடந்து, உலகம் கடந்து இந்த வானொலிகள் போய் சேருகிறது என்பதில் எங்களுக்கு பெருமகிழ்ச்சி. காரணம், இதுவும் ஒரு கலை சேவை தான். எங்களுடைய தமிழ், எங்களுடைய உரையாடல், நீங்கள் எங்களுடைய தாய் வீடு இல்லையா? நாங்கள் எங்களுடைய இந்தியாவை தாய் வீடு என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஒரு தாய் வீட்டிலிருந்து ஒரு உறவு வந்திருக்கிறது என்று கேட்டால், உரையாடுகின்ற பொழுது, ஆனால் இந்தியாவில் இருக்கின்றவர்கள் உரையாடுகின்ற பொழுது கிட்டத்தட்ட உரையாடும் பொழுது ஒரு 4-5 ஆங்கில வார்த்தைகள் சேர்த்து தான் பேசுவார்கள்.
1: ஆமா, நான் முதலில் வந்து இதனுடைய என்ன சொல்றது, உங்களுடைய தமிழுக்கு நான் அடிமை. இங்க உள்ளவர்கள் நல்ல இலக்கணம் கலந்து அதாவது பேசுறதுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க வந்து ஆங்கிலம் கலக்காத முடியல, ஏன்னா நாங்க வளர்ந்து வந்தோங்கிறதுனால அதை மாத்திக்க முடியல. உடல அந்த ஆங்கில சொற்கள் வந்து
0: இல்ல. எனக்கு சில விஷயங்கள் சரியான ஒரு கவலைக்கிடமான விஷயம், இந்த சன் டிவி சூப்பர் நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அங்கே வருகின்ற ஜட்ஜ், அதாவது நடுவர்கள், பாடுகின்ற குழந்தைகள் தமிழில் தான் பாடுகிறார்கள். தமிழ் பாட்டு பாடுகின்ற பொழுது பென்டாஸ்டிக், நீங்கள் அந்த லைன் வந்து நீங்கள் பாடும் பொழுது கரெக்டாக இருந்தது. ஏன் அந்த வரி பாடுகின்ற பொழுது சரியாக இருந்தது என்று சொல்கிறதுக்கு ஏன் அவைக்கு வருதில்லை? அப்போ என்னென்று கேட்டால், தமிழை நாங்கள்தான் கொலை செய்கிறோம், வேறு யாரும் இந்த வாரத்துக்கு இல்லை. எங்களுடைய ஒரு மிகப்பெரிய விஷயம், எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் இருந்து ஒலிக்கின்ற வானொலிகள், இந்த இப்படிப்பட்ட இந்த தாய் வீடு டிஆர்டி போன்ற தமிழ்களுக்கு தான் நாங்கள் முன்னுரிமை. காரணம் என்னென்று கேட்டால், நாங்கள் இதை இறுக்கி பிடிக்கல என்று கேட்டால் அது போய் சேர்ந்துடும். உங்க உள்ள ஆட்டோக்காரரை கேட்டால், ஆட்டோக்காரரை கேட்பலாம், சார் அந்த வீட்டுக்கு எங்கே போகிறோன்னு கேட்டால் அவர் சொல்வார், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ரைட்டுக்கு திரும்பி கட் பண்ணினா, கட் பண்ணினேன் கழுத்தை கட் பண்ணுறதா, அப்போ என்னென்று சொல்கிற அது தமிழில் விளங்க, அது பழகி போச்சு. இது ரொம்ப கஷ்டமான விஷயம். சரி, அது போகட்டும். என்ன பாடல் வேணும் அம்மா?
1: அம்பிகாபதி திரைப்படம். அதுல வந்து மாசிலா நிலவேணம் காதலை மகிழ்வோடு
0: சீருடன் வான் மீதில் பாவலர் பல கோடி சீருன் அதானே. மாசிலா நிலவேணம் காதலை மகிழ்வோடும் மாநிலம் கொண்டாடுதே கண்ணே. என்ன பாட்டுகள் இப்படி வெறுமா இப்ப பாட்டுகள் என்னம்மா? என்ன பாட்டு இதுகள் எல்லாம் ஒரு தேன். இந்த காலத்தில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம் என்பதை நினைக்கத்தான் நாங்கள் சந்தோஷப்படணும் இல்லவையா இல்லையா? இதுகள் எல்லாம் இதுகள் இதுக்குத்தான் பேர் பாட்டு. மற்ற எல்லாத்தையும் நிப்பாட்டு என்றதான் வெறும் இல்லையா? இந்த பாட்டுகள் இந்த வசந்த வசந்த முல்லை போலே முல்லை மலர் மேலே இதுகளெல்லாம் இந்த பாட்டில் இந்த பாட்டில் போகின்ற பொழுது பலவிதமான ராகம் மாறும். மியூசிக் மாறு அன்பே. சூப்பர் பாட்டு, அருமையான பாட்டு கேட்குறீங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. வருகிறது பாடல்.
1: நன்றி, வணக்கம்.
0: ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றி. மகிழ்ச்சி. இதோ வருகிறது பாடல்.

0: நேரம் 7:09. இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. அருமையான பாடலை கேட்டிருந்தார் தொடர்ந்து வந்திருப்பவர் வைபரோடாக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம் வணக்கம். இந்திரன் தான்.
1: எப்படி இருக்கிறீங்க? நலமா இருக்கீங்களா?
0: நலமாகவே இருக்கோம் ஐயா. நீங்க நலமா இருக்கிறீங்களா ஐயா?
1: ஓம் ஐயா. நலமா இருக்கும், நலமா இருக்கும். நீங்களும் அதே போல நீங்களும் உங்கள் குடும்பத்தினரும் அனைவரும் நலமுடன் இருக்க இல்லாமல் இறைவனை வேண்டிக் கொள்கிறேன்.
0: என்ன பாட்டு வேணும் ஐயா?
1: எனக்கு எம்ஜிஆர் படத்துல இந்த பாடல், இந்த உலகம் பிறந்தது எனக்காக. நீண்ட நாளை பிறகு இந்த பாடலை கேட்கிறோம், ஆசையா இருக்கும்.
0: என்ன பாட்டு? நல்ல பாட்டு தானே?
1: ஆமாம்.
0: காற்றில் தவளும் ஒலிகளிலே, கடலை தவளும் அலைகளிலே, இறைவன் இருப்பதை நான்
1: அறிவேன். பட கிட்டத்தட்ட 15 பார்த்திருப்பேன்.
0: அது மக்கள் திலகத்துக்கு அவருடைய திரைப்படங்களிலே ஒரு தனிப்பாட்டுண்டு வரும்.
1: தனிப்பாட்டு,
0: அந்த தனிப்பாட்டு அந்த பாட்டின் உயிர் தான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் அன்னை. எவ்வளவு வசனம் சும்மா.
1: அன்னை மொழியே தெய்வம் என்றாலும்
0: அவரே எங்கள் தெய்வம் உண்டு. சரி, பாட்டு கேப்போம். என்ன
1: ஐயா?
0: சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷம், மகிழ்ச்சி. இது ஐயா அவர்கள் கேட்ட பாடல், உலகம் பிறந்தது எனக்காக.
2: உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக, மலர்கள் மலர்வது

தெய்வம் உலகம் பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக. உல

0: அந்த பாடல் ஒரு தத்துவ பாடல், மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடைய ஒரு தனித்துவமானது. பாசம் என்ற திரைப்படத்தில் இடம்பெற்ற பாடல். தொடர்ந்து இங்கே நீண்ட நேரமாக நிற்பவர், வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம் சகோதரர் இந்திரன் அவர்களே, ஜெர்மனியில இருந்து திருமதி சிவசுந்தர்லிங்கம்.
0: சிவசுந்தர்லிங்கம் அம்மா நலமா இருக்கிறீங்களா நீண்ட நாட்களுக்கு பிற? சுந்தர்லிங்கம் அம்மா நலமா இருக்கிறீங்களா நீண்ட நாட்களுக்கு பிற? குரலை கேட்க சந்தோஷமா இருக்கு.
1: நிச்சயமாக
0: எப்பவுமே நலமாக இருக்கிறது. எண்ணங்கள் சரியாக இருந்தால் வாழ்வு நலமா இருக்கும். காலை எழுந்தவுடன் நாங்கள் வணங்க வேண்டியது, இறைவா இன்றைய நாள் நல்ல நாளாக, என்னால் மற்றவர்களுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாது, அவ்வளவுதான். இரவு பிறகு வந்து மத்தகளை போட்டு படுக்கும் பொழுதும், இறைவா இன்றைய பொழுது எனக்கு நல்ல நிலைமையை தந்திருக்கிறாய், சந்தோஷம், இவ்வளவுதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த இரண்டுக்கும் இடைப்பட்டதான் வாழ்க்கை. இதுக்குள்ளதான் பிரச்சனைகள் வரும். காலையிலும் வேலையை போக்குள்ள ரெயினுக்கு பிரச்சனை வரும். வேலை இடத்துல பிரச்சனை வரும் பொழுதே என் பிரச்சனை வரும். டெலிஃபோன் வந்தா சிலோன்ல இருந்து ஒரு பிரச்சனை வருமோ, உனக்கு 1 லட்சம் ரூபா அனுப்பி நீ உங்க கதை கூட தர மாட்டியோ, எல்லாம் பிரச்சனை தான். சரி, போகட்டும். பிரச்சனை வராம இல்ல, பிரச்சனை சமாளிக்க தெரியணும். நீங்க சொல்லுங்க.
1: நிச்சயமாக நிச்சயமாக.
0: என்ன பாட்டு வேணும் அம்மா?
1: எனக்கு நான் பேச நினைப்பது நீ பேச வேண்டும், அந்த பாடலை இன்னைக்கு அசையுடன் கேட்க வந்துள்ளேன்.
0: அது சரி,
1: அந்த இது கேட்டுக்கொண்டு இருக்கவே உண்மையில உங்களோட நிகழ்ச்சி கேட்காதனால இல்ல, கேட்டுக்கொண்டே இருப்பேன். அது கேட்டுக்கொண்டு இருக்கோம், சந்தோஷமா தான் இருக்குது. ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான
0: பாடல்கள் கேட்க,
1: பறவைகள் பல விதம் என்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பாடல்கள் கேட்க.
0: இந்த பாடலில், இந்த பாடலிலே, இந்த பாடலை தவித்து அங்கால் ஒரு மிகப்பெரிய ஒரு தொக்கு நிற்கிறது. ஒரு கருத்து என்னென்று கேட்டால், நான் பேச நினைப்பதில் நீ பேச வேண்டும். இப்ப நான் என்ன நினைக்கணும் அதை மனைவி நினைச்சிட்டா பிரச்சனை இல்லை தானே? அவ உண்டை நினைக்க, நான் உண்டை நினைக்க பிரச்சனை கூட ஓமோ இல்லையோ? நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும்.

0: எதிர்காலத்தில் நான் இப்படி இருக்க வேணும் என்று, இப்படி இருமப்பம்பா எங்களோட பிள்ளைகளை இப்படி வளர்க்க வேணும் அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாமல் நாங்களும் அப்படி இருக்க வேணும்டாவா அன்னைக்கு நான் அன்னைக்கு குடும்பத்தில் எந்த பிரச்சனை நான் வளர்க்கவோ கிழக்கவோனா அப்படி இருக்கும் குடும்பமே அது இடும்பம் இல்லையோ. அந்த பாட்டு இப்ப இந்த பாட்டுக்கு பின்னாலே இருக்கிற இந்த கருத்துக்கள் ஏராளம் அம்மா. திருக்குறளை நாங்கள் ஒண்டமுக்க அடிதான் அதை விரிச்சு விரிச்சு அது கருத்தை பார்க்கணும்னு ஏராளமாக இருக்கும் போல சில பாடல்கள் அன்றைய பாடல்களே இவ்வளவு அர்த்தங்கள் இருக்கும்.
1: உண்மையிலே அந்த முந்தின பாடல்கள் எல்லாமே அர்த்தம் உள்ள பாடல்.
0: அந்த இசை வருகின்ற பொழுதே பாருங்க மனதுக்கு அவ்வளவு நிறைவா இருக்கு. இப்ப வார இசை நெஞ்சுக்கு காட்டுறேக்கு வந்தே சேர்த்து போடுவோம் போட இடி இடியன்னு இடிச்சு வீடுகள்ல பாட்டு சந்தோஷம் இல்லையோ. சில பேருடைய கதை கதைக்கும் பொழுது சுகமா இருக்கிறீங்களா என்ன அப்படி இருக்கிற மூத்த பாக்கு வருத்தம் கிருத்தமே இது இன்னும் வருத்தம் கூடிப்போம். சில பேருடைய அன்பான வார்த்தைகள் கூட ஒரு மருந்து தான். அதுபோல தான் உங்களுடைய வார்த்தைகளும் எங்களுக்கு மருந்து சத்தியம் பண்ணி சொல்லுவேன் சரியா. இதோ வருகிறது அம்மா பாடல். நன்றி அம்மா நன்றி தாயே நன்றி. இதோ வருகிறது

0: இந்த பாடல்கள் எல்லாம் அன்றைய பாடல்கள். அன்றைய பாடல்களில் எவ்வளவு உயிர் இருந்தது! கணவனின் மனம் நோகாம நடப்பது, மனைவியின் அன்பு விலகாம நடப்பது, அந்த இரண்டும் சேர்ந்தா இந்த பாடல் வரும். சரி, அந்த வகையில வைபரூடாக வந்திருப்பவர் குணநாயகி அம்மா. அம்மா வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும் அம்மா?
1: எனக்கும் பழைய பாடல், கல் எல்லாம் மாணிக்க கல்லாகுமா, அந்த பாட்டு கேட்க போகின்றேன்.
0: ஏன் தந்ததொரு திருவாசகம், கல்லை கனியாக்கும் ஒரு வாசகம், உண்டென்று சொல்வது உந்தன் கண் அல்லவா, இல்லை என்று சொல்வது உந்தன் இடை அல்லவா. யாருக்கு தான் இடகிடக்? அருமையான ஒரு பாடல் கேப்பமா.
1: பாட்டு கேக்கணும், பழைய பாடல்கள் தான்
0: பாட்டு. அருமையான பாட்டு,
1: வளர்த்தால் அழியாதவ.
0: கேப்பம் என்னம்மா? இந்த பாட்டுல ஒரு இது மாதிரி சிறப்பு இருக்கிறது. பி சுசீலா அம்மா அப்படி ஒரு கம்மி ஆண்டு வரும்.

0: அதுக்கப்புறம் பாட்டு வரும். விளங்குதா?
1: ஓகே.
0: கமிங் கோயிங், நீங்க கோயிங், நான் கமிங். இதை வருகிறது அம்மா அவர்கள் கேட்ட பாடல்.

0: காலத்தால் அழியாத பாடல், நெஞ்சை நெகிழ வைக்கின்ற பாடல்கள் இவை. அத்தனையும் இன்று கேட்ட பாடல்கள் அத்தனையும் முத்தானவை, இது வைரமானவை. எனவேதான் மீண்டும் மீண்டும் அதை கேட்க தோன்றுகிறது. காரணம் அந்த பாடலுடைய சிறப்பு. அன்பானவர்களே, இன்று 7:30 இடம்பெறப்போகின்ற நிகழ்வானது நம்மவர்களின் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும் என்ற தலைப்போடு நீங்கள் உரையாட இருக்கின்றீர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவுகள் எம்மை விட்டு நீங்காது. காரணம் அவர் கலை காட்டிய தொண்டு ஏராளம்.
1: உன்னை விரும்பும் பூமியிலே
0: வீரபாண்டிய கட்டபொம்மனாக, கப்பலோட்டிய தமிழனாக, அப்பர் திருநாவுக்கரசு நாயனாராக, ராஜராஜ சோழனாக, அப்பாவியாக இன்னும் எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். ஏற்றிருக்காத பாத்திரங்களே இல்லை, அத்தனையும் எங்கள் நெஞ்சத்தில் பதிந்திருக்கிறது. காலத்தின் கொடை அவர். அது மட்டுமல்ல, அவருக்கு கிடைத்த குருமார்கள் எவ்வளவு திறமை இருந்தாலும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கின்ற பொழுதுதான் அந்த திறமை வெளிப்படும். அவரை உருவாக்கிய டைரக்டர்கள், அவரை வைத்து திரைப்படம் எடுத்தவர்கள் அத்தனை பேருமே மெய்சிலித்து போனார்கள் அவர்களுடைய நடிப்பை பார்த்து. பலர் சொல்லுவார்கள், ஒரு அதிகூடிய நடிப்பு ஒரு தத்ரூபமாக இல்லை என்று. பாத்திரமாக மாறுகின்ற பொழுது உங்களுக்கு புரியும். எந்த பாடலாக இருந்தாலும் சரி, நீண்ட வசனங்கள் பேசக்கூடியவர்கள் திரையுலகில் யார் என்று பார்த்தால், ஒன்று நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், இரண்டாவது எஸ்எஸ் ராஜேந்தர். இவர்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் நண்பர்கள் மட்டுமல்ல, பெரும் கலைஞர்கள். இனி பாடலை கேட்டுக்கொண்டு அடுத்த நிகழ்ச்சிக்குள் இங்கே காத்து கொண்டு நிற்கிறார், கையை காட்டுறார், என்ன நேரம் போட்டது, பிறகு இருக்கிறீர்கள் என்று. அவருடைய நேரத்திலே ஒரு நிமிடம் கூட எடுக்க மாட்டேன். இதோ

0: உலக வான்பரப்பெங்கும் 29 ஆண்டுகளாக ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. வந்த தடுகள் அனைத்து முடைய தினமும் 24 மணி நேரமாக இணையதளத்தில் www.trttamilnadu.com செய்திக்கோள் ஒளிபரப்பில் 89 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜினல் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ். உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும் டிஆர்டி தமிழர்கள்.
1: நேரம் 7:37 விநாயகத்தில் 6:37 நேற்று கேட்டுக்கொண்டது பிரான்சின் 24 மணி நேரம் அளித்துக் கொண்டிருக்கும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ் ஒலி தமிழரின் இன்றைய நிகழ்ச்சிகளின் வரிசையில் தொடர்ந்து வானொலிகளில்

வணக்கம் நிகழ்ச்சி. மீண்டும் இனிமையான இரவு பொழுதிலே உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணைச்சூடாக ஐரோப்பிய வான்வெளிகளை தாண்டி உங்கள் வாசல் தேடி வந்து உங்களை சந்திப்பதை இட்டு மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த வகையில் இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம்மவர்களின் புழுகளும் பெருமை பேச்சுக்களும் அதான் கூடுதலாக ஒரு சிலர் நம்ப முடியாமல் புழுகுவார்கள். இந்த அதே போல் தங்கள் பேட்பெருமை பேசுகின்ற பழக்கமும் நம்ம உடம்பிடம் இருக்குது. அப்போ நீங்கள் அதில் பல இடம் அனுபவப்பட்டிருப்பீர்கள், உங்களுக்கு கூட அந்த பல அனுபவங்கள் இருந்திருக்கும். ஆகவே அந்த அனுபவங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 03-1-43-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 03-1-59-48-47-71 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட நீங்கள் இணைந்துள்ளலாம். 03-6-50-74-24-27 வைபர் இலக்கம் மட்டுமல்ல வாட்ஸ்அப் இலக்கமும் கூட இருக்கிறது. வாட்ஸ்அப் இலக்கத்திலும் விரும்பினால் நீங்கள் இணைந்துள்ளலாம். 03-6-89-86-55-29 அதுவே வளைவோல் என்ற முயற்சி ஆரம்பித்து வைக்க இணையத்தில் ஒரு பாடல் முதல் மரியாதையிலிருந்து

0: நேரமூணு மணி 44 கிராச்சத்தில் 6:44 நிமிடம் டிஆர்டி தமிழில் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம்மவர்களின் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வகையில் தனது எண்ணத்தோடு இணைந்திருக்கிற முதலாவது இறைப்பொழுது அன்பாக வாழ இணைத்துக் கொள்ள இருக்கிறேன். அந்த வகையில் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்க வாழ இணைந்திருக்கின்ற முதலாவது நேர் வணக்கம்
1: என்ன பொறுத்தளவில் சகல கூடுதலான அறிவிப்பாளர் கூடுதலான நேயர்கள் என்னுடைய வீட்டை வந்துட்டு போயிருக்காங்க. என்னை பத்தி நான் இன்றைக்கும் மந்திராத்துல இருந்து வாழ வீட்டுலதான் இருக்கிறேன். பிள்ளை ரெண்டு பேரையும் படிப்புக்கு விழுந்தேன், நல்ல மாதிரி ஆக்கிட்டேன், மக்கள் கல்யாணம் செஞ்சுட்டு. ஆனா என்ன பொறுத்தளவுல நான் இன்றைக்கும் நோமலா தான் இருக்கிறேன். பட்டிக்கு கொடுக்காம இல்ல, பட்டிக்கு வேண்டாம இல்ல, நோமலா இருக்கிறேன். ஆனால் வந்து அந்த புழுவ கூடாது நோமலை. நாங்கள் நாங்கள் எப்படி ஊர்ல வாழ்ந்தோமோ அதே மாதிரி இங்க வாழ்வோம். இருந்ததை நாங்கள் பட்டதை மறக்கப்படாது. இங்க வந்து ஒரு ரூம்ல இருந்து நாங்கள் 9
0: நீங்க வட்டி கொடுக்கறேன்னு சொல்றீங்க. ஆனா சில பேர் பேங்குக்கே வட்டி கொடுத்துருக்காங்க தெரியுமா உங்களுக்கு?
1: அதைத்தான் இப்ப நான் சொல்ல இருக்கிறேன். நீங்க சொல்றீங்களா
0: என்ன? பேங்குக்கே வட்டி கொடுத்துருக்காங்களா?
1: சில பேர் கனவு பேர் இப்ப நாங்க உண்மையில நான் வந்து வந்து சரியா கஷ்டப்படணும். பாக்கல இருந்து வேலையில ஒன்றரை அஞ்சு கிழமை அப்படி இருந்தாலும் வந்து இன்றைக்கு நாங்கள் இந்த பழசா மறக்கிறது. எங்களுக்கு புழுற வழக்கம் இல்லையேன். இப்ப என்னத்துக்கு நாங்கள் புழு போகணும்? என்னத்துக்கு என்ன பற்றி எல்லாரும் அறிவிப்பாளர் யாருக்கும் தெரியும். நேரில் எல்லாம் இந்த பிள்ளை வந்து போயிருக்கிறாரு. நான் இந்த 16 ஓச்சுறாமியாக்கள் நீங்கள் எல்லாரும் இந்த மாமியார் இருக்கு, அம்மா சேர்த்து எல்லாரும் இவ்வளவு பேர் வந்தவே எங்களை பற்றி சரி. நாங்க இப்படி இருக்கிறோம், இப்படி
0: வாழ்ந்துட்டு இருக்கிறோம். வட்டி கொடுக்கல
1: இல்ல இல்ல என்ன சொல்லுமா? அப்ப பேங்குக்கு கொடுக்குற பிரச்சனை இல்ல. அந்த இல்லண்ட அந்த என்ன சொல்ற இல்ல என்ன குதிரைக்கு கொம்பு கொடுக்க இல்லையாண்டு. இப்ப சில பேர் சிலவனுக்கு போனா அங்க எப்படி சொல்லணும் தெரியுமா? பிரான்ஸ்ல நாங்கெல்லாம் ரோட்டு போட்ட மூக்கண்ட
0: வட்டி தர வேண்டாம் மாதிரி
1: வட்டி
0: கொடுத்து வேற விஷயம். பேங்குக்கு வட்டி கொடுத்துருக்கேன் எப்படி இருக்கும்?
1: அதான்
0: ரெண்டு மாடி
1: இல்லாத மேலே வீடு கீழே இருக்கு, பலவெல்லாம் இருக்குதான்.
0: ஒவ்வொரு நாளும் ஏர்போர்ட்ல இருந்து குறைஞ்சது ஒரு மூன்று குடும்பம் போய்க்கொண்டாந்து இருக்குது.
1: போட்டு பேஸ்புக்ல படம் போடுறது வந்து சும்மா ஒவ்வொரு நாளும் அங்க ரெண்டா இங்க ரெண்டா அங்க நிட்டு கொண்டா நிகழ்ச்சிக்கு போய் அங்க ரெண்டு ஒண்ணு அதுக்கு நிக்கிறேன் இங்க நிக்கிறேன் அது தங்க தனித்தன்மை படுத்துற மத்த வைக்க இந்த பட்டிக்காட்டான் சோழன் முக்காசு கடை காட்டினு தங்க சாங் எங்க எல்லா இருந்தாலும் சொல்லுவாங்க போயிட்டு இருந்தேன் வெளியில இருந்தாலும் போயிட்டு இருந்தேன் கூடுதல நாக்கள் எண்பது வித மனாக்கள் போயிட்டு தான் தெரியணும். ஆனா அங்க ரெண்டு ஒன்று பெருமை கதைக்கிறது இங்க வந்து பெருமை கதைக்கிறது இப்ப இங்க கடவுளியங்க கூட்டி அழுறது ஆனா சொல்றது நாங்கள் அங்க நாங்கள்லாம் முன்னு கேஸ்ல நிக்கிறாங்க கவுண்டர்ல நிக்கிறாங்க
0: நாங்கள் அந்த காலத்துல இருந்து இருக்கு நாங்க பெங்களூர் வேசிரன்னு சொல்றோம் அந்த காலத்துல இருக்கு அந்த வழக்கம்
1: ஓ இருக்குது இப்ப என்னுடைய
0: பெங்களூர் வேசிரன்னு சொல்றது அந்த காலத்துல இருந்து இருக்கு
1: முந்தியோட வந்து சொன்னேன் பெங்களூர் வேசிரன் துறப்பு வேலை செய்யறாரு சொல்லி.
0: அறிவிப்பாளர்
1: இது அறிவிப்பாளர் உண்மையில அறிவிப்பாளர் இது அறிவிப்பாளர் இல்லாதாக்களே அறிவிப்பாளர் கிளீனிங் செய்யணும் ரேடியோல அப்படித்தான் நான் சொல்லுவேன் என்ன கேட்டேன் அறிவிப்பாளர் அறிவிப்பாளர் என்றால் சொல்லல சும்மா அறிவிப்பாளர் இல்லாதாக்களே எல்லாம் இப்ப பாலேந்திரா வந்து அறிவிப்பாளர் சொன்னா யாரும் நம்புவாங்களா
0: சொல்லுங்க அறிவிப்பாளர் வந்தீங்களா
1: ரேடியோல வந்து கூட்டி
0: நீங்கள் நீச்சல் வந்து அறிவிப்பாளர் சொல்லலாம்
1: சரி அப்படி அவர்
0: திரு பாலேந்திரன் அவருக்காக ஒரு விக்கெட் அந்த பாடல் இந்த வாழ்நிலைகளில்

கட்டிய மனைவி குலதெய்வம் காசிநாதனே என் தெய்வம் கட்டிய மனைவி குலதெய்வம் மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை மனைவியும் தெய்வமும் ஒன்றில்லை மனைவி இல்லாமல் தெய்வம் இல்லை சரியோ இனி அவளுடன் இருப்பது சரியோ அவள் துணையினை பிரிவது குறையோ பகைதான் வளரும் பகையே அன்பாய் மலரும் பிரிந்தவர் இணைந்திடப்படுமோ கலந்தவர் பிரிந்திட தகுமோ இல்லறம் இல்லற

0: அரசு லாட்சிகளில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள் காமாட்சி அம்மன் விளக்குகள் பாவனிகள் முதல் பல்ப் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 பாரிஸ் 10 லாஷப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி சைபர் 9 51 15 82 சைபர் 3 அல்லது சைபர் 6 69 58 61 61. மறந்து விடாதீர்கள் பாரிஸ் லாட்சப்பலில் ஷெரிமஹால்.
1: நேரம் 8 மணி 1 நிமிடம் கேட்டு தமிழ் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். உங்கள் எண்ணங்களும் உங்கள் பெண்ணியது பிரதி வியாழன் தோழமிடவு 7:30 to 9:00 வரை உங்களை மாட்டியாட்டி தமிழியில் அதுவரை நேரத்தோடு இணைந்திருக்கின்ற அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழ் இணைத்துக் கொள்கிற வணக்கம் பாத்திம நிலமா இருக்கிறீர்களே? நாங்கள் நிலமாக இருக்கிறோம். நன்றி, சொல்லுங்கள். அங்கே ஒரு பவுன்ஸ் தான் அவர் சொன்ன மாதிரி கூட லண்டன்ல இருந்து போனவர் சொன்ன மாதிரி 5 pounds பிச்சை காசு சொன்னவர் 5 pounds பிச்சை காசு சொன்ன மாதிரி
2: ஒரு கொண்டாட்டம் போயிருந்தேன்.
1: அங்கே ஒருத்தர் என்ன செய்தார் அந்த நான் பார்க்குறேன், அவர் இடிய பத்த கத்தியில ஒட்டுறார். உண்மை உண்மையா தாரா? இடிய பத்த கத்தியில ஒட்டுறார். இடிய பத்த உண்மையில சொதி விட்டு கையால குழச்சி சாப்பிட்ற மாதிரி ஒரு டேஸ்ட்டு. கரண்டியால் வெட்டி சாப்பிட்டு அதில் ஒரு இது வரும் உண்மையில சாப்பாடுன்றது. எங்கடையாக்கள் இந்த பெருமைக்காண்டி சீர சில விடயங்கள் அது அந்த உண்மையான இதை கொண்டு வரான்ட்டு லாட்சப்பலுக்கு போயிருந்தேன். லாட்சப்பலுங்க தமிழாக்கள் கடைகள் இருக்கிற இடத்துல அப்புறம் ஒரு மத்தியானம் நடந்த விஷயம். அப்போ தான் ஒரு ஆக்கள் வந்து போட்டி போன போது அங்கே நான் போட்டி பிடிக்க போனேன். அப்போ ஒருத்தர் வெள்ளக்க ஒருவர் சாப்பிட்றார், அவருடைய கையால் குழச்சோடைய சாப்பிட்றாரு. உண்மையில தான் நம்மவர்கள் இந்த கரண்டியால் சாப்பிட்றாரு, வெள்ளக்கார கையால் சாப்பிட்றாரு. இப்போது
2: சாப்பிடலாம்
1: எங்கட சோறையும் முருங்கைக்காயும் நாங்கள் கரண்டியாலே நண்டியாக உழைக்கிறது.
3: கத்தியால
1: முடிச்சுக்கொண்டு அந்த முள்ளு கரண்டியால மற்ற கரண்டியால அப்படி வலிச்செடுக்கலாம்.
3: இருக்கும்
1: அப்படி வலிச்செடுக்கலாம்.
3: காம்ப
1: சப்பையிலாம் இதை செய்யலாம். அது கரண்டியால மட்டும் கரண்டியால ரெண்டு கரண்டியால தூக்கி வேக்கல வச்சுட்டு சப்பலாம். நீங்க இதை பற்றி காய்ச்சி போட்டவர்கள் சாப்பிடறத பற்றி காய்ச்சி போட்டு சொன்ன
3: எனக்கு வேணும் சார். சூடன்னு கை வைக்கல, அப்புறம் ரெண்டு மூணு கரண்டி அள்ளி வச்சு எப்படா அந்த கரண்டியை விட்டு கையால அள்ளி வாக்கி வைப்ப ரெண்டு மாதிரி தான் இருக்கும்.
1: சில சாப்பாடுகள் இப்ப கரண்டியில சாப்பிடலாம் தான், இப்ப நூலி சாப்பிடலாம், கொத்தரொட்டி சாப்பிடலாம், அப்படி சாப்பிடலாம் அப்படியே. நான் குழச்சி சாப்பிடுற சாப்பாடுகள்லாம் கரண்டியால சாப்பிட முடியாது, சில பெருமைக்காக அதை செய்து கொள்வாரு.
3: அவர்
1: பார்த்திபன் அடைந்து பார்த்திபன் காக விரும்பி கேட்டு அந்த பாடல் தித்திக்கு எதிரையில் இருந்து

0: கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரிலிருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-344. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jeyabrothers.com. உங்களுக்கான சேவைக்காக வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
1: நேரம் 8:13 இடம்பெற்றுக் உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். அதுவரை உங்கள் எண்ணத்துக்காக நம்மவர்களும் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும் கூடுதலாக நம்மவர்கள் அந்த தங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதா அல்லது புழு கிடைத்தாலும் அந்த புழுகுற குணம் ஒன்று நம்மளிடம் இருக்கின்றது. அது இந்த சில புழுகுகள் எங்களால் நம்ப முடியாமல் கூட இருக்கிற அளவுக்கு புழுகுவார்கள். அந்த வழி நீங்கள் மற்றவர்கள் புழுகினதை கேட்டிருப்பீர்கள். நீங்கள் அப்படி திருப்பிகளை வேண்டாம் அப்படி புழுகுறானே என்று சொல்லி அப்படிப்பட்ட அனுபவங்களோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அந்த வழி தனது வாழை இணைந்திருக்கு. அடுத்த அன்புறவை இப்பொழுது அன்பாக வாழை இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம்.
2: வணக்கம்
1: திருமதி தேவி தன்ராஜ்.
2: நன்றி
1: சொல்லுங்கள்.
2: பாத்தி வந்தது என்ன தெரியா இப்ப நீங்க சொல்ல விளங்கிட்டு என்ன கருத்து வச்சு கதைக்கிறீங்க? சில பேர் தாங்கள் செய்தாலும் காட்டி கொள்ளாதுகள், சில பேர் இருக்கணும் தாங்கள் செய்த காட்டிக்கொள்ளாயினா வேணும்னு சொன்னா காட்டிக்கொள்றல கண்ணு ஒரு கட்டிடம் வந்து சில பேர் செய்யாத்துல கூட வந்து குடியை கொண்டு நிப்பினா, சில பேர் ஓட்ட அந்த தன்னோட காரை கூட வந்து குடியை கொண்டு நிப்பினா, அந்த கார் வந்துனா இந்த கார் அந்த கார்ல போனாங்கள் இந்த கார்ல போனாங்கள் அது சில பேர் வந்து கண்ணூர் பாட்டு போனாண்டு வெளியில
1: காட்டிக்கொண்டாயினா சில பேர் கண்ணூர் பாட்டு
2: இருந்தாலும் சொல்ல ஆயினா கண்ணூர் பாட்டு போமாண்டு இப்ப நகை பணமா இருக்கிறதுக்கு நகையா இருக்கிறதுக்கும் வெளியில காட்டிக்கொண்டாயினா. என்னோட சொந்தக்காரால் இருந்தவ ஊர்ல இங்க இல்ல அவன் சரியான வசதியான ஆக்கள், ஆனா அவன் எங்க போயிலும் ஒரு முத்து மாலையத்துக்கு போட்டுடுவினான். அப்ப நான் கேட்டேன் மாட்டே என்ன மாத பெரிய மாடி வீடுல இல்லாந்து பெரிய அவன் ஊர்ல அவன் வீடுதான் மாடி வீடுல இருந்தவங்க. அப்ப வெளிக்கிட்டு தெரியாக்கு அந்த மஞ்சள் சோப்பு அந்த மொத்த மொத்த மொத்த முத்துக்கள் போட்ட மாலையோட சீலைக்கு சீலை உடுத்து போட்டு அதைத்தான் எடுத்து விடுவினான். ஒரு நாளும் நான் அவன் நகையில அவன் போட்டது இல்ல தாக்கையில. அப்ப அம்மா சொல்லுவா, ஓ அவ தேங்காய் லொரியல் எல்லாம் வச்சு தேங்காய்கள் வெளினா வெளியில வெளினா வெளி ஊர்களுக்கு அனுப்புறது ஓ ஏத்துறது இறக்குறது அப்படியே அவருக்கு பேர் அப்பா பிள்ளை பேர். ஆனா வீட்டுல எல்லாம் தேங்காயால் வச்சு நம் லொரியல் ஒன்றுக்கு 3-4 லொரியல் உண்டு. ஆனா ஒரு நாளும் ஜெகன்
1: பெருமை
2: பெருமை பேசினதுல ஆடம்பரமா
1: ஆடம்பரமா வாழ்ற இல்ல இன்னொரு விஷயம் இருக்கு, சிலர் இந்த ஆடம்பரத்தை காட்டக்கூடாது, சில பேருக்கு அந்த ஆடம்பரம் இருந்தாலும் கூட அந்த
2: அனுபவிக்கிற
1: வசதியா இருந்தாலும் சில பேருங்க நல்லா சாப்பிடுவாங்க, சில வழி சாப்பிட மாட்டார்கள், சில வழி சொன்னீங்க நல்ல கார் வாங்க மாட்டார்கள், அப்படி இருக்கு வந்து ஒண்ணு செய்ய மாட்டார்கள்.
2: என்ன வந்து பேசுவேன் அப்ப பேர் சொல்லுவார், என்னல கால அறியற என்னல கால அறியறன்னு அப்ப பேர் சொல்லுவார். இல்ல சந்தோஷம் என்றது வந்து நாங்கள் வீட்டையோ இதோ கொண்டு போய் கொண்டுமே
1: கொண்டு சீந்து கூட வராது சொன்ன மாதிரி ஒரு உடைஞ்ச ஊசி கூட உங்களோட வராது, ஆனா நாங்களும் கடைசியா ஒரு மூக்கு மின்னியாங்கிறதா இப்படிதான் விழுவார்.
2: அதையும் கலட்டி அந்த முடியும் தனிக்கும் பாக்குறேன் எங்க சொந்த கரெக்டா சுடலையில
1: மூக்கு மின்னிய
2: இல்ல அந்த அன்றைக்குதான் அந்த கிரிய சுடலை வரையும் நான் பார்த்தது. அந்த மூக்குத்தி காதல் இருக்கிற போட வந்து கழுத்த முடியல, அவைகளால மாறி மாறி ஓடி ஓடி கலட்டி அப்ப நான் பேசுறேன் இங்க இருந்து பாத்துக்கொண்டு, ஏன் அதை விடுங்களேன் அப்படி ஏன் இப்படி கலட்டுறீங்களே எனக்குள்ள நானே பேசுறேன். அப்ப வந்து நாங்கள் எதுவும் கொண்டு போறதில்லை, எதுவும் நிரந்தரம் இல்ல
1: ஜெகன்
2: எனக்கு
1: அவர் சொல்லி நிற்கிறார், தனக்கு வேற முடியலாம் ஒரு பைலட் வந்து மா பரிசு போட்டுற ஒரு கார்டு சொல்லி இருந்தேன் கார்டு போறதே கேட்டு பரிசு போட்டு சொல்லி கேள்விப்பட்டேன். நன்மையில செத்த விட்டு போயிருந்தேன், செத்த விட்டு போயிட்டு செத்த முடிஞ்ச சாப்பிடறாடு அப்ப சாப்பிட போயிருக்க
2: தமிழ்
1: தெரியாதே பெருமையா சொல்லுவார்கள்.
2: தமிழ் கதைக்கிற எங்கண்ட மொழிய நாங்கள் அப்படி அவமானமா நினைச்சா எங்கட அம்மா அவ நாங்கள் ஒரு
1: அன்றைக்கு
2: ஒரு சாமத்திய விட்ட போனாங்களே ரிசப்ஷனுக்கு ரொட்டியும் கொடுத்து ரொட்டிக்கு மேல சம் பன்னீர் காரையும் வச்சு ரோலும் தான் வச்சிருந்தவ, எங்க நானும் வேறு இருக்கிறோம் முன்னுக்கு இருந்தவர் பன்னி இருந்தவ பிள்ளைகள் எல்லாம் கையால குச்சிச்சாடு அவர் அந்த ரொட்டிய போட்டு கத்தியால விட்டுறாரு விட்டுறாரு ரொட்டி ஆறாம்
1: சாப்பாட்டு பெரிய போயிட்டு
2: என்ன பொறுத்தவரையில நாங்க வழியில இருந்தாலும் எங்களை கண்ணூறு பட்டுடுமோ நான் ஒரு பட்டு அப்படித்தான் நினைச்ச ஒவ்வொன்றையும் நான் யோசித்தேன், செய்தாலும் நான் வெளிக்காட்ட மாட்டேன். இப்ப ஒவ்வொரு முறை இப்ப இப்ப நீங்க சினிமா போல கொழும்புக்கும் யாழ்ப்பாணமும் தான் போற மாதிரி முந்தி கொழும்புக்குல இருந்து யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வருவோம் இல்லோ அப்படித்தான் இப்ப வெளிநாடுகள்ல இருந்து கொழும்புக்கு ஊருக்கு போறதா போயிட்டு ஒவ்வொரு நாளும்
3: ஒவ்வொரு போய் பாருங்க. ஒரு நாங்களும் உடனே போறோம்னாங்க, அது ஒரு பத்து நிமிடம் முடியும், அஞ்சு ஆறு சேரம் தானே இருக்கும் கடைசி. எந்த நேரம்
2: சொல்லுவாங்க எந்த நாளும் ஸ்ரீலங்கா எங்களுக்கு குறையாமலுக்கு ஒரு மூன்று ஃபேமிலி இருந்தாலும் உங்கள்ட்ட டிக்கெட் புக் பண்ண வண்ணம் தான் இருக்கிறோம் என்று சொல்லி உரையாடைக்க சொல்லிக் கொள்வோம். அப்படி சார்ந்து கொண்டு ஏற்பட்டா போய் பார்த்தா எந்த இது கூட இங்க இருந்து நீங்க கட்டாருக்கு போங்க, துபாய் கட்டாருக்கு போங்க, அங்க லண்டன் ஜெர்மனி எல்லா நாடுகள்ல இருந்து மக்கள் வந்து போய்கொண்டு இருக்கிறார்கள்.
3: சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்
2: நன்றி.
4: அவருக்காக கேட்ட அந்த பாடல் காதலன் திரையிலிருந்து செப்பிலியார் ரஹ்மான் செய்யல்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS GmbH சுவிஸில் 5க்கும் மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் த்ராஸ் 3098 குவைட் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம்
2: 7:08-9:58 இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம்மவர்களின் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும் இந்த தலைப்பிலே உங்கள் எண்ணங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ள அழைப்பு கலத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 031-43-48-32-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 031-9-51-48-47-71 அல்லது வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்தை கூட நீங்கள் இணைந்து கொள்ளலாம். 031-6-57-74-27 அல்லது ஒரு வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இலக்கத்திலும் கூட நீங்கள் இணைந்துலாம். 031-6-89-86-55-29 நம்மவர்களின் புழுகுகளும் பெருமை பேச்சுக்களும்

0: வன்குவருக்கு வந்து 15 வருஷம் ஆ போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல, ஒரு லைசன்ஸ் கூட இருக்கில்ல. நான் இதுல உழுத்து கொண்டு
1: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்.
2: புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள். சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள். நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்குவர் கனடா. தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. மறந்து விடாதீர்கள், விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரன். தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52. விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம்.

நேரம் 7:38 விநாயகாட்சிகள் 6:38 தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பம். உங்கள் எண்ணங்களும் உங்கள் பிணைச்சிருந்து பிரதி வியாழன் தொடர்பில் 7:30 to 9:00 வரை உங்களை மாட்டியாட்டி தமிழொலியில். அதுவரை இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம்ம அவர்களின் புழுகளும் பெருமை பேச்சுக்களும் இந்த தலைப்பில் உங்கள் எண்ணங்களோடு நீங்கள் இணைந்துள்ள அழைப்புகளை தொலைபேசி இலக்கம் 33-1-43-15-40 அல்லது இன்னொரு தொலைபேசி இலக்கம் 33-1-53-48-47-71 அல்லது ஒரு வைபர் இலக்கம் இருக்கிறது, வைபர் இலக்கத்துக்கு இணைந்துள்ள 33-6-50-74-74-27 அல்லது வாட்ஸ்அப் இலக்கம் இருக்கிறது, வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு இணைந்துள்ள 33-6-89-86-55-29

0: பரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாயக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறோம் யாழ்ப்பாணம்? ஒரு ஒரு ஒரு பிள்ளை வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: வெளிநாட்டுல அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டா நாய்க்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா முகவரி 422-1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0774-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422-1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0766-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: உங்கள் எண்ணங்களும் உங்கள் இருப்பந்தவையிலே இன்றைய உங்கள் எண்ணத்துக்காக நம்மவர்களின் புழுகளும் அல்லது பெருமை பேச்சுக்களும் இந்த தலைப்பில் தனது எண்ணத்துடன் இதற்கு அடுத்த அன்பு இப்பொழுது அன்பாக வாழை எடுத்துக் கொண்டிருக்கின்றேன். வணக்கம்.
4: வணக்கம் ஜோன்.
3: வணக்கம் தியாளன்.
4: நலமா இருக்கிறீங்களோ?
3: நலமாக இருக்கிறோம். நீங்க நலந்தானே?
4: நானும் நலந்தான். நானும் வெளியில என்ன டெஸ்லா கார கழிவு கொண்டிக்கல. என் வேற மற்ற ஃப்ரெண்ட் ஒரு நாள் மற்ற வேனை கொண்டாந்தவர் மிதிலத்து
3: வேன்.
4: பிராரி அது முந்தி கொடுத்து போட்டேன். அப்ப அதுலதான் வேற லேட்டா போச்சு. இப்போ பார்த்தா இங்க இது போய் கொண்டு வந்தோம். இன்னும் டக்கண்ட் லைன் எடுத்ததுன்னு கூட
3: வச்சிருந்தது. பிராரி தான் வச்சிருக்கீங்களா?
4: பிராரி அது வச்சிருந்தா அது கட்டாது.
3: அப்புறம் சொல்லுங்க.
4: இப்படிதான் ஒரு தடவை தண்டைக்குல்ல கொண்டு சொல்லுவீனாம்
3: பின்பக்கத்தாலும்
4: தாங்கள் இப்படி இருக்கிற மாதிரி ஒரு வெளி தோற்றத்தை காட்டணும் ஒரு உள்ளுக்கு ஒன்றும் இருக்கு இல்லையென்றாலும் வெளியில தாங்கள் இப்படி இருக்கணும்.
3: அந்த காலத்துல இருக்கு தானே, அந்த தொடக்கத்துல உள்நாடு வந்த காலங்கள்லயே ஆட்டியம் காருக்கு பக்கத்துல இருந்து படம் எடுத்து போடுறது எனக்கு தெரியும் வேற
4: அடிபட்டு
3: நன்றி இணைந்து நன்றி வணக்கம். அவர் திரு தியானந்தன் அவருக்காக கேட்ட இந்த பாடல் இதோ. காலமான பொய்த்திரையிலிருந்து

0: நேரம் 8:55 கச்சிரோல மணி 85 அடித்தமிழ் இடம்பெற்றுக்கொண்டு உங்கள் எண்ணங்களும் உங்களிருப்பது இணைந்திருக்கின்ற சரோ அவர்களை வாழ்க்கை சொல்ற. வணக்கம் சரோ. நலமா இருக்கிறீங்களோ?
1: நல்லா
0: இருக்கிறோம்.
1: கூடுதலா வந்து இதுக்கு வந்து கதை கேறது இந்த மாதிரியா விழாக்கள் கூடுற இடங்கள்ல தான் அந்த கூடுதலா கதை பின்ன அதுல அந்த கதைக்கு கூடிய நேரமும் கிடைக்கும்.
0: அந்த முன்னோ குழந்தை விட்டு அளவிற்கு தெரியட்டு வந்த மாதிரி அந்த கொண்டாட்ட கோவிலுக்கு இடமில்லாடி பாக்கி இல்லாடி கூட அந்த வாசல்ல உடந்தா விட்டுட்டு போவார்கள். அந்த ரக்கி விட்டுட்டு அரை விட்டு வர மாதிரி சின்ன விஷயங்களை பெருமைப்படுத்தி கொள்ற விஷயம் நம்ம இடம் அதிகமாக இருக்கும். அந்த நம்ம வெளியே இருக்கிற இருந்தாலும் அதை வெளியில் காட்ட நாவல் போட்டு போக மாட்ட மாதிரி அப்படி நிற்கிறவர்கள் இருக்கிறார்கள். சில அந்த முந்தைய ஜீப்பெல்லாம் வந்தவர்கள் இந்த ஜீப் வாங்கினா சில ராஜப்பள்ளிலாம் கொஞ்சம் விட்டு நிற்பார்கள். அந்த ஒரு இந்த ஒரு காலட்ட காலத்தில் அப்படி இருக்குது. அதில் நினச்சுன்னா இப்போ இளைஞர்கள் பணங்கள் வந்த நல்ல கார்கள் வாங்குற முந்தைய ஒரு கார் வைத்திருக்கிறன்றாலே அது பெருமையான விஷயம் தானே ஒரு காலத்தில். எதிர்பார்ப்பில் வந்துட்டு இல்லை அதான் அவர் கூட அங்கே வரும்போது அவர்களோட எதிர்பார்ப்பு இப்படி தானே இருக்கும் அப்படி இப்போ அப்படி இப்போ சொல்லி அதான் கூடுதலாக அந்த அவள் சிலருக்கு இந்த ஏமாற்றமாக போகிறது அந்த பெருமையெல்லாம் பேசி கொஞ்சம் திருமணம் இந்த இப்போ திருமணங்கள் பேசி வருகின்ற போது அவர் இப்படி படங்களை எடுத்து போடுறது பெருமையாக கழிக்கிறான் அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொல்லி இங்கே வந்தால் அப்புறம் தெரியும் அவர் படம் எடுத்து போடுறது அந்த கதைக்கே சில நல்லா புளிவிடுறானே நான் அப்படி இருக்கிறேன் இங்கே மற்ற எனக்கு தெரிந்த முந்தி ஓ முந்திய ஒருத்தரங்கள் ஒரு அறிவிப்பாளராக இருந்த ஒருவர் அப்போ திரு சுயேந்திரன் கேள்விப்பட்டீங்களா? அவர் அந்த முந்தைய இந்த வள்ளிக்கு அவர் உள்ளுக்கு போறாடாமல் அவருக்கு யாருடைய டெலிஃபோன் முந்தைய இந்த டெலிஃபோன் எடுத்து கலைப்பெறலானே நாங்கள் சும்மா நிகழ்ச்சி ஒன்று கேட்காக்க இந்த நேரில் எடுத்து கலைப்பெறலானே பின்னே அவருக்கு சொல்லி கொண்டு வந்தாராம். எங்களோட வந்தா அவருக்கு அந்த அப்போ இந்த நிகழ்ச்சி வரைக்கும் விசாவும் இருக்கவில்லை. அப்போ சொல்லி கொண்டு வந்தாராம் எங்களோட வந்தாக்கெல்லாம் விசாவும் இல்லாமல் ரெஸ்டோரண்ட்ல ஹோப்பாளையை கொண்டிருக்கிறாங்க எங்களுக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் மாதிரி நாங்கள் டை கட்டி கொண்டு போய் ரெஸ்டோரண்ட் இருக்கிறோம்னு சொல்லி என்னது அப்போது அந்த எங்களை நேர்களுக்கு எதிர்பார்ப்பு வானொலியில் இருக்கிறோம்னா அவங்களை டைகட்டி கோட் போட்டுனா வேலை செய்வார் ரெண்டு மாதிரி தான் இருந்தது. அப்புறம் ஒரு வெளிநாட்டு நிகழ்வுக்கு அவர் சொல்லி கொண்டிருக்கிறாராம் எங்களோட வந்தாக்கள் எல்லாம் விசாகங்களும் இல்லாமல் ரெஸ்டோரண்ட்ல கோப்பு வாங்கி கொண்டிருக்கிறாங்க நாங்களும் இன்னும் கடவுள் கொடுத்து வர மாதிரி டைகட்டி வேலை செய்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லி அப்போ அப்படி நம்ம நம்ம தெரியாட்டு சொன்னால் புழுகிறா தானே. ஓ இன்னொரு தடவை அதிகார நேருக்குத்தான் ஒரு பொண்ணேருக்குத்தான் அவர் தன்னை பெருமையை சொல்லிக் கொண்டிருந்தவர். பின் ஒரு தடவை நானும் அவரோட இனத்துக்கு அலுவலர் அவருக்கு தெளிவுபடுத்த போது நான் தெளிவு லைனில் என்ன வச்சுக்கொண்டு அவர் அவர் கச்சொண்டிருக்கிறார். அப்போ இந்த சுயேந்திரன் கார் அடிபட்டு போச்சு அப்போ அவர் சொல்லி சுயேந்திர கார் அடிபட்டு போச்சு அது பழைய கார் என்னென்ன பிஎன்டபிள்யூ நிற்குதுன்னு சொல்கிறார். அவர்கிட்ட விசாவே இல்லையா அப்போ அதான் அவர் சொல்கிறார் என்னென்ன பிஎன்டபிள்யூ நிற்குதுன்னு சொல்லி அப்படி நம்ம ஒரு புழு கல்யாணத்துக்கு மட்டுமில்லை இப்போ கூட அங்கேருந்தாக்கள் மாந்தி வர்றதே கூட பெருமையை நாங்கள் செய்கிற இந்த பெருமைகளை பார்த்து நாங்கள் அங்கே வச்சுக்கிற நாங்கள் அங்கே வச்சுக்கிற அநியாயங்களை இங்கே பார்த்துட்டு தான் இவ்வளோ வெளிநாட்டுக்கு போனால் இப்படி இருக்கிற அப்படின்னா உள்நாட்டுக்கு வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டது நாங்கள் சொல்கிறோம் இல்லை தானே நானும் அது வந்த அது வந்தாவால் தான் அங்கே இருக்கவங்க இன்னும் விளையாட்டு போனால் வலிக்கிட்டு கொண்டிருக்காங்க. இல்லை வித்து போட்டு விளையாட்டு போகிற உடனே வந்தால் இப்படி இருக்கலாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். சரி, நன்றி. இணைந்துள்ள உங்களுடைய பாடலை தர முடியாத நேரம் ஆகிவிட்டது. மீண்டும் இந்த சந்தர்ப்பத்தை சந்தித்துக்கொள்ள நன்றி, வணக்கம். அவத்துமதி சர்வபரமேஸ்வரன் இணைந்துள்ளார். அவரோடு இந்த நிகழ்ச்சியை நிறைவு கொண்டிருந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து நிகழ்ச்சியை செயல்படுத்திக் கொண்டிருந்த தமிழொலி நினைத்த அன்பர்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி மணித்தியாட்டி தமிழொலியில் உங்களை சந்திக்க வேண்டும் என்று அவரோடு உங்களை விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நீங்களே தொடர்ந்து வந்திருந்தீர்கள் நமது நிகழ்ச்சிகளோடு.
2: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்
3: நூலுலகம் .com. புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிட்ட

0: கற்றுப் படிப்பது போட்டி நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இனிய தளத்தில் நூலகம் பெரிய பெரிய ஊடாக.
1: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
2: NWLULAGA நூலகம் நூலகம்.com.
1: அகத்தில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
0: உங்களோட கதையோடு இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறது
1: விடாது இங்க போங்க போம்.
3: அங்கும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 du Paris
3: Vicky Superstore Gala Gonnet Sasselil
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garge et Gonesse
3: Mélodie et Tordre Gélaque Vicky Cash and Curry Paris La Chapelle Tordre Télévisie Lacam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் உன்னை சேரும்.
3: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கிக் கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031 971 27 50 அல்லது 078 920 58 58. மறந்து விடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH
6: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ராஸ் 3098 சுவிஸ் மெக்மாஸ்க் அருகாமையில்.
3: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
6: பெறவேசி இலக்கம் 031 971 27 50. கைத்தொலைபேசி இலக்கம் 07 8 928 58 58.
3: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழலியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.nulagam.com இணையதளத்தினர், அதனை தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் கார்ஷுலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் தாக்கரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பித்து கடனை பெற்றுக் கொள்ளலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். உலகின் எதிர்காலம் இன்றைய சிறுவர்களின் கைகளிலே தங்கியுள்ளது. சிறுவர்களின் உரிமைகள் மற்றும் நலனை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் முதலாம் தேதி சர்வதேச சிறுவர் தினம் அனுஷ்டிக்கப்படுகிறது. ஒவ்வொரு சிறுவரும் மகிழ்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் வளர்ந்து தரமான கல்வியை பெற்று தமது திறமைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளை பெறுவது அவசியமாகும். ஆனாலும் சிறுவர் தினம் என்பது சிறுவர்களுக்கு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவிக்கும் ஒரு நாளாக மாத்திரம் அமையக்கூடாது. ஒவ்வொரு சிறுவருக்கும் போதிய உணவு கிடைக்கிறதா, தரமான கல்வியை பெறுவதற்கான வாய்ப்புள்ளதா, பாதுகாப்பான சூழலில் வாழ்கின்றார்களா, அவர்களின் கருத்துக்கள் மற்றும் கனவுகளுக்கு மதிப்பளிக்கப்படுகிறதா என்பதையும் சிந்திக்கும் நாளாக இன்றைய தினம் அமைய வேண்டும்.
1: மூத்தோர் சொல் அமிர்தம் என்பர். சிறுவர்களிடையே புரிந்துணர்வையும் புது நிலைப்பாட்டினையும் ஏற்படுத்துவதை நோக்காக கொண்டு 1954 ஆண்டு டிசம்பர் மாதம் 14 தேதி ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபை கூட்டத்தில் சிறுவர் தினம் தொடர்பான பிரகடனம் வெளியிடப்பட்டது. சிறுவர்களின் எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை சிறப்பாக அமைக்கும் நாளாக இன்றைய நாள் எதிர்பார்க்கப்படுகின்றது. கல்வி, சுகாதாரம், பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகளை சிறுவர்களை சென்றடைவது தற்போது கேள்விக்குரிய உள்ளது. எனவே சர்வதேச சிறுவர் தினமான இன்று சிறுவர்களின் உரிமைகளை உறுதிப்படுத்தி அவர்களை வலுப்படுத்த உறுதி பூணுவோம்.
0: இதே நேரத்தில் சிறுவர்களுக்காக பாதுகாப்பான மற்றும் சிறந்த நாட்டை கட்டியெழுப்பும் உயரிய நோக்கத்துடன் செயற்பட்டு வரும் இத்தகைய வேளையில் திடமான உள்ளங்கள், வளமான சிறுவர்கள் என்ற கருப்பொருளின் கீழ் தேசிய சிறுவர்கள் தின வாரத்தை பிரகடனப்படுத்தி மகளிர் மற்றும் சிறுவர்கள் அலுவல்கள் அமைச்சினால் சிறுவர்களின் உரிமைகள், நல்வாழ்வு, பாதுகாப்பு, கல்வி மற்றும் சுதந்திரத்தை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்ட பல அர்த்தமுள்ள நிகழ்ச்சிகளுடன் இந்த முறை உலக சிறுவர் தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளமையை நான் பாராட்டுகிறேன். நாட்டின் அனைத்து சிறுவர்களுக்கும் எனது மகிழ்ச்சிகரமான சிறுவர் தின வாழ்த்தினை ஜனாபதி அன்றுகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு ஜனாபதி வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் இது குறிப்பிடப்பட்டிருக்கிறது.
1: சிறுவர்கள் என்பவர்கள் நாட்டின் பெருமதியான பொக்கிஷம். அவர்களின் உடல் மற்றும் உடல் நல்வாழ்க்கையை பாதுகாத்து முறையான வளர்ச்சிக்கு தேவையான சூழலை உருவாக்குவது ஒரு அரசாங்கத்தின் முதன்மையான பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனிருகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தினை முன்னிட்டு வெளியிடப்பட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். சிறுவர்களுக்காக நாம் கட்டியெழுப்பும் நாடானது நாளைய தினம் அவர்களிடம் கையெழுக்க இருக்கும் நாடு மட்டுமின்றி இன்று அவர்களின் கனவுகளை இடமளி, அவர்களின் குரலை செவிமடுக்கும் மற்றும் அவர்களின் திறமைகளுக்கு வாய்ப்புகளை வழங்கும் நாடாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சிறுவர்களின் நலன்களை உறுதி செய்வதற்காக அவர்களுக்கு கல்விக்கான சம வாய்ப்பு, வழிகாட்டல், சமூக பாதுகாப்பு, விளையாட்டு, ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு சார்ந்த விடயங்களில் வாய்ப்புகளை வழங்குதல், முறையான போஷாக்கு, சுகாதார சேவை வசதிகள், சிறுவர்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாரபட்சங்களில் இருந்து அவர்களை பாதுகாப்பதற்கும் சிறுவர்களுக்குரிய உரிமைகளை பாதுகாப்பதற்கும் தேவையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். சாதி, மதம், பொருளாதார நிலை, புவியியல் பின்னணி அல்லது வேறு எந்த ஒரு காரணமும் எந்த ஒரு சிறுவரின் கல்விக்கும் அல்லது சீரான வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கக்கூடாது எனவும் ஜனாதிபதியை குறிப்பிட்டுள்ளார். ஒவ்வொரு பிள்ளையும் தமது திறமைகளை வெளிக்கொணர்ந்து தமது கனவுகளை அடைந்து தான் விரும்பும் எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கு சமரானவற்றும் நியாயமான வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்துச் செய்தியில் தெரிவித்துள்ளார். நமது சமூகத்தை வடிவமைத்து தலைமுறைகளுக்கும் அதே போன்று அதன் எதிர்காலத்தை வடிவமைக்க உள்ள தலைமுறைக்குமான நமது பொறுப்பை இந்த தினம் நினைவூட்டுவதாக பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார். சர்வதேச சிறுவர் தினத்தை முன்னிட்டு வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியிலேயே பிரதமர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். கல்வி, சுகாதாரம் மற்றும் பொருளாதார பாதுகாப்பு ஆகியவை ஒரு பிள்ளையின் வளர்ச்சிக்கான அடிப்படை தேவைகளாக உள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் வளமான சிறுபராயத்திற்கு உணர்வு பாதுகாப்பு, தன்னம்பிக்கை, கண்ணியம் மற்றும் அச்சம், வன்முறை, அவமதிப்பு அல்லது பாகுபாடின்றி வளர்வதற்கான சுதந்திரம் ஆகியவையும் அவசியமாகும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். பாதுகாப்பாகவும் மதிப்புடன் நடத்தப்படுவதாகவும் தமது கருத்துக்கள் சுவியேற்கப்படுவதாகவும் உணரும் ஒரு பிள்ளை கற்றுக்கொள்வதற்கும் உறவுகளை உருவாக்குவதற்கும் சவால்களை எதிர்கொள்வதற்கும் சமூகத்திற்கு நேர்மறையான பங்களிப்பை வழங்குவதற்கும் சிறந்த நிலையில் இருக்கும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார்.
0: தொடர்ந்து அரசு சேவைக்கும் சிறுவர்களின் நேரடியான தொடர்புடைய வேலைகளுக்கு ஆட்களை இணைத்துக் கொள்ளும் போது சிறுவர்கள் மீதான குற்றச்சாட்டுகள் எவையும் சுமத்தப்படாதவர்கள் என்பதை உறுதிப்படுத்தும் சான்றிதழ் ஒன்றை பெற்றுக் கொள்ள மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு தீர்மானித்துள்ளது.
1: இதற்கான அமைச்சரவை பத்திரம் தற்போது அனுமதிக்காக அமைச்சரவைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இதற்கமைய குறித்த சான்றிதழை போலீசார் அல்லது சம்பந்தப்பட்ட வேலைவாய்ப்பு நிறுவனத்தின் ஊடாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் தற்போது அரசு சேவையில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகளும் தமது சேவை பத்திரம் மற்றும் சம்பள உயர்வுகளை பெற்றுக் கொள்ளும் போது குறித்த காலப்பகுதிக்குள் தான் சிறார்கள் தொடர்பான குற்றங்களுடன் தொடர்பு இல்லாதவர் என்பதற்கான குறித்த சான்றிதழை புதுப்பித்து வழங்க வேண்டும் என மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இந்த புதிய சட்டக்கட்டமைப்பு ஊடாக சிறுவர்களுக்கு எதிரான குற்றங்கள், வன்முறைகளை தடுத்தல் அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பு என்பதுடன் சிறுவர் பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேலும் பலப்படுத்தி அரசு சேவையின் உள்ளே வெளிப்படைத்தன்மையை கட்டாயமாக்குவது இதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து சிறுவர்களின் கைகளில் வழங்கப்படும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் கருவியாக மாறிவிடக் கூடாதென்று மலிக கல்வி அபிவிருத்தி மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் தொலைபேசிகள் மற்றும் நவீன தொழில்நுட்ப சாதனங்கள் மாணவர்கள் மற்றும் சிறுவர்களின் தவிர்க்க முடியாத பொழுதுபோக்கு அம்சங்களாக மாறியிருக்கின்றன. சில சிறுவர்கள் உணவை கூட தவிர்த்து தொலைபேசிகளுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் மன்றம் சுட்டிக்காட்டியுள்ளது. பெற்றோர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்ப சாதனங்களின் நன்மை தீமைகள் குறித்து சிறுவர்களுக்கு போதிய புரிதல் இல்லாத நிலையில் அவற்றின் பயன்பாடு அவர்களின் கல்வி மற்றும் அன்றாட வாழ்க்கையை பாதிக்காத வகையில் பெற்றோர்கள் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்று மன்றம் தெரிவித்துள்ளது. கடந்த காலங்களில் விளையாட்டு மற்றும் இணைப்பாட விதான செயற்பாடுகளில் ஆர்வமாக ஈடுபட்ட மாணவர்கள் தற்போது பாடசாலை முடிந்து வீடு திரும்பியதும் தொலைபேசியை எதிர்பார்த்து காத்திருக்கும் நிலை உருவாகி இருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. நவீன தொழில்நுட்பம் நன்மை தீமை என இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. அதன் நன்மைகளை சிறுவர்கள் முறையாக பயன்படுத்துவதற்கு வழிகாட்டுவதுடன் தொழில்நுட்ப பயன்பாடு அவர்களின் எதிர்காலத்தை பாதிக்காத வகையில் பெற்றோர்களும் சமூகமும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்றும் மன்றம் வலியுறுத்தியிருக்கிறது. சிறுவர்களின் கைகளில் நாம் கொடுக்கும் தொலைபேசிகள் அவர்களின் எதிர்காலத்தை தீர்மானித்து விடக்கூடாது. அவர்களின் கல்வி, விளையாட்டு, கலை மற்றும் இணைப்பாடவிதான செயற்பாடுகளுக்கு உரிய முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டும் என்று மலிக கல்வி அபிவிருத்தி மன்றத்தின் செயலாளர் வி பி ஏகாம்பரம் தெரிவித்திருக்கிறார். சிறுவர் தினத்தை முன்னிட்டு சிறுவர்களின் பாதுகாப்பானதும் ஆரோக்கியமானதான எதிர்காலத்தை உறுதிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள், ஆசிரியர்கள் மற்றும் சமூகத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் மலிக கல்வி அபிவிருத்தி மன்றம் மேலும் கேட்டிருக்கிறது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்க மிகவும் முக்கியமான வளங்களாகும் என்று பிரதமர் ஹரணி அமரசூரிய விடுத்துள்ள முதியோர் தின வாழ்த்துச் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூகத்தின் உண்மையான அடித்தளமாக இருந்து வரும் சிரேஷ்ட சமூகத்தினரின் அறிவு, அனுபவம், வழிகாட்டல் ஆகியன தேசத்தின் எதிர்கால பாதையை ஒளிமயமாக்கும் மிகவும் முக்கியமான வளமாகும். வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்பதன் மூலம் நாம் எதிர்பார்ப்பது வெறும் பௌதிக பொருளாதார அபிவிருத்தியை மாத்திரமல்ல, ஒரு நற்சமூகத்தின் உண்மையான நாகரிகமானது அந்த சமூகத்தின் சிரேஷ்ட சமூகத்தினருக்கு கிடைக்கப்பெறும் பாதுகாப்பு, கௌரவம், நன்மதிப்பு ஆகியவற்றின் அடிப்படையிலே தீர்மானிக்கப்படுகிறது. எனவே முதியோர் சமூகத்துக்கான அரசாங்கத்தின் பொறுப்பை வெறும் நிவாரண கட்டமைப்புக்குள் மாத்திரம் வரையறுக்காது, அவர்களின் மனித உரிமைகள், சுதந்திரம், சமூக கௌரவம் ஆகியவற்றை உறுதிப்படுத்த முழுமையான தேசிய பொறுப்பாக நிறைவேற்ற எங்கள் அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாகவும் பிரதமர் குறிப்பிட்டிருக்கிறார். முதியோர் சமூகத்தின் பொருளாதார பாதுகாப்பை உறுதிப்படுத்தி மாதாந்த முதியோர் கொடுப்பனவை 3,000 ரூபாயிலிருந்து 5,000 ரூபாய் வரை அதிகரிப்பதற்கும், வைப்புகளுக்கான மேலதிக வட்டி நிலுவைத் தொகையை வழங்கி முடிப்பதற்கும் அரசாங்கம் நடவடிக்கை எடுத்தது அந்த நோக்கத்துடனேயாகும். மும்மொழிகளிலும் வெளியிடப்பட்டுள்ள புதிய தேசிய முதியோர் கொள்கையின் ஊடாகவும் முதியோர் உரிமைகளை பாதுகாத்தல் சட்டத்தை தற்போதைய தேவைகளுக்கு அமைவாக திருத்தி அமைப்பதன் ஊடாக சிரேஷ்ட பிரஜைகளின் பாரம்பரிய அரசின் முதன்மை பணிகளில் ஒன்றாக அரசாங்கம் மாற்றியமைத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். பாரம்பரிய கட்டமைப்பு கப்பால் சென்று கதிர்காமத்தில் சில்வர் எச் சென்டர் போன்ற சகல வசதிகளையும் கொண்ட பராமரிப்பு மையங்களை ஆரம்பித்தல், வதிவிட முதியோர் இல்லங்களுக்காக உயரிய ஒழுங்குமுறை தரங்களை அறிமுகப்படுத்துதல், ஆசிய அபிவிருத்தி வங்கியின் ஒத்துழைப்புடன் நவீன வசதிகளுடன் கூடிய பராமரிப்பு மையங்களை நிறுவுதல் ஆகியவற்றுடன் தொழில்சார் பராமரிப்பாளர் படையணியை உருவாக்குவதற்கான பாரிய திட்டம் ஒன்றும் ஏற்கனவே நடைமுறைப்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார். ஆரோக்கியா மற்றும் கவபக திட்டங்களின் ஊடாக சுகாதார வசதிகளை வழங்குவதோடு நவீன தொழில்நுட்ப வளர்ச்சியின் மத்தியில் நமது சிரேஷ்ட பிரஜைகளை தனிமைப்படுத்தப்படாத வகையில் அவர்களின் டிஜிட்டல் எழுத்தறிவு மற்றும் சைபர் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் திட்டங்களையும் நாம் ஆரம்பித்திருக்கிறோம். மேலும் களமட்டத்திலான சேவையை மேலும் திறம்பட மேற்கொள்வதற்குரிய அரச நிறுவனங்களை ஒடி கட்டமைப்பின் கீழ் ஒருங்கிணைத்திருப்பதோடு 60 வயதுக்கு மேற்பட்ட மக்களை சுறுசுறுப்பான பொருளாதார பங்காளிகளாக நாட்டின் அபிவிருத்தியில் பங்கெடுக்க செய்யும் சில்வர் எக்கனமி கொள்கையையும் நாம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பதாக பிரதமர் குறிப்பிட்டார். நமது முதியோர் சமூகம் என்பது கடந்த கால பொறுப்பினை நிறைவேற்றிய ஒரு தரப்பினர் மாத்திரமல்ல, மாறாக நாம் கட்டியெழுப்பும் வளமான நாடு, அழகான வாழ்க்கை என்ற எதிர்கால கனவை நோக்கி வழிகாட்டுபவர்களாகவே அவர்களை நாம் கருதுகிறோம். உங்களது அனுபவங்களுக்கு பொருத்தமான உயரிய கௌரவத்தை வழங்கி பாதுகாப்பான மகிழ்ச்சியான எதிர்காலத்தை உறுதிப்படுத்த அரசாங்கம் கடமைப்பட்டுள்ளதாக அவர் முதியோர் வாழ்த்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இன்று முதியோர் தினமும் அனுஷ்டிக்கப்படுகிறது.
1: 1990 ஐக்கிய நாடுகள் சபையினால் அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி சர்வதேச முதியோர் தினமாக பிரகடனம் படுத்தப்பட்டது. 2030 முதியோர் தொகை சர்வதேச ரீதியில் இளைஞர்களை விட அதிகமாக இருக்கும் என தற்போது சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. ஆண்டொன்று போனால் அகவை ஒன்று போகும் என்பது உண்மை. அனுபவங்களின் அமுதச் சுரப்பியாக முதியவர்கள் மட்டுமே இருக்க முடியும். முதியவர்களை அன்பு, அரவணைப்பு மற்றும் பாசத்துடன் கவனித்துக் கொள்வதற்கு பதிலாக அவர்களை இன்று பெரும் வாழ்க்கை சுமையாக எண்ணி முதியோர் இல்லங்களில் சேர்த்துவிடும் கலாசாரமே உருவாகியுள்ளது. முதுமை பருவத்தில் அவர்களுக்கு மன அமைதியான வாழ்க்கையை வழங்க வேண்டும். பாசத்துக்காக இயங்கும் இவர்களின் நிலையே நாளை எமக்கும் என்பதை நாம் உணர வேண்டும்.
0: தொடர்ந்து யாழ்ப்பாணம் நல்லூர் பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள நினைவிடத்திலிருந்து திலீபனுடைய சிலை அகற்றப்பட்டதை கண்டித்து நேற்று மாலை 5 மணியிலிருந்து நாளை வெள்ளிக்கிழமை வரை தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. அகற்றப்பட்ட திலீபனுடைய சிலையை நினைவிடத்தில் மீள வைக்க கோரி இரவு பகலாக இந்த தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. யாழ்ப்பாணம் மாவட்ட பொது அமைப்புகள் இணைந்து இந்த தொடர் போராட்டத்தினை ஒழுங்கு செய்திருக்கின்றன. அதற்கமைய நேற்று மாலை 5 மணிக்கு ஏற்றப்பட்ட பொதுச்சுடரை தொடர்ச்சியாக எரியவிடப்பட்டு திலீபனின் சிலைக்கான நீதியை கோரி இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. இந்த போராட்டத்துக்கு யாழ்ப்பாண பல்கலைக்கழக சமூகத்தினர், வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கங்கள், தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் உள்ளிட்டோர் தமது ஆதரவை வழங்க வேண்டும் என்றும் இணைப்பு ஏற்பாட்டாளர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். வவனியா சமளங்குளம் பிள்ளையார் கோவில் இருக்கும் பகுதியில் கல்கமுக சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை நடத்துவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு வெடுக்குநாறை மலையை மையப்படுத்திய 260 ஏக்கர்கள் தொல்பொருளியல் பகுதியாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. வவனியா மாவட்டத்தின் சமளங்குளம் பிள்ளையார் கோவில் அமைந்துள்ள பகுதியில் கல்கமுக சந்தபோதி தேரர் தலைமையில் பௌத்த வழிபாடுகளை எதிர்வரும் காலத்தில் முன்னெடுப்பதற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. அத்துடன் அந்த பகுதியானது அன்றாதபுர காலத்தைச் சேர்ந்த பண்டைய பௌத்த வளாகத்தின் இடிபாடுகளை கொண்ட வரலாற்று நிலமாகவும் என்றும் இது வவனியா நகரத்திலிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சமணங்குளம் ஏரிக்கருகில் அமைந்துள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. 1970களில் நடத்தப்பட்ட தொல்பொருள் ஆய்வின்படி இந்த இடம் மத்திய அன்றாதபுர காலத்தைச் சேர்ந்தது என்று முடிவு செய்யப்பட்டிருப்பதோடு இயற்கையான கருங்கல் குளத்தின் மீது ஒரு சிலை மற்றும் செங்கற்களால் கட்டப்பட்ட பண்டைய தங்குமிடம் ஆகியவை உள்ளிட்ட பல சான்றுகள் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றன. அத்துடன் அந்த பகுதியின் கீழமைப்பு 8 பக்கங்கள் மற்றும் படங்கள் 6 பக்கங்கள் வடிவில் ஒரு சதுர மேடையில் கட்டப்பட்டிருப்பது தனித்துவமான அம்சம் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தொல்பொருள் திணைக்கழகத்தின் அகழ்வாராய்ச்சியின் போது வெண்கலத்தால் செய்யப்பட்ட வலாகதீஸ்வர போதிசத்துவர் சிலையும் அந்த சிலைக்குள் புத்திர சிலையின் பகுதியும் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பண்டைய தொல்பொருள் இல்லத்தில் தற்போது சாமளங்குளம் பிள்ளையார் கோவில் என்ற பெயரில் நவீன இந்து கோவில் கட்டப்பட்டு வருவதால் பெரும்பாலான பௌத்த இடிபாடுகள் நீரில் அழிக்கப்படும் அபாயத்தில் இருப்பதால் அந்த பகுதியில் பௌத்த அடையாளத்தை உறுதிப்படுத்தும் நோக்கில் வழிபாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதேவேளை வெடுக்குநாறை மலையை மையப்படுத்தி 260 ஏக்கர் பகுதி தொல்பொருளியல் திணைக்களகத்துக்கு சொந்தமாக்குவதற்கான கோரிக்கை முன்வைக்கப்பட்டிருப்பதோடு அதன் முதற்கட்டத்தில் 51 ஏக்கர் நில அளவை செய்யப்பட்டுள்ளமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. இலங்கை மத்திய வங்கியின் 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை குறைத்து தவறாக கணிப்பிடப்பட்டிருப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் சுமந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்ட 2026 ஆண்டுக்கான சமூக பொருளாதார தரவு அறிக்கையில் நாட்டின் விவரம் 2025 என்ற தலைப்பின் கீழ் உள்வாங்கப்பட்டுள்ள தரவுகளில் இலங்கையின் மொத்த சனத்தொகை 21.756 மில்லியன் என்றும் வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை 5,57,000 என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை அந்த தரவுகளின் பிரகாரம் மேல் மாகாணம், மத்திய மாகாணம், தென் மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமேல் மாகாணம், வடமத்திய மாகாணம், ஊவா மாகாணம் மற்றும் சப்ருகமுவா மாகாணம் என்பவற்றின் மக்கள் சனத்தொகை முறையே 6.104 மில்லியன், 2.712 மில்லியன், 2.63 மில்லியன், 1.784 மில்லியன், 2.583 மில்லியன், 1.406 மில்லியன், 1.401 மில்லியன் மற்றும் 2.012 மில்லியன்களாக காணப்படுகின்றன. இருந்தாலும் தொகை மதிப்பு மற்றும் புள்ளிபரவியல் திணைக்கழகத்தினால் வெளியிடப்பட்ட உத்தியோர்வ சனத்தொகை கணக்கெடுப்பு தரவுகளின்படி வடக்கு மாகாணத்தின் சனத்தொகை 11,50,148 பதிவாகியுள்ளது. இது இலங்கையின் மொத்த சனத்தொகையில் 5.3%. அந்த சனத்தொகை கணக்கெடுப்பின் பிரகாரம் வடமாகாணத்தில் உள்ள மாவட்டங்களில் யாழ்ப்பாணத்தில் 594,751 பேரும், மன்னாரில் 1,23,756 பேரும், வவனியாவில் 1,72,312 பேரும், முல்லைத்தீவில் 1,22,619 பேரும், கிளிநொச்சியில் 1,36,710 பேரும் பதிவாகியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் நோக்குகையில் மத்திய வங்கியினால் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் உள்வாங்கப்பட்டுள்ள 5,57,000 என்ற தொகையானது அண்மைக்கால உத்தியோர்வ சனத்தொகை கணக்கெடுப்பில் பதிவு செய்யப்பட்ட வடமாகாண சனத்தொகையின் 60%க்கு குறைவாக காணப்படுகிறது. இவ்வாறானதொரு பின்னணியில் இதுகுறித்து கருத்துரைத்துள்ள சுமந்திரன், மத்திய வங்கியின் அறிக்கை வடமாகாணம் தொடர்பில் தவறான தரவை வழங்குகிறது, ஆனால் உண்மையான தொகை அதனை விடவும் இருமடங்கு உயர்வானதாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஞானசார தேரருக்கு ஆதரவாக 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துகளை சேகரித்தாலும் எந்த பயனும் ஏற்படாது. அவர் சட்ட ரீதியாக சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும். இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு இடமளிக்க கூடாது என்று ஞானசார தேரருக்கு சட்ட ரீதியாக பொது மன்னிப்பு கோரும் கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்துக்கு அனுராதபுரத்தில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவினால் ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்ட பொது மன்னிப்பு நடைமுறைப்படுத்தப்பட்ட விதத்தில் அதிகாரிகள் தரப்பில் தவறு ஏற்பட்டிருப்பதால் அதனை சரிசெய்து தற்போதைய ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்கா தமக்குள்ள அதிகாரங்களுக்கு அமைவாக ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்க வேண்டும் என்றும் ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி மிகுந்தலை ரஜமகா விகாரையின் விகாரதிபதி கலாநிதி வலவகங்கனவெவ தம்மரண்ண தேரரின் தலைமையில் கடந்த 27ஆம் தேதி மிகுந்தலை புனித பூமியிலிருந்து இந்த கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் பிக்குகள், பிக்குனிகள், உபாசகர்கள், உபாசிகைகள் உள்ளிட்ட 4 தரப்பினரிடமிருந்தும் அத்துடன் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்கள் உள்ளிட்ட அனைத்தின மக்களிடமிருந்தும் கையெழுத்துக்களை பெற்று அவற்றை மாநாயக்க தேர்களிடம் கையளித்து அவர்களின் ஊடாக ஜனாதிபதி அன்றுகுமார திசநாயக்காவிடம் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை வலியுறுத்தியே 50 லட்சம் கையெழுத்துக்களை சேகரிக்கும் வேலை திட்டம் மிகுந்தலையில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு கையெழுத்துக்களை சேகரிக்கும் நோக்கில் பிக்குகள் குழுவினர் நேற்று அனுராதபுரத்தின் நகர்ப்புற பகுதிகளுக்கு சென்று பொதுமக்களிடம் கையெழுத்துக்களை பெற்றுக் கொண்டிருந்த போது மோட்டார் சைக்கிளில் வந்த நபரொருவர் அந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்தார். ஞானசார தேரரை விடுதலை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாடு முழுவதும் நீங்கள் கையெழுத்துக்களை சேகரிக்க செல்கிறீர்கள், எமது பிக்குகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 50 லட்சம் இல்லை 100 லட்சம் கையெழுத்துக்களை சேகரித்தாலும் எந்த பயனும் இல்லை. ஞானசார தேரர்

நினைத்து பாருங்கள், அவர் இனமத வேறுபாடுகளை ஏற்படுத்தும் வகையில் தான் இனவாதியாக செயற்பட்டுள்ளார். எனக்கு ஞானசாரர் மீது எதிர்ப்பு இருக்கின்றது, அதனை நான் நேரடியாக கூறுகிறேன். நான் எங்கு சென்றாலும் எனது கருத்தை நான் மாற்றப்போவதில்லை, மறைக்கப் போவதில்லை. இந்த நாட்டில் மீண்டும் சிங்கள தமிழ் முஸ்லிம் மக்களை பிரிக்கும் வகையிலான செயற்பாடுகளுக்கு யாரும் இடமளிக்க கூடாது. எனவே ஞானசார தேரருக்கு பொது மன்னிப்பு வழங்குமாறு கோரி முன்னெடுக்கப்படும் இந்த கையெழுத்து சேகரிப்பு வேலை திட்டத்தை முன்னெடுக்க வேண்டாம். நாட்டில் மீண்டும் இனங்களுக்கு இடையில் பிளவை ஏற்படுத்தும் நடவடிக்கைகளில் யாரும் ஈடுபட வேண்டாம் என்று அந்த நபர் தனது எதிர்ப்பை தெரிவித்திருந்தார். இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் தலைவர் செந்தில் தொண்டமான் மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினரும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவருமான ஜோஸ் சார்ல்ஸ் மார்டின் ஆகியோர் கோலாலம்பூரில் மலேசிய வர்த்தக சமூகத்தினரால் கௌரவிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதன்போது தொழில் ரீதியாக வளர்ச்சிகளை மேற்கொள்வது தொடர்பிலும் மலேக இளைஞர்கள் மலேசியாவில் பணிபுரிவதற்கு இலகுவான வேலை திட்டங்களை முன்னெடுப்பது குறித்து விரிவாக அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வில் மலேசியாவின் பாராளுமன்ற உறுப்பினரும் டத்தோ ஸ்ரீ சரவணன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மேலும் இந்த நிகழ்வில் மலேசிய தமிழ் வர்த்தக சமூகத்தின் முக்கிய பிரதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாமனத்தின் எரிபொருள் விலைகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நேற்று நள்ளிரவு 12 மணி முதல் அமலுக்கு வரும் வகையில் இந்த விலை மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன. புதிய விலை திருத்தங்களின்படி ஒக்டின் 92 ரக பெட்ரோலின் விலை 15 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலை 414 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் ஓட்டோ டீசல் விலை 10 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 392 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதோடு சூப்பர் டீசலின் விலை 50 ரூபாவினால் அதிகரிக்கப்பட்டு புதிய விலையாக 528 ரூபாவாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஒக்டன் 95 ரக பெட்ரோல் 475 ரூபாய் விலையிலும் மண்ணெண்ணெய் 285 ரூபாய் விலைகளிலும் மாற்றமில்லாமல் தொடர்ந்து விற்பனை செய்யப்படும் என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. இதற்கமைய இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் எரிபொருள் விலை மாற்றத்துக்கேற்ப லங்கா ஐஓசி நிறுவனமும் தமது எரிபொருள் விலைகளை அதே விலையில் அதிகரித்திருக்கிறது. அதிகப்படியான வரிசுமை காரணமாக இலங்கையிலிருந்து இதுவரை 2500க்கும் மேற்பட்ட நிபுணத்துவ மருத்துவர்கள் மற்றும் ஏனைய மருத்துவ அதிகாரிகள் நாட்டை விட்டு வெளியேறிவிட்டதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. 2021-2022 முதல் இந்த வெளியேற்றம் தீவிரமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள மருத்துவர்கள் உள்ளிட்ட தொழில் வல்லுநர்களுக்கு மேலதிக வரி நிவாரணங்களை வழங்குமாறு அரசாங்கத்திடம் ஜிஎம்ஓ என்ற அமைப்பு கோரிக்கை விடுத்துள்ளது. சில தொழில் வல்லுநர்கள் தங்கள் வருமானத்தில் கிட்டத்தட்ட 36% நேரடி வரிகளாக செலுத்துவதோடு அதிகளவிலான மறைமுக வரிகளையும் சுமந்து வருவதாக அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது. நாட்டின் பொருளாதாரம் தற்போது சீரடைந்து வருவதால் அரசாங்கத்தின் மொத்த வரி வருவாயை பாதிக்காத வகையில் வரிகளில் திருத்தம் செய்ய வாய்ப்பிருப்பதாக அந்த அமைப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. இத்தொடர்பாக வர இருக்கும் வரவு செலவு திட்டத்துக்கு முன்னதாக வரி விலக்கு வரம்பு மற்றும் வரி வீதங்களில் மாற்றங்களை கோரி ஜனாதிபதி ஆண்டுகுமார் திருநாயக்காவிடம் முன்மொழிவுகளை சமர்ப்பித்துள்ளதாக அந்த சங்கம் தெரிவித்துள்ளது. உயர்மட்ட தொழில் வல்லுநர்களை நாட்டிலே தங்க வைத்துக் கொள்ள தவறினால் அது நாட்டின் எதிர்காலத்துக்கு நீண்டகால பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்றும் அந்த சங்கம் எச்சரித்துள்ளது. சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி மேற்கொள்ளப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை தடுக்கவும் 15 பிரதான கடத்தொழில் மாவட்டங்களில் விசேட மாவட்ட மட்ட குழுக்களை அமைப்பது தொடர்பான முன்னேற்ற மீளாய்வு கலந்துரையாடல் அண்மையில் பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றிருக்கிறது. கடத்தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மேஜர் அருணசேகர மற்றும் கடத்தொழில் பிரதி அமைச்சர் ரட்ன கமகி ஆகியோர் தலைமையில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது. ஏற்கனவே நடைபெற்ற கலந்துரையாடல்களில் எடுக்கப்பட்ட தீர்மானங்களுக்கு அமைவாக நாட்டின் கடல் வளங்களை பாதுகாப்பதோடு சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் கடந்த ஆகஸ்ட் மாதம் 15 பிரதான கடத்தொழில் மாவட்டங்களை உள்ளடக்கிய விசேட குழுக்களை அமைப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்தது. இதன் முன்னேற்றம் மற்றும் குழுக்களை செயற்படுத்துவதற்கான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து இந்த கலந்துரையாடலில் விரிவாக ஆராயப்பட்டிருக்கிறது. இதற்கமைய கொழும்பு, நீர்கொழும்பு, மட்டக்களப்பு, திருவோணமலை, கிள்நொச்சி, யாழ்ப்பாணம், சிலாபம், அம்பாறை, முல்லைத்தீவு, புத்தளம், காலி, மாத்தறை, தங்காலை,
கழுத்துறை மற்றும் மன்னாராகிய

0: 15 மாவட்டங்களை மையப்படுத்தி விசேட குழுக்களை அமைப்பது தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழுக்களில் பாதுகாப்பு படையினர், போலீசார், கடற்படையினர், கடலோர பாதுகாப்பு படையினர், சம்பந்தப்பட்ட அமைச்சுகள் மற்றும் அரச நிறுவனங்களின் பிரதிகள், மீனவர் சங்கங்களின் பிரதிகள் உள்ளிட்ட தொடர்புடைய தரப்பினரை உள்ளடக்கி மாவட்ட மட்டத்தில் ஒருங்கிணைந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது தொடர்பில் கவனமும் செலுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இடம்பெறும் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் மற்றும் மீன்பிடி படகுகளை பயன்படுத்தி முன்னெடுக்கப்படும் ஏனைய சட்டவிரோத செயல்களை கண்டறிந்து அவற்றை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அத்துடன் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தி சட்ட அமலாக்க நடவடிக்கைகளை மேலும் பயனுள்ள வகையில் முன்னெடுப்பதற்கும் இந்த குழுக்கள் பங்களிக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் இத்தகைய சட்டவிரோத நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவதற்காக நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகளை வலுப்படுத்துதல், தேவையான சட்ட திருத்தங்களை மேற்கொள்ளுதல் மற்றும் புதிய சட்ட ஏற்பாடுகளின் அவசியம் குறித்து ஆராய்தல் உள்ளிட்ட விடயங்களும் அங்கு கலந்துரையாடப்பட்டிருக்கிறது. இந்த கலந்துரையாடலில் பாதுகாப்பு செயலாளர் எவைஸ் மார்ஷல் சம்பந்தியகுத்த, பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர், பாதுகாப்பு அமைச்சின் மேலதிக செயலாளர், அபிவிருத்தி சிரேஷ்ட ஒருங்கிணைப்பு செயலாளர், கடத்தொழில் மற்றும் நீரியல் வளங்கள் திணைக்களகத்தின் பணிப்பாளர் நாயகம், இலங்கை தேசிய நீர்வாழ் உயிரின வளர்ப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம், கடற்படை தளபதி, கடலோர பாதுகாப்பு படையின் பணிப்பாளர் நாயகம், போலீஸ் கடல்சார் மற்றும் சுற்றுலா பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் உள்ளிட்ட சிரேஷ்ட அரச அதிகாரிகள் பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். நாட்டின் கடல் வளங்களை பாதுகாத்தல், சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தல் மற்றும் சட்டபூர்வமான கடத்தொழில் நடவடிக்கைகளை உறுதிப்படுத்துதல் ஆகியவற்றை இலக்காக கொண்டு சம்பந்தப்பட்ட அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைந்து வலுவான கண்காணிப்பு மற்றும் சட்ட அமலாக்கல் பொறிமுறையை உருவாக்குவதே இந்த விசேட மாவட்ட மட்டக்குழுக்களை அமைப்பதன் பிரதான நோக்கம் என்று தெரியவருகிறது. இணையதளம் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலமாக நிகழ்லை உடனடி கடன்களை பெறும்போது அவற்றின் கடன் நிபந்தனைகள் குறித்து பொதுமக்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று இலங்கை காவல்துறை வேண்டுகோள் விடுத்துள்ளது. சமூக வலைதள விளம்பரங்கள் மற்றும் கையடக்க தொலைபேசி செயலிகள் மூலம் வழங்கப்படும் நிகழ்லை கடன்களை பெற்றுக்கொண்ட வாடிக்கையாளர்களிடம் கடனை திரும்ப செலுத்தும் போது அதிக வட்டி வீதங்கள் வசூலிக்கப்பட்டு அவர்கள் அவசரியங்களுக்கு உள்ளாக்கப்படுவதாக தங்களுக்கு தகவல் கிடைத்திருப்பதாக இலங்கை காவல்துறை தெரிவித்திருக்கிறது. இத்தொடர்பாக குற்றப்படைவு திணைக்களகத்தின் நிதி குற்றப்படைவு பிரிவு விசாரணைகளை தற்போது தொடங்கியுள்ளது. கடன் வாங்குபவர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் நிபந்தனைகளை சரியாக புரிந்து கொள்ளாமல் கடன்களை பெறுவதாலே இத்தகைய கஷ்டங்களுக்கு ஆளாகின்றார்கள் என்று விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்திருக்கிறது. இந்த செயலிகளை பயன்படுத்துவதால் ஏற்படும் அனைத்து அபாயங்களையும் கடன் வாங்குபவரே முழுமையாக ஏற்க வேண்டும் என்றும் கடன் திரும்ப பெறப்படும் முறை குறித்து அந்த நிறுவனங்களின் நிபந்தனைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எனவே நிகழ்ச்சி மூலம் கடன் பெற விரும்பும் நபர்கள் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் நிபந்தனைகளை முழுமையாக வாசித்து சரியான புரிதலுடன் செயல்படுவதன் மூலம் நிதி இழப்புகள் மற்றும் பிற அவசரியங்களை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்று தெரிவித்துள்ள காவல்துறை இதுகுறித்து பொதுமக்கள் கடும் விழிப்புடன் இருக்குமாறு கேட்டிருக்கிறது. முன்னாள் நிதியமைச்சின் செயலாளர் பி பி யேசுந்தராவிடம் ஏர்பஸ் ஒப்பந்தம் தொடர்பில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு சுமார் 4 மணித்தியாலங்கள் விசாரணையை நடத்தியிருக்கிறது. ஏர்பஸ் வானூட்டி கொள்வனவு ஒப்பந்தம் தொடர்பாக முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணைகளின் ஒரு பகுதியாகவே இந்த விசாரணை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது இந்த ஒப்பந்தம் தொடர்பான பல்வேறு விடயங்கள் குறித்து பி பி யேசுந்தராவிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதேவேளை ஏபஸ் ஒப்பந்தம் தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இதனிடத்தில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்துக்கு ஏபஸ் விமானங்களை கொள்வனவு செய்ததில் இடம்பெற்ற நிதி மோசடிகள் தொடர்பான வழக்கில் அந்த நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று அதிகாரி கபில சந்திரசேனாவின் மனைவியான பிரியங்க நியோமாலிக்கு பிணை நின்ற முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவியின் 4 கோடி ரூபாய் பிணைப்படத்தை அரசுடைமையாக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டார். ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸின் விமான கொள்வனவு ஊழல் வழக்கில் சந்தேக நபராக கைது செய்யப்பட்ட பிரியங்க நியோமாலி முன்னர் தலா 20 மில்லியன் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணைகளில் விடுவிக்கப்பட்டிருந்தார். அந்த சந்தர்ப்பத்தில் பிரியங்கா நியோமாலிக்கு பிணை பிணையாளர்களாக அவரது சௌதரியான பிரியங்கி நியோமாலி விஜயநேகர் மற்றும் அவரது கணவரான முன்னாள் கிரிக்கெட் வீரர் அரவிந்த டி சில்வா ஆகியோரை நீதிமன்றத்தில் பிணைப்பத்திரங்களில் கையொப்பமிட்டிருந்தார்கள். பிணையில் விடுவிக்கப்பட்டதன் பின்னர் சந்து நபரான பிரியங்க நியாமாலி நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாட்டுக்கு தப்பிச் சென்றுள்ளதால் அவருக்கு எதிராக பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. அத்துடன் சந்தேக நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு அல்லது தவறும் பட்சத்தில் பிணைப்பணம் அரசுடைமையாக்கப்படும் என்று பிணையாளர்களான அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவிக்கு நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அரவிந்த டி சில்வா மற்றும் அவரது மனைவி பிரியங்கி நியோமாலி விஜயநாயக் ஆகியோர் நீதிமன்றத்தில் ஆஜராகியிருந்த நிலையிலே இந்த உத்தரவு தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. ஆஸ்திரேலிய நிறுவனத்துக்கு திரைசேரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்ட விவகாரம் தொடர்பில் ஆராய நியமிக்கப்பட்ட தொழில்நுட்ப குழுவின் அறிக்கை இதுவரை கிடைக்கப்பெறவில்லை என்று குற்றப்புணர்வு திணைக்கள அதிகாரிகள் நேற்று கொழும்பு கோட்ட நீதிவான் பசன் அமரசேனாவிடம் தெரிவித்தார்கள். இந்த வழக்கு நேற்று நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது விளக்கம் அளித்த புலனாய்வு அதிகாரிகள் இந்த விசாரணை தொடர்பில் கண்டறியப்பட்ட 16 டேரோபைட் கணினி தரவுகளை கொண்ட பன்பட்டுக்கள் மேலதிக பரிசீலனைக்காக கொழும்பு பல்கலைக்கழகத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் புலனாய்வு அதிகாரிகள் மன்றில் தெரிவித்தார்கள். மேலும் முன்னெடுக்கப்படும் விசாரணைக்கு அமைவாக அரச கடன் முகாமைத்துவ திணைக்கழகத்தின் மின்னஞ்சல் அமைப்பின் பிரதிகள் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் தலைமையில் நியமிக்கப்பட்ட ஐவரடங்கிய தொழில்நுட்ப விசாரணை குழுவிடம் ஒப்படைக்க கடந்த வழக்கு விசாரணையின் போது நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருந்தன. மன்றில் முன்வைக்கப்பட்ட விடயங்களை கருத்தில் கொண்ட நீதவான் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளின் முன்னேற்றத்தை எதிர்வரும் டிசம்பர் மாதம் 16 நீதிமன்றில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு குற்றப்புணர்வு திணைக்களத்துக்கு உத்தரவிட்டிருந்தார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னதாக கருத்துக்களை வெளியிட்ட முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மனுசன் ஆணையக்காரா, ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட பாராளுமன்றத்தில் இருந்த மக்கள் பிரதிநிதிகள் முன்வந்து தமக்கு தெரிந்த தவறுகள், தங்களுக்கு கிடைத்த தவறுகள் மற்றும் தாங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்கள் அருட்தந்தை ரோஹான் டில்ஸ்வா அதை கொடுக்குமாறு வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு பேரழிவு தொடர்பான ஏனைய வழக்கு விசாரணைகளும் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. குறிப்பாக இந்த தீவிரவாத குழுக்களை பயன்படுத்தி பேரழிவை ஏற்படுத்திய உண்மையான மூளையாக செயற்பட்டவர்கள் தொடர்பான விசாரணைகள் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்று வருகின்றன. இந்த பின்னணியில் சக்தி வாய்ந்த அரசியல்வாதிகள் மற்றும் புலனாய்வு துறை சார்ந்த தரப்பினர் தொடர்பாற்றிருக்கலாம் என்ற சந்தேகங்கள் முன்வைக்கப்படுகின்றன. எனவே இந்த விசாரணைகள் சஹ்ரான் அசிமுடன் மாத்திரம் மட்டுப்படுத்தப்படாமல் இதன் பின்னணியில் உள்ள உயர்மட்ட தொடர்புகள் மற்றும் பிரதான சூத்திரதாரிகள் யார் என்பதையும் கண்டறிய வேண்டும். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் தவறுகளை வெளியிட்டவர்கள் தற்போது முன்வந்து தங்களிடம் உள்ள தவறுகளை விசாரணையாளர்களிடம் தெரிவிக்க வேண்டும். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன, மனுசன் ஆணையக்காரா, ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்டோர் தாங்கள் அறிந்த விடயங்கள், தங்களுக்கு கிடைத்த தவறுகள் மற்றும் முன்னதாக முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கான ஆதாரங்களை வழங்க வேண்டும். சிறிசேன தொடர்பாக பாராளுமன்றத்தில் முதலில் கருத்து வெளியிட்டவர்கள் மனுசன் ஆணையக்காரா மற்றும் ஹரின் பெர்னாண்டோ. அவர்கள் பாராளுமன்றத்தில் தெரிவித்த தவறுகள் தொடர்பாகவும் தங்களிடம் உள்ள மேலதிக தவறுகள் மற்றும் ஆதாரங்கள் தொடர்பாகவும் விசாரணையாளர்களிடம் சாட்சியம் அளிக்க வேண்டும். அதேபோன்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக முன்னதாக பல்வேறு தவறுகளை வெளியிட்டுள்ளார். அவர் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவிலும் சாட்சியம் அளித்துள்ளார். எனவே அவர் அறிந்த விடயங்கள் மற்றும் தமக்கு கிடைத்த தவறுகள் தொடர்பாகவும் விசாரணையாளர்களிடம் முழுமையாக தெரிவிக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பாக பாராளுமன்றத்திலோ அல்லது அதற்கு வெளியிலோ கருத்துக்களை வெளியிட்ட அனைவரும் தாங்கள் கூறிய விடயங்களுக்கான ஆதாரங்களை முன்வைக்க வேண்டும். இது ஒருவரை குற்றவாளியாக்குவதற்காக அல்ல, உண்மையை கண்டறிந்து உயிர்த்த ஞாயிறு தாக்குதலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதற்காகவே இந்த தகவல்கள் அவசியமாகின்றன. சுரேசலை தொடர்பான வழக்கு உள்ளிட்ட உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய ஏனைய வழக்குகளும் தொடர்ந்து விசாரணைக்கு உட்படுத்தப்படுகின்றன. அவற்றில் உண்மையான தவறுகள் வெளியிடப்பட வேண்டும். அதற்கு முன்னதாக காவல்களை வெளியிட்டவர்கள் விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு சாட்சியங்களை வழங்குவது முக்கியமானதாகும். மேலும் இந்த தாக்குதல் தொடர்பாக கடந்த காலங்களில் பொதுவெளியில் முன்வைக்கப்பட்ட கருத்துக்கள் மற்றும் குற்றச்சாட்டுகள் தொடர்பில் தெளிவான பதிவுகள் உருவாக்கப்பட வேண்டும். யார் இந்த தகவலை எப்போது பெற்றனர், அந்த தகவல் எவ்வாறு கிடைத்தது, அது தொடர்பாக எந்த நிறுவனங்களுக்கு அறிவிக்கப்பட்டது என்பனவும் விசாரணைகளின் போது வெளிப்படுத்தப்பட வேண்டும். இதன் மூலம் முன்னதாக முன்வைக்கப்பட்ட தகவல்களின் உண்மைத்தன்மையை பரிசோதிப்பதற்கும் விசாரணைகளுக்கு தேவையான புதிய தடயங்களை அடையாளம் காண்பதற்கும் வாய்ப்பு ஏற்படும். பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் நீண்ட காலமாக உண்மையையும் நீதியையும் எதிர்பார்த்து வருகின்ற நிலையில் தகவல்களை அறிந்தவர்கள் முன்வந்து ஒத்துழைப்பது அவர்களுக்கான நீதி பயணத்தை முன்னெடுக்க உதவும். எனவே அரசியல் வேறுபாடுகளை கடந்து உண்மையை வெளிப்படுத்தும் நோக்கில் அனைவரும் பொறுப்புடன் செயற்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார். இலங்கையின் வெவ்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்புகளில் ஹெரோயின், ஐஸ் மற்றும் ஹொக்கெயின் உள்ளிட்ட 4 கிலோகிராமுக்கு அதிகமான போதைப் பொருட்களுடன் 3 போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். மேல் மாகாண வடக்கு குற்றத்தடுப்பு பிரிவின் அதிகாரிகளுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டதோடு அவரிடமிருந்து 2 கிலோகிராம் 842 கிராம் ஹெரோயின் பெறப்பட்டிருப்பதாக போலீசார் தெரிவித்தார்கள். இதனையடுத்து சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் அடிப்படையில் பாலபொத்த யாவற்ற பகுதியில் உள்ள வீடொன்றில் சோதனை மேற்கொள்ளப்பட்டு மேலும் சில போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. அந்த வீட்டின் உரிமையாளர் சட்டத்தரணி ஊடாக தங்காலை போலீஸ் நிலையத்தில் முன்னிலையாகி இருக்கிறார். இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளில் தங்காலை போலீசாரும் வடமேல் மாகாண குற்றத்தடுப்பு பிரிவினரும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதேவேளை நேற்று பிற்பகல் கிடைத்த தகவலின் அடிப்படையில் போலீஸ் விசேட அதிர்ப்படையின் ஏவர்தனபுரம் முகாம் அதிகாரிகள் வெல்லம்பெட்டிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட குடா புத்தகமுக பகுதியில் சுற்றி வளைப்பை மேற்கொண்டார்கள். இதன்போது 1 கிலோ 14 கிராம் ஐஸ் மற்றும் 14 கிராம் ஹெரோயினுடன் அங்குட பகுதியைச் சேர்ந்த 30 வயதுடைய சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக விசாரணைகளுக்காக வெல்லம்பெட்டிய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். நேற்று மாலை குருந்தவத்தை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட டொரிங்டன் மாவட்ட பகுதியில் கொழும்பு மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினரால் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் 1 கிலோகிராம் 8 கிராம் ஹொக்கெயின் போதைப் பொருளுடன் கொழும்பு 7 பகுதியைச் சேர்ந்த 23 வயதுடைய சந்த நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கம்பே கம்முவ போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கோமவெல மவுர பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட சோதனையின் போது 1/2 ஏக்கர் நிலப்பரப்பில் பயிரிடப்பட்டிருந்த பாரிய கஞ்சா தோட்டம் ஒன்றை வாலன மத்திய ஊழல் தடுப்பு பிரிவினர் முற்றுகையிட்டார்கள். நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனையின் போது அந்த காணியில் பயிரிடப்பட்டிருந்த 47,150 கஞ்சா செடிகளுடன் சந்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டு மேலதிக நடவடிக்கைக்காக கம்பிகம போலீஸ் நிலையத்தில் அவர் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் உடகம பகுதியைச் சேர்ந்த 53 வயதுடைய நபர் என்று அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். மாரவில நீதவான் நீதிமன்றில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் போது நீதிமன்றத்திலிருந்து தப்பிச் சென்றதாக கூறப்படும் சந்த நபர் ஒருவர் சுமார் 1 வருடத்துக்கு பின்னர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கல்கிசை பிரிவின் குற்றப்படைவு பணியக அதிகாரிகளால் அந்த சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் 54 வயதுடைய கடத்தொழிலாளர் என்று தெரிவிக்கப்படுகிறது. அந்த நபருக்கு மாரவில நீதவான் நீதிமன்றத்தினால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த நிலையில் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலை அதிகாரிகளின் பொறுப்பில் இருந்தபோது அவர் தப்பிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனையடுத்து அங்குலானே மற்றும் வாத்துவ பகுதிகளில் வெவ்வேறு முகவரிகளில் அவர் தலைமறைவாக இருந்தது தற்போது தெரிய வந்துள்ளது. இதன் அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் பின்னர் வாத்துவ தொடர்ந்து நிலையத்துக்கு அருகில் வைத்து சந்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரை கல்கிசை காவல் நிலையத்துக்கு அழைத்து சென்றதோடு கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து கையடக்க தொலைபேசி ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்தியாவினால் பிறப்பிக்கப்பட்ட சர்வதேச காவல்துறையின் சிவப்பு அறிவிப்புடன் தொடர்புடைய நபராகவும் இவர் தேடப்பட்டு வந்ததாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். சந்த நபரை இந்தியாவிடம் ஒப்படைப்பதற்கு தேவையான சட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் குறிப்பிட்டார்கள். கிளிநொச்சி படைப்பகுதியில் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புக்கு சொந்தமான பயிற்சி முகாம் ஒன்றும் வெடிபொருள் உற்பத்தி நிலையம் ஒன்றும் காணப்படுவதாக போலி தகவல்களை பரப்பிய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட சங்கீத் ஜெயசேகரா என்பவரை எதிர்வரும் அக்டோபர் 7 வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு கோட்ட நீதவான் பசன் அமரசேன நேற்று உத்தரவிட்டிருக்கிறார். பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் நீதிமன்றத்தில் விடயங்களை முன்வைத்து தெரிவிக்கையில் சந்த நபர் கடந்த ஆகஸ்ட் 14 கொழும்பில் உள்ள ஹோட்டல் ஒன்றில் ஊடகவியலாளர் சந்திப்பை நடாத்தி முற்றாக உண்மைக்கு புறம்பான இந்த கூற்றை வெளியிட்டுள்ளதாக சுட்டிக்காட்டினார்கள். விசாரணைகளின் போது சந்த நபர் 3 தேசிய அடையாள அட்டைகளை தன்வசம் வைத்துள்ளமையும் மேலும் பல போலி ஆவணங்களை தயாரித்துள்ளமையும் வெளிவந்துள்ளது. கிளிநொச்சி பிரதேசத்தைச் சேர்ந்த வனத்துறை அதிகாரி ஒருவரே தமக்கு இந்த தகவலை வழங்கியதாக சந்த நபர் கூறிய போதிலும் அந்த உத்தியோகத்தர் மற்றும் அவரது மனைவியிடம் வாக்குமூலம் பெறப்பட்ட போது அவ்வாறான எந்தொரு தகவலையும் தாம் அவருக்கு வழங்கவில்லை என்பதை அவர்கள் உறுதி செய்திருந்தார்கள். சந்த நபரின் தொலைபேசி அழைப்பு பதிவுகளை விரிவாக பரிசீலிப்பதற்கும் போலி அடையாள அட்டைகளை பயன்படுத்தியமை தொடர்பில் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் உள்ளதாக போலீசார் அளித்த வாக்குமூலங்களை பரிசீலித்த நீதவான் சந்த நபரை எதிர்வரும் 7 தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்க உத்தரவு பிறப்பித்தார். காலி போலீஸ் பிரிவின் அம்பலன்வத்தை பகுதியில் வாயு துப்பாக்கி வெடித்ததில் பெண்ணொருவர் உயிரிழந்திருக்கிறார். நேற்று பிற்பகல் வாயு துப்பாக்கி வெடித்ததில் காயமடைந்த பெண் கரப்பிட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட பின்னர் உயிரிழந்தார். உயிரிழந்தவர் தெனியாயா பகுதியைச் சேர்ந்த 57 வயது பெண் என்று போலீசார் தெரிவித்தார்கள். போலீசாரின் ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி உயிரிழந்த பெண் அம்பலாங்கோட மவுண்ட்கோல் வந்தவிலுள் உள்ள ஒரு வீட்டில் மற்றொரு பெண் மற்றும் மேலும் 2 பேருடன் பணிபுரிந்து வந்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வாயு துப்பாக்கி வெடித்த போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் அங்கு பணிபுரிந்து வந்த மற்றொரு பெண் காலி போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதோடு மேலதிக விசாரணைகளில் போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். காகிதம் இல்லா சுங்க பிரேரணை முறைமை இன்று முதல் செயல்படுத்தப்படுவதாக இலங்கை சுங்கம் தெரிவித்துள்ளது.
1: இன்று முதல் பழைய முறைப்படி சமர்ப்பிக்கப்படும் சுங்க பிரகடனங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என சுங்க ஊடக பேச்சாளர் சந்தன புஞ்சுகேவா தெரிவித்துள்ளார். இதற்கமைய அனைத்து இறக்குமதியாளர்களும் பிரகடனப்படுத்தப்படுவர்களும் தமது சுங்க பிரகடனங்கள் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட ஆவணங்களை செல்லுபடியாக டிஜிட்டல் கையொப்பத்துடன் சமர்ப்பிப்பது கட்டாயமானது என அவர் கூறியுள்ளார். அரசின் பொருளாதார சீர்திருத்தங்கள் மற்றும் அரசு சேவை நவீனமயமாக்கல் வேலை திட்டத்தின் முக்கிய அங்கமான அரசு சேவைகளை டிஜிட்டல் மயமாக்க முறைமையின் கீழ் ஆரம்பிக்கப்படவுள்ள காகிதமில்லா சுங்க பிரகடன முறையின் ஊடாக சுங்க அனுமதி செயல்களின் கீழ் மிகவும் பயனுள்ள விரிவான மற்றும் வெளிப்படைத்தன்மை வாய்ந்த சேவையை வழங்குவதே நோக்கமெனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து போக்குவரத்து விதிமீறல்களுக்கான சாரதிகளின் புள்ளி குறைப்பு முறைமையை அறிமுகப்படுத்தும் முன்னோடி திட்டம் ஒன்று இன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது.
1: இந்த திட்டம் எதிர்வரும் ஆண்டு மார்ச் மாதம் வரை நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. இந்த முன்னோடி திட்ட கால பகுதியில் குறித்த செயல்முறை தொடர்பில் சாரதிகளுக்கு தெளிவுபடுத்தும் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த செயல்முறையின் கீழ் சாரதிகள் புரியும் போக்குவரத்து விதிமீறல்களின் பாரதூரத்தன்மைக்கு ஏற்ப அவர்களுக்கான புள்ளிகள் குறைக்கப்படும் என அமைச்சு மேலும் குறிப்பிட்டுள்ளது.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நேரம் 10:51 கச்சத்தில் 9:51 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சின் தொழிலிருப்பாகும் டிஆர்டி தமிழொலி. தமிழொலியில் இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளில் தொடர்வது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணம் வழங்குகிறார்கள் பஸ் ரூக்கையில் அமைந்துள்ள விடி கேஷ் அண்ட் கரி மற்றும் காஷ்னி குணசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர். அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்திய நாடு முழுவதும் பட்டாசுகளுக்கு முழுமையாக தடை வைக்கப்படாது என்றும் அதே நேரத்தில் 24 மணி நேரம் அவற்றை வெடிக்க அனுமதிக்க முடியாது என்றும் உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. மக்களின் மத உணர்வுகளையும் காற்று மாசுபாட்டினால் குழந்தைகள் முதியவர்கள் மற்றும் நோயாளிகளுக்கு ஏற்படும் பாதிப்புகளையும் சமநிலையில் கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்படுவதாக நீதிமன்றம் தெரிவித்தது. பிரதமர் நரேந்திர மோடியும் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பும் இருதரப்பு ஒத்துழைப்பு சர்வதேச அமைதியை ஊக்குவிக்க எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து தொலைபேசி மூலம் நேற்று ஆலோசனை நடத்தினர். பிரதமர் நரேந்திர மோடி சமூக நீதி மற்றும் சமத்துவத்துக்கு எதிரானவர் என கூறி மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடுமையாக விமர்சித்துள்ளார். ஹிந்து கடவுள்கள் ராமர் சிவருமான் குறித்து தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி தெரிவித்த கருத்துக்கு பாஜக கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்துக்களிடையே பிளவை ஏற்படுத்த காங்கிரஸ் முயற்சிப்பதாகவும் பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பஞ்சாபில் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு தாருங்கள், மாநிலம் போதைப் பொருளிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படும் என தாய்மார்களுக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசியுள்ளார். இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பதவி விலகாவிட்டால் நாடு முழுவதும் போராட்டங்கள் விலக்கும் என மேற்கு வங்க முன்னாள் முதல்வரும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் தலைவருமான மம்தா பானர்ஜி நேற்று தெரிவித்துள்ளார். டெல்லியில் இந்திய கூட்டணி கட்சி தலைவர்கள் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்திய கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்தவர்களான மல்லிகார்ஜுனா கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மம்தா பானர்ஜி, ஒமர் அப்துல்லா, சுப்ரியா சூலே, திருமாவளவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் ஞானேஷ்குமார் பதவி விலக வேண்டுமென்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திட்டத்திற்கு முந்தைய வாக்காளர் பட்டியலை இனிவரும் அனைத்து தேர்தலும் பயன்படுத்த வேண்டும் எனவும் தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தலைமை தேர்தல் ஆணையாளர் ஞானேஷ்குமாரின் அக்ரா இல்லத்தை போராட்டத்தின் போது தாக்கி சீதப்படுத்தியதாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த 20 பேர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பிரிவுகளில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். அவர்களில் 6 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்திய தலைநகர் புதுடெல்லியில் பெண்களுக்கு கூடுதல் பாதுகாப்பு கோரி மாணவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அண்மையில் பல பாலியல் வன்முறை சம்பவங்கள் நடந்ததாக கூறப்படும் நிலையில் மாநில அரசாங்கம் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் மாணவர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய விரிவான சட்ட திருத்தங்கள் கடுமையான தண்டனைகளும் உள்ளன. இருந்தபோதும் பாலியல் ஏன் தொடர்கிற கேள்வி மீண்டும் எழுப்பப்படுகிறது. டெல்லியில் நீர்ப்பாய பலாத்கார சம்பவம் நடந்து சுமார் 14 ஆண்டுகளாகின்றன. ஆனால் பெண்களின் நிலைமையும் பாதுகாப்பும் இன்னும் மாறவில்லை என கூறப்படுகிறது. பாலியல் வன்முறைக்கு அதிகாரிகள் அளித்துள்ள பதில் பலரை இன்னும் கோபமடைய செய்துள்ளது. டெல்லியில் பெண்கள் இரவு நேரங்களில் பூங்காக்களுக்கு செல்ல வேண்டாம் என்று அதிகாரிகள் கூறியதாக த கார்டியன் செய்தி நிறுவனம் சொன்னது. கூடுதல் பாதுகாப்பு அளிப்பதற்கு பதில் பெண்களின் சுதந்திரம் கட்டுப்படுத்தப்படுவதாக பலரும் குறை கூறினர். தமிழகத்தில் இகேஒய்சி செய்யப்படாத குடும்ப அட்டைகள் முடக்கப்படாது என்று தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது. இகேஒய்சி எலக்ட்ரானிக் நோஜுவ கஸ்டமர் என்பது உங்களின் அடையாளத்தை ஆதார் மூலம் ஆன்லைனில் சரிபார்க்கும் ஒரு முறையாகும். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு படையுடன் செவ்வாய்க்கிழமை நடைபெற்ற துப்பாக்கிச் சண்டையில் சுட்டுக் கொல்லப்பட்ட லக்சர் ஐ தொய்பா பயங்கரவாத அமைப்பின் மூத்த கமாண்டரும் பாகிஸ்தான் முன்னாள் அதிபர் முஷராப்பின் பாதுகாவலரும் பாகிஸ்தான் முன்னாள் ராணுவ அதிகாரியுமான முகமது ஆசிப் என்பது தெரியவந்துள்ளது. கடந்த 5 ஆண்டுகளாக தேடப்பட்டு வந்த அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பது லஸ்கர் பயங்கரவாத அமைப்புக்கு பெரும் பின்னடைவாக கருதப்படுகின்றது. சவுதி அரேபியாவில் தரப்பு காவலில் வைக்கப்பட்ட தங்கள் தேவாலயத்தைச் சேர்ந்த மூவரை விடுவிக்க நடவடிக்கை எடுத்த பிரதமர் மோடிக்கும் மத்திய அரசுக்கும் கேரளத்தைச் சேர்ந்த மலங்கரா மர்தோமா சிரியன் தேவாலயம் நன்றி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக பிரதமர் மோடிக்கு தேவாலயத்தின் தலைவர் மர்தோமா மெட்ரோபாலிட்டன் எழுதிய கடிதத்தில் எங்கள் தேவாலயத்தைச் சேர்ந்த டேனியல் மோன், லியோ மெத்யூ செரிக்கான் ஆகியோரை விடுவிக்க பிரதமரும் அவரது அலுவலகமும் மேற்கொண்ட உண்மையான தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு நன்றி. இதில் பிரதமர் அலுவலகம் பிரிந்து செயற்பட்டு கருணையுடன் கவனம் செலுத்தியதற்கு பாராட்டுக்கள். சவுதி அரேபியாவில் உள்ள இந்திய தூதரகம் மேற்கொண்ட முயற்சிகள் மற்றும் ஒருங்கிணைப்புக்கும் நன்றி. மூவரின் விடுதலை அவர்களுக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் ஒட்டுமொத்த தேவையான சமூகத்தினருக்கும் நிம்மதி மகிழ்ச்சியையும் அளித்துள்ளது. நாட்டுக்கும் மக்களுக்கும் பிரதமர் மோடி ஆற்றி வரும் சேவையின் அவருக்கு இறைவன் தொடர்ந்து ஞானமும் வலிமையும் மற்றும் அருள் வழங்க வேண்டுமென்றும் பிரார்த்திக்கின்றோம் என்று கூறப்பட்டது. ஜெம் வீரமணி பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள சாந்தி, மகேந்திர சிம்மன், கணேசன் ஆகிய 3 பேரின் ஜாமீன் மனுக்களை சென்னை பொக்சோ சிறப்பு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து நேற்று உத்தரவிட்டுள்ளது. எத்தியோப்பியாவில் 2 பெண்கள் உட்பட 3 இந்தியர்கள் காணாமல் போன நிலையில் அவர்கள் கடத்தப்பட்டு விட்டதாகவும் அவர்களை விடுவிக்க கடத்தல்காரர்கள் 1 கோடி கட்டு மிரட்டுவதாகவும் குடும்பத்தினர் கவலை தெரிவித்துள்ளனர். பிரிட்டன் தலைநகர் லண்டனில் உள்ள இந்திய தொழிலதிபர் நீரவ் மோடியின் சொகுசு வீட்டை விற்பனை செய்ய அந்நாட்டு நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,000 கோடி கடன் மோசடி செய்த வைர வியாபாரி நீரவ் மோடி பிரிட்டன் தப்பிச் சென்றார். அந்த நாட்டு தலைவர் லண்டனில் உள்ள சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அவரை இந்தியா கொண்டுவர மத்திய அரசு தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. இந்நிலையில் மத்திய லண்டனில் உள்ள அவரின் சொகுசு வீட்டை ரைடன் ட்ரஸ்ட் கம்பெனி சிங்கப்பூர் பாதுகாத்து நிர்வகித்து வந்தது. இந்த வீட்டு தொடர்பான வழக்கு லண்டன் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. முன்னதாக இந்த வழக்கு விசாரணையின் சிறையில் இருந்த காணொலி வழியாக ஆஜரவான நீரவ் மோடி வீட்டை விற்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். இந்த வழக்கில் நீதிமன்றம் செவ்வாய்க்கிழமை அளித்த தீர்ப்பில் நீரவ் மோடி விடுவாரத்தில் நிலுவையில் உள்ள கடன்களை அடைக்க வேண்டும் என்பதே அடிப்படை விஷயமாகும். எனவே அந்த வீட்டை சுமார் 3.75 மில்லியன் பவுண்டுக்கு சுமார் அதாவது 47.75 கோடிக்கு விற்பனை செய்ய அனுமதிக்கப்படுகின்றது என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை காந்தி ஜெயந்தி கொண்டாடப்படும் நிலையில் பங்கு சந்தை விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய பங்குச்சந்தை மற்றும் மும்பை பங்குச்சந்தையின் வெளியிடப்பட்ட பங்குகளுக்கு சந்தை விடுமுறை நாட்காட்டியின் அடிப்படையில் காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு அக்டோபர் 2 பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 3 மற்றும் 4 ஆகிய தேதிகள் வழக்கமான வாராந்திர விடுமுறை நாட்களாகும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 240 ரூபா குறைந்து 1,09,440 விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 30 ரூபா குறைந்து 1 கிராமுக்கு 13,680 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் வெள்ளி விலை 5 ரூபாய் குறைந்து 1 கிராம் 240 விற்பனை செய்யப்படுகின்றது. டிஆர்டி தமிழில் பிரதான செய்திகளை கேட்டுக்கொள்கிற பிரதான செய்திகளை தொடர்கின்றது. உலகச் செய்திகள். உலகச் செய்திகளுக்கு அனுசரி வழங்குகிறார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுவாகரத் காப்புறுதி மற்றும் வங்கிக் கடன்களில் வங்கிகள் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களின் அனுசரணையோடு பிரதான செய்திகளில் உலகச் செய்திகள். அண்டை நாடான பாகிஸ்தானிலிருந்து ஊடுருவ முயன்ற 40 பயங்கரவாதிகளை தங்களின் பாதுகாப்பு படையினர் சுட்டுக் கொன்றதாக ஆப்கானிஸ்தான் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்கு கிழக்கு மாகாணமான நூரிஸ்தானில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் செவ்வாய்க்கிழமை வரை பாதுகாப்பு படையினர் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். அதில் ஐஎஸ் பயங்கரவாத அமைப்பைச் சேர்ந்த சுமார் 41 கொல்லப்பட்டனர், 62 பிடிபட்டனர். இவர்கள் அனைவரும் பாகிஸ்தானின் ஆதரவுடன் ஆப்கானிஸ்தானுக்குள் ஊடுருவியவர்கள். நாட்டின் பாதுகாப்பை சீர்குலைக்க யாரையும் அனுமதிக்க மாட்டோம். இதுபோன்ற எல்லை மீறல்கள் தொடர்ந்தால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஆய்ந்திய நபர்கள் எல்லை தாண்டி ஊடுருவியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் காபூலில் உள்ள பாகிஸ்தான் தூதரக உயர் அதிகாரியை நேரில் வரவழைத்து ஆப்கானிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சகம் கண்டன கடிதம் வழங்கியுள்ளது. இவ்விவகாரம் குறித்து பாகிஸ்தான் உடனடி எந்தவித விளக்கமும் அளிக்கவில்லை என்றாலும் முன்னதாக இதுபோன்ற குற்றச்சாட்டுகளை நாடு திட்டவட்டமாக மறுத்திருந்தது. இதேபோல் பாகிஸ்தானின் தாக்குதலை நடத்தும் டிடிபி பயங்கரவாத அமைப்புக்கு ஆப்கானிஸ்தான் அடைக்கலம் அளித்து வருவதாக பாகிஸ்தான் குற்றஞ்சாட்டுவதும் அதை ஆப்கானிஸ்தான் தொடர்ந்து மறுத்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. 12 பிறகு ஈராக் நாட்டிலிருந்து அமெரிக்க படைகள் முழுவதுமாக வெளியேறும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. அமெரிக்க படைகள் வெளியேறுவது குறித்து ராக் மற்றும் அமெரிக்க அரசுகளுக்கிடையே கடந்த 2024 ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. இதையடுத்து ஈராக்கின் பல்வேறு நகரங்களில் களமிறக்கப்பட்டிருந்த அமெரிக்க படைகள் வெளியேற்றப்பட்டு வந்தனர். இந்த நிலையில் ஈராக்கின் வடக்கு மாகாணமான இர்பிலில் நிறுத்தப்பட்டிருந்த அமெரிக்காவின் கடைசி துருப்புகளும் புதன்கிழமை அதாவது நேற்று வெளியேறிவிட்டதாக அமெரிக்க இராணுவம் அறிவித்துள்ளது. ஈராக்கில் ஈரானின் ஆதரவு பெற்ற கிளர்ச்சியாளர்கள் அமெரிக்க படைகளுக்கு எதிராக தாக்கல் நடத்தி வரும் சூழலில் இந்த நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதையடுத்து இந்த நிகழ்வு ஈரானின் ஆதரவு பெற்ற குழுக்கள் கொண்டாடி வரும் நிலையில் குர்திஷ் பகுதியிலுள்ள ஈராக் மக்களிடையே இது கவலையை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இதுபற்றி அமெரிக்க அரசின் செய்தித் தொடர்பாளர் ஷான் பார்ஷல் கூறுகையில் இர்பில் விமானத்திலிருந்து அமெரிக்க படைகளும் தளபாடங்களும் முறையாக வெளியேறும் நடவடிக்கைகள் நிறைவு செய்யப்பட்டுள்ளன என்று தெரிவித்தார். இதையடுத்து நாட்டில் உள்ள ஐஎஸ் பயங்கரவாத குழுக்கள் எதிராக ஈராக் படைகள் தனியாக நடவடிக்கை மேற்கொள்ளும் என ஈராக் பிரதமர் அலி அல் சைதி உறுதியளித்துள்ளார். முன்னதாக ஈராக்கின் முன்னாள் அதிபர் சதாம் ஹுசைன் ஆட்சி கவிழ்ப்பதற்காக கடந்த 2003 முதல் முறையாக ஈராக்கின் மீது படையெடுத்த அமெரிக்க படைகள் 2011 வெளியேறின. ஆனால் 3 கழித்து ஐஎஸ் பயங்கரவாதிகளை எதிர்ப்பதற்காக ஈராக் அரசு அமெரிக்க படைகளை மீண்டும் வரவழைத்தது குறிப்பிடத்தக்கது. மொரோக்கோ நாட்டின் புதிய பிரதமராக நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை அமைச்சராக பதவி வைத்த பாத்திமா யஹ்ரா மன்சூரியை அந்நாட்டு அரசர் முகமது நியமித்துள்ளார். இதன் மூலம் இஸ்லாமிய நாடான மொரோக்கோவில் பிரதமராக பொறுப்பேற்கும் முதல் பெண் என்ற வரலாற்று சிறப்பை அவர் பெற்றுள்ளார். மேலும் துனிசியாவின் நஷிலா போர்டனுக்கு அடுத்தபடியாக அரபு நாடுகளில் பிரதமர் பதவி ஏற்கும் 2 பெண் ஆவார். மொரோக்கோ தேர்தல் முறைப்படி எந்த ஒரு கட்சிக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைப்பது கடினமாகும். அதனால் கடந்த 2011 அரபு வசந்தகால போராட்டத்தின் விளைவாக மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தத்தின்படி தேர்தலில் அதிக இடங்களை வெல்லும் கட்சியிலிருந்தே பிரதமரை அரசர் நியமிக்க வேண்டும். அதன்படி அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்ற பாத்திமா யஹ்ரா மன்சூரியின் பிஏஎம் கட்சியை புதிய அரசு அமைக்க அரசு மாளிகை அழைப்பு விடுத்துள்ளது. அடுத்த சில நாட்களில் கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து பாத்திமா ஜஹ்ரா மன்சூரி புதிய அரசை அமைப்பார் என எதிர்பார்க்கப்படுகின்றது. பாத்திமா ஜஹ்ரா மன்சூரி தலைமையிலான புதிய அரசு நாட்டின் பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது, ஊதிய உயர்வு, வேலைவாய்ப்பு உருவாக்கம் ஆகியவற்றுடன் 2030 பீபா உலகக்கோப்பைக்கு நூற்றுக்கணக்கான கோடி டாலர் முதலீடுகளை முன்னெடுக்க வேண்டிய பெரும் பொறுப்பை கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஜிம்பாவேயின் மரோட்ரா கிராப்புற பகுதியில் புதன்கிழமை மாலை இடம்பெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் அதில் பயணித்த 6 பேரும் உயிரிழந்துள்ளனர். விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டரில் ஜிம்பாவேயின் முன்னணி வர்த்தகரும் பிரபல கோடீஸ்வரமான விக்னேஷ் சிவால்கோ பயணித்துள்ளார். அவருடன் அவரது மனைவி லூசி மிளகே, 2 விமானிகள் மற்றும் மேலும் 2 பயணிகள் என மொத்தம் 6 பேர் ஹெலிகாப்டரில் பயணித்திருந்த நிலையில் அனைவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளனர். கந்தாமி பகுதியில் அமைந்துள்ள தங்களது கிராமத்து வீட்டின் கட்டுமான பணிகளை பார்வையிட்டு திரும்பிய போது புறப்பட்ட சுமார் 40 நிமிடங்களில் மரோன்ரோவில் உள்ள குடெங்கா பண்ணைக்கு அருகில் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. விபத்து தொடர்பில் சிம்பாவை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஃப்ளை துபாய் விமானத்தில் ஒரு விமானி சக விமானியை தாக்கிய சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட பயணிகள் பாதுகாப்பாக இஸ்ரேல் சென்றடைந்துள்ளனர். பயணிகள் விமான ஊழியர்களும் தாக்கல் நடத்திய விமானியை வளைத்து பிடித்தனர். அந்த விமானி விமானத்தை விபத்துக்குள்ளாக திட்டமிட்டதாக கூறப்படுகிறது. துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று கொண்டிருந்த விமானம் சவுதி அரேபியாவுக்கு மேலே பறந்து சென்றபோது மிக வேகமாக கீழிறங்கியது. விமானம் சுமார் 30 வினாடிகளுக்குள் கிட்டத்தட்ட 14,000 அடி கீழே இறங்கியதாக கூறப்படுகிறது. விமானத்திலிருந்து மற்ற விமானத்தை சவுதி அரேபியாவுக்கு தபுக் நகரில் பாதுகாப்பாக திரையிறக்கினர். பாதிக்கப்பட்ட பயணிகள் பிறகு மற்றொரு விமானத்தில் இஸ்ரேலுக்கு அனுப்பப்பட்டனர். இச்சம்பவத்தை அடுத்து பாதுகாப்பு அத்துமீறல் விவகாரம் அந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு கூறினார். சம்பந்தப்பட்ட விமானி மீது சவுதி அரேபிய அதிகாரிகள் விசாரணைகளை நடத்துவார்கள் என்று அவர் தெரிவித்தார். துபாயிலிருந்து இஸ்ரேலுக்கு புறப்பட்ட பயணிகள் விமானத்தில் சக விமானியின் கத்திக்குத்துக்கு தாக்கலுக்குள்ளான விமானி இந்தியர் என தகவல் வெளியாகியுள்ளது. இத்தாக்கல் நடத்திய விமானி ஓமன் நாட்டைச் சேர்ந்தவர் எனவும், தாக்கல் உள்ளாகி அவரை எதிர்த்து சண்டையிட்டவர் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த ஸ்மித் மஷார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. மலேசியாவின் பிரதமர் மகாதீர் முகமது மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கின்றார். அவருடைய அலுவலகம் அதை தெரிவித்தது. அவரது மனைவி டாக்டர் சித்தி ஹஸ்மா அலி நேற்று முன்தினம் காலமானார். டாக்டர் மகாதீர் தேசிய இதய கல்விக் கழகத்தில் மருத்துவ கண்காணிப்பில் இருக்கின்றார். ஆனால் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டதற்கான காரணம் தெரிவிக்கப்படவில்லை. மனைவியின் மறைவுக்கு பிறகு டாக்டர் மகாதீர் சோர்வடைந்தார், போதிய ஓய்வு எடுக்கவில்லை என்று அவருடைய செய்தி தொடர்பாளர் கூறினார். டாக்டர் மகாதீருக்கு முன்னர் இருமுறை இதய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கின்றன. அதற்காக இதய அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. ஜனவரி மாதம் கீழே விழுந்து இடுப்பெரும் உடைந்தால் டாக்டர் மகாதீர் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்து சமய நிகழ்ச்சிக்காக பெண் ஊழியர்கள் வெளியேறச் சொன்ன ஈபிள் கோபுரத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி பதவியிலக இருக்கின்றார். இவ்வாண்டு இறுதியில் அவர் பதவியிலக அறிவிக்கப்பட்டது. போச்சன்வாசி அசூர் புருஷோத்தம் சுவாமி நாராயணன் சமஸ்தா எனும் இந்து சமய குழுவினர் இம்மாதம் ஈபிள் கோபுரத்துக்கு சென்றபோது அங்கிருந்து பெண் ஊழியர்கள் வெளியேற்றப்பட்டனர். அவர்களுக்கு பதிலாக ஆண் ஊழியர்கள் பணியில் அமைத்தப்பட்டனர். அந்த முடிவை எதிர்த்து வேலைநிறுத்தம் நடத்தப்பட்டதால் கோபுரம் மூடப்பட்டது. சம்பவத்துக்கு பிறகு கோபுரத்தின் நிர்வாகம் விசாரணையை நடத்தியது. பெண் ஊழியர்கள் வெளியேறியதற்கு முடிவு என்று ஏற்கத்தக்காத முடிவு என்று நிறுவனம் சொன்னது. வேலையிலிருந்து வெளியேற்றப்பட்டது அவமானம் அளித்ததாக பெண் ஊழியர்கள் குறை கூறினர். பிரெஞ்சு அரசியல்வாதிகள் அந்த சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்து சமய குழுவும் சம்பவத்துக்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டது. சேக்கை நுண்ணுணர்வு AI பெயரை சூப்பர் இன்டெலிஜென்ஸ் SI என மாற்றக்கோரி கோப்புகளில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நேற்று கையெழுத்திட்டார். வெள்ள மாளிகையில் தொழிலாளர்கள் எலான் மஸ்க், மார்க் ஜகர்பர்க், சுந்தர் பிச்சை, ஜென்சன் ஹவாங் உள்ளிட்ட முன்னணி தொழில்நுட்ப நிறுவனங்களின் தலைவர்களை சந்தித்து பேசிய பின்னர் இந்த அதிரடி அறிவிப்பை வெளியிட்டார். இந்த பெயர் மாற்றத்தின் மூலம் அமெரிக்காவின் அனைத்து கூட்டாட்சி துறைகள் மற்றும் அனைத்து முகாமைகளும் இனி அதிகாரப்பூர்வ ஆவணங்கள், வலைத்தள பக்கங்களில் மற்றும் அறிவிப்புகளில் AI என்றதுக்கு பதிலாக SI என்ற சொல்லியே பயன்படுத்த வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளது. சேர்க்கை ஆர்டிஃபிஷியல் என்ற வார்த்தை உண்மைக்கு மாறானது என்றும் பொருத்தமற்றது என்றும் சூப்பர் என்பதே பொருத்தமானது எனவும் குறிப்பிட்டு இப்பெயர் மாற்றத்தை ரம் அறிவித்துள்ளார். உலகில் சேர்க்கை நுண்ணறிவு நோக்கிய பயணம் பல ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கிவிட்டது. சுமார் 70 ஆண்டுகளுக்கு முந்தைய சேர்க்கை நுண்ணறிவு என்ற சொல்லின் கருத்தாக்கத்தை நவீன முன்னணி அமைப்புகளின் தரங்கள் வெகுவாக தாண்டிவிட்டதாக அமெரிக்க தரப்பில் கூறப்படுகின்றது. ஸ்பெயின் அரசாங்கம் மக்கள் வீடுகளை விட்டு வெளியேறதுக்கு தடை செய்யும் மசோதாவுக்கு ஒப்புதல் அளித்திருக்கின்றது. அது 2030 வரை நடப்பில் இருக்கும். அத்தோடு சேர்ந்து மற்ற சில நடவடிக்கைகளை அரசாங்கம் ஏற்றுக்கொண்டுள்ளது. ஸ்பெயினில் சில ஆண்டுகளாகவே கட்டுப்படியான வீட்டுரிமை மற்ற முக்கிய பிரச்சனையாக இருந்து வருகின்றது. கடந்த புதன்கிழமை 81 நபர் அவரது வீட்டை விட்டு வெளியேற்றப்பட்டதை எதிர்த்து மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பல்லாயிரக்கணக்கான பேரணியில் கலந்து கொண்டனர். இதனை தொடர்ந்து நடவடிக்கை அறிவிக்கப்பட்டது. என்ற போதும் அரசாங்கத்துக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இல்லாதால் மசோதா நிறைவேற்றப்படுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. நாளை வாக்கெடுப்பு நடைபெறும். ஃபிஜி காவல்துறை பறிமுதல் செய்து வைத்திருந்த ஒக்கேயின் கட்டிகளை திருடப்பட்டுள்ளன. அதற்கு பதிலாக மாவு பொட்டலங்கள் வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 2019 சோதனையில் 39 ஹொக்கெயின் கட்டிகளை காவல்துறை பறிமுதல் செய்தது. ஒவ்வொன்றின் அடையும் சுமார் 1 கிலோ. இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அவற்றில் 7 கட்டிகள் காணப்பட்டது கண்டறியப்பட்டது. மீதமுள்ள பொட்டலங்கள் ஃபிஜி தலைநகர் சுவாவில் உள்ள உயர்நீதிமன்றத்தில் வைக்கப்பட்டிருந்தன. அங்குள்ள பொட்டலங்களை சோதித்த போது கொக்கெயினுக்கு பதிலாக மாவு வைக்கப்பட்டிருந்த தெரிய வந்தது. இச்சம்பவம் குறித்து காவல்துறை விசாரணைகளை நடத்துகின்றது. ஃபிஜி அழகான கடற்கரைக்கு பெயர் பெற்ற நாடு. எனினும் லத்தீன் அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியாவுக்கு கடத்தப்படும் போதைப் பொருள் ஃபிஜி உள்ளிட்ட பசிபிக் தீவுகள் வழியாகவே அனுப்பப்படுவதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்காவின் நியூயோர்க் நகர ரயில் நிலையத்தில் 57 நபர் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். ஜாப் பொகேனே என்பவர் ரயிலிருந்து இறங்கிக் கொண்டிருந்த போது அவரது வைத்திருந்த பை கதவுக்கிடையில் சிக்கியது. ரயில் புறப்பட்ட போது அந்த நபர் தண்டவாளத்தில் விழுந்தார். ரயில் அவர் மீது ஏறியது. அதிகாரிகள் ரயில் நிலையத்தில் சென்றபோது அந்த நபர் தண்டவாளத்தில் அசைமின்றி காணப்பட்டார். சம்பவ இடத்திலேயே அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டது. காவல்துறை விசாரணை நடப்பு நிலையில் ரயிலின் ஓட்டுநரும் நடத்தினரும் பணியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளனர். ரயிலின் இயந்திரக் குழாய் எதுவும் கண்டறியப்படவில்லை. 2022 20 பயணி மன்ஹட்டனின் கொலம்பஸ் சர்க்கிள் ரயில் நிலையத்தில் மாண்டார். அவரது பை அல்லது ஆடை ரயில் கதவில் சிக்கியதாக கூறப்படுகிறது. ஒருவேளை முகத்துக்கு இருப்பதைப் போலவே அவரது குரலுக்கும் சட்ட பாதுகாப்பு உண்டு என்று ஜப்பான் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. ஜப்பானின் பிறவில பின்னணி குரல் கலைஞர் ஹென்ஜிரோ சுடோ தொடர்ந்த வழக்கில் டோக்கியோ நீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஜுச் ஹசேன் ஜூக்கியோ உள்ளிட்ட பிறவில படைப்புகளில் குரல் கொடுத்தவர் 55 சுடோ. சேக்கே நுண்ணறிவு ஏஐ மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனது குரல் டிக்டோக் காணிகளில் பயன்படுத்தப்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். ஆனால் அது சுடோவின் குரல் அல்ல என்றும் பொதுவான ஆண் குரல் என்றும் டிக்டோக் வாதிட்டது. ஒருவரின் குரலுக்குள் வர்த்தக மதிப்பை பயன்படுத்தும் நோக்கில் அனுமதியின்றி அதனை பயன்படுத்துவது அவரது உரிமை முறுவதாக அமையலாம் என்று நீதிபதி ஆயா தஹாஷி கூறினார். ஒருவரின் முகத்தைப் போலவே குரலும் அவரது தனித்துவத்தை அடையாளப்படுத்துவதாக நீதிமன்றம் குறிப்பிட்டது. ஏஐ மூலம் உருவாக்கப்பட்ட குரல்களுக்கு எதிராக ஒருவரின் குரல் அடையாளத்தை பாதுகாக்க ஜப்பானில் தொடரப்பட்ட முதல் வழக்கு அது என தேம்பப்படுகிறது. பண்ணைக்குள் அத்துமுறை நுழைந்த சீக்கி என பெயரிடப்பட்ட ஷெட்லாண்ட் குட்டி குதிரை பாலியல் வேட்புணர்வு முயற்சியில் ஈடுபட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டை 19 இளைஞர் ஒப்புக்கொண்டுள்ளார். தாமஸ் மிக்கல்சன் என்ற 19 இளைஞர் லிட்ஸ் ஹிரோன் நீதிமன்றத்தில் நடைபெற்ற விசாரணையின் போது உயிருள்ள விலங்குடன் பாலியல் ரீதியான ஊடுருவலுக்கு முயன்றதாக குற்றச்சாட்டை ஒப்புக்கொண்டுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 24 தேதி யாக்ஷியர் அல்மான்ட்ரி பகுதியில் உள்ள ஹிட்கில் பண்ணையில் அமைந்துள்ள சீக்கி எனும் குட்டி குதிரைக்கு எதிராக இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இந்த குட்டி குதிரை மீதான தாக்குதல் முயற்சி பண்ணைக்கும் அங்குள்ள ஊழியர்களுக்கும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. யாக்ஷர் லைவ் ஊடக செய்திகளின்படி ஹர்ஸ்மீட்டைச் சேர்ந்த மிக்கல்சன் தொடர்புடைய பாலியல் குற்றத்தை செய்ய நோக்கத்துடன் பண்ணைக்குள் அத்துமுறை நுழைந்ததாக கூறப்படும் 2 குற்றச்சாட்டை மறுத்துள்ளார். இந்த குற்றச்சாட்டை பிடிவாதங்களுக்கு அரசரப்பு ஏற்றுக்கொண்டுள்ளவை என அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் ரோபர்ட் பெலிகை நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் 2 குற்றச்சாட்டை கோப் தரவுகளுக்குள் வைக்குமாறு நீதிமன்றத்தை தான் கேட்க உள்ளதாகவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இனி பிரதான செய்திகள். விளையாட்டுச் செய்திகள். மேற்கு இந்திய தீவுகளுக்கு எதிரான 2 ஒருநாள் கிரிக்கெட்டில் இந்தியா 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வென்று வெற்றி பெற்றது. ஒருநாள் கிரிக்கெட் வரலாற்றில் இதுவே இந்தியாவின் அதிகபட்ச சேசிங் வெற்றியாகும். முதல் மேற்கு இந்திய தீவுகள் 50 7 விக்கெட்டுகள் இழப்புக்கு 405 ஓட்டங்கள் குவிக்கப்பட்ட இந்தியா 43.3 ஓவர்களில் 2 விக்கெட்டுகளை இழந்து 406 ஓட்டங்களை எட்டிச் சென்றது. 3 ஆட்டங்களை கொண்ட தொடரில் 2 வெற்றியுடன் தொடரை வசப்படுத்தியது. இந்தியாவின் நட்சத்திர வீரர் விராட் கோலி ஐசிசி ஒருநாள் கிரிக்கெட்டில் பேட்டிங் தரவரிசையில் 2 இடத்துக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளார். இந்த பிரிவில் இந்தியாவின் கேப்டன் ஷம்மன் ஹில் தொடர்ந்து முதல் ஆடத்தில் நடித்து வருகின்றார். விராட் கோலி மூன்றாவதிலிருந்து இரண்டாம் ஆடத்துக்கு முன்னேறியுள்ளார். நேஷனல் சி கால்பந்து போட்டியில் ஸ்பெயின் இங்கிலாந்து அணிகள் தங்களது ஆட்டத்தில் நேற்று வெற்றி பெற்றன. ஸ்பெயின் 4-1 என்று குரோசியாவை வீழ்த்தியது. மற்றொரு ஆட்டத்தில் இங்கிலாந்து 2-0 என்ற கோல் கணக்கில் செக்குடியசை வென்றது. இதர ஆட்டங்களில் ஐஸ்லாந்து லக்சம்பர்க்கை 3-0 என்ற கோல் கணக்கிலும், ஸ்லோவக்கியா கஜகஸ்தானை 2-1 கோல் கணக்கிலும், ஸ்லோவேனியா வடக்கு மசடோனியாவை 2-0 என்ற கோல் கணக்கிலும், அல்பீனியா சன் மரினோவை 3-0 என்ற கோல் கணக்கிலும், சுவிட்சர்லாந்து ஸ்கோட்லாந்தை 3-0 என்று வென்றன. பல்கேரியா எஸ்தோனியா ஆட்டம் ட்ரோவில் முடிவானது. இனி இன்றைய நாணய மாற்றி வீதம். நாணய மாற்றத்துக்கு அனுசனத்தர்களாக உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையதளத்தினால் தந்து கொண்டிருக்கும் அது உத்தியோகபூர்வ இணையதளமான www.trttamil.com. இந்த இணையதளத்தில் உங்களதும் உங்கள் மனிதர்களதும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் மற்றும் கொண்டாட்டங்களை அனுசர நிகழ்ச்சியாக வாழ்க்கை எடுத்து வருகின்ற போது இலவசமாக உங்கள் படத்துடன் இணையதளத்தில் பிரசுரிக்கின்றோம். இன்று ஒரு யூரோ 374 ரூபா 78 சதவீதம் இலங்கை பெறுமதியில், 108 ரூபா 67 சதவீதம் இந்திய பெறுமதியில், ஒரு US$ 330 ரூபா 79 சதவீதம் இலங்கை பெறுமதியில், 95 ரூபா 92 சதவீதம் இந்திய பெறுமதியில், ஒரு சுவிஸ் பிராங்க் 395 ரூபா 88 சதவீதம் இலங்கை பெறுமதியில், 114 ரூபா 78 சதவீதம் இந்திய பெறுமதியில், ஒரு யூகே பவுண்ட் 438 ரூபா 64 சதவீதம் இலங்கை பெறுமதியில், 121 ரூபா 18 சதவீதம் இந்திய பெறுமதியில், ஒரு கனடியன் டாலர் 232 ரூபா 32 சதவீதம் இலங்கை பெறுமதியில், 67 ரூபா 37 சதவீதம் இந்திய பெறுமதியில். நாணய மாற்றியத்தோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய இரவு பிரதான செய்திகள். இரவு பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையை நூலகம் .com நிறுவனத்தினரும், இந்திய செய்திகளுக்கான அனுசரணையை பாரிஸ் ரூக்கையில் அமைந்துள்ள விடி கேஷன்கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினரும், உலக செய்திகளுக்கான அனுசரணையை சுவிஸ் நாட்டின் பிரபல வாகன காப்புறுதி சுவார் காப்புறுதி மற்றும் வங்கிகள் கடன் பெற்றுக் கொடுக்கும் விடிஎஸ் ஃபினான்ஸ் ஜிஎம்பிச் நிறுவனத்தினர் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி போய் பார்த்தனா, ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டதான் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தனா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bou, Tolibisi Lacam, Saïveroundre, Napade, Saïveroindé, Saïverele, Padanette. சாசல் கால்லா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்கின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

0: கண்டதை சொல்லுகிறேன், உங்கள் கதையை சொல்லுகிறேன்.
1: சுவிஸ் நேரம்.

0: மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களை, வானிலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.
1: வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். வாழ்ந்திட சொல்லுகிறேன், நீங்கள் வாழ்ந்ததை சொல்லுகிறேன். இங்கு தாழ்வதும் தாழ்ந்து வீழ்வதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாதி உண்டோ? தாங்கிட நாதி உண்டோ?
0: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்கள்

சொல்லுகிறேன், என்னை நம்பவும் நம்பி அன்பினில் போயவும் நம்பிக்கை.

0: வணக்க நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் இன்றைய அரசியல் மேடையிலே எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் தமிழக அரசியல் நிலைமைகள் தொடர்பாக அவர் ஊடகங்களுக்கு அளித்த செவ்வியினுடைய தொகுப்பினை இன்று தருகின்றோம்.
1: வணக்கம். முதலமைச்சருடைய தாராபுரம் பரப்புரை மிகப்பெரிய மக்கள் நெடுகரா இருந்தாங்க. நேற்றைய முதலமைச்சருடைய பேச்சு என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு?
2: மதுராந்தக பேச்சின் வீரியம் தாராபுரத்தில் இல்லை. தாராபுரம் பேச்சு வேட்பாளர் கண்ணீரும் கம்பளையுமாக என்னை தொகுதிக்குள் வாக்கு கேட்க எதிரிகள் துரோகிகள் எனக்கு துரோகம் செய்கிறார்கள். இப்படி அந்த தாராபுர கூட்டம் திமுக ஒருபுறம், அதிமுக ஒருபுறம், தாவேக்கா இன்னும் ஒரு புறம். இந்த தாராபுரத்தில் அவர் பல யோசனைகளுக்கு பிறகுதான் தாராபுரத்திற்கு செல்ல முடிந்தது. நீங்க தாராபுர வேட்பாளருக்கு ஆதரவாக செங்கோட்டையன் நீங்க வேலுமணி செந்தில் பாலாஜிக்கு இணையான கொங்கு தளபதி, அவரே தாராபுரத்துக்குள்ள வாக்கு கேட்டு போக முடியல. அவரே அங்க இருக்கக்கூடிய மல்லிகா ரெசார்ட்ல அடைந்து கிடந்தார். அருண்ராஜ்
1: பேச்சுக்கு பிறகு அந்த நிலைமை மாறியிருக்கா?
2: இல்ல, மாறல. ஏன்னா முதலமைச்சர் தாராபுரம் வருகைக்கு முன்பு, வருகைக்கு பின்பு. வருகைக்கு முன்பு எப்படி இருந்ததோ வருகைக்கு பின்பும் அப்படித்தான் இருக்கு. ஏன்னா இப்போ உளவுத்துறை என்ன முதலமைச்சருக்கு கோப்பு அனுப்பியிருக்காங்கன்னா, தாராபுரம் முழுக்க முழுக்க அதிமுக திமுக இரண்டு பேரும் ஒற்றுமையாக பணியாற்றுகிறார்கள், தாவேக்காவினரை எதிர்த்து. அப்ப இந்த சூழல் தாவேக்காவை பலத்த சேதாரத்தை வாக்கு வங்கி ஏற்படுத்தப்பட்டிருக்கு. ஏன்னா திமுக வேட்பாளர் வாக்கு கேட்டு போறாங்க, அதிமுக வேட்பாளர் வாக்கு கேட்டு போறாங்க, தாவேக்கா வேட்பாளர் முழுமையா வாக்கு கேட்டு போக முடியல. ஆஸ்பத்திரியில தான் வாக்கு கேட்டு போறாங்க. மருத்துவமனையில போய் மருத்துவர்கள் செவிலியர் போய் வாக்கு கேட்டு அங்க அந்தமா படுத்துக்கிட்டாங்க.
1: நீங்களே சொன்னீங்க மதுராந்தகத்தில் இருந்த அந்த வீரியம் தாராபுரத்தில் இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு என்ன காரணம்?
2: என்ன காரணம்னா, தாராபுரம் மதுராந்தகம் ஒப்பிட்டு பார்த்தா வெற்றி தோல்வியை தீர்மானிக்கக்கூடியவர்கள் தலித்து வாக்கும் வன்னியர் வாக்கும் தான். பெரும்பாரிய மதுராந்தகத்தில் இரண்டு வாக்கு வங்கி தான் கனமான வாக்கு வங்கி. ஆனால் இரண்டுமே தாவேக்காவுக்கு ஆதரவாக இருக்கு. திருமாவை தாண்டி தாவேக்காவுக்கு தலித்து வாக்கு வங்கி கெட்டியர். அங்க மதுராந்தக வாக்கு சேகரிப்பில் திருமாவளவன் மேடையை ஏற்றல, பிசிகா கொடியே இருக்கக்கூடாதுன்னு கட்டளை. திருமாவளுடைய பெயரை கூட சொல்லல. யாரு? விஜய். மதுராந்தகத்தில் இருந்தாலும் வெற்றி உறுதி, வெற்றி உறுதி. ஆனால் தாராபுர நிலைமை எப்படின்னா, அருந்ததியர் சமூகம், தேவேந்திர குல வேளாளர், கொங்கு வேளாளர், இந்த மூன்றும் சரிசமமா இருக்கு. அப்ப இந்த வாக்குகள் அருந்ததியர் வாக்கு, அதிமுக வாக்கு வங்கியது, எம்ஜிஆர் பக்தர்கள் எல்லாருமே இன்று வரை அப்படித்தான் இருக்கு. அது மாற்றி போடுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதே போல கொங்கு வேளாளர்கள் வாக்கு வங்கி அத்தனையும் அதிமுக வாக்கு வங்கி, அது எடப்பாடி வாக்கு வங்கி.
1: சரி, இப்ப குறி நேற்று எத்தனை மேடைகள்ல அவங்க அழுகுறாங்க, ராஜ்மோகன் போன் வந்து தகவல் கூட உடனே அழுகுறாங்க. ராஜ்மோகன் சொல்லிதான் அந்த

0: தாவே கா தலித் ஏதாவது ஒரு பெண் படித்த பெண்ணை அந்த இடத்தில் நிறுத்தி இருந்தால் இவ்வளவு எதிர்ப்பு வந்திருக்காது. இத செங்கோட்டையனுடைய பேச்சை கேட்டுத்தான் இந்த மீண்டும் சத்யபாமாவுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆனா சத்யபாமாவை கூட்டிட்டு செங்கோட்டையில உள்ள போக முடியல சொந்த மக்கள்கிட்ட. அது நீங்க சத்யபாமாவுக்கு எதிர்ப்பு இல்ல, செங்கோட்டையை போனாலும் எதிர்ப்புனா அது பெரிய இஷ்யூ ஆயிடும். அதுல செங்கோட்டைய மல்லிகா ரெசார்ட்லயே பதுக்கிட்டார், போகவே இல்லை. அப்போ தாவேக்கா ஒரே பர்சனாலிட்டி விஜய் தான். விஜய் வந்த உறவு நிலவை மாறும் தான் செங்கோட்டையன் பதுங்கி இருந்தாரு. ஆனா செங்கோட்டையன் பதுங்கி இருந்த விஜய் வருகை இரண்டுமே அங்க ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக தெரியவில்லை. பழைய நிலைமையில அப்படியே இருக்கு, அப்படியே நீடிக்குது. இதுவரை இது தேர்தலுக்கு நல்லதல்ல.
1: முதலமைச்சர் பேசும்போது ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, பாஜகவின் கிளையாக தாவே வந்து இப்ப திமுக நோக்கி போகுதுன்னு சொல்றாரு. ஒரு அதிமுக சொல்ல வந்து தங்கு சிரிப்பா சொல்றாரா, இல்ல தாவேக்காவை தான் பாஜகவுடைய பிரான்ச் சொல்றாரா? சோசியல் மீடியால பயங்கரமா பேச போடுறாரு.
0: அத அவரு நாக்கு வார்த்தை தவறி சொல்றாரே தவிர, அவர் சிறுபான்மை ஆட்சின்னு தான் சொல்றாரு. தலித்துக்கள், கிறித்துவர்கள், முஸ்லீம் ஆட்சின்னு தான் சொல்றாரு. அப்ப எப்படி அவர் பாஜகவுடைய பி டீம் அவரே சொல்வார்? வார்த்தையே அவரு ஒரு பெரிய பேச்சாளர் அல்ல. அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு சினிமா நடிகர், வசனத்தை 10 தடவை மனப்பாடம் பண்ணி பேசக்கூடியவர். அதை விட பெரிய ஸ்கிரீன்ல அந்த வசனம் எழுதி வச்சிருப்பாங்க, அதை பார்த்தா ஆக்ஷன் படித்தா நடிக்கிறது. அப்ப இதெல்லாமே அரசியல்ல கற்றுக்கொண்டு போராடு, போராடி கொண்டு கற்றுக்கொள். இதுதான் இப்ப அரசியல விஜய் செய்துட்டு இருக்காரு. இந்த இந்த அரசியல் இன்னும் கொஞ்ச நாளாக பக்குவப்படுவதற்கு பழகுவதற்கு.
1: அதே போல நீர்வளத்துறையினுடைய 42 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து ஒரு முறைகேடுகள் நடந்திருக்கிறதாக ஒரு நிறுவனம் வந்து பரபரப்பாக ஒரு புகார் ஒன்று கிளப்பியிருக்கிறாங்க. என்ன விஷயங்க அது?
0: அதாவது திருவள்ளுவர் ஐயப்பாக்கம் ஏரி தூர்வாருவதற்கு 42 கோடி ரூபாய்க்கு ஒரு டெண்டர் கொடுக்குறாங்க. இப்போ அஜய் பில்டர்ஸ் இவங்க 2 நிறுவனம் அங்கே ஒப்பந்த புள்ளியை கொடுக்குறாங்க. அஜய் பில்டர்ஸை விட அதிகமாக கொடுத்த நிறுவனத்துக்கு புஷி கொடுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க. அஜய் பில்டர்ஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்க. இந்த 42 கோடியை விட 41 கோடி கொடுத்துருக்கணும்.
1: நான் கம்மியாக கொடுக்குறவங்களுக்கு டெண்டர்
0: கொடுக்கணும், அதிகமாக கொடுத்தவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதுதான் இப்போ கோர்ட்டுக்கு போக போகிறார் அஜய் பில்டர்ஸ். இப்போ செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ரோல் இதில் ஒன்றுமே இல்லை. இது புஷி தான், இது துறை அமைச்சர் புஷி தான். புஷிக்கு 10% 42 கோடி ரூபாய் கொண்டு போய் பாண்டிச்சேரியில் கொடுத்துட்டாங்க.
1: 42 கோடியில் 10% 4 கோடி ரூபா தானே?
0: 4 கோடி ரூபாய் 42 கோடியில் 10% 4 கோடி ரூபாய், 4 கோடி 20 லட்சம் ரூபாய் கொண்டு புஷிக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ இது நீதிமன்றத்துக்கு போகுது, உளவுத்துறைக்கு போயிருக்கும், எல்லா துறைக்கும் போயிருக்கும். இத ஊழல் நடந்திருக்கு நீதிமன்றம் இதில் இப்போ விசாரித்த பிறகு புஷிக்கு இலாக்கா மாறுமா, இல்லை புஷியை இலாக்காவில் நீடிப்பாரா என்பது விஜயினுடைய விருப்பத்தை பொறுத்தான்.
1: இல்லை ஏற்கனவே வந்து வழக்கறிஞர், அரசு வழக்கறிஞர் நியமனங்கள்லேயே நீதிமன்றம் கண்டித்திருக்குது தாவேக்கா அரசார்.
0: ஆமாம், 5 லட்சம் ரூபா கொடுத்துட்டு அரசு வழக்கறிஞராக வந்தவர் இப்படி நீதி சரியாக இருப்பார், நீதிமன்றம் கேட்குது. இப்போ திராவிட இயக்க அதிமுக திமுக அத்தனையுமே நேரடியாக பல புகார்கள் இருக்கு. திமுகவில் 900 கோடி ரூபாய் கொடுத்து மாமனார் வந்தார், யாரு யாதவர்ஜனுடைய மாமனார் ஸ்டாலின், 900 கோடி கொடுத்தாங்கன்னா மாமியார் எடப்பாடிக்கு 300 கோடி கொடுத்தா அந்த கட்சிக்கே வந்தது, எலெக்ஷன் சீட்டு வாங்கிச்சு. மந்திரி ஆகிற வரைக்கும் ஒப்பந்தம், அதிமுக ஜெயிச்சா லீமா ரோஸ் மந்திரியே. திமுகவுக்கு 900 கோடி, அதிமுகவுக்கு 300 கோடி. ஊழலை நிரூபிக்க முடியாமல், நீதிமன்றத்துக்கு நிரூபிக்க முடியாமல், நிரூபிச்சதான தண்டனை கிடைக்கும். நிரூபிப்பதை யார் செய்யணும்? லஞ்ச ஒழிப்புத்துறை தான் செய்யணும். பல வழக்கில் லஞ்ச ஒழிப்புத்துறை வேலை செய்வதே இல்லை. அவர்கள் ஏன் வேலை செய்யலைன்னா, தான் முதலமைச்சர் அலுவலகத்திலிருந்து வேலை செய்ய வேண்டாம் உத்தரவு.
1: இப்போ ஏற்கனவே அஷ்ராகாருக்கு பத்தி நீங்களே சொல்லியிருந்தீங்க, அஷ்ராகர் உளவுத்துறை ஐஜியாக இருக்கிறாரு. இப்போ கூடுதல் பொறுப்பாக டிஜிபி வரையும் அஷ்ராகாருக்கு வழங்கப்பட்டிருக்கதா சொல்லப்படுது. ஒரு முக்கியத்துவமான இடத்தை நோக்கி அஷ்ராகாருக்கு போறாரா இந்த அரசுல?
0: இல்லை, இது வந்து

0: பதவி பறிப்பு. பதவி பறிப்பு. ஏன்னா அசலாக்களுக்கு டெய்லி சிஎம்ஐ பார்த்துட்டு இருப்பார், இனி பார்க்கவே முடியாது. ரிப்போர்ட் போட யார் போடுவா? ஐஜி இன்ட்டு தான் போடுவார். நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் இருக்காங்கல்ல, நீதித்துறை நடுவர்னு வச்சுங்க, எவ்வளோ பெரிய குற்றவாளியை பிடிச்சாலும் அவர் தான் குடி நிறுத்தணும், நேர் நிறுத்தணும். அவர் தான் அவனுக்கு அந்த குற்றவாளிக்கு 15 நாள் தண்டனை, 15 நாள் காவல்னு அந்த உத்தரவு போடுவார். அது அவருக்கு மட்டும்தான் அதிகாரம், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு கூட கிடையாது. எந்த குற்றவாளியை பிடிச்சாலும் அந்த ஜூரிஸ்டேஷனில், அந்த சட்டத்துக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய நீதித்துறை நடுவர் அவர் தான் கூட நிறுத்துவாங்க. 15 நாள் நீதிமன்ற காவல் வைப்பார்
1: மேஜிஸ்ட்ரேட்,
0: மேஜிஸ்ட்ரேட் அவருக்கு அந்த அதிகாரம் அவருக்கு மட்டும்தான். நீ கர்நாடக முதலமைச்சரே பிடிச்சாலும் பெட்ரோல் பண்ற சீஃப் மேஜிஸ்ட்ரேட் தான் கொண்டு போவாங்க, செஷன்ஸ் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்ல கொண்டு நிறுத்த மாட்டாங்க. இப்படி அவர் அவர்களுக்கான அதிகாரம் நீதித்துறை வட்டாரத்தில் வரையறுக்கப்பட்டிருக்கு. அதே போலதான் அசலாக்காருக்கு பொறுத்த வரைக்கும், அசலாக்காருக்கு பதிவு உயர்வு ஏடிஜிபியா போயிட்டார். ஏடிஜிபி இன்டெலிஜென்ஸ் முதலமைச்சரை பார்க்க முடியாது. ஏன்னா நீங்க திமுக ஆட்சி காலத்தில் நடந்த ஒரு விஷயம், ஏடிஜிபி மீட்டிங் நடக்குது, அர்ச்சனா ராமசுந்தரம் அந்த அம்மா ஏடிஜிபி அட்மின். அப்போ கருணாநிதிக்கு செல்ல புள்ள ஜாபர் ஷேட், ஜாபர் ஷேட் போய் மீட்டிங்கில் உட்கார்றாரு. அந்த அம்மா கேட்குது, இது ஏடிஜிபி லாண்ட் ஆர்டர் மீட்டிங்கு, இங்கே நாங்கள்லாம் யார் உட்கார்ந்துருக்கோம், ஏடிஜிபிகள்லாம் உட்கார்ந்துருக்கோம், இங்கே ஐஜிக்கு என்ன வேலை, கெட் அவுட் அப்படின்ட்டு அந்த அம்மா. யார? ஜாபர் ஷேட்டை. ஏன்னா ஜாபர் ஷேட்டு கருணாநிதிக்கு செல்ல புள்ள. அதன் பிறகு என்னாச்சுன்னா, பிடபிள்யூ செக்ரட்டரி அர்ச்சனா ராமசுந்தரம், அவர் பிடபிள்யூ இந்த ஓமந்தூர் அரசு மருத்துவமனை இருக்குல்ல, பழைய தலைமைச் செயலகம், அது அவர் தான் பொறியாளர், அவர் தான் பிடபிள்யூ செக்ரட்டரி. அடுத்த நாளே அந்த தலைமைச் செயலக கட்டுமானத்தில் ஊழல் நடந்திருக்குன்னு ஒரு ஃபைலை தயார் பண்ணுறாரு ஜாபர் ஷேட். அதோட அன்னைக்கே ரிசீவ் பண்ணி போயிட்டார். ஐஜியினுடைய அதிகாரம் இல்லை, இல்லையே இல்லாத அதிகாரம். அப்போ இவர் ஏடிஜிபி இன்ட்டுக்கு பதவி உயர்வை கொடுப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, நீங்க இப்ப விஜயை சுற்றி ஒரு அதிகார சண்டை நடக்குது. என்ன சண்டைனா, ஆதவ் அர்ஜுனா, ஜான் ஆரோக்கியசாமி, பழைய ஜூனியருடன் எடிட்டர், பழைய கேமராமேன் பாண்டிச்சேரியில் கேமராமேனுக்கு அசிஸ்டண்ட் கலைச்செல்வன் ஒருத்தர், அதே போல் நிருபர் சையது அபுதாகீர், இவர்களெல்லாம் ஒரு அடி. விஷ்ணு ரெட்டி, சுஜய் ரெட்டி, பாசிபிள்டர்ஸ் அபினேஷ் ரெட்டி, இவர்களெல்லாம் ஒரு குரூப். இந்த குரூப்பை இந்த குரூப்பு காலி பண்ணுறதா, இந்த குரூப்பை இந்த குரூப்பை காலி பண்ணுறதா, யார் விஜயை கையில் எடுக்கிறது? இந்த சண்டை ரெட்டி காரு இந்த பக்கம், ஆதவ் ரெட்டி, ஜான் ஆரோக்கியசாமி, கலை, இப்படி ஒரு சண்டை நடந்துட்டு இருக்கு. இந்த சண்டையில அசலாக்கார் பள்ளிகடா ஆக்கப்பட்டது.
1: சரிங்க, அதே போல அம்பேத்கர் அந்த கல்வி பயில ஒரு ஏற்கனவே ஒரு மாணவரோட சர்ச்சையாயிடுச்சு, பாரதிதாசன்கிறது. இன்னும் அந்த 300 பேருக்கானது இப்போ அந்த அவங்க போக முடியாத நிலைமையில இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ அதோடைய நிலைமை என்னங்க?
0: போக முடியாத நிலைமையில் நேற்று இரவு வரைக்கும் இருந்தது, இப்போ போகவே முடியாதுங்கிற நிலைமை இப்போ நீடிக்குது. ஒன்னாந்தேதி ஆகி போச்சு, அந்த கல்லூரியில் இணைய வேண்டிய தேதி 30-ஓட முடிஞ்சுது. எங்க? லண்டன் இருக்கிற கல்லூரிகள், உயர் கல்விக்கான கல்லூரியில் இணைய கடைசி ஆளாக போய் சேர்ந்துருக்கணும், போகலை. இனி 300 பேர் போகவே முடியாது. ஒருவேளை அடுத்த வருஷம் முயற்சி பண்ணி போகலாம், இந்த வருடம் போகவே முடியலை. சென்ற வருடம் திமுக ஆட்சியில் 400 இளைஞர்கள் போனான். இப்போ சமூக நல ஆட்சி, சிறுபான்மை ஆட்சி, தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் ஆட்சி, அதை தாண்டி ஆதி திராவிட நலத்துறைக்கு ஒரு தலித்து கட்சியிலிருந்து ஒருவர் அமைச்சராக இருக்கார், வன்னியரசு. அந்த கட்சி தலித்துக்களுக்காகவே, தலித்து நலன்களுக்காகவே உருவாக்கப்பட்ட தலித் பேந்தர். இந்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் 4,000 கோடி ரூபாய் பட்ஜெட், 22,000 கோடியில் 4,000 கோடி கொடுக்குறாங்க, 18,000 கோடி தாட்கோ நிதியா பட்டியல மக்கள் பழங்குடியின மக்கள் நிதி திருடப்படுகிறது. இப்போ 300 இளைஞர்களுடைய எதிர்காலம் இருட்டி விட்டது. யாராட்சியில் வன்னி அரசி ஆதிரட நலத்துறை இருக்கிற ஆட்சியில் இந்த 300 மாணவர்களுடைய வாழ்க்கையில் மண்ணை எள்ளி போட்டு விட்டால் வன்னி அரசு வீசிக்கும். இப்போ சாதாரண 15 லட்சம் ரூபா 300 பேருக்கு ஏறக்குறைய ஒரு 45-50 கோடி ரூபா, வேற ஒன்றும் இல்லை. ஒரு ஆளுக்கு 5 லட்சம் ரூபான்னா 100 பேருக்கு எவ்வளோ வருது? 5 கோடியா?
1: 100 பேருக்கு ஆமாம்,
0: 5 கோடி. அப்போ 300 பேருக்கு 45 கோடி, 50 கோடி தான். 50 கோடி இல்லாமல் 300 மாணவர்களுடைய விசாவை லண்டனில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் கொடுக்க மறுத்துட்டான். இப்போ தனியார் 15 லட்சம் ரூபா உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்க போகலாம். இப்போ நேற்று இரவு கடைசி விமானத்துக்கு சங்கத்தமிழ மகன் சாரதி போயிருக்கார். அவரால் பணம் புரட்ட முடிஞ்சிருக்கு. ஒரு 15 லட்சம் ரூபா 15 லட்சம் ரூபா புரட்டி வங்கியில் போட்டு என்னுடைய மகனுக்கு 15 லட்சம் ரூபா கேரண்டி. அவர் அங்கே வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, அவர் படிப்பது தான் முழு நேர வேலை. அதனால் இவருக்கு விசா கொடுங்கன்னா கடைசி நேரத்தில் கொடுத்துட்டான். இப்போ 300 மாணவர்களுடைய பெற்றோர்கள் எங்கே போயிட்டுருக்கான்? கூலி வேலைக்கு போகிறான். அவன் 15 லட்சத்தை எப்படி 15 நாளில் புரட்ட முடியும்? அதனால் 300 பேருடைய வாழ்க்கை கருகி விட்டது. இது விஜய்க்கு தெரியுமா? வன்னி அரசு கண்டிப்பாக தெரியும், திருமாவளவனுக்கு தெரியும், சிந்தனை செல்வனுக்கு தெரியும், ரவிக்குமாருக்கு தெரியும். முதலமைச்சர் வீடு முற்றுகை செஞ்சிருக்கலாமா? இல்லைனா வன்னி அரசு அமைச்சராகவே இருக்கார். முதலமைச்சரை பார்ப்பதற்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். இப்போ விசிகாக்குள்ள என்ன சொல்கிறாங்க, அரசல் புரசலாக விஜய் திருமாவுக்கு அப்பாயின்மெண்ட்டை கொடுக்க
1: மாட்டேங்கிறாங்க,
0: சந்திப்பதற்கு அனுமதியை மறுத்துட்டார். எந்த செய்தியும் அவருக்கு எடுத்துகிட்டு போக முடியலையா? ஆனால் வன்னி அடிக்கடி போய் பாட்டு வர்றார். வன்னி அரசு நீங்கள் விசிகாரா என்கிட்ட சொல்லுங்கள், நான் பார்த்துக்கிறேன், அவர்கிட்ட சொல்ல வேண்டியதில்லை. இப்படித்தான் விசிகா நிலைமை ஓடுது. சரியா, இந்த 300 இளைஞர்களுடைய 15 லட்சம் ரூபா பெட்டர், 50 கோடி ரூபா, 1,200 கோடிக்கு தலைமை செயலை கட்டுறாங்க. எவ்வளவு? 1,200 கோடிக்கு. இப்போ அந்த 45 கோடி பணத்தை நீங்க சமூக நீதி நலத்துறையை ஒதுக்கியிருக்கலாம். ஆதி திராவிட நலத்துறையில 4,000 கோடி ரூபா பண்டு இருக்கு. எவ்வளவு? 4,000 கோடி. 50 கோடி திருப்பி விடுவது என்பது வன்னி அரசுக்கு மிக சாதாரண வேலை. ஆனால் அதை செய்யலை. என்ன காரணம்? முதலமைச்சருடைய கவனத்துக்கு போகாமல் செய்தால் முதலமைச்சர் வருத்தப்படலாம். முதலமைச்சர் கவனத்துக்கு எப்போ போவது? இந்த 300 இளைஞர்கள் எப்போ உயர்கல்விக்கு போவது? அப்போ இது முழு குற்றவாளி வன்னி அரசு தான், ரவிக்குமார் தான், தலித் எழுத்தாளர் என்ற பார்ப்பன அடி வருடி, சிந்தனை செல்வ, பல கோடி இவருடைய சொத்து மதிப்பு இருக்கு. ஆனால் இந்த மாணவர் பிரச்சனையை திமுக கையில் எடுத்து விசிகாவுக்கு எதிராக பெரிய அரசியல் செய்தால் இது தலித் விரோத அரசு நீங்க டிக்ளேர் பண்ணலாம். திமுக திமுக செய்யுமா இல்ல அதிமுக செய்யுமா? அதிமுக தலித்துக்கா போறான்னா இந்து மேல் ஜாதிக்கார ஓட்டு போட மாட்டான், அது அதிமுக பாலிடிக்ஸ். சரி, திமுக போன ஆண்டு 400 மாணவன் போயிருக்கான், இந்த ஆண்டு அந்த 400 மாணவன் போக முடியல. 100 பேர் அவன் சொந்த காசில் போயிருக்கான், 10 பேர் வீட்டுக்கு போயிட்டான். அப்போ இந்த ஆட்சி, அதுவும் விசிகா இணைந்து நடத்துகிற ஆட்சியில் 300 மாணவருடைய வாழ்க்கை இருட்டடிக்கப்பட்டதற்கு காரணம் 100% வன்னி அரசு தான்.
1: சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயிர்ந்துட்டீங்க, கருத்துக்கு நேரத்தை மிக்க நன்றி.
0: நன்றி, வணக்கம். செப்டம்பர் 5 இன்று தியாகிகள் தினம். நாம் வாழ்வதற்கு பல மனிதர்கள், உயர்ந்த மனிதர்கள் நமக்காக கருப்பு மெழுகுவர்த்திகளாக தங்களுடைய உடலை தியாகம் செய்து ஆங்கிலேயனை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்திற்கு தலை கொடுத்து தன்னுடைய உடலை துப்பாக்கி ரவைகள் சல்லடையாக துளைத்தாலும் குண்ட கொள்கையை கைவிடாமல் லட்சியத்துக்காக இந்த இனத்துக்காக மக்களுக்காக மொழிக்காக கலை கலாச்சாரம் பண்பாடு இப்படி உயிரை இழந்து அந்தமான் சிறைகளிலே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கைதிகளாகவே இருந்து மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நில சொத்து சுக அத்தனையும் இழந்து மண்ணோடு மண்ணாக மக்கி போனவர்களை நினைக்கக்கூடிய இந்த நாள் தியாகிகள் தினம். இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்த பொழுது அப்துல் ஹமீத் என்கின்ற ஒரு இராணுவ ஹவில்தார் பாகிஸ்தானுடைய பேட்டன் டேங்குகள் அமெரிக்க தயாரிப்பு இந்த 8 டேங்குகள் பஞ்சாப் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவியதை தடுத்து நிறுத்த இந்திய ராணுவம் திணறிக் கொண்டிருந்தது. அமெரிக்காவினுடைய அந்த பேட்டன் டேங்க் என்றாலே ராணுவ நடவடிக்கைகளை அது துரிதமாக ஒரு நாட்டுக்குள் எளிதாக ஊடுருவி அதை கைப்பற்ற முடியும் என்று நினைத்து கொண்டிருந்த தருணம். ஆனால் இந்த ராணுவ வீரரான அப்துல் ஹமீத் ஒரு முகமதியர், ஒரு முகமதிய நாட்டை முகமதிய போர் வீரர்களை யாருக்காக ஒரு இந்தியாவுக்காக எதிர்த்து போராடி தன்னுடைய உடல் துப்பாக்கி குண்டுகளால் பாகிஸ்தான் இராணுவ வீரர்கள் அந்த பேட்டன் டேங்குகளால் சல்லடையாக துளைத்து மரணம் அடைகிற தருவாயில் கூட கடைசி அந்த பேட்டன் டேங்கை வெடித்து சிதற வைத்த ஒரு மாவீரர். யார் பிரதமராக ஜனாதிபதியாக வந்தாலும் அவருடைய நினைவு அவருடைய நினைவகத்துக்கு சென்று மலர் வளையம் வைக்காமல் யாரும் நாற்காலியில் பிரதமர் நாற்காலியிலோ ஜனாதிபதி நாற்காலியிலோ அமர்வது அமர போகிறார்கள். ஆனால் அவரை இந்த நாடு உயரிய விருதான பரம் சக்கரா விருதை கொடுத்து அவரை இந்த நாடு கௌரவித்திருக்கிறது. இப்படி பல தியாகிகள் முகமதியர்கள் இப்பொழுது பாஜக அரசுக்கு வேப்பங்காயாக இருக்கிறது. அதே போன்று இஸ்மாயில் கான் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத ஒரு பெயர். ஒரு இஸ்மாயில் கானுக்காக 5 இந்து சகோதரர்கள் துப்பாக்கி குண்டை நெஞ்சிலே வாங்கி சரிந்து விழுந்தார். ரெனால்ட்ஸ் டயர், ஜாலியன் பாலாபாக் டயருடைய சகோதரர், இந்த பொன்மலை ரயில்வே தொழிலாளர்களுடைய தலைவனாக தொழிலாளியால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவன், ஏறக்குறைய 5000 தொழிலாளர்கள் கூடி நிற்கிறார்கள் ஆங்கிலேய அடக்குமுறை சட்டத்துக்கு எதிராக. ரயில்வே துறையை நாங்களே வைத்துக் கொள்வோம், சுதந்திரத்தை கொடுத்து விடுகிறோம், ஆனால் ரயில்வே துறையை நாங்கள் தான் நடத்துவோம். இப்படி இங்கிலாந்து பேரரசிலிருந்து உத்தரவு, இந்த உத்தரவை எதிர்த்துத்தான் இஸ்மாயில் கான் தலைமையில 18,000 தொழிலாளர்கள் உறுப்பினர்கள் கூடிய அந்த மாபெரும் ஒரு தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கம் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கம், அந்த தொழிற்சங்கம் 5000 தொழிலாளிகளோடு போராடுகிறது. ஆங்கிலேயன் மலபார் மனிதாபிமானமே இல்லாத மலபார் போலீஸை, 7 அடி இருக்கக்கூடிய மலபார் போலீஸை இறக்கிறார்கள். இந்த மலபார் போலீஸ் அவர்களும் இந்தியர்கள் தான், இந்தியர்களை அடிப்பவர்களா இந்தியர்களே. அதனாலதான் ஐரோப்பா நாடுகளில் இந்தியர்களை எவரும் மதிப்பதே இல்லை. ஆங்கிலேயனுக்கு அடிமை வேலை பார்த்தவர்கள். பிழைப்பு வாதத்திற்காக சொந்த மக்களையே துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டவர்கள் ஆங்கிலேயனுக்கு ஆதரவா? இப்படி ஒரு பெரிய வரலாற்று சோகமும் இருக்கிறது. நேதாஜி படை கட்டுகிறார், நேதாஜி போராடுகிறார், நேதாஜி ஆங்கிலேயனை அடித்து விரட்டுவதற்கு மிகப்பெரிய இந்திய தேசிய இராணுவத்தை கட்டுகிறார். அதில 80% தமிழர்கள். பர்மா, சிங்கப்பூர் என்று சொல்லப்படுகிற அன்றைய அரசுகள், சயான், இங்கு தேயிலை தோட்டம், ரப்பர் தோட்டங்களில கூலியாக வேலை பார்த்த இந்த தமிழர்கள் தான் இந்திய தேசிய இராணுவத்தில் பல லட்சக்கணக்கான பேர் இராணுவமாக அணிவகுத்தார்கள். இப்படி அணிவகுத்தவர்கள் தான் இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய தியாகிகள். இந்த தியாகிகள் தான் ஆங்கிலேயனை ஓட ஓட விரட்டினார். காந்தி அகிம்சை போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார், நேதாஜி ஆயுத போராட்டம் நடத்தி கொண்டிருந்தார். அப்படி ஆயுத போராட்டம் நடத்தி கொண்டிருந்தவரை ஆர்எஸ்எஸ் ஆட்கள் ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக எதிர்த்த வரலாறும் இங்குதான் உண்டு. கல்கத்தா சிறையிலிருந்து தப்புகிற நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் வியட்நாம் வழியாக ஜெர்மனுக்குள் நுழைகிறார். ஜெர்மனுக்கு போய் ஆயுத உதவி கேட்கிறார், ஹிட்லரை சந்திக்கிறார். இரண்டாம் உலக யுத்தத்தில் ஆங்கிலேயர்களை எப்படியாவது விரட்ட வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயனுக்கு எதிரான சக்திகளை எல்லாம் ஒன்றிணைக்கிறார். மாபெரும் தியாகம். இங்கு அந்த தியாகம் வரலாற்றிலே பதிவு செய்யப்படாமலே மறைக்கப்பட்டது. இந்த தியாகிகள் ஆங்கிலேயனுக்கு எதிர்த்து போராடிய தியாகிகளை அந்தமான் சிறையிலே ஆங்கிலேயன் அவர்களை வாழ்நாள் கைதிகளாக, விடுதலை வேட்கையை எந்த சூழ்நிலையிலும் விட்டுவிட முடியாது. மனைவி, மக்கள், குழந்தை, குட்டி, சொத்து, நலம், போல எதுவும் வேண்டாம், விடுதலை வேண்டும், விடுதலை வேண்டும். முதல் வேலை, வேற எந்த வேலையும் செய்யலாம் நாளை. இது ஈழத்தமிழருடைய விடுதலை போராட்ட உணர்ச்சி பூர்வமான சொற்கள். இப்படி இந்திய விடுதலை, இந்திய சுதந்திரம் மிகப்பெரிய வரலாறுகளை கொண்டது. ஆங்கிலேயன் கதறினான், ஆங்கிலேயன் உதறினான். பல போராட்டங்கள் ஆங்கிலேயனை எதிர்த்து போர் புரிந்தவர்கள், சின்ன மருது, பெரிய மருது, இவர்கள் இந்திய விடுதலை பிரகடனத்தை எழுதிய மா மன்னர்கள். இந்த சின்ன மருது, பெரிய மருது குடும்பத்தைச் சேர்ந்த பல ஆயிரம் பேரை, குழந்தைகள், குட்டிகளை எல்லாம் தூக்கிலே தொங்க விட்டான் ஆங்கிலேயர். மருது சகோதரர்கள், நாங்கள் உங்களுக்கு எதிர்த்து போராடினோம், எங்களை தூக்கிலே போடுங்கள், பாவம் அது வாழ்ந்து விட்டு போகட்டும், அறியா பருவம் இல்லை, அவர்கள் வளர்ந்தால் எங்களுக்கு எதிரிகளாக மாறிவிடுவார்கள். இப்படி வரலாறுகள் பல சோகமான பக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது இளைஞர்களுக்கு போய் சேரவில்லை. வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயனை எதிர்த்து மிகப்பெரிய யுத்தம் நடத்தியவன், வாரிசுகளே இல்லாமல் செய்து விட்டான் ஆங்கிலேயன். அந்த கட்டபொம்மனுடைய வாரிசான ஒரு குழந்தையை பரிசோதிக்கிறான் ஆங்கிலேயன். அந்த குழந்தைக்கு தவழ்கிற குழந்தை, தின்பண்டங்கள், விளையாட்டு சாமான்கள், பொம்மைகள், இனிப்புகள், உடைகள் இத்தனையும் அவன் வைத்து அந்த குழந்தையிடம் கொடுக்கிறான். அதிலே ஒரு சிறு கத்தியையும் வைக்கிறான். தவழ்ந்து போகிற குழந்தை இனிப்பு பண்டங்களையோ, தின்பண்டங்களையோ, பொம்மைகளையோ, உடைகளையோ எடுக்காமல் நேராக சென்று அந்த கத்தியை எடுக்கிறது. அதை கவனத்தில் கொண்ட ஆங்கிலேயன், எங்களுக்கு எதிராக இந்த குழந்தை கூட போராட ஆயத்தமாகிவிட்டது, அதனால் இவர்களை அழித்து விடுங்கள், வாரிசுகளே இல்லாமல் குழந்தைகள் குட்டிகள் வரை தவக்கிற குழந்தையை கொண்டு போட சொல்லி ஆங்கிலேய உத்தரவு லண்டனிலிருந்து வந்தது. ஆங்கிலேய படைக்கு போர் வீரனாக நமது வீரன் தான் நம்மை கொண்டொழித்தான். இதுதான் இந்திய வரலாற்றின் மோசமான ஒரு பக்கங்கள். உலகம் முழுக்க இரண்டே இரண்டு சக்திகள், ஆங்கிலேயனை எதிர்க்கக்கூடிய மக்கள். சுதந்திர போராட்டம், விடுதலை போராட்டம், விடுதலைக்கான மக்கள், விடுதலை ஒடுக்குகிற அந்நிய சக்தி. இதுதான் உலக வரலாறுகளிலே விடுதலை போராட்டம், சுதந்திர போராட்டம். ஆனால் இங்கு ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம், அது ஆங்கிலேயன் போடுகிற எலும்பு துண்டுக்காக சொந்த மக்களையே சுட்டுக் கொள்ளுகிற ஒரு கூட்டம். இதுதான் இந்தியாவுடைய சுதந்திர போராட்டம். ஆங்கிலேயனுக்கு ஆதரவாக ஒரு கூட்டம், அது நமது கூட்டம். விடுதலை வேண்டும் என்று போராடுகிற கூட்டம், அது நமக்கான கூட்டம். நமக்கான கூட்டம், நம்ம கூட்டம், இந்த ஆங்கிலேயனுக்கு ஆதரவான ஒரு கூட்டம், அதுவும் நம்ம கூட்டம் தான். இரண்டு பேரும் மோதி கொண்டதுதான் இந்திய சுதந்திர போராட்டம். நேதாஜியை காட்டி கொடுத்தவர்களும் நமது இந்தியர்கள் தான். நேதாஜியை ஆங்கிலேயனோடு சேர்ந்து கொண்டு நேதாஜியை எதிர்த்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய பார்ப்பனர்கள் தான். RSS, நேதாஜி, தியாகிகள் தினத்தில் பல வரலாறுகள் மறைக்கப்பட்டிருக்கிறது. டெல்லி சலோ, டெல்லி போவோம், சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, இந்தோனேசியா, இப்படி பல நாடுகளில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள், பெருந்தோட்ட தொழிலாளர்கள் அத்தனை பேரையும் இராணுவமாக்கி, இந்திய தேசிய இராணுவமாக்கி இந்த நாட்டை ஆங்கிலேயரிடமிருந்து விடுதலை செய்வதற்காக பர்மா பார்டர் வழியாக இந்தியாவுக்குள் ஊடுருவுகிறார். ஊடுருவுகிற போது ஒரு இந்திய கூட்டமே அதை எதிர்த்து போராடுகிறது. ஆங்கிலேயர் போராடவில்லை, ஒரு இந்திய கூட்டமே, RSS கூட்டம், சங் பரிவார் கூட்டம் போராடுகிறது. இப்படி மோசமான வரலாறு இந்திய வரலாறு. காரணம், நேதாஜி சாதி சனாதனத்தை ஒழித்து விடுவார். இதுதான் நேதாஜி எதிர்த்து போராடியது. இத தலித் தலைவர்களோ, தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட தலைவர்களோ நாடாளுமன்றத்தில் பதிவு செய்ததாக எந்த வரலாறு இல்லை. காரணம், ரவிக்குமார்களும் திருமால்களும் இதெல்லாம் போராட்ட குணத்தை மழுங்கடிச்சு விட்டார். இதனுடைய விளைவு, RSS சங் பரிவார் அமைப்புகள் எதை சொல்லுகிறார்களோ அதை செய்கிற தலித் அமைப்புகளாக மாறி போய்விட்டது. வசனம் பேசுவதற்கு நன்றாக இருக்கிறது, ஆனால் வானம் வசப்படவில்லை. இந்த தியாகிகள் போற்றப்படவில்லை. எத்தனையோ தலித் தலைவர்கள் இந்திய தேசிய இராணுவத்தில் தங்களுடைய உயிர்களை அந்தமான் சிறைகளிலே இழந்திருக்கிறார். ஆனால் அந்த போராட்டம் இப்பொழுது மக்களிடம் போய் சேரவில்லை. தியாகம் சொல்லிக் கொடுக்கப்படவில்லை, தியாகிகள் போற்றப்படவில்லை. என்ன காரணம்? இங்கு தியாகத்துக்கு மதிப்பில்லையா, தியாகிகளுக்கு மதிப்பில்லையா, தியாகம் செய்ய யாரும் தயார் இல்லையா? இப்படி ஒரு பெரிய கேள்வி இந்த தியாகிகள் தினத்தில். இஸ்மாயில் கான், அப்துல் ஹமீது போன்ற பெரும் தியாகிகள், எத்தனையோ தியாகிகள் போராடிய வரலாறு நம்முடைய இந்த தேசத்திலே உள்ளது. இந்த தியாகிகள் தினத்தில் இந்தியா சுதந்திரம் அடைவதற்கு அந்நிய சக்திகள் எத்தனையோ ஆதரவு சக்திகளை அழித்து போட்டுவிட்டன. எத்தனையோ பேர் தங்களுடைய தியாகத்தால், தியாக இரத்தத்தால் இந்த தியாக வேள்வியிலே பல உயிர்கள் போயிருக்கிறது, பல குடும்பங்கள் இழந்திருக்கிறார்கள். இவர்களெல்லாம் நினைவு கூற வேண்டும். அதுதான் இறந்த அந்த தியாகிகளுக்கு இஸ்மாயில் கான், அப்துல் ஹமீத்.
1: வணக்கம். முதலமைச்சர் விஜய் முதல்வர் ஆனாரு, கட்சி தொடங்கி 2 வருஷத்துல ஆனதுக்கு அப்புறம் இப்ப PM ஆகிறத நோக்கி அவங்களுடைய கனவுகள் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. தொலைக்காட்சிகள்ல மற்ற இந்தியா டுடே சர்வே எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. இப்ப காங்கிரஸ் அதுக்கு எதிராக பேச ஆரம்பிச்சாங்க. ஒரு பிரதமர் வேட்பாளர் ராகுல் காந்தி ஏத்துக்கலன்னா எங்களுடைய 2 அமைச்சர்களை நாங்க விடுவிப்போம், நாங்க வந்து பதவி நீக்க அதாவது வாபஸ் வாங்குவோம் அப்படின்ற மாதிரியும், பிறகு ராகுல் காந்தி இந்த மாதிரிலாம் அதாவது மாணிக் தாகூர் எல்லாம் பேசுறத பார்க்க முடியுது. பிறகு நேற்று எதிர்கட்சி வரிசையில சட்டமன்ற குழு தலைவர் போய் அமர்ந்திருக்கிறாங்க. இதெல்லாம் எதை காட்டுதுங்க?
0: தாவேக்கா ஒருவேளை பாஜகவின் கட்டளைக்கு ஏற்ப செயல்படுகிறதோன்னு சந்தேகம் காங்கிரஸ்காரர்களுக்கு வந்துருச்சு. ஏன்னா இந்தியாவினுடைய தென் மாநிலங்களில் காங்கிரசுக்கு ராகுல் பிரதமர் வேட்பாளராக நகர்த்துவதற்குரிய சக்திகள் உருவாகிற இடமே தென்னிந்தியா தான். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. இப்போ ராகுலும் பிரியங்கா 2 பேருமே UP கைவிட்ட பிறகு அவர்கள் அடைக்கலமான இடம் கேரளா, வயநாடு தான். அப்போ இந்த காங்கிரசினுடைய அடித்தளத்தை உடைப்பதற்கு பாஜகவுக்கு இப்போ கை வந்த கலை விஜயை பிரதமர் வேட்பாளராக அவரை வளர்த்தெடுப்பது தான். இது ராகுலை பிரதமர் நாற்காலிக்கு வரவிடாமல் செய்வதற்கான சூத்திரம்தான் விஜய் பிரதமர் வேட்பாளர். விஜய் பிரதமர் வேட்பாளர் ஒரு 5 மாநிலங்களில் ஒரு கணிசமான வாக்குகளை வாங்கினால், ராகுல் பிரதமர் வேட்பாளர் பிரதமர் போட்டியாளர் என்கிற அந்த பிம்பமே உடைஞ்சிடும். விஜயோட போட்டி போட வேண்டிய நிலைமைக்கு ராகுலுக்கு தள்ளப்பட்டு விட்டுரும். ராகுலும் மோடியுமா அல்ல அமித்ஷாவே பிரதமர் வேட்பாளராக இருந்தாலும், ராகுலும் RSSஆ ராகுலும் அமித்ஷாவா, இதுதான் போட்டி இந்தியா முழுக்க. ஆனா இப்ப அந்த போட்டி எப்படி சுருக்குகிறார்கள்னா, விஜயும் ராகுலும் போட்டி, ராகுல் இடத்துக்கு விஜய் வந்துட்டாரு, இல்ல விஜய் இடத்துக்கு ராகுல் வந்துட்டாரு. இது அகில இந்திய அளவுல ராகுலுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும். அதாவது சித்தாந்த ரீதியா பாஜகவை வீழ்த்துவதற்கு தான் காங்கிரஸ் தயாரா நிற்குது, இந்த ஐடியா தான் இப்போ தேவை. ஆனால் ராகுலுக்கு எந்த தலித்துக்கள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் வாக்களிக்கிறார்களோ அதை விஜய் எடுக்க போறார். விஜய்க்கு ஜோசப் விஜய், சிறுபான்மை விஜய், ரெண்டாவது முஸ்லீம் இளைஞர்களுக்கு மத்தியில் விஜய்க்கு ஒரு செல்வாக்கு வளரும். தலித்துகளுக்கு மத்தியில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா தலித்துக்களுக்கு மத்தியில் ராகுலா விஜய்னா விஜய் தான் ஓட்டு போடுவான். ஏன்னா அவனுக்கு சினிமா கிளாமர் ராகுலை விட விஜய்க்கு சினிமா கிளாமர் அதிகம். அப்போ இது எங்க எந்த மூலையில உதிச்சதுன்னா RSS மூலையில உதிச்சது. இதுதான் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆழ்ந்த கும்பகரண தூக்கத்திலிருந்து விழித்து கொண்டு, நீங்க பிரதமர் வேட்பாளர்னா நாங்க வாபஸ் வாங்கிடுவோம், உங்க ஆட்சியை கவுந்துவோம், ஆட்சி சீக்கிரம் கவுத்துருங்க, கவுத்தால் நீங்க பாமக உள்ள வந்துட அமித்ஷா நேரடியாக உள்ள வந்துடுவார், இந்த ஆட்சி 5 வருட யாராலும் கவிழ்க்க முடியாது, அமித்ஷா நினைத்தால் கவுக்கலாம். அப்போ இதைத்தான் பிரவீன் சக்கரவர்த்தி பாப்பா தான் திமுகவை காலி பண்ணி விஜய நாற்காலியில் அமர்த்தியது. அப்ப ராகுல நீ தானே என்கிட்ட பேசி இந்த ஆட்சி வேணும்னா, இந்த ஆட்சியே என்னுடைய பிரதமர் வேட்பாளர் கனவுக்கு எதிரா இருக்கு, நீயே போய் பேசு, நீ தான் தாவேக்க மக்களது வாங்கின திமுகவை ஒழிக்கணும்னு. திமுக ஓடுறது இந்த பிரச்சனையே இல்லை, தாவேக்க வந்திருக்காது, திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் ஒரு பெரிய கூட்டணி, இந்த கூட்டணி பிரதமர் வேட்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய அடித்தளமான கூட்டணி, இதை உடைச்சு ஒழிச்சதே இந்த பிரவீன் சக்கரவர்த்தி பாப்பா தான். அப்போ நீயே போய் பேசு, நீ தானே புள்ளையர் சொல்லி போட்ட, நீயே ஆரம்பிச்சு வச்ச, நீயே முடிச்சு வை. இதுதான் பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் சந்திப்புக்கான சூழல். அதே போல விஜய் பொறுத்த வரைக்கும், விஜய் இப்போ அரசியல் ரீதியாக முடிவெடுக்கப்பட முடியாமல் அவருக்கு ஒரு மேல ஒரு பெரிய சக்தி இப்ப உருவாயிருச்சு. அந்த சக்தி தான் விஜயினுடைய அரசியலை தீர்மானிக்குது. அதை உடைத்து கொண்டு விஜய் வெளியே வருவாரா, இல்ல அந்த சக்தி கை ஓங்குமா, இல்ல அதை விஜயை கட்டுப்படுத்துவாரா என்பது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு.
1: உதாரணம் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, டாஸ்மார்க் விவகாரம் நம்மளே விஜயுடைய கரூர் சம்பவத்துல கூட அதிகம் பேசப்பட்டு, பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படின்லாம் பேசினாரு. சட்டமன்றத்துல காரசாரமான விவாதம், ஒரு பக்கம் மதுவிலக்குத்துறை அமைச்சர், இன்னொரு பக்கம் கே என் நேரு, நீங்க 10 ரூபா வாங்கணும்னு சொன்னீங்க, நியாயப்படுத்திட்டு உட்கார்ந்துருக்கீங்க, ஜஸ்டிஃபை பண்றீங்க, இப்ப நீங்க ஜஸ்டிஃபை பண்ணா மட்டும் ஊழல் வராதா அப்படின்னு சொல்லி கேள்விகளை எழுப்புறாரு. இந்த டாஸ்மார்க் விஷயங்கள்ல இன்னமும் விஜய் அரசால இந்த பாட்டிலுக்கு 10 ரூபா அப்படிங்கிற 20 ரூபா மாறிடுச்சுங்கிறாங்க, ஏன் இதை ஒழிக்க முடியாம இருக்கு?
0: இல்ல இப்போ இன்னும் அதை தாண்டி ஒரு பெரிய விஷயம் இருக்கு. என்னன்னா, இப்போ டாஸ்மார்க்ல திமுகவை சேர்ந்த ஜெகத்ரட்சகனுடைய அக்காடு, டிஆர் பாலுடைய கோல்டன் பேட், சசிகலாவுடைய மிடாஸ் கோல்டு, எஸ் என் ஜே ஜெயமுருகன், எஸ் என் ஜே, இவர்கள் தான், இவர்கள் பூராமே திமுக உடைய பினாமிகள். இந்த அரசுல இவர்கள் தான் இப்போ முழு டாமினேட் பண்றாங்க. மக்கள் கேட்கிற சரக்கு இது டாஸ்மார்க்ல விற்கிற சரக்கு. அப்போ திமுக தயாரிப்புகள் தான் இப்ப டாஸ்மார்க் பூரா நிறைஞ்சிருக்கு. அதாவது மக்கள் கேட்கிற சரக்கு பகாடியா லெமன் கேட்கறான், அதுக்கு எம்ஜிஎம் லெமனை கொடுக்கறான். இது யார் யார் தயாரிப்பு? எம்ஜிஎம் லெமன் வந்து ஜெகத்ரட்சக தயாரிப்பு. அதே போல கிளாசிக்கு ஆப்பிள் ரம்னு இப்படி 2 ஐட்டம் கேட்கறான். இவங்க கொடுக்கறது வோட்கா லெமன் ரம்மு, ஆன்சிடென்ட் ஓல்டு காஸ்க் ரம்மு, வேசப் வோட்கா லெமன், கோனிகான் பிராண்டி, இதெல்லாம் இந்த வீரன் சரக்கு இருக்குல்ல, குடிச்ச வயிறு எரியுமில்ல, நம்ம தென்காசி பார்ட்டி நைட் டெய்லி எனக்கு கூப்பிடுற 12 மணிக்கு தான் கூப்பிடுற சரக்கு போட்டுதான், எங்களை கொஞ்சம் காப்பாத்துங்க, வயிறுலாம் எரியுது, நல்ல சரக்கு இடம் தரமாட்டேங்கிறாங்க. பகாடியா பிளாக்கு பேரு ரம்மு இப்படி இந்த சரக்கை கேட்கறாங்க, இந்த சரக்கை கொடுக்குறாங்க. இது எப்படி உண்மையாவே சாவைக்கு ஆட்சி வந்துருச்சா, இல்ல திமுக ஆட்சி தான் நடக்குதா? டிஆர் பாலுடைய கம்பெனியில மே மாசம் 186,000 பாக்ஸ், 22,46,000 பாட்டல் விற்கப்பட்டிருக்கு டிஆர் பாலு கம்பெனியில கோல்டன் வேட். ஜூன்ல 189,000 பாக்ஸ் பாட்டலா, 22,68,000 பாட்டல், அது ஆஃப் குவார்டர் புல்லு எல்லாம். இது எப்படி எல்லாம் சாத்தியம்? அதே போல ஜூலைல 3,46,000 கேஸ், 41,28,000 பாட்டல், இது யாருது? டிஆர் பாலு. ஜெகத்ரட்சகன் கம்பெனியில மே மாசம் வெறும் 2,700 பாக்ஸ் தான் வித்துது, அதாவது 32,400 பாட்டல் தான் வித்துது. இப்போ மே விஜய் ஆட்சி வந்துச்சு ஜூன்ல, அத 2,700 7,600 பாக்ஸா மாறி 91,200 பாட்டல் வித்துருக்கு. ஆட்சி வந்த உடனே அடுத்து ஜூலைல ஜூலைல 2,03,000 பாக்ஸ் பிளஸ் 12 பாட்டல் சேர்த்தா 24,36,000 பாட்டல் வித்துருக்கு. அதே போல ஆகஸ்ட்ல 1,23,000 பாக்ஸ் என்று 12, 14,75,000 பாட்டல். சசிகலா கம்பெனி கடைசியா ஆகஸ்ட்ல 2,44,000 பாக்ஸ் வித்துருக்கு இன்று 12, 29,28,000. இதெல்லாம் எப்படி நடக்குது? தீயாட்சியை ஒழிப்போம் தீயாட்சியை ஒழிப்போம் இப்படி சொல்லுகிற இந்த நபர்கள் முழுக்க திமுக உடைய நிறுவனங்கள் எல்லாம் பினாமி நிறுவனங்கள் தான். டிஆர் பாலு யாரு, ஜெகத்ரட்சகன் யாரு, எஸ் என் ஜெயமுருகன் யாரு, இவர்களுடைய நிறுவனம் தான் டாஸ்மார்க்கை இன்னைக்கு ஆதிக்கம் செலுத்துது. டாஸ்மார்க்கை அவர்கள் கட்டுப்பாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டான். மேகநாதன் ஏபிடி மகாலிங்கம் எஸ் என் ஜெயமுருகனுக்கு லைசன் ஒர்க்கு பார்த்த அந்த நபர் தான் இப்ப விக்னேஷுக்கு ஆளினால் பிஏபி பரம்பி பரம்பி கூட ஆளியாரு பாசன வாய்க்கால எப்ப பார்த்தாலும் தண்ணி ஓடிட்டே இருக்கு. 100 ஏக்கர் தென்னந்தோப்பு வாங்குவதற்கு இப்ப தேடிட்டு இருக்காங்க 100 கோடி ரூபாய்க்கு. அப்ப உண்மையாவே திமுக ஆட்சி தான் நடக்குதான்னு மக்களுக்கு சந்தேகம் வருது. இந்த டாஸ்மார்க்ல மட்டும் மக்கள் கேட்கிற சரக்கு கொடுக்காம இந்த திமுக ஆதரவு நிறுவனங்கள் தயார் செய்கிற சரக்கை விற்கக்கூடிய டாஸ்மார்க் அமைச்சர் விக்னேஷுக்கோ இல்ல முதலமைச்சருக்கோ இந்த தகவல் எப்படி தெரியாம இருக்கும்? திமுக தான் இப்போ எப்படி செந்தில் பாலாஜி அமைச்சரா இருந்தாரோ, அதுக்கு பிறகு சிவசங்கர் தங்கமணி அமைச்சர் வந்தாங்களோ, அதே போலதான் இப்பவும் நடக்குது. விக்னேஷுக்கு சீட்டு விளையாண்டுட்டு கட்டிச்சேவல் போலி சண்டை விடுவார். யாரு இப்ப மதுகுளக்கு ஆயத்து தீர்வு அமைச்சரு சேவல் சண்டை விட்டுருந்தவர் சரக்கு போட்டுட்டு சேவலை வருது தின்றது, இதுதான் அவருடைய வேலை. இப்ப 100 ஏக்கரா 100 நாள்ல இது எப்படி சாத்தியம்? விஜய்க்கு விஜய்க்கு விஜய் ஆட்களுக்கு விஜய் அமைச்சர்களுக்கு திமுக காரன் தென்னந்தோப்பு வாங்கி தர்றான், இது எப்படி சாத்தியம்? அப்போ டாஸ்மார்க் கொள்கை திமுக எப்படி இருந்ததோ அதே போன்று இப்ப டாஸ்மார்க் கொள்கை தாவேக்கா திமுக உடைய தயாரிப்பாளர்களுக்கு ஜெசன் ஜெயமுருகன் டிஆர் பாலு ஜெகத் ரட்சக சசிகலா போன்றவர்களுக்கு தன்னுடைய வியாபாரத்தை திருப்பி விட்டுருக்குன்னு இப்ப குடிகாரர்கள்லாம் பேசிக்கிறான். எங்களுக்கு நாங்க கேட்கிற சரக்கு கிடைக்க மாட்டேங்குது, முழு சரக்கும் இந்த மட்ட சரக்கு என்ட்ரிகா நிறுவனம் சுப்பிராமி ரெட்டி நிறுவனம் ஜாராயம் தான் கிடைக்குது, குடிச்சா ராத்திரியெல்லாம் குடல்லாம் அரிக்குது. இப்படியான புகார்ல உண்மையாவே ஆட்சி அதிகாரத்தை விஜய் ஆட்சி அதிகாரம் அரிக்கப்படுகிறதா? இந்த நிலைமையில் தான் ஓடிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் 12ஆம் தேதி லண்டன் போறதாக ஒரு செய்தி வருது.
1: ஆமாம்,
0: லண்டன் எதுக்கு போறாருன்னா மகளை பார்க்க போறார்.
1: ஓ,
0: ஆட்சி அதிகாரத்துக்கு வந்து யாரை குறை 120 நாள் ஆக போகுது, மக மனைவி இங்க அனுப்ப மாட்டேங்குது. தேவையான குப்ப உள்ள வந்து பார்க்கட்டும், லண்டனுக்கு வந்து பார்க்கட்டும், பொண்ணை லண்டனுக்கு போனா பார்க்கவே இல்லை. மகள் மீது பாசம் இருந்தால் ஒப்பா இங்க வரச்சு நான் ஒண்ணு அனுப்ப மாட்டேன். இதுதான் மகளை தொழிலதிபர்களை பார்ப்பதற்கு லண்டன் போறாருன்னு சொல்றாங்க. ஒரு மாசம் முந்தி நடந்த தொழிலதிபர் கூத்து தெரியுமா? பால்பராக வைக்கிற மார்வாடி பூரா கோட்டு சூட்டு வாடகை எடுத்து கொண்டு வந்து 1 லட்சம் கோடி முதலீடு அந்நிய முதலீடு தமிழ்நாட்டுக்கு வருதுன்னு சொல்றாங்க. அவன் பூரா பால்பராக வச்சுட்டு இருக்கான். கூட விஜய் என்னை ஏமாத்தி போட்ட, விஜயகுமாரி கீர்த்தனாவை கூப்பிட்டு இந்த ஆட்கள் பூரா பர்மா பஜார் சுத்தி தெரியல மார்வாடி கந்து வட்டிக்கு பான்பராக்கு கள்ளச்சந்தை வியாபாரி மார்வாடிகளை பெரிய அமெரிக்க ஐரோப்பா தொழிலதிபர்கள் கோட்டு சூட்டு டைய வாடகைக்கு கட்டி என்னை ஏமாத்திட்டு விஜயகுமார் ஐஏஎஸ் அன்னைக்கு சஸ்பெண்ட் ஆகணும். சாய்குமார் காப்பாத்திட்டார், அவரு தெலுங்கு இவரும் தெலுங்கு, ஆந்திரா அதிகாரி அமைச்சரும் தெலுங்கு. இந்த தாய்மொழியோ அல்ல தெலுங்கு என்பது குற்றம் அல்ல, இவர்கள் எல்லாம் உறவினர்கள் சொல்ல வர்ற. அப்போ விஜய ஏமாத்துவதற்கு இந்த உறவினர்கள் போலியாக தொழிலதிபர்களையே உருவாக்குற இவர்கள் லண்டன்ல என்ன நடக்க போகுதுன்னு தெரியல.
1: பின்னொரு பக்கம் இன்றைக்கு நம்ம வழக்கமா பலமுறை பேசியிருக்கோம், வழக்கமா June 12ஆம் தேதி தண்ணி வரும், இன்னைக்கு முதலமைச்சர் போய் மேட்டூர்ல தண்ணீர் திறந்து விட்டுருக்கிறாரு. மற்ற விஷயங்கள் பாத்தீங்கன்னா இதுவரை இல்லாத அளவுல ஒரு முதலமைச்சர் மேட்டூர் தண்ணீர் திறப்பு நிகழ்வுக்கு 1.6 கோடி ரூபா அளவுல செலவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிகழ்வுகள் எதை காட்டுதீங்க?
0: இது ஒரு ஒரு விளம்பரம் தான். இந்த மேட்டூர் நீர் திறந்து விட்டது, அநியாயம் அந்த தண்ணி ஆவியா போகுது. விவசாய சங்கங்கள்கிட்ட ஆலோசனை கேட்கவே இல்லை, அதிகாரிகளுக்கு விவசாயத்தை பத்தி ஒண்ணுமே தெரியாது. நீங்க கர்நாடகாவில் குருவை விளைஞ்சிருச்சு, சம்பா பயிருக்கு இப்ப அவன் போயிட்டான். இங்க தஞ்சை கலனி பூரா டெல்டா கூட பாலம் பாலமா வெடிச்சு கிடக்கு. இப்போ 90 அடிக்கு மேல மேட்டூர் அணையில தண்ணி வந்த பிறகு திறந்து விட்டா கடைமடைக்கு போய் ஆவியா போயிரு, எந்த பலனும் இல்லை. அப்போ எந்த முட்டாள்தனமான வேலைகளை செய்தாலும் இங்க எவனுமே கேட்க மாட்டான். எதிர்கட்சி இங்க எதிர்கட்சியவே ஊழல் கட்சி. விவசாய சங்கங்கள் வலுவா இல்லை, அதிகாரிகளை கட்டுப்படுத்தக்கூட அளவுக்கு வலுவா இல்லை. இப்ப திறந்து விடப்படுகிற அத்தனை தண்ணியும் எந்த பாசனத்துக்கு பலனே இல்லை, பயனே இல்லை. யாரு போய் சொல்றது? சொல்லு ஜெயலலிதாட்ட யாரும் போய் சொல்ல முடியாது. ஏன் அத்தனை பேர் ஜெயிலுக்கு போற பயலுக்கு போற அந்த அம்மா காப்பாத்தி வச்சிருது செங்கோட்டையின் உட்பட. அத்தனை பேர் செங்கோட்டையன், எடப்பாடி, ஓபிஎஸ், அவ்வளவு பேர் அந்த பொம்பளை பார்த்தா நீ ஜெயிலுக்கு போலியான்னு
1: கேட்கும். தமிழ்நாடு முழுக்க ஓரளவுக்கு மழை பெய்ஞ்ச மாதிரி சொல்லப்படுது. அப்படி இருக்கும்போது வெடிச்சிரு, இப்ப அந்த தண்ணி போயிடாதாங்களா?
0: இல்லங்க, அதாவது மழை வந்து சென்னையில தாங்க பெய்யுது. தஞ்சாவூர் பக்கம் ஒரு சொட்டு தண்ணி இல்லை. நீங்க சம்பா பயிர் செய்யணும்ல, அங்க இப்ப வரைக்கும் ராமநாதபுரம் பூமி போலத்தான் இருக்கு, வானம் பார்த்த பூமியா தான் இருக்கு. நீங்க எப்ப மழை பெய்யும்னா அடுத்த செப்டம்பர்ல மழை பெய்யும். செப்டம்பர் வரைக்கும் இந்த தண்ணியை திறந்து விடாம வச்சிருந்தா அந்த நில ஈரப்பதம் வந்த பிறகு இந்த நீர் போனால் சம்பா சம்பா எப்படின்னா நீங்க நாத்து பாவி நாற்றங்கால அந்த வயல்ல ஒரு மூளையில நாற்றங்கால நாற்று பாவி அந்த நாற்று முளைத்த பிறகு அதை புடுங்கி எல்லா இடத்துலையும் நடுவதுதான் நாற்று நடுவது. புழுதி விதைப்பது குருவை அப்படியே உழுதுட்டு அப்படியே வச்சு விட்டுருவான். இது சம்பா அதிக மகசூல் வரணும்னா நாற்று பாவி நாற்றை புடுங்கி நடணும். அப்போ வயல் பூரா ஈரமா இருக்கணும். இப்ப காஞ்சி போயிருக்கு இந்த தண்ணி போய் ஏற குறைய ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ஏக்கர் நிலத்தை நீங்க பதப்படுத்தாது. அப்போ மழை பெய்யும் போது தண்ணி தொடர்ந்து விட்டீங்கன்னா அது பயன்படும். ஏற குறைய சம்பாவுக்கு வந்து ஒரு 4 மாசம் 5 மாசம் 4 மாசம் ஈரப்பதம் இருக்கணும் இதுல நிலத்துல. ஆனால் இது பற்றி எந்த அறிவுமே இல்லாத அதிகாரிகள், அதிகாரிகளை கட்டுப்படுத்துகிற அமைச்சர்களுக்கு, வேளாண்மை அமைச்சர் தஞ்சாவூர், அவர் அதெல்லாம் சொல்லி தடுத்து நிறுத்த முடியாது. அவர் என்ன திருடலாம், அதுல என்ன கொள்ளையடிக்கலாம், இப்படித்தான் பார்த்துட்டு இருப்பான். நான் இப்ப திமுக ஆட்சி காலம், கர்நாடக ஆட்சி காலம், எடப்பாடி ஆட்சி காலம், எல்லா ஆட்சி காலத்திலையும் பார்த்தாச்சு. எந்த விஷயத்தையும் முதலமைச்சர் போய் சொல்லக்கூடிய அளவுக்கு தகுதி படைத்த அமைச்சர்களே இல்லை. எல்லாம் திருட்டு பயலுவோம், எல்லாம் ஜெயிலில் இருக்க வேண்டிய ஆளு. செங்கோட்டையில் இப்படி இப்படி இப்படிதான் இப்படித்தான் போய் மண்டி போட்டு முழுது போய் இப்படிதான் பேசுவார். என்ன பேசிட போறான் அந்த ஆளு? எடப்பாடி ஊர்ந்து போற ஆளு, நத்த மாதிரி போவாரு. என்ன தேவை பேசிடுவானுங்க? திருடு இந்த பொம்பளா இருந்த ஏதாவது திருடுறத அதிகாரி சொல்லியிருப்பார். அந்த கோபத்தில் இருக்கும், பார்த்தா அதை கேட்கும். அதனால ஒழிஞ்சுக்குவானுங்க எல்லாம். நான் பல அமைச்சர்களை பார்த்திருக்கேன், குற்றவாளிகளை அமைச்சர்களை பார்த்திருக்கேன். ஜெயலலிதா பார்த்தா ஒழிஞ்சுக்குவாங்க, முன்னாடியே நிற்க மாட்டான். அப்ப எப்படி போய் இந்த அமைச்சர்கள் போய் சொல்லுவான்? வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டுடைய சாப கேடுங்க.
1: இரும்பு தடுப்புகள் போட்டு 6 கோடி ரூபாய் அளவுல செலவு செஞ்சிருக்க செய்யப்பட்டதா சொல்றாங்க. இது எப்படிங்க பாக்குறது? முதலமைச்சர் அரசு நிகழ்வுக்கு 6 கோடி ரூபாய் செலவுப்படுறதுங்கிறது.
0: ஜெயலலிதா போய் ஹெலிகாப்டர்ல இறங்குற இடம் ஒரே வனாந்தர காடு. பெண்கள் என்ன பண்ணுவாங்க? சேரஞ்சிக்கு தலையில வச்சுக்குவாங்க, பாத்துக்கீங்களா? அந்த வெயிலுக்கு சேரை தூக்கி தலையில வச்சுக்குவாங்க. அந்த அம்மா ஹெலிகாப்டர்ல போகும். இதெல்லாம் திராவிட இயக்கத்துல சாதாரணம். அந்த அம்மா போய் ஒரு 1/2 மணி நேரம் பேசும். அங்க என்ன என்ன கட்டி வச்சிருப்பாங்க? கழிவறை கட்டி வச்சிருப்பாங்க. ஒரு அரசு செலவு ஒரு கழிவறை ஏசி போட்டு கட்டுறதுக்கு குறைஞ்சது 500,000 கணக்கான ரூபா. 1/2 மணி நேரம் அந்த அம்மா அது பக்கம் திரும்பியே பார்க்காது, போயிடும். இதெல்லாம் இந்த கூத்து நடந்த எந்த ஊடகம் எழுதுனா? எதை மக்கள் வரிப்பணம் போறது? மக்கள் வரிப்பணம் லஞ்சமா வாங்குற பயிருக்கு தானே இந்த ஊடகங்கள். சொறி பிடிச்ச குஷ்டரோகி ஆயத்தனார் குடும்பம், கேரளா நம்பி உதிரி குடும்பம், தினமலர் ஐயர், கேரளா நம்பி உதிரி, இந்த தினமணி, கோயங்க மனோஜ் செந்தாலியா, ராஜஸ்தான் பார்ட்டி, அங்க பாலக்காட்டு ஐயர் தான் தினமணிக்கு தமிழ் வளர்ப்பாரு, தமிழை ஊச்சி போடுறது. இங்க எங்க தமிழனுக்கான அரசியல் இருக்கு, தமிழனுக்கான அறிவு தளம் இருக்கு? ஒண்ணுமே இல்லையே. அப்ப 6 கோடி இல்ல, 60 கோடிக்கு இரும்பு கம்பி போட்டாலும் கேட்பதற்கு நாதி இல்ல. அதுல 5 கோடி ரூபாய் திருடி போயிருப்பான் அதிகாரி. இதுதான் நடந்திருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்தவரை அதிகாரிகள் ராஜ்யம் தான் இப்ப நடக்குது. அத்தனை அதிகாரிகளும் ஊழல் அதிகாரிகள் தான். இன்னைக்கு பிரகாச பழைய கார்பரேஷன் கமிஷன் பிரகாச கொண்டு போய் எங்க போட்டாங்க, ஆவண காப்பகத்தில் டம்மியா போட இடம் அது. அங்க ஆங்கிலேயர் காலத்தில் அனாதி நில வாரிசு தான் நிலம் இருக்கானே, அந்த பழைய ஆவணத்தை பத்தி அதெல்லாம் மலர் விழி ஐஏஎஸ் தூக்கிட்டு போயிடுச்சு எங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டுக்கு. இப்ப அது கூட பட்டம் போட்டுருவானுங்க. எங்க போட்டீங்களாலும் சரி, திருடுறதுக்கு என்ன வழி? அதிகாரியும் திருடுவான், அமைச்சரும் திருடுவான், அப்படியே ஆளுக்கு பதவி எடுத்துக்குவான். இதுதான் நடக்குது. அப்போ 6 கோடி ரூபாய்க்கு நீங்க கவலைப்படுறீங்க, இங்க 6000 கோடி 60000 கோடி கொள்ள போயிட்டு இருக்கு.
1: சரிங்க, பல்வேறு விஷயங்களை பயந்துட்டீங்க, கருத்துக்கு நிறுத்தம். நன்றி,
0: நன்றி, வணக்கம். போன்றவர்கள் நினைவு கூறப்பட வேண்டும். நன்றி, வணக்கம்.
2: இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வேபால் அவர்கள். வணக்கம் சார்.
3: வணக்கம் ராஜவேல்.
2: ஒரு நம்ம ரெண்டு பேரும் பேசிய ரொம்ப நாள் ஆயிடுச்சு,
3: ஒரு 15 நாள் இருக்கும்.
2: ஆமா, நீங்க நடுவில் பேசுறீங்க, ஏமாறாதே ஏமாற்றாதே அந்த புரோகிராம் தனியா போயிட்டு இருக்கு. நம்ம அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் பேசி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்ப மதுராந்தகம் இடைத்தேர்தல், தாராபுரம், மதுராந்தகம், இந்த ஆட்சி இந்த 4 மாசம் எப்படி நடந்தது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சின்ன பரீட்சை அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. நடுநிலையா இருக்கிறவங்க அந்த மாதிரி சொல்றாங்க, ஒரு சின்ன பரீட்சை தான் இது, இந்த ஆட்சிக்கு ஒரு மார்க் போடலாம், எப்படி வருது ரிசல்ட் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்றாங்க. பரபரப்பா இருக்கு. 2 தொகுதியும் அந்த அதிமுகவில் வெற்றி பெற்று தவேகாவில் இணைஞ்சு திருப்பி அவங்களே மீண்டும் வேட்பாளர் நிற்கும் போது சில இடங்களில் அந்த தொகுதிகளில் போகும்போது எதிர்ப்புகளும் வருது அவங்களுக்கு. அதுவும் நம்ம தொலைக்காட்சிகளில் நம்ம பார்க்குறோம், எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்கள நம்ம பார்க்குறோம். அதையும் மீறி இவங்களும் பிரச்சாரத்துக்கு போகிறாங்க, தொடர்ந்து எதிர்கட்சிகளும் களம் காண்றாங்க. ஏற்கனவே வெற்றி பெற்ற அதிமுகவே மீண்டும் வேட்பாளர் இறக்கி எடப்பாடி தீவிர பிரச்சாரத்தில் இருக்கிறார். திமுக கடந்த தேர்தலில் கூட்டணி பலத்தோட தேர்தலை சந்திச்சுது, ஆனால் 2 தொகுதியும் வெற்றி பெறல. இப்போ திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் தாவேகாவுக்கு போயிட்டாங்க, இருந்தாலும் திமுக 2 தொகுதியிலையும் தீவிரமாக அவங்களும் பணியாற்றுறாங்க. இப்போ தாவேகா தலைவர் நேத்தி பிரச்சாரம் மேற்கொண்டிருக்கிறார், அது செய்தி ஊடகங்கள்ல எல்லாத்துலேயுமே வந்துருச்சு. அதை பார்க்காதவங்களும் இருந்திருக்க மாட்டாங்க. கடுமையாக பேசுகிறார், மீண்டும் திமுக தான் கடுமையாக தாக்கி பேசினார். திமுக அதிமுக பாஜக மூணு ஒரே கூட்டணி உரிய மட்ட, மூணு பேரும் சேர்ந்து எல்லாம் நிற்க வேண்டியதானே, ஏன் தனித்தனியாக நிற்கிறீங்க அப்படிங்கிற அளவுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கு அவங்களுடைய பிரச்சாரம்லாம். அந்த அளவுக்கு இருக்கு, கடுமையாக தாக்கி பேசுறாரு. மற்றும் சிலர் இருக்கிறார் அதிமுக, ஏன் மரதம் கும்பலோ அதுக்கு முடி பேசுறாங்க, நான் ஏன் மாறினேன், இவங்க என்ன சதி செஞ்சாங்க, எங்கள் அப்பா எங்கே வேலை செஞ்சாரு, எனக்கு பேர் வச்சது யாரு, எனக்கு அரசியல் அடையாளம் கொடுத்தது யாரு, அப்படி ஏற்பட்ட என்ன இவங்க மாற வச்சுட்டாங்க, இதெல்லாம் நான் மாறுறாளா அப்படின்னு அவங்க பேசுகிறாங்க. இன்னொன்று அது நம்ம பேசக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவங்களே பேசுகிறாங்க. கோர்ட்டு விதிமுறையில் ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்கு குறித்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நேற்று அதை பற்றி எல்லாரும் பேசிட்டாங்க அந்த மேடையில், ஆனால் கோர்ட்டே வந்து அதை பேசக்கூடாதுன்னா சொல்லுது, அதுமாரி பேசுனா அதுமாரி ஒரு தாக்கம். இன்னொரு தரப்பு என்ன சொல்லுது, இவங்க விஜய் பேச்சு முழுக்க முழுக்க ஒரு பயத்தில் தான் பேசுகிறாரு. அவர் அவர் இந்த 4 மாதத்தில் நான் என்ன சாதனை செஞ்சேன், என்னென்ன இத்தனை வருஷமாக இல்லாத ஆட்சியாளர் செய்யாத நான் என்ன செஞ்சேன் அப்படி சொல்லியிருக்கணும். திருப்பி வந்து 2026 தேர்தலில் எப்படி சந்தித்து பிரச்சாரம் பண்ணாரோ அதேமாதிரி பிரச்சாரம் பண்ணுறாரு. அப்போ இவர் எந்த சாதனையும் செய்யலை, எதுவும் இவராக செய்ய முடியல, அதனால திருப்பி அதே டைலாக தான் திருப்பி சினிமா பணியில் உளறிட்டு போயிருக்கிறாரு, இவர் பயத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு அவங்க ஒரு எதிர்த்தரப்பு விமர்சனம், அவர் பேசிக்கு விமர்சனம் அந்த மாதிரி வைக்கிறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? ஒன்று. இன்னொன்று முன்னாடியே கேட்டதான் நீங்கள் பின்னாடி கூட பதில் சொல்லலாம், கரூர் சம்பவம் அது 1 வருஷம் ஆச்சு, அது எப்படி பார்க்குறீங்க? அதுதான்
3: ராஜவேல், நம்ம எவ்வளோதான் பேசினாலும், அடிக்கடி பேசினாலும், கேப் விட்டு பேசினாலும், நம்ம பேச வேண்டிய பேச்சை வந்து பேசிகிட்டு இருக்கோம். அது வந்து நமக்காக பேசுகிற பேச்சு இல்லை, மக்களுக்காக பேசுகிற பேச்சு. ஒரு சிறிய உடல்நலக்குறைவு இருந்தாலும் நான் வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு தான் இருக்கேன். இல்லை விருப்போ வெறுப்போலாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு எப்பவுமே வந்து தமிழ்நாடு என்பது தனித்திருக்கின்ற ஒரு மாநிலம், அந்த மாநிலத்துக்குன்ற ஒரு மரியாதை உண்டு, அந்த மக்களுக்குன்னு ஒரு மாண்பு உண்டு, ஒரு சுயமரியாதை உண்டு, ஒரு பண்பாடு உண்டு, ஒரு கலாச்சாரம் உண்டு. இது தனியாக இருக்குன்றதுக்காக தான் இதை ஓரங்கட்டி பார்த்தாங்க, முடியல, ஒழிச்சு கட்டணும்னு நினச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு என்னவா இருக்குன்றதான் நம்ம கடந்த 4 மாத காலமா பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து செங்கிஸ்கானும் கஜினி முகமதுவும் எல்லாம் ஒன்னா சேர்ந்து படையெடுத்தாலும் கூட, மாலிகப்பூர் மாதிரி போயிட்டு வந்தாலும் கூட, தமிழ்நாட்டில் ஒன்றும் பண்ண முடியல அப்படின்ற ஒரு நிலைமை வருது. தனது முயற்சியில் சற்றும் மனம் தளராத விக்ரமன் வந்து மீண்டும் மீண்டும் வந்து வேதாளத்தை தூக்கிட்டு அலைஞ்ச மாதிரி தமிழ்நாட்டில் வந்து முட்டி முட்டி மோதி பார்த்துட்டாங்க. அப்போ அவங்களுடைய கொள்கை முரண்பாடுகளுக்கு நேர் எதிரான மதம் சார்ந்த விமர்சனங்களை வைத்த ஒரு நபரை வைத்து, திரைப்படத்தினுடைய ஒரு கவர்ச்சியை வைத்து தமிழ்நாட்டு மக்களை முட்டாளாக்குகின்ற முயற்சியில் வந்து அவங்க முதல் சுற்றில் வந்து வெற்றி பெற்றுட்டாங்க. அதை வந்து வெக்கம் மானம் சூடு சொரணை எல்லாம் இல்லாமல் நம்ம ஒத்துக்கணும். ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் வந்து தங்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்று நிரூபித்த முதல் சுற்று அது. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூட்டணியில் இன்னைக்கு இருக்கிற ஒருத்தரே வந்து தாவேக்கா என்பது RSS பெற்றெடுத்த பிள்ளை அப்படின்னு அவர் வந்து ஒரு அடைமொழியோடு சொன்னார். ஆனா அப்படி சொன்ன அந்த பிள்ளைக்கு இன்னைக்கு ரகசியமா பாலூட்டிட்டு இருக்கிறது அந்த தலைவர் தான். அந்த பிள்ளைய பாலூட்டி சீராட்டி வளர்த்திட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நீங்க சொன்ன மாதிரி அதிமுகவும் திமுகவும் மாறி மாறி வந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க என்று சொல்லி, அதிமுகவை பத்தி அதிகம் பேசாம திமுகவை மட்டுமே மையப்படுத்தி தேர்தலுக்கு முன்னாலையும் தேர்தலுக்கு பின்னாலையும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தாக்குவதற்கு ஒரு சீமானை வைத்து எப்படியெல்லாம் ஒரு மோசமான மொழியால் திமுக விமர்சித்தார்களோ, திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தினார்களோ, அதனுடைய அடுத்த சுற்று தமிழக வெற்றிக் கழகம் என்ற திரைப்படத்தின் மூலமாக, அதில் முதல்வராக நடித்துக் கொண்டிருக்கின்ற விஜய் மூலமாக இன்னைக்கு எல்லாம் நிறைவேறிட்டிருக்கு. அதாவது நான் திரைப்படத்தை விட்டுட்டு நான் வந்துட்டேன் இனிமேல் நடிக்க போறது இல்லைன்னு சொல்லிட்டு சட்டமன்றத்தையே வந்து திரைப்பட கொட்டகையாக மாற்றிய பெருமை வந்து தாவேக்காவுக்கு உண்டு. இப்ப தேர்தல்னு வரும்போது பாத்தீங்கன்னா, சின்ன பிள்ளை கூட தெரியும் பெரும்பான்மை இல்லை, 108 இடம் 106 வந்துருச்சு. பெரும்பான்மையே இல்லாம ஜெயிச்ச ஒரு கட்சி வச்சுக்கிட்டு ஜெயிச்ச மறுநாளே ஒவ்வொரு இடமா சோஃபா அனுப்பி அதிமுகவில இருந்து ஆளுங்களை கூப்பிட்டு வந்து அவங்களை ராஜினாமா பண்ண சொல்லி தான் கட்சியில சேர்த்து பதவி கொடுத்து அவங்களையும் மீண்டும் வேட்பாளராக கொண்டு போய் நிறுத்தி, என்ன உதயநிதியா சொன்னார் இவருக்கு பதில் அவர்னு, அப்படிலாம் கிடையாது, அவருக்கு பதில் அவரே, அவங்களுக்கு பதில் அவரே கொண்டு போய் நிறுத்தி துண்டை மட்டும் மாத்திருக்கிறாங்க. 3 மாதத்திற்கு முன்னால் அதிமுக துண்டு, இன்றைக்கு தாவேக்கா துண்டு, அப்படி கொண்டு போய் 2 பெண்களை நிறுத்தி ஒரு இயக்கத்தை வந்து எவ்வளவு தூரம் வந்து சிதைக்க முடியுமோ அதை சிதைப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி வந்து மௌனமாக வேடிக்கை பார்க்கின்ற இடத்தில் விஜய் செய்கின்ற அத்தனை அட்டகாசங்களையும் அவங்க பொறுத்துட்டு இருக்காங்க. அப்படி பொறுத்துட்டு இருக்கிற இடத்துல அவங்க வந்து கள்ள மௌனமாக இருப்பதற்கு காரணம் என்ன, தங்களால் முடியாததை தாங்கள் வைத்திருக்கின்ற ஒரு ஏஜென்ட் பண்றாரு, தங்கள் சார்பாக பண்றாரு. இல்ல நீங்க பாருங்க, தேர்தலில் ஜெயிச்சு போய் நான் ஒரு மரியாதை நிமித்தமா ஒரு முன்னாள் முதல்வரை பாக்குறவன் அவங்க வீட்டில் போய் டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு வந்துட்டு அவரும் சொல்றாரு இனிமே தனிப்பட்ட முறையில் நீங்க யாரும் தாக்காதீங்க, அரசியலை நாகரிகமா பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லி அனுப்பினேன் சொன்ன பிற்பாடு கூட திருச்சியில ஆரம்பிச்சார்ல ஸ்டாலின் அங்கிள் ஸ்டாலின் அங்கிள்னு, அந்த மாதிரி சின்ன புள்ள மாதிரி நேற்று போய் எப்பவுமே எனக்கு ஸ்டாலின் வந்து அங்கிள் தான், ஸ்வீட் அங்கிள் தான், தேர்தலில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் வந்து ஸ்வீட் அங்கிள் தான், அப்புறம் இந்த பக்கம் குளத்தூர் போனா கொத்து பரோட்டா போட்டோம் 5 நிமிஷத்துலங்கிற, நம்ம எல்லாம் ஒரு முதல்வரை தேர்ந்தெடுத்தாங்கன்னு நினைச்சோம். அவர் பரோட்டா மாஸ்டராகவே இருக்காரு, ஸ்வீட் கடை வச்சிருக்கிறவரே இருக்காரு, என்ன ஸ்வீட் அங்கிள் ஸ்டாலின் வந்து எப்படி இனிச்சாருன்றதுலாம் எனக்கு புரிய மாட்டேங்குது. அது தனிப்பட்ட விமர்சனம் என்று சொல்வதை விட ஒரு முன்னாள் முதல்வரை இந்நாள் முதல்வராக இருந்து விமர்சிக்கின்ற இடத்துல அது வந்து ஒரு பச்சையான விமர்சனம், கொச்சையான விமர்சனம், சட்டசபையில வந்து நீங்க மிசாவை பத்தி பேசுனதை விட ஒரு கேவலமான விமர்சனம். அதிமுகன்னு வரும்போது நீங்க என்ன செய்யறீங்க, அம்மாவோட இயக்கம் சொல்றீங்க, அதுக்கு வெக்கப்படணும் முதல்ல. இந்த அம்மாவோட இயக்கம்னு அதிமுக காரங்க சொல்றதே நான் ஒத்துக்கிறது இல்லை. MGR வந்து ஒரு மாபெரும் தலைவர் சொல்றது, எங்களை மாதிரி வயசுல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பெரிய விமர்சனங்கள் உண்டு. ஜெயலலிதாவை பார்த்து அப்பழுக்கற்ற ஆட்சி நடத்தியவர், ஊழலற்ற ஆட்சியை நடத்தியவர் சொன்னா அதிமுக இருக்கிறவங்களே நவதுவாரங்களை பொத்திக்கிட்டு சிரிப்பாங்க. இந்தியாவில் பதவியில் இருந்த காலத்திலேயே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டு சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டு உச்ச நீதிமன்றத்தால் அந்த தீர்ப்பு உறுதி செய்யப்பட்டு அதன் மூலமாக சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டியவர் இறந்து போன காரணத்தால் இறைவன் அடி சேர்ந்தார். அவர்கள்ட்ட இருந்து கைப்பற்றப்பட்ட அத்தனை சொத்துக்களும் ஊழல் மூலமாக

இந்த கண்ணதாசன் ஒருத்தர் இருந்தார், அவரை தூக்கிட்டு வந்துடுறாங்க அடிக்கடி. கண்ணதாசன் இறந்து போன காரணத்தால் பல விமர்சனங்களை நாம் செய்ய விரும்பவில்லை. காரணம், கண்ணதாசனுடைய தமிழ் மீது எல்லோரையும் போல எனக்கும் மரியாதை உண்டு. கண்ணதாசனே ஒப்புக்கொண்ட அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கை முறைகள், அவருடைய விருப்பு வெறுப்புகள், அவர் எழுதி புத்தகம் போட்டு பணம் சம்பாதித்ததை எல்லாம் நீங்கள் விமர்சனம் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது இன்றைக்கு வந்து ஒரு நாகரிகமான விமர்சனமா இருக்காது. ஆகவே தமிழ் மீது இருக்கின்ற மரியாதை காரணமா அவரை விட்டுடுவோம். அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து நீங்க வந்து ஜெயலலிதா ஜெயலலிதா ஆட்சி ஜெயலலிதா ஆட்சின்னு சொல்லும் போது எதனுடைய அடிப்படையில் அதிமுகவை ஊழலற்ற கட்சின்னு சொல்றீங்க? அதிமுக மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டு இருக்கோ அதுல ரெண்டு விஜயபாஸ்கர் இன்னைக்கு உங்களோட இருக்காரு, கோபாலகிருஷ்ணன் உங்களோட இருக்காரு, செங்கோட்டையன் உங்களோட இருக்காரு, செந்தில் பாலாஜி ஒரு ஆள் திமுகவுக்கு வந்தது, ஒட்டுமொத்த இந்தியாவும் குறிப்பா சனாதன கும்பல் வந்து இதை 24 மணி நேர பிரச்சாரமா பண்ணிட்டு நம்மளால முடியலடா சாமின்றதுக்கு தான் உங்களை வந்து அப்படி இறக்குனாங்க. இறக்கும் போது வந்து அன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒரு மாற்றம் என்று மக்கள் விரும்பியதனுடைய அடிப்படையில் அதை நான் வெளிப்படையா ஒத்துப்போம். ஏதோ ஒரு தயக்கம், ஏதோ ஒரு குறைபாடுகள் இருந்த இடத்துல வந்து அவங்களும் நீங்க சொன்ன மச்சான் மச்சிசு மாமா மாமிசு பாப்பாஸ் தம்பிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஆட்டம் ஆடி அதையும் கூட உங்களுக்கு மெஜாரிட்டி கொடுக்கல. மெஜாரிட்டி கொடுக்காத கட்டத்தில் ஒவ்வொருத்தரா திமுக கிட்ட போய் அனுமதி வாங்கிட்டு திமுக கிட்ட பாஜக வந்துடக்கூடாது கவர்னர் ஆட்சி வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வாலண்டியரா வந்து வண்டியில ஏறினாங்க. இதுல முதல்ல ஒரே நேரமா குத்திட்டு ஓடி வந்தது காங்கிரஸ் தான். அதனுடைய பலன் வந்து இன்னைக்கு அனுபவிக்கிறாங்க. இப்படி நடந்த இந்த தேர்தலே முறைகேடுகளுடைய அடிப்படையில் நடந்த தேர்தல். எஸ்ஐஆர் சீர்திருத்தம் மூலமாக ஒட்டுமொத்த இந்தியாவில் 15 கோடி மக்களுடைய வாக்களிக்கும் உரிமையை இது வந்து மாற்றி இருக்கு, தடுமாற்றங்களை உருவாக்கி இருக்கு. அதனாலதான் இவர்கள் முக்கியமாக குறிவைத்து அடித்திருக்கின்ற தலைவர்களில் மம்தா பானர்ஜி, ஸ்டாலின், பினராயி விஜயன் போன்றவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அத்வானிக்கும் ஜெய்சங்கருக்குமே லிஸ்ட்ல பேரை காணாம் எஸ்ஐஆர்ல. டெல்லியில வந்து இன்னைக்கு 33 லட்சம் பேருக்கு வந்து காணாம் சொல்லுகின்ற இடத்துல ஒரு சட்டத்தை திருத்தி தலைமை தேர்தல் ஆணையர் என்பவரை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, பிரதமர், எதிர்கட்சி தலைவர் என்று 3 பேர் இருக்கின்ற இடத்துல அந்த சட்டத்தை பெரும்பான்மை இருக்கின்றதுக்காக திருத்தி உச்ச நீதிமன்ற நீதிபதியை தூக்கி வெளியில் தூக்கி போட்டு தலைமை நீதிபதிய நீங்க வந்து என்ன பண்றீங்க, தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிற இடத்துல முதல்வர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர், இன்னொரு அமைச்சர் பிஜேபியை கொண்டு வரீங்க. அப்ப ரெண்டு பேர் நீங்க வந்துடுறீங்க. மல்லிகார்ஜுன கார்கே வந்து என்ன பண்ணாலும் ஒன்னும் ஆக போறது இல்லை. அப்ப அதற்கு கீழே இருக்கின்ற தேர்தல் ஆணையர்கள் வந்து இந்த தேர்தல் நடைமுறை சீர்திருத்தத்தை கொண்டு வந்த இடத்துல தலைமை தேர்தல் ஆணையர் அவருடைய இஷ்டத்துக்கு நடந்துகிறாரு, ஆர்பிட்ரரியா எதேச்சையா நடந்துகிட்டாருன்னு சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ் இன்னைக்கு போட்டு வெடுத்துருச்சு. 14 முறை அவர்கள் தங்களுடைய ஆட்சேபனைகளை தெரிவித்தும் கூட தலைமை தேர்தல் ஆணையர் என்பவர் தன்னுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்தவில்லை. ஆகவே தேர்தல் நடைமுறைகளில் இருப்பது அவங்களுக்கு ஒத்துக்கலைன்றது இன்னைக்கு வெளியில வந்துருச்சு. வெளியில வந்த பிற்பாடு கரப்பான் பூச்சி வந்து கட்சி வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்கு, உச்ச நீதிமன்றத்துக்கு கேஸ் போயிருக்கு. அப்படி இப்படி நடத்தப்பட்ட இந்த தேர்தல் வந்து இந்த 4-5 மாநிலங்களுக்கு நடத்தப்பட்ட தேர்தல் முறையாக நடத்தப்பட்ட தேர்தலா? அப்படி நடத்தப்பட்ட தேர்தல்ல இப்படி தோற்கடிக்கப்பட்ட தலைவர்கள் எதனுடைய அடிப்படையில் தோற்கடிக்கப்பட்டார்கள் இப்படின்றதுக்கெல்லாம் உடனே உங்களுக்கு நாளைக்கு வந்து விடை கிடைச்சிருச்சுன்னு சொன்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்ததே கேள்விக்குறி ஆயிரும், தாவேக்கா ஜெயிச்சதுன்றதே கேள்விக்குறி ஆயிரும். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் பேசுனது, கொத்து பரோட்டா போட்டது, முட்டை பரோட்டா போட்டது, தொட்டபேட்டா ரோட்ல போட்டதெல்லாம் வந்து ஜனங்களுக்கு வந்து பின்னாடிதான் கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிக்கும். ஏதோ ஒரு விபத்து, இந்த சிவாஜி படத்துல ஒண்ணு யானை மாலை போடுங்க, சரஸ்வதி சபத்துல இந்த மாதிரி யானை மாலை போட்டிருக்கு. அதை வந்து ஒரு மாண்போடையும் கௌரவத்தோடையும் காப்பாற்றிக் கொள்வதை விட்டு விட்டு அண்மையிலிருந்து இந்த வரைக்கும் சட்டசபையா இருந்தாலும் சரி, வெளியிலே இருந்தாலும் சரி, உள்ளே இருந்தாலும் சரி, அந்த கத்தி கத்தி பேசுறது ஒரு ஒரு அநாகரிகமான உடல் மொழியும் பேச்சு மொழியும் வந்து முதல்வர் வச்சிருக்கிறத எனக்கு ஒரு அளவுக்கு மேல இறங்கி விமர்சிப்பது என்பதே நம்ம படிப்புக்கு செய்யற ஒரு அவமானம் மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு இதுதான் வரும்னு சொல்லி ஒரு சாதாரண தமிழ்ல பேசுறது வேற, இலக்கண தமிழ்ல அகநானூர் புனநானூர் படிச்சுட்டு நீங்க தொல்காப்பியம் இலக்கணம் படிச்சுட்டு வாங்கன்னு சொல்ல, ஒரு முதல்வர் என்ற இடத்திலிருந்து பேசுகின்ற மொழிக்கு என்ற ஒரு நாகரிகம், ஒரு பண்பாடு, ஒரு மாண்பு வேணும். நீங்க எங்க போனீங்கனாலும் வந்து ஒரு ப்ரிப்பேர்டு ஸ்கிரிப்டை எடுத்துட்டு போயிட்டு ஏற்ற இறக்கத்தோட மாடுலேஷன் போட்டு அடிக்கிற இடத்துல அதிமுக வந்து நீங்க என்ன பண்றீங்க? ஆதவர்ஜனா என்ன சொல்றாரு? ரெட்டேலுக்கு ஓட்டு போட்டாலும் ஒண்ணுதான்,
விசிலு ஓட்டு.

0: போட்டாலும் ஒண்ணுதாங்கிறார். ஆர்எஸ்எஸ்ல அரடவுசர் போட்டுட்டு இருந்த வந்த நிர்மல் குமார் என்ன பண்றாரு, போராடலாம் தகராறு உருவாக்குறது மட்டும்தான் அவருக்கு வேலையா இருக்கு. ராஜ்மோகன் வந்து சட்டசபையை பட்டிமன்றம் நினைச்சிட்டு இருக்காரு. இந்த மூணு முந்திரி கொட்டை இருக்கு பாருங்க, இந்த மூணு முந்திரி கொட்டை பேசுறதுக்கே வந்து தமிழ்நாடு வந்து இன்னும் தயாராகல, சிரிக்க முடியல. அப்ப விஜய் என்பவர் சட்டமன்றத்தில் பல இடங்களில் தான் பேச வேண்டிய இடங்களில், தன் துறை சார்பாக பேச வேண்டிய இடங்களில், தன் அமைச்சகம் சார்பாக பேச வேண்டிய இடங்களில் மௌனத்தை போற்றுகின்ற ஒருவர், வெளியில வந்தா மட்டும் அவருக்கு வீணா வந்துருது. அப்ப அந்த கையில ஸ்கிரிப்ட் இருந்தா தான் பண்ணணும் நினைக்கிறீங்க. நான் என்ன சொல்றேன், இங்க பாருங்க, சாதாரணமா இந்த அரசியல் விடுவோம். இந்தியாவில் வந்து இன்னைக்கு நான் பார்த்தேன், 1180 பேரோ 1190 பேரோ கடந்த 6-7 ஆண்டுகள்ல இருந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் உடனடியா கட்சி மாறினதா ஒரு டேட்டா சொல்லுது. 1185 ஒட்டுமொத்த இந்தியாவில். அப்போ தேர்தல்ன்றது எவ்வளவு கேவலமான ஒன்னா ஜனங்களை நீங்க வந்து பாக்குறீங்க, ஓட்டு போடுற மக்களை வந்து பிச்சைக்காரனா நினைக்கிறீங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி அந்த சின்னத்துக்கு ஓட்டு போட்ட அவங்க 3 மாசத்துக்கு பின்னாடி அதே வேட்பாளருக்கு இந்த சின்னத்துக்கு ஓட்டு போவாங்க கேட்கறது இருக்கு பாருங்க. இது வந்து இவங்க கேட்கறதுல கூட இவங்களுக்கு வெக்கம் இல்லாம இருக்கலாம், ஆனா அந்த விரல் மை கூட காயாம நின்றுட்டு இருக்க ஜனங்க இருக்காங்கல்ல, அவங்களை எவ்வளவு கேவலப்படுத்துறீங்கன்றது வந்து நீங்க யோசிங்க. அந்த வாட்டி தேர்தலுக்கு போகும்போது இதே மரகதம் குமரவேல் தாவேக்காவை பத்தி விமர்சனம் பண்ணி தானே ஓட்டுக்கிட்டு இருப்பீங்க, திமுகவை விமர்சனம் பண்ணி தானே ஓட்டுக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? உங்களுக்கு நீங்கள் சொன்ன ஜெயலலிதாவினுடைய பாசத்தினை அடிப்படையா வச்சு, எம்ஜிஆர் மீது இருக்கின்ற பற்றை அடிப்படையாக வைத்து உங்களுக்கு ரெட்டேலிக்கு போட்ட ஓட்டை 2 நாள்ல ஒரே ராத்திரில மாறிட்டு திமுக அண்ணா திமுக கூட்டணி அமைக்கிறதுக்கு முயற்சித்தாங்க. அது ஒரு எம்ஜிஆர் தொண்டனா ஜெயலலிதா தொண்டரா என்னால ஒத்துக்க முடியல, அதெல்லாம் இங்க வந்துட்டேன்னு சொன்னா இது வந்து தூர்ந்து போன கட்சி, அப்படி ஒரு கட்சியே கிடையாது. திமுகவும் அண்ணா திமுகவும் 70 ஆண்டு காலத்தை தமிழ்நாட்டை நாசமா பண்ணிட்டாங்கன்னு சொல்ற இடத்துல இங்க வந்து எப்படி நிக்கிறீங்க? அப்ப உங்க அமைச்சர் எப்படி இந்த ஓட்டு போட்டாலும் அந்த ஓட்டு போட்டாலும் ஒண்ணுன்னு சொல்றாரு? அவங்க குடும்பத்தில் இருக்க ஒருத்தர் அண்ணா திமுகவில் எம்எல்ஏவா இருக்கிறது வேற, அதுக்காக அண்ணா திமுகவும் தாவேக்காவும் ஒண்ணுன்னு சொன்னா இதை விட ஒரு பைத்தியகாரத்தனமான ஸ்டேட்மெண்ட் இருக்க முடியுமா? கொள்கை ரீதியாக வந்து நீங்க ஒரு தேர்தலில் எழுத்து நின்று ஜெயிச்சுட்டு பல இடங்கள்ல வந்து அதிமுக 2வது இடத்துல வந்திருக்கா தமிழ்நாடு பூரா. இப்ப தோத்த இடத்தங்கள கூட தாவேக்காவினுடைய இடம் என்ன, தாராபுரத்திலையும் சரி இங்கேயும் சரி, மதுராந்தம் கூட பரவாயில்ல, தாராபுரத்துல வந்து அந்த வேட்பாளரைய ஊர் உள்ளாரே விட மாட்டேங்கிறாங்க. மக்கள் வந்து யோசிக்கிறான். இப்போ நீங்க என்ன நினைக்கிறீங்க, ஒரு தேர்தல் வந்தா 2000 ரூபாய் கொடுத்தா 3000 ரூபாய் கொடுத்தா அவனை நிரந்தரமா விலைக்கு வாங்கிடலாம், ஆட்டு மந்தம் மாதிரி இருக்கான், சொல்ற இடத்துல அவன் குத்திடுவான் நீங்க முடிவு பண்ணிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்களும் யோசிக்கிறாங்கல்ல, அவங்களும் யோசிக்கிறாங்க, என்னடா இப்ப ஓட்டு போட்டோம், அதே அம்மா மேக்கப்பை மாத்திட்டு வந்துட்டு வந்து இந்த பக்கம் விசில கூப்பிடுது, அப்ப ரெட்டலை என்ன ஆச்சுன்னு கேள்வி கேட்கிற இடத்துல அவங்களுக்கே அவங்க சுயமரியாதை மேல வந்து ஒரு சந்தேகம் வந்துருமா இல்லையா? அப்ப இப்படி பேசிக்கிட்டு போற முதல்வர் தன்னுடைய சாதனைகளை பத்தி எதுவும் பேசல, இவருடைய ஆட்சியில நடந்துட்டு இருக்கிற பாலியல் துன்புறுத்தல்கள் பத்தி பேசல, சட்டம் ஒழுங்கு பத்தி பேசல, இது வரைக்கும் எத்தனை கொலைகள் நடந்திருக்குன்னு பேசல. நீங்க எதுக்காக வந்து லண்டனுக்கு போய் இந்தியாவினுடைய நிறுவனம் கூட்டு போய் அங்க கையெழுத்து வாங்கினீங்கன்றதுக்கு கேள்வி இல்லை. தமிழ்நாட்டிற்கு வந்து இருக்கின்ற பல தொழில்கள் வந்து எப்படி ஆந்திராவுக்கு போயிட்டு இருக்குன்னு சொன்னா பதில் இல்லை. தமிழ்நாட்டிற்குள் தமிழர்களை தவிர்த்து தமிழ்நாட்டினுடைய சிறப்பு பிரதிநிதியா ஒரு ஆந்திராக்காரர் எப்படி டெல்லிக்கு போனான்னு யாரும் கேட்கல. ஒரு ஜோசியக்காரர் சொன்னதுக்காக 9வது மாடிக்கு போறீங்க, இன்னும் போய் பட்டண பாக்கத்தை இடிக்க போறீங்க, ஜனங்க வந்து எழுத்து நின்னா இல்ல இல்ல அப்படின்னு பின்வாங்குறீங்க, அது நான் பறந்து ஒரு காலி பண்ணிட்டு 120 கிலோமீட்டர் தாண்டி போய் செய்யூர்ல இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் வர முடியுமா? 120 கிலோமீட்டர்ல ஒரு ஏர்போர்ட் வர முடியுமா? துபாயில இருந்தோ மலேசியால இருந்தோ ஒரு 10,000 ரூபாய் டிக்கெட் போட்டு வரான்னு வச்சுங்களேன், இறங்க நேரத்துல இருந்து மெட்ராஸுக்கு வர்றதுக்கே ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் கொடுத்தாதான் வருவான் இன்னைக்கு வண்டி எல்லாம். இதெல்லாம் கொஞ்சம் யோசிக்கணும். நமக்கு வந்து தனிப்பட்ட முறையில வந்து பகையும் வன்மம் இருக்கின்றதுக்காக வாயில வந்ததெல்லாம் பேசுறதுலாம் திட்டமாயிராது. இப்போ உதாரணத்துக்கு வந்து வடபழனி போர்வூர் இருக்குல்ல ரயில், மெட்ரோ ரயில் எத்தனை மாசமா வந்து முடிவாகி வெயிட்டிங்ல இருக்கு. இப்ப அக்டோபர் 11 11ஆம் தேதி ஐயா வர்றாராம். இது எதுக்காக ஒரு 4-5 மாசமா திறப்பு விழா எல்லாமே இருக்குன்னு தெரியல. எதையுமே கேள்வி கேட்கறதுக்கு மக்களுக்கு வந்து இன்னைக்கு நேரம் இல்லை. அவங்களை வந்து நம்ம திசை திருப்பிட்டே போறோம். இந்த திசை திருப்பிட்டே போறதுக்கு மதுராந்தகத்துக்கும் தாராபுரத்துக்கும் இப்ப வீரமணி கேஸ் வந்துருச்சு. இப்ப இந்த மதுராந்தகம் இந்த இடைத்தேர்தல் என்பது யாராவது இறந்து போய் வந்ததா, இல்ல இயற்கை சீற்றத்தால ஏதாவது நடந்து போய் மாறிச்சான்? ஒரு கட்சியில நின்று ஜெயிச்சவங்க ராத்திரியோட ராத்திரியா பொட்டிய வாங்கிட்டு இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டு அந்த கட்சியில இருந்து இருக்க எம்எல்ஏ எல்லாம் வச்சு நீங்க வந்து நம்பிக்கை வாக்கெடுப்புல வந்து ஜெயிச்சுட்டு ஒரு கட்சியை கபலீகரம் பண்ணிட்டு அந்த கட்சியை கொஞ்சம் கொஞ்சமா மலப்பாம்பு மாதிரி தின்னு முழுங்கிட்டு மரத்துல அப்படியே சுத்திட்டு இருந்துட்டு அப்படியே மீன் இழுத்தா சிரிக்கும் இல்ல, சிரிச்சு முடிச்ச உடனே டொப்புன்னு மலப்பாம்பு கீழே விழுந்து தெரியுமா, அடுத்தது இறைய தேடி போவோம். அந்த மாதிரி ஒரு மூணு நாலு மாசமா தின்னு சிரிச்சுட்டு இப்ப இடைத்தேர்தலுக்கு மறுபடியும் மலப்பாம்புங்க கிளம்பி வெளியில வந்திருக்கு. அப்ப இந்த வேட்பாளர்கள் இருக்காங்க பாருங்க, அவர்களுக்கு கொஞ்சமாவது சுயமரியாதை அல்லது வெட்கம் மானம்னு ஒண்ணு இருந்ததுன்னா அப்படியே துண்டை மாத்தி போட்டுக்கிட்டு ஜனங்களை போய் எப்படி பார்க்கணும்ன்ற கூச்சம் வந்துருக்கணும். ஆனா அந்த கூச்சம் வந்து இப்ப ஜனங்களுக்கு வந்திருக்கு. இப்ப தாராபுரத்துல என்ன மாற்றம் வந்துருச்சு? சரி, அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து ஆட்சி அமைக்க முயற்சி பண்ணாங்க, அதனாலதான் வந்தேன்னு சொல்றீங்கல்ல. அப்ப உங்களை வந்து மிக மோசமான கட்சின்னு சொன்ன இடத்துல கும்பல் கும்பலா போய் சேர்ந்து பதவி வாங்குறீங்களே, எப்படி வாங்குறீங்க? நேற்று கூட 10-11 பேருக்கு துணை பொதுச் செயலாளர்கள் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து போனவங்க எல்லாத்துக்குமே கட்சி இப்ப கட்சியில பதவி கொடுத்திருக்காங்க. ஏன் இப்ப கொடுக்குறீங்க? இத்தனை மாசம் இல்லாம தேர்தல் இருக்குது, 10 நாளைக்கு முன்னாடி ஏன் கொடுக்குறீங்க? தனிப்பட்ட முறையில் நீங்க விஜய் என்ற மனிதரை பார்த்து அவர் நல்லவரா இருக்கலாம், அல்லது வந்து சினிமாவில ஜெயிச்சு போராடி வந்திருக்கலாம். ஆனால் வென்றதற்கு பின்னால் வென்றவன் சொல்வதெல்லாம் வேதம் இல்லை, வேதம் அன்றி வேறு இல்லை அப்படின்னு கண்ணதாசன் ஒரு வரி இருக்கு. ஜெயிச்சவன் எதை சொன்னாலும் அந்த வேதம் சொல்ற மாதிரி நான் ஜெயிச்சிட்டேன், ஆகவே என்ன வேணா நான் ஆணவமா பேசுவேன், எவ்வளவு வேணா அகங்காரத்தோடு பேசுவேன், அகங்காரம் என்பது என் தலையை சுற்றி இருக்கின்ற அத்தனை நரம்புகளுக்குள்ளும் வந்து புடைத்துக்கிட்டு இருக்கு. முதல்ல பேசும்போது குறைச்சி பேசுங்க. நீங்க யார வேணாலும் மரியாதை குறைவா பேசும்போது நாளைக்கு யாரோ ஒருத்தன் டேன்னு கூப்பிட்டுருவான். இன்னைக்கு காலம் அப்படிதான் இருக்கு. அப்படி காலம் இருக்கிற இடத்துல வந்து நீங்க திமுக குறை சொல்லுங்க, எல்லா உரிமையும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே ஆண்ட கட்சி வந்து ஊழல் செய்திருந்தால் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு பட்டியலா கொண்டு வாங்க, வழக்கு போடுங்க. ரெய்டுக்கு போறீங்க, அதுக்கு முற்பாடு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, வழக்கு போடுங்க, அவங்க நிரூபிக்கட்டும். குற்றம் உள்ளவர்கள் என்றது தெரிய வந்தால் மக்கள் என்ன தீர்ப்பு கொடுக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக தீர்மானிப்பார்கள். ஆனால் எந்த விதமான சேவையும் செய்யலாமல், மக்களோடு எந்த விதத்திலும் இல்லாமல், எதற்கும் தொடர்பு இல்லாமல், நான் நேரா 200 கோடியை விட்டு வந்துட்டேன், 200 கோடியை விட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு இப்ப அடுத்தது சுவிட்சர்லாந்து போக போறீங்க. இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு கேட்டீங்கன்னா, ப்ரொடியூசர் செலவுல வந்து போயிட்டு ஃபாரின்ல ஒரு பாட்டு கூட பார்த்துருப்பீங்க, சுவிட்சர்லாந்துலயோ ஜெர்மனிலயோ நினைக்கிறேன், ரயில்வே ஸ்டேஷன்ல இந்த போர்ட்டெல்லாம் இருக்கான்ல, வெள்ளைக்காரனுக்கெல்லாம் லுங்கி கட்டி பட்டாப்பட்டி அண்டர்வேர் போட்டுக்கிட்டு ஒரு பாட்டு இருக்கு சுவிட்சர்லாந்துல. கற்பனை வந்து அந்த அளவுக்கு உச்சம். அது பிரபுதேவா தான் நினைக்கிறேன், ஏன்னா பிரபுதேவாக்கா வந்து எந்த டான்ஸ்லயும் நடுமத்துல ரெண்டு தொடப்பம் ரெண்டு குப்பை கூட்டுறவங்கலாம் கொண்டு வந்து நடுமத்துல நடுமத்த உள்ளனா ஒரு டான்ஸ் வந்து நிறைய வராது. அந்த மாதிரி ஒரு பாட்டு இருக்கு விஜய் படத்துல. அதுதான் இவங்க வந்து சுவிட்சர்லாந்துக்கு அடுத்தது போறாரு. அரசாங்க செலவில் சென்று ஒரு நடிகருடைய கார்பந்தயத்தை ஒரு நாள் பூரா உட்கார்ந்து பண்ணீங்கல்ல, ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டீங்கல்ல, எத்தனை வருட பகைமையை நீங்க வந்து உருவாக்கிருக்கீங்க. ஒரு உச்சபட்ச நடிகர் வந்து ஒரு 30-40 வருஷம் உட்காந்து காலி பண்ணிட்டு போனார் தொண்டர்களை, ரசிகர்களா இருந்தவன தொண்டனா மாத்தானே போயிட்டாரு. இவங்க ரெண்டு பேரும் படம் ரிலீஸ் ஆகிற நாள்ல இருந்து படம் ஓடுற வரைக்கும் இவங்க ரெண்டு பேரும் பயன்படுத்தி கொண்ட வசைமொழிகள் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாவிலயும் வந்து யூடியூப்லயும் இவங்க மாத்தி மாத்தி திட்டுகிட்டது. ரசிகர்களை வந்து பகைவனாவே வச்சுக்கிட்டு இருந்துட்டு நீங்க மாட்டுக்கு போய் லண்டன்ல கட்டி பிடிச்சிக்கிறீங்க இல்லையா, அப்ப என்ன செய்யறீங்க? நீ ஜெயிச்சுட்ட, எனக்கு வியாபாரம் ஆகணும், நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணும் வியாபாரம் பண்ணலாம். தமிழ்நாட்டில் பூரா இடியட்ஸ், முட்டாப்பயலுங்க, அவன் தலையில எவ்வளவு வேணா மிளகா அரைக்கலாம், அவனை சினிமா ஸ்கிரீனுக்கு முன்னாடி உட்கார வச்சிட்டா அவன் என்ன வேணா செய்வான். அவன் படிச்சவனா இருப்பான், டாக்டரா இருப்பான், அட்வொகேட்டா இருப்பான், சார்ட்டர்ட் அக்கௌண்டா இருப்பான், ஐடில இருப்பான், கூகுள்ல வேலை செய்வான், பேஸ்புக்ல வேலை செய்வான், எங்க வேலை செஞ்சாலும் கிறுக்கு பையன் தியேட்டர்ல வந்து உட்காந்துருவான், சினிமா பார்த்துட்டு தான் ஓட்டு போடுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்கிறதால தான் நீங்க லண்டன்ல போய் உட்காந்துட்டு கூத்தடிக்கிறீங்க. ஒரே ஒரு நாள் தொழில் முனைவோர்களை கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு சுற்றுப்பயணம் போயிட்டு வந்துட்டு விளக்கம் இல்லை. தொழில்துறை மந்திரி போல போயிட்டு வந்து விமர்சனம் அதிகமா இருக்குன்னு சொன்னா அந்த அம்மா ஒரு டாக்டர் சர்டிபிகேட் எடுத்துட்டு வருது. தனிப்பட்ட முறையில் உடல்நலம் சரியா இல்லாத இடத்துல வந்து நான் அதை விமர்சிக்க கூடாது, எனக்கு தெரியாது என்ன உடல்நல கோளாறுன்னு எனக்கு தெரியாது, அது மாண்பில்லை. தொழில்துறை செயலாளர்கள் கூட போகாம நீங்க நண்பர்கள் குழுவா போய் இன்ப சுற்றுலா எல்லாம் பண்ணிட்டு வரீங்க. எல்லாம் நிறைய பேர் கேவலமா விமர்சனம் பண்றாங்க, அது பொதுமக்கள் பார்வைக்கு வருது, அவங்க முடிவு பண்ணட்டும். இப்படி இருந்தது இந்த தேர்தல் மூலமாக இந்த இரண்டு தொகுதிகளுக்கு தேர்தலை கொண்டு வந்தது யார், மறுதேர்தலை கொண்டு வந்ததற்கு உண்டான சூழல் என்ன, அதனுடைய அகச்சூழல் என்ன, புறச்சூழல் என்ன, என்ன எமர்ஜென்சி இருந்தது, ஜெயிச்சவங்க ரெண்டு பேருக்கு அரிப்பெடுத்து பணம் வசூல் பண்ணிக்கணும், மற்ற இடத்துக்கு போகணும்னு சொல்லி கட்சி மாறினதால ஜனங்க முட்டாளாகும். மூணு மாசம் ஒரு வாட்டி நீங்க எலெக்ஷன் வைப்பீங்க, விஜய் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க, ஐயா ஸ்டாலின் வாழ்க, ஓட்டு போற தவிர உனக்கு வேற வேலை இல்லையா, அவன் தொகுதியில் எவ்வளவு பிரச்சனை இருக்கு, தமிழ்நாடு பூரா எவ்வளவு மின்சார பற்றாக்குறை இருக்கு, கேட்டா ஒரு மந்திரி காத்து கம்மியா இருக்கு அதனால கரண்ட் வரலங்கிறாரு, தேர்மனில் ரேவதி சொல்ற மாதிரி இருக்கு, இஞ்சி எடுப்பதற்கா பாட்டுல இருக்க வாயத்தவன எனக்கு காத்து தான் வருதுன்னு சொல்லும்ல, அந்த மாதிரி இருக்கு, காத்து கம்மியாயிடுச்சா கரண்ட் வரலையாம், என்ன மச்சிட்டு என்ன பண்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்ப ஒரு தேர்தல் வந்து நீங்க வலியை கொண்டு வரீங்க, அந்த தேர்தலை மக்கள் மேல திணிக்கிறீங்க, இது ஜனநாயகத்தின் மீது துப்பப்பட்ட எச்சில், ஜனநாயகத்தின் முகத்துல வந்து நீங்க அடிக்கிறீங்க, அதுக்கு ஜனங்களை விக்டிமாக்குறீங்க, அவருக்கு வேற வேலை இல்லைங்களா, ரோடு ஷோ போனா வந்து நின்றுட்டு இருக்கிறத விட சோத்துக்கு வழி இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ரோட்ல போனா பாதுகாப்பு இல்லை, நீங்க போயிட்டு இருக்கிற வழியில ஒரு சின்ன பிள்ளைக்கு வந்து பள்ளிக்கூடத்துல வந்து பாலியல் துன்புறுத்தல் நடக்குது, எதிர்ந்து அரசியல் பண்ணும்போது எல்லா இடத்துலயும் போய் உட்காந்துட்டு பேசுனீங்க இல்ல, கழிவறைக்கு சென்ற பெண் காணவில்லை ஸ்டாலின் அவர்களே, நீங்க இன்னைக்கு எங்க இருந்து உங்களால அந்த டோன்ல பேச முடியுது, என்ன சினிமாவா, சினிமாவா, மேட்னி முடிஞ்ச உடனே ஈவினிங் ஷோ, ஈவினிங் முடிஞ்ச உடனே நைட் ஷோன்ற மாதிரி மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு ஷோ இருந்தது, அன்னைக்கு அதிமுக படம் காமிச்சாங்க, இப்ப ஒரு ஷோ வந்திருக்கு, இப்ப வந்து தாவேக்கான் இன்னொரு படம் காமிக்கிறாங்க சொல்லி வேட்பாளர்களையே நடிகர்களாக மாற்றி முகத்துக்கு நல்லா ஒப்பனை போட்டு மேக்கப் போட்டு கொண்டு போய் நிறுத்தி நடிக்க வைக்கிறீங்க. அன்று அதிமுகவாக நடித்தவர்கள் இன்றைக்கு தாவேக்காக நடிக்கிறாங்க, நடிகர் கட்சியில போய் சேர்ந்த உடனே பெரிய நடிகை ஆயிட்டாங்க ரெண்டு பேரும், அது தாராபுரத்தெல்லாம் அந்த அம்மாவை வாயை தெரிஞ்சு பேச விடல. இரண்டு தொகுதிகளும் இருக்கு, அந்த மக்கள் என்ன முடிவு எடுக்கணும் கேட்டா நம்ம என்ன பாவம் பண்ணோம், இந்த கட்சி தானே ஓட்டு போட்டு அனுப்பிச்சோம், அதே ஆள் வேற ஒரு கட்சியில போய் சேர்ந்துட்டு இந்த தொகுதி எனக்கு செல்வாக்கு இருக்கு, என் ஜாதி இருக்கு, என் சொந்தக்காரங்க இருக்காங்க, எனக்கு பின்புலம் இருக்கு, இப்படின்னு வரும்போது யார அவங்க கொச்சப்படுத்துறாங்க, விஜய் விட்டுருங்க, ஸ்டாலினை விட்டுருங்க, எடப்பாடி பழனிசாமியை விட்டுருங்க, வேட்பாளர்களை நீங்க வாக்காளர்களை கொச்சப்படுத்துறீங்க, பொதுமக்களை கேவலப்படுத்துறீங்க, இந்த பொதுமக்கள் இருந்தது சூடும் சொரணையும் இல்லாம சுத்திட்டு இருக்கான், எத்தனை வாட்டி எலெக்ஷன் வந்தாலும் வந்து மாத்தி மாத்தி ஓட்டு போடுவான், அதுக்கு சினிமாவையும் பயன்படுத்தலாம்ன்றது வந்து விஜய் வந்து மீண்டும் ஒரு முறை நிரூபிக்கிறதுக்கு முயற்சிக்கிறார். இந்த இடத்துல பொதுமக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய வேண்டுகோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த திமுகவுக்கு தான் போய் ஓட்டு போடுங்க, அண்ணா திமுகவுக்கு தான் போய் ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, உங்களை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய தருணம் இது, உங்களை மையப்படுத்தி எவனோ அரசியல்ல காய நகர்த்தி சதுரங்க வேட்டை நடத்துறதுக்கு நீங்களே பல்லாங்குழியில் இருக்கிற காயா மாறி மாறி ஒரு கையா மாறுறீங்க, இப்படி அல்லி அதுல போடுறான், இப்படி அல்லி அதுல போடுறான், அந்த பல்லாங்குழியில காயமாத்தங்க பாத்திருக்கீங்கல்ல, அந்த மாதிரி இப்படி அல்லி அதுல போடுறான், அள்ளி அள்ளி அள்ளி போட்டு விளையாடுறதுக்கு நீங்கள் பல்லாங்குழியில் இருக்கின்ற புளியங்கொட்டைகள் கிடையாது, பரமபதத்தில் பயன்படுத்தப்படுகின்ற ஏணியில் ஏற்றிவிடுவதற்கு பயன்படுத்துகின்ற காய்கள் கிடையாது, நீங்கள் விதைகள், நீங்கள் என்ன விதைக்கிறீங்களோ அதுதான் இனிமே மரமா வரணும், அதனால சொரணை உள்ள விதையா, மானம் உள்ள விதையா, சுயமரியாதை உள்ள விதையா மக்கள் இருக்கிறதா, அவங்க போடுற வாக்குக்கு உண்டான மரியாதை வந்து அவங்க கொடுக்கறதா அர்த்தம், அதனால இவங்க வந்து நாலு மாசம் ஆயிடுச்சு என்ன சாதனை பண்ணிட்டாங்கன்றதுலாம் அவங்களுக்கே சொல்ல தெரியல, நம்ம ஏன் போய் விமர்சனம் பண்ணிட்டு எதிர்கட்சிகள் பண்ணிட்டோம் அந்த வேலையை. அடுத்த கேள்வி கேட்டீங்கல்ல ராஜவேல், ரொம்ப முக்கியமான கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த வருடம் 27ஆம் தேதி செப்டம்பர் அன்று ஒரு கூட்டத்துல போய் நான் பார்வையாளர் போய் உட்கார்ந்துட்டு நம்ம பரகால பிரபாகர் எல்லாம் வந்தாரு, அவரெல்லாம் பார்த்து வாழ்த்திட்டு நான் திரும்பி வந்துகிட்டு இருக்க நேரத்தில் அப்படி அப்படி அப்படி ஓபன் பண்ணும்போது கரூரிய கூட்ட நெரிசல், 5 பேர் மரணம்னு ஆரம்பிச்சு ராஜா அண்ணாமலை புறத்திலிருந்து நான் வீட்டுக்கு வர்றதுக்குள்ள 31 பேர்ல முடிஞ்சது அன்னைக்கு ராத்திரி, மறுபடியும் 10-11 மணிக்கு போகும்போது அது 41 வந்து நின்றுச்சு காலையில். அப்படி அந்த மரணத்தினுடைய செய்தியை கேட்டுக்கிட்டே கடந்து வந்துகிட்டு இருக்க நேரத்தில் எந்த விதமான விமர்சனமும் எனக்கு அப்போ இல்லை, விமர்சனம் இல்லை. ஆனால் அங்கே நீங்க பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் ஒரு திரைப்பட ரசிகனாக போய் தன் வாழ்க்கை இழந்தாலும் பரவாயில்லை, பிள்ளைகளை சாவு கொடுத்தாலும் பரவாயில்லை, குழந்தைகளை பலி கொடுத்தாலும் நரபலி கொடுத்தா கூட பரவாயில்ல. இந்த சிறு தொண்டர் கதையில சொல்லுவாங்கல்ல, சிவபெருமான் வந்து குழந்தைய பலி கொடுக்க சொல்லி கேட்டாரு. கடவுளுக்கு வந்து நிரூபிக்கிறதுக்காக குழந்தைய வந்து அவங்க வந்து சமைச்சு கறியாக்கி போட்டாங்கன்னு, பிள்ளைக்கறி சமைத்தார்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சினிமா நடிகனுக்கு செய்யப்பட்ட பிள்ளைக்கறி பிரச்சாரம் தான் வந்து கரூர் பிரச்சாரம். அப்படிதான் என்னால சொல்ல முடியும். பிள்ளைக்கறியை கொண்டு போய் நீங்க சமைச்சு பரிமாறிட்டு 30 லட்சம் 35 லட்சம் காசு வாங்கிட்டு அந்த இடத்து கூட வந்து என்னன்னு கேட்காம அதுக்கு பிற்பாடு ரூம் போட்டு அங்க வந்து போட்டோவா காமிச்சு அழுததை படம் எடுத்து ஆர்ப்பாட்டம் செஞ்சதை படம் எடுத்து கொடுத்த காசை வாங்கி வீட்டில் போட்டுக்கிட்டு அதுக்கு பிற்பாடு போய் உங்களுக்கு அரசாங்கத்தில் வேலை தராங்கன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடி இன்னைக்கு வந்து அந்த வேலையை வாங்கிட்டு உச்ச நீதிமன்றம் தடை செஞ்சு வச்சிருக்கு. இப்படி கொடுக்க கூடாதுன்னு வந்து சென்னை உயர்நீதிமன்றம் சொன்னதுக்கு உச்ச நீதிமன்றம் தடை கொடுத்திருக்கு. வழக்கு நிலுவையில் இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இன்னுமே இவங்க திரையை விட்டு வெளியில வரல, சினிமா திரையை விட்டு வெளியில வரலன்ற ஒரு கேவலமான நாள் தான் செப்டம்பர் 27. இது என்ன நடந்தது என்பதை விட அன்னைக்கு நடந்தப்போ திராவிட முன்னேற்ற கழகம் என்ன தவறு செஞ்சதுன்றதை இப்பதான் ஸ்டாலின் வந்து கொஞ்சம் வெளிப்படையா பேசுறாரு. அன்னைக்கு நீங்க ஓடி போனீங்க, கோவையா ஓடி போனீங்க, பதுங்கினீங்க. ஆனால் ஒரு தலைவன் தன் தொண்டர்கள் எதிர்ப்பது எப்பொழுதும் விரும்ப மாட்டான்னு அவங்களுக்கு வந்து சாப்டா தான் அவங்களை பத்தி நான் பேசினேன். அன்னைக்கு கூட நான் வன்மத்தை காமிக்கல. நீங்க இந்த பக்கம் ஏர்போர்ட்டுக்கு இப்படி ஓடிட்டு இருந்தீங்கல்ல திருச்சியில, அந்த நேரத்தில் நான் இப்படி ஒரு பிளைட் எடுத்துட்டு போய் இப்படி இறங்கி கோயம்புத்தூர்ல இருந்து நான் அந்த இடத்துக்கு போனது நான் தான் என்று முதல்வராக இருந்து முதன்மையாக நின்று செய்திருந்தாலும் கூட சட்டத்தின்படி அன்றைக்கு செய்ய வேண்டிய வேலையை திமுக விட்டதனுடைய விளைவு திமுகவிற்கு ஏற்பட்ட இழப்பு அல்லது தமிழ்நாட்டிற்கு ஏற்பட்ட இழப்பு. அந்த வழக்கிலிருந்து விஜயை காப்பாத்துறதுக்கு முத முதல்ல குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி கூட்டம் நடந்துட்டு ஒரு கொடியை பார்த்துட்டு பெரிய கட்சி நம்ம கூட கூட்டணிக்கு வந்துருச்சு நம்ம ஜெயிக்க போறோம் சொன்னது எடப்பாடி பழனிசாமி. விஜய் மேல உடனே நடவடிக்கை எடுக்க கூடாது, இதுல வேற ஏதோ சதி திட்டம் இருக்குன்னு பேசுறது எடப்பாடி பழனிசாமி. அதுக்கடுத்தது பேசுனது அண்ணாமலை, அதுக்கடுத்தது பேசுனது சீமான். எல்லோரும் உங்களுக்கு பின்னாடி வராங்க சொன்ன பிற்பாடு ஓடின காலோட வந்து உட்கார்ந்து படையூர்ல உட்கார்ந்துட்டு கிட்டத்தட்ட உங்க கட்சியில் இருக்கவங்க 30-35 நாள் வெளியில வரல. அன்னைக்கெல்லாம் எந்த பாத்ரூம்ல இருந்தாங்கன்னு தெரியல. முன்ஜாமீன் கிடைச்சு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டு சிபிஐல இருந்து ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் போட்ட பிற்பாடு தான் இந்த முந்திரிக்கொட்டை வீரர்கள்லாம் வந்து அன்னைக்கு வெளியில வந்தாங்க. அன்னைக்கு ஒரு ஆண்டு கொண்டிருக்கின்ற முதல்வரை பார்த்த முட்டாள் முதல்வர் சொன்னப்ப நீங்க சரியான நடவடிக்கை எடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த இழப்பு வந்திருக்காது. வழக்கு என்று வந்ததற்கு பின்னால நீங்க நல்லா பாருங்க, மத்திய அரசு ஒன்றிய அரசு விஜயை வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதற்கு கரூர் வழக்கு சாட்சி. ஒரு வழக்கு நடந்து 1 வருஷம் ஆயிடுச்சு இல்ல. நான் என்ன சொல்றேன், ஒரு புலன் விசாரணை நடத்தி தாவேக்கா சார்பில் எந்த விதமான குற்றமும் இல்லை, சட்டம் ஒழுங்குதான் வந்து சரியா வந்து அங்க பேணி காக்கப்படவில்லை, இது காவல்துறையினுடைய நெத்தனம் சொல்லுங்க. புலன் விசாரணை ஏன் வந்து 1 வருஷம் கழிச்சு முடியல? ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற ஒரு நீதிபதியை போட்டு அதற்கு கீழே சிபிஐ அதிகாரிகளை நியமித்த புலனாய்வு செய்கின்ற விசாரணை குழு 1 வருடம் கடந்தும் எங்க மிக்சர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க? என்ன புலன் விசாரணை நடந்தது? அடுத்த கட்டத்துக்கு ஏன் நகரவே இல்லை? நீங்க 1 வருஷம் முடிஞ்சிருச்சுங்க, நாளைக்கு தேசம். உண்மையை சொன்னா நாளைக்கு தேசம் தானே, திதி தானங்க. அந்த திதி கொடுக்கிற அன்னைக்கு கூட ஏன் செத்தான் தெரியக்கூடாதா? எதுக்காக செத்தான் தெரியக்கூடாதா சொல்லுங்க. செந்தில் பாலாஜி தான் இவ்வளவு செஞ்சாருனா சொல்லுங்க. அல்லது அனுமதியின்றி பறக்கப்பட்ட ட்ரோன்கள் என்ன பதிவாச்சுன்னு சொல்லுங்க. சட்டவிரோதமாக பதிவு செய்யப்பட்ட காட்சிகள் எங்கு போச்சுன்னு சொல்லுங்க. அந்த புலன் விசாரணையுடைய அறிக்கை அடுத்த கட்டத்தை நோக்கி ஏன் நகரன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இப்ப வீரமணி வழக்கு கூட சிபிஐ கொடுங்க சிபிஐ கொடுங்கன்றாங்கல்ல, ஆர்ம்ஸ்ட்ராங் வழக்கு சிபிஐ போச்சு இல்ல, எல்லாம் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்கு. நீங்க ஒரு ஸ்பெஷல் கோர்ட் போட்டிருந்தீங்கன்னா கூட, தனிப்பட்ட கோர்ட் இதுக்காகவே போட்டிருந்தீங்கன்னா கூட இந்நேரம் விசாரணையை முடிச்சிருக்கலாம். ஒரு ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் இல்ல, ஒரு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணல, 1 வருஷம் முடிஞ்சிருச்சு. இன்னைக்குதான் வந்து திமுகவே எழுந்து வந்து கேள்வி கேக்குது. அன்னைக்கு கை வச்சிருக்க வேண்டிய இடத்துல தூங்கிட்டாங்க. இல்லைன்னா இந்த தாவேக்கா என்ற கட்சியினுடைய அரசியல் சகாப்தம் அன்னையோட முடிஞ்சு போயிருக்கும். ஒரு வழக்கு போட்டா அவங்க வந்து பயந்துருவாங்கன்னு சொல்ல, அந்த வழக்கு போட்டிருந்தால் அதை சந்திக்க வேண்டிய இடத்திற்கு அவர் அகற்றப்பட்டிருப்பார். அப்ப பின்னால் இருந்து அவரை அரசியல் சக்தியாக உருவாக்கியதனுடைய முதல் தவறு இருக்குல்ல கோணல், அதை செஞ்சது எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு திமுக மேல இருக்க வன்மம் காரணமாக அது ஒரு தீய சக்தின்னு சொல்றதெல்லாம் நீங்களே வந்து நம்பிட்டு இன்னொரு நாசகார சக்தியை உள்ள இறக்கிறதுக்கு காரணமா இருந்திருக்கீங்க. இந்த ஒரு வருஷம் கடந்து இன்னும் கூட முதல்வர் அங்க போல இல்ல, நடுத்துல பணி நியமனத்துக்கு போனாரு, கிரவுண்டோட வந்துட்டாரு, இப்ப நாளைக்கு போலாம். எல்லாருமே பணி இருக்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? சரி, அது விடுங்க, அது அவங்க கட்சி அவங்க தொண்டர்கள் ரசிகர்கள் விருப்பப்பட்டு போறாங்க. நான் ஒரு ஒரு வழக்கறிஞனா என்னுடைய கவலை என்னன்னு கேட்டீங்கன்னா, எத்தனை வந்து இந்த மாதிரி சிபிஐ சிபிஐன்னு சொல்லி தலையில கல்ல தூக்கி போட்டு அமைக்கிறீங்க, இறந்து போன குழந்தைங்களோட ஆன்மா மன்னிக்குமா? அவங்க அப்பா அம்மா வேலை போயிட்டாங்க ராஜவேலு, எதை பட்டு போறாங்க, அது அவங்க சௌரியம். எப்போது கை நீட்டி பணத்தை வாங்கினார்களோ சாட்சிகள் விலைக்கு வாங்கி விட்டு பட்டார்கள் அப்படின்னு சட்டம் சொல்லுது. நாளைக்கு எங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க, எப்படி சாட்சி சொல்லுவாங்க? எல்லாத்தையும் விட்டுருங்க, தாவேக்கா மேல கூட நான் விமர்சனம் வைக்க விரும்பல. அந்த இடத்தில் சம்பவம் நடப்பதற்கு எது காரணமாக இருந்தது அப்படின்ற ஒரு தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்லிட்டே இருக்கணும்ல. நாளைக்கு இன்னொரு நியூஸ் வரும், அதுல ஒரு 20 பேர் செத்து போயிருவான் இல்லையா? மதுராந்தகத்துல விக்கிரவாண்டியில் ஒரு 5 பேர் செத்தான், பதில் இல்ல. எல்லா ஊர்லயும் செத்துக்கிட்டு தான் இருந்தான், எல்லா அரசியல் கூட்டத்திலையும் எல்லா கட்சி கூட்டத்திலையும் செத்து போயிருவான். அதுக்குண்டான காரணங்கள் இருக்குல்ல. நீங்க ஒரு சிறப்பு புலனாய்வு குழுவை ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியை வைத்து விசாரித்தது எந்த இடத்தில் வந்து இன்னைய தேதிக்கு நிக்குது? நீங்க நாளைக்கு வந்து எல்லாரும் போடுவாங்க பாருங்க, இருக்கிற கிளிப்பிங் எல்லாத்தையும் எடுத்து போட்டு பாருங்க. நான் எந்த விதமான விமர்சனத்தையும் இவர் தான் குற்றவாளின்னா இந்த நேரத்தில் கூட நான் சொல்ல விரும்பல. தாவேக்கா தான் குற்றவாளின்னு சொல்ல, என்னுடைய குற்றச்சாட்டுக்களை ஒரு வழக்கறிஞனாக நான் கேட்க வேண்டிய கேள்விகளை செப்டம்பர் 27 தொடக்கம் இன்றைய வரைக்கும் இந்த ஒவ்வொரு இடத்துல 8-10 இடத்துல நான் கேட்டு முடிச்சிட்டேன். என்னுடைய நிகழ்ச்சிகள் மூலமா மக்களுக்கு தெரிய வேண்டிய பதில் இது. யார் குற்றவாளி? அந்த கூட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது? ஏன் அவர்கள் நசுங்கி செத்தார்கள்? செத்ததற்கு பின்னால் ஏன் ஏறும் அங்கு நிற்கவில்லை? அவர்களை குடிப்பதற்கு குடிநீரோ நிற்பதற்கு உண்டான இடமோ சாப்பிடறதுக்கு ஒரு சின்ன பிஸ்கட்டை கூட கொடுக்கலையே, நாயா கூட நம்ம மதிக்கலையே அவங்க. எதுக்காக செத்து போனாங்க பதில் இந்த நாட்டுக்கு சொல்ல வேலை என்ன இன்னும் கொத்து கொத்தா போய் செத்து தான் இருப்பான் இன்னொரு கட்சி வரலாம் இன்னொரு நடிகர் வரலாம் இன்னொருத்தர் வேற வெயிட்டிங்ல இருக்காரு கருணாலி மாலையை போட்டுக்கிட்டு அது கருத்து ஒருத்தர் வரலாம் அப்ப நமக்கு என்ன இளைய சினிமா பெற்ற ட்ரிப்பின் போறது நம்ம வேலையா இந்த எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற பொழுது இந்த இருபத்தி ஏழு இதுவரை நடந்திருக்கின்ற புலன் விசாரணையினுடைய நீட்சி என்ன? இந்த நேரத்தில் வந்திருக்கிற இந்த இடைத்தேர்தல் மூலமா என்ன சாதிக்க போறாங்க? இந்த 2 சீட்டு வர்ற இடத்துல கம்யூனிஸ்டுங்க வந்து நாங்க உங்க கூட இல்ல, நாங்க தனியா நிக்க போறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு இருக்கிற அதிருப்தியை வந்து தனியா நிக்கிறது மூலமா அவங்க காட்டுறாங்க. நீங்க போனாலும் பரவாயில்ல, இந்த 2 சீட்டு வந்துருச்சுன்னா செம்பு தொண்டை வெளியில துரத்துறதுக்கு தயாரா இருக்கின்றாங்க.
1: அதான் சார், இப்ப நீங்க வந்து மதுராந்தகம் இடைத்தேர்தல் பத்தி பேசுனீங்க, அதுல பேசும்போது மக்கள் பிரச்சனை பத்தி அவர் பேசல, பழையபடி திமுக வந்து குறைந்து சொல்லி பேசினாரு. இப்ப முக்கியமா நீங்க சொன்னது, இறுதியா சொன்னது வந்து கரூர் சம்பவம், ஒரு வருஷம் ஆச்சு அந்த சம்பவம் வந்துருச்சு. இப்ப திருப்பி எல்லாரும் நீங்க சொன்ன மாதிரி நாளைக்கு எல்லாத்துமே அதை எடுத்து போடுவாங்க. 4 மாசம் ஆச்சு, இன்ன தீர்வு மக்களுக்கு பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தேன், விலைவாசியை குறைச்சேன், மக்களுடைய சுமையை குறைச்சேன் அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு பதிலும் இல்லை. ஆனால் இந்த 4 மாசத்தில் அன்றாட தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் விலை ஏற்றம் அதிகமாயிடுச்சு.
0: ஆனால் 6 பதில் 3 கொடுத்தோம்ல,
1: அதுவும் கை வரல.
0: பரவாயில்ல, 6 சொன்னா 3 கொடுத்தோம்ல. படம் 100 நாள் ஓடும் பார்த்தா 25 நாள் ஓடிச்சு, இல்லை போட்ட காசு எடுத்துட்டோம்.
1: என்ன ஆகும் தெரியல. இடைத்தேர்தல் முடிவு வந்தாதான் நீங்க சொன்ன மாதிரி இதுக்கு என்ன மார்க்கு, இது காலாண்டு பரீட்சையில் என்ன மார்க்குங்கிறது தெரியும். ஆனால் பொதுவாக இடைத்தேர்தல் அப்படின்னு வந்துட்டுனா எல்லா அதிகார பலமும் ஆள் போச்சு, எல்லாமே வந்து
0: ஆளுங்கட்சிக்கு தான்
1: சாதாரணமாக இருக்கும், அதிகாரிகள் பலம் எல்லா பலமும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதனால கடந்த காலங்களில் பெரிய பெரிய கட்சிகள் எல்லாமே தேர்தலை புறக்கணிச்சதும் உண்டு.
0: இப்படி யோசிப்பாரு, திமுக அண்ணா திமுக தோக்கடிச்சே தீரணும் வந்து திடீர் மாற்றமா தானே தாவேக்காவை கொண்டு வந்தாங்க. ஏன் அந்த தாவேக்காவுக்கும் ஒரு சின்ன பாடம் கத்துக்கிட்டோம்னு சொன்ன ஜனங்க மாத்தி யோசிக்க மாட்டாங்களா என்ன?
1: அது முடிவுதான் தெரிய வரும்,
0: வெயிட் பண்ணுவோம். ஏன் நம்மளே வந்து இப்ப நடந்தது இப்போ அப்படிதான் நடக்கும், அப்ப நடந்தது இப்போ அப்படிதான் நடக்கும், ஏன் மாற்றம் வராதுன்னு நினைக்கணும். ஜனங்க யோசிக்கிட்டோம், அவங்க யாருக்கு வேணா ஓட்டு போடலாம், அவங்களுக்கு உரிமை இருக்கு. தாவேக்கா என்றாலும் வாழ்த்து தான் போறோம், இவ்வளவும் சொல்லி இவ்வளவும் தாண்டி ஜெயிச்சதுன்னு சொன்னா விஜய்க்கு வந்து இன்னொரு இந்த ஈர்ப்பு சக்தி இருக்கு. அந்த ஈர்ப்பு சக்தி இருக்குமானால் அதை மக்களை நோக்கி செலுத்துங்க. இன்னும் திமுக திமுக திமுகன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்த வசனத்தை பேசிட்டு இருக்காதுன்னு தான் நான் திருப்பி சொல்றேன். கன்ஸ்ட்ரக்டிவா அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போங்க. நீங்க ஒன்னு ஒன்னா செஞ்சுட்டு போகும்போது உங்களுடைய புகழ் ஏறதானே செய்யும் இல்லையா? கன்ஸ்ட்ரக்டிவா பாருங்க, அதுதானே தமிழ்நாட்டுக்கு நல்லது. இல்லைன்னா இந்த தமிழ்நாட்டை என்னைக்குமே தீவா வச்சிருக்கிறதுக்கு நம்மளை வச்சு நம்மளே அடிக்க வச்சு நம்மளை வச்சு நம்மளே காயப்படுத்தி நம்மளே காயத்துக்கு மருந்து போட்டுக்கிட்டு தமிழ்நாட்டை எப்போதும் அவர்கள் மதிக்க மாட்டார்கள், மிதித்து கொண்டே இருப்பார்கள் என்பதற்கு கடைசியாக அவர்கள் பயன்படுத்தி கொண்டிருக்கின்ற ஆயுதம் தான் தாவேக்கா.
1: நீங்க சொன்னீங்க கலந்த திப்பு பேட்டிகள் நிறைய பேசும்போது சொன்னீங்க இந்தியாவில் தமிழ்நாடு தனித்து நிற்கும், அந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு மட்டுமில்லை இந்தியா பூரா உள்ள மக்களுக்கு உரிமைகளுக்காக போராடிய மாநிலம் அப்படிலாம் நீங்க நிறைய சொல்லுவீங்க. நேத்தி அமைச்சர் ஆனந்த் பேசுறாரு 47 சுதந்திரம் கிடைச்சிருச்சு இந்தியாவுக்கு. நான் இப்ப இந்த மதுராந்தம் பிரச்சாரத்துல போய் பாக்குறேன், நிறைய பேரை சந்திச்சேன், அதுல ஒரு அம்மா சொல்லிச்சு இந்தியாவில் 47 சுதந்திரம் கிடைச்சிது, ஆனா தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம் 26 தான் கிடைச்சிது 2026 அப்படின்னு சொல்லிச்சு அப்படிங்கிற ஆனந்த்.
0: ஐயோ, அவர் தண்டி யாத்திரையெல்லாம் போய் உப்பு சத்தியாகிரகத்தெல்லாம் பாடுபட்டு காந்தி பக்கத்தில் நின்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து சுதந்திர போராட்ட வீரர், அவர் ரசிகர் மன்ற தலைவருங்க. அவர் என்ன பண்ணாரு, எஸ் ஏ சந்திரசேகரன் பேட்டி எடுத்து பாருங்க, அதெல்லாம் ஒரு கேள்வின்னு சொல்லிட்டு என் நேரத்தை வீணாகிறீங்க ராஜவேல். நீங்க எஸ் ஏ சந்திரசேகரன் பேட்டி எடுத்தீங்கன்னா இவர் யாருன்னு தெரியும், நம்ம வேற யாரையும் வைக்க வேணாம். அதை எடுத்து பாருங்க, பெரிய சுதந்திர போராட்ட வீரர் சொல்லிவிட்டார் தமிழ்நாட்டுக்கு சுதந்திரம். அது இன்னொரு ஸ்கிரிப்ட், விஜய் மறந்து போன டயலாக், அவர் பின்னாடி இந்த பேப்பர் எடுத்து படிச்சிருப்பார். விடுங்க ராஜவேல், சிரிப்பு வருது எனக்கு. வணக்கம், வாழ்க தமிழ்நாடு.

0: வடக்கு சிங்கே தொடங்கியாச்சு.
1: இதுல யாரு யாருன்னு உங்களுக்கு தெரியாது. அவங்க ஆந்தனி தாசனா, நான் யுகேந்திரனா, இந்த ரெண்டு பேரும் சேர்ந்து வந்தா பிரியா ஜெர்சன் மாதிரி இருக்கா? இதுதான் எங்க நிகழ்ச்சியுடைய மகிமை.
0: ஆமா, எங்க எப்ப எப்படி வருவோம் தெரியாது. ஆனா கரெக்டா காலையில ஒவ்வொரு நாளும் ஆறு மணிக்கு வந்துருவோம் உங்களுக்காக. வணக்கம் சிங்கி, நிகழ்ச்சியை வழங்க ரவிஜி
1: சஜினி. டோரத்தி பர்ஸ்ல இருந்து பாடல கேட்டீங்க, இசை ஞானி இளையராஜோட பாடல். இசையில அந்த பாடல் உங்களுக்காக இடம்பெற்றது.
0: இன்று அக்டோபர் 2 அக்டோபர் மாதத்தின் முதல் வெள்ளியாக இருக்கிறதுனால இன்று சிறுவர் தினம் கொண்டாடும் அனைவருக்கும் சிறுவர் தின வாழ்த்துக்கள்.
1: இன்னைக்கு எங்களுடைய அறிவிப்பு அறையில 3 சிறுவர்கள் வர போறாங்க. 3 பேருமே அறிவிப்பு அறைய அப்படி ஜே ஜே ஜே ஜேன்னு மாத்த போறாங்க அப்படிங்கறதுல சந்தேகமே கிடையாதுங்க.
0: அப்படி ஆமா, நாங்களும் 3 சிறுவர்கள் கிடையாது ரவி, நானும் இருக்கேன் இல்ல.
1: ஓ, அப்ப நானு அப்ப என்ன சேர்த்து 5.
0: ஆமா,
1: இப்படி கணக்கு போயிட்டே இருக்கோம், வேற வழியே இல்ல. நம்ம நீர்கள் இதெல்லாம் கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன செய்யறது?
0: ஆமா,
1: சரி, இதுக்கு இடையில எடுத்த எடுப்புல சிறுவர் சார்ந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கு, அதை பத்தி சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க
0: இல்லையா? ஆமா, சீனாவை சேர்ந்த ஒரு தாயர் என்ன செஞ்சிருக்காங்கன்னா, அவருடைய 8 மகனை வந்து நீ இந்த ஓட்டப்பந்தயத்துல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஓட்டப்பந்தயத்துக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அந்த பிள்ளையா.
1: நல்ல விஷயம் தானே?
0: நல்ல விஷயம் தான். ஆனா கடைசியில பார்த்தா அந்த ஓட்டப்பந்தயம் தவறுதலான ஓட்டப்பந்தயம்.
1: தவறுதலான ஓட்டப்பந்தயமா?
0: சிறுவர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல அவங்க பதிவு செய்யாம இளையர்களுக்கான ஓட்டப்பந்தயத்துல பதிவு செஞ்சிருக்காங்க. அதாவது
1: பையனுக்கு
0: 8
1: 8 பையனை 13 வயதினர் ஓடும் ஓட்டப்பந்தயத்துல பதிஞ்சிருக்காங்க.
0: ஆமா, அதாவது அண்டர் 18 அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, 18 வயதிற்கும் உட்பட்ட ஒரு ஓட்டப்பந்தயத்துல அவங்க வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அந்த பையனும் அங்க போய் நிக்க அவருக்கு முன்னாடி இருக்கிற மற்ற பந்தயக்காரர்களை வந்து பார்க்கும் பொழுது, என்னடா இங்க என்ன விட பெருசா இருக்காங்க, அதேதான் அப்படின்னு நினைச்சு. ஆனா அவர் மனம் தளரல, இருந்தாலும் நான் ஓடி தீருவேன் அப்படின்னு சொல்லி ஓடி அந்த பந்தயத்துல கலந்துகிட்டாரு.
1: அவங்க அப்பா அம்மா சொன்ன ஒரே காரணம் பாருங்க, சின்ன வயசுலயே அந்த பையனுக்கு எவ்வளவு வலிமை இருக்குது.
0: அவர் என்ன தெரியுமா சொல்லிருக்காரு, எனக்கு எங்க அம்மா மேல கோபமே இல்ல, நான் வந்து இந்த மாதிரி பந்தயத்துல கலந்துக்கிறதுனால மத்தவங்க கிட்ட இருந்து எப்படி வேகமாக ஓட முடியும் அப்படின்னு என்னால கத்துக்க முடியுது அப்படின்னு சொல்லிருக்காரு.
1: இப்ப தெரியுதா ஏன் சீனா எல்லா போட்டிலயும் தங்கம் வாங்கி குவிக்கிறாங்கன்னு?
0: ஆமா,
1: இப்படிதான் சின்ன வயசுல பழக்கப்படுத்திடுறாங்கன்னு நினைக்கிறேன்.
0: ஆமா, இப்படி சின்ன வயசுலயே நீ இதை செய்யணும், இந்த வகுப்புக்கு போகணும், இல்ல உனக்கு பியானோ பிடிக்காட்டியோ நீ பியானோ வகுப்புக்கு தான் போகணும் அப்படின்னு நம்ம பெற்றோர் எல்லாரும் ஏதாச்சும் ஒரு வகுப்புல ஏதாச்சும் ஒரு நடவடிக்கையில வந்து ஈடுபட சொல்லுவாங்க இல்லையா.
1: சில பேர் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்குமா, அதனால அவங்க பிள்ளையும் இதுல வந்து சிறப்பா செய்யணும். நான் ஒரு பேலி டான்ஸ் ஆகும் நினைச்சேன், என்னால முடியல, அதுதான் எப்படியாவது என் பிள்ளை ஒரு பேலி டான்ஸ் ஆக்கணும்னு ஆசைப்படுறேன் சொல்லுவாங்க.
0: ஆமா,
1: தப்பே கிடையாது, சில பேரும் செய்வாங்க. பெற்றோரை பாராட்டணும். ஆனா உங்களுக்கு பிடிச்சது பார்க்க இருக்க, உங்களுக்கு பிள்ளைக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க அனுப்புறது தானே, அவங்க சந்தோஷமா இருப்பாங்க.
0: மாதிரி நேயர்களே, உங்களுக்கு ஏதாச்சும் அனுபவம் இருக்கா? அதாவது நீங்க சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப உங்களுக்கு பிடிக்காத ஒரு வகுப்புல உங்களுடைய பெற்றோர் உங்களை சேர்த்திருக்கலாம், அந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678 9685 உங்களுடைய அனுபவங்களை அனுப்பி வச்சிருங்க.
1: முதல் பாடல் அனைத்து சிறுவர்களுக்காக வருது, அந்த காலத்திலே எம்ஜிஆர் பாடிட்டாரு கேளுங்க.

0: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கே.
1: அழகு மட்டுமல்ல சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
0: சுவையா?
1: இந்த காஃபி.
0: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
1: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
2: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் SP முத்தையான் சன்ஸ்.
3: அழகுக்கு அழகு சேர்க்கும் ஜுவல் பேலஸ்
4: இப்போது தரைத்தளத்திலேயே இன்னும் பெரியதாய் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது.
3: இதுவரை நீங்கள் பார்த்திராத தங்க நகைகள், எதிர்பார்த்திராத பட்டு சேலைகள், பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட சேலைகள்,
4: ஆண்களுக்கான பிரத்யேக ஆடை ரகங்கள், அத்தனையும் தீபாவளி சிறப்பு விற்பனையில்.
3: தரமான நகைகளும் அழகான ஆடைகளும் இங்குதான் சங்கமிக்கின்றன.
4: ஜுவல் பேலஸ், பஃபலோ சாலை, சிங்கப்பூர்.
3: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகள் வரும் அக்டோபர் மாதத்துல கிடைக்க போறத எத்தோடி நினைவூட்டுறேன்.
1: நல்லதுதான், நான் அதை பத்தி எப்போதும் மறந்துடுவேன்.
0: இந்த இரண்டு தள்ளுபடிகளும் பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டத்தின் ஒரு பகுதின்னு உனக்கு தெரியுமா?
1: அது என்ன?
0: பொருள் சேவை வரி பற்றுச்சீட்டு திட்டம் தகுதி பெறும் சிங்கப்பூர்களுக்கான நிரந்தர ஆதரவு திட்டம். இதுல யூசேப் சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடிகளும் அடங்கும்.
1: அப்போ இது ஒரு முறை மட்டும் வழங்கப்படுற உதவி இல்லைன்னு தெரியுது.
0: ஆமா, மத்திய கழக நிலவரத்தால அறிவிக்கப்பட்ட ஆதரவு திட்டத்தின் படி வரும் அக்டோபர் மாதத்துல யூசேப் தொகை வழக்கத்தை விட இரு மடங்கா கிடைக்க போகுது.
1: தகவலுக்கு நன்றி. அடுத்தடுத்து வர்ற என்னுடைய கட்டணங்கள்ல இந்த தள்ளுபடிகள் வந்திருக்கான்னு கவனிக்கிறேன்.
2: வரும் அக்டோபர் மாதத்தில் தகுதி பெறும் 1 மில்லியனுக்கும் அதிகமான சிங்கப்பூர் HDB குடும்பங்கள் 190 வெள்ளி வரையிலான கூடுதல் யூசேப் தொகையையும் 1 மாதம் வரையிலான சேவை பராமரிப்பு கட்டண தள்ளுபடியையும் பெற உள்ளன. மேல் விவரங்களுக்கு singaporebudget.gov.sg/gstv/rebates.
3: கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.

கடையிலே

0: நம்ம லாய்ஷஸ் அவரு வந்தாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு சின்ன வயசுல காத்துனா ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. ஆனா என்ன, அவங்க அம்மா மாதிரி அவங்க அப்பா இல்ல. அதாவது அவங்க அம்மா வந்து சரி போயிட்டு வான்னு சொன்னாலும் அப்பா விடவே மாட்டாருங்க.
1: அப்புறம் என்ன,
0: எப்படியாவது அப்பா ஒரு மிகப்பெரிய தெக்வாண்டோ வீரரா பாக்கணும்னு ஆசைப்பட்டாரு. ஏன் எடைக்கும் என்னோட உயரத்துக்கும் தெக்வாண்டோக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனா அப்பா அதுக்கு அனுப்பணும் அனுப்பணும் ஆசைப்பட்டாரு. எனக்கும் கார்பந்து பிடிக்கும், அதுவும் என்னால நல்லா ஓட முடியும். வர உங்களுக்கே தெரியும், இந்தியர்கள்னு சொல்லும் போது நமக்கு அந்த ஓட்டம் நல்லா இருக்கும் இல்லையா. ஆக அதையும் தாண்டி அப்பா எனக்கு தெக்வாண்டோக்கு அனுப்பினது. நான் என்ன செஞ்சேன், அரை மணி நேரம் தெக்வாண்டோக்கு போயிட்டு அடுத்த அரை மணி நேரம் அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சி கார்பந்து தேடலுக்கு போய் விளையாடிட்டு இருந்தேன். இப்படி வார வாரம் சமாளிச்சுட்டு இருந்தேன். ஒரு வாரம் என்ன ஆச்சு, யதார்த்தமா நான் போன கார்பந்து தேடலுக்கு எங்க அப்பா வந்துட்டாரு. இப்ப நீ வகுப்புல இருக்க வேண்டிய ஆளாச்சு, இங்க என்ன பண்றேன்னு என்ன பிடிக்க உண்மையெல்லாம் வெளிவர வீட்டுக்கு போய் ரோத்தான ரெண்டு விழுந்துச்சு எனக்கு.
1: நாலு சாத்து சாத்தி இருப்பாரு
0: அந்த காலத்துல எல்லாம். அப்படிதான் இந்த காலத்துல எல்லாம் அப்படி நினைச்சு கூட பாக்க முடியாது.
1: அதேதான் சொல்லுங்க, நல்ல ஒரு அனுபவம் பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி அலோசியஸ். சுமதியும் வந்து சொல்லியிருந்தாங்க,
0: அலோசியஸ் அடி வாங்கினது நல்ல ஒரு அனுபவமா,
1: மறக்க முடியாத ஒரு அனுபவம் தானே. சுமதி என்ன சொல்லிருக்காங்கன்னா, அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்பொழுது அவனுக்கு அவங்களுக்கு தண்ணினாலே பார்க்க பயமா. அப்ப அவங்க பெற்றோர் என்ன சொல்லிருந்தாங்கன்னா, நீ நீச்சல் குளத்திற்கு சென்று நீச்சல் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. அவங்களுக்கு நீச்சல் குளத்தை பார்த்தாலே பயம், நடுங்குமா, எப்போதும் அழுதுகிட்டே இருப்பாங்களா. ஆனா இருந்தாலும் வேற வழி இன்றி அவங்க போய் நீச்சல் வகுப்புகள்ல வந்து சென்று பயில வேண்டிய ஒரு நிலைமை. இன்னைக்கு அவங்கள வந்து நீச்சல் குளத்துல இருந்து வெளியெடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிருக்காங்க. வெளியூருக்கு போவதா இருந்தாலும் அவங்க எப்போதுமே வந்து நீச்சல் ஆடைகளை வந்து எடுத்துட்டு போவாங்களாம். ஏன்னா தங்கும் விடுதிகள்ல கண்டிப்பா ஒவ்வொரு நாளும் முயன்றால் நான் வந்து நீச்சல் குளத்துக்கு சென்று நீச்சல் அடிச்சுட்டு தான் என்னுடைய நாளை தொடங்குவேன் அப்படின்னு சொல்லிருக்காங்க சுமதி.
0: அப்ப அவங்களை கடல் கண்ணின்னு கூப்பிட்டதுல தப்பே இல்ல. இத பத்தி நாம அப்புறமேல விரிவா இன்னும் கொஞ்சம் பேசுவோம். தொடர்ந்து இணைந்திருக்கேன் எங்களோட. இது வணக்கம் சிங்கே
2: 96.8 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE சாங்கி சவுத் அவென்யூ 3 இருக்கு, பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.

0: எப்படி இருக்கணும் தெரியுமா? ஒரு பக்கம் நம்ம வீட்டு பாரம்பரிய சுவைய வாழை இலையில வரவங்களுக்கு அன்போடு பரிமாறணும், இன்னொரு பக்கம் அப்பஞ்சால பூரி ஆப்பம் பணியாரம் ஃபில்டர் காஃபின்னு கேட்ட உடனே சுட சுட செஞ்சு அசத்தணும்.
1: அதுக்குதான் மதுராஸ் விலாஸ். 20 ஆண்டு அனுபவம், பாரம்பரிய வாழை இலை திருமண விருந்தா இருக்கட்டும், உடனே தயாரிக்கிற உணவா இருக்கட்டும், எல்லாமே மதுராஸ் பாத்துக்குவாங்க.
2: சுவையின் சிறப்பு அன்பின் அரவணைப்பு. மதுராஸ் விலாஸ் கேட்டரிங், தொலைபேசி 8183905.
3: சிங்கப்பூரர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஹமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70 விழுக்காடு வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு, இன்று செல்லுங்கள் ஒன் ஷாப் டவுன் எஸ்ஜி.
4: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடி இருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம், தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலைய உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.

0: ஆறு நாற்பதாகி விட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது ஒரு சில இடங்கள்ல, குறிப்பாக துவாசி நோக்கி செல்லும் PIE. காரணம், அங்கே சாங்கி சவுத் அவென்யூ 3 பிறகு வாகனம் பழுதாகியுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
2: வணக்கம் சிங்கே.
1: இன்றைய பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காங்க நியர் ராதிகா.
0: இலைகள் இல்லாத மரங்கள் எல்லாம் பட்டு போவதும் இல்லை, கஷ்டங்கள் நிறைந்த வாழ்க்கை எல்லாம் கெட்டு போவதும் இல்லை, இலைகள் மீண்டும் துளிரும், வாழ்க்கையும் மீண்டும் ஒளிரும்.
1: எவ்வளவு பெரிய உண்மை பாருங்க ரவி. அதாவது வாழ்க்கையில மீடு பழம் இருக்கும். ஒரு நாள் நம்ம வந்து நல்லா இருப்போம் ஓஹோன்னு, இன்னொரு நாள் துவண்டு போவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். எதுவா இருந்தாலும் மீண்டும் நமக்கு வெளிச்சம் கிடைக்கும், மீண்டும் நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நம்ம செயல்பட்டுகிட்டே வந்தோம்னா ஒவ்வொரு நாளும் நம்ம நேர்மறையான சிந்தனைகளோட கடந்து போயிடலாம்.
0: சரியா சொன்னீங்க. கடவுள் நமக்கு கொடுக்கற அற்புதமான வாய்ப்பு என்ன தெரியுமா? ஒரு புதிய நாள், புதிய தொடக்கம். இத பயன்படுத்திப்போம், வாழ்க்கையில மகிழ்ச்சியா இருப்போம்.

0: தோசை ரொம்ப ருசியா இருக்கு, சாப்பிட சாப்பிட ஆசையா இருக்கு.
1: அமுதம் தோசை மாவுனா சும்மாவா அமுதமாச்சே.
0: மாமாவுக்கு மசாலா தோசை, மாமிக்கு நெய் ரோஸ், அண்ணனுக்கு அணியன் தோசை, குட்டீஸ்க்கு குட்டி தோசை.
1: எல்லா வகையான தோசைக்கும் அமுதம் தோசை மாவு அமுதம் போல தோசை.
0: சிங்கப்பூர்லயே சுத்தமான முறையில தயாரிச்சு உடனடியா விற்பனைக்கு கொடுக்குறாங்க.
1: அமுதம் தோசை மாவுல நானும் செய்வேன் 60 வகையான தோசை.
2: அமுதம் தோசை மாவு என்றென்றும் அமுதம் தான். அமுதம் ஃபுட் பிரைவேட் லிமிடெட் சிங்கப்பூர்.
3: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
1: ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
3: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
1: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
3: வாவ், அருமை. இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
1: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவி தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்கால மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASK training.com.sg. அழைங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
4: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
5: லைட்ஸ் கேமரா ரோலிங் மியூசிக்.

0: மன்மதன் அன்பு திரைப்படத்தில இருந்தும் எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்தில இருந்தும் உங்களுக்காக பாடல்கள் ஒழித்தன. மன்மதன் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம மன்மதன் அப்படின்னு 2000 ஆண்டுகளில் 90s வெளிவந்த நம்ம சூர்யா தான் ஞாபகத்துக்கு வராரு. சமீபத்திலயும் அவரு வந்து 20 இது பண்ணாரு, அதனால எனக்கு ரொம்ப சந்தோஷமா
1: இருக்கு.
2: உயர்ந்தது சுவையோ அளவில்லாதது சமைத்து சுவையுங்கள் கொஞ்சம் சிந்தனை
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே,
1: இன்றைய ஆரோக்கிய குறிப்ப சஜினி
0: மனநலம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க. அவ்வப்போது நீங்களும் கொஞ்சம் குழந்தைத்தனமா மாறுங்க, உங்களுடைய நண்பர்களோட சிரிச்சு பேசுங்க, விளையாட்டுகள்ல ஈடுபடுங்க, அல்லது உங்களுடைய பிள்ளைகளோட அவங்களோட சேர்ந்து நீங்க பல நடவடிக்கைகள்ல ஈடுபட்டீங்கன்னா உங்களுடைய குழந்தைத்தனத்தை நீங்க வெளிப்படுத்தலாம்.
1: உடல் ஆரோக்கியத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன ஆரோக்கியத்துக்கு கொடுக்கணுங்க. இப்ப ஆரோக்கியன்றது வெளி தோற்றம் மட்டும் கிடையாது, உள்ள மனசுக்குள்ள நீங்க எப்படி இருக்கீங்க அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
0: அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்.

0: எனக்கு அமேசான்ல இருந்து புத்தம் புது iPhone 18 Pro Max கிடைச்சிருக்கு.
1: அப்படியா? எவ்வளவு பணம் கொடுத்த?
0: அமேசானுக்கு மாறின கைத்தொலைபேசிக்கு ஒரு வெள்ளி கூட கொடுக்கல.
1: அப்ப மாத கட்டணம் எவ்வளவு?
0: மாதத்துக்கு வெறும் 68.95 காசுதா.
1: கைத்தொலைபேசிக்கு கட்டணம் இல்ல, மாதத்துக்கு வெறும் 68.95 காசா?
0: ஆமா, அதோட துணை கருவிகள் பரிசு பொருட்களும் கொடுத்தாங்க.
1: அடடா, நான் இப்பவே அமேசானுக்கு மாற போறேன்.
0: அமேசானுக்கு மாறுங்கள். வேரியபிள் அபர்ச்சர் 48 மெகா பிக்சல் ஃபியூஷன் பிரதான கேமரா கொண்ட புத்தம் புதிய iPhone 18 Pro Max ஐ பெற்றுக் கொள்ளுங்கள். இன்றைய m1.com.sg க்கு செல்லுங்கள் அல்லது m1 கடைக்கு வாருங்கள்.
2: 2026 வெளிவந்த புத்தம் புதிய தமிழ் பாடல்கள்ல உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எது? ஒலியின் சிறந்த 10 பாடல்கள் நிகழ்ச்சியில நீங்க வாக்களிச்ச பாடல் எந்த தரவரிசையில இடம்பெறுதுன்னு தெரிஞ்சுக்க ஆசையா? வெள்ளிக்கிழமைகள்ல மாலை 6 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை டீ கடை நிகழ்ச்சியை கேட்க தவறாதீங்க. இந்த தொகுப்பை நீங்க ஒலியின் டிக்டாக் வாயிலாக நேரடியாகவும் பார்க்கலாம். பாடல்கள் புதுசு, உங்க வாக்குகள் தான் பெருசு. ஆதரவு மதராஸ் விலாஸ்.
3: வேகமான வெள்ளிக்கிழமையில நம்ம இணைந்திருக்கிறோம்.
4: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
5: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
6: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
7: வணக்கம். காலை மணி 7, மிரியகாப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன சுற்றுக்காவல் கப்பலை அறிமுகம் செய்திருக்கிறது. நாட்டின் கடல்துறை பாதுகாப்பை வலுப்படுத்த வரவிருக்கும் 4 கப்பல்களில் இதுவும் ஒன்று. புதிய கப்பல் மாறிவரும் பாதுகாப்பு தேவைகளை பூர்த்தி செய்யும் ஆற்றல் படைத்தது. ஏற்கனவே சுற்றுக்காவல் பணிகளில் ஈடுபட்டிருக்கும் கப்பல்களை விட கிட்டத்தட்ட 1 மடங்கு நீளமானது. மேலும் எளிதாகவும் அது நடமாட முடியும் என்று தெரிவிக்கப்பட்டது. அந்த கப்பல் ஜெர்மனியில் சோதனைகளுக்கு பிறகு சிங்கப்பூருக்கு பயணத்தை தொடங்கும். சிங்கப்பூர் சொந்தமாக அணு உலையை உருவாக்காமலேயே வளர்ந்து வரும் அணுசக்தி துறையில் இருக்கும் வாய்ப்புகளை கைப்பற்றிக் கொள்ள முடியும் என்று எரிசக்தி வர்த்தக தொழில்துறை அமைச்சர் டான் சீலிங் கூறியிருக்கிறார். சிங்கப்பூர் அதில் தனது திறனையும் ஆய்வு தொழில்துறை ஆற்றல்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்றார் அவர். எரிசக்தி தேவைகளுக்கு அணுசக்தியையும் கலந்து பயன்படுத்துவது சிங்கப்பூரின் நீண்டகால எரிசக்தி பாதுகாப்புக்கு ஆதரவளிக்கும் என்று அமைச்சர் டான் சொன்னார். புதிய பொருளாதார வாய்ப்புகளையும் அது கொண்டுவரும் என்று அவர் கூறினார். சிங்கப்பூரும் மலேசியாவும் விநியோக தொடரில் மீள்திறனை வலுப்படுத்த இணங்கியிருக்கின்றன. தகவல் பரிமாற்றம், நெருக்கடி காலத்தில் இணைந்து செயல்படுவது, எல்லை தாண்டிய நடமாட்டம் போன்றவற்றில் ஒத்துழைப்பை ஆழப்படுத்தவும் அவை இணக்கம் தெரிவித்தன. கோலாலம்பூரில் நடைபெற்ற 3வது வருடாந்திர அமைச்சர் நிலை கலந்துரையாடலில் அவற்றுக்கு இணக்கம் தெரிவிக்கப்பட்டது. இருதரப்பு வர்த்தகம், முதலீட்டு தொடர்புகள் குறித்தும் இரு நாடுகளும் கலந்து பேசின. அதோடு இருதரப்பும் அங்கீகரிக்கக்கூடிய ஹலால் சான்றிதழ் முறை பற்றியும் பேசப்பட்டது. இந்தோனேசிய அதிபர் பிரபோவோ சுபியாந்தோ தமது அமைச்சரவையில் முக்கிய மாற்றங்களை செய்திருக்கிறார். வெளியுறவு அமைச்சர் உள்ளிட்ட மூத்த அதிகாரிகள் சிலரை அவர் மாற்றினார். 3 வாரங்களில் அவர் செய்திருக்கும் 2வது அமைச்சரவை மாற்றம் இது. வெளியுறவு அமைச்சராக இருந்த திரு சுகியோனோவிடமிருந்து திரு அமநாதா நசிர் பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். திரு சுகியோனோ இப்போது மனிதவள மேம்பாட்டுக்கான ஒருங்கிணைப்பு அமைச்சராகிறார். விமானத்தை விபத்துக்குள்ளாக்க திட்டமிட்ட ஃபிளை டுபாய் விமானி தீவிரவாத சித்தாந்தம் கொண்டவர் என்று இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாஹூ தெரிவித்திருக்கிறார். அது பயங்கரவாத சம்பவமா என்பது குறித்து ஐக்கிய அரபு சிற்றரசுகள் விசாரணை நடத்துகிறது. இஸ்ரேலும் விசாரணையில் கலந்து கொள்ளும் என்று அவர் சொன்னார். அந்த விமானி நடந்து கொண்ட விதம் அவர் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருந்தது போல் தோன்றுவதாக இஸ்ரேலிய பிரதமர் கூறினார். ஆனால் மனநல பிரச்சினையால் அந்த விமானி அவ்வாறு செய்திருக்கலாம் என்ற சாத்தியத்தை அவர் மறுக்கவில்லை. துபாயிலிருந்து இஸ்ரேலின் டெல் அவிவ் நகருக்கு சென்று கொண்டிருந்தபோது ஒரு விமானி சக விமானியை கத்தியால் குத்தி விமானத்தை விபத்துக்குள்ளாக முயற்சி செய்திருந்தார். இதற்கிடையே அந்த சம்பவம் குறித்து ஐக்கிய நாட்டு நிறுவனத்தின் தலைமைச் செயலாளர் அன்டோனியோ குட்டாரஸ் ஆழ்ந்த அக்கறை தெரிவித்திருக்கிறார். பொதுமக்களின் உயிருக்கும் விமான போக்குவரத்து பாதுகாப்புக்கும் ஆபத்தை ஏற்படுத்தும் அதுபோன்ற செயல்களுக்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். இவ்வேளையில் அந்த ஃபிளை டுபாய் விமானத்தை பாதுகாப்பாக தரை இறக்கிய இந்திய விமானி ஸ்மித் மச்சருக்கு உலகம் முழுவதிலிருந்தும் பாராட்டுகள் குவிகின்றன. சக விமானி தாக்கிய பிறகு இரத்த வெள்ளத்தில் இருந்தபோதும் அவர் பயணிகளை காப்பாற்றுவதிலேயே குறியாக இருந்தார். விமானத்தில் இருந்த 174 பயணிகளில் 166 பேர் இஸ்ரேலைச் சேர்ந்தவர்கள். அவரின் துணிச்சலான செயலுக்கு இஸ்ரேலிய பிரதமரும் பாராட்டு தெரிவித்தார். இந்தியாவுக்கான ஐக்கிய அரபு சிற்றரசுகளின் தூதர் காயமுற்ற விமானியை சந்தித்தார். அவர் உடல்நலம் தேறி வருவதாக தூதர் கூறினார். அமெரிக்காவில் மரண தண்டனை நிறைவேற்றும் போது அதிலிருந்து அதிர்ஷ்டவசமாக ஒரு பெண் சிறை கைதி தப்பியிருக்கிறார். டெனசி மாநிலத்தில் 50 கிறிஸ்டா பைக் என்பவருக்கு நச்சு மருந்து ஊசி மூலம் உடலுக்கு செலுத்தப்பட்டது. இருமுறை முயன்றும் நச்சு மருந்து அவரின் இரத்த ஓட்டத்தில் கலக்கவில்லை. அவர் உயிர் தப்பினாலும் தற்போது கவலைக்கிடமான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது. விளையாட்டு ஃபீஃபா ஆசியான் கிண்ண கார்பந்து. சிங்கப்பூரை சந்தித்த ஆட்டத்தில் மலேசியா 6-0 எனும் கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. அதுவே சிங்கப்பூர் அணி அந்த போட்டியில் விளையாடிய இறுதி ஆட்டம். இந்தோனேசியாவின் பண்டுங் நகரில் போட்டி நடைபெற்றது.
8: சொல்லும் பொருளும் லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை. சமூக ஊடகங்களில் இணைய நேரலை விற்பனை மூலமும் வர்த்தகர்கள் வாடிக்கையாளர்களை சென்றடைகின்றனர். லைவ் ஸ்ட்ரீம் இணைய நேரலை.
7: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
9: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம் 6294 6294.
10: பண்டிகைக்கான ஏற்பாடுகளை செய்வதற்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம், ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும்போது கவலை எதுக்கு? நவம்பர் 8 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க, தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க, தங்கத்தை சொந்தமாக்குங்க.
11: வணக்கம் சிங்கே, ஆதரவு BYD.
12: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
13: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
12: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
13: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
12: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
14: டே தம்பி, அந்த ஐஸ் வாட்டர் எடுத்து கொடு.
15: இந்த பூமிக்கு முதல் வணக்கம், ரசிக மகாஜனங்களுக்கும் வணக்கங்கள். சமயம் ஏழாக சாயந்திரம் நீராக குளிர்ந்த காத்தே சிலித்து சிறகடிக்குதே. ஒரு பக்கம் மனசுல தாசு மாமா, மறுபக்கம் நேர்மையுள்ள இளவரசம் மேல ஒரு அசதாமா. எந்த ரமோலா டான்சிங் பார்ட்டி என்றும் அழியாதது.
14: இன்னும் இனுக்க வைக்கலாமா?
16: ஏ ரமோலா, இந்த பிள்ளைக்கும் சேலை கட்டி உள்ளான்ல,

0: என்ன அப்படி பாக்குறீங்க? அவன் சோகத்துக்கு அவன் தான் லிரிக் ரைட்டர். எழுதுங்க, மடிச்சு போட்டுருங்க.
1: கொஞ்சம் மடக்கி தட்டு.

0: வணக்கம் சிங்கே. இந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் நேர்கள் வந்து குழம்பி போறாங்க. இப்ப கசிம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவர் நினைச்சுக்கிட்டாரு ஒரு வினாடி, இந்த ஆரம்பத்துல இந்த பாட்டோட தொடக்கம் இருக்குல்ல, அது வந்து நீங்க தான் பாடி நினைச்சுக்கிட்டாரு அவரு. குழம்பி போயிட்டாரு. இதுக்கு காரணமே நீங்க தான். நேரத்துல பாடுறது, குரல மாத்தி பாடுறது, இதெல்லாம் செஞ்சா
1: ஒரு நிமிஷத்துக்கு நம்ம சஜினி தான் ஆலாப்போடைய பாட்ட வந்து செய்யறாங்க, இமிட்டேட் பண்றாங்க.
0: ஆமா, தொடக்கம் சொல்லுவாங்க. சஜினி கிடையாதுங்க, சந்தேகமே வேண்டாம். தமனோட இசையில அந்த பாடலை கேட்டீங்க, தமன் இசையில இன்னும் இரண்டு பாடல்கள் எடுத்து வச்சிருக்கோம், கேளுங்க.
1: இந்த ஒரு இறைச்சி வகைய நீங்க ஒரு 23,000 தடவை தட்டுனீங்கன்னா அது சமைக்கப்படுமா?
0: இருங்க இருங்க இருங்க. ஒரு இறைச்சி வகைய தட்டுனா சமைச்சிடலாமா?
1: ஆமா.
0: என்ன சொல்றீங்க, என்ன சொல்றீங்க?
1: அதே தாங்க சமீபத்துல வெளியான ஒரு தகவல், இன்னும் கொஞ்சம் நேரத்துல நான் பகிர இருக்கேன். இருந்தாலும் அது என்ன இறைச்சி வகை அப்படிங்கறத நம்ம நேயர்கள் கண்டுபிடிச்சு வந்து சொல்லணும்.
0: சரியா சொல்றேன் உங்களுக்கு, ஜோதி ஸ்டோ புஷ்ப கடை வழங்கும் இறைச்சி இல்லங்க, லவ் ஸ்டாக் காபி பர்ச காத்துட்டு இருக்கு.
1: இந்த ஒரு இறைச்சி வகைய நீங்க 23,000 தடவை தட்டுனா அத நீங்க சமைச்சிடலாமா? அது எந்த இறைச்சி வகை?
0: வாட்ஸ்அப் செய்யலாம், 9678 9689 8.
1: விபத்துகள் ஏற்பட்டுள்ளன. சாங்கியை நோக்கி செல்லும் PIE தோக்வான் ரோடிற்கு பிறகு விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளதால் அந்த பகுதியில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. முதலாம் தடத்தை தவிர்க்கவும். உட்லன்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லன்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. கொஞ்சம் சிந்தனை
0: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.

0: பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பரப்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோ, டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். October 10th வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் wondershop.sg.
1: முதன்முறையாக 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா 20ஆம் ஆண்டு பிறப்பாண்டு தீபாவளி தள்ளுபடி விற்பனை. ஆடைகள், நகைகள், கைவினை பொருட்கள், 300க்கும் மேற்பட்ட கடைகள், இந்தியாவின் பிரபல கலை தெருக்கள், ஹரியாசி வெடிங் பிரியாணி, தீபாவளி விருந்து, அதிரடி தள்ளுபடிகள், தினமும் பரிசுகள், துபாய், லண்டன், ரோம், நியூயார்க், பாரிஸ் சென்று வர விமான பயணச்சீட்டுகள், கைபேசிகள், உல்லாச கப்பல் இரவு விருந்து பற்று சீட்டுகள் ஆகியவற்றை வெல்லுங்கள். October 16-25 சிங்கப்பூர் எக்ஸ்போ ஹால் 9 3 10 நாட்கள் ஜாக்ஸ்லாம் இந்தியா தீபாவளி விற்பனை அனுமதி இலவசம்.
0: உங்களுடைய காதலியை நீங்க தெரிவு செய்யும் போது அதன் அழகை மட்டும் பார்க்காதீங்க, உங்க முக வடிவத்தையும் கவனியுங்க. வட்டமான முகம் இருந்துச்சுன்னா சற்று நீளமாக விழும் காதலிகள் முகத்தை நீளமாக காட்ட உதவும். உங்களுக்கு நீளமான முக வடிவம் இருந்துச்சுன்னா வட்டமான அல்லது சற்று அகலமான காதலிகளை நீங்க தேர்ந்தெடுக்கலாம். ரொம்ப அழகா பொருத்தி வரும். முகம் சிறியதாக இருந்தா பெரிய காதலிகளை விட மென்மையான வடிவங்கள் கொண்ட காதலிகளை தேர்ந்தெடுங்க, சிறப்பான முறையில அது பொருத்தி வரும். சரியான காதலி முகத்தை மறைக்காது முகத்தின் அழக இன்னும் தெளிவா பொலிவா காட்ட உதவுங்க. அதோட நகையை நீங்க தெரிவு செய்யும் போது உங்க முடி அலங்காரத்தையும் நீங்க சேர்த்து யோசிக்கணும். முடிய நீங்க முழுமையா பின்னால கட்டியிருந்தீங்கன்னா காதணி தெளிவாக தெரியும். அழகான தொங்கும் காதணியை நீங்க தெரிவு செய்யலாம். முடிய நீங்க விரித்து வைத்திருந்தீங்கன்னா சிறிய காதணி மறைந்து போகலாம். சற்று தெளிவான வடிவம் கொண்ட காதணிகளை தெரிவு செய்யுங்க. முடி அலங்காரமும் நகையும் ஒன்றாக சேர்ந்தால்தான் முழு தோற்றமும் நிறைவடையும். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜோயலுக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நேரம் இப்பொழுது 7:24.
1: இவ்வாறு நட்சத்திரம் நடிகை மீனா. நேத்து எனக்கு வந்து மீனா நடித்திருந்த அவ்வேஷன் முகி, நாம் இருவர் நமக்கு இருவர் ஆகிய ரெண்டு திரைப்படங்களை பத்தி நான் சொல்லியிருந்தேன். இன்னைக்கு நீங்க உங்களுக்கு பிடித்த படத்தை பத்தி சொல்ல போறீங்கன்னு சொல்லியிருந்தீங்க.
0: அந்த படத்தை பத்தி சொல்றதுக்கு முன்னாடி இந்த பாடலை
2: கேளுங்க.
1: ரிதம் திரைப்படத்துல இந்த பாடல் ஒளியேறியது. சாதன சரகம் இந்த பாடல் பாடியிருப்பாங்க.
0: சரியா சொன்னீங்க.
1: சரி,
0: இந்த படம் தான் மீனா நடித்த படங்கள்ல என்ன ரொம்ப கவர்ந்த ஒரு திரைப்படம். சின்ன பையனா நான் இருக்கும்போது இந்த படத்தை பார்த்தேன். வளர்ந்த பிறகு 13 வயதுல இந்த படத்தை பார்த்தேன். இப்ப சமீபத்துல கூட இந்த படத்தை பார்த்தேன்.
1: சரி,
0: ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமான கோணத்துல மீனா தெரிஞ்சாங்க. சின்ன வயசுல நான் பாக்கும்போது இந்த ஆண்டி ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்னு தோணுச்சு. 13 வயதுல பாக்கும்போது வா இந்த பெண்ண பாருங்க, இவ்வளவு தைரியமா செயல்படுறாங்க, ஒரு ஒற்றை பெற்றோரா இருக்காங்கன்னு தோணுச்சு.
1: இப்ப நீங்க பாக்கும்பொழுது
0: எனக்கு புரிய வருது, இதுதான் உண்மையான பெண்மை. ஒரு முழுமையான பெண் அப்படின்னு சொல்லும் போது தைரியமா இருப்பாங்க. அவங்களுடைய பிள்ளைக்காகவோ கணவருக்காகவோ இன்னைக்குமே போராடுவாங்க. அதோட முக்கியமா எங்க எங்கெல்லாம் அன்பு செலுத்த முடியுமோ, கனிவா நடந்துக்க கொள்ள முடியுமோ, அங்க அங்க அவங்களுடைய அந்த அற்புதமான பண்பு வெளிக்கொண்டு வருவாங்க.
1: அதே நேரத்துல பவுண்டரிஸ் இருக்கு இல்லையா, வரம்புகளையும் மீற மாட்டாங்க.
0: அதேதான் தனி மனித ஒழுக்கம் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கறதையும் அவங்களுடைய கதாபாத்திரம் வெளிப்படுத்திருக்கோம். சொல்ல போனா அவங்களுடைய கதாபாத்திரத்தை பார்க்கும் போது என்னுடைய அம்மா தான் ஞாபகம் வருவாங்க எனக்கு. அதனால எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மீனாவோட கதாபாத்திரம் ரொம்ப பிடிக்கும் வச்சுக்கீங்களேன்.
1: சரி ரவி, உங்களுடைய கருத்துக்கு மிக்க நன்றி. இப்ப மீனா நடிச்சிருந்த ரெண்டு திரைப்படங்கள்ல இருந்து பாடல்களை கேட்போமா. முத்து திரைப்படத்துல இருந்தும் பொற்காலம் திரைப்படத்துல இருந்து உங்களுக்காக பாடல்கள் ஒலிக்க
0: இருக்கின்றன. 9:08
1: பரவசம்.

நடக்கும் உங்கள் ஒவ்வொரு செயலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதிபர் சவால் மூலம் பயனடையும் 60 அமைப்புகள் மற்றும் திட்டங்களுக்கு நீங்கள் வழங்கும் நன்கொடை பல வழிகளில் சவால்களை எதிர்கொள்ளும் மக்களுக்கு உதவும். சுதந்திரமாக செயல்படுவதாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையின் மிக கடினமான தருணங்களில் குடும்பங்களுக்கு துணையாக இருப்பது அல்லது பாதிக்கப்படக்கூடிய நிலையில் உள்ள முதியவர்களுக்கு கவனிப்பையும் பிணைப்பையும் கொடுப்பதாக இருந்தாலும் சரி, ஒன்றிணைந்து வாழ்க்கையை உயர்த்துவோம், நம்பிக்கையை ஊட்டுவோம். இன்றே உங்கள் ஆதரவை வழங்க செல்லுங்கள் mediacorp.sg/pc.

0: சென்னை சிங்கப்பூர்களே, நீங்கள் அனைவரும் தயாரா? பொருள்களை வாங்க நீங்கள் தயாரா? நீங்கள் பற்பல சலுகைகளை அனுபவிக்க இதோ முதல் முறையாக ஒன்டர் ஷாப் திருவிழா. சிறப்பு சலுகை தொகுப்பு, பெரிய அளவிலான சேமிப்புகள், நேச்சர்ஸ் ஃபார்ம், காம்பீட்டா, கினோ ஹிமிட்சு, ஆம்ப்ரோன், டாக்டர் ஊ, ஏசப்ரோ என இன்னும் பல. ஆமாம், இதுவரை நீங்கள் கேட்காத சலுகைகள், 70% வரையிலான சேமிப்புகள், தினந்தோறும் அதிரடி சலுகைகளை. சரியாக நண்பகல் 12 மணிக்கும் இரவு 8 மணிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். குறுகிய காலத்திற்கு குறைந்த அளவிலேயே நீங்கள் பெற முடியும். பாருங்கள், வாங்குங்கள், பெரிய அளவில் சேமியுங்கள். அக்டோபர் 10 வரை நீங்கள் சிறப்பு சலுகைகளை அனுபவிக்கலாம். தாமதம் இதற்கு இன்று செல்லுங்கள் wantashop.sg.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புண்டகை.

0: மகர நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: நேரம் இப்பொழுது காலை 7:39 ஆகிவிட்டது. போக்குவரத்தை பொறுத்தவரையிலும் உட்லண்ட்ஸை நோக்கி செல்லும் BKE உட்லண்ட்ஸ் ரோட் எக்ஸிட் அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIEயை நோக்கி செல்லும் BKE KJE எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: சமைக்கப்பட்டிருக்குமா? அது எந்த மாமிசம்னு நான் கேட்டிருந்தேன்.
4: அதற்கு சரியான பதில சொன்ன முதல் இரண்டு நேர்கள்
3: சேகரன் சான்யா.
4: சரி, பதில் என்ன சொல்லிருங்க?
3: பதில் வந்து கோழி இறைச்சி.
4: இது உண்மையான கோழி கிடையாது.
3: அது நானும் இல்லன்னு சொல்லிருங்க ரவி.
4: இது சஜினி இல்ல, இது காதல் ஒரு காலத்துல ஏதோ ஒரு மூட்டுல கத்துல கத்து. இப்ப மறுபடியும் அந்த கேள்விக்கு வர
3: விரும்புறேன்.
4: அதாவது கோழி இறைச்சிய 23,034 முறை அடி அடினு போட்டு அடிச்சா சொந்தமா சமைச்சிரும்.
3: ஆமா, ஏனா இப்ப நம்ம இயக்க ஆற்றல் இருக்கு இல்லையா, கைனெடிக் எனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இயக்க ஆற்றல் வெப்ப ஆற்றலாக மாறும் பொழுது அது சமைக்கப்படுகின்றது. எனவே அந்த வெப்பத்தம், அதாவது இந்த கோழி இறைச்சிய சமைக்க அந்த மிதமான வெப்பம் இருக்கும் இல்லையா, அந்த அளவு வெப்பம் வருவதற்கு நீங்க 23,034 தடவை இந்த கோழிய போட்டு இப்படி அடி அடி அடிக்கணும்.
4: யாருக்காவது வார இறுதியில என்ன செய்யறதுன்னு தெரியலையா, புதுசா ஏதாவது செய்யணும்னு தோணுதா, அதுவும் விபரீதமா அது போயிட கூடாதுன்னு ஆசை இருக்கா, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்ட அறிவியல் சார்ந்த முயற்சியை எடுத்தீங்கன்னா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அது உண்மையா இல்லையா அப்படிங்கறத மக்கள் நீங்க தான் நிரூபிக்கணும்.
3: இந்த வார இறுதியில வார நாட்கள்ல நடந்த அந்த கோபத்தை வெளிப்படுத்தணும்னு நினைப்பாங்க இல்லையா, அந்த கோபத்தை வெளிப்படுத்தவும் இது உங்களுக்கு உதவலாம்.
4: இது நல்லா இருக்கேன்.

0: சந்தோஷமா இருக்கலாம். ஆனா நகைகளை வாங்குறதுக்கு நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் இருக்கும் போது கவலை எதுக்கு? நவம்பர் 8ஆம் தேதிக்குள் 25 விழுக்காடு முன்பணம் செலுத்துங்க. தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. நகையை வாங்கும் போது தங்க விலை கூடியிருந்தா நீங்க முன்பதிவு செய்த விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். தங்க விலை குறைஞ்சிருந்தா குறைஞ்ச விலைக்கே நகையை வாங்கிக்கலாம். பண்டிகை நாளுக்கான ஏற்பாடுகளை இப்பவே ஆரம்பிச்சிருங்க. உடனே நம்ம மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ்ல உங்க தங்க விலையை உறுதிப்படுத்திக்கோங்க. தங்கத்தை சொந்தமாக்குங்க.
1: Everybody knows கண்காட்சி மீண்டும் வந்துவிட்டது. ஆரோக்கியம் மற்றும் நல்வாழ்வு சார்ந்த அனைத்தையும் ஒரே இடத்தில் அனுபவிக்கலாம். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏற்றியம் அங்கே நடைபெறும் நிகழ்ச்சிக்கு உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் வாருங்கள். பிரத்யேக சலுகைகள் மற்றும் கவர்ச்சிகரமான பரிசு பைகள் ஆகியவற்றை பெற்று மகிழுங்கள். இது இருப்பு இருக்கும் வரை. சனி மற்றும் ஞாயிறு இரு நாட்களிலும் பயனுள்ள தகவல்கள் நிறைந்த கருத்தரங்குகள் நாள் முழுவதும் நடைபெற உள்ளன. உங்கள் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கான எளிய வழிகள், உணவு முறை மூலம் ஆரோக்கியத்தை பேணுவது எப்படி மற்றும் நிபுணர்களின் ஆரோக்கிய குறிப்புகள் ஆகியவற்றை தெரிந்து கொள்ளுங்கள். அதோடு உங்களுக்கு பிடித்த மீடியா கோட் பிரபலங்களை நேரில் சந்திக்கும் வாய்ப்புண்டு. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். அக்டோபர் 2 முதல் 4 வரை, வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை, காலை 10 மணி முதல் இரவு 9 மணி வரை, கேம்பஸ் 1 கடை தொகுதியின் 2ஆம் தள ஏட்ரியமில் நடைபெறவுள்ள எவ்ரிபாடி நோஸ் கண்காட்சியில் அற்புதமான சலுகைகள், உடல்நலம் நல்வாழ்வு குறித்த ஆலோசனைகள் மற்றும் ஒரு குதூகலமான நாள் உங்களுக்கு காத்திருக்கிறது. மேல் விவரங்களுக்கு mediacorp.sg/everybodyknows.
2: சமைக்க
3: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: அம்மா சொல்லி கொடுத்த மாதிரி சமைக்கிறேன், அதே சமையல் குறிப்பையும் பயன்படுத்துறேன், அதே ஏன் சமையல் மட்டும் சரியா வர மாட்டேங்குது அப்படின்னு யோசிப்பவரா இருந்தீங்கன்னா உங்க சமையல் முறையில பிரச்சனை இல்லைங்க. நீங்க காய்கறிகளை எப்படி பார்த்து வாங்குறீங்க என்பதோ அதுக்கு ஒரு காரணமா இருக்கலாம்.
4: என்ன சொல்றேன்,
2: சந்தையில முட்டை கோஸ் வாங்க போறீங்களா? நல்ல கனமானதாக தேர்ந்தெடுங்க, இது சுவையா இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. வாட்டர் ஸ்பினிச் கங்கோங் அப்படின்னு மலாய் மொழியில சொல்லுவோம். மெல்லிய உறுதியான தண்டுகளை கொண்ட கங்கோங்க தேர்ந்தெடுங்க. தடிமனாக இருந்தா பொதுவாகவே சாப்பிடவும் ருசியா இருக்காது, அது கடினமாகவும் இருக்கும். அடுத்ததாக சாவி வகையான கீரை, அவற்றின் தண்டுகளை மெதுவா அழுத்தி பாருங்க, அவை உறுதியாக இருக்கணும். இலைகள் மஞ்சள் நிறமாக இருந்தா அவற்றை தவிர்த்து விடுங்க. அடுத்து பூண்டு, நல்ல இறுக்கமா சேதமடையாத தோல் கொண்ட பூண்டுகளை தேர்ந்தெடுங்க, அப்பதான் சுவையாக இருக்கும். நிறைவா இஞ்சி, மென்மையான தோலுடன் அழுத்தும் போது உறுதியா இருக்கணுங்க. இப்படிப்பட்ட இஞ்சிதான் வாசமா சுவையா இருக்கும். சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். இசைஞானி இளையராஜாவுடைய சில பாடல்களை கேட்டீங்க. கரகாட்டக்காரன் படத்தில் பெற்ற பாடல மலேசிய வாசுதேவன் மற்றும் குழுவினர் பாடியிருந்தாங்க. அதுக்கு முன்னால திருப்பு முனை படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. மனோ சித்ரா சுனந்தா பாடிய பாடல் உங்களுக்காகவே இடம்பெற்றது. அந்த பையனுக்கு தமிழ் கத்து கொடுக்கிறாரு,
2: அந்த பையன் இந்த பையனுக்கு சீன மொழியை கத்து கொடுக்கிறாரு.
1: யார் இந்த பசங்க? தெரிஞ்சுக்க வந்துருங்க. மீடியா காபோலி 96.8 FM நிகழ்ச்சிகள் வழங்கிட்டு இருக்கோம்.
2: ரவிஜி
1: சஜினி.

0: வணக்கம் சிங்கே.
1: ஆதரவு BYD.
0: COI விலை அதிகமாக உள்ளதா? BYD வழி சிறந்த தொகையை பெறுங்கள்.
1: 11,000 வெள்ளி மதிப்புடைய உரிமையாளருக்கான பலன்களையும் பெறுங்கள்.
0: அதோடு 88 மேற்பட்ட வர்த்தகங்களின் வழி பயன் பெறலாம்.
1: BYD வாகனத்தை இன்றே ஓட்டி பாருங்கள்.
0: இன்றே BYD காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நெகிழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை மணி 8, மீடியாகாப் ஒலி 9:06. செய்திகள் தொகுத்து வாசிப்பது மோகனா. சிங்கப்பூர் கடற்படை அதன் முதலாவது அதிநவீன